0: யாசாயின் புஸ்தகம் 60 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம்.
1: எலும்பி பிரகாசி,
0: எலும்பி பிரகாசி,
1: உன் ஒளி வந்தது,
0: உன் ஒளி வந்தது,
1: கர்த்தருடைய மகிமை,
0: கர்த்தருடைய மகிமை
1: உன்மேல் உதித்தது,
0: உன்மேல் உதித்தது.
1: இதோ இருள் பூமியையும்,
0: இதோ இருள் பூமியையும்,
1: காரிருள் ஜனங்களையும் மூடும்,
0: காரிருள் ஜனங்களையும் மூடும்.
1: ஆனாலும்,
0: ஆனாலும்
1: உன்மேல் கர்த்தர் உதிப்பார்,
0: உன்மேல் கர்த்தர் உதிப்பார்,
1: அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்,
0: அவர் மகிமை உன்மேல காணப்படும். எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இத்தனை வருஷம் நான் எப்படியோ வாழ்ந்தோம், எல்லாம் பண்ணோம். இப்ப கடைசி வினாடியில் வந்திருக்கிறோம். நம்ம எழும்புறோம்னா கர்த்தர் மேல இணைச்சிப்பாரு, பிரகாசிப்பார். அதான் எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது. எழும்ப வேண்டும். எழும்பாம நம்ம உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த வேதம் சொல்லுது, எழும்பி பிரகாசி ஒளி வந்தது. இரு பூமியும் காரியில் சனங்களையும் மூடும், உண்மையில கர்த்தர் உதிப்பா, அவர் மகிமை உண்மையில காணப்படும். கர்த்தருடைய மகிமை நம்ம காணப்படணும், அவர் நம்ம மேல உதிக்கணும். என்ன செய்யணும்? எழும்பணும். எபேசியர் புத்தகம் 5:14 வசனம்.
1: நீ தூங்குற, நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு.
0: மரித்தோரை விட்டு எழுந்துரு. கர்த்தர் அப்பது உடனே பிரகாசிப்பார். இப்ப நம்ம என்ன செய்யணும்? துதிக்காம செவிக்காம இதுவரைக்கும் நம்ம எப்படியோ இருந்தோம், இப்ப என்ன செய்யணும்? துதிக்கணும். மரித்தோர்கள் மௌனத்தில் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க. அவங்க அசதியா அப்படியே இருப்பாங்க. வெளிப்படுத்த விசேஷம் 3:1 வசனம்.
1: நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனா இருக்கிறார்.
0: உயிருள்ளவன் பெயர் கொண்டிருக்கோம், செத்தவனா இருக்கோம். எப்படின்னா, நம்ம துதிக்காம செபிக்காம இருக்கிறோம். இந்த புதிய ஆண்டுல ஒரு புதிய ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் இத்தனை அப்படித்தான் ஆண்டவர், இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன், நான் துதிப்பேன். நான் இனிமேல் இந்த இடத்துலருந்து நான் வீணால பேசி பேசுறவங்க பரியாசம் பண்ணி உட்கார்ந்து தேவையில்லாத பேசி பேசுற மக்கள் மத்தியில என்ன செஞ்சிருப்பேன், எழுந்திருக்க போறேன். எனக்கு இயேசுதான் வேணும், எனக்கு ஏசு வேணும் சொன்னா கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு, பிரகாசிப்பிப்பார். அதான் சொல்றாரு, தூங்குற நீ விழுத்து மரித்தோரிட்டு எழுந்துரு, கர்த்தர் உடனே பிரகாசிப்பிப்பார். அந்த இடத்துட்டு நம்ம எழுந்து வந்தா தான் கர்த்தர் நம்மளை பிரகாசிப்பிக்க முடியும். நம்ம அந்த மக்களோட நம்ம உட்காந்து கட்டாயம் பிரகாசிப்பிக்க முடியாது. கர்த்தர் பிரகாசிப்பிக்கணுமா இல்லையா, கட்டாயம் நம்மள பிரகாசிப்பிப்பார். அல்யான் புஸ்தகம் 4:2 வசனம்.
1: ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல்,
0: அந்த காரியத்துல வீட்டு எழுந்திருக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, என் நாமத்துக்கு பயந்திருக்க உங்கள் மேல்
1: நீதியின் சூரியன் உதிக்கும்,
0: நீதியின் சூரியன் உதிக்கும்,
1: அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும்.
0: அவர் செட்டைங்களுக்கு என்ன இருக்கும்? ஆரோக்கியம். கர்த்தர் நம்ம மேல உதித்துட்டார்னா நமக்கு என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும்.
1: நீங்கள் வெளியே புறப்பட்டு போய்,
0: கொழுத்த
1: கன்றுகளை போல வளருவீர்கள்,
0: பாத்தீங்களா. நம்ம நீதியின் சூரிய உதிக்கும். நம்ம நீதியின் சூரியன் இயேசுகிறது தான் நீதியின் சூரியன். அவர் நம்மளை உதித்தாருன்னா நமக்கு என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும். நம்ம கொளுத்த கன்றுகளை போல வெளியே பெறப்பட்டு போய் நல்ல ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிரில எழுந்திருக்கணும். எரேமியான் புஸ்தகம் 8:4 வசனம்.
1: நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ,
0: விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதையோ. ஐயோ, நான் சோர்ந்து போயிட்டேன், நான் சோர்ந்துட்டேன், என் வாழ்க்கையில நிம்மதியே இல்ல, நிம்மதியா இல்ல சொல்லிட்டு எவ்வளவு நாள் தான் இருக்க போறோம். அதான் கத்துடைய விழுந்தவர்கள் எழுந்திருப்பில்ல. ஒரு காலம் நல்லா நான் செவிச்சேன், ஒரு காலம் பாத்தீங்கன்னா அப்படி செவிச்சேன், இப்படி செவிச்சேன், இப்ப என்னால செவிக்க முடியல. முந்தி காலம் போல பாத்தீங்கன்னா நான் இரவெல்லாம் செவிப்பேன், பகல்லாம் செவிப்பேன், இப்ப என்னால செவிக்க முடியல. இப்படியும் எவ்வளவு நாள் சொல்ல போறோம்? அதான் கத்துடி வேதம் சொல்லி விழுந்தவர்கள் எழுந்திருப்பில்லை. இப்ப நம்ம கீழே விழுந்துட்டோம், கீழே விழுந்துட்டு அப்படியே இருப்போம் இல்ல தானே? யாரும் பாக்குறதுக்குள்ள என்ன செய்யணும்? எழுந்துச்சு டப்பா டப்பா டப்பா டப்பா எழுந்துருச்சிருவோம் இல்லையா? கீழே விழுந்துட்டாலும் யாரும் பார்த்தா நம்மள என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே கையை ஊனி எப்படியாச்சும் எழுந்துருவோம். அதுதான் காண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, விழுந்தவர்கள் எழுந்திருப்பது இல்லையோ. ஆமா, எத்தனை நாள் சொல்லுவோம், நான் முந்தியில எப்படி எல்லாம் செவிச்சேன், 3 மணிக்கெல்லாம் செவிப்பேன், அப்படி செவிச்சா. அது அது உண்மைதான். இப்ப நீங்க இப்படி சொல்லிட்டு எவ்வளவு நாள் இருக்க போறோம்? இந்த புதிய ஆண்டுல எழுந்திருந்து ஆக வேண்டிய அருமையானவர்களே, பாருங்க, எப்ப பார்த்தாலும் சோர்வு, எப்ப பார்த்தாலும் குழப்பம், எப்ப பார்த்தாலும் யோசனை. இந்த நிலைமை எழுந்து எழுந்திருக்க வேண்டும். கர்த்தராகிய தேவனை ஒவ்வொருவரும் எழுந்திருக்க வேண்டும் சொல்லி விரும்புகிறார். அதுதான் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 2:5 வசனம்.
1: ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து,
0: நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து
1: மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரிகளை செய்வாய்.
0: ஆதியில் செய்த கிரியை செய்வாய். ஆதியில கர்த்தர் எதெல்லாம் செஞ்சோம், இப்ப ஏன் நம்ம எப்படி இருக்கிறோம்? அதான் இன்ன நிலையில, எந்த நிலையில கர்த்தர் பிரிஞ்சீங்க, எந்த நிலையில கர்த்தர் விட்டு பின்வாங்க, நீங்க என்ன விழுந்தா இந்த நிலையில விழுந்தாரு, எந்த நிலையில கர்த்தர் பின்வாங்கணும், எந்த நிலை கத்திருக்கோம், நமக்கு சம்மதெல்லாம் போயிச்சு, செவிக்க முடியல. செவிக்கும் போது உள்ளம் செதறது. நீங்க ஸ்தோத்திரன்னு சொன்னீங்க, உள்ளம் எங்கேயோ இருக்குது. செவிக்க முடியல, செவிக்க முடியல. நம்ம எவ்வளவு நாள் நம்ம சாக்குப்போக்கு சொல்லிட்டு இருப்போம். அதான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லி, இன்ன நிலையில் விழுந்தா என்று சொல்லி நினைத்து மனந்திரும்பு. எந்த நிலையில் விழுந்திருக்கோம், எப்ப நம்ம ஆண்டு பின்வோம், எந்த காரியம் ஆண்டு பிரியமலா காரியம் செய்த போது ஆண்டவருக்கு நமக்கு இடைவெளி வந்தது, எப்ப நம்மளால செவிக்க முடியாம போயிருச்சு, அது நினைச்சு நம்ம நினைச்சு வேண்டும், மனந்திரும்ப வேண்டும். இதே மனந்திரும்பல இப்படியே சொல்லிட்டேன், செவிக்க முடியல, மிந்தில அப்படிலாம் செவிப்பேன், இதே சொல்லிட்டு எவ்வளவு நாள் இருக்க போறோம். அதான் என்ன நிலையில் விழுந்தா என்று சொல்லி நினைத்து நம்ம நினைக்கணும். இறுதியத்தை அலசி பார்க்கணும், அலசி பார்த்து நம்ம நினைத்து மனந்திரும்ப வேண்டும். நம்ம ஆண்டு மனந்திரும்பா கத்தை நம்மளை நிச்சயமா பிரகாசிப்பார். எழும்பி பிரகாச ஒளி வந்தது, எழும்ப வேண்டும். எந்த நிலை விழுந்தோம், எங்க விழுந்திருக்கோம், எங்க கத்திருப்பீங்க காரியம் செஞ்சிருக்கோம், எங்க ஆண்டு பின் வாங்கணும். உண்மைதான், ஒரு காலம் பிரகாசித்தீங்க, உண்மைதான். இப்ப ஏன் செவிக்க முடியல, அது என்ன காரணம், அதுலேருந்து நம்ம என்ன செய்யணும், எழும்ப வேண்டும். நம்ம எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு, எல்லாருக்கும் வேலை இருக்கு, எல்லாருக்கும் வேலை இருக்கு, எனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை நாள் நம்ம சாக்கு போக்கு சொல்லிட்டு இருப்போம். என் பிள்ளையில பாக்கணும், எல்லாருக்கும் பிள்ளைகள கத்திர கொடுத்திருக்காரு, கற்பத்தின் கனி கத்திரல் கிடைக்கும் சுதந்திரம். எத்தனை நாளைக்கு என் பிள்ளைகளை பார்த்துட்டே இருக்கிறோம் அப்படி இல்ல, கத்திரக்கு உங்களுக்கு பிள்ளைகள் கொடுத்திருக்கிறாரு, எல்லாருக்குமே பிள்ளைகளை கொடுத்திருக்காரு. பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில நடத்தி நம்ம என்ன செய்யணும், செவிக்க வேண்டிய நேரத்துல செவிக்க வேண்டும், கர்த்தர் கொடுக்க வேண்டிய நேரம் கர்த்தர் கொடுக்க வேண்டும். கற்பத்தினை யாரு கொடுத்தா, கர்த்தர் தான் கொடுத்தாரு. அந்த கனிகளை பார்க்க வேண்டிய நம்ம பொறுப்பு தான். அதுக்கு அதுக்கு நேரம் கரெக்டா நம்ம வச்சு கர்த்தரையும் தேட வேண்டிய நேரத்துல தேட வேண்டும். நிறைய பேர் கேட்டா பிள்ளைகளால செவிக்க முடியல, எத்தனை நாள் நம்ம சாக்கு போக்கு சொல்லுவோம், யோசிச்சு பாருங்க. கடைசி நாட்கள், கடைசி வினாடி, கடைசி நாட்கள் இல்ல, இது கடைசி வினாடியில வந்திருக்கும், நம்ம செவிக்க வேண்டும். ஓசியன் புஸ்தகம் 14:1
1: இஸ்ரவேலே,
0: இஸ்ரவேலே,
1: உன் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்பு,
0: உன் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்பு,
1: நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய்.
0: நீ ஒரு அக்கிரமத்தினால் விழுந்தாய். நம்ம பாவம் செய்யும் போதுதான் கர்த்தருடைய பிரிஞ்சிடறோம், விழுந்துடுறோம். அப்ப எந்த நிலைமையில விழுந்தோம், தாவீது ராஜா கேக்குறாரு. ஆமா ஆண்டவரே, என் அக்கிரமத்தை சுத்திகரிங்க, நம்ம அக்கிரமத்தால் விழுந்தாய் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப ஆண்டவர், எந்த பாவம், என்னுடைய அக்கறை என்ன, நான் எந்த இடத்துல விழுந்து, எனக்கும் என் தேவனுக்கும் தெரியும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம உள்ளத்தை தேவன் அறிந்திருக்கிறார். நம்ம விழுந்துட்டா கூட, நம்ம என்ன பாவங்கள் இருந்தா கூட, இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, 51:2
1: என் அக்கிரமம் நீங்க,
0: என் அக்கிரமம் நீங்க,
1: என்னை முற்றிலும் கழுவி,
0: என்னை முற்றிலும் கழுவி,
1: என் பாவம் அற,
0: என் பாவம் அற,
1: என்னை சுத்திகரியும்.
0: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவர் கேக்குற ஆண்டவர், அக்கிரமம் நீங்க, என்னை முற்றிலும் கழுவி, என் பாவம் அற கழுவும் ஆண்டவரே. ஆண்டு கர்த்தருடைய வேதம் சொல்லி, இயேசுக்கு ரத்தம் சவல பாவத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரியும். என்ன அக்கிரமம், என்ன அக்கிரம், பொருளாசன அக்கிரமா, எத்தனையோ அக்கிரமங்கள் இருக்குது. என்னென்ன பாவத்தை விழுந்திருக்கோம், எந்த நாளை விழுந்திருக்கோம், அந்த நிலைமை இருந்து நம்ம மறந்திருக்க வேண்டும். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே என் அக்கிரமம் நீங்க, என்னை சுத்திகரிங்கப்பா, முற்றிலுமா என்னை சுத்திகரிங்க, பாம்பர கழுமும் ஆண்டவரே, உங்க ரத்தம் என்னை கழுவட்டும், பரிசுத்தமாக்கும். இல்லாவிட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த இடத்த விட்டு நம்ம எந்திரிக்காம இருந்தால், இந்த உலகத்துல எப்படி வேணாலும் வரல, என்ன வேணாலும் செய்யலாம். இந்த உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போகும். உலகத்துல என்ன வேணாலும் செய்யலாம், எவ்வளவு நாள் என்ன வேணாலும் செய்யலாம், உலகத்தின் வயசு ஒரு நாள் கடந்து போகும். வாஸ்து பாருங்க, 1 Corinthians 7:31
1: உலகத்தை அனுபவிக்கிறவர்கள்,
0: உலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
1: அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும்,
0: தகாத விதமாய் அனுபவியாத போலவும்
1: இருக்க வேண்டும்,
0: இருக்க வேண்டும்.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: ஒரு நாள் உலகத்தின் வேஷம் என்ன ஆயிரும், கடந்து போயிரும், அவ்வளவுதான். ஒரு நாள் உலகம் கைவிடும். அன்னைக்கு நீங்க என்னதான் ஏண்டேண்டு அழுதாலும் கிடைக்காது. அதனால இன்றைக்கு அதான் ஆண்டு சொல்றாரு, விழுந்தவரை எழுந்திருக்கிறதையோ, என்ன நிலைமையில் விழுந்தா என்று சொல்லி நினைத்து மனம் திரும்பு. கத்துட்டு கேட்கணும், ஆண்டவரே என்னை கழுவுமாப்பா, கழுவுமாப்பா, கழுவும் ஆண்டவரே. 1 Corinthians 6:11 பாருங்க,
1: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்,
0: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்,
1: ஆயினும்,
0: ஆயினும்
1: கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும்,
0: கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும்,
1: நமது தேவனுடைய ஆவியினாலும்,
0: நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும்
1: கழுவப்பட்டீர்கள்,
0: கழுவப்பட்டீர்கள்,
1: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
0: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
1: நீதிமானாக்கப்பட்டீர்கள்.
0: ஆமா அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவியிலும் கழுவப்படணும். கழுவப்பட்ட கர்த்தர் நிச்சயம் மாத்துவார். அல்லேலூயா. அதான் சொல்லி எழும்பி பிரகாசி ஒரு மொழி வந்தது. கர்த்தனுக்கு நம்ம மேல ஒளியா இருக்க வாஞ்சிக்கிறாரு, நம்ம எழும்ப வேண்டும். இரண்டாவதாக எதிரி நம்ம எழும்ப வேண்டும் பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம்.
1: சோம்பேறியே
0: சோம்பேறியே,
1: நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்,
0: எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்,
1: எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்,
0: எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். பத்தாவது வசனம்,
1: இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும்,
0: இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும்,
1: இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும்,
0: இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும்,
1: இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ,
0: இன்னும் கொஞ்சம் கையை முடக்கி நித்திரை செய்வோம் என்பாயோ. எழுந்து என்ன செய்வான் பாருங்க, புலம்பல் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம்,
1: எழுந்திரு
0: எழுந்திரு,
1: ராத்திரியிலே
0: ராத்திரியிலே
1: முதல் சாமத்தில் கூப்பிடு,
0: ராத்திரியில முதல் சாமத்தில் கூப்பிடு,
1: ஆண்டவரின் சமூகத்தில்,
0: ஆண்டவர் சமூகத்தில்
1: உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு,
0: இருதயத்தை என்ன செஞ்சிரு, தண்ணீரை போல
1: ஊற்றிவிடு, எல்லா தெருக்களின் முனையிலும்,
0: எல்லா தெருக்களின் முனையிலும்
1: பசியினால்,
0: பசியினால்
1: மூர்ச்சித்து போகிற,
0: மூர்ச்சித்து போகிற
1: உன் குழந்தைகளின் பிராணனுக்காக,
0: குழந்தைகளின் பிராணுக்காக
1: உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு,
0: உன் கைகளை அவரிடத்துல ஏறிடு. பாத்தீங்களா, எழுந்திரு. எப்ப எழுந்திருக்கணும், முதல் சாமத்தில் எழுந்திருக்கணும். எழுந்திருச்சு என்ன செய்யணுமா, மூச்சு இல்லாம இருக்கிற மக்களுக்காக கர்த்தருடைய கரத்துல ஏறெடுக்கணும், கர்த்தரை பார்த்து ஏறெடுக்கணும். இவரே எத்தனையோ சனங்களை அறியாதனால எங்கேயோ ஓடுறாங்களா ஆண்டவரே, அவங்களுக்கு நிம்மதி இல்லையா ஆண்டவரே, அப்படிப்பட்ட மக்களுக்காக நம்ம போராட வேண்டும். சீவுள்ள தேவனாய் கர்த்தர் இல்லாதவங்க என்ன செய்யறாங்க, அப்படியே மூச்சித்து கிடக்குறாங்க. அவங்களுக்கா என்ன செய்யணும், தேவனிடத்துல நம்ம கையில எடுத்து கண்ணீரோடு செப்பிக்கணும், ஆண்டவரே இந்த சனங்க எப்படியாவது ரட்சிக்கப்படணும் ஐயா, எப்படியாவது இயேசுவை அறிஞ்சிக்கணும், எப்படியாவது அறிஞ்சிக்கணும்னு சொல்லி கர்த்தருடைய பாத்திரம் என்ன செய்யணும், நம்ம கண்ணீரோடு செப்பிக்க வேண்டும். யோவான் ஐந்தாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் பாருங்க,
1: குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன்,
0: குமாரன் உடையவன் ஜீவன் உடையவன்,
1: தேவனுடைய குமாரன் இல்லாதவன்,
0: குமாரன் இல்லாதவன்
1: ஜீவன் இல்லாதவன்.
0: யாரெல்லாம் கிறிஸ்தியேசு, அவருக்கு யாராருக்குள்ள கிறிஸ்தியேசு இல்லையோ அவங்களுக்குள்ள என்ன இல்ல, ஜீவனே இல்ல. ஜீவன் இல்லாதவங்களுக்காக நம்ம கண்ணீர் வடிக்க வேண்டும், அறிமானங்களே அழுது புலம்பி செவிக்க வேண்டும். அவங்களுக்காக கர்த்தரை கரத்துல அவளுக்கு நேராக நம்ம கைகளை ஏறெடுத்து கெஞ்சி செவிக்கணும். ஹல்லேலூயா. அதங்க சொல்றாரு எசேக்கியேல் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனம்,
1: நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு,
0: நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு
1: திறப்பிலே நிற்கவும்,
0: திறப்பில் நிற்கவும்,
1: சுவரை அடைக்கவும் தக்கதாக,
0: சுவரை அடைக்கவும் தக்கதாக
1: ஒரு மனுஷனை தேடினே,
0: ஒரு மனுஷனை தேடினே,
1: ஒருவனையும் காணே,
0: ஒருவனையும் காணே. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு சுவரை அடைக்க தக்கதாக ஒரு மனுஷனை தேடி, ஒருவனை கூட காண பாருங்க. மெட்ராஸ்ல எவ்வளவு பெரிய ஆபத்து, கடலூர்ல எவ்வளவு பெரிய ஆபத்து, காஞ்சிபுரத்துல எவ்வளவு பெரிய ஆபத்து, திருவண்ணாமலை மாவட்டத்தில் எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் நியூஸ் கேட்க நினைச்சவே பயமா இருக்குது. எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை கொள்ளை, கணவன் மனைவி கொண்டு விடுறாங்க, மனைவி கணவரை கொண்டு விடுறாங்க. இப்படிதான் நம்ம கேள்விப்படுறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம தேசத்துல நேரடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கத்தடி பார்த்தல கண்ணீர் ஓடி செவிக்கணும். அதான் சொல்றாரு சுவர் அடைக்க தக்கதாக ஒரு மனுஷன் தெரியும், ஒருத்தர் கூட காணும். எல்லாம் என்ன செவிக்கிறோம், என் குடும்ப ஆச்சரியமா இருக்கணும், என் பிள்ளைய நல்லா படிக்கணும், நல்லா காலேஜ் படிச்சு நல்லா பெரிய ஆளாகணும், நாங்க எல்லாரோட பெரிய ஆளும், இதுதான் நம்ம சவமா இருக்குது. என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அதை தான் செபிக்கிறோம். நம்ம பக்கத்துல எத்தனை சனங்கள் அழிவின் பாதையில போயிட்டு இருக்காங்க, எத்தனை சனங்கள் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க, ஆண்டு இல்லாம எத்தனை சனங்கள் மறிக்கிறாங்க. எங்க பாருங்க, கார்ல போனா ஆபத்து, வேன்ல போனாலும் ஆபத்து, பஸ்ல போனாலும் ஆபத்து, எத்தனை ஆபத்து வருது. அதுக்காக நம்ம யாரு செபிக்கிறோம், யோசித்து பாருங்க. நம்ம எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தான் நம்ம செபிச்சுட்டு இருக்கிறோம், எனக்கு அது வேணும் இது வேணும் தான் நம்ம செபிக்கிறோம். இத்தனை அழிந்து போற மக்கள் அழிவில், எத்தனையோ மக்கள் மறித்து போறாங்க, அவங்களுக்காக யாரு செபிக்கிறது பாருங்களுக்கு. எங்க டிவி திறந்தவே பயமாதான் இருக்கு, எல்லாமே எங்க பார்த்தாலும் மரணம், கொலை கொள்ள, வெட்டிட்டாங்க அங்க குத்திட்டாங்க, அதை தான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட மக்களுக்காக நம்ம செவிக்கணும் அருமையானவரே, செவிக்க வேண்டிய உங்களுடைய கருத்துல என் கருத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சபையாக நம்ம ஒவ்வொரு கருத்தை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாருமே செவிக்கணும். ஆனா தேசத்தை அழிக்காத வெடிக்கு திறப்பிக்க ஒரு மனதை தேடின ஒருவனையும் காணும். சொல்லுமா, சுவர் அடைக்கத்தக்க ஒருவனை தேடி ஒருத்தருமே இல்ல. ஆண்டவரே நான் செபிக்கிறப்பா, என் தேசத்துக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே, என் தேசத்துக்காக செபிக்கிறேன். பாருங்க, போன வருஷம் மட்டும் 190 பேர் கிறிஸ்தவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. நமக்கு தெரியல, கிறிஸ்தவங்களுக்காக நம்ம செபிக்கிறோமா, எதற்காக நம்ம செவோம். அருமையாக யோசித்து பாருங்க, கர்த்தன வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். 2015 ஆண்டு எத்தனை நன்மைகள், எத்தனை ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்காரு, பெற்றிருக்கிறோம். நம்ம கர்த்தருக்காக என்ன செய்யணும், அதுதான் முதல் என்ன செய்யணும். எழுமி பிரகாசம் ஒளி வந்தது, எதுல இருந்து, விழுந்திலிருந்துமே எழுந்திருக்க வேண்டும். ரெண்டாவது எதுல இருந்து எழுந்திருக்க வேண்டும், தூக்கத்திலிருந்து எழுந்து மற்ற மக்களுக்காக நம்ம செபிக்க வேண்டும். மூன்றாவதாக பாருங்க, நம்ம எதிரிந்து எழுப்பு மணுமா பாருங்க, அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 11 அதிகாரம் 5-12 வரைக்கும்.
1: நான் யோப்பா பட்டணத்தில்
0: ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது
1: ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன். அது என்னவென்றால் நாலு முளைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு கூடு வானத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது. அதிலே நான் உற்று பார்த்து கவனிக்கிற போது பூமியில் உள்ள நாலு கால் ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் கண்டே அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு அடித்து புசி என்று என்னுடனே சொல்லுகிற சத்தத்தையும் கேட்டேன். அதற்கு நான் ஆண்டவரே அப்படி அல்ல தீட்டும் அசுத்தமா இருக்கிற யாதொன்றும் ஒரு காலம் என் வாய்க்குள்ளே போனதில்லை என்றேன்.
0: இரண்டாம் தரமும்
1: வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று மறுமொழி சொல்லிட்டு உடனே செசரியாவிலிருந்து
0: என்னிடத்திற்கு அனுப்பப்பட்ட
1: மூன்று மனுஷர் நான் இருந்த வீட்டுக்கு முன்னே வந்து நின்றார்கள். நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவரோட கூட போகும்படி ஆவியானவர் என்ன கட்டளையிட்டார்.
0: எதை குறிக்கணும்? ஆண்டவர் அறியாத சன்னங்களுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் பற்றி சொல்லணும். அதுதான் சொல்றாரு. இந்தியாவுக்கு முதல்ல பேதர் புரஜாதி சன்னங்களுக்கு சொல்ல முதல்ல யூதர்களுக்கே ஆண்டவர் பற்றி சொல்லிட்டு இருந்தார். இப்ப சொல்றாரு புரஜாதி சன்னங்களுக்கு போய் என்ன செய்ய இயேசுவை பத்தி போய் நீ சொல்லணும் அப்படின்றாரு. அப்ப எழுந்து போ, மூணு பேர் வந்திருக்காங்க, நீங்க கூட எழுந்து போன்னு சொல்லி பரிசுத்தாவினர் ஏவினாரு. அதே போல நம்மளும் என்ன செய்யணும்? முதல்ல நம்ம எந்த இடத்துல விழுந்தோடு எழுந்திருக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண எழுந்திருக்க வேண்டும். மூன்றாவது எதிர்க்காக எழுந்திருக்க வேண்டும் சொன்னா சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு எழுந்திருக்க வேண்டும். எழுந்து போய் சொல்லுன்னு சொல்லி பரிசுத்தாவினர் பேதரோடு பேசினாரு. பேதர் எழுந்து அவரோடு போனார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? முதல்ல விழுந்த இடத்துல எழுந்திருக்கணும். ரெண்டாவது செவம் எழுந்திருக்கணும். மூன்றாவது நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்க எழுந்திருக்கணும். நம்ம குடும்பம், நம்ம குடும்ப பிள்ளைகள் இதுவே பார்த்துட்டு இருந்தா எப்ப கத்திருக்கா? நீங்க எதை செய்ய போறீங்க? அன்று சொல்ல அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட. நீங்க ஒண்ணுமே செய்யாம கத்திர வரும்போது என்ன வரும்? இந்த உலகத்துல ஒரு நாள் நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துல வரும்போது நீங்க கத்திருக்காக நான் கத்திருக்கா எதை செய்ய அதுதான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது அந்த பலன் தான் கூட வரும். ஹல்லேலூயா. ரோமர்கள் நிறுவம் 15:9-11-12
1: புரஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம்
0: இரக்கம் பெற்று நம்மள புரஜாதியா இருந்தோம் கர்த்தர் இரக்கம் பெற்றதுனால இரக்கம் பெற்று
1: தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள்
0: தேவனை மகிமைப்படுத்துகிறார் என்றும்
1: சொல்லுகிறேன்.
0: அந்தபடி
1: இது நிமித்தம் நான் புரஜாதிகளுக்குள்ளே
0: உம்மை அறிக்கை பண்ணி
1: உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. மேலும்
0: புறஜாதிகளே
1: அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள் என்கிறார்.
0: மேலும்
1: புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள்.
0: எல்லாரும் என்ன செய்யணும்? கர்த்தரை துதியுங்கள்.
1: ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள்.
0: என்று சொல்லுகிறார்.
1: மேலும்
0: ஈசாயின் வேரும்
1: புறஜாதியரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய
0: ஒருவர் தோன்றுவார்.
1: அவரிடத்தில்
0: புறஜாதியார்
1: நம்பிக்கை வைப்பார்கள் என்று இயேசு சொல்கிறார்.
0: யார் இயேசு கிறிஸ்து பத்தி சொல்றாரு? புரஜாதிகள் தெரிஞ்சிருக்காரு. நம்ம எங்கயோ கடந்தோம், நம்ம தேவன் அவருடைய பிள்ளைய மாத்தி இருக்கிறாரு. அந்த அன்பை நம்ம எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லணும். ரோமர்கள் 15:18 புறஜாதியாரை
1: வார்த்தையினாலும்
0: செய்கையினாலும்
1: கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு
0: அற்புத
1: அடையாளங்களின் பலத்தினாலும்
0: தேவ ஆவியின் பலத்தினாலும்
1: கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை
0: சொல்வதுமல்லாமல்
1: வேறொன்றையும் சொல்ல
0: நான் துணிவதில்லை. கர்த்தர் நம்மளை கொண்டு அற்புத அடையாளம் செய்யணும், வரங்களை பெற்றுக்கொள்ளணும், தேவனுடைய வல்லமையை நம்ம ஒருத்தர் பெற்றுக்கொள்ளணும். நம்ம போய் சும்மா ஆண்டவர் பத்தி சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நம்ம கர்த்தர் வல்லமை பெற்று வரங்களை பெற்று நம்ம நிமித்தமா அற்புதங்களை அடையாளம் செஞ்சாதான் கர்த்தர் நம்புவாங்க. நம்ம சொன்னா ஏதாவது ஒரு கைப்பறி கொடுத்துட்டு வந்துட்டோம், ஏதோ 10 கைப்பறி கொடுத்துட்டு அதோட நம்ம திருப்தி ஆயிடக்கூடாது. அருமையானவர்களே, நிறைய பேர் கேட்டா எவ்வளவு கைப்பறி கொடுத்தேன்னு சொல்லுவாங்க, அது இல்ல. கைப்பறி கொடுத்தத பத்தி நம்ம திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. கர்த்தரை கொண்டு நம்ம சொல்லணும்னு சொன்னா அவங்க மத்தியில் நம்மளை கொண்டு ஆர்டர் என்ன செய்யணும், அற்புதங்களையும் அடையாளங்களை செய்தாதான் புறஜாதி சொல்லுங்க நம்புவாங்க. நம்ம ஒண்ணுமே செய்ய, நம்ம ஒண்ணுமே செய்யாம சும்மா இயேசு கிறிஸ்து போய் சொன்ன நம்ப மாட்டாங்க. கர்த்தரை பத்தி நம்ம கட்டாயம் சொல்லணும், இயேசு அறியாத மக்கள் மத்தியில் சொல்லணும். இங்க ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது ரோமர்கள் 15:21
1: நான் மற்றொருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன்.
0: எத்தனை பேருக்கு அந்த நாட்டை இருக்கு? அருமையானவர்களே, உள்ள தலசி பாருங்க. இது வரைக்கும் இந்த புதிய ஆண்டு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் என்னவே நினைச்சு சோர்ந்து போயிருந்தேன். அதான் விழுந்தவன் எந்திரிக்கிறதில்லையோ, எந்த அளவிலும் விழுந்தாயின்னு சொல்லி மனம் திரும்பி கர்த்தரிடம் எழுந்துட்டு வந்து நம்ம செவிக்க வேண்டும். எத்தனையோ சனங்கள் அழிவின் பாதுபட்டு தேசங்கள் அப்படியே எங்க பார்த்தாலும் பிரச்சனை. இந்த சனங்களுக்காக நம்ம செவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம தேசத்துக்காக செவிக்கணும். மூன்றாவதாக தேவன் அறியாதவர்களுக்காக கர்த்தர் சொல்லும் முடியும். நம்ம என்ன செய்ய வேண்டும்? நாட வேண்டும், நாட வேண்டும். பாருங்க, ஒரு நல்ல ஒரு கடை ஒரு வியாபாரம் வச்சிருக்காங்க பாருங்க, எத்தனை விளம்பரம் பண்றாங்க யோசித்து பாருங்க. எவ்வளவு விளம்பரம், எவத்துக்கு என்னமோ விளம்பரம் பண்றாங்க. நம்ம சீவுள்ள தேவனை பற்றி சொல்ல நாடுறோமா? யாருக்காவது நம்ம சொல்லி இருக்கிறோமா? அருமையான சொல்லாட்டா, இந்த 2016 ஒரு புதிய தீர்மானம் எடுக்க வேண்டும். நம்ம எல்லா நிலையிலும் எழுந்திருக்க வேண்டும். சோறு, பலவீனம், பிரச்சனை, குழப்பம், யோசனை எல்லாவற்றையும் விட்டு எழுந்து தேசத்துக்காக கண்ணீரோடு பொள்ளம்பி செவிக்க வேண்டும். நம்ம இதயத்தை ஊற்றி செவிக்க வேண்டும். மூன்றாவதாக கர்த்தர் பற்றி அறியாத மக்களுக்கு சொல்ல வேண்டும், சொல்ல நாட வேண்டும், நமக்குள்ள நாட்ட வேண்டும். நமக்குள்ள எத்தனை விருப்பம் இருக்குது? கர்த்தர் பற்றி சொல்ல விருப்பம் இருக்கா? தேவனை பற்றி சொல்லாத இடத்துல அவரை பற்றி சொல்ல நாட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அத 2 தீமோத்தேயு 4:2
1: சமயம் வாய்த்தாலும்
0: வாய்க்காவிட்டாலும்
1: ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு.
0: பத்து கைப்பறி கொடுத்துட்டா நிறைய பேர் திருப்தி அடைஞ்சிடற ஆண்டவர் சொல்ல சொன்னாரு. ஒரு 10 கைப்பறி தான், ஐயோ அப்பா நாங்க இவ்வளவு கைப்பறி கொடுத்துட்டு திருப்தி அடைஞ்சிடறோமா? அருமையானவர்களே, அது அல்ல. அருமையானவர்களே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சாக்கிரதை என்ன செய்யணும்? திருவசனத்தை மற்றவங்களுக்கு சொல்லி ஆக வேண்டும். 10 காய்ப்பறி கொடுக்கறது ஒண்ணுமே இல்ல, திருப்தி அடைக்கும். நம்ம எந்த நிலையில இந்த தேவன் எந்த நிலைக்கு உயர்த்தி இருக்காரு அதை யோசித்து பார்த்தோமா? எப்படிப்பட்ட நிலையில இருந்த தேவன் இந்த அளவுக்கு நம்ம உயர்த்தி இருக்கிறாரு, நம்ம சிந்தித்து பார்த்தோமா? சிந்தித்து கத்திருக்கா என்ன செய்யறோம் யோசித்து பாருங்க. தேசத்துக்காக செவிக்கிறோமா? நம்ம குடும்பத்துக்காகவே செவிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோமா? ஆனால் கத்தர் சொல்ற அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்ன? கத்திருக்காரு எதை செய்யுங்களோ அதுதான் கத்திராய் ஆண்டு வரும்போது கத்த நம்ம கொண்டு வருவார். வாசித்து பாருங்க, வெளிப்படுத்தும் விசேஷம் 22:12
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
0: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
1: அவனவனுடைய கிரியைகளின்படி,
0: அவனவனுடைய கிரியைகளின்படி
1: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்,
0: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்
1: என்னுடைய கூட வருகிறது,
0: என்னுடைய கூட வருகிறது. பாத்தீங்களா, அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட வருகிறது. நீங்க எதை கத்தறி செய்திருக்கீங்களோ, நிறைய பேர் கொஞ்சம் ஊழியத்துக்கு கொடுத்துட்டு அதை நம்ம எத்தனை நேரம் சொல்லிடுறோம், ஐயோ இதை செஞ்சா அதை செஞ்சா அது அப்படி சொன்ன அப்படியே மறைஞ்சிடும். கத்திரிக்காய் இதை செய்தாலும் கத்திரி வரும்போது உங்களுக்கு அந்த பலனை கொண்டு வருவார். சரி போய் செஞ்சிடறோம், செஞ்சிட்டு சொல்லி செஞ்சேன்னு சொல்லிடுறோம், அதுக்கு ஏன் அந்த பலன் திரும்பி முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அதை கத்திரி சொல்ற வலது கை செய்யறது இடதைக்கு தெரியக்கூடாது. நிறைய பேர் செஞ்சோம் செஞ்சோம்னு சொல்லிடுறோம் இல்லையா, அது இந்த உலக தொழிலோட முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். அதான் ஆண்டவர் சொன்னார், அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கொடு. நீங்க ஊழியம் செஞ்சாலும் பத்து கைப்பர் பிடிச்சு கொடுத்துட்டு திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. முதல் நம்ம விழுந்த இடத்துல இருந்து எழுந்திரிக்கணும், ரெண்டாவது தேசத்துக்கு ஆட்சி அறிவிக்கணும், மூன்றாவதாக சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை என்ன செய்யுமா, சாக்கிரதையா சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். சரி அப்போ அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கொடுவாங்க. நீங்க எந்த அளவுக்கு கத்துருக்கா எதை கிரிய செய்றீங்களோ அதுதான் கத்து வரும்போது கூட உங்களுக்கு வரும். அருமையானவர்கள், இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை தான். எவ்வளவு நாள்கள் கடந்து போயிடுச்சுன்னு, எவ்வளவு நாள் இந்த உலகத்தில் வாழ்மோ நமக்கு தெரியாது. ஒரே ஒரு வாழ்க்கை கத்திருக்காம என்ன செஞ்சிருக்கோமோ அதை தான் கத்தர் கொண்டு வருவார். இதோ நான் சீக்கிரம் அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்ன, நீங்க எதை செஞ்சீங்களோ அதை தான் அவர் வரும்போது அவர் கொண்டு வருவார். நீங்க எதை தான் கத்திருக்காக எதெல்லாம் செஞ்சீங்களோ அதுதான் கூட கொண்டு வருவார். கடைசியாக மத்தேயு சுவிசேஷம் 25:6-7.
1: நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார்.
0: இதோ மணவாளன் வருகிறார்,
1: அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள்.
0: அதுக்கு அவருக்கு எதிர்கொண்டு போக பெறப்படுங்கள்
1: என்கிற சத்தம் உண்டாயிற்று
0: என்று சத்தம் உண்டாயிற்று.
1: அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லாரும் எழுந்திருந்து
0: எல்லாரும் எழுந்து நின்று
1: தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள்.
0: தீவெட்டிகள் என்ன செஞ்சாங்க, ஆயத்தப்படுத்தினாங்க. சத்தம் கேக்குது, மணவாள் வந்துட்டாரு, எல்லாரும் அவர் எதிர்கொண்டு போக எல்லாரும் செய்யுங்க, எல்லாரும் புறப்படுங்க சொன்னோம். புத்தில கண்ணி என்ன செஞ்சாங்க, புத்தில கண்ணிட்டு என்ன இருந்தது, தீவெட்டி இருந்தது, எண்ணெய் இருந்துச்சு. புத்தில்லாத கண்ணிட்டு என்ன இல்ல, தீவெட்டி மட்டும் இருக்குது, எண்ணெய் இல்ல. தீவெட்டி எதை குறிக்கு, ரட்சிப்பை குறிக்குது. தீவெட்டி இருக்குது, எண்ணெய் இல்ல. இவங்க தீவெட்டி இருந்துச்சு, எண்ணெய் இருந்துச்சு. எந்திரிச்சு ஆயத்து படுத்துறாங்க, விளக்கெல்லாம் தீயெல்லாம் கரைஞ்சி போச்சுன்னா அதெல்லாம் நசுக்கி சரிப்பட்டு தீரியெல்லாம் கத்திரிச்சு எல்லாம் போறதுக்கு என்ன செஞ்சாங்க, ஆயத்தப்படுறாங்க. அதே போல் நம்மளும் கடைசி நாள், கடைசி வினாடி, கடைசி நாள் இல்ல, இது கடைசி வினாடியில் இருக்கிறோம். நம்ம எல்லாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவர் வருகிற ரொம்ப சமயமாயிருச்சு, ஆயத்தமா இருக்க வேண்டும். 10வது வசனம்,
1: அப்படியே அவர்கள் வாங்க போன போது,
0: அவர்கள் வாங்க போன பிறகு
1: மணவாளன் வந்து விட்டார்.
0: மணவாளன் வந்து விட்டார். நினைவு தினத்துல ஏசாமி எப்ப வர போறாரு அப்ப பாத்துக்கலாம், எப்ப வர போற அப்படி நினைச்சிட்டு இருந்தா திடீர்னு ஆண்டு வந்துருவார். அவ்வளவுதான், அவங்க அவங்க எல்லாரும் வாங்க போயிட்டாங்க. புத்தி இல்லாத கண்ணி என்ன செய்ய போனாங்க, எண்ணெய வாங்க போனாங்க. இங்க என்ன செஞ்சிட்டாரு, மணவாளன் வந்து விட்டார்.
1: ஆயத்தமா இருந்தவர்கள்,
0: ஆயத்தமா இருந்தவர்கள்
1: அவரோடு கூட,
0: அவரோடு கூட
1: கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்.
0: கல்யாண வீட்டுக்குள் என்ன செஞ்சிட்டாங்க, பிரவேசித்தார்கள்.
1: கதவும் அடைக்கப்பட்டது.
0: மணவாளன் எப்ப வருவாரு, இப்ப நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறோம், ஆண்டவர் எப்ப வர போறாரு, இன்னும் இருக்கு எவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லி உலக காரியத்திலேயே நம்ம இருந்துகிட்டு இருப்போம். ஆனால் கர்த்தராகி தேவன் வந்துருவார். புத்திலாத் கண்ணி என்ன அவங்க படம் வந்து போனவொடனே என்ன செய்ய, மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமா இருக்கிறவங்க கல்யாண வீட்டுல பிரவேசித்தாங்க, கதமும் அடைக்கப்பட்டுருச்சு. அதுதான் வெளிப்படுத்தும் விசேஷம் 19:7.
1: சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து,
0: சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து
1: அவருக்கு துதி செலுத்த கடவோம்.
0: பாத்தீங்களா என்ன செய்யணும், சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம்.
1: ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது,
0: கல்யாணம் வந்தது.
1: அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால்,
0: அப்ப நம்மதான் ஆயத்தம் பண்ணு, கத்தனும் ஆயத்தப்படுத்த மாட்டாங்க சொல்றாரு பாத்தீங்களா. அவருடைய மனைவி தன்னை
1: ஆயத்தம்
0: பண்ணினாள்
1: என்று சொல்ல கேட்டேன்,
0: என்று சொல்ல கேட்டேன்.
1: சுத்தமும் பிரகாசமுமான,
0: சுத்தமும் பிரகாசமான
1: மெல்லிய வஸ்திரம்,
0: மெல்லிய வஸ்திரம்
1: தரித்து கொள்ளும்படி,
0: தரித்து கொள்ளும்படி
1: அவளுக்கு அளிக்கப்பட்டது,
0: அவளுக்கு அளிக்கப்பட்டது.
1: அந்த மெல்லிய வஸ்திரம்,
0: மெல்லிய வஸ்திரம்
1: பரிசுத்தவான்களுடைய நீதிகளே.
0: பாத்தீங்களா மெல்லிய வஸ்திரம் எதை குறிக்குது, பரிசுத்தவனுடைய நீதி. மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். நம்மளை வந்து ஆண்டவர் ஆயத்தப்பட மாட்டார், நம்ம தான் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆண்டவர் எல்லாம் சொல்லிட்டாரு, மனவாட்டி தன்னை ஆயத்தம் துதி செலுத்தி மயில கடவோம், துதி செலுத்திட்டே இருக்க வேண்டும், சோத்திரம் பண்ணிட்டே இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொன்ன, இன்ன நாளில் விழுந்தா இன்று என்ன செஞ்சிரு, விழுந்த இடத்துல இருந்து எழுந்திருச்சிரு, இந்த நிலையில் விழுந்தானே எழுந்திருச்சிரு, என்ன யோசிச்சுட்டே யோசிச்சுட்டு குழம்பிட்டு உட்காராது, எழுந்துரு. காரணம் என்ன, எழுந்து என்ன செய்யணும், நம்ம தேசத்துக்காக செபிக்கணும். ரெண்டாவது சுவிசேஷத்தை அறிவிக்கணும். மூன்றாவது அறிவிச்சிடணும், மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினான். நம்ம ஆயத்தம் பண்ண, நம்ம நம்மே ஆயத்தம் பண்ண வேண்டும். பேசுறவங்க பேசட்டும், தூசிக்கிறவங்க தூசிக்கிட்டும், எதையும் கண்டுக்காதீங்க. யார் என்ன பேச, நமக்கு என்ன, நம்மளுக்கு என்ன அடிக்க போகுது, பின்னால் தானே பேசுறாங்க. யார் என்ன பேசுறாலும் கவலைக்கூடாது. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்த நாட்கள் போயிடுச்சு. புதுசு பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, தூசிக்கிறவங்க தூசிட்டு இருப்பாங்க, பின்னால குறை சொல்றவங்க குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. கடைசி நாள் வந்துருச்சு. நம்ம என்ன செஞ்சிடணும், மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணிடலாம். இன்னொரு தடவை வாசிமா.
1: நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து,
0: சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து
1: அவருக்கு துதி செலுத்த கடவோம்.
0: அவருக்கு என்ன செய்யணும், சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி. நம்ம கவலை, இவங்க ஐயோ இவங்க அப்படி என்ன, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களா, அவங்க இப்படி சொல்லிட்டாங்களா, அவங்க இதை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, கவலைப்படு. பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, கடைசி வரைக்கும் தூசிக்கிறவங்க தூசிட்டு தான் இருப்பாங்க, குறை சொல்றவங்க குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதான் சொல்றாரு, சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து
1: அவருக்கு துதி செலுத்த கடவோம்.
0: கர்த்தருக்கு என்ன செய்யணும், அப்பதான் துதிக்க முடியும். கர்த்தர் துதி செலுத்த கடவோ.
1: ஆட்டு குட்டியானுடைய கல்யாணம் வந்தது,
0: அவருடைய
1: மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார்.
0: அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ண கர்த்தர் நம்ம சொல்லிட்டார் எல்லா காரியத்தோ. நம்ம என்ன செய்யணும், நம்ம தான் ஆயத்தம், அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால்
1: என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும்
0: சுத்தமும்
1: பிரகாசமான
0: மெல்லிய
1: வஸ்திரம்
0: தரித்து கொள்ளும்படி
1: அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே,
0: நம்ம பரிசுத்தமா நாளுக்கு நாள் நாளுக்கு அதான் ஆண்டு சொன்னார். அநியாயம் செய்யறவன், அசுத்தமா இருக்கிறவன், இன்னும் அசுத்தம் இருக்கு. அப்படித்தான் வாசிங்க, நல்லா வாசிங்க. அத வெளிப்படுத்தி 22:11-12.
1: அநியாயம் செய்கிறவன்,
0: அநியாயம் செய்வன்,
1: இன்னும் அநியாயம் செய்யட்டும்.
0: அநியாயம் மட்டும் இல்ல, இன்னும் கூட நீ என்ன செய்ய, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும்.
1: அசுத்தமாய் இருக்கிறவன்,
0: அசுத்தமா இருக்கிறவன்
1: இன்னும் அசுத்தமா இருக்கட்டும்,
0: இன்னும் அசுத்தமா இருக்கட்டும்.
1: நீதி உள்ளவன்,
0: நீதி உள்ளவன்
1: இன்னும் நீதி செய்யட்டும்,
0: இன்னும் நீதி செய்யட்டும்.
1: பரிசுத்தம் உள்ளவன்,
0: பரிசுத்தம் உள்ளவன்
1: இன்னும் பரிசுத்தம்,
0: இன்னும் பரிசுத்தம் இல்ல. இந்த பரிசுத்தில இன்னும் என்ன செய்ய, நம்ம பரிசுத்தமா இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும்.
1: இதோ சீக்கிரமா வருகிறேன்,
0: சீக்கிரமா வருகிறேன்.
1: அவனவனுடைய கிரியின்படி,
0: அவனவன் கிரியின்படி,
1: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்,
0: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்
1: என்னுடைய கூட வருகிறது,
0: என்னுடைய கூட வருது. பாத்தீங்களா, அதுதான் அருமையானவர்களே. நம்ம சந்தோஷப்பட்டு களி கூறுவோம், கர்த்தருக்கு துதி செலுத்த கொடுவோம். அவருடைய மனைவியாக நம்ம ஒவ்வொருவரும் அவர் வருகை நம்ம நம்மை தன்னை ஆயத்தப்பட்டுக் கொள்ள வேண்டும். நமக்கு நாளுக்கு நாள் பரிசுத்தம் அடைய வேண்டும். கர்த்தர் சீக்கிரம் வரப்போறார். ஆமென்.

0: எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். இதோ இருள் பூமியை மூடப் போகிறது, காரியருள் சனங்களை மூடப் போகிறது, ஆனாலும் உன் மேலே கர்த்தர் உதிப்பார் என்று சொல்லி இந்த புதிய வாரத்தில், இந்த புதிய மாதத்தில், இந்த புதிய வருடத்தில், புதிய வாரத்தில், முதல் வாரத்தில் ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ என்று சொல்லி கர்த்தர் பேசினார். எந்த நிலைமையில விழுந்திருக்கிறோமோ அந்த நிலைமையிலிருந்து எழுந்து இன்றைக்கு வருவோமா? நீ எந்த நிலை விழுந்தாய் என்பதை நினைத்து பார்த்து ஆதியிலே செய்த கிரியை செய்வாயாக என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினாரே. எங்க விழுந்திருக்கிறோம் இன்றைக்கு அதை நினைத்து பார்த்து ஆண்டவராய் கர்த்தரிடம் வருவோமா? தூங்குற நீ எப்பொழுது எழுந்திருப்பாய் என்று ஆண்டவர் கேட்டார். அப்படி என்றால் தூங்குற நாம் தேசத்திற்காக ஜெபிக்கும்படியா எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு அறிவுறுத்துகிறார். அடுத்தபடியாக பேதுரை பார்த்து, எழுந்திரு, நீ சென்று புற ஜாதி மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவி என்று சொல்லி ஆண்டவர் அவரை அனுப்பினார். தேசத்திலே கர்த்தரை அறியாத எத்தனையோ ஜனங்கள் இயேசு அறியாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையோடு கூட கர்த்தருடைய வசனத்தை சுமந்து சென்று புற ஜாதி ஜனங்களுக்கு, கர்த்தரை அறியாதவர்களுக்கு அறிவிக்க நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். கர்த்தர் அதை குறித்து நம்மோடு கூட பேசினார். எல்லாரும் வாயை திறந்து நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, இதோ என்னை அர்ப்பணம் செய்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? மாத்திரமல்ல, கடைசியாக கர்த்தரை சந்திக்கும்படி நாம் எழுந்திருக்க வேண்டும். நம்மை நாமே ஆயத்தப்படுத்த எழுந்திருக்க வேண்டும். அந்த கன்னிகைகள் எழுந்திருந்தார்கள், தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள், தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். மனவாளனோடு கூட அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே சென்று விட்டார்கள். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, இதோ ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினார், சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து மகிழ்வோம், அவர் துதி செலுத்த கடவோம். கேட்போமா, நம்மை நாமே ஆயத்தப்படுத்தோமா? எங்க இருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எழுந்திருப்போம். எண்ணெய் இருக்கிறதா? தீவெட்டு எரிகிறதா? மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபங்கள் எடுப்போமா? எழும்பி பிரகாசி, எழும்பு, கர்த்தர் உன்னை பிரகாசிப்பார். மரித்தரை விட்டு எழுந்துரு, கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி கேட்டோம். எல்லாம் கர்த்தரை பார்த்து ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, எனக்கு என்னை காண்பியும் ஆண்டவரே, விழுந்த நிலைமையில என்னை தூக்கிடும் ஆண்டவரே. வாய் திறந்து ஜெபிப்போமா? எங்க நான் விழுந்திருக்கிறோம், என்னை தூக்கிடும் ஆண்டவரே. நான் உமக்கென்று ஆண்டவரே எழும்பி நிற்கணும் ஆண்டவரே. நான் எழுந்து ஜெபிக்கணும் ஆண்டவரே. நான் எழுந்து ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. நான் எழுந்து இப்படி வருகைக்கு ஆயத்தமாகணும் ஆண்டவரே. எனக்கு அந்த பாக்கியங்களை கொடுங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். நன்றி பரலோக பிதாவே, இப்பொழுதும் எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. ஆம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் விழுந்து எழுந்திருக்க அநேக நேரில் தயங்கி விடுகிறோமே, விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ என்று சொன்னீரே. அப்பா, எங்களை தூக்கிடும் ஆண்டவரே. இதோ எழுந்தும்மிடம் வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் கரங்களை பிடித்துக் கொள்ளும் ஐயா. நாங்கள் எழுந்து மூர்ச்சித்து கிடக்கிற ஜனங்களுக்காக எங்கள் கைகளை உயர்த்தி அல்லேலூயாவை நோக்கி நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்க எங்களுக்கு அந்த ஜெப ஆவியை ஊற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பேதுரை பார்த்து, எழுந்திருந்து நீ எழுந்திரு என்று சொன்னீரே. அப்பா, உன்னை தேடுகிற மூன்று மனிதர்கள் வந்திருக்கிறார், அவளோடு சந்தேகப்படாமல் போய் என்று சொல்லி புற ஜாதி மக்கள் மத்தியில் அவருக்கு வாசலை திறந்தீரே ஆண்டவரே. நாங்களும் புற ஜாதிகள் மத்தியில் சென்று வார்த்தையில் அறிவிக்க எங்களை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜாக்கிரதையாய் இதை செய்ய எங்களுக்கு கிருபையில கொடுங்க ஆண்டவரே. உண்மை சந்திக்கும்படி இதோ மனவளன் வருகிறீர். உண்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தணும். எங்கள் தீவெட்டிகளை நாங்கள் ஆயத்தப்படுத்தணும். எண்ணெயை பெற்றுக்கொள்ளணும். மெல்லிய வஸ்திரத்தை நாங்கள் தரித்துக் கொள்ளணும். அல்லேலூயா, துதி செலுத்தணும், சந்தோஷமா இருக்கணும். அந்த பாக்கியத்தெல்லாம் எங்களுக்கு தாரும். இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தன் இதயத்தை திறந்து தன் இதயத்தை கிழித்து கண்ணீரோடு ஆண்டவரே இதோ எழுந்தும்மிடம் வருகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறார்களோ, இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தம் பிரகாசிக்கிற வல்லமை, இதோ நீதியின் சூரியன் இந்த பிள்ளைகள் மீது பிரகாசிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருடத்திலே, புதிய மாதத்தில் காலடியை எடுத்து வைத்திருக்க எங்கள் மீது ஆமே நீதியின் சூரியன் எங்கள் மேல் உதிப்பீனாக. ஆமே நீதியின் சூரியன் உதிப்பீனாக. உங்க ஆரோக்கியம் இப்போ எல்லாரும் மீது இறங்கி வருவதாக ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற உங்க பிள்ளைகளை கரம்பிடித்து நடத்தி ஆசீர்வதியும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
1: அப்பா, உங்களுடைய வார்த்தை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வித்து பலப்படுத்த முடியா ஜெபிக்கிறோம். சமாந்தி சந்தோஷத்தையும் கட்டிட முடியா ஜெபிக்கிறோம். மகிமையான காரியத்தை செய்ய முடியா ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரையும் எழுந்திருந்து உமக்கின்றி எழுப்பி பிரகாசிக்க கிருவ தர முடியா ஜெபிக்கிறோம். ஐயா, அக்கினி மதலாக இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்துல எங்க பார்த்தாலும் ஆபத்து விபத்து, நாங்க எத்தனையோ செய்தி கேட்கும்போது அப்பா எவ்வளவு வேதனையா இருக்குது கர்த்தாவே. அப்ப எங்களுக்கு மக்களை எல்லாம் நீங்க பாதுகாக்கணும் பராமரிக்கணும் ஐயா, எங்க சப மக்களை எல்லாம் நீங்க பாதுகாக்கணும் பராமரிக்கணும். ஆவியான ஒரு ஆளிகை செய்ய வேண்டும் செபிக்கிறோம், கரத்தை பிடித்துக் கொள்ள முடியா செபிக்கிறோம் ஐயா. எங்க சென்றாலும் தேவ சமம் முன்னும் பின்மார்ந்து நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க. தேவ பிரசனம் தேவண்ட கிருவ கூட இருக்கட்டும் ஆண்டவர. அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எல்லாரும் மக்களை நெருங்கி செவிக்கமை சார்ந்து கொள்ள கிருவ தர முடியா செபிக்கிறோம். உன்னத பலத்தில இடக்கட்டுங்க, அக்கில மூடிக்கொள்ள முடியா செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டில எல்லாருக்கும் புதிய இதயத்தையும் புது பலத்தையும் புதிய சீவனையும் புதிய சிந்தையும் அப்பா புதிய எண்ணங்களையும் தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. பாப்பா ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார். பழையவெல்லாம் ஒளிந்து போன எல்லாம் புதியதானே சொன்னீரே, புதிய சிருஷ்டியை காரியம் என்று சொன்னீரே ஐயா. ஒவ்வொருவரும் புது சிருஷ்டியாய் மாற வேண்டும் ஆண்டவரே. பழைய சுபாவங்கள் எங்களை விட்டு நீங்கி போட்டு ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை மூட வேண்டும் என்று செபிக்கிறோம், கர்த்தருடைய அக்கினி மூட வேண்டும் செபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறாங்களப்பா, அவங்க உள்ளங்களை நீ பரிசுத்தப்படுத்த முடியாது செபிக்கிறோம் அப்பா. அப்பா நீதி சரி என்ன நீதி செய்யும் பணியாஞ்சரி இன்னும் அதிகம் செய்யிட்டு சொல்ல சொன்னீரே ஆண்டவரே. நீதிச்சர் இன்னும் நீதி செய்யிட்டு அணியாஞ்சரி இன்னும் அணியம் செய்யும் சொன்ன சொன்னீரே ஆண்டவரே. யாரெல்லாம் அப்படி இருக்காங்களோ அந்த மக்களை எப்படியாவது ஆண்டவரே பரிசுத்தவான்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. பலத்த கிரி அவர் வாழ்க்கையில செய்ய முடியாது செபிக்கிறோம். வேண்டி கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சர் தேவன் ஆண்டவரே. யாரும் பலவீனப்படக்கூடாதப்பா, நோயோடு பலவீனத்தவர்கள் தொட்டு சுகமாக்கி உங்க நாமத்தை மங்கிப்படுத்துங்க. மந்திரம் சேவனை எல்லாம் இயேசுக்கு திரும்பத்தில் அழித்து போடுங்க. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. வேலையில்லாத குடும்பங்களை வேலையை தாங்க, இந்த வருஷத்துல வேலையில்லாத மக்கள் வேலையை தாங்க. திருமணமாகாத குடும்பங்களை பிள்ளைகள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க அப்பா. குழந்தை இல்லாத சவுளுக்கு குழந்தை பாயத்தை தாங்க. கடனோடு இருக்கிற மக்களை கடன் அடைக்க உதவி செய்யுங்க. கண்ணீரோடு இருக்க மக்களை கண்ணீரை துடைத்துருங்க அப்பா. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தர முடியாது செபிக்கிறவங்க நாமத்தை மையப்படுத்துங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க, உங்க நாமம் மட்டும் மையப்படட்டும். நன்மையான காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு அதிகமாய் கிரிய செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. கர்த்தாவே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் அப்பா. அப்பா அவை ஸ்தோத்திரி வெள்ளியும் பொண்ணு என்னுடன் சொன்னீங்களே, வெள்ளியும் பொண்ணும் பெருக பண்ணுன்னு சொன்னீங்களே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்பா மனக்கஷ்டத்திலையும் பணக்கஷ்டத்திற்கு ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலையும் வெள்ளியும் பொண்ணையும் பெருக பண்ண முடியாது செபிக்கிறோம் ஐயா. எங்கள் தேவனை கர்த்த நீர் அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் அப்பாமை நோக்கி கெஞ்சுற வெள்ளியும் உம்முடையது பொண்ணு உடையது அப்பா. எங்களுக்கு யாரெல்லாம் பணக்கஷ்டத்திருக்காங்க அவங்களை கண்ணீர்லாம் துடைச்சி கஷ்டத்தெல்லாம் மாத்தி நீர் வெள்ளியும் பொண்ணையும் பெருக பண்ணுகிறவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒருத்தர் கூட ஒரு குறை வைக்காதீங்க ஆண்டவரே. ஆசீர்வதி உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் எல்லாவற்றையும் விடுதலை தாங்க. கண்ணீர் துடைச்சிருங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. நான் எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் சொன்னீங்கப்பா. நீங்க எல்லாவற்றையும் செய்வதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொன்ன வாக்குத்துக்காய் ஸ்தோத்திரம். பிரிந்து குடும்பம் அணைக்கணும், சிறு பிள்ளை ஆசீர்வதிக்கணும், வாலிப்பிள்ளைகள் ஆசீர்வதிக்கணும், பெரியவங்களை ஆசீர்வதிக்கணும். தேவாதி தேவன் கூட இருந்து வழி நடத்தணும், கண்ணீரை துடைக்கணும், ஆத்மா கண்களை திறந்துடணும். மகத்தான காரியத்தை செய்யுங்க. ஆசீர்வதி உயர்த்துங்க. ஒரு நன்மையும் குறைபடாது கத்துக்கொள்ளும். சிங்கக்குட்டிகள் காட்சி இடங்கி பட்டினியா இருக்கு அத்திர தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடான்னு சொன்னீரே. மனவாட்டியை எங்களை ஒவ்வொருத்தரையும் மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். நீர் அப்படி செய்யப்பட அன்புக்காய் இறக்குதாய் கோடி கோடி ஸ்தோத்ரேசப்பா. எல்லா துதிகன மகிமுக்கு சொல்துறோம் யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீவம் பரமபிதாவே ஆமென்.
2: கிறிஸ்துக்குள்ள அன்பானவர்களே, நம்முடைய ஊழியத்தை ஜபத்தாலும் பணத்தாலும் தாங்கி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் யாவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.
3: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kurnool, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19, 7598112435. Our email address is asvinkaram@gmail.com. Our website, andofjesus.in. God bless you.

0: நீங்க அப்படி இருப்பீங்களா? எந்த சூழ்நிலையும் கர்த்தர் மாத்திரமே சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுக்கு மாத்திரமே சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கட்டாயம் நம்மளை தேவன் உயர்த்துவார். 39வது சங்கீதம் 7வது வசனம்.
1: இப்போதும் ஆண்டவரே,
0: இப்போதும் ஆண்டவரே,
1: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
0: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
1: நீரே என் நம்பிக்கை,
0: நீரே நம்பிக்கை. ஹல்லேலூயா. நம்ம சொல்லுமா, இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்து, நீரே நம்பிக்கை. கர்த்தர் தான் நம்பிக்கை. சிலர் வியாதி வந்தா கயிறு கட்ட போவாங்க, சிலர் வியாதி வந்தா அங்க போடுவாங்க, இங்க போடுவாங்க, அது இல்ல. சங்கர் சொல்ற கர்த்தாவே, நீரே நம்பிக்கை, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கேன். கயிறு கட்ட போடுவாங்க, இன்னொரு பிறகு இன்னொரு பிரச்சனை இன்னொரு இடத்துக்கு ஓடுவாங்க. அருமையானவளே, கர்த்தரே நீங்க நம்பிக்கை கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில உயிர் வரும். முதலாவது நம்ம சேவம் பண்ணுவே தேவன் உயர்த்துகிறார். நம்ம நீதிமான தேவன் நம்மளை மாற்றும் போது நம்ம உயர்த்துகிறார். மூன்றாவதாக நம்ம தாழ்மையா இருக்கும் போது கர்த்தர் உயர்த்துகிறார். சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துறார். ஐந்தாவதாக அவரே நம்பி அவரே நம்ம செவிக்கும் போது கர்த்தர் உயர்த்துகிறார். நம்ம நம்பிக்கை யார் மேல வச்சிருக்கிறோம்? என்ன வந்து பாக்கல, ஏதாவது நடக்குதான்னு பாக்கலாம் இருக்கிறோமா, இல்ல கர்த்தர்தான் என் நம்பிக்கைன்னு சொல்லுவீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார், பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. எழுந்து நின்று ஒப்பு கொடுக்கலாமா?
1: எல்லாரும் எழுந்து நின்று

கேட்ட வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? கர்த்தர் ஒரு மனிதனை தாழ்த்துகிறவர் மாத்திரமல்ல, அவர் அவனை உயர்த்துகிற தேவன். ஹலேலூயா சொல்வோமா? ஹலேலூயா. நம்முடைய கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவன். எந்த நிலையில் இருந்தாலும், தொழில், வியாபாரம், படிப்பு, இன்னும் நம்முடைய அனைத்து காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் நம் உயர்த்துவேன் என்று இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்குறைத்தவர் வாக்கு மாறாதவர். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ஐந்து விதமான காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாவது, அவர் நோக்கி கூப்பிடுகிறவர்கள், அவர் நோக்கி ஜெபிக்கிறவர்கள். தாவீது கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார், கர்த்தர் தாவீதின் தலையை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் கேட்டோம். அப்படி என்றால் என்ன? யார் கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறார்களோ கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை உயர்த்துகிற தேவன். கர்த்தர் நோக்கி கூப்பிடுவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். நீதி ஜனத்தை உயர்த்தும். யாரெல்லாம் நீதிமான்லாம் வாழ்றோமோ, ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்கிறோமோ, அவர் சொன்ன கட்டளைகளெல்லாம் கீழ்ப்படிந்து அவர் சொன்னதை செய்கிறோமோ, அது நமக்கு நீதியாக இருக்கும். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுது நமக்கு நீதி உண்டாகும். நம்முடைய நீதியெல்லாம் கந்தைகளுக்குத்தான், ஆனால் இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவும் பொழுது, கர்த்தர் சொன்ன வார்த்தையில் நாம் கேட்டு நடக்கும் பொழுது அது நமக்கு நீதியாக இருக்குமா? ஹல்லேலூயா. அந்த நீதிமான்களை கர்த்தர் உயர்த்துகிறாராம். மூன்றாவது, தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நான்காவது, சாந்த குணம் உள்ளவர்களை. மோசே சாந்த குணம் உள்ளவராய் இருந்தார். இயேசு கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருந்தார். சாந்த குணம் உள்ள அந்த ஆவி, அந்த அமைதியின் ஆவியை நாம் பெற்றுக் கொள்ளும் பொழுது சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் கர்த்தரை நம்பினார்கள், ராஜாவின் கட்டளையை தள்ளினார்கள், கர்த்தரை தவிர வேற யாரையும் அவர்கள் வணங்கவில்லை. எனவே கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். ராஜாவின் உள்ளத்திலே பேசி ராஜாவை கொண்டு கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நம்மை உயர்த்த விரும்புகிறார். அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமா?

ஆம், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார், காலமெல்லாம் உன் கரம் பிடிப்பார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, அனுதினம் அவரிடம் வாழ்ந்திடுவே. இன்னைக்கு அர்ப்பணம் செய்வீங்களா? அதில் கேட்ட செய்தியை நாம கர்த்தருக்கு அதை ஒப்புக்கொடுத்து சோகம் பண்ணுவோமா? உன் கேட்ட வார்த்தையின்படியே வாழ அர்ப்பணிப்போமா? கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நாம ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் அல்லாஹ். எல்லா கண்களையும் மூடி ஜெபம் பண்ணுங்க. நன்றி பரலோக பிதாவே, இன்றைக்கு எங்களை உயர்த்துவதாய் வாக்கு கொடுத்தீரே. கர்த்தர் உயர்த்துகிறவர் என்று சொல்லி கேட்டோம் ஆண்டவரே. அப்ப எங்களையும் நீ உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறாரோ அவர்களை உயர்த்துவீராக. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார் என்று பாடினுமே. எங்களை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னை உயர்த்தும் ஆண்டவரே என்று இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது தயவாய் கடந்து வருவதாக, கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. அப்ப அனுதினமும் நாங்கள் ஜெபிக்க, இடைவிடாமல் ஜெபிக்க, இரவு பகலாயமை நோக்கி கூப்பிட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்துவீராக, அதற்குரிய கிருபை தருவீராக. தாவீதின் தலையை உயர்த்தின கர்த்தர் எங்கள் தலையை உயர்த்தணும் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. நீதி ஜனத்தை உயர்த்தும் என்று சொன்னீரே. எங்கள் வாழ்க்கையில் ஒரு நீதி உள்ள வாழ்க்கை கர்த்தர் கொடுப்பீராக. உங்க ரத்தத்தினால் எங்களை முற்றிலும் கழுவீராக. நீர் சொன்ன அனைத்து கட்டளையிலும் கை கொள்ள சாவதானமா இருக்க நாங்கள் எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறீரே. எங்களுக்கு மன தாழ்மையை கர்த்தர் இன்றைக்கு தயவாய் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறீரே. எங்கள் வாழ்க்கையிலே ஒரு நீடிய சாந்தத்தை தகருமையா என்னிடத்தில் கற்றுக்கொள்ளும் என்று சொன்னீரே. அப்பா, உம்மிடத்தில் இருக்கிற மன சாந்தமுள்ள அந்த அமைதியுள்ள ஆவி எங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தானியேல் வாழ்க்கையிலே, சாத்ரா மேஷாக் ஆபேத்நேக வாழ்க்கையிலே ராஜாவின் கட்டளையை தள்ளி அவள் வேறு யாரையும் பணிந்து சேவியாமல் என் கர்த்தரையே பணிந்து சேவித்து உம்மை நம்பி இருந்தது போல இனி வரும் காலங்களில் என்ன உபத்திரம் பிரச்சனை வந்தாலும் நாங்கள் உம்மையே சேவித்து கர்த்தர் ஒருவரைக்கே ஆராதனை செய்ய எங்களை நீர்தானே ஆசீர்வதிக்க வேண்டுமா எங்களை அர்ப்பணிக்கிறோ. இப்பொழுது கர்த்தர் கடந்து வருவீராக. உயர்த்துகிற கர்த்தர் இப்ப இறங்கி வருவாராக. உயர்த்துகிற கர்த்தர், ஆமீன். சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையில் இருந்தும் உயர்த்துகிற கர்த்தர் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உன் பிள்ளைகளை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற உன் பிள்ளைகள் மீது கர்த்தருடைய கரம் கடந்து வருவதாக. இப்பொழுது கர்த்தருடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க வல்லமை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இறங்கி வருவதாக. ஆண்டவரே, அவள் கைவிடச்சுகிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், இன்னும் எல்லா காரியங்கள், படிப்பு காரியங்கள், எல்லா குடும்ப காரியங்கள், ஊழிய காரியங்கள் எல்லாவற்றையும் இப்ப கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. எல்லாருக்கும் அப்படலாமா? ஆமே. தாவிதை உயர்த்துவதற்கு காரணம், கர்த்தர் தாவிதை உயர்த்துவதற்கு காரணம், தாவிதுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். கர்த்தர் தானியேலை உயர்த்துவதற்கு காரணம், தானியேலுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் உயர்த்த கர்த்தர் விரும்புகிறார். சொல்லமா, என்னை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. எல்லாம் கூப்பிடலாமா? அல்லேலூயா. வாய் திறந்து சொல்லுங்க. என்னை ஆனந்த தைலத்தினால் அப்பா இப்ப அபிஷேகம் பண்ணுங்க. வெறுமையா வந்து வெறுமையா போக கூடாது ஆண்டவரே. கூப்பிடலாமாவரே? கூப்பிடுங்க. இந்த கடைசி நேரத்தில் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு செல்லுங்க. அபிஷேகம் யார் யாருக்குள்ளா வருமோ அந்த அபிஷேகம் நிச்சயம் ஒரு மனிதனை உயர்த்தி விடும், இடைவிடாமல் ஜெபிக்க வைக்கோ. ஆமென். கர்த்தரையே நம்ப வைக்கோ. கர்த்தரிடம் எப்பொழுதுமே பேச வைக்கோம். பொறுமையுள்ளவனாய், சாந்தமுள்ளவனாய் மாற்றுவோம். இந்த அபிஷேகம் நமக்குள் கடந்து வரும் பொழுது நம்மை மனத்தாழ்மையுள்ளவர்களாக மாற்றுவோம். நீதி நிறைந்த வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக நம்மை மாற்றுவோம். எனவே எல்லாரும் சொல்லுங்க, வாங்காவியானவரே, சத்தத்தை உயர்த்தி ஒரே குரலிலே ஒரே மனதாக கூப்பிடுங்க, கூப்பிடுங்க.

0: ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயாமை ஸ்தோத்தரிக்கிறமை ஸ்தோத்தரிக்கிறமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப என்ன வியாதியோட இருந்தாலும் தயவாக இப்போ ஒரு வீசை தொடும் தொடும் தொடும் ஆண்டவரே. வியாதி நீக்கி போடுங்க, வியாதியை நீக்கிருங்க, நோயை நீக்கிருங்க, பலனத்தை நீக்கிருங்க. மந்திரம் செய்வனை எல்லாம் இயேசுகிற உடைத்து போடுங்க, பிசாசுங்களை அழித்து போடுங்க ஆண்டவரே. கட்டப்பட்ட மக்கள் விடுதலையாக்குங்கப்பா, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலையாக்குங்கப்பா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை குடுங்க ஐசப்பா. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பைத்தை தாரு. சமாளாத குடும்பத்தில் சமான் தாரு. குடிக்கிற குடும்பங்களை விடுதலையாக்குங்க தகப்பனேமே. ஸ்தோத்திரம். சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க. கர்த்தருடைய நாம மட்டும் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் வாலிபர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க. உள்ளத்துல எழுப்புற உயிர்மைக்கே தாரு சுவாமி. ஒவ்வொரு வசனத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து உண்மையை ஏற்றுக்கொள்ளட்டும். சிவுள்ள சாட்சியாய் வாழ கிருபை தர முடியாது செபிக்கிறோம். சிவுள்ள சாட்சி சொல்லத்தக்கிற அற்புதங்களை செய்ய முடியாது செபிக்கிறோம். அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்ப சிவுள்ள சாட்சி எழுப்புங்க ஆண்டவரே. பெற்ற நன்மையை மறக்காது சாட்சி சொல்லத்தக்கதாக தேவனாய் கர்த்தர் கிருபை தருவீராக. ஆசீர்வித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் இயேசுவா நாமத்தில் தாழ்மையே கேஜிரோம் பரமபிதாவே, ஆமென்.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019. மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000224 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ்: ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனு, 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handlebases.com. God bless you.

0: பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள்.
1: எப்படி சேவிக்கணுமா? பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள்.
0: நடுக்கத்துடனே களி கூறுங்கள்.
1: நடுக்கத்துடன் என்ன செய்யணும்? களி கூறும். பயத்தோடு கர்த்தரை சேவிக்கணும். அவர் தொழுது கொள்ள ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம தொழுது கொள்ள கர்த்தரை பயத்தோடு நடுக்கத்தோடும் கர்த்தருங்க இருக்கிறாரு. இந்த பயத்தோடு தொழுது கொள்ளும். நம்ம கண்ணை முழிச்சு முழிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது? பார்க்கவே கூடாது. கர்த்தருங்க இருக்கிறாரு. அல்லேலூயா. என்ன செய்யணும்? ரெண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்துல எங்க கூடியிருக்கிறோம் அங்க உங்க நடுவில் இருக்கிறேன்னு சொன்னார். அது மாத்திரம் இல்ல, உபாகம் புஸ்தகத்துல படிச்சு பாத்தீங்கன்னா நான்காம் அதிகாரையால் அவசரம் வாசித்து பாருங்க.
0: நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம்,
1: நம்ம கர்த்தரை தொழுது கொள்ள போவதெல்லாம்
0: அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல,
1: நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல,
0: தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது?
1: வேற பெரிய ஜாதி எது பாத்தீங்களா? கர்த்தரை தொழுது கொள்ளும் போல அவர் எங்க இருக்கிறாரு? யாருக்கு சமீபமா இருக்கிறாரு? நமக்கு சமீபமா இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம இப்ப கர்த்தர் தொழுதுகளை கூடியிருக்கோம். கர்த்தர் எங்க இருக்கிறாரு? நம்ம சமீபமா இருக்கிறார், நம்ம பக்கத்துல இருக்காரு, நம்மோடு இருக்கிறாரு. அந்த எண்ணம் நமக்குள்ள எப்பொழுதுமே இருக்கணும். அன்று சொன்னார், ரெண்டு பேராவது மூணு பேராவது நாமத்துல எங்க கூடியிருக்கோங்க நடுவுல இருக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப உங்க சொல்றாரு சனங்களை தொழுது கொள்றோம் போதெல்லாம் எங்க இருக்கிற? உங்க பக்கத்துல உங்க அருகில தான் இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம அவர் எப்படி தொழுதுகளும்? கர்த்தர் வேதம் சொல்லுது, யோவான் சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் 24வது வசனம்.
0: தேவன் ஆவியாய் இருக்கிறார்.
1: தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியாய் இருக்கிறார்.
0: அவரை தொழுது கொள்கிறவர்கள்,
1: அவர் தொழுது கொள்கிறவர்கள்
0: ஆவியோடும்
1: உண்மையோடும்
0: அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
1: அவர் தொழுது கொள்றவங்க எப்படி தொழுது கொள்ளணுமா? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவர் சமீபமா இருக்கிறார் நம் பக்கத்துல. ஆவியோடு உண்மையோடு அவர் தொழுது கொள்ள வேண்டும். 29வது சங்கீதம் 2வது வசனம்.
0: பரிசுத்த அலங்காரத்துடனே
1: கர்த்தர் தொழுது மொழி எப்படி தொழுது கொள்ளணுமா? பரிசுத்த அலங்காரத்துடனே
0: கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அவர் தொழுது கொள்ள எப்படி தொழுது கொள்ளணும்? பரிசுத்த அலங்காரத்தோடு அவர் தொழுது கொள்ளணும். ஏன்னா கர்த்தர் நமக்கு சமீபமா தொழுது கொள்ளும் போல எங்க இருக்கிறார்? நமக்கு சமீபமா இருக்கு. நம்ம செபத்துக்கு வரும்போதெல்லாம் கர்த்தர் நம்ம சமீபமா இருக்கிறாரு. நம்ம நடுவில் தான் இருக்கிறாரு. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். நம்ம தொழுது கொள்ளும் போல எங்க இருக்கிறார்? நமக்கு சமீபமா இருக்கிறாரு. பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வருக ரொம்ப சமயமாயிருச்சு. 4வதாக மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6 வசனம் 7வது வசனம்.
0: யுத்தங்களையும்
1: கேள்விப்படுவீர்கள்.
0: கலங்காதபடி
1: எச்சரிக்கையாயிருங்கள்.
0: இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும்
1: கொள்ளை நோய்களும்
0: பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும்.
1: யுத்தம், கொள்ளை நோய், இதெல்லாம் இப்ப வருதா இல்லையா? இப்ப எங்க பாருங்க, ஒருத்தருக்கு சனங்களுக்கு ஒரு சனத்துக்கு விரோதமா ஒரு சனம் எழும்புது. ஒருத்தர் பார்த்தா ஒருத்தர் பிடிக்கிறது இல்ல, ஒருத்தர் பார்த்தா முகத்தை திருப்பிக்கிறோம். அதான் சொல்லு, சனத்துக்கு விரோதமா சனமும், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யமும். எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க, வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க. பஞ்சம், எத்தனையோ குடும்பங்கள் படிச்சாலும் கூட வேலை இல்லை. அப்புறம் என்ன இது? கொள்ளை நோய் வருதா இல்லையா? எங்க பார்த்தாலும் கொள்ளை நோய். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்? ஆனா சொல்றாரு, முடிவு உடனே வராது. என்ன முடிவு? உலகத்தின் முடிவு உடனே வராது. அது கொஞ்ச நாள் ஆகும். அதுக்குள்ளாக ஆண்டவராக இயேசுக்கு ரகசியம் ஒரு இருக்குது. அதுக்கு தான் நம்ம எல்லாரும் ஆயத்தமாகணும். அல்லேலூயா. கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். எப்போ ஆண்டவர் வருவார் நமக்கு தெரியாது. ஆயத்தமா இருக்க வேண்டும். கர்த்தர் வருகைக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தமா இருக்கணும். ஆண்டு வரும்போது அவர் ராஜ்யத்து நம்ம போகணும். வெளிப்படுத்தும் விசேஷம் 6ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும்.
0: அப்பொழுது ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும்,
1: ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும்,
0: ஒரு பணத்திற்கு மூன்று படி வார்கோதுமை என்றும்,
1: ஒரு பணத்திற்கு மூன்று படி வார்கோதுமை என்றும்,
0: எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே
1: என்றும்,
0: நான்கு ஜீவன்களின் மத்தியில் இருந்து
1: உண்டான
0: சத்தத்தை கேட்டேன்.
1: பாருங்க, இப்ப நல்ல நிறைய நெல் விதைச்சாங்க. எத்தனாயிரம் வயல நிஷாதம் ஆயிடுச்சு. இப்ப எப்படி நம்ம நாட்டுல பஞ்சம் இல்லாம இருக்கும் பாருங்க. அதுதான் சேதப்படுத்தாதீங்க, அரசாங்கம் சொல்லுதுல அரிசியெல்லாம் சேதப்படுத்தாங்க, எல்லாம் பத்திரமா குடம்ல போட்டு வைங்க. அரசாங்கம் சொல்லுதோ இல்லையா, அரிசி பருப்பெல்லாம் சேதப்படுத்தாதீங்க, எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, குடம்ல சேர்த்து வைங்க, அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா. அதுதான் அந்த காலத்துல ஆண்டு சொல்லியிருக்காரு பாருங்க.
0: அவர் நாலாம் முத்திரையை உடைத்த போது,
1: நான்காம் முத்திரை உடைத்த போது,
0: நாலாம் ஜீவனானது,
1: நான்காம் ஜீவனானது,
0: நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன்,
1: நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன்,
0: நான் பார்த்த போது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன்,
1: மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன்,
0: அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்று பெயர்,
1: மரணம் என்று பெயர்,
0: பாதாளம் அவன் பின் சென்றது,
1: பட்டயத்தினாலும்
0: பஞ்சத்தினாலும்
1: சாவினாலும்
0: பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியில் காப்பங்கு உள்ளவர்களை கொலை செய்யும்படி அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது.
1: மிருகத்தினால மாத்திர மிருகத்தை போல மனிதர்களால இருக்குது. சங்கீதம் 92:6,
0: மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான்.
1: 92:6 மிருக குணம் உள்ள மனுஷன் போட்டிருக்குல்ல, அதான் மிருகத்தை போல பாருங்க. எங்க பார்த்தாலும் கொள்ளு போடுறாங்க பத்தியா, மற்றவங்களை கொள்றேன்னு சொல்லி பயம் இல்லாம பேசி பார்த்தீங்களா. அதுதான் மிருக குணம் உள்ள மனுஷன், அதே அறியான் மனுஷனை கொண்டு போடுறாங்க, வெட்டி போடுறாங்க. மிருகத்தினால் மாத்திரல, மிருக குணம் உள்ளவங்களாலும். அதனால என்ன செய்ய, தேசத்தை எவ்வளவு பேரை கொள்ளுவாங்களாம், பூமியில கால்பங்கு தேசம், கால்பங்கு மக்களை கொண்டு விடுவாங்களாம். அந்தி கிறிஸ்துக்கும் மிருகம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவன் வந்தாலும் நிறைய பேரை கொள்றது வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும், ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஹலேலூயா. தேவன் எப்போதும் சபம் பண்ண வேண்டும். சாலமராஜா செபிக்கிறார் பாருங்க, 2:6, 28-31
0: தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும்,
1: கொள்ளை நோய் உண்டாகிற போதும்
0: வறட்சி.
1: பாத்தீங்களா, முதல்ல தேசத்துல என்ன வருமா, பஞ்சம் உண்டாகிற போதும், ரெண்டாவது கொள்ளை நோய் உண்டாகிற போதும்,
0: வறட்சி,
1: மூணாவது
0: சாவி,
1: நாலாவது
0: வெட்டுக்கிளி,
1: அஞ்சாவது
0: பச்சைக்கிளி,
1: ஆறாவது
0: உண்டாகிற போதும் அவர்களுடைய சத்துருக்கள் அவர்கள் வாசம் செய்கிற தேசத்திலே அவர்களை முற்றுகை போடுகிற போதும்,
1: யாதொரு வியாதியாகிலும்
0: வந்திருக்கிற போதும்
1: எந்த மனுஷனானாலும்
0: இஸ்ரவேலாகிய உம்முடைய ஜனத்தில் எவனானாலும் தன் வாதையையும் வியாகுலத்தையும் உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு
1: மன்னித்து
0: நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே,
1: அவனவனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே
0: அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து
1: பலன் அளிப்பீராக என்று யார் செபித்தா, சாலம் ராஜா செபித்தார். இப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம சனங்களுக்காக நம்ம செபிக்கணும். முந்தி வந்து எல்லாம் ஆலயத்துல செபித்தாங்க, நம்ம இப்ப எங்க இருந்தாலும் சரி, நம்ம தேசத்துக்காக, நம்ம சனங்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் கண்ணீரோட செபிக்கணும். அல்லேலூயா. இல்லாட்ட கத்தனை படத்தில் கேட்பாரு. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும், போராடி செபிக்கணும். இப்படிப்பட்ட நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோட ஆண்டவர் பாத்துல செபிக்கணும். நம்ம செவித்தார், நம்ம செவத்தை கேட்பார கேட்க மாட்டாரா? அவர் பேரை என்ன பேர் தெரியுமா, செவத்தை கேட்கிறார். 65:1
0: தேவனே சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும்
1: ஜெபத்தை கேட்கிறவர். ஹலேலூயா. நம்ம தேவனு பேர் என்ன, செவத்தை கேட்கிற. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தேசத்துக்கா நம்ம கட்டாயம் இங்கிருந்தால், அந்த காலத்துல தேவனுடைய ஆலயத்திலும் செவிக்கணும்னு சொன்னாங்க. இப்ப எங்கும் தொழுது காலம் வந்திருக்குன்னு தேவனுடைய வசனம் சொல்லுது. அதனால நம்ம எங்கிருந்தாலும் நம்ம தேசத்துக்காக, நம்ம மக்களுக்காக, நமக்கு நம்ம வாழ்ற இடங்களுக்காக நம்ம கண்ணீரோடு செவிக்க வேண்டிய நம்முடைய கடமை. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கத்துட்டு ஒப்பு கொடுப்போமா, எழுந்துட்டு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே முடிவாருக்கு சமயமாயிச்சப்பா, நாங்களும் செபிக்கவங்களா எங்களை மாற்றுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்பேன். எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே, எனக்கு உணர்வை தாரும், கடைசி நாளுன்னு சொல்லி அந்த உணர்ந்து நம்ம இடத்துல நம்ம தேடணும் ஆண்டவரே சொல்லி கேட்போம். ரெண்டாவதாக, பழைய பழிக்கு நான் திரும்பாதோடைய என்னை காத்து கொள்ளுமப்பா. நாட்களை பார்க்கறதும், மாதத்தை பார்க்கற, வருஷத்தை பார்க்கற, இதெல்லாம் விட்டு மறந்துடுவேன், எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி கேட்போம். மூன்றாவதாக, ஆவியோடும் உண்மையோடு தொழுது, பரிசுத்த அலங்காரத்தோடு அவர் தொழுது கொள்ள வேண்டும். அவர் தொழுது கொள்ளும் போல நம்ம சமயமா இருக்கிறாரு, அவர் தொழுது கொள்ளும் போல நமக்கு அருகில தான் இருக்கிறாரு, அவரை நோக்கி நம்ம செய்யப்படும். நாலாவதாக, கடைசி நாட்களில் சொன்ன வாக்குத்தத்தம், எங்க பார்த்தாலும் சண்டை பிரச்சனை, எங்க பார்த்தாலும் பஞ்சங்கள் பசி எல்லாம் நிறைவேறிடுது. அதனால கத்தட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் கத்திரவு நோக்கி நம்ம செவிப்போம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யு சொல்லி நம்ம கண்ணீரோடு கேட்டு, ஆண்டவரே ஒரு அறிக்கைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, என்னை ஆயத்தப்படுத்துங்க, என்னை ஆயத்தப்படுத்துங்க தேவனேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கத்திர நோக்கி நம்ம செவப்படுவோம்.
0: நம் யாவரும் எழுந்து நின்று கத்தை நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபிப்போம்.

0: ஜெபம் செய்து நம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். வருகையின் அடையாளங்கள் காணப்படுகிறது. இயேசு கேட்டார், மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது இன்றைக்கு மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், தென்றல் வீசும் போது உஷ்ணம் வரும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை பார்த்து பூமியின் தோற்றத்தை பார்த்து உங்களுக்கு இயற்கையை நிதானிக்க கூடுமானால் இப்பொழுது தேசத்திலே நடைபெற்று வருகிற இந்த அடையாளங்களை எல்லாம் பார்த்து என் வருகையின் காலத்தை நிதானிக்க முடியாதா என்று சொல்லி இயேசு நம்மை பார்த்து கேட்கிறார். நான்கு விதமான அடையாளங்களை குறித்து ஆவியா நம்மோடு பேசினார். நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவா காலத்து ஜனங்கள் உணர்வில்லாதவர்களாக இருந்தார்கள், அழிந்தே போனார்கள். இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நாம் நமக்கு ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே, எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்திலே உணர்வை கேட்டு பெற்றுக் கொள்வோம். அவனுடைய தேவன் அவனை நன்றாய் நடத்தி போதித்து அவனை உணர்த்துகிறார் என்று சொல்லி கேட்டோம். பரிசுத்த ஆவியார் நமக்குள் வரும் பொழுது நமக்கு ஒரு உணர்வை அவர் தருகிறார். இன்றைக்கு வாய் திறந்து சொல்வோமா, நோவா காலத்து ஜனங்களைப் போல நாங்கள் அழிந்து போய்விடாதபடிக்கு எங்களுக்கு உங்க உணர்வுள்ள ஆவியை தாரும் என்று கேட்டோம். இரண்டாவதாக, லோத்து காலத்து ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், நட்டார்கள், கொண்டார்கள், கட்டினார்கள். அவர் வாழ்க்கையிலே ஓரின சேர்க்கை பாவம் தலைவிரித்து ஆடினது. அந்த காலம்தான் இப்பொழுது இந்த காலமாய் இருக்கிறது. அதை தப்பித்துக் கொள்வதற்கு இயேசு என்ன சொன்னார்? திரும்பி பார்க்காமல் இருக்க கடவன், அவன் திரும்பாமல் இருக்க கடவன் என்று சொல்லி பேசினான். எதற்கு திரும்ப கூடாதாம்? அக்கிரமத்திற்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும் என்று ஆவியான பேசினார். பழைய அக்கிரமத்திற்கு போகக்கூடாது, பழைய வழிபாடுகளுக்கு, பழைய சடங்காச்சாரங்களுக்கு நாம் போகக்கூடாது என்று சொல்லி ஆவியானவர் நம்மோடு இன்றைக்கு பேசியிருக்கிறார். இன்றைக்கு சொல்வோமா, அப்பா என்னை மாற்றும் ஐயா, பழைய வழிக்கு திரும்பி போய்விடாதபடிக்கு என் இருதயத்தை பரிசோதனை பண்ணி பார்த்து உம்மிடத்தில் முழுமையாய் மனம் திரும்புவதற்கு எனக்கு பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி வாய் திறந்து ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட். வாய் திறந்து எல்லாம் கேளுங்க, என்னை அப்படி மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஒருவரால் தான் முடியும் ஆண்டவரே, என்னை முழுமையாக மாற்றும் அப்பா, மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே என்று கேட்போம். மூன்றாவதாக, சமுத்திரத்திலும் மாற்றங்கள் உண்டாகும், வானத்திலும் பூமியிலும் சூரிய சந்திர நட்சத்திரங்களிலே மாற்றங்கள் உண்டாகும், சமுத்திரத்திலே மாற்றங்கள் உண்டாகும், பூமியிலே மாற்றங்கள் உண்டாகும், கடல் கொந்தளிக்கும் என்று சொல்லி கேட்டோம். இப்படிப்பட்ட பேரழிவுகளுக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். எப்படி தொழுது கொள்ள வேண்டுமா? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆவியுடனும் உண்மையுடனும் பயத்துடனும் பக்தியுடனும் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து அவரோடு ஐக்கியமாயிருக்க வேண்டும். அப்பொழுது நாம் அழிவுகளுக்கு தப்பு வைக்கப்படுவோம், இயேசுவின் வருகையிலே பங்கு பெறுவோம். கடைசியாக ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு காரியத்தை பேசினார். யுத்தங்களையும் யுத்தங்களும் செய்தியும் கேள்விப்படுவீர்கள், கொள்ளை நோய்கள் உண்டாகும், பயங்கரங்கள் உண்டாகும், பஞ்சங்கள் உண்டாகும். இவை எல்லாவற்றுக்கும் தப்பித்துக் கொள்ள இன்னொரு வழியை அவர் காட்டினார். அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்கிறவனை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். சாலமோனுக்கு அதை கோடிட்டு காண்பித்தார். சாலமோன் தேவன் ஆலயத்தை நோக்கி ஜெபிக்கிற எவனுக்கும் நீர் ஒரு நிவர்த்தி தர வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ செய்கிற உன்னுடைய ஜபத்திற்கு என்னுடைய கண்களும் என் இருதயமும் எப்பொழுதும் திறந்த வண்ணமாய் கவனிக்கிற வண்ணமாய் இருக்கும் என்று சொன்னார். இதெல்லாம் தேசத்திலே பார்க்கிற நாம் இந்த பஞ்சத்திலும் பசியிலும் கொள்ளை நோயிலும் யுத்தத்திலும் மாண்டு விடாதபடிக்கு அதுக்கு தப்பித்துக் கொள்ள எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த ஜெப ஆவியை நாம் கேட்டு பெற்றுக் கொள்வோம். ஜெபம் செய்வோமா? தேங்க்யூ லார்ட். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய ஆவியான தயவு கூர்ந்து கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியான பிரசன்னம் நடுவிலே இறங்கி வருவதாக. வருகையின் அடையாளங்கள் மிக தெளிவாக துலமரமாய் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கடைசி காலத்திலே எங்களுக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே. உணர்வு உள்ளவர்களாம் எங்களை கர்த்தர் மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, அந்த உணர்வை எங்களுக்கு அருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா உணர்வை தாரும். நாங்கள் எங்கள் அக்கிரமத்துக்கு மீண்டும் திரும்பி விடாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். பழைய வழிபாடுகளுக்குள்ளே மீண்டும் போய்விடாதபடிக்கு, நாட்களையும் காலங்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் பார்த்து நாங்கள் பின்விட்டு போய்விடாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே, பயபக்தியோடு பரிசுத்தத்தோடு ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளக்கூடிய ஒரு குருபை எங்களுக்கு தயவாய் தர வேண்டும் என்று சொல்லி சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, தேசத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்வை பார்க்கிறோம், யுத்தங்களை பார்க்கிறோம், செய்திகளை கேட்கிறோம் ஆண்டவரே, கொள்ளை நோயை பார்க்கிறோம், எத்தனையோ பிரச்சனைகள், பஞ்சங்களை பார்க்கிறோம், இயற்கை சீற்றங்களை பார்க்கிறோம். ஆம் ஆண்டவரே, இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் ஜெபித்தால் நிச்சயம் நீ எங்களை பாதுகாத்துக் கொள்வீர் என்பதை கோடிட்டு காண்பித்தீர். எப்பொழுதுமே நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்க இவர்களால் நீங்கள் தப்பித்து மனுஷகுமாருக்கும் தான் நிற்க பாத்திரமெல்லாம் என்னப்படும்படிக்கு எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்தீர்கள்னு சொன்னீரே. ஜெபித்துக் கொண்டே இருக்க எங்களுக்கு இது பாக்கியத்தை ஆவியானவர் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காதல் கேட்டு மறுக்காத விட்டுவிடாதபடிக்கு முழுமையாய் தங்களை சரண்டர் பண்ண அர்ப்பணிக்க பாக்கியம் தாரும். அக்கவர்களை வல்லமையாக பயன்படுத்தும் ராஜா. செய்ய போதற்காக நன்றி. ஒரு வசனத்துக்கு பிசாசு அதை பருத்தி கொண்டு போய்விடாதபடிக்கு காத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் நீங்க செய்வதற்காக நன்றி நன்றி. கடைசியாக உங்கள் தேவைகளுக்காக அக்கா ஜெபிப்பாங்க. ஒரு நிமிஷம் அவர்களோடு கூட இணைந்து நம்ம எல்லாம் ஜெபம் செய்வோமா.
1: நடந்து வருவீராக, பிரச்சனை மூடுவதாக அப்பா. இங்க வந்திருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரட்சிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வரைத்தாங்க, செவிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, மியாராதிக்கு உதவிச்சிங்க. செவிச்சவங்களா செவிக்கிறது இல்லப்பா, செவிக்காதவங்களும் செவிக்கிற ஆண்டவர் அப்பா. எல்லாருமே தேடணும், அண்டிக்கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும்ப்பா, உம்மோடு இருக்கணும் அப்பா. கர்த்தாவே மே துதிக்கிறோம், உங்களுடைய வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்த முடியாது செவிக்கிறோம். ஒருத்தர் கூட விட்டுறாதீங்க அப்பா. எந்த மந்திரம் செய்வதால் உடைத்து போடுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா, திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவிச்சிங்க ஏசப்பா, குழந்தை பாக்கி இல்லாத சகோதரி குழந்தை பாக்கியத்தை தாங்க ஏசப்பா, கடன் பிரச்சனையோடு இருக்க மக்களுக்கு கடன் நடக்க உதவிச்சிங்க ஏசப்பா, கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாற்றுங்க ஆண்டவர். தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, கேஸ்ல இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க ஆண்டவர். உன்னத பலத்தில இடக்கட்டுங்க, அக்கில மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம் ஆண்டவர். மகள் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க, காத்துக்கோங்க, கடன் பிரச்சனை எல்லாம் மாத்திருங்க. சாபத்திலையும் பாவத்திற்கு மக்களை முறித்து போடுங்க, பாவத்திற்கு மக்களை முறித்து போடுங்க, சாபத்திற்கு மக்களை சாபத்திலும் முறித்து ஆண்டவர் விடுதலை தந்து உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. எங்களுக்காகத்தான் ஆண்டவர் சாவமானீரே தகப்பனே. சாபத்திற்கு மக்களை விடுதலை செய்ய முடியாது செபிக்கிறோம், பொறுப்படுத்திக்கோங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க, படிக்கிற பிள்ளைகளும் செவிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. உங்க குமாரன் மேலையும் குமார்த்தி மேலையும் என் ஆவி ஊற்றுவேன்னு சொன்னீரப்பா. அந்த அபிஷேகம் எல்லாரும் மேலும் இறங்கட்டும் ஏசப்பா, இறங்கட்டும் இறங்கட்டும். மகத்தான காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிகான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
0: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தரி குருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம்.
2: ஒன்னு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா, ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிடம் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுவும் ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website

0: கர்த்தர் சொன்னார் யோவான் சுவிசேஷம் 10:11
1: நானே நல்ல மேய்ப்பன்,
0: நானே நல்ல மேய்ப்பன்,
1: நல்ல மேய்ப்பன்,
0: நல்ல மேய்ப்பன்
1: ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார்,
0: தன் ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார் நானே நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். நமக்காக என்ன செஞ்சிருக்கிறார்? ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, கொடுத்துட்டாரு. நம்ம தான் பெற்றுக்கொள்ளணும். ஆடுகள் யாரை குறிக்குது? நம்மளதான் குறிக்குது. வாசித்து பாருங்க, 100:3.
1: கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள்,
0: கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள்.
1: நாம் அல்ல,
0: நாம் அல்ல,
1: அவரே நம்மை உண்டாக்கினார்,
0: அவரே நம்மை உண்டாக்கினார்.
1: நாம் அவர் ஜனங்களும்,
0: அவர் ஜனங்களும்,
1: அவர்

0: இது நம்ம தான், நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஜீவனையே கொடுத்திருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? அவர் கொடுத்திருக்கிறார், அது விசுவாசம் ரொம்ப பெற்றுக்கொள்ளணும். எனக்காக தான் ஜீவனை கொடுத்தீங்க ஆண்டவர், என்ன தான் நீங்க கொடுத்துருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்து அது பெற்றுக்கொள்ளணும். அது மாத்திரல்ல, 95வது சங்கீதம் 7வது வசனம்,
1: அவர் நம்முடைய தேவன்,
0: அவர் நம்முடைய தேவன்,
1: நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும்,
0: அவர் நம் மேய்ச்சலின் ஜனங்களும்,
1: அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே.
0: நம்ம எப்படி எப்படிப்பட்ட ஆடு? கைக்குள்ளான ஆடு. சில ஆடுகள்லாம் இந்த வெள்ளாடெல்லாம் வருங்க, அப்படியே இஷ்டம் போல மேயும், அப்படி மேயக்கூடாது. நம்ம எப்படிப்பட்ட ஆடு? அவர் கைக்குள்ளான, அவர் மேய்ப்பர், அவர் கைக்குள்ளான மாடா இருக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அது மட்டும் நம்ம செய்யணும். அவர் சித்த நம்ம வாழ்க்கையில் என்ன வச்சிருக்காரோ செய்யணும். நம்ம கைக்குள்ளான ஆடா இருக்கணும். அவருக்கு மீறி நம்ம ஒண்ணுமே செய்யக்கூடாது. அதான் சொல்றாரு, கைக்குள்ளான ஆடு. அவர் நமக்கு என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்யணும். அவர் நம்ம எப்படி, அவர் மேய்ப்பரா இருக்கிறாரு. அதான் அதான் சொல், நானே நல்ல மேய்ப்பேன், தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன். அப்போ தான் நம்ம நல்ல மேய்ப்பனா இருக்கிறாரு. அவர் கைக்குள்ளான ஆடா இருந்து அவர் சித்தத்தின்படி நம்ம செய்தோம்னா நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டாயம் பயப்பட, என்ன பலவீனம் இருந்தாலும், என்ன வியாதி இருந்தாலும் சுகமா கவரால முடியும். முடியுமா முடியாதா? முடியும். கட்டாயம் சுகம் தருவார். அவரை நோக்கி நம்ம கெஞ்சுவோம், ஆண்டவரே நீங்க தான் எங்களுக்கு சுகம் தரணும், நீங்க தான் எங்களுக்கு பலன் தரணும், நீங்க தான் எங்க கண்ணீர் துடைக்கணும் சொல்லி கெஞ்சணும். அவரை நோக்கி கெஞ்சுவோம். அவர் கட்டாயம் நம்மளை கைவிடவே மாட்டார். எறையுமே 31:10,
1: ஜாதிகளே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு,
0: நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு
1: தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து,
0: தூரத்தில் உள்ள தீவுகளை அறிவித்து,
1: இஸ்ரவேலை சிதறடித்தவர்,
0: இஸ்ரேலை சிதறடித்தவர்
1: அதை சேர்த்து கொண்டு,
0: அவர் சிதறடித்தாய் பெருசி பெறாரு, சேர்த்து கொண்டு
1: ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக,
0: ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக
1: அதை காப்பார்,
0: அதை காப்பார்
1: என்று சொல்லுங்கள்,
0: என்று சொல்லுங்கள். அதே போல ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்மள காப்பார். எதிரிலிருந்து காப்பார். வியாதி வராம, பலவீனம் வராம, நோய் வராம, கஷ்டங்கள் வராம, கண்ணீர் வராம நம்மளை காப்பார். நம்ம முழுமையா அவரோட இருக்கணும். அவரை முழுமையா பற்றி பிடிச்சுக்கணும். இயேசுவே எனக்கு இறங்கித்தான் ஆகணும் அப்படின்னு நம்ம கெஞ்சும் போது நம்மளை காப்பார். மேய்ப்பன் எப்படி மந்தை காப்பாரோ அதே போல நம்மள காப்பார். எப்ப காப்பாரா? எவ்வளவு நேரம்லாம் காப்பாரா பாருங்க. ஏசாயின் புஸ்தகம் 27:3.
1: கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி,
0: கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி,
1: அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி,
0: அதற்கடி தண்ணீர் பாய்ச்சி,
1: ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு,
0: ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு
1: அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன்.
0: அதை என்ன சொல்ற? இரவும் பகலும் காத்துக்கொள்ள. ஒருத்தர் கூட என்ன எந்த சாத்து நம்மள என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்தவே முடியாது. இரவும் பகலும் காத்துக்கொள்ள. நம்ம பாதத்தை பற்றி பிடிச்சுக்கணும். அவர் நாமத்தை பற்றி பிடிச்சுக்கணும். ஒருவனையும் சேதப்படுத்த அப்படி கத்து நம்மளை எப்படி கேட்கிறாரா? இரவும் பகலுமா காக்கிற தேவன். அவர் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சறாரு. ஒருவன் சேதப்படுத்தாதடிக்கு இரவும் பகலும் காத்து கொள்கிற தேவன். நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. 121வது சங்கீதம் 7வது வசனம்8வது வசனம்,
1: கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார்.
0: நமக்கு என்ன இவ்வளவு பலவீனாச்சு, இவ்வளவு வியாதி ஆயிடுச்சு, இவ்வளவு நினைக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, உன் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார்.
1: அவர் உன் ஆத்மாவை காப்பார்,
0: அவர் உன் ஆத்மாவை காப்பார்.
1: கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும்,
0: கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும்
1: இது முதற்கொண்டு,
0: இது முதற்கொண்டு
1: என்றைக்கும் காப்பார்,
0: என்றைக்கும் காப்பார். எல்லா தீங்குக்கும் நம்மள என்ன செய்வாரு? விலக்கி காப்பார். இந்த உலகத்துல பாருங்க, என்ன பன்றி காய்ச்சல், அது மாத்திரல என்ன காய்ச்சல், டெங்கோ காய்ச்சல். ஒருவரும் சேதப்படுத்த முடியாது. பிசாசு நம்ம சேதப்படுத்த முடியாது. அவர் கைக்குள்ளான ஆடா இருந்தமானால் நம்மளை ஒருத்தரும் சேதப்படுத்த அப்படிக்கு இரவும் போலும் காத்து கொள்வார். அலையிலூயா, அலையிலூயா. எப்படி கேட்கிறாரா? மெய்ப்பன் மந்தை காக்கிறவனமாக நான் உங்களை காப்பேன்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா காப்பா, நம்ம அதை விசுவாசிப்போம். அது ஒரு வாதி உன் கூட இருத்த அணுகாது, அணுகாம காத்துக்குவார். அலையிலூயா. அதை நம்புவோம், விசுவாசிப்போம். கர்த்தர் நம்ம நம்மளுக்கு வேற பலவீன கொண்டு விடும் பிசாசு, அது இல்ல. என் தேவன் என்னை பாதுகாப்பார். நீ ஒன்னும் செய்ய முடியாது பிசாசேன்னு சொல்லுங்க, அவன் ஓடி போயிருவான். அல்லேலூயா. முதல்ல எப்படி கேட்கிற? மந்தைய காக்கும் வண்ணமாக காக்கிறார். ரெண்டாவது ஏசாயின் புஸ்தகம் 40:11.
1: மெய்ப்பனை போல,
0: மெய்ப்பனை போல
1: தமது மந்தையை மெய்ப்பார்,
0: தன் மந்தை மெய்ப்பார்,
1: ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து
0: புயத்தினால் சேர்த்து
1: தமது மடியிலே சுமந்து
0: தம்முடைய மடியிலே சுமந்து
1: கறவுளாடுகளை மெதுவாக

0: நடத்துவார்.
1: கரவலாடு எப்படி நடத்துவாரா? மெதுவா நடக்கும். கரவலாடு என்ன தெரியுமா? குட்டி ஆடு. குட்டி வந்து வேகமா நடத்துறது குட்டி என்ன செய்யுது? சோர்ந்துரும். அதை உண்மை செய்ய முடியாது. அது மாத்திரம் இல்ல, என்ன செய்யற நம்ம மடியில என்ன செய்யறாரு? நம்மள சுமக்கிறார். நல்ல நீங்கள் பயில் பார்த்தா தான் சொல்ல முடியும். மடியில என்ன செய்யறாரு? சுமக்கிறாரு. மெதுவா நடத்துறாராம். நம்ம வேகமா அதை செய்ய இதை செய்யினா நம்மளால முடிஞ்சிருக்காது. கத்தர் கரவலாட நடத்துறது போல நம்மளை மெதுவா நடத்திட்டு போறாரு. அது மாத்திரம் அவர் என்ன செய்யற மடியில போட்டு நம்மள சுமக்கிறாரு. எங்க சுமக்கிறாரு? மடியிலே சுமக்கிறார். அல்லேலூயா. அப்ப மடியில சுமக்கிற யாரா தான் இருக்கணும்? நம்முடைய அம்மா தான் மடியில போட்டு சுமப்பாங்க இல்லையா? மடியில போட்டு எப்படியாவது எங்க அம்மால எனக்கு தெரிஞ்சு 12 வயசு வரைக்கும் தூக்கி சுமந்துருக்காங்க. நாங்க எங்க ஊர்ல இருந்து எங்க ஊர் வந்து புதுச்சேரிமடி பக்கத்துல 4 மைல் இருக்கும். 4 மைல் தூரம் இருக்கும். 7000 மணின்னு சொல்லி ஒரு ஊருக்கு எங்க அம்மா அவங்க ஊரு 7000 மணி. அங்க நாங்க அடிக்கடி போவோம். போறப்ப நான் நடக்கவே மாட்டேன், கால் வலிக்குன்னு சொல்லிடுவேன். எங்க அம்மா நடந்து ஒரு பக்கம் தண்ணி ஒரு பாட்டில் வச்சுக்குவாங்க. ஒரு பக்கம் என்ன தூக்கி சமைப்பாங்க. அப்படி சமைக்கிட்ட 12 வயசு வரைக்கும் யாரும் தூக்குவாங்களா? தூக்க மாட்டாங்க. யார் தான் தூக்க முடியும்? தாய் தான் பெற்றெடுத்த தாய் மட்டும் தூக்குவாங்க. அதான் கத்திரி சொல்றாரு. நம்மள எப்படி சமைக்கிறாரா? மடியிலே சுமக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம மடியிலே சுமக்கிற நம்ம ஆண்டவர் மொத பத்தம் ஒருவரும் சேதப்படுத்தாத அப்படி எப்பளும் காக்கிறாரு. இரவும் ரெண்டாவது எப்படி சுமக்கிறாரா? மடியிலே சுமக்கிறார். ஏசாயின் புஸ்தகம் 66:13
0: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல்
1: நான்
0: உங்களை தேற்றுவேன்.
1: நீங்கள்
0: எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள்.
1: நம்ம அம்மா மாதிரி நம்ம அம்மா மாதிரி தான் வந்து நம்மளை தேற்றுவாரு. மற்றவங்க வந்து அந்த அளவுக்கு தேற்ற முடியாது. இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் மற்றவங்க அந்த அளவுக்கு தேற்ற முடியாது. அதான் சொல்ற ஒருவனை அவன் தாய் தேற்று போல. உங்க தாய் எப்படி தேற்றுவாங்க ஆண்டு தான் தெரியும். அது பெரிய எங்களோட தாய் எப்படி தேற்றுவாங்க ஆண்டு தெரியாதுன்னு சொல்ற ஒருவனை அவன் தாய் தேற்று போல் நான் உங்களை தேற்றுவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நமக்கு எப்படி இருக்காரு? மெய்ப்பனாவும் இருக்கிறாரு. நம்ம இன்னும் எப்படி இருக்கிறாரு? தாயாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. 78
0: தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல் புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்திலே மந்தையை போல் கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார்.
1: அல்லேலூயா. நம்ம கர்த்தர் எப்படி வழி நடத்துகிற தேவன்? பயப்படாதபடிக்கு பத்திரமாய் வழி நடத்துகிற தேவன் சொல்றாங்களே. அம்மா அப்பா சொல்லுவாங்க, பத்திரமா போய் சேரு, பத்திரமா போ எத்தனை தடவை சொல்லுவாங்க. அதே போல நம்ம ஆண்டவரை இயேசுக்கு பயப்படாம நம்ம பத்திரமாய் பாதுகாக்கிற தேவன். அவர் போல பத்திரமா வழி நடத்த யாராலையும் முடியாது. அல்லேலூயா.
0: முதல் சத்துருக்களை கடல் மூடி போட்டது.
1: சத்துருக்களை என்ன செஞ்சிருச்சு? கடல் மூடி போட்டுச்சு. சத்துருக்கள் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க நமக்கு ரோம் எழுபுறவங்க. அவர் கத்தர் மூடி சத்துருக்களை கடல் மூடி போட்டு போல மூடி போட்டுருவாரு. நம்மளா தான் சரி எப்படி நடத்துறாரு? பத்திரமாய் நம்மள வழி நடத்துறாரு. அல்லேலூயா. எப்படி வழி நடத்துறாரு? பத்திரமாய் நடத்துறாரு. முத என்ன செஞ்சாரு? முதல்ல ஒரு மெய்ப்பன் மந்தையை கேக்குறது போல நம்மளை காக்குற தேவன். ரெண்டாவது என்ன செய்யறாரு? நம்மள வழி நடத்துகிற தேவன். எப்படி வழி நடத்துகிற நம்ம பத்திரமாய் வழி நடத்துகிற தேவன். நம்ம தாய் போல மடியில நம்மளை சுமந்து நம்ம தாய் ஒருவன் அவன் தாய் தேற்றி போல தேற்றி நம்மளை பத்திரமாய் வழி நடத்துகிற தேவன். அல்லேலூயா. நம்ம யாரும் கலங்க வேண்டாம். ஆண்டவர் நம்ம கைவிடவே மாட்டார். ஒரு நாள் கைவிட மாட்டார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. பார்த்து உறுதியா பற்றிக்கோங்க. அவர் நாமத்தை உறுதியா பற்றிக்கோங்க. அவர் பற்றி பிடிச்சிக்கிட்டேன்னா நமக்கு எந்த குறையுமே வராது. அல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம தேவன் எப்படிப்பட்டது என்று பாருங்க. யோவான் சுவிசேஷம் 10:28
0: நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்.
1: நான் அவருக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். என்ன கொடுக்கற? நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார்.
0: அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை.
1: அவைகள் ஒரு காலம் என்ன செய்யறது இல்ல, கெட்டு போறது. நித்திய ஜீவனை கொடுக்கிறது.
0: ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை.
1: ஒருவன் என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நித்தி ஜீவனை பெற்றுட்டோம்னா ஒரு கால நம்ம சரி யாரும் நமக்கு ஒரு நாள் நம்ம என்ன செய்வோம், கெட்டு போக மாட்டோம். நித்தி ஜீவனை பெற்றுக்கொண்டோம்னா நம்ம ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டோம், கெட்டு போகவே மாட்டோம். கத்தர் கையில இருந்து பிசாசு என்ன செய்ய முடியாது, பறித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நமக்கு நித்தி ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனை பெற்றுனா தான் சொல்றாங்க வாழ்க்கை மாறிடுச்சு. இந்த எப்படி இருந்தாங்க இவங்களுக்கும் கத்திற்கும் சம்மந்தம் இல்லை, இப்ப பாரு வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு, எவ்வளவுதான் மாறிட்டாங்க. அதுதான் சாட்சி, ஜீவனில் சாட்சி. எப்படி மாறினாங்க, அதுதான் கர்த்தர் நமக்காக நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறார். அதை பெற்றுக்கொண்டோம்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒரு காலம் கெட்டு போக மாட்டோம். பழைய வழிக்கு நீச்சம் போகவே மாட்டோம், பழைய பாதையில் போகவே மாட்டோம். கர்த்தரின் நித்திய ஜீவனை பெற்றிருந்தா பழைய வழிக்கு நம்ம போகவே மாட்டோம். அது ஒரு காலம் கெட்டு போறதுல யாரும் ஒருவரும் என்ன செய்ய முடியாதான், பறித்து கொள்ள முடியாது. கத்தடி கையில இருந்து பிசாசு என்ன செய்ய, ஒரு நாளும் பறித்து கொள்றதுக்கு அவனுக்கு அதிகாரமே இல்லை. அல்லேலூயா. யாரும் சோர்ந்து போகாதீங்க, கத்தர் பாதத்தை அதிகமா பற்றி பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவரால் மட்டும்தான் முடியும். அவர் நம்மளை கைவிடுவாரா, கைவிடவே மாட்டார். நீங்க மறந்து போகாதீங்க, அவர் நம்மளை ஒரு நாள் ஒரு நாளும் கைவிட மாட்டார். யோவான் சுவிசேஷம் 3:16. தேவன்
0: தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
1: ஒரே குமார் நமக்காக தந்தருளி நம்ம மேல என்ன செஞ்சாராம், ஒரே குமார் நமக்காக நம்ம மறிக்க வேண்டிய இடத்துல, நம்ம அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட்டார், நம்ம காயப்பட வேண்டிய இடத்துல அவர் காயப்பட்டார், நெருக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் நொறுக்கப்பட்டார். நம்மளுக்காக அவர் பிதாவாகிய தேவன் இவ்வளவா அன்பு கூர்ந்தார். அந்த நித்திய ஜீவனை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனை எனக்கு தரணாண்டவர், எனக்கு தாங்காண்டவர், எனக்காக தானப்பா உங்களுடைய குமாரன் எனக்காக தந்தீங்களே, நித்திய ஜீவனை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அப்ப நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டா ஒரு காலம் என்ன செய்ய மாட்டோம், கெட்டு போக மாட்டோம். அது மாத்திரல்ல, நம்ம ஒரு காலம் அவர் கையில இருந்து யாரும் பறித்து கொள்ள முடியவே முடியாது. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அது மாத்திரல்ல, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றது மாத்திரல்ல, ரோமர்கள் நிறுவம் 5:17.
0: இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே,
1: இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே
0: ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே,
1: ஆளுவார்கள் என்று அதிக நிச்சயமாமே. அவருடைய ஜீவனை அடைந்து நம்ம என்ன பெற்றிருக்கோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கோம். பெற்று என்ன நம்ம இந்த தேசத்தை நம்ம ஆள போறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்த்து அற்பமா இருக்கிறோம், எல்லாரும் பார்த்து நம்மள அற்பமா நினைக்கலாம், கஷ்டமா நினைக்கலாம். அந்த நம்ம நித்திச்சியில பெற்றுக்கனால ஒரு நாள் இந்த தேசத்தையே ஆள போறோம். அல்லேலூயா. 1000 வருஷம் அரசாட்சியில் நம்ம கத்தரோடு குடிந்து நம்ம தேசத்தையே ஆள போறோம். அதுக்கு தான் கத்தர் நம்ம இந்த உலகத்தில் நம்மள தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆள போறோம், அது நிச்சயம். அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாம், அல்லேலூயா சொல்லுங்க. இந்த தேசத்துல மேல என்ன செய்ய போற, ஒரு நாள் ஆள போறோம். பிதாவாகிய தேவன் சொன்னார். தானியேல் புஸ்தகம் 7:27. வானத்தின் கீழ் எங்குமுள்ள
0: ராஜ்யங்களின் ராஜரிகமும்,
1: ராஜ்யங்களின் ராஜரிகமும்,
0: ஆளுகையும்
1: ஆளுகையும்,
0: மகத்துவமும்
1: மகத்துவமும்,
0: உன்னதமானவருடைய
1: உன்னதமானவருடைய
0: பரிசுத்தவான்களாகிய
1: பரிசுத்தவான்களாகிய
0: ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்,
1: ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். யாருக்கு கொடுக்கப்படும், அந்த ராஜ்யம் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்குத்தான் அவர் ஒருத்தர் கெட்டு போகாம நித்திச்சன்மைக்கு எது கொடுத்த, ஒரு நாள் கெட்டு போகாம இருக்குதான் கர்த்தர் நித்திச்சீவனை கொடுத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு நாம என்ன செய்ய போறோம், தேசத்தை என்ன செய்ய போறோம், ஆள போறோம். அது மாத்திரம் எங்க சொல்றாரு, யாரு கொடுக்கப்படும், உன்னதமானவனுடைய பரிசுத்தவன்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தா இந்த 1000 வருஷம் அரசியல் நம்ம தான் ஆளுகை செய்ய போறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த 1000 வருஷம் அரசியல் நம்ம என்ன செய்ய போறோம், ஆள போறோம். கலங்காதீங்க கத்திர. அதுக்கு தான் நம்ம அதான் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். ஜீவனை கொடுத்து என்ன செய்யறோம், முதலாவது என்ன செய்யறாரு நம்மளுக்கு, நம்மள ஒரு மெய்ப்பெண் மந்தை காக்கிறோட நம்மளை காக்குறாரு. ரெண்டாவது என்ன செய்யறாரு, நம்மள பத்திரமா வழி நடத்துறாரு. மூன்றாவது என்ன செய்யறாரு, நமக்காக நித்திய ஜீவனை கொடுத்திருக்கோம். எதுக்கு நித்திய ஜீவனை எதுக்கு கொடுத்திருக்கிறாரு, நம்மளாம் கெட்டு போகாதிருக்கிறது தான் நித்திய ஜீவனை கொடுத்தாரு. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றது மாத்திரம் நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு நாள் நம்ம ஆள போறோம். யாருக்கு அந்த ஆளுகை தாராரா, உன்னதமானவருடைய பரிசுத்தவன்களுக்கு அந்த ஆளிகை தந்திருக்கிறார். நம்ம ஒரு நாள் ஆளப்படும். ஆண்டவர் எங்க இருக்கிறோம் அங்க நம்ம இருக்கணும். நான்காவதாக கர்த்தர் என்ன தர்றார் நமக்கு? 23 சங்கீதம் 5 வசனம்.
0: என் சத்துருக்கு முன்பாக,
1: நீர்
0: எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
1: பரிசுத்தவான் நிறைஞ்சி நிறைஞ்சி நிறைஞ்சி ஒவ்வொரு நாளும் நிறைஞ்சோம்னா நம்ம பாத்திரம் என்ன செய்யும்? இறுதியமாக பாத்திரம் நிரம்பி வழியும். நம்ம எதையுமே வீணான பேச்சே பேச மாட்டோம். அவர் புதிய நாள் அபிஷேகம் பண்ணுகிறார். நம்ம பாத்திரம் நிரம்பி இறுதியமாகிய பாத்திரம் ஒவ்வொரு நாளும் நிரம்பி வழியணும். அப்ப நம்ம எந்த பேச்சு யாரு பேசினாலும் நம்ம பேச மாட்டோம். ஹல்லேலூயா. அதான் நம்ம பாத்திரம் இறுதியமாகிய பாத்திரம் நிரம்பி வழியணும். தாவீது சொல்றார், என் தலையை நேமி அபிஷேகம் பண்ணி பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 28 சங்கீதம் 8 வசனம்.
0: அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு,
1: தாம் அபிஷேகம் பண்ணினவருக்கு
0: அரணான அடைக்கலமானவர்,
1: அரணான அடைக்கலமானவர். யாருக்கு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணாரோ அவங்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? அரணான அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு எந்த பலவீனமே எந்த வியாதியும் தொடவே முடியாது. தொட்டாலும் நம்மளை பார்த்து பயந்து ஓடிடும். அரணான அடைக்கலமானவர். அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை அபிஷேகத்தோட நிரப்புங்கப்பா. நான் அபிஷேகத்தை இழந்து இழந்து போயிடுறேன்டவரே, என்னை இழந்து போகாவிடிக்கும் எனக்கு அபிஷேகத்தை நிரப்புங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஹல்லேலூயா. அபிஷேகம் எதுக்கு? பரிசுத்தன் அபிஷேகம். 1 Samuel 2:20 வசனம்.
0: நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று,
1: அபிஷேகம் பெற்று
0: சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள்.
1: சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். பரிசுத்தாவையில் அபிஷேகம் பெற்று என்ன செய்யலாம்? சகலத்தையும் அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற கை தட்டுறதுக்கும் கீழே விடுறதுக்கும் அப்படி இருக்குல்ல. பரிசுத்தாவே நீங்க அபிஷேகம் பெற்றீங்க, சகலத்தை என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். தேவனோட வாசனத்தை நமக்கு ஆண்டு பரிசுத்தாவே சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பார். இந்த உலகத்துல என்ன நடக்குன்னு சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பார். எப்படி வாழணும் சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பார். ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது சொல்லுவார், நீ ஏன் இப்படி பேசுன, அந்த பேச்சு பேசியிருக்கலாமா, நீ தப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. பரிசுத்தரால் நம்ம அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திர இல்ல, 1 Samuel 2:27 வசனம்.
0: நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம்
1: உங்களில் நிலைத்திருக்கிறது.
0: ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை.
1: ஒருவர் என்ன செய்ய வேண்டாம்? போதிக்க வேண்டுவதில்லை.
0: அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது.
1: அந்த அபிஷேகம் என்ன செய்யறாரா? சகலத்தையும் குறித்து நமக்கு போதிக்கிறது. நமக்கு எப்படி நடக்கணும், என்ன பேசணும், எதை பேசக்கூடாது, பேசினா நம்ம தடுத்து ஆள்கொள்வார். இது பேசக்கூடாது, நீ ஏன் பேசுற இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம தடுத்து ஆள்கொள்வார். அதனாலதான் பரிசுத்தன் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏசாயா புத்தகம் 28:26 வசனம்.
0: அவருடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து,
1: எப்படி போதிப்பாரா நமக்கு? அவருடைய தேவன் நன்றாய் போதித்து
0: அவனை உணர்த்துகிறார்.
1: அவரை உணர்த்துவார், நன்றாய் போதிப்பார். நம்ம எப்படி செய்யணும், என்ன செய்யணும்? கண்டிக்கிற இடத்துல கண்டிப்பார், திட்டுற இடத்துல திட்டுவார், அன்பா பேசுற இடத்துல மகிழ்ச்சியோட பேசுவார். அவருடைய தேவன் நன்றாய் போதிக்கிற தேவன். என்ன செய்ய நமக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு அவருக்கு தான் தெரியும். நல்ல சிச்சிப்பாரு, நம்மளை போதிப்பாரு, நம்மளோட பேசுவாரு, மகிழ்ச்சியா பேசுவாரு, நம்மளை ஆட்டி தேற்றி ஆறுதல் படுத்துவார். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேவன். அதனால அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் சொல்ல, நானே நல்ல மெய்ப்பேன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன். சிவனை கொடுத்து முதல்ல நம்ம என்ன நடத்துறாரு? ஒரு மந்தையை நடத்துற போல நம்ம நடத்துறாரு. ஹல்லேலூயா. தன் நாடுகளை மந்தையை நடத்துற போல நம்ம நடத்துறாரு. பத்திரமாய் நடத்துகிற தேவன். 3வதாக நமக்கு என்ன, நித்திய ஜீவனை கொடுத்து நம்ம அவரோடு கூட ஆளிகை செய்வோம். ஹல்லேலூயா. 4வதாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம தந்து நன்றாய் போதிக்கிற தேவன். எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தரை போல போதிக்க முடியாது யாராலையும். அப்படி போதித்து நடத்துவார். அல்லேலூயா. அபிஷேகத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம பெற்றுக்கொள்ள கீழே விடுறதுக்காகவே, கை தட்டுறதுக்காகவையோ, அதுக்கு மாத்தரில் நன்றாய் போதிக்கிற தேவன். நம்ம ஆண்டவிட்ட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக கர்த்தர் என்ன செய்றாராம்? சங்கீத புஸ்தகம் 23 அதிகாரம் 6 வசனம்.
0: என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.
1: நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.
0: நான் கர்த்துடைய வீட்டிலே
1: நீடித்த
0: நாட்களாய் நிலைத்திருப்பேன்.
1: நம்ம எங்க நீடித்த நாள் நிலைத்திருக்க முடியும்? கர்த்துடைய வீட்டிலே. இந்த உலகத்துல எத்தனை வீடு மேல வீடு கட்டினாலும், மாடி மேல மாடி, மாடி மேல மாடி கட்டினாலும், இது கொஞ்ச நாள் தான். நம்ம எங்க நீடித்த நாள் நிலைத்திருக்க முடியும்? கர்த்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கணும். அப்ப அதுக்கு வேண்டிய தகுதியை நமக்கு வேணும், ஆண்டவரை பெற்றுக்கொள்ளணும். நீடித்த நாட்களாக நடத்திருக்கணும் சொல்லி அந்த அளவுக்கு நமக்கு தகுதி நமக்கு வேணும், பெற்றுக்கொள்ளணும். கத்துட்ட கேட்கணும், ஆண்டவரே உங்க வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருக்கணும். நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது? பிலிப்பியர் 3:20.
0: நம்முடைய குடியிருப்போ,
1: நம்முடைய குடியிருப்போ
0: பரலோகத்தில் இருக்கிறது.
1: பரலோகத்தில் இருக்குது. நம்முடைய குடியிருப்பு எங்கதான் இருக்குது? பரலோகத்தில் இருக்கு. இந்த உலகம் சொந்தமானது இல்ல. உலகத்தின் வேஷம் என்ன செஞ்சிடும்? மாறி போயிடும். கர்த்துடைய வீட்டில்தான் நீடித்த நாட்கள் எழுத்திருப்போம். அங்கதான் நீடித்த நாட்கள் எழுத்திருப்போம். அதற்கு இங்கேயே நம்ம என்ன செய்யணும்? கர்த்துட்டு ஒவ்வொரு நாளும் கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நம்ம குடியிருப்போ பரலோகம். இப்ப நமக்கு நிறைய பேர் நம்ம கேட்ட அட்ரஸ் இந்த இடம் இருக்கோம் சொல்றோம். ஆனா குடியிருப்பு நமக்கு எங்கதான் இருக்குது? பரலோகத்தில் தான் இருக்கு. அங்கதான் நம்ம நீடித்த நாட்கள் நிலைத்திருப்போம். அதுக்கு எல்லையே கிடையாது. ஹல்லேலூயா. நீடித்த நாட்களாக கர்த்தருடைய வீட்டில் நிலைச்சிருப்போம். லூக்காவின் சுவிசேஷம் 1:23.
0: அவருடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே,
1: ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே
0: தன் வீட்டுக்கு போனான்.
1: தன் வீட்டுக்கு போனான். நம்ம கர்த்தர் ஊழியம் செய்யறதுக்கு ஒரு நாட்கள் வச்சிருப்பாரு. அந்த நாட்கள் முடிச்சு நிறைவேற்றிட்டோம்னா நம்ம எங்க போயிருப்போம்? கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம். அங்க போய் தான் தங்குற வீடு. அதான் கர்த்தர் நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது? பரலோகத்துல. நம்ம நம்ம கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றணும். நம்மளே ஆசைப்படக்கூடாதான். நம்ம செத்துடலாம், நம்ம அதே இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது. ஆண்டவரே என்ன இருக்கணும், நீங்க என்னைக்கு வரைய கூப்பிடுறீங்களோ, எப்ப கூப்பிட சித்தமா இருக்கீங்களோ அது வரைக்கும் இருக்கணும் சொல்லி நம்ம ஆண்டு கையில் ஒப்பு கொடுத்தோம்னா நம்ம ஊழியத்தை நிறைவேற்றி முடிச்சோன்னு கர்த்தர் எங்க போவோம்? நம்ம கர்த்தர் வீட்டுக்கு போவோம். கர்த்தர் இடத்துல அவருடைய வீட்டுக்கு பரலோகத்துக்கு போவோம். அங்கதான் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்போம். அதுக்கு தான் கர்த்தர் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறேன்னு சொன்னார். வதனிச்சர் மந்தை போல நம்மள காக்கிறார். மெய்ப்பன் மந்தை எப்படி காக்கிறார், அதே போல கர்த்தர் நம்மளை காக்கிறார். ரெண்டாவது பத்திரமா வழி நடத்துறார். மூணாவது நமக்காக நித்திய ஜீவனை கொடுத்து வருஷ அரசாட்சியில அவரோடு இருப்போம். ஒரு நாள் நம்ம கெட்டு போக மாட்டோம். ஹல்லேலூயா. நான்காவதாக அபிஷேகத்தை தர. பரிசுத்தர் அபிஷேகம் சகலத்தையும் குறித்து போதிக்கும். நீங்க பெற்ற அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கும். எப்படி வாழணும், எப்படி ஜீவிக்கணும் எல்லாமே சொல்லி தருவாரு. ஐந்தாவதாக நம்ம என்ன செய்வோம்? கடைசியில கர்த்தர் வீட்டுல நீடித்த நாட்கள நிலைத்திருப்போம். நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது? பரலோகத்துல இருக்குது. அவர் ஊழியத்தை முடித்து என்ன செய்ய தன் வீட்டுக்கு போனான். அம்மாருமையானவர்களே, நம்ம ஊழியத்தை முடிச்சு ஒரு நாள் கர்த்தர் அழைச்சிட்டு போவோம். அது வரைக்கும் கர்த்தர் கையில கொடுத்த ஊழியத்தை செம்மையும் நன்மையுமாய் நம்ம செய்ய வேண்டும். நம்ம ஏனதான செய்யக்கூடாது. செம்மையும் நன்மையுமா செய்து அநேக மக்களை ராஜ்யத்துக்கு நம்ம கொண்டு வரணும். ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறவன் சொல்லுங்க ஞானவான்கள். நம்ம ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துற சும்மா வெறுமையாக கர்த்தர் வீட்டில் உட்கார்ந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். பாபத்திலும் சாபத்திலும் இருக்கிற மக்களை பரலோகத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு நான் கர்த்தருக்கு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுமா?
0: நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான் என்று சொல்லி இயேசு சொன்னார். இயேசு தான் அந்த நல்ல மேய்ப்பர். ஆமென். அவர் சொன்னார், நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். நாம் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாகவும் அவர் சனங்களாகவும் அவர் மந்தையின் ஆடுகளாக நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, மெய்ப்பன் என்ன செய்கிறாராம்? ஒரு மந்தையை தன் மெய்ப்பன் பாதுகாப்பது போல இரவும் பகலும் ஒருவரும் நம்மை சேது பிடித்த அந்த படிக்கு நம்மை பாதுகாக்கிறாராம். என் அருமையான மெய்ப்பன் பாருங்கள், இரவும் பகலும் ஒருவரும் சேதப்படுத்த முடியாத படிக்கு இந்த மெய்ப்பன் நம்மை சுற்றி வேலி அடைத்து அவர் பாதுகாக்கிறார். இரண்டாவதா இந்த நல்ல மெய்ப்பன் என்ன செய்கிறாராம்? தாயை போல சுமந்து தேற்றுகிறாராம். ஒருவனை அவன் தாய் தேற்றது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று இயேசு சொன்னாரே, அப்படி அவர் நம்மை தேற்றுகிறாராம். பத்திரமாய் நம் பயப்படாதபடிக்கு பத்திரமே அழகாக வழிநடத்தி செல்கிறாராம். எத்தனை ஆசீர்வாதம் பார்த்தீர்களா? ஆண்டவரே எங்களையும் பொறுப்பு என்று சொல்லி கேட்பான். மூன்றாவது இந்த நல்ல மேய்ப்பன் நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறான். ஒருபோதும் கெட்டு போக மாட்டோம். ஒருவரும் நம்மை அவர் கையிலிருந்து பறித்துக் கொள்ளவே முடியாது. சொல்லுங்க, ஆண்டவரே நித்திய ஜீவனை தார். ஆமாம், நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டால் இன்னொரு ஆசீர்வாதம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உலகை 1000 வருடம் ஆட்சி செய்யும் பொழுது நாமும் அவரோடு இணைந்து ஆட்சி செய்வோம். பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்வோம். நான்காவதாக, கர்த்தர் இந்த நல்ல மேய்ப்பன் நம்மை தமது நல்ல அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக நம்மை நிரப்புகிறார். புதிய எண்ணெய் அபிஷேகத்தை நமக்கு அவர் தருகிறார். ஆமென். அந்த அபிஷேகம் நமக்குள் கடந்து வரும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையை மாறுகிறது. அவர் நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். நமக்கு நன்றாய் உணர்த்தி போதிக்கிறார். நமக்கு ஒரு அரண்மன் அடைக்கலமாய் மாறுகிறார். எல்லாம் ஜெபிக்கலாமா? உங்க அபிஷேகத்தை எனக்கு தயவாய் தாரும் ஆண்டவரே, உங்க அபிஷேக தைலத்தினால் என் நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி ஆய் திறந்து சொல்வோம். கடைசியாக நம்ம ஒரு காரியத்தை கேட்போம். ஆமா, நல்ல மேய்ப்பன் நம்மை நீடித்த நாட்கள் திருப்தி ஆக்குவது மாத்திரமல்ல, அவர் நம்மை அவர் பரலோக வீட்டிற்கு கொண்டு செல்கிறார். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி தாவீது சொன்னார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. எப்பொழுது பரலோகத்திற்கு போக முடியும்? வேதம் சொல்வது சகரியா குறித்து, சகரியா தன் ஊழியத்தின் நாட்களை நிறைவேற்றினபடியினால் அவன் ஊழிய நாட்கள் நிறைவேறின பின்பு அவன் தன் வீட்டுக்கு போனான். ஆம், நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கின்ற ஓட்டம், நமக்கென்று நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை நாம் ஓடி முடித்து நம் கையில கொடுத்த பொறுப்புகளை ஒழுங்காய் சீராய் நாம் செய்து அந்த காரியம் நிறைவேறும் பொழுது அப்பாவோட வீட்டுக்கு நம்ம போக போகிறோம். ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். ஒரு மனிதருக்கு இந்த உலகம் சொந்தம் இல்ல, பரலோகம் தான் சொந்தம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். தன் கேட்ட வார்த்தைகளுக்காக நீ கொடுத்த அப்பா தேவ தூதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கை நல்ல மெய்ப்பானாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு மெய்ப்பன் தன் மந்தையை பாதுகாப்பது போல எங்களை காப்பேன்னு சொன்னீர். இழப்புகளாய் எங்களை காக்க போகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பயப்படாத படிக்கலை அருமையாய் வழி நடத்துகிறவரே, உண்மை நன்றியுடன் நாங்களுமே துதிக்கின்றோம் ஆண்டவரே. அற்புதமாய் வழி நடத்துகிற தேவனே, எங்களை வழி நடத்துவீராக, எங்களை ஆற்றி தேற்றுவீராக, எங்கள் உள்ளத்தின் பாரங்கள் குழப்பங்களை நீக்குவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, நித்திய ஜீவன் எங்களுக்குள் இன்றைக்கு வைத்தரலும் ஐயா. நாங்கள் ஒருபோதும் கெட்டு போகாத பிடிக்கும் அப்பா. நாங்கள் உலகத்தை சேதப்படுத்தப்படாத பிடிக்கும் ஆண்டவரே. இந்த உலகத்தை நாங்கள் 1000 வருடம் சேர்ந்து ஆளுகை செய்யக்கூடியவர்களா, எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா, எங்களை அளவில்லாமல் அபிஷேகம் பண்ணுங்க. எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியக்கூடிய அளவிற்கு உங்களுடைய அபிஷேகம் எங்களுக்குள் கடந்து வருவதாக ஆண்டவரே. அப்போது ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருமே அபிஷேகம் கடந்து வருவதாக. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருக்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு நியமித்த ஓட்டத்தை சம்பூர்ணமாய் நல்ல போராட்டம் போறேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எங்களை மாற்றும் ஆண்டவரே. செய்ய போதற்காய் நன்றி அப்பா. இந்த வசந்தி கேட்டு அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராகிய தேவன் கைபிடிப்பீராக, கரம் நீட்டி அவரை தொடுவீராக என்று ஜெபிக்கிறோம்.

0: பரிசுத்தை உமக்காக ஒவ்வொரு மீதும்
1: அபிஷேகத்தை நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பெற்ற அபிஷேகம் சகலத்தை குறித்து போதிக்குன்னு சொன்னீரே கர்த்தாவே, சௌத்திரம் சௌத்திரம் சௌத்திரம். அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ், அக்கினை நிரப்புங்க, வல்லமை நிரப்புங்க, கிருபை நிரப்புங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. கடந்து வருவீராக இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. உடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க, அக்கினா நிரப்புங்க, தேவ வல்லமை நிரப்புங்க, தேவ கிருபை நிரப்புங்க ஆண்டவரே. உன்னத பலத்தால் எடக்கட்டுங்க, எடக்கட்டுங்க, எடக்கட்டுங்கப்பா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, செயலாட்டுங்க, செயலாட்டுங்க, செயலாட்டுங்க, செயலாட்டுங்க, செயலாட்டுங்க. வல்லமேல் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ஆன்மீக கண்களை திறந்து விடுங்க, திறந்து விடுங்க, திறந்து விடுங்க. தொடுங்க, தொடுங்க. பலவீனத்தினால் இருக்கப்பட்ட உடைய பிள்ளைகளை தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. உடைய வல்லமை எல்லாரும் இறங்கட்டும். யாரெல்லாம் பலவீனமா இருக்கவங்களோ எல்லாரையும் தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே. சீசா சீசா சீசா, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. அபிஷேகத்தில் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. அக்கில நிரப்புங்க, வல்லமை நிரப்புங்க, தேவ கிருபையில் நிரப்புங்க, நிரப்புங்க. உன்னத பரத்தில் இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கொள்ளுங்க. வியாதி குணமாக்கு, நோய் குணமாக்கு, வலியுறுத்த குணமாக்குங்க. ரட்சிப்பினால் அலங்கரிங்க, கண்ணீர்லாம் தொடங்க, கவலையெல்லாம் மாத்துங்க, பிரச்சனை நீக்குங்க, அதிசயங்க, அற்புதங்க. தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே. சுகத்தை கொடுங்காண்டவரே, சுகத்தை கொடுங்காண்டவரே. பலப்படுத்துங்காண்டவரே, பரிபூர்ண சுகத்தை கொடுங்கறாச்சா. வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா ஆண்டவரே. அக்கினி அக்கினி அக்கினி அக்கினி அக்கினி அக்கினி அக்கினி அக்கினி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சோத்ராண்டு வரை, சோத்ராண்டு வரை, சோத்ராண்டு வரை, சோத்திரம் ஐயா. மகத்தான கரிச்சிங்க, வியாதிக்கு குணமாக்கு, நோய் குணமாக்கு, வேலையிட்ட குணமாக்குங்க. மந்திர ஜெயவனை பெலிசு எல்லாம் உடைத்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பேய் தரணும். சமம் இல்லாத மக்கள் சமான் தரணும். கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள், துக்கங்கள், பாரங்கள் அனைத்து நீக்கிப்படுங்க ஆண்டவரே. அப்பா குடும்பத்துல ஒவ்வொரு பிரச்சனையும் மாத்திருங்கப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரஞ்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேசில் இருக்க மக்கள் வெட்டித்தாங்க. சாபத்திலையும் பாவத்திலையும் கட்டப்படுற மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீர்ல வேதனை இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைங்க. ஒரு வாழ்க்கையில் உள்ளத்திலேயே வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க ஆண்டவரை. ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. கத்தாவே, ஒவ்வொரு கரத்தை நீர் பிடித்துக் கொள்ளும் ஆண்டவரை. உன்ன நிலைக்கு எடுத்து செல்லுங்க ஆண்டவரை. உடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா. தொடுங்க, உடைய பிள்ளைகளை தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரே. இயேசுவே, யார் இடத்துல போவோம் ஆண்டவரே? வாழ்கிற வார்த்தையெல்லாம் இடத்துல உண்டு. நீங்களே சுகமாக்குங்க. உங்க நாம் மகிப்படட்டும். எல்லா துதிகனமாக்கி முக்கிய செலுத்துறோம். இயேசுவா நாமத்தில் தாழ்மையாக்கி எஞ்சுகிறோம் பரவப்பிதாவே, ஆமே.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com.
3: harvestpumps@vsnl.net. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கொடுத்து துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: சின்ன அறிவிப்பை மத்தியில் குறிப்பிட விரும்புகிறேன். நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தர் கிருபையில் வழங்குறோம், நீங்க இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டான ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
2: பிரியமானவர்களே, அநேக நம் தேசியன் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் தேசியன் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: ஆதியாம புஸ்தகம் 12 அதிகாரம் 2 வசனம்.
1: நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி
0: உன்னை
1: ஆசீர்வதித்து
0: உன் பேரை பெருமைப்படுத்துவேன்
1: நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்
0: யாரை பார்த்து ஆண்டவராக ஏத்துக்கிட்டு சொல்லுகிறார்? ஆதியாகமம் 12:1.
1: கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி,
0: பாத்தீங்களா, கர்த்தர் யாரை பத்தி சொன்னார்? ஆபிரகாமை நோக்கி, உன்னை ஆசீர்வதிக்கவே பெரிய ஜாதியாக்குவேன் சொல்லி இருக்கிறார். ஆபிரகாம் ஆசீர்வதி தேவன் உங்களை ஆசீர்விக்க வல்லவரா இருக்கிறார். கலங்காதீங்க, உங்கள் வாழ்க்கையிலே ஐயோ என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையே, என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? ஆபிரகாம் ஆசீர்வதி தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்கள் வாழ்க்கையிலும் தேவனை கர்த்தர் உங்களை ஆசீர்விக்க சித்தம் உள்ளவரா இருக்கிறார். கலங்காதீங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னாம் புஸ்தகம் 24:1 வசனம்.
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
0: இஸ்ரவேலை ஆசீர்விப்பு தான் கர்த்தருக்கு பிரியம். நம்மளே ஆண்டவராக இயேசுக்கு இஸ்ரவேலை மாத்திருக்கிறார். அவர் ரத்தத்தினாலும் ஒவ்வொரு நாளும் கழுவப்படும் போது நம்மளே இஸ்ரவேலை மாத்துகிறார். என் பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவு நீங்க கேட்டீங்கன்னா போதும், கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்விப்பு தான் கர்த்தருக்கு சித்தம். நீங்க ஒவ்வொரு ஆசீர்வாதம் இருப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். நீங்கள் ஒவ்வொரு ஆசிரியர் தான் கர்த்தர் சித்தம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, மதம் மாறணும் அதெல்லாம் எந்த அவசியமே கிடையாது. ஆதியாகம புஸ்தகம் 24:1 வசனம்.
1: ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவரானார் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார்
0: பாத்தீங்களா, சகல காரியங்களும் ஆசீர்வித்தாராம். அவருக்கு குழந்தை கொடுத்தாரு, குடும்பத்தை கொடுத்தாரு, அவருக்கு வியாதி இல்லாத வாழ்க்கை கொடுத்தார், நோய் இல்லாத வாழ்க்கை கொடுத்தார், மிருகச்சவங்களை கொடுத்தார், எல்லா காரியமும் அவர் எதெல்லாம் செஞ்சவரோ கயிற்சிற வேலையெல்லாம் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வித்து வந்தார். சகல காரியங்களும் ஆபிரகாம் ஆசீர்வித்த தேவன் தான். உங்களையும் என்னை ஆசீர்விக்க வல்லவரா இருக்கிறார். கலங்காதீங்க, உங்க கண்ணீரை தொடச்சிக்கோங்க, நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க கண்ணீரை தொடச்சிக்கோங்க. ஆபிரகாம் என்ன நல்ல குணம் தெரியுமா? நெகிமியான் புஸ்தகம் 9:8 வசனம்.
1: அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளவராக கண்டு
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, ஆபிரகாம் இருதயத்தில் எப்படி இருந்துச்சா? உண்மை உள்ளார கண்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருதயத்தை பார்க்கிறார். ஆபிரகாம் இருதயம் உண்மை உள்ளவராக இருந்தார். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கூட உண்மை நம் வாழ்க்கையில் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். நம்ம எத்தனையோ எது எடுத்தாலும் பொய், எது எடுத்தாலும் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா பேசலாம் பொய்யா இருக்கும். ஆனா ஆபிரகாம் இருதயத்தில் உண்மையுள்ள இருந்தாராம். மனிதன் முகத்தை பார்க்கிற கர்த்தராகி தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். அதனால ஆபிரகாம் இருதயம் உண்மையுள்ள இருந்தாரு. வாழ்க்கையில் உண்மையா இருக்கணும், உண்மையுள்ளா என்னை மாற்றும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உண்மை இருக்கணும் ஆண்டவரன் சொல்லி நம்ம ஆண்டவரை கேட்க வேண்டும். நம்ம உண்மையுள்ளாரா இருந்தோம்னா கர்த்தர் ஆசிரிப்பது உறுதி. நீதிமொழி புஸ்தகம் 28:20 வசனம்.
1: உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
0: பாத்தீங்களா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை உங்க வாழ்க்கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பரிபூர்ண ஆசீர்வாதம் சொல்லல, ஆசீர்வாதங்களை பெறுவான். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில் நம் ஒவ்வொரு வாழ்க்கையில் உண்மையா இருக்குமானால் நிச்சயமா என்ன செய்வோம், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். நிச்சயமா ஆண்டவராக இயேசுக்கு உங்களை ஆசீர்வதிப்பது உறுதி. உங்கள் வாழ்க்கையில் உண்மையா இருக்கா அதை நீங்க யோசித்து பாருங்க. உண்மையிலன்னா கர்த்தராகி தேவனிடத்தில் உங்களுக்கு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு உண்மை காணப்படும் ஆண்டவர். உண்மை இல்லாதவளா வாழ்றேன் ஆண்டவர், உண்மை இல்லாதவளா வாழ்றேன், எனக்கு உண்மையை தாருன்னு சொல்லி உண்மையுள்ள வாழ எனக்கு உதவி செய்யு கேளுங்க. இரண்டாவதாக ஒரு பக்தரை பார்க்கிறோம். ஆதியாம புஸ்தகம் 26:12 வசனம், 13 வசனம்.
1: ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைவிதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான்.
0: அந்த வருஷத்துல 100 மடங்கு ஆசீர்வித்தார். பாத்தீங்களா,
1: அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து.
0: ஈசாக்கு என்ன செஞ்சார்? ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து
1: மகா பெரியவன்
0: ஆனார். அருமையானவர்களே, ஆனா ஈசாக்கு ஆசீர்வதிக்கிற காரணம் என்ன தெரியுமா? ஈசாக்கு என்ன செஞ்சார பாருங்க. ஆதியாம புஸ்தகம் 24:63 வசனம்.
1: ஈசாக்கு
0: சாயங்கால வேளையிலே
1: தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து
0: கர்த்தரை பத்தி தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தார். அதனால்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்யற ஈசாக்கு விதைப்பித்தார். கர்த்தர் செய்யற ஆசீர்வித்து 100 மடங்கு பெருக பண்ணினார். 100 மடங்கு, 1 மடங்கு பாருங்க, 1 மடங்கு விசிச்சாரு, அவர் 100 மடங்கு பெருக பண்ணிறார். நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர் வெள்ளாம விளையிலேயே என் தோட்டத்தை சரியான இல்லையேன்னு சொல்லி கலங்குறோம். ஈசா கிட்ட இருந்த குணம் என்ன குணம்? அவன் செய்வான், சாங்கியார் வழி தேவனை பத்தியே தியானிப்பாரன், கடவுளை பத்தியே தியானித்துக் கொண்டார், இயேசு கிறிஸ்து பத்தி தியானித்துக் கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து பத்தி தியானித்து பார்க்க வேண்டும். அப்ப தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையில என்ன சொல்லி விருத்தி அடைய முடியும். வர வர பழத்தார், ஐஸ்வர்யமானார், 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வித்தார். ஆசீர்வித்தார் 100 மடங்கு ஆசீர்வித்தாராம். உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம தேவனை பற்றி தியானிக்க வேண்டார். மேனவளே, இயேசு கிறிஸ்து பத்தி ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நிச்சயமா நம்ம வாழ்க்கையிலும் ஆசீர்வதிப்பார். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு, 119 சங்கீதம் 97 வசனம்,
1: உமது வேதத்தில்
0: நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்,
1: நாள் முழுவதும் அது என் தியானம்.
0: தியானம் பாத்தீங்களா, வேதம் நம்ம பிரியமா இருந்து அந்த வசனத்தை நம்ம நாடு முழுவதும் தியானித்துக் கொண்டே இருப்போமானால் ஈசாக்கு ஆசீர்வித்த தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னை ஆசீர்வப்பது உறுதி. அவர் ஆசீர்வித்தார், அவர் வர வர பழத்தார், ஆசீர்வித்த தேவன் கொடுத்திருந்தார். அவர் வாழ்க்கையில் என்ன கொடுத்திருந்தாரு? ஆசீர்வச்சிருந்தார், பெரிய காரியத்தை செய்தார். உங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்ம அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆபிரகாம் முதலாவது பார்த்தோம், ஆபிரகாம் வாழ்க்கையில உண்மை இருந்துச்சு, கர்த்தர் ஆபிரகாம் சகல காரியங்களை ஆசீர்வித்தார். ஈசாக்கு வாழ்க்கையில என்ன இருந்துச்சு? தேவனை தியானித்துக் கொண்டே இருந்தார். தேவன் ஈசாக்கு ஆசீர்வித்தார். மூன்றாவதாக யாக்கோபை பார்க்கிறோம், ஆதியம் புஸ்தகம் 32:29 வசனம்,
1: அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான்.
0: உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார்.
1: அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார்.
0: அங்கே அவர் ஆசீர்வித்தார். யாக்கோபுக்கு என்ன குணம் இருந்தது தெரியுமா? செவிக்க கொடி குணம் இருந்துச்சு. அவர் செவித்துக் கொண்டிருந்தார், ஆண்டவரே போராடி செவித்தார். நம்ம ஏதோ எனதோ நம்ம செவிச்சிடறோம், அவர் போராடி செவித்தார். வாசித்து பாருங்க, ஆதியாம் புஸ்தகம் 32:26 வசனம்,
1: அவர்
0: நான் போகட்டும்
1: பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார்.
0: பாத்தீங்களா, அவருக்கு அந்த அளவு போராடி செவித்தார். அதனால்தான் கர்த்தர் அவர் ஆசீர்வித்தார். அருமையான சகோதரே, சகோதரியே, தாய்மார்களே, தகவல்மார்களே, ஆண்டவராய் இயேசுகிறது நோக்கி போராடி செவிக்க வேண்டும். கண்ணீரோடு செவிக்க வேண்டும். ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே சொல்லி நம்ம செய்ப்போமானா நிச்சயமா நம்மளை ஆசீர்ப்பது உறுதி. அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவரை நோக்கி நம்ம போராடி செவிக்க வேண்டும். முதலாவது பார்த்த ஆபிரகாம், அவர் வாழ்க்கையில் உண்மை இருந்தது. இரண்டாவதாக ஈசாக்கு வாழ்க்கையில தியானிக்கக்கூடிய ஒரு கிருபை அவர் கொடுத்திருந்தார். மூன்றாவதாக யாக்கோபு செபித்துக் கொண்டிருந்தார். ஓசியான் புஸ்தகம் 12:4 வசனம்,
1: அவர் தூதனானவரோடே
0: போராடி மேற்கொண்டார்.
1: அழுது அவரை நோக்கி கெஞ்சினார்.
0: ஆண்டவரை இயேசுக்கு நோக்கி, தேவனாய் கர்த்தரை நோக்கி அழுது கெஞ்சினார். அதனாலதான் யாக்கோபு தேவன் ஆசீர்வித்தார். யாக்கோபு என்று பெயரை மாற்றி இஸ்ரேல் என்று சொல்லி தேவனாய் கர்த்த பெயரை மாற்றி அவர் ஆசீர்வித்தார். அருமையானவர்களே, நீங்கள் நான் கூட கர்த்தர் போராடி செவிக்க வேண்டும். அது மாத்திர நம்ம வாழ்க்கையில் உண்மை, அவர்களை போல் நம் வாழ்க்கையில் உண்மை காணப்பட வேண்டும். இரண்டாவதாக ஈசாக்கை போல நம்ம தியானம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் நோக்கி தியானம் பண்ணணும். வசனத்தை வாசித்தே தியானம் பண்ண வேண்டும். அது மாத்திரல்ல, யாக்கோபை போல போராடி செவிக்க வேண்டும், அழுது கெஞ்சணும். நம்ம செய்ப்போமானால் நிச்சயமா நம் வாழ்க்கையும் தேவன் ஆசீர்ப்பது உறுதி. சரி, இதுவரைக்கும் நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம், செபிக்க போகிறோம். என்னோட சேர்ந்து செய்ப்பீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் மீன் நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க ஐயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவைகளை சந்திக்க முடியாது, செபிக்கிறோம் ஐயா. உன் வாயிலிருந்து ஒரு செல் பறக்க முடியாது, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன எங்கள் பரம தகப்பனே, ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அடைக்கலமாக, அனுகூலமாக, கோட்டையாக, அரணாக, ஜீவனாக இருந்து வழி நடத்துங்க. அதிசயங்களை, அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத விஷயங்களை செய்ய முடியாது. கெஞ்சி மண்டாடி கேட்கிற மாண்டவரே, அப்பாமை ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கடன், கண்ணீர், வேதனைகளிலிருந்து விடுதலை செய்யுங்க. கஷ்டத்திலிருந்து விடுதலை செய்யுங்க. கவலையிலிருந்து விடுதலை செய்யுங்க. சோர்விலிருந்து விடுதலை செய்யுங்க. துக்கத்திலிருந்து விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. ஆத்மா கண்களை திறந்துடுங்க. அறிந்து கொள்ள எண்டிக்கொள்ள உதவி செய்யுங்க சப்பா. உள்ளத்திலையும் வெளியரங்கமா வாழ்க்கையில அற்புதம் அதிசயங்களை செய்ய முடியாது. செவிக்கிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க. என்ன பலவிந்தாலும் குணமாக்குங்க அப்பா. மந்திரம் செய்வனிகள் பெல்லிசனிகள் ஆவற்றி உடைத்து போடுங்க. பிசாசன்கள் அழித்து போடுங்க ஆண்டவரே. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க. சாபத்திற்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீர்ல இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. குடிக்கிற குடும்பங்களை விடுதலையாக்கி தர முடியாது. கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. ஆன்மீக கண்களை திறக்க வேண்டுமா செபிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தர முடியாது. கெஞ்சுகிற ராஜா. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்தை தாரும் அப்பா. குடும்பத்துல சாமான் இல்லாத மக்களுக்கு சாமானத்தை தாரும் அப்பா. அம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. பரலோக பீதாவே, இறங்கி அவங்களை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க அப்பா. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. தோட்டத்துல வெள்ளம் இல்லையன்னு கலங்குற மக்களுக்கு நல்ல வெள்ளம் விளைச்சல தாரும் ஆசீர்வித்து உயர்த்த முடியாச்சு வைக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாச்சு வைக்கிறோம். நன்மையான என் தீபம் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியின் பிதாவத்து இறங்கி வருது. மாறுதல்களில் வேற்றுமனை எந்த நிலநிலை நீரே ஆசீர்வித்து உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. நானே இல்லா டீச்சர கத்துன்னு சொன்னீங்க தானப்பா. ஒரு வாழ்க்கையிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாது. கெஞ்சுகிறோம் ஐயா, கெஞ்சுகிறோம் ஐயா. மை துதிக்கிறோம். பிரிந்து குடும்பம் ஒன்னு வேண்டியா செவிக்கிற ஐயா. பரலோக பிதாவே, மை ஸ்தோத்திர எங்க பிள்ளைகள்லாம் கண்ணூக்கி பாருங்க. எங்கள் வாலிபர்கள் சிறு பிள்ளைகளை கண்ணூக்கி பாருங்க. அவங்கள பாதுகாக்கணும், பராமரிக்கணும். தேவைக்குருவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. படிக்கத்தக்கதாக தெய்வீக ஞானத்தை தாருமியா. ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலேயே அறிவிலேயே ஆற்றலும் சிறந்து வழங்கணும். பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. அண்டவரையுமே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கணும். ஒவ்வொரு வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டளிட முடியாது செபிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்தாலும் உங்களை விடுவதில்லை ஆண்டவரே. நீங்க ஆசீர்வித்து தான் ஆக வேண்டி செபிக்கிறோம். பலத்த காரியத்தை செய்யுங்க. பெரிய பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்யுங்க. அண்டவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சிரோம். உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. உங்க மகத்துமல நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதி கனமாகியுமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் மன்றாடி கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்து கேட்டாரு, கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதமாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை

0: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: என்னோட பேர் ஷரோன். எனக்கு இடது காது பக்கம் மீங்கி இருந்தது. அந்த வாயெல்லாம் ஒரு பக்கமா இழுத்து ரொம்ப முடியாம இருந்தது. அப்ப நாங்க டாக்டர் எடுத்து போய் காமிச்சப்போ டாக்டர் சொன்னாங்க கண்டிப்பா அதை ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும், அது பயங்கர கட்டியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையில நான் போன் பண்ணி சிஸ்டர் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணினேன். அந்த வேலையிலயே அந்த வலி முழுவதுமே போயிடுச்சு, வீக்கமும் குறைஞ்சிருச்சு. அந்த கட்டி முழுசா கரைஞ்சி வர கர்த்தர் கிருபை செய்தாரு. இப்படி செய்த தேவன் கூட கொடி நன்றி.
2: கர்த்தரே பரிசுத்த ஸ்தோத்திரம். நான் ரெண்டாவது குழந்தை மாசமா இருக்கிறப்ப சுகர் அதிகமா இருந்தது. அப்ப டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு நார்மல் ஆகாது, அதனால நீங்க ஊருக்கெல்லாம் போவேன், ஆபரேஷன் பண்ணிட்டா குழந்தை எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் அக்கா போன் பண்ணி ஜெபம் பண்ணது மாதிரி சொல்றாங்க அக்கா, டாக்டர் ஜெபம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி அக்கா டெய்லி எனக்காக ஜெபிச்சாங்க. டெலிவரி டைம்ல நல்ல நார்மல் பிரசவத்தை தேவன் கொடுத்தாரு.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.com. God bless you.

0: நம்ம வாழ்கிற காலம் கடைசி பின்னாடியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 2 சங்கீதம் 12 வசனம்.
1: குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள்.
0: அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். கொஞ்ச காலத்தினுடைய கோபம் என்ன செய்ய போகுது? பற்றி எரிய போகுது. பாருங்க, எங்க பார்த்தாலும் ஓரினைத்திருக்க பாவம் அவளுக்கு வந்துருச்சு. அது மாத்திரல, இன்னும் பலவிதமான காரியங்கள் எங்க பாருங்க, கொலை கொள்ளை. வெளி போனா வீட்டுக்கு வந்தாதான் நிச்சயம். பாருங்க, இந்த 4 நாளைக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு விழுப்புரத்துல அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் காப்பி குடிச்சிட்டு இருந்தாங்களாம். காப்பி குடிச்சிருந்தப்ப அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க ஒரு லாரியில போட்டு. இப்படி பயங்கரமான நம்ம தமிழ்நாட்டிலே இவ்வளவு பாவங்கள் அதிகமா இருக்குது. குமாரன் கோவங்கள்லாம் நீ வழியில் அழியாமல் நினைச்சிங்க, அவரை முத்தம் செய்யுங்க. கொஞ்ச காலத்துல கோபம் பற்றி அவர் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியவன்கள். நம்ம என்ன செய்யணும்? கோபம் கத்தோடைய கோபம் வரதான் செய்யும். நம்ம அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிமிஷம் அவரோடு நம்ம இருந்தா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு வினாடி நம்ம அவரோடு இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம இந்த உலக நம்ம சொந்த பரலூர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா அவரு கோபம் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கிறது என்ன செய்யணும்? அவர் என்ன செய்யணும்? முத்தஞ்சியில் அண்டிக் கொள்ற அவரும் பாக்கிய பண்கள். நம்ம முழுமையாக அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். அவர் பாதத்தை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். கடைசி நாளில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் பாதத்தை அதிகமாய் பற்றி பிடித்து கொள்ளணும். வேற வழியே கிடையாது. அல்லேலூயா. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நானே வழியும் சத்தியமும் சீவர். அவர் தவிர அவர் வழியே இல்லை. நம்ம இனிமேல் வர வர தேவனுடைய கோவாக்கினிக்கு இது தப்பணும்னு சொன்னா அவர் தான் நமக்கு வழி. உலகத்துல பாருங்க எத்தனை அநியாயங்கள் துன்மார்க்கம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்குமே நீதி நியாயம் எதுவுமே கிடையாது. பயங்கரமான காலங்கள். 57 சங்கீதம் 1 வசனம்.
1: எனக்கு இறங்கும் தேவனே,
0: எனக்கு இறங்கும்
1: உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்கிறது.
0: அருமையானவர்களே, நம்ம ஒவ்வொரு வினாடியும் நம்ம கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும். அவரோடு இருக்க வேண்டும். எப்போது அவரை துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி எப்போது ஜெபத்திலும் உறுதியா இருக்கணும். கர்த்தருக்கும் நமக்கும் சரியா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் நம் உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். ஏன்னா காலம் கடைசி. அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு 73 சங்கீதம் 28 வசனத்துல, எனக்கும் அவர் அண்டிக் கொள்ளதே நலம். வாசிங்க.
1: எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம்.
0: பாத்தீங்களா, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருக்கதே நலம். ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும். ஒவ்வொரு வினாடி அவரோடு இருக்க வேண்டும். முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம். இப்பெல்லாம் என்ன செய்யணும்? பரிசுத்த பவுல் நமக்கு எழுதுறாரு, என்ன செய்யுங்க? இடைவிடாம செவம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட செவத்துல விழித்திருங்க. அதுதான் கொலோசியின் புத்தகம் 4:2 வாசித்து பாருங்க.
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க.
0: எப்படி ஜெபம் பண்ணணுமா? இடைவிடாமல் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் படுத்திருந்தாலும் நம்ம கண்ணில் தூக்க வர வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? அவரோடே இருக்கணும். அப்ப நம்ம தூங்கினா கூட நம்ம ஆத்மா ஆண்டவரோட தான் இருக்கும். அதுதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு எச்சரிப்பாக சொல்லி
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்க.
0: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்துல விழித்திருக்க வேண்டும். நம்ம எப்போது அவரோடு இருந்தா மட்டும்தான் வரப்போற தேவனுடைய கோவாக்கி நம்ம தப்ப முடியும். இப்ப சங்கீதம் 2 சங்கீதம் 12 வசனம்.
1: குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி.
0: நம்ம இப்ப என்ன செய்யறோம்? பரலோகத்தை நோக்கி நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வழியில அழியாமல் இருக்கும்படிக்கு
1: அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும்
0: அவரை
1: அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்.
0: அவர் அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அவர் ஒவ்வொரு நிமிஷமும் அண்டிக் கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில தேவன் அண்டி இருக்குமா இல்ல, நம்ம எப்படியோ இருக்கிறோமா அப்படி இருக்குமா? இந்த நாள்லயே நம்ம ஆண்டவரை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உங்களுடைய கோபாக்கினை என் மேல வராது விடிக்கிறோமே. அண்டிக் கொள்ள ஆண்டவரே, எப்போதும் செவ்வாய் துதி ஸ்தோத்திரம். எப்போதுமே நம்ம வாழ்க்கை சரியா இருக்கான்னு அதை ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துக்கணும். நம்ம கரெக்டா இருக்கிறோமா? கர்த்தருக்கும் நமக்கும் கரெக்டா இருக்குதா? கர்த்தருக்கும் நமக்கும் எந்த தடையும் இல்லாம இருக்கிறோமா? நம்ம பார்க்க வேண்டும். கர்த்தர் வேதம் சொல்லுது. சங்கீத புத்தகம் 7 11 வசனம்,
1: தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி,
0: தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி,
1: அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவன்.
0: பாவியின் மேல என்ன செய்யறாரு? சினம் கொள்கிற தேவன். பாவி நேசிக்கிறாரு. நான் பாமா இருந்தாலும் அவர் அன்று சொல்ற என்ன இடத்துல வருகிற பாவியில ஒருபோதும் தள்ள மாட்டேன். யோவான் சுவிசேஷத்தில் வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6:37 வசனம்,
1: என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை.
0: கர்த்தரிடத்தில் வந்தவனை எப்படிப்பட்ட பாவர்தால் நினைச்சு புறம்பே தள்ளமட்டாரு, மன்னிச்சிருவாரு. நம்ம பாவத்தை மன்னிச்சு ஆண்ட ரத்தத்தினால கழுவி நம்மள பரிசுத்தப்படுத்த, நம்ம பாவம் செய்து திருப்பி பாவம் செய்யும் போது அவர் எப்படிப்பட்டவரு? நீதியுள்ள நியாயாதிபதி. பிசாசு கேப்பான், என்ன ஆண்டவரு உங்க பிள்ளை மட்டும் இப்படி பாவம் செய்யலாமா, அவங்களுக்கு மட்டும் இப்படி மன்னிக்கிறீங்க போல. அதான் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நம்ம பாவம் செய்யும் போது அவர் என்ன செய்யறாரா? கர்த்தர் என்ன செய்யறாரு? பாவிகள் மேல சென்னங்குளி, என்ன என் பிள்ளைக்கு இத்தனை சொல்லியுமே இன்னும் திருந்தலையான்னு சொல்லிட்டு நம்ம மேல சென்னம் கொள்ளுகிறோம். அப்பதான் அவர் கோபம் வருது. நம்ம அறியாத செய்த பாவங்களை கர்த்தர் கிருபையா மன்னிப்பாரு. நம்ம திரும்பி திரும்பி அதே நம்ம பழைய காரியங்களை செய்யும்போது கர்த்தர் நம்ம மேல என்ன செய்யறாரா? சென்னம் கொள்ளுகிறார். அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா பாவியை நேசிக்கிறார். உண்மைதான், நம்ம பாவம் செய்யும் போது என்ன செஞ்சார் நம்மள கோப்ப சனம்ல என்ன கோபப்படுறாரு. வாசித்து பாருங்க, எபிரேயின் புஸ்தகம் 7:26 வசனம்,
1: பரிசுத்தரும் குற்றமற்றவரும்
0: மாசில்லாதவரும்
1: பாவிகளுக்கு விலகினவரும்.
0: பாவிகள் பாருங்க, குற்றமற்றவர், பரிசுத்தர், மாசில்லாதவர். நம்ம பாவம் செய்யும் போது கர்த்தர் என்ன செஞ்சாரு? நம்மளை விட்டு விலகிறாரு. ஆண்டு சொன்னாரு, ஒன்னு விட்டு விலகுதும் இல்ல ஒன்ன கைவிடுங்கல்ல. பாவம் செய்யும் போது என்ன செஞ்சாரு? நம்மளை விட்டு விலகிறாரு. உண்மைதான், உன்னை விட்டு விலகுதும் இல்ல உன்னை கைவிடுமதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. உலகத்தின் முடிவிருந்த உங்களோடு எப்பொழுதும் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான், நம்ம பாவம் செய்யும் போது, நம்ம பாவியா இருக்கும் போது நம்மளை விலகிறாரு. ஆனா நம்ம என்ன செய்யணும்? பாவத்துக்கு இடம் கொடுக்காத வடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, நம்முடைய கோவாக்கினி நாள் வருதுக்குள்ளாக நம்ம அண்டிக்குள்ளனப்பா, என் பாவங்கள் என்ன இருந்தாலும் என்னை மன்னிமுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ள தலசி பார்க்க வேண்டும். நம்ம துணி மாத்திரப்ப எங்கேயாச்சும் அழுக்கு இருக்கா என்ன இருக்குன்னு பாக்குறோம். முகத்தை கழுவுறப்ப எங்கேயாச்சும் அழுக்கு இருக்கா எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்து கண்ணாடி பார்த்து சோப்பு போட்டு எப்படிலாம் கழுவுறோம். அப்படியான ஆண்டவராக இயேசுக்கு சொல்லணும், ஆண்டவரே எனக்கு இந்த பாவம் எனக்குள்ள இருக்கப்பா, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை ஆத்துவ பரிசுத்தமாக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அது மாத்திர நம்ம பாவம் செய்ய முடியுமா? நமக்கார நன்மைகள் நம்மளே கெடுத்துக் கொள்றோம். பாருங்க, பிரசிங்க புத்தகம் 9:18 வசனம் பாருங்க,
1: பாவியான ஒருவன்
0: பாவியாக ஒருவன்
1: மிகுந்த நன்மையை கெடுப்பான்.
0: பத்தி நம்ம காண்ட நன்மை கொடுக்கணும் தான் நினைக்கிறாரு. பாவியான மனிதன் மிகுந்த நன்மை என்ன செஞ்சிடறோம்? கெடுத்துறோம். அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யணும்? கடைசி பார்க்க வேண்டும். ஆண்டவரே என் பாவத்தை என்னென்ன குறை இருக்கப்ப என்னை காமிங்க. அதான் இங்க வாசிக்கிறோம், பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து இறக்கம் பெறுவான். அதான் பாவிகள் என்ன செய்யறானா, என்ன செய்யற மிகுந்த நன்மைய கெடுக்கிற நம்மளே. நம்ம தப்பு பண்ணு பாவம் சொன்ன பெரிய பெரிய பாவம் இல்ல, கொலை பண்ணி கொள்ளையடிச்சாதான் பாவம் அப்படி இல்ல. கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை நம்ம ஒவ்வொரு நாள் கோவப்பட்டாலும் சரி, ஒவ்வொரு நாள் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஏதாச்சும் நம்ம யாரையும் வெடுக்குன்னு பேசிடுறோம், அதை செஞ்சிடறோம் இதை செஞ்சிடறோம், அதுவே நம்ம பாவம் தான். கர்த்தர் பிரியமில்லாத காரியம் என்னென்ன இருக்கோ ஒவ்வொரு காரியமும் நம்ம பாவம் தான் செய்யறோம். பாவி என்ன செய்ய மிகுந்த நன்மைய கெடுக்கிறான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் என்னுடைய என்ன குறை இருக்கப்பா, எதை ஆச்சிருந்த என்னை காமிங்க, என்னை சரிப்படுத்துங்க, என்னை சீர்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். என்னைக்கும் அர்ப்பணிக்கிறது இல்ல, இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்கு கர்த்தல ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே என்னை மாற்றுமாப்பா, என்னை பிரியமான பிள்ளை நீங்க தான் வணிந்துக்கல, என்னால முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் அவர் ரத்தத்தினால நம்ம கழுவி நம்மளை பரிசுத்தமாக்குறார். அல்லேலூயா. நம்மளை ரட்சிக்கிறதுதான் தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சாராம், கிறிஸ்தவ உலகத்துக்கு வந்தார். 1 Timothy 1:15 வசனம்,
1: பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு உலகத்தில் வந்தார்.
0: பாத்தீங்களா, உங்களை என்னை ரட்சிக்க தான் வந்திருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டு ரத்தத்தினால கழுவப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் குறைகள் குற்றங்கள் என்ன இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்து நம்ம ஆண்டு விட்டு அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிட்டா தான் நம்ம பாவங்களை மன்னிச்சிருவாரு. நம்மளை ரட்சிக்கதான் உலகத்துக்கு வந்திருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும், நம்ம திரும்பி திரும்பி செய்து தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சு பாவம் செஞ்சோம்னா மன்னிக்க மாட்டாரா இல்லையா? அது எவரே 2:4 என்ன சொல்லுது? இவ்வளவு பேர் ரட்சிப்பை குறித்து கவலை அற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கொள்ளும்? ரட்சிப்பாக நம்ம போராட வேண்டும். வாஸ்து பாருங்க,
1: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றிருப்போம்.
0: கவலை அற்றிருப்போம், கவலைப்படாமல் ரட்சிக்கப்பட அந்த எண்ணமே நமக்கு வாழ்க்கையில் இல்லாமல் இருக்குமானால்
1: தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்?
0: எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆண்டவர் ரட்சிக்க ஆண்டவர் விரும்புகிறார். அதான் சொல்லுது, பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து விட்டுவிடுறனா இறக்கவன். நம்ம மிக மிக அவசியம் எல்லாவற்றை பார்க்கலாம். நம்ம ஆத்மா குணமடைய வேண்டும். அதனாலதான் சங்கீதக்காரன் கேட்கிறார் பாருங்க, 41:4
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே
1: என் மேல் இரக்கமாயிரும்,
0: என் மேல் இரக்கமாயிரும்,
1: உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்,
0: உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்,
1: என் ஆத்மாவை குணமாக்கும்,
0: என் ஆத்மாவை குணமாக்கும்
1: என்று நான் சொன்னேன்
0: பாத்தீங்களா. ஆத்மா குணமடை வேண்டும். நம்ம சரீரத்துக்காக எவ்வளவு நம்ம கேட்கிறோம், ஆத்மா குணமடை வேண்டும். 119:81 பாருங்க,
1: உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது.
0: ரட்சிப்புக்காக என்ன செய்தான்? என் ஆத்மா தவிக்கிறது. அந்த அளவுக்கு கண்ணீர் ஓடு நம்ம கேட்க வேண்டும். ஆண்டவரே, ரட்சிப்பு என் ஆத்மா தவிக்க வேண்டும். ரட்சிமை எப்படியாவது ரட்சித்தல் முடியும் பிள்ளையான மாத்திக்கோங்க. நான் எப்படியாவது ரட்சிக்கப்படணும். எனக்கும் உமக்கு இருக்க தடை எதுவா இருந்தாலும் என் மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். நம்ம அறிக்கை செய்து ரட்சிக்கப்பட்டோம்னா கர்த்தர் அண்டி கொள்ள முடியும். அல்லேலூயா. அத கொஞ்ச காலத்துல கோபம் பற்றி எறியும், அவர் அண்டி கொள்ற யாவரும் பாக்கியவான்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா கர்த்தர் அண்டி கொள்ள முடியும், அவருக்கு நமக்கு எந்த தடையுமே இருக்காது. நம்ம ஒரு நாள் கேட்க வேண்டும், ஆண்டவரே நீ ரட்சியம் சொல்லி. ரெண்டாவதாக எது நம்ம ஆண்டவருக்கு கோபத்தை நம்ம கொண்டு பாருங்க, சகரியான் புஸ்தகம் 7:11-12
1: அவர்களோ
0: கவனிக்க மனதில்லாமல்
1: தங்கள் தோளை முரட்டுத்தனமாக விலக்கி
0: கேளாதபடிக்கு
1: தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள், வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர்
0: தம்முடைய
1: ஆவியின் மூலமாய்
0: முந்தின
1: தீர்க்க தரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும்
0: கேளாதபடிக்கு
1: தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள் ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று.
0: கடுங்கோபம் கவனிக்கணும். நம்ம மேல கோபம் வராது. வசந்த கவனிக்கலைன்னா நம்ம மேல கத்துடைய கோபம் வரும். வசந்தத்துக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். ஆமா ஆண்டவரே, நான் இந்த வசந்தத்துக்கு செவி கொடுக்கல, இப்படிலாம் செஞ்ச உண்மைதான் ஆண்டவர்னு சொல்லி ஒத்துக்கொண்டு கத்தரோடு நம்ம இணைந்து வாழ வேண்டும். அதுங்க சொல்றார் ஓசியன் புஸ்தகம் 8:12 என் மகத்துவங்களை எழுதி கொடுத்த அவர்களும் அந்நியக்காரம் என்று எண்ணினார்கள். வாசிங்க,
1: என்
0: வேதத்தின் மகத்துவங்களை
1: அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்.
0: அவர்கள் என்ன செஞ்சாங்களா? அந்நிய காரியமா எண்ணினார்கள். வேதத்தில் மகத்துவத்தை படிக்கிறோமா? படிச்சுட்டு அதை நம்ம அந்த வசனத்தின் நடக்கிறோமா? வசனத்தை தியானிக்கிறோமா? ஏதோ ஒரு அவசரமா ஒரு அதிகாரம் 2 படிச்சுட்டு விட்டுறோமா? கர்த்தர் சொல்றாரு, என் வேதத்தில் மகத்துவங்களை அவங்களுக்கு எழுதி கொடுத்த அவர்களோ அந்நிய காரியமா எண்ணினார்கள். அருமையானவர்களே, கர்த்தர் வேதம் சொல்லு, கர்த்தடி வேதத்து மேல பிரியமா இருந்து இரவு தியானமா இருக்கிற மனுஷன் பாக்க அவன் எப்படி இருப்பானா? சங்கீதம் 1:3
1: கர்த்துடைய வேதத்தில் பிரியமா இருந்து
0: நம்ம கர்த்தர் வேதத்தில் பிரியமா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இல்ல, கர்த்துடைய வசனத்தை கவனிக்காம நம்ம செவி அப்படியே விலக்கி நம் இதயத்தை வைரமாக்கி கொள்றோமா? பாருங்க, கர்த்தர் வேதம் சொல்லுது,
1: இரவும் பகலும்
0: அவருடைய
1: வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
0: அவர் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
1: அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான்.
0: இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான்.
1: அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்
0: வேதத்துக்கு நம்ம செவி சாய்க்காம இருக்கிறோமா? தேவனோட வசனத்தை செவி கொடுக்காம சத்தியத்தை கேட்காம இருக்கிறோமா? சத்தியத்தை செவி கொடுத்து கர்த்தருடைய வேதத்தை கை கொண்டு நடக்கும் நமக்குள்ள வாஞ்ச இருக்குதா? அறிவியானங்களை யோசித்து பாருங்க. தேவனோட சொல்ற வேதத்துல மகத்துவத்தில அவர்களுக்கே எழுதி கொடுத்த அவர்களோ அந்நியக்காரியம் என்றார்கள். வசனத்துக்கு செவி கொடுக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் வசனத்து மேல பிரியமா இருக்கிறோமா? ஆண்டவரே உம்முடைய வசனத்து மேல என்னை பிரியமா இருக்க உதவி செய்யமாண்டவரே. கர்த்தர் வேதத்து மேல பிரியமாந்து இரவும்பவளோ தியானமா இருக்கிற மனுஷன் அவர் நீர்க்கால் உறவு நடப்பட்டு தம் காலத்துல தம் கனிதந்து இலையுதிரன் மரத்தை பெருக்காம செய்வதெல்லாம் வைக்கும். வசனத்துக்கு அதே நேரம் கொடுக்கணும், சத்திய வசனத்தை கேட்கணும். வேதத்தை வாசித்தாலும் கன்வென்ஷன் போனாலும் எதையோ பார்த்து வரக்கூடாது, வசந்த வேலை கவனமா இருக்க வேண்டும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ரெண்டு பேதின் புஸ்தகம் 1 அதிகாரம் 19 வசனம்.
1: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
0: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
1: பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும்,
0: விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும்,
1: இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
0: பார்த்தீங்களா, வேத வசனத்தை என்ன செய்யணுமா? வசனத்தை கவனிக்கணும். ஒரு வசனம் கூட நம்ம கவனிக்காம விடவே கூடாது. வசனத்தை மேல வாஞ்ச தாகம் உள்ளத்துல பெருக்கெடுத்து ஓடணும். முதலாவது பார்த்த ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்தில் விடுதலை பெற வேண்டும். நம்ம அந்த தேவனுடைய கோபாக்கியனுக்கு நம்ம தப்பிக்க முடியும். ரெண்டாவது வேதத்தை கபடிக்கணும். வேதம் மேல பிரிய வரணும். வேதத்தை பார்த்து ஏதோ வாஸ்தவம் விட்டுட்டு அப்படி இருக்கக்கூடாது. வேதத்து மேல பிரிய வரணும், வேதத்தை கவனிக்கணும். அது அந்நீக்காரமே எண்ணி விட்டுறக்கூடாது. அப்ப கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது. கர்த்தர் மேல வசனத்து மேல ஒவ்வொரு நாளும் பிரியமா இருந்து பாருங்க. அது மாத்திர 1 பேதுரு 2 அதிகாரம் 3 சொல்லுது. திருவசனமாகிய ஞானப்பல் மேல நினைச்சிங்க, வாஞ்சே இருங்க, வாசிங்க.
1: நீங்கள் வளரும்படி,
0: நீங்க வளரணும், உங்க ஆத்தம் வளரணும்னா, நீங்க வளரணும்னா என்ன செய்யுங்க? வளரும்படி
1: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல.
0: புதிதாய் பிறந்த குழந்தை என்ன செய்யும்? பாலுக்கு எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கும் இல்லையா? அந்த புதிதாய் பிறந்த குழந்தை போல
1: திருவசனமாகிய
0: கலங்கம் இல்லாத
1: ஞானப்பாலின் மேல் வாஞ்சே இருங்கள்.
0: கலங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய தேவ வசனத்து மேல என்ன எப்படி இருக்கணும்? வாஞ்சே இருக்கணும். தேவ கோபம் நம்ம வராது. அத கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பச்சி ஏறி அவர் அண்டி கொள்ற மனுஷன் யாவரும் பாய்க்குவன். நம்ம மேல கோபம் வரக்கூடாது நினைச்சு முதலாவது நம்ம பாவத்துல அறிக்கிட்டு கத்துட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது என்ன செய்யணும்? ரெண்டாவது வேதத்தை கவனிக்கணும். அல்லேலூயா. கவனிக்கிற மாத்திர வேதத்து மேல பிரிய வேணும். தேவனுடைய வேதத்து மேல நமக்கு வாஞ்ச வேணும். நீங்க வளரும்படி என்ன செய்யணுமா? தேவ வசனத்து மேல வாஞ்சியா? சிறு குழந்தை எப்படி குழந்தை பால் மேல எவ்வளவு வாஞ்சிருக்கு, அதே போல வாஞ்சி உள்ளவர்களா இருக்கணும். அந்த வசனத்தை என்ன செய்யணுமா? கலங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பல் மேல எப்படி இருக்கணும்? வாஞ்சிருக்கணும். வாஞ்ச இருக்கா? பிரிய இருக்கா? தேவோட வசந்த வேலை பிரிய இருக்கா? இல்லைன்னு கேளுங்க. ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, நான் பிரியமில்லாம வாழ்ந்துட்டப்பா, வேதத்து மேல வாஞ்சி இல்லாம வாழ்ந்துட்டப்பா, என்ன மன்னியும். கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க நீர்க்காலை போல நடப்பட்ட தன் காலத்தில் கண்கடியிருந்து இலையுதிராறு மரத்தை போல செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது. அல்லேலூயா. மொத்தம் என்ன செய்யணும்? பாவத்திலிருந்து விடுதலை பெற. ரெண்டாவது தேவனுடைய வசனத்தோடு நமக்கு வாஞ்சி வரணும். வசனத்தை என்ன செய்யணும்? கவனிக்கணும். இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு போன்ற இந்த வசனத்தை கவனிக்கணும். ஒவ்வொரு நாளும் கவனிக்கணும், தாகத்தோடு கவனிக்கணும். அன்றி எங்கூட பேசுங்க அப்ப, நான் இங்க இருக்கேன், காமிங்க சொல்லி நம்ம கேட்கணும். மூன்றாவதாக பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 22 அதிகாரம் 29 வசனம் 30-31.
1: தேசத்தின் ஜனங்கள் இடுக்கம் செய்து கொள்ளை அடித்து சிறுமையும் எளிமையும் ஆனவனை ஒடுக்கி.
0: சிறுமியும் எளிமையும் பாருங்க, தேசத்துல என்ன செய்யறாங்க? இடுக்க செய்யறாங்க. ரெண்டாவது என்ன செய்யறாங்களா?
1: கொள்ளை அடித்து
0: மட்டும் மனிதரை கொண்டு போட்டுறாங்க. கொள்ளை அடிக்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க? மனிதரை கொண்டு போடுறாங்க. கொள்ளையடித்து
1: சிறுமையும் எளிமையும் ஆனவனை ஒடுக்கி.
0: சிறுமையும் எளிமையான யாரு? நியாயம் தீர்க்க யாரு இல்லைன்னு சொல்லி ஒடுக்கி அவங்க பெரியவங்க மாதிரி காமிச்சிடறாங்க இல்லையா? சிறுமியும் எளிமையான ஒடுக்கி
1: அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள்.
0: அந்நியன் என்ன செஞ்சாங்க? அநியாயமாய் துன்பப்படுத்துறாங்க.
1: நான் தேசத்தை அழிக்காதபடி
0: காரியங்களை தேவனுக்கு என்ன செய்த பிரிமில்லாத காரியம் பாத்தீங்களா? அதை சொல்றாரு, இப்படி காரியங்களா இருக்கு, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு
1: திறப்பிலே நிற்கவும்.
0: திறப்பில் நிக்கிறோமா? ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம் யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம்? நாலு தோறும் எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம்? நம்ம குடும்பத்துக்காக செவிக்கிறோம், அது இல்ல தேசத்துக்காக. தேசத்துல நடக்கிற காரியங்களா நியூஸ்ல டிவில நியூஸ் பார்த்து எத்தனையோ காரியங்கள் பேப்பர் படிப்பீங்களா பாத்துட்டு தேசத்துல எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற பாத்தீங்களா? நான் தேசத்தை அழிக்காத விடிக்கு
1: திறப்பிலே நிற்கவும்.
0: திறப்பிலே நிற்கவும்
1: சுவரை அடைக்கவும் தக்கதாக.
0: சுவரம் அடைக்கவும் தக்கதாக.
1: ஒரு மனுஷனை தேடினே.
0: ஒரு மனுஷனை தேடினே.
1: ஒருவனையும் காணே.
0: ஒருவனையும் காணே.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நான் அவர்கள் மேல்
0: நான் அவர்கள் மேல்
1: என் கோபத்தை ஊற்றி
0: என் கோபத்தை அவர்கள் ஊற்றி
1: என் மூர்க்கத்தின் அக்கினியால்
0: என் மூர்க்கத்தின் அக்கினியால்
1: அவர்களை நிருமூலமாக்கி
0: அவர்கள் நிருமூலமாக்கி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லு, இல்ல ஆண்டவர், நான் ஜெபிப்பாண்டவரே என் தேசத்துக்காக. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமா ஜெபிக்கிறேன், என் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். சபைக்காக ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும். எல்லாம் நம்ம ஒன்னா கலந்துடக்கூடாது. தேசத்துக்காக தனியா ஜெபிக்கணும், சபைக்காக ஜெபிக்கணும். நம்ம பக்கம் அக்கம் பக்கம் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் ஜெபிக்கணும். நம்ம ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கணும், நம்ம குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும். இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டு வரையை நான் ஜெபிக்கிறேன், தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், சபைக்காவை செவிக்கிறோம், ஊழியர்க்கா நாங்கள் செவிக்கிறோம். முதல்ல என்ன, நம்ம ரட்சிக்கப்படணும். ரெண்டாவது வேதத்தை கவனிக்கணும், வேதத்தை மேல திரிய வரணும். மூணாவது என்ன செய்யணும்? தேசத்துக்காக செபிக்கணும். வசி 31.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி
0: அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி
1: என் மூர்க்கத்தின் அக்னியால் அவர்களை நிர்மூலமாக்கி.
0: மூர்க்கத்தின் அக்னியால் அவர் நிர்மூலமாக்கி
1: அவர்களுடைய வழியின் பலனை
0: அவர் வழியின் பலனை
1: அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார்.
0: அவர்கள் வழியின் பலன் தலைமையில சுமர் பண்ணு கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே நானும் ரட்சிக்கப்படுவேன், ஆண்டவரே வேதத்தை கவனமா வாசிப்பப்பா, வேதத்து மேல பிரியமா இருந்து ஒவ்வொரு நாளும் இரவு போல தியானத்தை கொண்டே இருப்பாண்டவரே, வசந்த கவனிப்பாண்டு சொல்லி ஒப்பு கொடுப்போம். மூன்றாவதாக என் தேசத்துக்காக நான் செவிப்பேன், என் சபைக்காவை செவிப்பேன், என் நீலரி பகுதிக்காக நான் செவிப்பேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. லூக்கான் சுவிசேஷம் 21:23.
1: அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும்
0: கர்ப்பவதிகளுக்கும்
1: பால் கொடுக்கிறவர்களுக்கும்
0: பால் கொடுக்கிறவர்களுக்கும்
1: ஐயோ
0: ஐயோ,
1: பூமியின் மேல்
0: பூமி மேல்
1: மிகுந்த இடுக்கணும்,
0: பூமி மேல் மிகுந்த இடுக்கணும்,
1: இந்த ஜனத்தின் மேல்
0: இந்த ஜனத்தின் மேல்
1: கோபாக்கினையும் உண்டாகும்,
0: கோபாக்கினை உண்டாகும். அப்புறம் என்ன செய்யணும் ஆண்டவரே? இப்படிப்பட்ட கோபாக்கினை உண்டாகாத பூமி மேல் இடுக்க உண்டாக கூடாது ஆண்டவரே, நான் செபிக்கிறேன் ஆண்டவரே சொல்லி ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டும். அது நம்ம என்ன செபிக்கணும்? 21:36.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம்
0: இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம்
1: நீங்கள் தப்பி
0: நீங்கள் தப்பி
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக
1: நிற்க
0: நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுது என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும், எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும், செவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பசுத்த பேதர் எழுதுறார், எல்லாவற்றுக்கும் முடிவு சமயம் ஆயிற்று. 1 Peter 4:7.
1: எல்லாவற்றிற்கும்
0: எல்லாவற்றுக்கும்
1: முடிவு சமீபம் ஆயிற்று.
0: இது எந்த எல்லாச்சும் எல்லாவற்றுக்கும் முடிவு சமயம் ஆயிற்று.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து
0: குழம்பிட்டுறாதீங்க, எப்ப என்ன செய்யணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து
1: ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள்.
0: ஜபம் பண்ணுவதற்கு என்ன செய்யணும்? சாக்கிறது உள்ளவர்களா இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் சமயம் ஆயிட்டு. இந்த காலத்துல நம்ம செபிக்காம இருந்த கர்த்தர் என்ன சொல்றாரு? விண்ணப்பம் பண்ண ஒருவனும் இல்லைன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாரா? ஆச்சரியப்பட்டார். ஏசாயின் புத்தகம் 59:16.
1: ஒருவரும் இல்லை என்று கண்டு
0: ஒருவரும் இல்லை என்று கண்டு
1: விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்.
0: விண்ணப்பம் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாரா? ஆச்சரியப்பட்டார். நம்ம செபிக்க வேண்டும். நம்ம எவ்வளவு நேரம் ஜெபித்தாலும் நமக்கு நேரம் போதாது. தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும், சபைக்காக ஜெபிக்க வேண்டும், நம்ம அக்கம் பக்கம் குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டும். நீங்க பாக்குறீங்க, எத்தனையோ பேர் பார்ப்பீங்க, நீங்க போறப்ப வர்றப்ப எத்தனை குடும்பங்கள் குடிச்சிட்டு கஷ்டப்படுறாங்க, எத்தனை குடும்பங்கள் பாவத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது என்ன செய்யணும்? நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக வேதத்து மேல பிரிய வரணும், வேதத்தை கவனிக்கணும். மூன்றாவதாக திறப்பில் நின்று தேசத்துக்காக கதிரி செவிக்கணும். தேசத்துக்காக, நம்ம மாநிலத்துக்காக, மாவட்டத்துக்காக, நம்ம எல்லா சபைகளுக்காக நம்ம செவிக்கணும். ஊழியக்காரங்களுக்காக செவிக்கணும், எல்லா ஊழியர்களுக்காகவும் செவிக்கணும். அல்லேலூயா. நான்காவதா பாருங்க, ரோமர்கள் நிருபம் 1:18
1: சத்தியத்தை
0: சத்தியத்தை
1: அநியாயத்தினாலே
0: அநியாயத்தினாலே
1: அடக்கி வைக்கிற
0: அடக்கி வைக்கிற
1: மனுஷருடைய
0: மனுஷருடைய
1: எல்லாவித அவபக்திக்கும்
0: எல்லாவித அவபக்திக்கும்
1: அநியாயத்திற்கும்
0: அநியாயத்துக்கும்
1: விரோதமாய்
0: விரோதமாய்
1: தேவ கோபம்
0: தேவா கோபம்
1: வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
0: எங்கிருந்து வருமா தேவ கோபம்? எங்க இருக்கும்? வானத்திலிருந்து வெளிப்படும். சத்தியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? அடக்கி வைக்கக்கூடாது. நம்ம போறப்ப ஒருத்தருக்காவது சொல்லணும், நடந்து போறீங்க வாரீங்க, வீட்டில் இருக்கீங்க, யாராவது காய்கறங்க வருவாங்க, வீட்டுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், உங்க சாட்சியை சொல்லணும். இன்னொரு அந்த வசனவாசி,
1: சத்தியத்தை
0: சத்தியத்தை
1: அநியாயத்தினாலே
0: அநியாயத்தினாலே
1: அடக்கி வைக்கிற
0: பாத்தீங்களா? சத்தியத்தை என்ன எப்படி வச்சிடறோம்? அநியாயத்தால மற்றவங்க சொல்லட்டும், நான் எனக்கு அந்த வேலை இல்லைன்னு சொல்லி அடக்கி வைக்கிற
1: மனுஷருடைய
0: மனுஷருடைய
1: எல்லாவித அவபக்திக்கும்
0: எல்லாவித அவபக்திக்கும்
1: அநியாயத்திற்கும்
0: அநியாயத்துக்கும்
1: விரோதமாய்
0: விரோதமாய்
1: தேவ கோபம்
0: தேவ கோபம்
1: வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
0: வானத்திலிருந்து வெளிப்படப்பட்டிருக்கிறது பாத்தீங்களா? சத்தியத்தை சொல்லாம நம்மளே வச்சுக்கிட்டு நம்ம பெற்ற இன்பத்தை இணைஞ்சு வையவுமோ பெறணும். நமக்கு எத்தனை செய்த அற்புதத்தை எல்லாருக்கும் சொல்லணும், சொல்லணும். ஏ சொல்லணுமே சொல்லக்கூடாது, வாஞ்சோட தாகத்தோட சொல்ல வேண்டும். சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும், சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். நம்ம பாக்குறவங்களுக்கு கர்த்தரை பத்தி சொல்லணும். அவங்க கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி நம்ம சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. சத்தியத்தை அநியாயம் அடைக்க வச்ச மேலே என்ன செய்வோம்? தேவனுடைய கோபம் வைக்கனே வரும். சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும். அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, 1 Corinthians 9:16-17
1: சுவிசேஷத்தை
0: சுவிசேஷத்தை
1: நான் பிரசங்கித்து வந்தும்
0: நான் பிரசங்கித்து வந்தும்
1: மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை,
0: எனக்கு இடமில்லை.
1: அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது,
0: அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கு. சுவிசேஷ அறிவிக்கிறது என்னது? எப்படிப்பட்டது? நம்ம மேல விழுந்த கடமை. கட்டாயம் எல்லாருக்கும் சொல்லணும். சுவிசேஷத்தை
1: நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ,
0: எனக்கு ஐயோ.
1: நான் உற்சாகமாய் அப்படி செய்தால்,
0: எனக்கு
1: பலன் உண்டு,
0: பலன் உண்டு.
1: உற்சாகம் இல்லாதவனை செய்தாலும்,
0: உற்சாகம் இல்லாதவனை செய்தாலும்
1: உக்ரான உத்தியோகம்
0: உத்தியோகம்
1: எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது,
0: எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? சத்தியத்தை சொல்ற நம்ம மேல விழுந்த ஒரு கடமை. அதை எப்படி சொல்லணுமா? உற்சாகம் வச்சு அதுக்கே பலன் நமக்கு உண்டு. உற்சாகம் செய்ய நமக்கு பலன் உண்டு. சொல்லாட்டாலும் உக்கிற உத்தியோகம் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மையும் என்ன என் வாழ்க்கையில செய்த மற்றவங்களுக்கு சொல்லி தான் ஆகணும். அதை அடக்கி வைக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை எல்லாருக்கும் சொல்லி ஆக வேண்டும். கர்த்தர் நம்ம செய்த நன்மையை சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும். நமக்கு தெரிஞ்ச சத்தியத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். எத்தனையோ பேர் பாருங்க, சாமான் இல்லாம கண்ணீரோடு வேதனையோடு இருக்காங்க. அவங்களுக்கு ஏச பத்தி சொல்லுங்க. உங்களை பத்தி எவ்வளவு பேசுறீங்க? கர்த்தர் பத்தி சொல்ல வேண்டும். கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரக்கூடாதுன்னு நினைச்சா என்ன சொல்லுங்க? தேவனுடைய வசனத்தை மற்றவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். நம் வாழ்க்கையில் தேவன் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு, எத்தனையோ கிருபைகளை செய்திருக்கிறாரு. நம்ம செய்யாம நமக்கு ஐயோ. அதன் பரிசுத்த பவுல் எழுதுறாரு, சபை வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை சாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. வாசித்து பாருங்க, 2 Timothy 4:2
1: சமயம் வாய்த்தாலும்
0: வாய்க்காவிட்டாலும்
1: சாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு.
0: திருவசனத்தை என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணு. ஒரு வசனமாவது சொல்லணும். உங்களுக்கு வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன செய்யணும்? ஒரு வசனமாவது சொல்லணும். அப்ப கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது. கொஞ்ச காலத்தோடைய கோபம் பற்றி அண்டிக்கொடுற யாவரும் பாக்கியவன்கள். முதல் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். நான் பாவத்திலேயே சீபிச்சுட்டு இருந்தோம்னா கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும். பாவிகள் மேல் தேவன் சனம் கொள்கிற தேவன். பாவியை வச்சுக்கிதான் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இரண்டாவதாக தேவண்ட வசனத்து மேல நமக்கு என்ன இருக்கணும், கவனம் இருக்கணும், வாஞ்சம் இருக்கணும், பிரியம் இருக்கணும். அது கவனிக்காம இருக்குமானால் கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும். கட்டாயம் வசனத்தை கவனிக்கணும். மூன்றாவதாக தரப்பில் நின்று நம்ம தேசத்துக்காக செபிக்கணும், நாட்டு ஆளுகிற மக்களுக்காக செபிக்கணும். அது மாத்திரல்ல, நம்ம சபைக்காக செபிக்கணும், நம்ம அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிற மக்களுக்காக செபிக்கணும். நான்காவதாக தேவனுடைய வசனத்தை எல்லாருக்கும் சொல்லணும். சமை வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை சாக்கிரதையோடு பிரசங்கம் பண்ணணும். சத்தியத்தை அநியாயமா அடக்கி வைக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இதுவரைக்கும் அப்படி செஞ்சிருந்தாலும் இந்த நாளில் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆமா ஆண்டவர், இதுவரைக்கும் நான் அப்படிதான் பண்ணிட்டேன் ஆண்டவரே, இனிமே நான் சொல்லுவேன் எல்லாருக்கும் போயிட்டு சொல்றப்பா, என்னை ஒப்பு கொடுக்கறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 7:9
1: பின்பு அவர்கள்
0: ஒருவரை ஒருவர் நோக்கி
1: நாம் செய்கிறது நியாயம் அல்ல,
0: இந்நாள் இந்நாள்
1: நற்செய்தி அறிவிக்கும் நாள்.
0: இந்நாள் என்ன நாள்? நற்செய்தியை அறிவிக்கும் நாள்.
1: நாம் மௌனமாய் இருந்து
0: பொழுது
1: விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும்.
0: பாத்தீங்களா, குற்றம் நம்மேல சுமரும். இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். கடைசி வினாடியில் இருக்காருமையானவர்களே, இந்த நாட்கள் அர்ச்சிட்டு அறிவிக்காமல் நீங்க எப்ப அறிவிக்க போறீங்க? அறிவிக்காமல் பொழுது விடியுமானால் அந்த குற்றம் நம்ம மேல சுமரும். ஆண்டவராக இயேசுக்கு வந்த அப்புறம் நான் சொல்லலையான்னு சொல்லி கலங்கினீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. இந்த ரச்சனை நாள் நற்செய்தி எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வெக்கப்பட்டு இருந்தீங்கன்னா கத்தர் ஒரு நாள் வரும்போது நம்மளை பட்டு அவர் வெக்கப்படுவாரு. மதமே ரட்சிக்கப்பட வேண்டும். பாவியின் மேல் தேவன் சினம் கொள்கிறார். நம் பாவத்தை பாவியாகி நம்ம ரட்சிக்கிறான் கர்த்தராகிய இயேசுக்கு உலகத்துக்கு வந்தார். நம் ரட்சிப்புக்காக மண்டாடி கேட்க வேண்டும். தங்கித கரைச்ச ரட்சிப்பாய் ஆத்தம தபிக்கிறதுன்னு சொன்னார். ரட்சிப்பை பட வேண்டும். இரண்டாவதாக தேவன் வசனத்தை நான் கவனிக்க வேண்டும். அது வசனத்தால் பிரிய வேணும், வாஞ்ச வேணும், தாக வேணும். மூன்றாவதாக நம்ம திறப்பில் நின்று தேசத்துக்காக செபிக்கணும். நம் நாட்டு ஆளுகிற அரசாங்கத்துக்காக நம்ம செபிக்க வேண்டும். நம்ம சபைக்காக செபிக்க வேண்டும். நம்ம எத்தனை நாள் நம்ம குடும்பத்துக்காக செபிச்சு, அந்த குடும்பத்துக்காக செபிக்கனாலும் போடி போடி போயிடுச்சு பெரியமானவர்களே. மற்றவங்களுக்காக நம்ம செபிக்க வேண்டும். நான்காவதாக தேவனை பற்றி எல்லாருக்கும் நற்செய்தியை சொல்ல வேண்டும். கடைசியாக நம்ம இதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. வசனம் அதுதான் சொல்லுது. மார்க்கன் சுவிசேஷம் 3:5
1: அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர்
0: விசனப்பட்டு
1: கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து
0: கோபத்துடைய என்ன செஞ்சார்? சுற்றிலும் இருந்த இருதயத்தை கடினப்படுத்திட்டே இருப்போமானா கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும். நம்ம இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, எவ்வளவு நாள் இப்படி இருப்போம்? இருதயத்தை கடினப்படுத்திட்டு இருப்போமானால் கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும். எபிரேயன் புஸ்தகம் 3:7-8
1: ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில்,
0: இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்களாகில்,
1: வனாந்தரத்திலே
0: கோபமூட்டின போதும்
1: சோதனை நாளிலும்
0: நடந்தது போல
1: உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள்.
0: இருதயத்தை என்ன செய்யக்கூடிய? கடினப்படுத்தவே கூடாது. நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் எழுந்து சேவமண்ணுன்னு சொல்லுவாரு. இருதய கடினத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் தூங்கலாம்னு சொல்ல கூடாது. நீங்க ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் சொல்ல பேசாத இல்ல அப்படிதான் பேசணும்னு சொல்லி இருதயத்தை கடினப்பட்டு பேசிட்டு இருக்காதிங்க. இருதயத்தை கடினப்படுத்துமானால் ஆண்டவர் ராஜ்யத்தில் போக முடியாது. அருமையானவர்களே, ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவர் எனக்கு இருதயத்தை கடினத்தை என்னை விட்டு எடுத்து போடும். ஆண்டவரே இருதய கடினத்தை எடுத்து போடும். நம்ம இருதய கடினம் நமக்கு எப்போ வருமா பாருங்க. எபிரேயன் புஸ்தகம் 3:13
1: உங்களில் ஒருவனாகிலும்
0: பாவத்தின் வஞ்சனையினாலே
1: கடினப்பட்டு போகாதபடிக்கு
0: நம் பாவங்கள் நமக்குள்ள இருந்தாலும் இருதயம் கடினப்பட்டுரும். இவங்க என்ன சொல்ற, நான் என்ன கேட்கறது, இவங்க சொல்லா கேட்க முடியாதுன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு இருதயம் கடினமாயிரும். நமக்கு பாவம் இருந்து யார் சொன்னாலும் கீழ்படி மனசு வராது. யாசனா அவங்களுக்கு கோபம் தான் வரும். பாண்டவரே, பாண்டவரே இறுதிய கடினத்தை எடுத்து போடும் ஆண்டவரே. நான் இறுதிய கடினமா இருக்க ஆண்டவர், நீ பேசினாலும் உங்க சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கறது இல்லப்பா. செவின்னு சொன்னாலும் நான் செவிக்கிறது இல்ல. நான் நீங்க எங்க கூட எதோ இது விட்டு விட்டுன்னு சொன்னாலும் விடுறது இல்ல ஆண்டவர். அதே தான் நான் செய்யறேன். என்னை மன்னி ஆண்டவரே, என்னை மாற்றும், என் இதயத்தை கடினத்தை எடுத்து போடுங்க, என் பாவத்தில் இருந்து விடுதலை தரணும் ஆண்டவரே. மற்றவங்களை பார்த்தா வெறுப்பு தான் வரும், கோபம் தான் வரும். காரணம் என்ன? பாவத்தின் வஞ்சனையினால இறுதியும் கடினப்பட்டிருக்காரு மேனவர்களே. இன்றைக்கு நீங்க ஆண்டு ஒப்பு கொடுங்க, என் பாவத்தால் இறுதியும் கடினப்பட்டிருக்கப்ப. யார சொன்னாலும் கோபம் எரிச்சல் இப்படிதான் இருக்க ஆண்டவரே, நான் எப்படியோ இருக்கிறப்பா, என் வாழ்க்கை மாற்றின்னு சொல்லி உள்ள உடைந்து நீ ஒப்பு கொடுங்க. ஆண்டு வருக சமீபம், எப்ப அவர் கோபம் வெளிப்படும் தெரியாது. அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சோதகுமார் பட்டணத்தில் எப்படி நடந்து அதே போல நம்ம தேசத்தை நடக்குது. இப்படி நடந்திருக்கு. ஆண்டவருடைய கோபம் எப்போருமே தெரியாது. இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய கேட்போம், ஆண்டவரே என்னை மன்னியும் ஐயா, கொஞ்ச காலத்துடைய கோபம் பற்றி அவர் அண்டிக் கொள்ற பாக்கியவன்னு சொன்னீரே, நம்ம அண்டிக் கொள்ளணப்பா. என் பாவங்களை மன்னியும், உங்க ரத்தத்தால கழுவி என்னை ரட்சிக்கத்தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தீங்க. என்னை முழுமையா ரட்சித்தரலப்பா, என்னை எப்படியாவது ரட்சின்னு சுவாமி, உங்க ரத்தத்தால் நீ கழுவுன்னு சொல்லி கேட்போம். அன்றுவரையும் வசனத்தை கவனிக்காம போனப்பா, வசனத்துக்கு பிரியமெல்லாம் போட்டேன், ஏதோ கடமைக்காக வாசித்தேன்னு ஆண்டவர. ஆனா அந்த வசனத்து மேல எனக்கு கவனம் இல்லை ஆண்டவர. நான் ஒரு நாளைக்கு அஞ்சு அறியாது ஆறு அதிகாரோட வாசித்தேன், ஆனா அந்த வசனத்து மேல கவனம் இல்லை. என்ன வாசனை எனக்கே தெரியாது, வாசித்து தான் செஞ்சேன். அந்த வசனத்துல வாஞ்ச இல்லை, பிரியமெல்லாம் போயிருச்சேப்பா. இதை மன்னியும், மன்னியும் ஆண்டவரே, மன்னியும். நான் செவிக்காம போயிட்டேன் ஆண்டவர், என் குடும்பத்துக்கு தான் செவிச்சேன், என் பிள்ளைகளுக்கு தான் செவிச்சேன். ஆண்டவரே மன்னிமப்பா, என் தேசத்துக்கு செவிக்கல, எங்க நாட்டு ஆளுகிற மக்களுக்காக செவிக்கல, எங்க நாட்டு ஆளுகிற மக்களுக்காக நான் செவிக்காம போயிட்டேன் ஆண்டவரே. ஊழியத்துக்காக நான் செவிக்கலப்ப, ஊழியக்காருக்கு செவிக்கிறது இல்ல, எங்க சபைக்காக செவிக்கிறது இல்லை ஆண்டவரே. சபை பொறுப்பு உங்க கையில தான் இருக்குது அருமை ஆண்டவர்களே. சபைக்கு எந்த செவி பாருங்க, அந்த சபை உங்க கையில தான் கத்தர் கேட்பாரு. செபிக்காம இருந்த உங்கள்ட்ட தான் கேட்பாரு. சத்தியத்தை பத்தி நீ யாருக்குமே சொல்லப்பா, நான் அநியாயமா அடக்கி வச்சேன். நான் எப்படி சொல்றது, எனக்கு நான் எப்படி சொல்ல முடியும், இவங்க மத்தியில் எப்படி சொல்றது, அவங்க மத்தியில் எப்படி சொல்றதுன்னு சொல்லி நான் சொல்லாம இருந்தேன் ஆண்டவரே. சுசேத்தை அறிவிக்கிட்ட உனக்கு எனக்கு ஐயோன்னு சொன்னீங்களப்பா, நான் சொல்லலப்பா. என்னை மன்னியும்னு சொல்லுங்க, எனக்கு இறுதியும் கடினமா இருக்குப்பா, என் கடினத்தை எடுத்து போடுங்க. பாவத்தின் வஞ்சினால இறுதியும் கடினப்பட்டிருக்கு, என்னை மன்னிங்கப்பா, என்னை மாற்றிக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம்மா. இன்றைய ரச்சினால் இன்றைய அணுக்கிற நாள், நாளைக்கு எல்லாருமே நாளைக்கு எப்படி இருப்பா நமக்கு தெரியாது அருமையானவர்களே. ஒவ்வொரு காரியமும் கத்திரிச்சன ஒவ்வொரு வாக்கு தத்துவம் நிறைவேறி கொண்டு அருமையானவர்களே. இன்னமும் நம்ம எப்படி இருக்க போறோம், இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுத்து கண்ணீர் ஓடு கேப்போமா.
1: நம்ம இருந்து நின்று கத்தை நோக்கி பார்த்து ஜெபங்களை எடுப்போம். கடைசி காலத்திலே கத்தடிய கோபம் பற்றியிலே போகிறது என்று சொல்லி நாம் கேட்டோம். ஆனால் அந்த கோபத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வழியை காண்பித்தார். இயேசு தான் அந்த வழி. அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி கேட்டோம். மேல எழுந்து நின்று கர்த்தர் நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த கோபம் என்மேல் வராதபடிக்கு ஐயா என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் நோக்கி பாருங்க, எப்போ கர்த்தருடைய கோபம் அந்த உலகத்தில் வெளிப்படுது என்று சொல்லி நாம் கேட்டோம். நம் பாவத்திலேயே இருக்கும் பொழுது பாவியின் மேல் அவர் அனுதினமும் சினம் கொள்கிற தேவன். எனவே தான் பாவிகளுக்கு ஒரு வழி உண்டாக்கினார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு இந்த உலகத்திலே வந்தார். இன்றைக்கு சொல்லுவோம், ஆவியானவரே எனக்குள் இருக்க எல்லா பாவங்களிலிருந்து எனக்கு விடுதலை தாரும், என் பாவங்களை மன்னிய ஆண்டவரே, அசுத்தங்களை என்னை விட்டு அப்புறப்படுத்தும், பாவத்திலிருந்து என்னை தூக்கிடும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? ஒரு பாவிகளுக்கு விலகின தேவன், பாவியானவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று கேட்டோம். தகப்பனே, இயேசுவின் ரத்தம் என்னை முழுமையாக கழுவட்டும். வாய் திறந்து எல்லாம் ஜெபம்லாம் அமைதியா இருக்கிறீங்க, எல்லாம் ஜெபிங்க நன்றி. இரண்டாவது, ஒரு மனிதன் வேத வசனத்தை கவனிக்காமல் போகும் பொழுது அவனுடைய தேவ கோபம் உண்டாகும் என்று கேட்டோம். எனவே வேத வசனத்தை யாரெல்லாம் கவனிக்கிறார்களோ, யாரெல்லாம் வேத வசனத்தின் மேல் தாகமாய் வாஞ்சே இருக்கிறார்களோ, வேத வசனத்தை கை கொள்கிறார்களோ, அவர் மேல் கோபம், தேவ கோபம் வராது என்று கேட்டோம். மூன்றாவதாக, திறப்பில் நின்று நாம் ஜெபிக்க மறக்கும் பொழுது அவர் மேல் தேவ கோபம் வருமா? இன்றைக்கு சொல்லாம ஆண்டவரே திறப்பில் நின்று ஜெபிக்க, என் மீது உங்க விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க, என் மீது உங்க கிருபையின் ஆவியை ஊற்றுங்க, என் மீது உங்க அபிஷேகத்தின் வல்லமை. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே கடந்து வரட்டும் இப்பொழுது, எல்லாம் கேட்க போறேன், என் மீது கடந்து வரட்டும் இப்பொழுது, என் மீது அபிஷேகம் கடந்து வரட்டும் இப்பொழுது, என் மீது வல்லமை கடந்து வரட்டும் இப்பொழுது. ஆண்டவரே இந்த ஜெபாவை என் மீது ஊற்றும் ஆண்டவரே, கேட்போமா? நாம் ஜெபித்தால் தேவ கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ளப்படுவோம். நான்காவது வசனத்தை நாம் சொல்லாதபடிக்கு அடக்கி வைக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்து குறித்து அவர் அன்பை குறித்து அறிவிக்காமல் அடக்கி வைக்கும் பொழுது தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுமா? போல் சொன்னது போல உற்சாகத்தோடு கூட நாம் மற்றவர்களுக்கு சொல்லுவோமா? அல்லேலூயா! சுவிசேஷத்தை அறிவிக்காதிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று கேட்டமே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இயேசு கிறிஸ்து குறித்து மற்ற ஜனங்களுக்கு அறிவிக்க நம்மை அர்ப்பணிப்போம். தேங்க்யூ லார்ட். ஊழியம் செய்ய அர்ப்பணிங்க, கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்ல அர்ப்பணிப்போமா பிரியமானவர்களே? தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி. வாய் திறந்து எல்லாரும் கேட்போம், இந்த வசனத்தை எனக்கு அருகில் இருக்கிறவர்களுக்கு, எனக்கு தெரிந்தவர்களுக்கு, அறிமுகமானவர்களுக்கு நான் சொல்லாம போனேனே, அவ்வியானவரே என்னை மன்னியும். இன்றிலிருந்து எல்லாருக்கும் வார்த்தையை அறிவிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்கு உடைய குருபை தயவாய் நீர் பெருக பண்ணும் ஆண்டவரே. ஐயா, நான் சுவிசேஷத்தை சொல்வதற்கு அப்ப வெட்கப்படக்கூடாது ஆண்டவரே. எல்லாருக்கும் கூட வார்த்தையை நான் அறிவிக்க வேண்டும் ஆண்டவரே, அதற்கு எனக்கு கிருபை தார். கேட்போமா? ஐந்தாவதாய், ஒரு மனிதன் இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது, ஒரு மனுஷன் இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது இயேசுவின் கோபம் அவர் மீது வெளிப்படும். கேட்போமா? பாவத்தின் வஞ்சனையினால இருதயம் கடினப்பட்டு போகிறதாம். கத்திட்டு கேட்போம், எனக்கு எந்த இருதய கடினம் வராதபடிக்கு ஆண்டவரே, இந்த வாழ்க்கையமா

0: எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட், ஸ்தோத்திரம், நன்றி, நன்றி ராஜா. எங்களோடு இணைந்து செபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. ஆண்டவரே ஐயா, நாங்கள் பாவியா இருக்க கூடாதப்பா. பாவியில ரட்சிக்க கிறிஸ்தியேசு அந்த உலகத்தில் வந்தீரே. எங்களை முழுமையாக கழுவி பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செவிக்கிறோம் அப்பா. அந்த ரட்சிப்பை எங்களுக்கு தாரும். ரட்சிப்பிலே பூர்ணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ரட்சிப்பை குறித்து கவலைட்டு இருக்கிறோமே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா ரட்சிப்பின் பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களெல்லாம் கர்த்தர் ரட்சிப்புகள் கொண்டு வருவீராக. ரட்சிப்பின் பாத்திரமாய் எங்களை கர்த்தாவே நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. எத்தனையோ முறை வசனத்தை கவனிக்காமல் போனோமே ஆண்டவரே, வசனத்தை வாசிக்காமல் தியானிக்காமல் அர்ப்பணிக்காமல் போனோமே. எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஐயா, மன்னியும் ஐயா அப்பா. எங்களுக்கு அப்பா அந்த கிருபை தாரும். எப்பொழுதுமே வேத வசனத்தை தியானிக்க கிருபை தாரும். எத்தனையோ முறை ஜெபிக்காமல் திறப்பில் நிற்க மறந்தோமே. எங்கள் குடும்பத்திற்காக எங்களுக்காகவே ஜெபித்து காலத்தை கழித்தோமே. மன்னியும் ஆண்டவரே. இன்றைய திறப்பில் நின்று ஜெபிக்க எங்களுக்கு அந்த விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தர் தருவீராங்க. எத்தனையோ விஷயம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்காமல் அடக்கி வைத்தோமே ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. சமய வாய்த்தும் நாங்கள் சொல்லாமல் போனோமே அப்பா. இன்றிலிருந்து வசனத்தை எல்லாருக்கும் நாங்கள் சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா. எத்தனையோ முறை இருதயத்தை கடினப்படுத்தணுமே ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. கடின இருதயத்தை என்னை விட்டு எடுத்து போடு, எங்களை விட்டு எடுத்து போடும் அப்பா. கடின இருதயம் வராதபடிக்கு என் தேவனே எங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கடின உள்ளத்தை உடை தெரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு இணைந்து செபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது கர்த்தர் தொடுவீராக. எத்தனை பேர் இந்த வசந்த கவனித்தார்களோ, கேட்டார்களோ, நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. ஒவ்வொரு மீது கர்த்தருடைய வல்லமை கடந்து வர வேண்டுமா செபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் இறங்கும்படியாக செபிக்கிறோம். ஆவியானவர் இறங்கி தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீ செய்வதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. கடைசியாக நம்ம எல்லாரும் ஆவியன் ஒத்தசை நாடுவோமா? எல்லாரும் சொல்லாமா, என் மீது ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றும் ஐயா. என் மீது ஒரு பரலோக ராஜாவின் அபிஷேகம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. எல்லாம் கேட்போமா? கேளுங்க, பார்க்கலாம், எல்லாரும் கேளுங்க. தகப்பனே, என் மீது உங்க அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. என் மீது உங்க வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. பாய்ச்சல் எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். ஜெபிக்க வேண்டும் என்ற அளவுக்கு ஜெபாவி நமக்கு வேண்டும். வேதத்தை வாஞ்சியோடு வாசிக்க வேண்டும் என்ற சத்தி ஆவியனவர் நமக்கு வேண்டும். சுவிசேஷம் எடுத்து செல்வதற்கு ஆவியன துணை நமக்கு வேண்டும். கூப்பிடுங்க, எல்லாரும் கூப்பிடுங்க. எனக்குள்ள வாங்க ஆவியானவரே. யாசதிகள் எடுத்து போடும் ஆவியானவரை கேட்போமாலோ.
1: கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவர். இறங்கி வரட்டும் அப்பா. ராஜாமை துதிக்கிற துதிக்கிற துதிக்கிற துதிக்கிற ஆண்டவர். அபிஷேக அபிஷேக அபிஷேக மழை ஊற்றும் ஐயா. பின்மாறி காலத்து மழை ஊற்றும் ஆண்டவர். கடைசிகள் அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. கடைசிகள் அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. கடைசிகள் அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். அக்கினி அக்கினி அக்கினிக்காய் ஸ்தோத்திரம், வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், மகிமைக்காய் ஸ்தோத்திரம். மகத்தான கரித்துக்காய் செபிக்கிறவையா, வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரீக்கலவா ரீக்கலவா ரீக்கலவா. மகிமை மகிமை மகிமை மகிமை. இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே. இறங்கமப்பா இறங்கமப்பா இறங்கமப்பா. இறங்குங்க ஐசப்பா எசப்பா எசப்பா. எங்கள் அன்பின் தகப்பனை இறங்க முடியாது செபிக்கிறேன். ஒவ்வொரு நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. அக்கினி அபிஷேகம் ராஜா எங்கள் மேல போடுங்க. தேவ அக்கினி தேவ அக்கினி பரலோக அக்கினி. பரிசுத்த தேவன அக்கினி, தேவன வல்லமை, தேவன அக்கினி, தேவன வல்லமை. பரலோக அக்கினி இறங்கட்டும். ஜீவனுள்ள தேவன அக்கினி இறங்கட்டும். ஜீவனுள்ள தேவன அக்கினி இறங்கட்டும். பரலோக அக்கினி இறங்கட்டும். ஜீவன தேவன மகிமை இறங்கட்டும். செக்கின மகிமை செக்கின மகிமை செக்கின மகிமை செக்கின மகிமை செக்கின மகிமை. இறங்குவதாக இறங்குவதாக இறங்குவதாக இறங்குவதாக. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியனரை இறங்குவதாக இறங்குவதாக. இயேசுவின் நாமத்துல கெஞ்சுகிறப்பா கெஞ்சுகிறோம். செக்கின மகிமை இறங்கட்டும். செக்கின மகிமை இறங்க. வல்லமைக்காய்
2: அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக வழி நடத்துங்க. என்ன வியாதியர் சுகமாக்குமே, கட்டி குணமாக்கும் ஆண்டவரே.

0: உலகத்தை வைக்க முடியாது செபிக்கிறோம். என் தேவனால கூட அந்த காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லாண்டவரு. ஏசப்பா ஏசப்பா தொடும் தொடும் தொடும் தொடும் ஐயா, கிட்னி பலவீனத்தை குணமாக்கும் பலவீனம் ஒவ்வொரு வேலையும் வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். கற்பத்தை தொடு, குழந்தை உண்டாக்க உருவாய்ச்சுமையா, குழந்தை உருவாக்குங்க உருவாக்குங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்க அதிசயங்களை செய்யுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலையை தாங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை போய் தரணும், சமாளம் இல்லாத மக்கள் சமாளம் தரணும், வீடு இல்லாத மக்கள் வீடு தரணும், கடனோடு இருக்க மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் கண்ணீர் தொடங்க, ஆத்தம கண்களை திறந்து விடுங்க, அறிந்து கொள்ள உதவி செய்யப்பா. பிரகாசம் மனக்கண்ணில் தந்துடும் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் மனக்கண்ணில் திறந்து விடுங்க ஆண்டவரே, பிரகாசம் மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே, பிரகாசம் மனக்கண்ணில் திறந்து விடுங்க ஆண்டவரே, உணர்வு இறையத்தை கொடுங்க ஆண்டவரே, உணர்வு இறையத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே தொழில் செய்ய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்ய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்கணும் ஐயா, வாகனம் வச்சிருக்க மக்கள் ஆசிரியங்க, வாலிபர்கள் ஆசிரியங்க, சிறு பிள்ளைகள் ஆசிரியங்க, எல்லா குடும்பத்தையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும் அக்கினமானதை காத்துக்கோங்க, எல்லா ஊழியரையும் பாதுகாக்கணும் பராமரிக்க அக்கினமானதை காத்துக்கொள்ளும், தேவக்கிருவ எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனை மூடி கொள்ளட்டும் ஐயா, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க உங்க நாம மகிப்படட்டும், எல்லா துதி கண்ண மாக்கி முக்கி செலுத்துறோம் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி செய்வோம் பரவப்பிதாவே, ஆமே.
1: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
2: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்து வருகின்றோம். உங்கள் பணத்தாலும் பொருளாலும் நம்முடைய ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431.

பூஜ்ஜியம் ஒன்று, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112-435. Our email address is linkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த புனித வெள்ளிக்கிழமை என்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறின ஏழு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 1:18
1: சிலுவையை பற்றிய உபதேசம்.
0: சிலுவை பற்றிய உபதேசம்
1: கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது.
0: கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது.
1: ரட்சிக்கப்படுகிற நமக்கோ,
0: ரட்சிக்கப்படுற நமக்கோ
1: அது தேவ பலனாய் இருக்கிறது.
0: தேவ பலனாய் இருக்கிறது. ஆமாவியானவர்களே, சிலுவை குறித்த உபதேசம் ரட்சிப்போற நமக்கு தேவ பலன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் தியானிக்கிறோம். அது மாத்திர நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போதும் நமக்கு தேவ பலன், நம்ம ஆத்மத்துல புது பலன், நம்ம ஆவியில புது பலன் கிடைக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம இதை தியானிக்கிறோம். அவள் பாடுகள் மரணங்களை நம்ம தியானிக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளுமே தியானிக்க வேண்டும். இந்த நாள்லயும் கூட நம்ம தியானிக்க போறோம். நீங்க கவனமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது பலன் கிடைக்கும். ஏசாயின் புஸ்தகம் 53:5
1: நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம்,
0: பாத்தீங்களா, நம்முடைய மீறுதல் நிமித்தமும்
1: அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம், அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, அவர் மேல் வந்தது,
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்முடைய மீறுதல் நிமித்தமா தான், அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தமா அவர் நொடுக்கப்பட்டார். நமக்கு சமானத்தை உண்டாக்குறது அவர் ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். நம்ம சமானமா இருக்குன்னு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆக்கினை ஏற்றுக்கொண்ட எத்தனை வேதனையான காரியம் பாருங்க. நீங்கள் நானும் சமானமா இருக்கிறது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். எத்தனை அடிகள், எத்தனை கைகள் ஆணி, கால்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு ஒட்டப்பட்டார். எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா, எனக்காக உங்களுக்காகத்தான். நம்ம இதை கவனத்தோட தேவனுடைய ஏழு வார்த்தையை நம்ம கேட்க வேண்டும். முதலாவது நம்ம தியானிக்க போறோம் லூக்கான சுவிசேஷம் 23:34.
1: அப்பொழுது இயேசு
0: பிதாவே,
1: இவர்களுக்கு மன்னியும்
0: தாங்கள் செய்கிறது இன்னதென்று
1: அறியாதிருக்கிறார்களே என்றார்.
0: பாருங்க அருமையானவர்களே, யார பார்த்து சொன்னார்? அவரை கைகள்லையும் கால்களையும் ஆணி அடிக்கப்பட்டாங்க, முள்ளு முடிச்சு ஊட்டினாங்க, முதுவெல்லாம் அடிச்சு நொறுக்கினாங்க. அத்துடைய வேதம் சொல்லுது, உழவுப்பட்ட நிலத்தை போ அவர் முதுகு தொங்கிச்சு. அது மாத்திரல, அவர் விழாவில் குத்துனாங்க, அவர்களை பார்த்து தான் சொன்னார். இவள் அறியாமை செய்கிறார்கள், பிதாவே இவளுக்கு மன்னியும், அறியாமை செய்கிறாங்களே, மன்னிங்க ஆண்டவரின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மன்றாடினார் பிதாவை நோக்கி. இவள் செய்த பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, பிதாவைகளுக்கு மன்னியும் சொல்லி நமக்காக தான் சிலுவையில் சொல்லனா துயரம், கைகள் ஆணி, காலில் ஆணி, விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விடப்பட்டார். அந்த வேதனையிலையும் கூட அவர் அடித்தவங்களுக்காக சொன்னார், பிதாவே இவள் மன்னியும், இவள் அறியாமை செய்கிறார்களே என்று சொல்லி. அருமையானவர்களே, நீங்கள் நானும் கூட கத்தரை பின்பற்றுகிற நாம கூட மற்றவங்களுக்கு மன்னிக்க வேண்டும். ஏன்னா இப்படி சொல்லிட்டாங்களே, அப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நம்ம யோசிக்க கூடாது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியா வைத்திருக்கிறார். உண்மை போல எனக்கு இந்த அன்பை தாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த அன்பை தருவார். அதான் மார்க்கள் சுவிசேஷம் 11:25.
1: நீங்கள் நின்று ஜபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், பரலோகத்தில் இருக்கிற
0: உங்கள்
1: பரமபிதா
0: உங்கள்
1: தப்பிதங்களை
0: உங்களுக்கு
1: மன்னிக்கும்படி
0: அந்த
1: குறையை அவனுக்கு மன்னியுங்கள்.
0: அந்த குறையை அவருக்கு மன்னிங்க. பாத்தீங்களா, யார் பேர்ல உங்களுக்கு குறை இருக்கா? ஜபம் பண்ண வர்றதுக்கு முன்னாலேயே நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பராயிட்டு வர வேண்டும். ஆண்டவரையும் நாங்கள் மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்க. அவங்க இப்படிலாம் பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க, அப்படி பேசுறாங்கன்னு சொல்லி நீங்க உள்ளத்துல நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா உங்க செபம் கேட்கப்படாது. ஐயோ என்ன இப்படி சொன்னாங்களே, அவங்க இப்படி சொன்னாங்களே, நீங்க செபத்துல உட்கார்ந்தாலும் அது என்னந்தான் உங்களுக்கு வரும். எத்தனையோ தப்பிதங்களை மன்னிச்சிருக்கிறாரு. நம்ம மற்றவங்களை தப்பிதங்களையே நம்ம நினைச்சு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தா நம்ம எப்படி நம்ம தப்பிதங்களை மன்னிப்பார்? இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்க சொன்னதே நம்ம சொல்லி யோசிச்சுட்டு குழம்பிட்டு இருந்தா நம்ம தப்பிதங்களை எப்படி மன்னிப்பார்? யோசித்து பாருங்க. நம்ம சின்னதுலேருந்து எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ எண்ணி முடியாத பாவங்கள், எத்தனையோ அக்கிரமங்கள், எத்தனையோ மீறி நம்ம தேவனை மன்னிச்சாரா இல்லையா? நம்மளை மன்னிக்க கத்துக்கொள்ளும். நம்ம செபத்துல சொல்றோம், எங்கள் கடன் ஆலைகளை மன்னிக்கிற போல எங்கள் கடங்களை மன்னின்னு சொல்லி பரமண்டை செபத்துல சொல்லுகிறோம். மன்னிக்கிறோமா? அருமையானவர்களை யோசித்து பாருங்க. நம்ம சொல்றோம், ஆண்டவரே எங்கள் கடன் ஆலைகளுக்கு மன்னிக்கிற போல எங்கள் கடங்களை மன்னின்னு சொல்லி பரமண்டை செபத்துல சொல்றோம். நம்ம மன்னிக்கிறோமா? அதை உணர்ந்து நம்ம சொல்ல வேண்டும். ஆண்டவரே எனக்கு மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தாருன்னு சொல்லி நம்ம கேட்கணும். குலோசியன் புஸ்தகம் 3:13
1: ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில்
0: ஒருவருக்கு குறைபாடு உண்டானால்
1: கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எவ்வளவு பாவங்களை மன்னிச்சிருக்காரு, எண்ணி முடியாத பாவங்களை மன்னிச்சிருக்கிறார். அது போல நம்மளே நம்ம மேல நமக்கு யார் மேல குறைபாடு உண்டாயிருக்கிறதோ அந்த குறைகளை நம்ம மன்னிக்க வேண்டும். கிறிஸ்து நமக்கு மன்னிச்சது போல நம்மளும் அவங்களுக்கு மன்னிக்க வேண்டும். நம்ம அது மன்னிக்காம மனசுக்குள்ளே வச்சிருப்போமானால் நம்ம செவிக்க முடியாது, தேவனத்தை நெருங்க முடியாது, தேவனத்தை கிட்டி சேர முடியாது. மன்னிக்கக்கூடிய சுவாசத்தை தேவனத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமொழியின் புஸ்தகம் 19:10
1: குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை
0: பார்த்தீங்களா அருமையானவர்களே, மற்றவங்க குற்றத்தை நீங்க மன்னிப்பது உங்களுக்கு மகிமையாய் மாறும். மற்றவங்களுக்கு குற்றத்தை மன்னிக்கணும், அது மனசுல வச்சுட்டே இருக்க கூடாது. சிலர்லாம் பாத்தீங்கன்னா 10-15 வருஷத்துக்கு மேல சொன்னா அதை கூட என்ன வச்சிருப்பாங்க மனசுல, ஏன்னா அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி. மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே எனக்கு இந்த மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தாரும், எனக்கு இந்த தெய்வீக அன்பை தாரும் அப்பா, அன்பை தாரும் சொல்லி நம்ம கேட்க வேண்டும். 2 Corinthians 2:11
1: எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ
0: அவனுக்கு
1: நானும் மன்னிக்கிறேன்
0: மேலும்
1: நான் எதை மன்னித்திருக்கிறேனோ
0: அதை உங்கள் நிமித்தம்
1: கிறிஸ்துவனுடைய
0: சன்னிதானத்திலே
1: மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள்
0: நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஆமா அருமையானவர்களே, நான் மன்னிச்சாலும் பிசாசு நமக்குள்ள ஒரு எண்ணத்தை கொண்டு வரப்பா, உன்னை அப்படி சொன்னாங்களே, உனக்கு இப்படி சொன்னாங்களே, உனக்கு எவ்வளவு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நம்ம மறந்தது கூட யாப்படுத்திட்டே இருப்பான். அவனுக்கு தந்திரம், ஏன்னா அப்ப நம்ம மன்னிக்காம இருந்தா கருத்து நம்ம செபத்தை கேட்க முடியாது பாத்தீங்களா. அதனாலதான் அவன் என்ன செஞ்சிருப்பான், நம்ம உள்ளத்துல சொல்லிட்டே இருப்பான், உன்னை வந்து இப்படிதான் சொன்னாங்களே, அப்படிலாம் சொன்னாங்களே, இப்படி பேசியிருக்காங்க, நீ ஏன் மன்னிக்கிற, நீ அவங்க கூட பேசுற, நீ அவங்களுக்கு உதவி செய்யற அப்படி சொல்லி மனசுல பிசாசு கொண்டு வந்துட்டே இருப்பான். ஏன்னா அவனுடைய தந்திரம் தெரியாது இல்லையா. நம்ம ஏன்னா நம்ம மன்னிக்காம இருந்துட்டா தேவன் நம்ம செபத்தை கேட்க மாட்டார். மன்னிச்சுட்டா தேவனுக்கு பிரியமான பிள்ளையா மாறிடுமில்ல, அது மாறக்கூடாதுன்னு தான் அவனுடைய தந்திரம். அதனால மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தேவனத்துல கேட்போம், தேவனை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே எனக்கு மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தாரு, நீர் எப்படி மன்னிச்சிருப்ப எனக்கு அந்த மன்னிக்க சுபாவத்தை தாரும், தீபிக அன்பை என் உலகத்துல ஊற்று மாண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். தேவன் நிச்சயமா நம்ம தருவார். இரண்டாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 23:43
1: இயேசு அவனை நோக்கி
0: இன்றைக்கு நீ என்னுடனே கூட இருப்பாய் என்று
1: மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்
0: ஆமா அருமையானவர்களே, இரண்டாவதாக ஒரு 2 கல்யாண செலவில் அரைஞ்சிருக்காங்க. ஒரு கல்யாணம் பார்த்து ஆண்டவரே அடியனை நினைத்தருன்னு சொல்லி செவிக்கிறான், இன்னொரு கல்ல பரியாசம் பண்றா. லூக்கால் சுவிசேஷம் 23:39 உண்மையான வாசிக்கலாம்.
1: மற்றவன் அவனை நோக்கி
0: இந்த ஆக்கினிக்கு உட்பட்டவனாய் இருந்தும்
1: தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா
0: நாமோ
1: நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம்.
0: இன்னொரு கதை சொல்ற, நீ இவ்வளவு செஞ்சு கூட நீ தேவனுக்கு பயப்படுறதில்லையா, இவ்வளவு ஆக்கினை வந்தும் நீ என்ன தேவனுக்கு பயப்படுறதில்லையா அப்படின்னு சொல்லி கேக்குற, நாம நாய் இப்படி தண்டிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு கள்ளன் சொல்றா. அதுக்கு பாருங்க,
1: நாம் நடப்பித்தவைகளுக்கு
0: தக்க பலனை அடைகிறோம்
1: இவரோ தகாததொன்றையும்
0: நடப்பிக்கவில்லையே என்று
1: அவனை கடிந்து கொண்டு
0: இயேசுவை நோக்கி ஆண்டவரே
1: நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது
0: அடியேனை நினைத்தருளும் என்றான் பாத்தீங்களா, ஒரு கல்ல பரியாசம் பண்ற ஆண்டவரே, ஒரு கல்ல தன்னுடைய தப்பு உணர்ந்து ராஜ்யத்துல வரும்போது அடியேனை நினைத்தருளும்னு கேட்டான். அப்ப ஆண்டவர் நீ சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசில் இருப்பா என்று சொல்லி. ஆமரிமான அதே போலதான் இந்த உலக மக்களும் கூட என்ன செய்யறாங்கன்னா, இந்த உலர்றவங்க வந்து பயப்படுவாங்க, கத்திர பயந்து எந்த வார்த்தையும் பேச பயப்படுவாங்க. இந்த உலராத இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு என்ன பேசணும் என்ன சொல்லணும் சொல்லி நிறைய பரியாசம் பண்ணுவாங்க, அவமானமா பேசுவாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க. கத்திரிக்க அவங்க பயப்படுற பயமே இருக்காது, என்ன வேணாலும் பேசுவாங்க. பின்னால ஆண்டுகிட்ட ஒரு நாள் நம்ம கடன் கொடுக்கறோம், அந்த பயம் கூட அவங்களுக்கு இருக்காது. ஆனா ஒரு கள்ளம் பாத்தீங்கன்னா, ஆண்டுக்கு பயந்து நினைத்தரலோ அப்படின்னு சொல்லி ஒரு கல்ல ஆண்டுகிட்ட மண்டாடுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு பரதேசம் என்னோட கூட இருப்பா என்று சொன்னாரு. ஆமா, நம்ம தப்ப உணர்ந்து நம்ம ஆண்டுகிட்ட நம்ம ஒரு நாள் ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஒரு கல்லன் பாத்தீங்களா, எத்தனை பரியாசம் பண்ணி ஒன்னும் தப்பு இல்லாத மாதிரி பேசுறா. அதே மாதிரி அந்த உலகத்திலையும் கூட எத்தனையோ ஜனங்கள் தன்னுடைய தப்பு உணர்றதில்ல, அவங்க அவங்க கரெக்டா இருக்கிற மாதிரி மற்றவங்கள எவ்வளவோ வேணாலும் பேசுவாங்க. அப்படியான நம்ம அப்படி இருக்கவே கூடாது. ஒரு கல்லன் எப்படி தன்னை உணர்ந்தானோ அதே போல நம்மளும் கூட தேவன் பயந்து உணர்வுள்ள இதைத்த தேவனத்துல கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். யோபின் புஸ்தகம் 31:33
1: நான் ஆதாமை போல
0: என்
1: மீறுதல்களை
0: மூடி
1: என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ
0: ஆமா அருமையானவர்களே, ஆதாம் கூட பாருங்க, ஏவல் கொடுத்தப்ப அவங்க சாப்பிடாம இருந்திருக்கலாம் இல்லையா, அந்த பழத்தை என்ன செஞ்சிருக்கலாம், சாப்பிடாம இருந்திருக்கலாம், உடனே சாப்பிட்டாரு. அப்போ அவ என்ன சொல்றா, நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தன் தப்பு உணரல. நீ இந்த கொடுத்த ஸ்திரீ தான் என்னை வந்து சாப்பிட வச்சுட்டா அப்படின்னு சொல்றான். அந்த ஸ்திரீ சொல்றாங்க, இந்த பாம்பு தான் என்னை சாப்பிட வச்சிருச்சுன்னு. இந்த ஆதாம் சொல்றேன், நீ கொடுத்த இந்த ஸ்திரீ என்னை படு சாப்பிட வச்சிட்டான்னு சொல்லி. இப்போ தன்னுடைய அவங்க தப்பு என்ன செய்யல உணரல. சிலர் சொல்றாங்க, அவங்களால்தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிதான் சொல்லுவாங்க, இவங்களால்தான் இப்படி ஆயிடுச்சு, என் பையன் நல்லவன்தா அந்த பிரெண்ட்ஸோட சேர்ந்தனால்தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, தன்னுடைய தப்பு உணர மாட்டாங்க, தன்னுடைய பிள்ளைகளை தப்பு உணர மாட்டாங்க, மற்றவங்க மேலேயே குற்றத்தை சாட்டுவாங்க. அருமையானவர்களே, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அந்த ஒரு கல்ல எப்படி தன்னுடைய தப்பை உணர்ந்து அந்த அடியனை நினைத்தரலும் அப்படி கெஞ்சி செவித்தாரோ அதே போல நம்மளும் கூட ஆண்டுகிட்ட தன்னுடைய நம்முடைய தப்பை உணர்ந்து ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த ஒரு கல்லனை பார்த்து இன்றி பரதேசம் என்னோடு கூட இருப்பா என்று சொன்னார். தன்னுடைய தப்பு உணர்றது எவ்வளவு அவசியமா இருக்குது, நம்ம உணர்றோமா, ஆதாமை போல ஒழிச்சு வச்சிருக்கிறோமா, நம்ம ஒழிக்க கூடாது. இன்னைக்கே நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் ஆண்டவரை செய்து தப்புதான்னு சொல்லி அவருக்கு தன்னுடைய தப்பு அவளுக்கு உணர தெரியல. நம்முடைய பாவத்தை நம்ம உணரத்தக்கதாக ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என் பாவத்தை உணர்த்தும் சுவாமி, நான் உணர்ந்து நம்ம இடத்துல அறிக்கிடணும் சொல்லி நம்ம கேட்க வேண்டும். 19:12
1: தன் பிழைகளை உணர்கிறவன் யார்,
0: தன் பிழைகளை உணர்கிறவன் யார். ஆமா அருமையானவர்களே, நம்ம பிழையை உணரணும். நான் செய்தது தப்பு தானே, நம்ம யோசிக்கணும், ஐயோ நான் தானே இப்படி செஞ்சிருக்க கூடாது, நான் தானே செஞ்சு ஏன் தப்பு தானே அப்படின்னு நம்ம வந்து நம்முடைய பிழையை உணரணும், நம்முடைய குறையை உணரணும், நம்முடைய குற்றங்களை உணரணும். நிறைய பேர் உணரவே மாட்டாங்க, மற்றவங்கள தான் சொல்லுவாங்க, இவங்கள அவங்களால தானே இப்படி ஆயிட்டேன், அவங்க இதை சொல்லியிருக்காமே தான் நான் சொல்லியிருக்க மாட்டேன், என் மேல தப்பு இல்லை அவங்க மேல தப்பு அப்படின்வாங்க. இங்க கத்தடி வேதம் சொல்லுறது, தன் பிழையை உணர்வன் யார், நம்முடைய பிழையை உணரணும். அந்த உணரக்கூடிய இருதயத்தை தேவனத்தில் கேளுங்க, கத்தர் நிச்சயமா தருவார். 1 John 1:7-9 வரைக்கும்
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
0: சகல பாவங்களையும் நீக்கி நம்மை
1: சுத்திகரிக்கும்.
0: இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்ம கழுவப்படணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா, நான் எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்கேனே, என் பாவங்களை மன்னியும் சொல்லி நம் பாவங்களை உணர்ந்து நம் ஆண்டவரை அறிக்கிறோம்.
1: நமக்கு பாவம் இல்லை என்போமானால்,
0: நமக்கு பாவம் இல்லை என்போமானால்
1: நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம்,
0: நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம்.
1: சத்தியம் நமக்குள் இராது,
0: சத்தியம் நமக்குள் இராது.
1: நம்முடைய பாவங்களை,
0: நம்முடைய பாவங்களை
1: நாம் அறிக்கையிட்டால்,
0: நாம் அறிக்கையிட்டால்
1: பாவங்களை நமக்கு மன்னித்து,
0: பாவங்களை நமக்கு மன்னித்து
1: எல்லா அநியாயத்தையும் நீக்கி,
0: எல்லா அநியாயத்தையும் நீக்கி
1: நம்மை சுத்திகரிப்பதற்கு,
0: நம்மை சுத்திகரிப்பதற்கு
1: அவர் உண்மையும்,
0: உண்மையும்
1: நீதியும்,
0: நீதியும்
1: உள்ளவராயிருக்கிறார்,
0: உள்ளவராயிருக்கிறார். நான் பாவத்தை அறிக்கிடணும் அருமையானவர்களே, என் பாவத்தை எனக்கு உணரத்தாரும், பாவத்தை எனக்கு உணர்ந்தவரே. நம் பாவம் சொல்ல நம்மை நம்ம என்ன செய்யறோம், வஞ்சிக்கிறவங்களா இருப்போம். நம்ம பாவத்தை அறிக்கையிட்ட பாவத்தை மன்னிக்கிறதுக்காக உண்மையும் உண்மையுள்ளாரா இருக்கிறாரு. நான் பாவத்தை அறிக்கிடணும், என் செய்த பாவங்களை மன்னிமாண்டவர், நான் தான் இப்படி செஞ்சிட்டாண்டவர், நான் செய்ததான் தப்பு. நம்மளோட தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். அதான் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, தன் பிழையை உணர்கிறவன் யார், தப்பை உணர்ந்து ஆண்டவரை மன்னிப்பு கேட்க வேண்டும். என்னென்ன குறை இருக்கோ, குற்றம் இருக்கோ, மற்றவங்களே நம்ம குற்றப்படுத்திட்டே இருந்தோமா, அவங்களால தான் இப்படி ஆயிட்டேன், இவங்களால தான் இப்படி ஆயிட்டேன் சொல்றமா, அப்படியானா இன்னைக்கு ஆண்டவர் மன்னிப்பு கேட்போம். மன்னிப்பு கேட்ட கர்த்தர் நம்மளை நிச்சயம் மாற்ற ஒரு வல்லவரா இருக்கிறார். அது மாத்திரல்ல, ஏசாயின் புஸ்தகம் 27:11
1: அது உணர்வுள்ள ஜனமல்ல,
0: அது உணர்வுள்ள ஜனமல்ல,
1: ஆகையால்
0: ஆகையால்
1: அதை உண்டாக்கினவர்,
0: அதை உண்டாக்கினவர்
1: அதற்கு இறங்காமலும்,
0: அதற்கு இறங்காமலும்
1: அதை உருவாக்கினவர்,
0: அதை உருவாக்கினவர்
1: அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பார்,
0: அதுக்கு கிருபை செய்யாமல் இருப்பார். பாத்தீங்களா மேனவர்ல, நம்ம உணரவே இருந்தா நம்ம உண்டாக்கி நமக்கு இறங்கவே மாட்டார். அவங்கள வந்து நல்லவங்க சொல்லி இருக்காங்க, விட்டுறல் அஞ்சலி ஆண்டு விட்டுருவார். நம்ம உணரணும், உணர்வுல இருந்து தேவனத்துல கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரு, எனக்கு உணர்வை தாருமப்பா. உணரணும், அவர் கிருபை செய்ய மாட்டார், இறங்க மாட்டார். நம்ம உணரணும், ஆண்டவரே எனக்கு உணர்வுலே இருந்தே தாரும், எனக்கு உணர்வை தாரும், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும் சொல்லி நம்ம கேட்கணும். நம் பாவங்களை அறிக்கிட்டோம்னா கர்த்தர் நம் பாவங்களை மன்னிப்பார். கர்த்தர் வேதம் சொல்லுது, ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ரட்சிக்கப்படாட்ட தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியவே முடியாது. வெளிப்படுத்தும் விசேஷம் 21:24
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்,
0: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்
1: அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்,
0: வெளிச்சத்திலே நடப்பார்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா, நம்ம தப்ப உணர்றோமா, மற்றவங்களே குற்றம் சொல்லிட்டு இருக்கிறோமா? குற்றம் சொல்ற யாருடைய காரியம் தெரியுமா, பிசாசுடைய காரியம். மற்றவங்களா குற்றப்படுத்தும் பிசாசு, நம்ம மற்றவங்களை குற்றம் சாட்டுறோமா, இல்ல நம்முடைய பாவங்களை உணர்ந்து ஆண்டுட்டு அறிக்கிடுறோமா? அப்படி உங்களால உணர முடியா, தேவனத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும்ப்பா, நான் உணர்ந்து இருக்கணும்ப்பா, எல்லாத்திலும் உணரணும் ஐயா, எனக்கு உணர்வை தாரு, என் தப்ப உணரக்கூடிய இதயத்தை தாரும், நான் உணர்ந்த இடத்துல அறிக்கிடணும், நான் ரட்சிக்கப்படணும், பரலோ வெளிச்சத்தில் அடக்கணும் ஆண்டவரே சொல்லி கேட்போம். ஆண்டவர் கிருபை செய்வார். மூன்றாவதாக, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவையில மொழிந்த வார்த்தை, யோவான் சுவிசேஷம் 19:26-27
1: அப்பொழுது இயேசு,
0: அப்பொழுது இயேசு
1: தம்முடைய தாயையும்,
0: தம்முடைய தாயையும்
1: அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த,
0: அருகில் நின்ற தமக்கு அன்பாயிருந்த
1: சீஷனையும் கண்டு,
0: சீஷனையும் கண்டு
1: தம்முடைய தாயை நோக்கி,
0: தம்முடைய தாயை நோக்கி,
1: ஸ்திரீயே,
0: ஸ்திரீயே,
1: அதோ உன் மகன் என்றார்,
0: அதோ மகன் என்றார்.
1: பின்பு,
0: பின்பு
1: அந்த சீஷனை நோக்கி,
0: அந்த சீஷனை நோக்கி,
1: அதோ,
0: அதோ
1: உன் தாய் என்றார்,
0: உன் தாய் என்றார். ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில கூட தன்னை பெற்றெடுத்த தாய்க்கு ஒரு அடைக்கலத்தை கொடுத்து சென்றார். அன்பான சீசனை பார்த்து அதோ ஒன்று தாயின்னு சொன்னார், தாயை பார்த்து அதோ ஒன்று மகைன்னு சொன்னார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்ம தாய்க்காக என்ன செய்யறோம், 10 சுமந்து பெற்றெடுத்த தாய்க்காக என்ன செய்யறோம் யோசித்து பாருங்க. ஏதோ சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஏதோ கொடுத்து கொஞ்சம் காசு கொடுத்துட்டா நம்ம கடமை தீர்ந்து நினைக்கிறோம். அதெல்லாம் அருமையானவர்களே, தாயினுடைய உள்ளம் நம்ம இடத்துல அன்பா இருக்க வேண்டும், நம்ம இடத்துல எல்லாமே அன்பா பேசணும், அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் நினைப்பாங்க. சகோதரியே, சகோதரியே, என் மகன் அன்பா பேச வேண்டும், என் மகன் அன்பா பேச வேண்டும், அன்புக்குத்தான் தாய்மார்ல ஏங்கி இருக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஏதோ உனக்கு உதவி செஞ்சிட்டா போதும், அதோட நம்ம கடன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, நீங்க உங்க பெற்றெடுத்த தாய்க்கு நீங்க என்ன செய்யணும், உங்களால முடிஞ்ச உதவி நீங்க கட்டாயம் செய்ய வேண்டும். தேவனாய் கர்த்தர் விரும்புகிறது அதுதான். என்ன சொன்னா, அவங்களுக்கு ஏதாவது கட்டாயம் நீங்க உதவி செய்யணும். செஞ்சீங்கன்னா உங்க பிள்ளைகள் உங்களுக்கு அதே மாதிரி செய்வாங்க. நீங்க எதை செய்யுங்களோ அதுதான். ஆண்டவரே இயேசுக்கு நமக்காக மாதிரி வைத்து போயிருக்கிறார். அவருக்கு முன் நமக்கு மாதிரி வைத்திருக்கிறார். நம்ம அப்படி செய்யறோமான்னு சொல்லி சிலுவையிலும் கூட சொல்லலன்னா உயரப்படுற நேரத்திலையும் கூட ஒரு அடைக்கலத்தை கொடுத்து சென்றார். நீங்களும் நானும் கூட இந்த உலகத்துல வாழ்கிற நம்ம ஒவ்வொருவரும் நம்ம பெற்றெடுத்த தாய்க்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்ய வேண்டும். சரி, உங்களால உதவி செய்ய முடியாட்டாலும் தாய் தப்புறன்ட்டு அதிகமா அன்பு கூற வேண்டும். நம்ம அன்பு கூற வேண்டும். தேவனாய் கர்த்தர் நம்ம பார்த்து கொண்டே இருப்பற. ஒன்னு பேதின் புஸ்தகம் 2:21
1: நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை
0: தொடர்ந்து வரும்படி
1: உங்களுக்காக மாதிரியை பின்வைத்து போனார்.
0: நீங்க அவருடைய அடிச்சல, நீங்கள் நானும் அவருடைய அடிச்சல பின்பற்றி போறோமான்னு சொல்லி நமக்காக மாதிரி வைத்து போயிருக்கிறாரு. தாய்க்கு எப்படி தன்னை சீசனை பார்த்து அதோ நீ தாயின்னு சொன்னாரே, அதே போல நீங்க கட்டாயம் உதவி செய்ய வேண்டும். நீங்க எதை செய்யறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்க பிள்ளைங்க உங்களுக்கு செய்வாங்க. அது மறந்தே போகாதீங்க. உங்களால முடிஞ்ச உதவி உங்க தாய் தப்பருக்கு கட்டாயம் உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அதை விரும்புகிறார். அதுதான் நமக்கு மாதிரியா முன்வைத்து போயிருக்கிறார். நம்ம ஒரு நாளும் அடிச்சூர்ல தொடர்ந்து ஒருபடி நமக்கு மாதிரிய பின்வைத்து போயிருக்கிறார். மறந்து போகாதீங்க. எபேசியன் புஸ்தகம் 6:2-3
1: உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும்
0: பூமியிலே
1: உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும்
0: உன் தகப்பனையும்
1: உன் தாயையும்
0: கனம் பண்ணுவாயாக என்பதே
1: வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது.
0: பாத்தீங்களா, உங்க ஆயுசு வந்து நல்ல தீர்க்க ஆயுசு இருக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன செய்யணும், உங்க தாய் தப்பனையும் நீங்க கனம் பண்ணணும். உங்களுக்கு நன்மை உண்டா இருக்கணுமா உங்க வாழ்க்கையில? உங்களுக்கு தீர்க்காயசா இருக்கணுமா? உங்க வாழ்க்கையில நன்மை உண்டாகணுமா? உங்க தாய் தப்பனையும் கனம் பண்ண வேண்டும். நம்ம கனம் பண்றோமா? எப்படி இருக்கும் அருமையானாலே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நம்ம ஏதோ அரசம் தியானிக்கிறோம் அப்படியே விட்டுறோம்னு இருக்கக்கூடாது. உங்க தாய் தப்பனையும் நீங்க என்ன செய்யணும், கனம் பண்ணணும். கனம் பண்ணுவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வாழ்க்கையில நன்மை உண்டாயிருக்கும். அது மாத்திரல, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஆயுசு தீர்க்க ஆயுசா இருக்கும். நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க தாய் தப்பனையும் கனம் பண்ண வேண்டும். நீதிமொழி புஸ்தகம் 23:22
1: உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே.
0: பாத்தீங்களா, போமா உனக்கு என்னமா தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. உங்க பெற்ற தகப்பனுக்கு செவி கொடுக்கணும். உங்களை படிக்க வச்சது யாரு, அதை யோசித்து பாருங்க. உங்களை படிக்க வச்சு இந்த நிலை கொண்டு வந்தது யாரு? உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா, நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, ஓ நீ சும்மா படு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களை படிக்க வச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்தது யாரு? உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் தான். அதை நீங்க மறந்து போக கூடாது. தாய் வந்து அசட்டை பண்ணக்கூடாது, தகப்பனுக்கு செவி கொடுக்கணும். அப்படி இருப்பீரானா, கர்த்தர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். நான்காவதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில கூறின வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 27:46.
1: 9:00
0: இயேசு
1: ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று
0: மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார்.
1: அதற்கு
0: என் தேவனே
1: ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம்.
0: ஆம் அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. பிதாவாகி தேவன் அவர் கைவிட்டாரா? இல்லவே இல்லை. கத்த நிச்சயமா கைவிடவே இல்லை. யோவான் சுவிசேஷம் 10:30 வாசிக்க கேப்போம்.
1: நானும் பிதாவும்
0: ஒன்றாயிருக்கிறோம் பாத்தீங்களா. நானும் பிதாவும் ஒன்றா இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப ஏன் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி ஆண்டவரை ஏசுகுத்து சிலுவையில மொழிந்தார் என்று தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் 53:6
1: நம் எல்லாரும்
0: ஆடுகளை போல
1: வழி தப்பி திரிந்து
0: அவனவன்
1: தன் வழியிலே போனோ
0: கர்த்தரோ
1: நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும்
0: அவர் மேல் விழப்பண்ணினார். பாத்தீங்களா அருமையானவரே, நம்ம எல்லாருடைய அக்கிரமும் ஆண்டவராக இயேசுக்கு மேல விழுந்தது. அதனால பிதாவுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டிருந்துச்சு. நானும் பிதா ஒன்றா இருக்குன்னு சொன்ன அன்பின் ஆண்டவராக இயேசுகிறது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொன்னார். நம்முடைய ஒவ்வொரு அக்கிரமும் அவர் மேல் விழுந்தது. அப்ப நம்முடைய பாவங்கள் வந்து அவர் பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. யோவான் சுவிசேஷம் 1:29
1: இதோ உலகத்தின் பாவத்தை
0: சுமந்து தீர்க்கிற
1: தேவ ஆட்டுக்குட்டி என்றார்.
0: பாத்தீங்களா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நம்முடைய பாவங்கள்லாம் அவர் பிதாவின் முகத்தை அவருக்கு மறைத்தது. அவரிடத்துல பாவமே இல்லையா? 1 பேதுரு 2:22
1: அவர் பாவம் செய்யவில்லை அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை.
0: வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, அவர் பாவம் செய்யல. கத்திரி வேதஞ்சது தீமை பார்க்க மாட்டாதே சுத்த கண்ணன். அவர் சின்ன பாவம் கூட அவரத்துல கிடையாது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி. நம்ம ஒவ்வொரு பாவத்தையும் அவர் சுமந்தார். அதனாலதான் பிதான் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. அருமையான சகோதரி சகோதரியே, நம்முடைய பாவம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பிதான் முகம் மறைக்கப்பட்டது. அவர் சின்ன பாவம் கூட இடத்துல இல்ல. அவர் பாவம் செய்யவில்லை, அவர் இடத்துல என்ன இல்லையா? வஞ்சனை காணப்படவே இல்லை. அருமையானவர்களே, நம்ம இந்த நாள்ல ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற நாம் நிச்சயமாகவே தேவனிடத்துல சொல்லணும், ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, இனிமேல் நான் பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நம்ம பாவம் செய்யும் போது நமக்கு என்ன செய்யும்? பிதான் முகம் மறைக்கப்படும். இனிமேல் நான் பாவம் செய்யாதபடிக்கு எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே, பாவத்தை ஜெயிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம். உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் மரணத்தையும் ஜெயிக்க எனக்கு பலன் கொடுங்க, இந்த பாவத்தை ஜெயிக்க எனக்கு பலன் கொடுங்கன்னு கேட்போம். ஆண்டவர் நிச்சயமா தருவார். ஏசாயின் புஸ்தகம் 59:2
1: உங்கள் அக்கிரமங்களே
0: உங்களுக்கும்
1: உங்கள் தேவனுக்கும்
0: நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது.
1: உங்கள் பாவங்களே
0: அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு
1: அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
0: பாத்தீங்களா, நம்முடைய முகத்தை என்ன, நம்முடைய பாவம்தான் ஆண்டவரை இயேசுக்கு நம்ம பிதாவாகி தேவன் நமக்கு செவி கொடுக்காத படிக்கு நம்மளுக்கு மறைக்கிறது. அதான் சொல்றேன், எப்படிலாம் நான் செவிக்கிறேன், செவ்வாய் ஏன் கேட்கப்படல, என் செவ்வாய் ஏன் கேட்கல, நான் காலையில செவிக்கிறேன் மாலையில செவிக்கிறேன் எப்ப பார்த்தாலும் செவிச்சிட்டு இருக்கேன், என் செவ்வாய் ஏன் கேட்கப்படலாம்? நம்முடைய பாவம் தான் அவர் செவி கொடுக்கப்படாதொடிக்கு நம்முடைய பாவம் அவருடைய முகத்தை மறைக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய பாவம் தான் ஆண்டவராக இயேசுகிறதுக்கு பிதான் முகம் மறைக்கப்பட்டது. நம்முடைய பாவத்தை சொல்லுவில சுமந்து தீர்த்தார். அதனால இன்னைக்கு என்ன செய்யலாம்? நம்முடைய நம்ம இப்ப ஆண்டோட முகம் நம்ம மறைக்கப்படக்கூடாதுன்னு சொன்னா, நம் பாவத்தை அறிக்கிட்டு இனிமேல் பாவத்தை செய்யக்கூடிய பலனை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, நம் பாவம் செய்ய அப்படி வாழணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி கர்த்தர் நோக்கி கேட்போம். நம்மளால ஒன்னும் செய்ய முடியாது, நம்ம ஆண்டுகிட்ட தான் கேட்கணும். இயேசுவே, நம்ம பாவம் செய்யக்கூடாதுப்பா, உங்களுடைய முகம் எனக்கு மறைக்கப்படக்கூடாது, நம்முடைய முகத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே, எனக்கு இந்த பாவத்திலிருந்து வெற்றி தாருன்னு சொல்லி நம்ம ஒரு செவம் பண்ணுமா? 5வதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில கூறின வார்த்தை யோவான் சுவிசேஷம் 19:28
1: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக
0: தாகமாயிருக்கிறேன். ஆமா அருமையானவர்களே, இரவெல்லாம் அடிக்கப்பட்டு கைகளாணி கால்களாணி விழாவில் குத்தப்பட்டார். முள்ளு முடி சூட்டப்பட்டார். அவர் தாகமெல்லாம் என்ன தெரியுமா? நீங்கள் நானும் மனம் திரும்ப வேண்டும். நான் எல்லாம் முடிச்சிட்டேனே, எல்லாம் செய்துட்டேனே. என் மகன் இன்னும் மனம் திரும்பலையே, என் மகன் இன்னும் மனம் திரும்பலையே. இன்னும் பழைய வழியில இருக்கிறாங்கன்னு சொல்லிதான் ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், நான் தாகமா இருக்கிறேன்னு சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் கையில உப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய கரத்துல உப்பு கொடுக்குற ஆண்டவரே, என் எப்படியாவது என்னை மாற்றும் ஐயா, நான் உமை போல மாற வாஞ்சிக்கிற, என்னை உமை போல மாற்றுன்னு கேளுங்க. ஆண்டவரை இயேசுக்கு உங்க மேலதான் தாகமா இருக்கிறார், நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? யோவான் சுவிசேஷம் 4:34
1: என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது.
0: அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. பாருங்க அருமையானவர்களே, நம்ம எத்தனை பேர் அப்படி நினைக்கிறோம். பிதா இந்த உலகத்துல நான் அனுப்பினத நிறைவேற்ற நான் வாஞ்சியா இருக்கிறேன்னு சொல்றமா. பிதான் சித்தத்தை செய்ய வேண்டுமே. அவர் எனக்காக கொடுத்த பொறுப்ப, அவர் எனக்காக கொடுத்த கிரியை நான் செய்து முடிக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் தாகமா இருக்கும். அருமையான சகோதரிய சகோதரியே, நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், பிதான் சித்தத்தை செய்யறது என்னுடைய தாகம். அது மாத்திரல, பிதா என்னை கொடுத்த அந்த கிரியை நான் செய்து முடிக்கிறது தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு. உங்களுக்கும் எனக்கு அந்த தாகம் வர வேண்டாமா? இந்த உலகத்துல உங்களையும் என்ன ஒரு நோக்கத்தோட தான் இந்த உலகத்துல உண்டாக்கி அனுப்பி வைத்திருக்கிறார். அவருடைய கிரியை நம்ம முடிக்கிறோமா? அவர் நம்ம கொடுத்த திட்டத்தின் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோமா? அவர் நம்மளை குறித்து என்ன சித்த வைத்திருக்காருன்னு நினைச்சாது பார்த்திருக்கிறோமா? இந்த உலகத்துல எதற்காக தேவன் என்ன இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார்? அவர் எனக்காக கொடுத்த கிரியை நான் செய்து முடித்திருக்கிறேனா? ஒரு ஆள் யோசித்தாது பார்த்திருக்கிறோமா? அருமையானவர்களே, தேவனாய் கர்த்தர் நம்மள ஒவ்வொருவரையும் இந்த உலகத்துக்கு அனுப்புவது ஒரு நோக்கம், ஒரு திட்டம். அதுதான் நம்ம ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே நீர் எனக்காக கொடுத்த கிரியில நான் செய்து முடிக்கிற என்னோட தாகன்னு சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் இது வரைக்கும் எப்படி அசதியா இருந்துட்டப்பா, நிர்வசாரமா இருந்த, இனிமேல் நான் செய்வாண்டவரே. உம்முடைய நீர் எனக்காக செய்து கொடுத்த அந்த கிரியை நான் செய்வாண்டவரே. உம்முடைய சித்தத்தை நான் செய்வாண்டவர், ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போம் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்க மேல என் மேலதான் தாகமா இருக்கிறார். நாளுக்கு பொல்லாத ஆணப்பினால் காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் சொல்லி கர்த்தராகிய தேவன் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அதுதான் சொன்னார், தாகமா இருக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 18:14
1: இவ்விதமாக இந்த சிறியரில்
0: ஒருவனாகிலும்
1: கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின்
0: சித்தமல்ல. ஆம் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், தாகமா இருக்கிறேன்னு சொன்னார். என்ன தாகம்? நம் ஒருத்தரோட கெட்டு போக கூடாது. இந்த சிறியில ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாதுதான் பிதாவின் சித்தம். நம்ம எங்க இருக்கிறோம்? கர்த்தருக்குள்ள இருக்கிறோமா? கர்த்தர் விட்டு வெள்ளைக்கு தூரமா மாம்சமும் மனமும் விரும்பினபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உங்க மேல என் மேல்தான் தேவனுடைய தாகம். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறதான் தேவனுடைய தாகம். எப்படி இருக்கிறோம்? பிதான் சித்தத்தை செஞ்சிருக்கிறோமா? இல்ல நம்ம மனமும் மாம்சம் விரும்பினபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், ஒருவராயில் கெட்டு போறது பிதான் சித்தம் அல்ல. இந்த சிறியில ஒருவராய் கெட்டு போறது உங்கள் பிதான் சித்தம் அல்ல என்று சொன்னார். நாம் எங்க இருக்கிறோம்? ஆண்டுக்குள் இருக்கமா? ஆண்டு வழிவெளிக்கு இருக்கிறோமா? ஆண்டு விலைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எங்க இருக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டு கேட்கிறார், மகனே உன் இதயத்தை கொடு, மகனே உன் இதயத்தை தாய் என்று சொல்லி கேட்கிறார். இன்னைக்கு நம்ம கர்த்தர் கர்த்தர் நம்ம அர்ப்பணிப்போமா? நீதிமொழியின் புஸ்தகம் 23:26
1: என் மகனே உன் இதயத்தை எனக்கு தா.
0: ஆம் அருமையானவர்களே, கர்த்தர் கேட்கிற உன் இதயத்தை எனக்கு தா என்று சொல்லி நீ கர்த்தத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நம்ம வீட்டு வழிவரை போயிட்டு இருக்கிற ஆண்டவரே, நான் எங்கேயோ இருக்கிற ஆண்டவரே, என் இழுத்துக்கொள்ள என் இதயத்தை விட கர்த்தர் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீ எனக்குள்ள வாசம் பண்ணுவீங்க, எனக்குள்ள இங்க தங்கிருங்க, எனக்குள்ள வாங்க ஆண்டவர், என் மேல்தான் ஆண்டவர் தாகமா இருக்குன்னு சொன்னீங்க. நீங்க எனக்குள்ள வரணும், எனக்குள்ள வாசம் பண்ணுங்கப்பா. நீங்க என் மேலதான் ஆண்டவர் தாகமா இருக்கீங்க, என்னை ஒருத்தர் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் சொல்லுமா? ஆண்டு ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஒருத்தர் கூட கெட்டு போறது பிதான் சித்தம் அல்ல, கெட்டு போறத தேவன் விரும்புறதும் அல்ல. இன்னைக்கு நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுக்குமா? அதான் கர்த்தராகி தேவன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தாகமா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என் நிமிடத்துல அர்ப்பணிக்கிறப்பா, என் இதயத்துக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்க, என் இதயத்தை கூட கையில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் சொல்லுவோமா, உங்களுக்குள்ள ஆண்டவர் எனக்குள்ள வந்து வாசம் பண்ண வாஞ்சியா இருக்கிறார், அவர் தாகமெல்லாம் உங்க இதயத்து மேல என்னுடைய இதயத்து மேலதான் அருமையானவர்களே ஒப்பு கொடுப்போமா. அது மாத்திரல்ல, இயேசுகிறதுக்கு இன்னொரு தாகம், ஏசாயின் புஸ்தகம் 6:8
1: யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான்,
0: யார் நமது காரியமாய் போவான். ஆமா அருமையானவர்களே, என் சனங்களே எத்தனையோ பேர் அறியலையே, என் சனங்களே எங்கேயோ இருக்கிறாங்களே, யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமா போவா. ஏசாய் சொன்னது போல என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போகிறேன்னு சொல்லுவோமா. எத்தனையோ சனங்கள் ஆண்டர் அறியலையே, எத்தனையோ சனங்கள் மனம் போல மாம்சமும் மாம்சமும் மனசு விரும்பினோடு வாழ்ந்து கொண்டிருக்காங்களே, அவங்களுக்கு போய் யார் சொல்லுவா அன்று சொல்றாரு. யாரை அனுப்பி யார் நமது காரியமா போவா என்று சொல்லி ஏசாய் சொன்னார். என்னை அனுப்ப மாட்டேன், நான் போறேன்னு சொன்னாரு. நீங்கள் நானும் சொல்லுவோமா, ஆண்டவரே நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களால் முடிந்தபடி விழித்து செய்கிற ஆண்டவர் எங்களை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோமா. எத்தனை துன்பங்கள் தொல்லைகள் வந்தாலும் கத்தடி ஊழித்து நம்ம செய்ய வேண்டிய அருமையானவர்களே. அன்று அதைத்தான் நம்ம மேல தாகம் இருக்கிற, முதல்ல நம்ம இருத்தி மேல் தாகம், ரெண்டாவது ஆண்டடி ஊழித்து செய்வன் தாகம். ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்கறேன்னு ஒப்பு கொடுப்போமா. 6வதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மொழிந்த வார்த்தை, யோவான் சுவிசேஷம் 19:30.
1: இயேசு காடியை வாங்கின பின்பு,
0: இயேசு காடியை வாங்கின பின்பு
1: முடிந்ததென்று சொல்லி,
0: தலையை சாய்த்து
1: ஆவியை ஒப்பு கொடுத்தார்.
0: ஆமா அருமையானவர்களே, முடிந்தது என்று சொன்னார். என்ன முடிந்தது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 33 இந்த உலகத்துல பிதாவாகி தேவன் அவர் அனுப்பினத செய்து முடித்துட்டாரு, அதான் முடிந்தது என்று சொன்னார். இந்த உலகத்துல வந்து செய்ய வேண்டிய காரியங்களை அவரு செய்து முடித்துட்டாரு, அதான் முடிந்தது என்று சொன்னார். ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பிதாவாகி தேவன் அவர் அனுப்பின காரியத்தை செய்து முடித்தார், அதான் முடிந்தது என்று சொன்னார். யோவான் சுவிசேஷம் 17:4.
1: நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன்
0: ஆமா அருமையானவர்களே, பிதாவாகி தேவன் என்னெல்லாம் செய்யணும் சொல்லி அவர் கிரியை ஒப்பு கொடுத்தாரோ அந்த கிரியெல்லாம் அவரு செய்து முடித்தார். நீங்கள் நானும் கூட கர்த்த நமக்காக கொடுத்த கிரியை நம்ம செய்து முடிக்க வேண்டும். அப்பதான் நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் ராஜ்யத்து பூர்ணத்தோட ஆண்டவர் ராஜ்யத்துல போய் மகிழ்ச்சியா வாழ முடியும். ஆண்டவரை இயேசுக்கிட்ட நீர் எனக்கு நியமித்த கிரியை நான் செய்து முடித்தேன் என்று சொன்னார். நம்மளும் கூட செய்து முடிச்சிருக்கிறோமா? யோசித்து பாருங்க, நம்ம கர்த்தருக்காக எதையாவது செய்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோம்? நிறைய பேர் நினைச்சாங்க, வீடு மேல வீடு வாங்கணும், காடு வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், பொண்ணை வாங்கணும், பொருளை வாங்கணும், அவங்க வீட்டில் இத்தனை பொருள் இருக்கு, நம்ம வீட்டில் என்ன இருக்குது, அவங்க எப்படி இருக்காங்க, நம்ம என்ன வச்சிருக்கிறோம், இதைத்தான் நினைப்பாங்க. ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், பிதா எனக்கு என்ன நியமித்தார், அந்த கிரியை நான் செய்து முடித்தேன்னு சொன்னார். நம்ம என்ன செய்திருக்கிறோம் யோசித்து பாருங்க அருமையானவர்களே. நம்ம கிறிஸ்தவங்களை இருப்பதுனாலயோ வார வாரம் சர்ச்சைக்கு போயிட்டு அப்படின்னால நம்ம போக முடியாது. ஆண்டவரை இயேசுக்கு எல்லாமே நமக்கு மாதிரி வைத்து போயிருக்கிறார். பிதாவை தேவனை நியமித்ததை நான் செய்து முடித்தேன்னு சொன்னார். அவர் நியமித்த கிரிகளை செய்து முடிச்சார். நீங்கள் நான் என்ன செஞ்சிருக்கோம் கர்த்தருக்காக, உங்களுக்காக எனக்காக எத்தனை பாடு சொல்லனா துயரை அணிவித்தாரே, எவ்வளோ பாடுகள் கஷ்டத்தை நமக்காக அணிவித்தாரே, நம்ம கர்த்தராகி தேவனுக்காக என்ன செய்திருக்கிறோம் யோசித்து பாருங்க. பரிசுத்த பவுல் சொல்றாரு 2 Timothy 4:7.
1: நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன்.
0: பாத்தீங்களா, அவர் சொல்ற நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். எபிரேயன் புஸ்தகம் 12:1.
1: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நமக்கு ஒரு ஓட்டத்தை நியமிச்சு வச்சிருக்கிறாரு, அந்த ஓட்டத்தை நம்ம என்ன செய்யணும், பொறுமையோடு ஓடி முடிக்க வேண்டும். அதுங்க பரிச போல நல்ல போராட்டத்தை போராடினு ஓட்டத்தை முடித்தேன். அவருக்கென்று என்ன ஓட்ட வச்சாரோ அது ஓடி முடிச்சிட்டாரு. நீங்கள் நானும் என்ன செஞ்சிருக்கிறோம் அருமையான, சிந்தித்து பாருங்க. சிந்திப்போம், செயல்படுவோம், நிச்சயமா நான் சிந்திக்க வேண்டும். ஏதோ ஒரு வாழ்க்கை வளர்ந்தோம், வீடை வாங்கினாங்க, பணத்தை சேர்த்தோம், அதை சேர்த்தோம், இதை சேர்த்தனாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒன்னும் கொண்டு வந்தும் இல்லை, ஒன்னும் கொண்டு போறதும் இல்லை. இந்த உலகத்துக்கு ஏதாவது கொண்டு போக முடியுமா? நிறைய பேர் பாருங்க, ஒரு 10 பைசா கூட செலவு பண்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஆனா கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகும்போது எப்படி, அங்க எப்படி அவங்களுக்கு பொக்கிஷம் இருக்கும், என்ன இருக்கும் யோசித்து பாருங்க. கர்த்தருக்காக சின்ன ஊழியத்தை கூட செய்ய மாட்டாங்க, அவங்களுக்காக அவங்க குடும்பத்துக்காக செவிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பரலோகத்துல என்ன பொக்கிஷம் இருக்கும் யோசித்து பாருங்க. பஸ்ஸ போடுச்சு, நல்ல போராட்டத்தை போராடினே ஓட்டத்தை முடித்து, என்ன ஓட்டம், நமக்காக நியமித்த ஓட்டம் சொல்லி எவ்ரே 12:1 வாசிக்கிறோம். நமக்காக நியமித்த ஓட்டத்தை செய்து முடித்தேன்னு சொல்ற, நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அருமையில சிந்தித்து செயல்படுவோம். மோசை சொல்றாரு, யாத்ரா புஸ்தகம் 40:30.
1: இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான்.
0: மோசே வேலைய முடித்தார், அவர் கொடுத்த வேலை அவர் செய்து முடிச்சிட்டாரு. நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், எல்லாம் முடிந்தது, இந்த உலகத்துல என் பிள்ளைகளுக்காக பட வேண்டிய பாடுகள் எல்லாம் பட்டு முடித்து விட்டேன்னு சொல்ல, முடிந்ததுன்னு சொன்னார். எனக்கு பெய்தா நியமித்த கிரிகளை செய்து முடித்தேன்னு சொன்னார். மோசே சொல்ல வேலை முடிந்ததுன்னு சொன்னார். நோவா சொல்றாரு, ஆதியாகமம் 7:22.
1: நோவா அப்படியே செய்தார், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான்.
0: பாத்தீங்களா, இங்க என்ன திட்டமா சொல்றாரு பாருங்க. நோவாக்கு தேவன் என்னெல்லாம் கட்டளையிட்டாரோ அப்படியே செய்து முடித்தான். ஆமா அருமையானவர்களே, நம்ம உள்ளத்தை அரசி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஒண்ணுமே மக்கா செய்யல ஆண்டவரே, என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, நமக்காக நான் செய்து முடிக்க எனக்கு என்ன வைத்திருக்கீங்க ஆண்டவரே, நான் செய்து முடிக்க நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோமா? கர்த்தர் 7வதாக சிலுவையில கூறின வார்த்தை, லூக்காவின் சுவிசேஷம் 23:46.
2: இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில்
0: என்
2: ஆவியை ஒப்புவிக்கிறேன்
0: என்று
2: மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார்.
0: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டார், பிதாவின் கையில அவர் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் சொன்ன தீர்க்கு தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகம் 31:5.
2: உமது கையில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன்,
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாலேயே சங்கீதக்காரன் நிமித்தமா இந்த தீர்க்கு தரிசனத்தை சொல்லி வைத்திருந்தார். அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறிடுச்சு. அவரு பிதான் கையில தம்முடைய ஜீவன் ஒப்பு கொடுத்தனால இப்போ நமக்குள்ள பரிசுத்தாவின நமக்குள்ள வந்திருக்கிறார். கலாத்தியர் புஸ்தகம் 4:6-7.
2: மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால்
0: அப்பா பிதாவே, என்று
2: கூப்பிடத்தக்கதாக
0: தேவன்
2: தமது குமாரனுடைய ஆவியை
0: உங்கள்
2: இருதயங்களில் அனுப்பினார்.
0: ஆகையால்
2: இனி நீ அடிமையாயிராமல்
0: புத்திரனாயிருக்கிறாய்.
2: நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாயிருக்கிறார்.
0: அதுக்கெல்லாம் பிதாவுடைய கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவி ஒப்பு கொடுத்தார். குமாரனுடைய ஆவி நமக்குள்ள வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம என்ன செய்வோம்? தேவனுக்கு சுதந்திரராய் மாற போறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா? அதுக்குதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அவருடைய ஆவிய பிதாவின் கையில ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நமக்கு குமாரனாகிய தேவனுடைய ஆவி நமக்குள்ள வந்ததுனால தேவனுடைய சுதந்திரராய் மாறுறோம். நம்ம அடிமையா வாழ்ந்தோம், இப்போ கர்த்தருடைய பிள்ளையாய் மாறுறோம். அப்பா பிதாவை நம்ம கூப்பிடக்கூடிய பெரிய சிலாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். மாத்திரல ரோமர்கள் நிறுவோம் 8:17.
2: நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே,
0: பாத்தீங்களா, நம்ம சுதந்திரமாய் மாறிட்டோம். ஏன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை நமக்குள்ள, குமாரோட ஆவி நமக்குள்ள வந்ததுனால கர்த்தருடைய சுதந்திரராய் மாறிட்டோம், அவருடைய பிள்ளையா மாறிட்டோம். அவர் பிள்ளையா மாறும்போது கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு.
3: ஏசாயின் புஸ்தகம் 19:25.
2: இஸ்ரவேலராகிய
3: என் சுதந்திரமும்
2: ஆசீர்வதிக்கப்பட்டது
3: என்று சொல்லி
2: அவர்களை ஆசீர்வதிப்பார்.
3: நம்ம இஸ்ரவேலா மாறிட்டோம், அவருடைய சுதந்திரமா மாறிட்டோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா! நம்ம கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம நிச்சயமா நம்மள ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் தேவனுடைய குமாரனுடைய ஆவி பெற்றிருக்கீங்களோ, கர்த்தருடைய சுதந்திரமா மாறுறீங்க, உங்களை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அவர் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை கேட்டு அன்று விட முடிய ஆவி எனக்குள்ள அனுப்புங்க ஆண்டவரே, என் இழுத்த முடிய ஆவி தாரும், எனக்குள்ள வேணும் ஆண்டவர், முடிய ஆவியானவர் எனக்குள்ள வரணும்னு சொல்லி நம்ம கண்ணீரோட கேட்க வேண்டும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டா அவருடைய மாறவே முடியாது. ரோமர்கள் நிறுவம் 8:9.
2: தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால்
3: நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல்
2: ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல.
3: பாத்தீங்களா, கிறிஸ்துவின் ஆவி யாராருக்குள்ள இல்லையோ அப்ப நம்ம கிறிஸ்தவங்களை இருக்க முடியாது. உலக பிரகாரமா கிறிஸ்தவங்க சொல்லிக்கலாம், சபையில கிறிஸ்தவங்க சொல்லலாம், அவருடைய மாற முடியாது. அருமையானவர்களே, பசுத்தவன் அபிஷேகத்தை கேளுங்க. ஆண்டவரே, முடிய ஆவி எனக்குள்ள வரணும், குமாரோட ஆவி எனக்கு தாங்காண்டவர், எனக்குள்ள வரணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். அதனாலதான் பிதாவாகி தேவனிடத்துல அவர் ஆவிய ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த பசுத்தாவினத்தை நமக்குள்ள வாசம் பண்ணுற எவ்வளவு சிலாக்கியம் பெற்றவங்க பாத்தீங்களா, நம்ம ஆண்டு கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னத பாட்டின் புஸ்தகம் 7:10.
2: நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது.
3: ஆமா, அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருந்தாதான், கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருக்கும்போது நம்ம அவருடைய மாற முடியும். அப்ப அது மாத்திரல, அவருடைய பிரியம் நம்ம மேல இருக்கும். இந்த உலகத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க மேல அவங்க பிரியமா இருக்காங்க, அந்த பிரியம் இந்த உலகத்தோட முடிந்து விடும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாருனா நம்ம மேல கர்த்தர் பிரியமா இருப்பா. எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பார்த்தீங்களா! வானத்தை உண்டாக்கினர், பூமியை உண்டாக்கினர், சமுத்திரத்தை உண்டாக்கினர், நீர் ஊற்ற உண்டாக்கினவர், சகலத்தின் அண்டாசுரத்தை உருவாக்கினவர் நம்ம மேல பிரியமா இருந்தார். எவ்வளவு பெரிய சந்தோஷம், கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே, பரிசுத்தாவினர் எனக்குள்ள வரணும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தாவில் நிரப்புங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்போமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறங்க பரலோக பரிசுத்த பிதாவை, நன்றியோடுமை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய அபிஷேகங்கள் மேலே இறங்கட்டும் அப்பா. நீ பிதாவின் கையில உடைய ஆவியை ஒப்பு கொடுத்தீங்களே, அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம், குமாரனுடைய ஆவியின் அபிஷேகம் எங்களுக்கு மேலே இறங்கட்டும் அப்பா. இறங்கட்டும் தகப்பனை, இறங்கட்டும் ஐயா. அக்கினி எல்லாரும் மேலே போடுங்க ஆண்டவரே, பூமி மேல அக்கினை போட வந்து இப்பொழுதே பற்றியறி விரும்புறேன்னு சொன்னீரே. தேவ அக்கினை போடுங்க, தேவ எல்லாமே நிரப்புங்க, தேவ பிரசனத்தில் நிரப்புங்க, தேவோட மகிமையில் நிரப்புங்க ஆண்டவர. கத்தாவே, நீ இறங்கி வாங்கப்போ அப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள், கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு வேலையும் தேவோட பிரசனை அளவில்லாம ஊற்றுமையா, ஊற்றுமையா, ஆசீர்வத்தில் அக்கினியால் நிரப்புங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க. தேவ பிரசனை மூடிக்கொள்ள முடியாது, செபிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிக்கிற தேவன் ஆசீர்வத்திலும் அவங்க கண்ணீரை துடைங்க, கவலை மாத்துங்க, பிரச்சனை நீக்கிருங்கப்பா. அதிசயங்கள அற்புதங்களை செய்யுங்க சப்பா. எல்லாரும் ஒரு புதிய தீர்மானத்தோடு வாழ கிருப தர வேண்டும் என்று செவிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு அதிகமாய் கிரியிச்சிரு தேவன் ஆசீர்வத்தை உயர்த்துங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் வாழ்க்கையில செய்யுங்க சப்பா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பா, அமை துதிக்கிறோம். வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க, திருமணமாக்காத மக்கள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கி

0: கற்பத்தின் கனியோ கத்திரால கிடைக்கும் சுதந்திரன்னு சொன்னீரே, நீ குழந்தை பாக்கிட்டு தாங்க ஏசப்பா. அப்பா, சமாளம் இல்லாத மக்கள் சமாளத்தை தாங்க, கடன் பிரச்சனையோடு இருக்க மக்கள் கடன் அடைக்கு உதவி செய்யுங்க, குடிக்கிற குடும்பத்துல விடுதலையாக்குங்க ஏசப்பா. உள்ளத்தை தொடுங்க ஆண்டவரே, ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தொழில் சிறக்கணும் தலைக்கணும் ஆசீர்வதித்து உயர்த்தணும். வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரத்தின் எல்லையை பெரிதாக்குங்க, வியாபாரத்தில் நம்முடைய கிருபை தாங்கட்டும், அதிசயங்களா இருக்கிறவங்களை செய்யுங்க ஏசப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க, பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி கொடுங்க. கத்துடி கிருபை, கத்துடி பிரசனம், கத்துடி மகிமை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. நீங்கள் அற்புதத்தை செய்யப்படுற அன்புக்காக இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. உடைய பிள்ளையில ஒவ்வொருவரையும் தொடப்புற அன்புக்காக இரக்கத்துக்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆசீர்வித்து உயர்த்துங்க, ஒவ்வொரு தேவை நீங்க சந்திங்கப்பா. நிறைவான வரும்போது குறைவிலா ஒளிந்து போனீங்க, ஒவ்வொரு குலத்திலையும் ராளிகை செய்யுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிகன மகிமைக்கு செலுத்துறோம் எங்களை அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்துல. மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியன்போடு கெஞ்சி மண்டாடுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம செய்வதை கேட்டுட்டா நிச்சயம் எங்களை ஆசீர்வதி உயர்த்துறது உறுதி.
1: ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக, யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் உழைத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னும் இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்திராகமா யாத்திராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்து கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரியுடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதை ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நெட் இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7

0: கர்த்தர் தந்த வசனம் வாகம் புஸ்தகம் 15:5.
1: மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்,
0: மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் இல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எவ்வளவு இருக்குமாமா? மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். இவ்வளவுதான் அளவுதான், இவ்வளவுதான் ஆசீர்வதிப்பான்னு இல்ல. கர்த்தர் ஆசீர்வித்துட்டாரு, எப்படி ஆசீர்வதிப்பாரு? மேலும் மேலும் ஆசீர்வச்சிட்டே போயிருவாரு. நம்ம அவர் பாதத்தை மட்டும் பட்டி பிடிச்சுக்கணும், ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்ல. நிச்சயமா கர்த்தர் மேல் ஆசீர்வதிப்பாரா. நாங்க புஸ்தகம் 24:1.
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே,
0: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே
1: கர்த்தருக்கு பிரியம்,
0: கர்த்தருக்கு பிரியம். நம்ம ஒவ்வொருத்தருமே இஸ்ரேல் தான். இயேசுக்கு ரத்தத்தினாலே யாவரெல்லாம் கழுவப்பட்டிருக்கோம். அவங்க ஒவ்வொருவருமே இஸ்ரேல் தான். இஸ்ரேல் ஆசீர்வதி தான் கர்த்தருக்கு பிரியம். நம்ம வந்து கஷ்டப்படுறதையோ, நம்ம வந்து கவலைப்படுறதோ, நம்ம கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அப்படி இருப்பது தேவனுடைய பிரியம் இல்ல. கர்த்தருக்கு என்ன பிரியம்? இஸ்ரேல் ஆசீர்வதிப்பு தான் கர்த்தருக்கு பிரியமா. பாத்தீங்களா, நம்ம ஆசீர்வதி அவருக்கு பிரியமா. நீங்கள் நம்மள ஒவ்வொருவரும் நம்ம ஆசீர்வாதமா இருப்பதுதான் அவருக்கு பிரியம். அப்ப நிச்சயமா ஆசீர்வதிக்கு வல்லவரா இருக்கிறாரு. அது தேவரையும் நீங்க சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்க செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. யோவான் 42:2.
1: தேவர் சகலத்தையும் செய்ய வல்லவர்,
0: செய்ய வல்லவர்.
1: நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன்.
0: கர்த்தர் செய்ய நினைச்சு என்ன செய்ய முடியாது? தடைப்படாது. சரி, நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாது இருக்குது. நம்முடைய பாவங்கள், நம்முடைய எண்ணங்கள் நமக்குள்ள அதிகமா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, நமக்குள்ள எண்ணம் இல்லாதனால கூட நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. வாசித்து பாருங்க, சங்கீத புஸ்தகம் 109:17.
1: சாபத்தை விரும்பினான்,
0: சாபத்தை விரும்பினான்,
1: அது அவனுக்கு வரும்,
0: அது அவனுக்கு வரும்.
1: அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான்.
0: நம்ம என்ன செய்யணும்? ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான்,
1: அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும்.
0: பாத்தீங்களா, ஆசீர்வாதத்தை விரும்பாம போட்ட ஆசீர்வாதம் என்ன ஏறுமா? தூரமா நம்ம வீட்டு விலகிரும். நம்ம கேட்கணும், ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கர்த்தருடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்யத்தை தரும். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்விக்க முடியும். அவர் நினைச்சாரு, யாருமே என்ன செய்ய முடியாது? தடை செய்ய முடியாது. தேவரையும் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. நிச்சயமா அவர் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறாரு. நம்ம ஆசீர்வாதத்தை விரும்பணும். நம்ம விரும்பினா என்ன? நம்ம ஒரு நாள் ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே என்னையும் ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நாங்க 4 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், அநேக சனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க. நம்ம கேட்கணும், நம்மள ஆசீர்வதிப்பார். ஆசீர்விக்கப்பட்ட பக்தர்களை நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் ஆதியாகம புஸ்தகம் 24:1.
1: ஆபிரகாம்
0: வயது சென்று
1: முதிர்ந்தவரானார்.
0: கர்த்தர் ஆபிரகாமை
1: சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார்.
0: கர்த்தர் என்ன செஞ்சார்? ஆபிரகாம் எப்படி ஆசீர்வித்தாரா? ஒரு காரியம் மட்டும் இல்ல, சகல காரியத்தையும் தேவனை கர்த்தர் ஆசீர்வித்தார். பணம் மட்டும் இல்ல, குடும்பத்துல வேலைக்காரங்க அவங்க குடும்பம் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருக்காரு. சகல காரியம், எல்லா காரியம், குடும்பத்துல பிள்ளைகளை எல்லாமே ஆசீர்விச்சிருக்கிறாரு. அவர் தான் ஆசீர்விக்க முடியும். நம்ம ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க, எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, நான் என்னை ஆசீர்வதிங்கப்பா. அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நான் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது, ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்டா நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அதான் கத்திரி வேத்து சொல்றது, ஆசீர்வாதம் விரும்பாம போனதுக்கு ஆசீர்வாதம் என்ன ஆயிடுச்சான்? அவங்கள விட்டு தூரமா போயிடுச்சு. நம்ம ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும். கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். எபிரேயன் புஸ்தகம் 6:14.
1: நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து,
0: நிச்சயமாக உறுதியா சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து
1: உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்,
0: பெருகவே பெருக பண்ணுறார். பாத்தீங்களா, நிச்சயமா ஆசீர்வதிக்க ஆசீர்வதி என்ன செய்வாரா? பெருகவே பெருக பண்ணுங்க. வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தருடைய சித்தம் என்னன்னா ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வித்து பெருக பண்ணுவார். ஆசீர்வாதம் மாத்திர இல்லாத ஆசீர்வத்தை என்ன செய்வார்? நாளுக்கு நாள் பெருக பண்ணுகிற தேவன். நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிற அவரால் மட்டும்தான் முடியும். நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அதை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆபிரகாம் அது விசுவாசித்தார். ஆபிரகாம் ஆசீர்வதித்த தேவன் தான் சொல்ற, நிச்சயமா உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை நம்ம விசுவாசிக்கணும். ஆபிரகாம் அது விசுவாசித்தாரா? ஆதியாகம புஸ்தகம் 15:6.
1: அவன் கர்த்தரை விசுவாசித்தான்,
0: கர்த்தரை விசுவாசித்தார்,
1: அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார்.
0: அது என்ன சார்? நீதியா இருந்துச்சு. கர்த்தரை ஆபிரகாம் விசுவாசித்தார். அவர் தான் என்ன மாற்ற முடியும். அவர் தான் என்னை படைத்தவர். அவர் தான் என்னை உருவாக்கினவர். அவரால் மட்டும்தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் விசுவாசித்தாரு. அதனால அவருக்கு என்ன எப்படி இருந்துச்சா? நீதியா எண்ணப்பட்டுச்சு. நம்ம அதை கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். அவர் தான் வானத்தையும் பூமியும் படைத்தார். அவர் தான் ஜீவனுள்ள தேவன். அவர் மெய்யான தேவன், அவரை தவிர உலகத்துல தெய்வம் இல்ல, அவர் தான் மெய்யான தேவன் சொல்லி நம்ம விசுவாசித்தால் போதும், அதை நம்ம நீதியான கட்டாயம் நம்மள ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஆபிரகாம் ஆசீர்வதித்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நிச்சயமா நம்மளையும் ஆசீர்வதிப்பார். அது மாத்திர ஆபிரகாம் வந்து தேவன் சொல்ற சிநேகிதன் சொல்லி, ஆபிரகாம் வந்து தேவனுடைய சிநேகிதன் வேதத்துல வாசிக்கிறோம், வாசிக்க கேட்போம். யாக்கோபின் புஸ்தகம் 2:23.
1: அவன் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான்.
0: பாத்தீங்களா, ஆபிரகாம் யாருடைய சிநேகிதன் இருந்தாரா? யாருடைய சிநேகிதன்? தேவனுடைய சிநேகிதன். பாருங்க, உலகத்துல பெரிய ஒருத்தர் யாரா சிநேகிதன், ஐயோ என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ மேர்வை பாராட்டுறோம். ஆனா ஆபிரகாமுக்கு யாரு சிநேகிதனா இருந்தாங்களா? ஜீவனுள்ள தேவனே கர்த்தரே அவர் சிநேகிதன். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? அதனாலதான் அவர் ஆசீர்வித்து உயர்த்தினார். தேவனை சொன்னாரு, தேவனை சொன்னாரு, நான் காம்பிக்கும் தேசத்துக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன நீ புறப்பட்டு போயின்னு சொன்னாரு. அவர் என்ன செய்யறது, நாளைக்கு என்ன செய்யறோம், இன்னைக்கு எப்படி போறது அப்படின்னு சொல்ல பாக்கல. பாருங்க, வாசித்து பாருங்க, ஆதியாம் புஸ்தகத்துல வாசித்து பாத்தீங்கன்னா 12:1-2.
1: கர்த்தர் ஆபிராமை நோக்கி,
0: கர்த்தர் ஆபிராமை நோக்கி,
1: நீ உன் தேசத்தையும்
0: உன்
1: இனத்தையும்
0: உன்
1: தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு
0: நான்
1: உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ.
0: நான் உன் காண்பிக்கும் தேசத்துக்கு போ.
1: நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி
0: உன்னை
1: ஆசீர்வதித்து
0: உன்
1: பேரை பெருமைப்படுத்துவேன்
0: நீ
1: ஆசீர்வாதமாயிருப்பார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன்
0: பூமியில் உள்ள
1: வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார்.
0: பாத்தீங்களா, பூமியில வம்சங்களை உனக்குள்ள ஆசீர்வதிக்கிட்டான் சொன்னாரு. உன் தகப்பன் வீடு எல்லாத்தையும் எனத்தை எல்லாத்தையும் விட்டு புறப்பட்டு போய் எந்த தேசத்துக்கு போகணும் சொல்லல, நான் காம்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போய். எப்படி டிக்கெட் வாங்கிருப்பார் பஸ்ல யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல கழுதியில தான் போயிருப்பாங்கல்ல, எந்த ஊருக்கு போறேன் எங்க போறேன் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இயேசுப்பா சொன்னாங்க, கர்த்தர் சொன்னார் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு அவங்களும் சாராமும் அவங்க அண்ணன் போய் எல்லாம் போறப்பட்டு போறாங்க. எங்க போறேன்னு அவங்களுக்கு உறுதியே கிடையாது. ஆனா ஆண்டு காமிக்கிற தேசம், அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு, எந்த தேசத்து போன சொல்ல ஆண்டவர் அவங்கள காமிச்சிருப்பாரு. உடனே தேவனுக்கு கீழ்படிந்தார் ஆபிரகாம். கீழ்படிந்ததுனாலதான் உடனே என்ன செய்யறது, எதையும் யோசிக்கல. ஐயோ எங்க போறது, எங்க போய் தங்குறது, என்ன செய்யறது, ஆண்டவர் நான் காமிக்கும் தேசத்து போன சொல்லிட்டாரு, எப்படி போய் தங்குவோம், யார் இடத்துல போறது, என்ன போறது, எதுவுமே அவர் யோசிக்கல. உடனே என்ன செய்ய புறப்பட்டு போனார். அதான் ஆண்டு சொல்ல, உன்னை ஆசிரியர்கள் ஆசிரியப்போடு சபிக்கிறவங்களானே ஆசீர்வத்தை பெருக பண்ணினார். அருமையானவர்களை, நம்மளுக்கு கூட கர்த்தர் என்ன சொல்றாரோ அது உடனே நம்ம கீழ்ப்படிந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். அதனால தான் ஆபிரகாம் பார்த்து தேவன் சொன்ன என்னுடைய சிநேகிதன் சொன்ன வாசிக்கையில என்ன இருக்க, யாக்கோபின் புஸ்தகம் 2:23.
1: அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான்.
0: அவர் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டார். ஏன்னா தேவன் சொன்னோட உடனே கீழ்ப்படிந்தார். விசுவாசம் இருந்துச்சு, விசுவாசித்து தேவனை விசுவாசித்தார். விசுவாசித்தவர்களிடத்துல கீழ்படிந்தார். அதனாலதான் தேவன் அவருக்கு சகல காரியத்தை தேவன் ஆசீர்வித்தார். அல்லேலூயா. ஆதியாம் புஸ்தகம் 22:18.
1: நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால்
0: சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால்
1: உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள
0: சகல
1: ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும்.
0: பாத்தீங்களா, தேவனுக்கு எதை செஞ்ச உடனே சொன்னோட தாவரம் என்ன செஞ்சாங்க, கீழ்ப்படிஞ்சு போனாங்க. அதனால சந்ததிக்குள்ள எல்லா சடமும் ஆசிரிக்கப்படும்.
1: நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால்
0: உன் சந்ததிக்குள்
1: பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும்.
0: அவரம் கீழ்ப்படிந்தனால சந்ததிக்குள்ள சகல ஜாதியும் ஆசிரிக்கப்படும். பாருங்க, இஸ்ரேல் மக்களை தேவன் ஆசிரிச்சிருக்கிறார். இஸ்ரேல் தேவன் ஆசிரிச்சாரு. அது மாத்திர முஸ்லீம் மக்கள் எல்லாம் தேவன் ஆசிரிச்சிருக்கிறாரு. ஆண்டவர் அறியாம கிறிஸ்தவங்க, ஆண்டவர் அறியாம இப்ப ஆண்டவர்களை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவ மக்களையும் ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் என் ஆதி பிதாக்கள், என் தகப்பன், ஆதி தகப்பன் சொல்றோம். எல்லாருமே யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா மாறி இருக்குமோ அத்தனை பேரையும் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆசீர்வதிச்சிருக்காரு. யார் நிமித்தமா? ஆபிரகாம் நிமித்தமா தான் நம்மள தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதான் முதலாவது தேவன் நினைச்சு மெம்மேல் உன்னை ஆசீர்விப்பேன்னு சொன்னாரு. யார் முதல் ஆசீர்விச்சாரு? ஆபிரகாம தேவன் ஆசீர்விச்சாரு. எப்படி ஆசீர்விச்சாரா? சகல காரியத்தை, ஒன்னு மட்டும் ஆசிரிச்சது இல்ல. என்ன எப்படி ஆசிரிச்சிருக்கிறாரு? சகல காரியத்தை ஆசிரித்தார். ரெண்டாவதாக நம்ம பார்க்கிறோம் ஆதியம் புஸ்தகம் 26:3.
1: இந்த தேசத்திலே வாசம் பண்ணு,
0: இந்த தேசத்திலே வாசம் பண்ணு,
1: நான் உன்னோடே கூட இருந்து,
0: நான் உன்னோடே கூட இருந்து
1: உன்னை ஆசீர்வதிப்பேன்,
0: உன்னை ஆசீர்வதிப்பேன். இத யார பத்தி சொல்றாரு? ஈசாக்க பத்தி சொல்றாரு. ஆபிரகாம் மகளை பத்தி சொல்றாரு. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, உன்னோட கூட இருந்து நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு. அதான் அவர் சொல்றதுக்கு நம்ம கீழ்படி வேண்டும். ஏசப்பா என்ன சொல்றாங்களோ அதுக்கு நம்ம கீழ்படியும் போது நிச்சயமா நம்ம ஆசீர்வித்து உயர்த்த அவர் வல்லவரா இருக்கிறாரு. அவர் சொன்னோட கீழ்படிஞ்சாரு. வாசித்து பாருங்க, ஆதியாம் புஸ்தகம் 26:12-13.
1: ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான்.
0: ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை வைத்ததால்
1: கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால்,
0: கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததினால்
1: அந்த வருஷத்தில்,
0: அந்த வருஷத்தில்
1: 100 மடங்கு பலன் அடைந்தான்.
0: பாத்தீங்களா, ஈசாக்கு விதை விதைத்தால் தேவன் ஆசீர்வதித்த அந்த வருஷத்தில் எவ்வளவு பலன் அடைந்தாரா? 100 மடங்கு பலன் அடைந்தார்.
1: அவன் ஐஸ்வர்யவனாகி,
0: அது ஐஸ்வர்யனாகி
1: வரவர விருத்தி அடைந்து,
0: வரவர விருத்தி அடைந்து
1: மகா பெரியவனான,
0: மகா பெரியவன் ஐஸ்வர்யானாரு, மகா பெரியவனாரு, வரவர விருத்தி அடைந்தாரு, மகா பெரியவனாய் மாற்றினார். கத்திற்கு நம்ம கீழ்படினார் மாணவர்களே. இந்த இடத்துல அவன் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு, ஆசீர்வித்தார். அவருக்கு அவன் கீழ்படிந்தார், தேவனை விசுவாசித்தார், அதனால தேவன் அவரை ஆசீர்வித்தார். ரெண்டாவது ஈசாக்குங்கிறது அவன் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார், அவரும் கீழ்ப்படிந்தாரு. அது மாத்திர ஈசாக்கு கீழ்ப்படிந்த மட்டும் அவரிடத்துல இன்னொரு கொடை இருந்து பாருங்க. ஆதியாம் புஸ்தகம் 24:63.
1: ஈசாக்கு சாயங்கால வேளையிலே,
0: சாயங்கால வேளையிலே
1: தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து.
0: பாத்தீங்களா, ஈசாக்கு என்ன என்ன செஞ்சாரா? தியானம் பண்ண என்ன வெளியே போயிருந்தார், தியானம் பண்றாரு. கர்த்தடி வேதத்தை வாசிக்கிற மாத்திர நம்ம என்ன செய்யணும், வசனத்தை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வசனத்தை ஒவ்வொரு நாளும் தியானம் பண்றதோட நிறைத்திடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவையான வசனத்தை நம்ம என்ன செய்யணும், தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த வசனம் என்ன பேசுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன, ஆண்டவர் இதை சொல்லித்தாங்க, ஆண்டவர் இந்த வசனம் சொல்லித்தாங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டே இருக்கணும். ஈசாக்கு தியானம் பண்ற கூட இருந்துச்சு, கீழ்ப்படிந்தாரு. ரெண்டாவது அவருக்குள்ள தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதான் கர்த்தடி வேதம் சொல்லி, கர்த்தடி வேதத்து மேல பிரியமா இருந்து இரம்புல் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 119:97.
1: உமது வேதத்தில்,
0: உம்முடைய வேதத்தில்
1: நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்.
0: சங்கீதக்காரர் சொல்றாரு, உம்முடைய வேதத்தில் நான் வந்து எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்.
1: நாள் முழுதும் அது என் தியானம்,
0: நாள் முழுதும் அது என்னுடைய தியானம். சங்கீதக்காரர் சொல்ற, உம்முடைய வேதத்தில் எவ்வளவு பிரியமா இருக்கு. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, வேலை போறப்ப ஏதாவது அங்க ஆபத்து விபத்து வரக்கூடாது, வேலையில பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறப்ப ஒரு ஒரு வசனம் கேலண்டரை பார்த்து ஒரு வசனம் வாசிப்பாங்க, அதோட போயிருவாங்க. அப்படி இல்ல, கர்த்தர் வேதம் சொல்லுது. அவர் சங்கீதக்காரர் எப்படி இருந்தாதான், உங்க வேதத்தின் மேல எவ்வளவு பிரியமா இருக்கிற வசனத்தை வாசிக்க, பிரியத்தோட வாஞ்சோட தாகத்தோட வாசிக்க வேண்டும். ஸ்தோத்திர ஆண்டவரே, மீ துதிக்கிறோம். சர்வல்லம்ல கர்த்தாவே, மீ நோக்கி கெஞ்சுறப்பா. அப்பா, மீ ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்ய, அற்புதங்களை அசிங்களை செய்ய ஆண்டவரே. அவங்க தேவைகளாம் சந்திக்க முடியாது செவிக்கிறோம் ஐயா. ஆமாண்டவர், நீங்க சொன்னீங்க, உன் வாயிலிருந்து சொல்லி பறக்க முடியும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் சொன்னீரப்ப. எங்க நினைவுகள் எல்லாம் தூரத்திலிருந்து அறிகிறவரே, உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவையும் சந்தித்து அவங்களுக்கு கர்த்தாவை வாஞ்சி நிறைவேற்றி தர முடியாது செவிக்கிறோம் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. உன்னதை ஆவியில் நிரப்புங்க, உன்னதாக்கில் நிரப்புங்க. உண்மை தேட வாஞ்சியின் தாகத்தை உண்டாக்க முடியாது செவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாமி ஸ்தோத்திரம். தாவிராச்சா சொன்னார், மானானது நீர் உடைகள் வாஞ்சித்து கதறுது போல என் தேவனே என் ஆத்மம் வாஞ்சிக்கு கவு கதறுதுன்னு சொன்னாரே. அப்படிப்பட்ட வாஞ்ச தாகம் எங்க மக்களுக்கு நீங்க தர வேண்டும் விடு கெஞ்சுகிறோம் ஐயா. நீ அறிந்து கொள்ளணும், எண்டிக்கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும்ப்பா. அவட வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க ராச்சா. பரலோக பிதாவையும் என் நோக்கி கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிற ராச்சா. எண்ணி முடியாத அரிசியங்களையும் தகப்பனையும் செய்கிற தேவனா இருப்பதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர. பரலோக பிதாவே, அவங்க குடும்பத்தின் தேவையில் அறிந்திருக்கிறீர். ஒவ்வொரு தேவை நிறைவேற்றுங்கப்பா, நிறைவேற்றுங்கப்பா. என்ன தேவையோடு அப்பாமை ஸ்தோத்திர வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தாங்களோ ஒவ்வொரு தேவையும் சந்தித்து ஆசிரித்து உயர்த்த முடியாது செவிக்கிறோம். வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தர முடியாது செவிக்கிறோம். என்னென்ன தேவையை சந்திங்கப்பா. தோட்டத்தில் வெள்ளம் விளைச்சல இல்லைன்னு சொல்லி கலங்குற மக்கள் நல்ல வெள்ளம் விளைச்சலை தர முடியாது செவிக்கிறோம். ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செவிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செவிக்கிறோம் ராஜா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவிச்சிங்க. குழந்தை பாக்கி இல்லா சவுகி குழந்தை பாக்கி தர முடியாது கெஞ்சுகிறோம் ஆண்டவர. அப்பா அம்மன் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கடனால் தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க வழி உருவாக்கி தாங்க. நீயோ கடன் வாங்காமல் அநேக சனங்களுக்கு கடன் கொடுப்பா என்று சொன்னீரே. கடன் கொடுக்கிற அளவுக்கு நம்மளை மாற்றுங்க ஆண்டவர. அப்பாவை ஸ்தோத்திரம் தகப்பரே, உள்ளத்திரி வெளிரங்கமா இருப்பது செய்முடியா கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. சாபத்திற்கு மக்கள் சாபத்தை முறித்து போடுங்க ஆண்டவரே. அப்பா பாவத்திற்கு மக்கள் பாவத்திலிருந்து விடுதலை செய்யுங்க இயேசப்பா. கண்ணீரிலிருந்து விடுதலை செய்யுங்க, கவலையிலிருந்து விடுதலை செய்யுங்க, துன்பத்திலிருந்து விடுதலை செய்யுங்க, தொல்லையிலிருந்து விடுதலை செய்யுங்க அப்பா. அப்பா பிரகாசமான கண்களை திறந்து விடுங்க இயேசப்பா. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாரும், பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. பரலோக பிதாவே, நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே, கெஞ்சுகிறோம் தகப்பனே. முடி பிள்ளைகள் எங்கு சென்றாலும் நீங்க தான் பாதுகாக்கணும், பராமரிக்கணும். இந்த உலகத்துல எத்தனை ஆபத்து விபத்து நிறைந்த உலகத்துல வாழ்றோம் சுவாமி. எல்லாத்தையும் பிள்ளைகள் விலைக்கு பாதுகாத்துக்கோங்க. அவங்க படிக்கிற பிள்ளைகள் இருப்பாங்களா, எல்லாருக்கும் படிக்கக்கூடிய உன்னத ஞானத்தை தந்து ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லாரும் பேரும் சீப்போசில் எழுதிக்கோங்க சப்பா. எல்லா துதிக்கான மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோ பரம பிதாவே, ஆமீன். நம்ம செவத்தை கேட்டிருக்கிறார், கலங்காதீங்க.

0: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12:80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, handofjesus.com. God bless you.

0: இந்த உலகம் இப்படி இருக்குத, எப்படி வாழணும், கத்திற்கு எப்படி பயந்துருக்கணும், கத்திற்காக எப்படி பாய்ந்து ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன சொல்ல உணர்த்துவார். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் கேட்கணும், ஆண்டவரே என் உள்ளத்துக்களை பாருங்கப்பா, எனக்குள்ள வந்து தங்குங்க, என் பாவங்கள்லாம் மன்னிங்க, உங்க ரத்தத்தால கழுவுங்க, நான் எப்படி இந்த உலகத்துல வாழணும் எனக்கு உணர்த்துன்னு சொல்லி நம்ம கேட்டா கட்டாயம் உணர்த்துவார். அல்லேலூயா. நிச்சயமா உணர்த்துவார். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, உணர்த்துவார். ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்க வேண்டும். யாசாயின் புஸ்தகம் 28:26
1: அவனுடைய தேவன்,
0: அவனுடைய தேவன்
1: அவனை நன்றாய் போதித்து,
0: நன்றாய் போதிப்பார். நம்ம தேவன் எப்படி பெற்றவர், நம்ம நன்றாய் போதித்து
1: அவனை உணர்த்துகிறார்.
0: அது உணர்த்துகிறார் பாத்தீங்களா, நன்றாய் போதிக்கிற தேவன். ஆண்டவர் கருத்துல ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே இந்த பொல்லாங்க நிறைந்த உலகத்துல வாழ்ற ஆண்டவர், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகளும் உபத்திரங்களும் பாடுகளும் அசுத்தமான காரியங்களும் அதிகமா நடந்து கொண்டிருக்க ஆண்டவர், நான் எப்படி உலகத்துல வாழணும்னு கேட்டா ஆண்டவர் நன்றாய் போதித்து நம்மள என்ன செய்றாரா, உணர்த்துகிற தேவன். அல்லேலூயா. அவர் சத்தத்தை நம்ம செவி கொடுக்கும் போது போதிக்கிறார், நம்மளை உணர்த்தி நம்ம கரம் பிடித்து நடத்துகிற தேவன். அல்லேலூயா. கலங்க வேண்டாம். இரண்டாவதாக லூக்கான சுவிசேஷம் 17:28-30 வாசிப்போம்.
1: லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும்,
0: லோத்தினுடைய நாட்களில் நடந்து போதும் நடக்கும்,
1: ஜனங்கள் புசித்தார்கள்,
0: ஜனங்கள் புசித்தார்கள்,
1: குடித்தார்கள்,
0: குடித்தார்கள்,
1: கொண்டார்கள்,
0: கொண்டார்கள்,
1: விற்றார்கள்,
0: விற்றார்கள்,
1: நட்டார்கள்,
0: நட்டார்கள்,
1: கட்டினார்கள்,
0: கட்டினார்கள்.
1: லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே,
0: லோத்து சோதோம் விட்டு பெறப்பட்ட நாளிலே,
1: வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து,
0: அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து
1: எல்லாரையும் அழித்து போட்டது,
0: எல்லாரையும் அழித்து போட்டது.
1: மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும்,
0: மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும்
1: அப்படியே நடக்கும்,
0: அப்படியே நடக்கும். பாத்தீங்களா, புசிக்கிறாங்க இப்பெல்லாம். இந்த நிறைய பேர் என்னன்னா புசிக்கிறது தான், நிறைய புசிக்கிறது, அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி புசித்தார்கள்,
1: குடித்தார்கள்,
0: குடித்தார்கள். எங்க பாருங்க, சின்ன பிள்ளைகள் 10வது படிக்கிற பசங்க கூட இப்ப என்ன செஞ்சாங்க, குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடித்தார்கள்,
1: கொண்டார்கள்,
0: கொண்டார்கள்,
1: விற்றார்கள்,
0: விற்றார்கள்,
1: நட்டார்கள்,
0: நட்டார்கள்,
1: கட்டினார்கள்,
0: கட்டினார்கள். இப்ப எங்க பாரு, வீடு கட்டுறது இந்த காரியம் இப்ப நடந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது தேவக்குமார இயேசு கிறிஸ்து வர போறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் என்ன செய்யணும், வருகைக்கு எல்லாரும் ஆயத்தமா இருக்க வேண்டும், அவரை சந்திக்க நம்ம தகுதியா இருக்க வேண்டும். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே உண்மை சந்திக்க எனக்கு தகுதி படுத்துங்க ஆண்டவரே, உண்மையோடு நான் இருக்கணும் ஆண்டவரே, எப்பவே நான் உண்மையோடு இருக்கணும். உங்க வீட்டில் நான் என்ன செய்ய, வலதுறையும் சாயக்கூடாது, இடபுறையும் சாயக்கூடாது, முடிபெறிந்தவன் உங்களை நிலைச்சிருக்கணும் சொல்லி நம்ம கேட்கணும். ஒரு நாள் நிலைச்சிருந்தப்போ அதை முடிபெறிந்த நிலைச்சிருக்கணும் ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவர் நிச்சயமா நமக்கு செய்வார். லூக்கான சுவிசேஷம் 17:31
1: அந்த நாளிலே,
0: அந்த நாளில்
1: வீட்டின் மேல் இருப்பவன்,
0: வீட்டின் மேல் இருக்கிறவன்,
1: வீட்டில் உள்ள,
0: வீட்டில் உள்ள
1: தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக,
0: தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக
1: இறங்காமல் இருக்க கடவன்,
0: இறங்காமல் இருக்க கடவன்,
1: அப்படியே,
0: அப்படியே
1: வயலில் இருக்கிறவன்,
0: அப்படியே வயலில் இருக்கிறவன்,
1: பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன்,
0: பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். பாத்தீங்களா, பின்னிட்டு திரும்ப கூடாது. நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்துட்டோமா, பின்னிட்டு பார்க்க கூடாது. அவங்களே இப்படித்தானே இருக்காங்க, இவங்களே இப்படித்தானே இருக்காங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, பின்னிட்டு பார்க்க கூடாது. மேல இருக்கிறவங்க கீழே இறங்கி பார்க்க கூடாது. உன்னதமான நிலைக்கு கர்த்தர் நம்ம எடுத்துக்கொண்டு போயிருக்கிறாரு, நம்ம வந்து என்ன செய்யறோம், பின்னால நிலைக்கு நம்ம நோக்கி பார்க்கவே கூடாது. ஆண்டவர் நோக்கி போயிட்டே இருக்கணும். ஆண்டவர் ஒப்பு கொடுத்ததுல பின் வைத்தக்கால் பின் வைக்க கூடாது. ஆண்டவர் விட்டு வலதுவரும் எழுவரையும் சாயவே கூடாது. மக்களை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, எடறி போயிடக்கூடாது. இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட சனங்கள் தான் வாழ்றாங்க, நம்ம அதை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. நம்ம கர்த்தருக்காக ஒரு நாளும் அவரை நோக்கி, அவரை முன்னைத்துக்கள் அவர் பின்வாங்காதபடிக்கு அவரை நோக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும். இந்த உலகம் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவரை இயேசுக்கு முன்னாலேயே எல்லாம் என்ன செஞ்சிட்டாரு, சொல்லி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. சொல்லி வச்சிருக்காரா இல்லையா, சொல்லி வச்சுட்டாரு. அதனால நம்ம எதையுமே நினைக்கக்கூடாது. அதுதான் அங்க யோவுல சொல்றாரு, நம்முடைய அக்கிரமத்தை என்ன செய்ய நினைக்கவே கூடாது. யோவ 36:21
1: அக்கிரமத்திற்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும்.
0: ஆண்டவர்கிட்ட அறிக்கை செஞ்சிட்டோம், திரும்ப அந்த வழிக்கு என்ன திரும்பாதபடிக்கு என்ன செய்யணுமா, எச்சரிக்கையா இருக்கணும். பல பாவத்துல அறிக்கிட்டு இருக்கோம், உண்மைதான் அறிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம். அது மாத்திர அறிக்கிட்டு திரும்ப என்ன செய்ய கூடாது, பல வழிக்கு போயிடக்கூடாது. முதல்ல நம்ம அறிக்கிட்டோம், ஆண்டவரோடு ஒப்புறாயிட்டோம், திரும்ப பழைய வழிக்கு நம்ம போகக்கூடாது, அக்கிரமான வழிக்கு போகக்கூடாது. என்னென்ன சொல்றாரு பாருங்க, அக்கிரமம் எதை குறிக்குது பாருங்க. கலாத்தியர் புஸ்தகம் 4:10
1: இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க
0: பலனற்றதும்
1: வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி
0: விரும்புவது எப்படி
1: நாட்களையும் மாதங்களையும்.
0: எத்தனை பேர் மாதம் பார்க்கிறோம், நாட்கள் பார்க்கிறோம். இது செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் இல்ல, இது புதன்கிழமை நல்ல நாள். எத்தனை பேர் நாட்களை பார்க்கிறோம், எத்தனை பேர் மாசங்களை பார்க்கிறோம். ஆடி மாசம் நல்ல நாள் இல்ல, அப்படியே எத்தனை பேர் பார்க்கிறோம். அப்படி இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க.
1: நாட்களையும்
0: மாதங்களையும்
1: காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறார்களே,
0: இந்த வருஷம் எட்டாவது வருஷம் திருமணம் ஆகக்கூடாது அப்படிம்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, இந்த வருஷம் எட்டாம் வருஷம் திருமணம் நடக்கக்கூடாது, 30 ரெட்டை வருஷம். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இந்த வருஷம் நல்ல வருஷமே இல்லை அப்படின்னு. எத்தனை பேர் பார்க்கிறோம், காலங்களை எத்தனை பேர் பார்க்கிறோம், நம்ம நாட்களை பார்க்கிறோம், நேரங்களை பார்க்கிறோம். அருமையானவர்கள், அப்படி யாரும் பார்க்கறவங்களா இருந்தா கட்டாயம் மனம் திரும்பிடுங்க. ஆண்டவரே, நான் பார்த்து தப்பு ஆண்டவரே, என் உள்ளங்களை மாற்றும் ஆண்டவரே, என்ன காலங்களை பார்க்கறேன்னு இன்னும் நேரங்களை தலை பார்க்கிற ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே. கத்திற்கு நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடிக்கலாம் அதான் நல்லது. நேரத்தை பாக்குறது, காலங்களை பாக்குறது, மாசங்களை பாக்குறது, இந்த கிழமை நல்ல கிழமை இல்ல, இது எல்லாம் கத்திர படிச்ச நாள். எல்லா நாளுமே நல்ல நாள் தான். கர்த்தர் நல்லது என்று கண்டார். நீங்களே ஆதி அம்மா புஸ்தகம் 1 படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நல்லது என்று கண்டார் கர்த்தர். ஒவ்வொரு காரியத்தையும் படைச்சிட்டு இது நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார்ன்னு சொல்லி கர்த்தர் சொல்லிக் கொண்டே வருவார். அல்லேலூயா. நம்ம இது நல்லது இல்லை, இந்த செவ்வாய்க்கிழமை இது ஆடி மாசம் இது சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. கர்த்தருக்குள்ள வந்த பிறகு நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் முழுமையா பற்றி பிடிச்சு கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவங்களை நிறைவேறி கொண்டு இருக்குது. இன்னும் பழைய காலத்துக்கு அடிமைப்பட்டிருப்போமானால் கர்த்தர் வரும்போது எப்படி அவர் ராஜ்யத்து போக முடியும்? அறிமானங்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. பழைய வாழ்க்கையிலே பழைய எண்ணங்களே இன்னும் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போமானால் கர்த்தர் வரிக்கு எப்படி நம்ம போக முடியும்? அதனால நம்ம வழி விட்டு அணிந்திருக்க வேண்டும். பழம்புல வாசிக்கிறோம், 3:40
1: நாம் நம்முடைய வழிகளை சோதித்து
0: ஆராய்ந்து
1: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம்.
0: கர்த்தரிடத்தில் வழிகளை ஆராய்ந்து சோதித்து நம்ம கர்த்தரிடத்தில் முழு மனதோடு திரும்புவோம். இன்னைக்கு நம்ம வழிகளை ஆராய்ந்து பார்ப்போம், சோதித்து பார்ப்போம். எப்படி ஆண்டவரே, உன் பிரியமில்லாம எங்கெல்லாம் வாழ்ந்திருக்க, எங்கெல்லாம் உன் பிரியமில்லாத காரியங்கள் செஞ்சிருக்கிற, எனக்கு இதை காமிங்க ஆண்டவரே, நீ எப்படியாவது மாத்துங்கன்னு சொல்லி நம்ம வழிகளை ஆராய்ந்து பார்க்கணும், சோதித்து பார்க்கணும். நம்ம வழி நம்ம தான் சோதித்து பார்க்கணும், மற்றவங்க இல்லை. மற்றவங்க வழி நம்ம சோதிக்கிறதுக்கு நம்மளை கத்து வைக்கல, நம்ம வழி நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. 139:23-24
1: தேவனே
0: என்னை ஆராய்ந்து பாத்தீங்களா, தாவீது கேக்குறாரு, தேவனே என்னை ஆராய்ந்து
1: என் இருதயத்தை அறிந்து கொள்ளும்
0: என்னை சோதித்து
1: என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும்.
0: பாத்தீங்களா, தாவீதை போல நம்ம கேட்கணும். அருமையானவர்களே, இருதயத்தை சோதித்து அறிஞ்சுக்கோ. உண்மை துக்கப்படுத்துற காரியம் எனக்கு உண்டா, வேதனைப்படுத்துற காரியம் உண்டா, என் சோதித்து என்னை நித்தி வழியில் நடத்தும். வேதனைப்படுத்துற காரியம் ஏதாவது இருக்காண்டவரே, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து என்னை நித்தி வழியில் நடத்துன்னு சொல்லி என்னை மாண்டு கேட்கும் போது கர்த்தர் நம்ம நடத்துவார். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. ஆண்டுகிட்ட போராடி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே நீங்க எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். 3 யோவேலின் புஸ்தகம் 2:28-32
1: அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும்
0: என் ஆவியை ஊற்றுவேன்.
1: அப்பொழுது
0: பாத்தீங்களா, எல்லாருமே பசுத்தேன் ஊற்றுறா இல்லையா? இப்ப பாருங்க, சிறு பிள்ளைகள் இங்க நிறைய பேர் இப்படி நிறையறது இல்ல. மற்ற சர்ச்சை எல்லாம் பாத்தீங்கன்னா சிறு பிள்ளைகள் தான் தரிசனம் பாக்குறாங்க, சிறு பிள்ளைகள் தான் அபிஷேகத்தில் நிறையறாங்க. பாருங்க, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவே.
1: அப்பொழுது
0: உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும்
1: தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
0: அப்ப குமாரன் குமாரத்திகளும் 12 வயசுக்கு முன்னால இருக்கிறவங்க, நம்ம பிள்ளைகள் வந்து அந்த அளவுக்கு நம்ம சொல்றது இல்ல. ஆண்டு சொன்னார் குமாரர்களும் குமார்த்திகளும் என்ன செய்வாங்க,
1: தீர்க்கதரிசனம்
0: சொல்லுவாங்க.
1: உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும்
0: உங்கள்
1: வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள்,
0: உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள்.
1: ஊழியக்காரர் மேலும்
0: ஊழியக்காரிகள் மேலும்
1: அந்நாட்களிலே
0: என் ஆவியை ஊற்றுவே
1: வானத்திலும்
0: பூமியிலும் ரத்தம்
1: அக்கினி புகை ஸ்தம்பங்களாகிய
0: அதிசயங்களை காட்டுவேன்.
1: கர்த்துடைய பெரிதும்
0: பயங்கரமான நாள் வரும் முன்னே
1: சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாக மாறும்.
0: அப்பொழுது
1: கர்த்துடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ
0: அவன் ரட்சிக்கப்படுவான். ஹலேலூயா. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறி கொண்டிருக்கு. ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுது கடைசியா, கர்த்தரை தொழுது கொள்ற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறி கொண்டிருக்குது. கடைசியா சொல்றாரு, கர்த்தர் தொழுது கொள்ற எவனோ ரட்சிக்கப்படுவான். அன்று சொன்ன வாக்குத்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் தொழுது கொண்டா போதும், நம்ம ரட்சிக்கப்பட முடியும். லூக்கான் சுவிசேஷம் 21:25
1: சூரியனிலும்
0: சந்திரனிலும்
1: நட்சத்திரங்களிலும்
0: அடையாளங்கள் தோன்றும். சூரியங்களே அடையாளம் தோன்றுமா, சந்திரனில் அடையாளம் தோன்றும், நட்சத்திரங்கள் அடையாளம் தோன்றும்.
1: பூமியின் மேலுள்ள
0: ஜனங்களுக்கு
1: தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும்.
0: பாருங்க, இப்ப எங்க பார்த்தாலும் கொள்ளினோம், எல்லாருக்குமே பயம் உண்டா இருக்குது. பூமியின் மேல தத்தளிப்பும் பயமும் உண்டாகும்.
1: சமுத்திரமும் அலைகளும் முழக்கமா இருக்கும்.
0: பாருங்க, தண்ணி உள்ள வந்துருச்சு, வீட்டுக்குள்ள வந்துருச்சு, அலைகள் முழக்கமா இருக்குது. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறுது. எங்க பார்த்தாலும் தண்ணி முழக்கமா இருக்குது. இந்தோனேசியால பாத்தீங்களா, இந்த சுனாமியில எத்தனையோ பேர் சேர்த்துட்டாங்க. ஆனா இங்க கர்த்தர் கிருபையினால எல்லாரும் செபிக்கனால இங்க நம்ம நாட்டுல என்ன இல்ல, சுனாமி வராம தேவன் பாதுகாத்து கொண்ட நம்ம கர்த்தர் பாதத்தை அதிகமாய் பற்றி கொள்ள வேண்டும். அன்று உறுதியாய் பிடிச்சுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்து நிறைவேறுது. எனக்கு யாரும் தெரியாது கர்த்தர் வருவார்னு, எனக்கு தெரியல, யாரும் சொல்லலன்னு சொல்ல யாருமே சொல்ல முடியாது. முத கர்த்தர் வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், உணர்வுகளாய் மாற வேண்டும். ரெண்டாவது, நம் பாவங்களை சோதித்து நம் உள்ளத்தை கர்த்தரை திரும்பணும். மூணாவது என்ன செய்யணும், கர்த்தரை நம்ம தொழுது கொள்ளணும். அன்றுவரை தொழுது கொள்ற எவனோ
1: அவன் ரட்சிக்கப்படுவான்.
0: கர்த்தர் நாம தொழுது கொள்ள வேண்டும் பயத்தோடு. எப்படி தொழுது சொல்றாரு, சங்கீதம் 2 கர்த்தர் பயத்தோடு நடுக்கத்தோடு அவள் தொழில் சும்மா இல்ல. வாசி பாருங்க, சங்கீத புஸ்தகம் 2:11
1: பயத்துடனே கர்த்தரை செய்வீங்கள்.
0: எப்படி செய்விக்கணுமா, கர்த்தர் பயத்துடனே கர்த்தரை செய்வீங்கள்,
1: நடுக்கத்துடனே களி கூறுங்கள்.
0: நடுக்கத்துடன் என்ன செய்யணும், களி கூறும். பயத்தோடு கர்த்தரை செய்விக்கணும். கர்த்தர்க்குள்ள பார்ந்தவர்களே, ஆண்டோடைய வார்த்தை கேட்டு நாம் இப்பொழுது நம்ம செபிக்க போகிறோம். என் கூட சேர்ந்து செவம் பண்ணுங்க. எங்களை அன்பாடி எசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடுமை துதிக்கிறோமை ஸ்தோத்திரிக்கிறோமை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குறோம். அப்பா இறங்கி வாங்கப்பா, உங்களுடைய பிரச்சனைகளை மூடட்டும். 2 வராது 3 வராது என் நாமத்தில் எங்கே கூடியிருக்கீங்களோ உங்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீரே. எங்கள் நடுவில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயாமை துதிக்கிறோம். ஒவ்வொரு தேவையும் சந்திங்க சப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில் அன்றைய என்ன தேவையோடு இருக்காங்களோ ஒவ்வொரு தேவையும் சந்தித்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க ஆண்டவரே. நரம்பு தளர்ச்சி வியாதியை குணமாக்குங்க ஆண்டவரே. இயேசுவே, எத்தனை பேர் நரம்பு தளர்ச்சியால கஷ்டப்படுறாங்களப்பா, சுகமாக்குங்க. மனநோய் குணமாக்குங்கப்பா, வலுவீனத்தை குணமாக்குங்கப்பா. யாருமே தற்கொலை பண்ணக்கூடாது ஆண்டவரே. காத்துக்கோங்க ஏசப்பா, கல்வாரத்தின் தெளிங்க ஏசப்பா. எங்கள் தேசத்தில் எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யணும், ஆசீர்வதிக்கணும், பெரிய காரியத்தை செய்யணும், மகிமையான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. ஆராய்ந்து நம்முடைய பெரிய காரியத்தையும் என்னுடைய ஆதாரியங்களை செய்து உங்கள் மகத்துவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. சமாந்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்கப்பா, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் நிறைய ஆசீர்வதிக்க முடியா கெஞ்சுகிறோம் ஐயா, கெஞ்சுகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருமில் சொன்னீரே. நிறைய ஐஸ்வர்யத்தை தந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நன்மைகள் நாளைக்கு முடிசூட்டி காத்துக்கொள்ளுங்க. கத்துடி பிரசனத்தினால மூடிக்கொள்ள முடியா கெஞ்சி மன்றாடி கேட்கிறோமேப்பா. நன்மைகளை செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக்கோங்க. அப்பாமை ஸ்தோத்திரம் வேண்டிக் கொள்வதற்கும் அழைப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்யுங்க. அப்பாமை துதிக்கிறோம். வேலை இல்லாத குடும்பங்களை வேலை தாங்க, திருமணமாகாத குடும்பங்களை ஏசப்பா திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கி இல்லா சகுலி குழந்தை பாய் தாரு ஏசப்பா, ஏசப்பா குழந்தை தாங்க ஏசப்பா. எத்தனை பேர் குழந்தைகளை கண்ணீர் வெடிச்சிருக்காங்க ஆண்டவரே. அவங்க கண்ணீர்லாம் தொடங்க, கவலையெல்லாம் மாத்துங்க, பிரச்சனை நீக்குங்க. அதிசயங்களை செய்ய அற்புதங்களை செய்ய சப்பா. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. தீராத வியாதிகளை கஷ்டமெல்லாம் மாத்துங்கப்பா. எத்தனையோ பேர் தீராத வியாதிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க, அவங்க கஷ்டத்தை மாத்துங்க. கண்ணீரை துடைங்க சப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. கேஸில் இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்கப்பா. உங்கள் மகத்துவங்களை நாமத்தை மகிழ்ப்படுத்துங்க சப்பா. அப்பாவை நோக்கி கெஞ்சுகிறோம். வீடு இல்லாமல் எத்தனையோ பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க அப்பா. வீடு தாங்க நல்ல வீடு ஆயத்தப்படி தர முடியாச்சு வைக்கிறோம். கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க அப்பா. ஆமையை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. பரலோக அக்கினி மூடிக்கொள்ளட்டும், எத்தக பிரசுரம் மூடிக்கொள்ளட்டும். மாம்சமணி யார் மேலும் நாவி ஊற்றுவேன், குமாரன் மேலும் குமார்த்தி மேலும் என் ஆவி ஊற்றுவன். தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கன்னு சொன்னீங்களே, எங்கள் பிள்ளைகள் மேலே முடிய ஆவி ஊற்றுங்க, அக்கினி ஊற்றுங்க, பிரசுரம் ஊற்றுங்க முடியா செவிக்கிறோம் ஐயா. அவங்க தீர்க்க சொல்லக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க. தகப்பனே இறங்குமாப்பா இறங்கும். ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா. கர்த்தருடைய கரம் அவங்களை தாங்கி வழி நடத்திட்டும். சிறு பிள்ளையின் மேலே திரும்ப என் கை வைப்பேன்னு சொன்னீங்களே, வைத்து அவங்களை ஆசீர்வித்து உயர்த்துங்க. பொறுப்படுத்து காத்துக்கோங்க சப்பா. எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே கர்த்தர் நம்ம சேர்த்து கேட்டுவிட்டா கண்ணீர் துடைச்சிக்கோங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒழித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு கன்னடம் ஆகிய ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க

0: பாட்டெல்லாம் வரும். இதே ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தினை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website, and love yourselves.

0: ரசாயன புஸ்தகம் 61:9 அதுக்கு கேப்போமா?
1: அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள்.
0: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசுக்கு நிச்சயமா நம்மளே ஆசீர்வதிச்சிருப்பார். நிச்சயம் மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது ஆசீர்வாதத்தை பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையிலும் தேவனிடத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நமக்கு எங்கிருந்து ஆசீர்வாதம் வருது? சங்கீத புஸ்தகம் 115:15
1: வானத்தையும்
0: பூமியையும்
1: படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
0: பாத்தீங்களா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பாக்குற மக்கள் எல்லாம் இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ஆசீர்வாதம் பெற்ற சந்ததின்னு சொல்லி நம்ம பார்த்து அறிந்து கொள்ளுவாங்க. அப்ப நம்ம என்னெல்லாம் செய்யணுங்க தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக அன்னை மரியாளை பார்க்கிறோம். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? லூக்கான் சுவிசேஷம் 1:42
1: ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்
0: பாத்தீங்களா. அன்னை மரியாதை பார்த்து எலிசபெத்தம் சொல்றாங்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி. அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் பார்த்து மற்றவங்களை பார்த்து இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லத்தக்கதாக நம் வாழ்க்கையிலையும் காணப்பட வேண்டுமானால் மரியாதை பள்ளம் என்னெல்லாம் செய்யலாம் பார்க்க போறோம். தூதர் வந்து அன்னை மரியாதை பார்த்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? லூக்கான் சுவிசேஷம் 1:28
1: அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க
0: வாழ்க,
1: கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார்
0: ஸ்திரீகளுக்குள்ளே
1: நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான்.
0: நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். பாத்தீங்களா, அன்னை மரியாதை பார்த்து தூதர் அதைத்தான் சொன்னாரு, அவங்க எலிசபெத்தம்மா அதைத்தான் சொன்னாங்க. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் சுதன் சொல்றாரு. அன்னை மரியாதை பார்த்து கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா. அந்த அளவுக்கு தேவனாய் கர்த்தரோட மரியாதை என்ன செஞ்சாங்க, சஞ்சரித்து கொண்டிருந்தாங்க. அதனாலதான் தூதன் வந்து சொல்றாரு, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறான்னு சொல்லி. அருமையானவர்களே, நம்மளை பார்த்து மற்றவங்க சொல்லணும், ஆசிரிக்கப்பட்டவங்க கர்த்தரால் ஆசிரிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி சொல்லணும். அன்னை மரியாதை பார்த்து முதல் எலிசபெத்தம்மா சொன்னாங்க, 2 யார் சொன்னா? தூதரி சொன்னாங்க. அதை பார்த்துதான் உங்களை என்னையும் பார்த்து மற்றவங்களை கத்துக்குள்ள கத்தரால் ஆசிரிக்கப்பட்டவங்களே சொல்லணும். அப்படியா மரியாள் என்ன செஞ்சாங்க, மரியாள் வாழ்க்கையில் என்ன நன்மை இருந்து பாருங்க. லூக்கான் சுவிசேஷம் 1:48
1: அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார்.
0: அன்னை மரியா சொல்றாங்க, அடிமையின் தாழ்மைய நோக்கி பார்த்தார். அவங்க அந்த அளவுக்கு தாழ்மையா இருந்திருக்காங்க. அதனாலதான் ஆண்டவராக இயேசுகிறது கூட பாருங்க, அந்த 2000 முன்பாக அன்னை மரியாள் வயிற்றுல பிறந்தாரு. அவங்க என்ன அந்த அளவுக்கு அவங்க தாழ்மை இருந்திருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க பரிசுத்தமா இருந்திருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க தாழ்மையா இருந்திருக்காங்க. நம்மளும் கூட ஆண்டவரை இயேசுக்கு நம்ம உள்ளத்துல வர வேண்டும் சொன்னா நம்மளும் தாழ்மையா இருக்க வேண்டும். அதான் அன்னை மரியாள் சொன்னாங்க, அடிமையின் தாழ்மைய நோக்கி பார்த்தார். அதனாலதான் எலிசபெத்தம்மாவும் சொன்னாங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லி. தூதரும் சொன்னாரு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லி. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம தாழ்மையா இருக்க வேண்டும். தாழ்மையதான் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் எதுவும் பெருமை வராதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும், நம்ம தாழ்மையா இருக்கணும். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் புஸ்தகம் 4:10
1: கர்த்தருக்கு முன்பாக
0: தாழ்மைப்படுங்கள்,
1: அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
0: உயர்வடைய வேண்டுமா? அதுக்கு ஒரு முதலாவது காரணம், நம் வாழ்க்கையில் தாழ்மையா இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில உயர வேண்டுமா? தாழ்மைப்பட வேண்டும். நிறைய பேர் கொஞ்சம் வரங்களை பெற்றா கூட கொஞ்சம் அப்படியே உயர்த்திடுவாங்க, தன்னை உயர்த்துவாங்க. சிலர் பாருங்க, பாட்டு தாழ்ந்து இருந்துச்சுன்னா தன்னை உயர்த்துவாங்க. கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன காரியங்கள் அவங்க வாழ்க்கை இருந்துச்சுன்னா உடனே உயர்த்திடுவாங்க. கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உயர்த்துவார். உயர்வுக்கு வழி வேண்டுமானால் நம்ம தாழ்மையா இருக்க வேண்டும். சிலர் சின்ன தாழ்ந்து இருந்தா கூட தன்னை உயர்த்தி பேசிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு உயர முடியாது. தாழ்மை உள்ளவங்களதான் கர்த்தர் உயர்த்துவார். அன்னை மரியா தாழ்மையா இருந்தாங்க. அதனாலதான் கர்த்தராகி தேவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அன்னை மரியா வயிற்றுல பிறந்தாரு. அவங்க அந்த அளவுக்கு தாழ்மையா இருந்தாங்க. நீங்கள் நானும் கூட தாழ்மையா இருக்க வேண்டும். அவங்க சொல்றாங்க, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தாருன்னு சொன்னாங்க. அதனால நம்ம தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்த வல்லவரா இருக்கிறாரு. முதலாக பார்த்தோம், அன்னை மரியா தாழ்மையா இருந்தாங்க. அதனால கர்த்தரால் உயர்த்தினர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், சர்வத்தை உருவாக்கின சர்வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் அன்னை மரியாதை வயிற்றுல பிறந்தார். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு தாழ்மையா இருந்திருக்காங்க. நீங்கள் நானும் தாழ்மையா இருப்போமானால் நிச்சயமா நம்ம உள்ளத்துல பிறப்பார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், தாவீதை பார்க்கிறோம். ஒன்னு சாமுவேல் புஸ்தகம் 26:25.
1: அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
0: பாத்தீங்களா, ஒரு எதிரி. அந்த சவுல் வந்து தாவீத கொள்றதுக்காக எவ்வளவு நாட்கள் தேடிக்கொண்டே இருந்தார். ஆனா ஒரு நாள் தாவீது கையில சவுல ஆண்டு ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து கூட அவர் என்ன செய்யல, அவர் ஒரு தீங்கும் கூட அவர் செய்யல. அதெல்லாம் பார்த்ததுனால சவுல் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீது நீயே ஆசீர்வதிக்கப்பட்டவன். யார் சொல்றா? தாவீதுக்கு எதிர்வியா இருந்த சவுல் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அருமையானவர்களே, நீங்கள் நானும் நம்ம கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் சொன்னா நமக்கு நம்ம என்ன செய்யணும்? நமக்கு எதிரியா இருந்தாலும் கூட நம்ம அவங்களுக்கு ஒரு தீங்கு அவங்களுக்கு செய்யக்கூடாது. அது ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 5:44.
1: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்
0: உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள். நம்ம என்ன செய்யும்? சத்துருக்களுக்கு விரோதமா நம்ம வந்து எதிர்த்து நினைக்க கூடாது. சத்துருக்களுக்கு நம்ம தீங்கு நினைக்க கூடாது. சத்துருக்களை என்ன செய்யணும்? சிநேகிக்கணும். தாவீத் அப்படித்தான் செஞ்சார். தாவீத கொள்றதுக்காக சவுல் எத்தனையோ நாள் தேடி கொண்டிருந்தார். ஆனால் தாவீது கையில கத்தர் சவுலை ஒப்பு கொடுத்தும் கூட அவர் ஒரு ஒண்ணுமே அவர் செய்யல. அதனாலதான் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டனு சொல்லி நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு சொல்லி இருக்கிறார். உன் சத்துருக்களை சிநேகிங்கள்னு சொல்லி. நம்ம குரோதமா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நீ சிநேகிங்க, அன்பை காட்டுங்க. உங்களுடைய அன்பை காட்டுங்க. நீங்க உங்களால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமா நம்மளையும் தாவீத ஆசீர்வித தேவன், உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். அது மாத்திர தாவீத்து இன்னொரு கோணம் என்ன கோணம் என்பது தெரியுமா? 34:1.
1: கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்னு சொல்லி. நம்ம எப்பவுமே துதிக்க கத்துக்கணும், ஸ்தோத்திரம் என்ன கத்துக்கணும். எக்காலத்திலையும் துன்பமானாலும் சரி, இன்பமானாலும் சரி, நன்மையானாலும் சரி, தீன்மையானும் சரி, எல்லா நேரத்திலையும். அதான் சொல்றாரு, கத்திர எக்காலத்திலையும் ஸ்தோத்திரிப்பார், துதி எப்போது என் வாயில் இருக்கும். எப்போதும் அவரை துதிச்சுட்டே இருக்கணும். எந்த நேரத்தில் அவர் ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். அப்ப நம்மளை ஆண்டவர் நம்மளை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். தாவீது ஆசீர்வதி தேவன், உங்களை என்னை ஆசீர்வதிக்கிறது உறுதி. மூன்றாவது தாவீதத்தில் என்ன நன்மை இருந்தது தெரியுமா? சங்கீத புஸ்தகம் 109:4.
1: என் சிநேகத்திற்கு பதிலாக
0: என்னை விரோதிக்கிறார்கள்.
1: நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன்.
0: சிநேகத்துக்கு பதிலாக விரோதிக்கிறாங்க. நானோ எப்போதும் என்ன செய்வேன்? ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். பாத்தீங்களா அருமையானவர்களே, தாவீது வாழ்க்கையில காணப்பட்ட நன்மைகள். அவர் கர்த்தரை எக்காலத்தில் சோத்திரித்தார். துதி எப்போதும் கர்த்தர் துதிச்சே இருந்தார். அது மாத்திரல, தாவீத கொல்றதுக்காக சவுல் எத்தனையோ நாள் தேடினார். தாவீது கையில சவுல உப்பு கொடுத்தும் அவர் ஒண்ணுமே செய்யல. அதான் நம்ம ஆண்டவராக ஏத்துக்குது சொன்னார், சத்துருக்களை சிநேகிங்கள் சொல்லி. நம்ம சிநேகிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அது மாத்திரல, செவிக்கணும், அவர் ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். கர்த்தர் நிச்சயமா தாவீத ஆசீர்வித தேவன், உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். சத்துரு தாவீதை பார்த்து சொன்னார், என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டனு சொல்லி. நீங்கள் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? தாவீதை போல கர்த்தர்களை சிநேகிக்கணும். ரெண்டாவது இருந்த கூட கர்த்தர் எக்காலத்தில் சோதித்திருப்பார், துதி எப்போதையும் வாயில இருக்கும் சொன்னார். சவம் பண்ணி கொண்டிருந்தார், கர்த்தர் அவர் ஆசீர்வித்தார். மூன்றாவதாக ஆதியாகமம் புஸ்தகம் 26:26.
1: அபிமேலேக்கும் அவன் சிநேகிதனாகிய
0: அகுசாத்தும்
1: அவன் சேனாதிபதியாகிய
0: பீகோலும்
1: கேராலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள்.
0: ஈசாக்கு இடத்துல வந்தாங்க பாத்தீங்களா, ஈசாக்கு எடுத்து வந்தாங்க. அவங்க பார்த்து என்ன சொல்றாங்க பாருங்க, ஆதியாம் புஸ்தகம் 26:29
1: நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே.
0: ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவர் அறியாத ராஜா சொல்றாரு, நீ கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டனு சொல்லி ஈசாக்க பார்த்து சொல்றாரு. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டனு சொல்லி, கர்த்தர் தெரியாத ராஜா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களை சொல்லி சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்மளை மற்றவங்க பார்த்து தேவனை அறியாதவங்க கூட நம்மளை பார்த்து சொல்லணும், ஆசீர்வதிக்கப்பட்டவங்களையும் சொல்லி பாத்தீங்களா. அப்ப ஈசாக பார்த்து சொல்றாங்க, ஈசாக்கிட்ட என்ன குணம் நல்ல குணம் இருந்துச்சு. ஆதியாம் புஸ்தகம் 24:63
1: ஈசாக்கு
0: சாயங்கால வேளையிலே
1: தியானம் பண்ண
0: வெளியிலே போயிருந்து பாத்தீங்களா. தேவனை பற்றி தியானம் பண்ண எங்க போயிருந்தாரு, வெளியிலே போயிருந்தார். ஈசாக்கு தேவனை தியானிக்கிற ஒரு குணம் இருந்துச்சு. அது மாத்திரல, எபிரேயன் புஸ்தகம் 11:20
1: விசுவாசத்தினாலே
0: ஈசாக்கு
1: வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும்
0: விசுவாசம் அவருக்கு இருந்தது பாத்தீங்களா. அவருக்கு என்ன இருந்தது, விசுவாசம் இருந்தது. அவருக்கு முதல் தியானம் பண்ற குணம் இருந்துச்சு, ரெண்டாவது விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது. அதான் மார்க்கள் சுவிசேஷம் 9:23
1: இயேசு
0: அவனை நோக்கி,
1: நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும்
0: விசுவாசிக்கிறவனுக்கு
1: எல்லாம் கூடும் என்றார்
0: பாத்தீங்களா. ஈசாக்கு என்ன இருந்தது, தேவனை தியானம் பண்ண ஒரு குணம் இருந்துச்சு, அவருக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. அதனாலதான் தேவனை அறியாத சனங்கள் கூட வந்து சொல்றாங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படின்னு சொல்லி. அன்னை மரியாளை பார்த்து சொன்னாங்க, எலிசபெத்து சொன்னாங்க, தூதரில் சொன்னாங்க. அதே போல அவங்க வாழ்க்கையில தாழ்மை இருந்துச்சு. தாவியதை பார்த்து எதிரியான சவுல் சொல்றாரு, என் குமாரனா இங்க தாவியதை ஆசிரிக்கப்பட்டேன்னு. தாவியிட்ட என்ன இருந்துச்சு, கர்த்தரை துதிக்கக்கூடிய குணம் இருந்துச்சு, ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய குணம் இருந்துச்சு, அவர் சத்துருக்களை சிநேகிக்கக்கூடிய குணம் இருந்துச்சு. அருமையானவர்களே, நம்மளும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுமா. எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனை கொடான குடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோமை, துதிக்கிறோமை, போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஐயா. அப்பா, டிவி நிகழ்ச்சி பாக்குற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உன்னத பலத்தில எடுக்கட்டுங்க. கர்த்தர் தம்முடைய சனங்களை பலப்படுத்தி சமான் தேடி ஆசீர்வதிக்கிறான்னு சொன்ன வார்த்தைபடி நீர் ஆசீர்வதிங்க, சமான்த்தை தந்துடலும், சந்தோஷத்தை தந்துடலும் ஐயா. கர்த்தாவை நோக்கி பார்க்கிறோம், அற்புதங்களை அதிசயங்களை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய தருவிச்ச நீரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்க முடியாச்சு வைக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய தருவிச்ச நீரே, ஐஸ்வர்யத்தால் நிரப்புங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, சமான சந்தோஷத்தை தாரு, மகிழ்ச்சியை தாரு, ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க. கர்த்தாவே, உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்த நபர்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும் சொன்னீரே, சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. ரட்சிப்பின் பாத்திரம் மாற்றுங்க, ரச்சனை சந்தோஷத்தாங்க, உற்சாகத்தின் ஆவி தாங்க முடியாது செவிக்கிறோம், உன்னத பலத்தில் இடக்கட்ட முடியாது செவிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உயிர்ப்பிச்சிடும், உயிர்மீச்சை தாரு, எழுப்புற தாரு. உள்ள பிதாவே, உண்மை அறிந்து கொள்ள, அண்டிக் கொள்ள, சார்ந்து கொள்ள உம்மோடு இருக்க உதவி செய்ய முடியாது செவிக்கிறோம். என்ன நோய் இருந்தால் குணமாக்குங்க எஸ்அப்பா, எஸ்அப்பா, எஸ்அப்பா. என்ன நோய் இருந்தால் குணமாக்குங்க, கேன்சரை குணமாக்குங்க, எலும்பலியை குணமாக்குங்க, தேஞ்சு போன எலும்பை சரிப்படுத்துங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. கண் பார்வை குறைவுள்ளவர்கள் கண் பார்வை தாரும் இயேசுவே, இயேசுவே. புதிய கண்ணை வச்சு கண் பார்வை தாரும் ஐயா. கஷ்டத்தை மாத்துங்க, பிரச்சனையை நீக்கிருங்க சப்பா ஐயா. அப்பா ஸ்தோத்திர அப்பண்டிஸ் குணமாக்குங்க ஆண்டவர். அல்சரை குணமாக்குங்கப்பா, பலவீனத்தை மாற்றுங்க, கஷ்டங்களை மாத்திருங்க, பழத்தை அற்புதங்களை அடையாளம் செய்யுங்க சப்பா. தகப்பனே, தகப்பனே, அப்பாமி நோக்கி கெஞ்சிரும் காய்ச்சல் பலவீனங்களை மாற்றி போடுங்க, கஷ்டத்தை நீக்குங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சிங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. தகப்பனே, இறங்க முடியா கெஞ்சுகிறோமப்பா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பயத்தை தாரும், சம்மதம் இல்லாத குடும்பங்களை சமாளித்து தாரும். கஷ்டங்களை மாத்துங்க, கண்ணீரை துடைங்க, பிரச்சனையை மாத்துங்க ஆண்டவரே. அப்பா, குடிக்கிற குடும்பங்களை விடுதலையாக்குங்க சப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவாரஞ்சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெட்டி தாங்க. கத்தோடி நாம மட்டும்தான் மகிழப்படணும், அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. தகப்பனே, பெரியவராக இருந்து மணிநடத்தையும் காத்துக்கொள்ளும், ஒரு பேரின் சீப்போஸ்டர் எழுதிக்கொள்ளுங்க. தேவக்கிருவை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னது ஞானத்தை கொடுங்க. தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. வாலிபர்லாம் செவிக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க. தேவனை தேடக்கூடிய மனதை கொடுங்க. உசியா தேவனை தேட மனம் இணங்கியிருந்தாரேப்பா. அதே போல எங்கள் ஒவ்வொருவரையும் தேவனை தேட மனம் இணங்கியிருக்க கிருவை செய்யுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. பொறுப்படுத்தி காத்துக்கோங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏஸ்பா நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியின்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே. நம்ம சேவத்தை தேவன் கேட்டாரு. கண்ணீர் துடைச்சிக்கோங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதமாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
4: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட் பாருங்க. நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.

0: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் .in. God bless you.

0: கர்த்தர் நமக்கு கொடுத்த வசனம் லூக்கான் சுவிசேஷம் 12:54-55.
1: பின்பு அவர் ஜனங்களை நோக்கி மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள் அந்தபடியும் ஆகும் தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள் அந்தபடியும் ஆகும் மாயக்காரரே பூமியின் தோற்றத்தையும்
0: வானத்தின் தோற்றத்தையும்
1: நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே
0: இந்த காலத்தையோ
1: நிதானியாமல் போகிறது என்ன?
0: ஆமா, நம்ம வானத்தை பார்த்து இன்னைக்கு மழை வரும்னு சொல்றோம், இன்னைக்கு உஷ்டம் தோன்றும் சொல்றோம், அதெல்லாம் கரெக்டா. அன்று சொல்றாரு இந்த வருகையின் காலத்தை என் சனங்கள் என்ன செய்யறாங்க, அறியாம போறது என்ன? ஏன்னா மத்தேயு சுவிசேஷம் 24 லூக்கா 17:25 இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கு. 2 தீமோத்தேயு 3:1-7 இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தமும் நிறைவேறி கொண்டு வருது. அதை இந்த காலத்தையும் சனங்கள் அறியாமல் போறது என்ன அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறி கொண்டு வருது. ஆண்டு வருக ரொம்ப சமீபமா இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சந்திக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். அதுதான் ஆண்டு சொல்லுகிறார், நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சந்திக்க ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தர் வருக ரொம்ப சமீபம், ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருது. ஆமா, காற்று அடிக்கும் போது உஷ்டம் வருன்னு சொல்றோம், அது இப்படி நடக்குது. ஆனா இந்த காலத்தையும் அறியாம போயிருக்காங்க. எந்த காலம்? கர்த்தர் வருகையின் காலத்தை என்ன செய்யல, சனங்கள் அறியாம இருக்கிறாங்க, இன்னும் தேடாம இருக்கிறாங்க. எத்தனை சனங்கள்னு தேடாம இருக்கிறாங்க கர்த்தர, இன்னும் எத்தனை சனங்களை ஆண்டர் தேடாம மனம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஆண்டர் சொல்லுகிறார், நம்ம ஒரு நாள் ஆயத்தமா இருக்க வேண்டும். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படும், நம்ம ஒரு நாள் சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். ஏன்னா இந்த உலகத்துல எவ்வளவுதான் பொண்ணு பொருளை சேர்த்து வச்சாலும் இந்த உலகத்துல ஒன்னு என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. ஒன்னும் கொண்டு வந்தது இல்ல, ஒன்னும் கொண்டு போறது இல்ல. கர்த்தர் வருக சமீபம், நம்ம வருகைக்கு எல்லாரும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அதுதான் நம்ம கூட வரும். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 24:37-39.
1: நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
0: நித்தமா சொல்லிருக்கார், நோவா காலத்துல எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரர் வருங்காலத்திலயும் நடக்கும்.
1: எப்படியெனில்
0: ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே
1: நோவா பிரளயத்துக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து
0: அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும்
1: உணராதிருந்தார்கள்.
0: அப்படியே
1: மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
0: அப்படியே மனுஷகுமாரர் பாருங்க, பெண் கொடுத்து பெண் கொள்றாங்க, திடீர்னு பெருங்க. இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் நிறைய டைவர்ஸ் நடக்குது. பெண் கொள்றாங்க அப்புறம் கொடுத்துறாங்க. இந்த மாதிரி காரியங்கள் வந்து இந்த உலகத்துல அதிகமா நடந்து கொண்டிருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் வருக ரொம்ப சமீபம் அன்று சொன்னாரு. நோவா காலத்துல எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்திலயும் நடக்கும். என்ன செய்ய, புசித்து குடித்து பெண் கொடுத்து எங்க பார்த்தாலும் டை வைஸ் பலவீனம் பிரச்சனை இப்படி நடந்து கொண்டிருக்கு. அதுதான் ஆண்டவர் சொன்னார், பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இப்படிப்பட்ட காலங்கள் மனுஷகுமார் வரும்போது நடக்கிறாரு. இப்ப அதனால என்ன செய்யும், அது சலப்பிரம் வந்து வாரி கொண்டு போற வரைக்கும் அவங்க என்ன செய்யல, உணராது இருந்தாங்க. அது போல இந்த உலகத்திலயும் பாருங்க, ஆண்டர் வருகை பற்றி எல்லாமே தெரியும், ஆனால் சனங்களை இந்த உணர்ந்து கர்த்தரத்துல வரல. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உணராது இருந்தாங்க. இப்படிலாம் நடந்தா கூட கர்த்தர் தேடணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வாஞ்சல் இல்லாம இருந்தாங்க. இந்த காலத்தின் சனங்க நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆதியாகம புஸ்தகம் 6:10-12.
1: நோவா
0: சேம்
1: காம்
0: காம்
1: யாபேத்
0: யாபேத்
1: என்னும் மூன்று குமாரரை பெற்றார்.
0: பூமியானது
1: தேவனுக்கு முன்பாக
0: சீர்கெட்டதாய்
1: இருந்தது.
0: பூமி எப்படி இருந்தது தேவனுக்கு முன்பாக? சீர்கெட்டதா இருந்தது.
1: பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது.
0: மாம்சமான யாவரும்
1: பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள்.
0: பூமியில தங்கள் வழியை என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, அதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கு. பாருங்க, எங்க பார்த்தாலும் ஆடு மாடு வெட்டுற மாதிரி சன்னங்களை என்ன செஞ்சாங்க, வெட்டிடுறாங்க. கணவன் மனைவி கொண்டு விடுற, மனைவி கணவனை கொண்டு விடுற, இப்படிதான் காலங்கள் நடக்குது. சீர்கெட்டு போய் கிடக்குது. கொடுமையினால் நிறைந்திருக்கிறாங்க சனங்கள். கத்தர் எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க. நிறைய காரியங்கள் வேதனையான காரியம் தான் நடக்குது. வாலி பிள்ளைகளுக்கு ஸ்கூலு போனாலும் அங்க ஸ்கூல்லயும் பாதுகாவல் இல்ல. படிக்கிறதுக்கா போறாங்க, அங்கேயும் டீச்சர்னால எத்தனையோ பாடுகள் படுறாங்க, எத்தனை கண்ணீர் வேதனை கஷ்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள். அதுதான் அன்று சொல்றாரு. பூமி எப்படி இருந்ததா, கொடுமினால எங்க பார்த்தாலும் பயங்கரமான காரியங்கள், பயங்கரமான வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கு. அன்று பார்த்தாரு இப்படி இருக்குதேன்னு சொல்லிட்டு. அது மாதிரி இந்த நாட்கள்லயும் அப்படிதான் நடக்குது பாருங்க. எங்க பார்த்தாலும் தப்பான வழியில போயிடுறாங்க பெண்கள் ஆண்களும். கடைசியில பார்த்தா கணவன் அவ மனைவி கொண்டு விடுறாங்க, மனைவி கணவனை கொண்டு விடுறாங்க. இதெல்லாம் இப்ப சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு போனாலும் ஆபத்து, கூறு போற இடத்துலயும் வேலை போற இடத்துலயும், வீட்டுல இருந்தாலுமே பிரச்சனை தான். எத்தனை பேர் வீட்டுல இருக்கிறாங்க, வீட்டுல இருக்கும் போதே அவங்களுக்கு பெரிய ஆபத்துக்கள். இப்படி காரியங்களா நடக்கும்போது நம்ம பூமி எப்படி இருக்கு, சீர்கிட்டு போயிடுச்சு, கொடுமையில நிறைந்திருக்கு. தேவன் பார்த்தாரு, ஐயோ இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி தேவன் வேதனையோடு இருந்தாரு. மாம்சமான யாவரும் என்ன செய்ய, தங்கள் வழிய கெடுத்து கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு மனம் திரும்பணும் சொல்லி எண்ணமே இல்லை. அதே போலதான் இந்த நாட்களையும் அப்படிதான் நடக்குது. தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஐயோ கத்தர் பயப்படுற பயமே இல்லாம போயிடுச்சு. கத்தர் வேதனையோட பார்த்தார். அதனால நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே, அந்த நோவா காலத்துல எப்படி செய்ய உணர்வுலாம் போயிட்டாங்க. ஆண்டவரை புசித்தாங்க, குளித்தாங்க, பெண் கொண்டாங்க, பெண் கொடுத்தாங்க, சலப்பிரையில வந்து வாரி கொண்டு போற வரைக்கும் என்ன செய்யல, அவங்களுக்கு உணர்வே இல்லாம இருந்து. நம்ம அப்படி இருக்க கூடாது. ஆண்டவர் கேட்கணும். சங்கீத புஸ்தகம் 119:34
1: எனக்கு உணர்வை தாரும்.
0: நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் எனக்கு உணர்வை தாரும் சுவாமி, உணர்த்துமாப்பா. நான் எங்க ஆண்டவர் உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யறேன், நான் எங்க ஆண்டவர் வீட்டு தூரமா இருக்கிறேன், எனக்கு காமிங்க ஆண்டவரே சொல்லி நம்ம உணர்வை தாருன்னு சொல்லி நம்ம ஒருவரும் கேட்கணும். அதான் வேதத்துல வாசிக்கிறோம், யோவான் சுவிசேஷம் 16:8
1: அவர் வந்து பாவத்தை குறித்தும்
0: நீதியை குறித்தும்
1: நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்.
0: பாத்தீங்களா, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு இப்படி எல்லாம் இருக்குது. உலக பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறாரு, நீதி குறித்து உணர்த்துறாரு. அது மாத்திர இப்படிலாம் செஞ்சா நாய் திருப்பு இருக்குன்னு சொல்லி பரிசுத்தை நமக்குள்ள பரிசுத்தை அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நாய் திருப்பை குறிச்சு உலகத்தை கண்டித்து உணர்த்துறாரு. பரிசுத்தை அபிஷேகம் பெற்றவங்க நம்ம என்ன செய்யணும், உலக பிரகாரமான பாவங்களுக்கு விலகி நம்ம ஆத்மாவை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. நம்ம ஆத்மா காத்துக்கொள்ளணும். நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம வழி கர்த்தரை ஒப்பு கொடுத்த ஆண்டவர் நான் எப்படி நடக்கணும் எனக்கு சொல்லித்தருமாண்டவர். ஆண்டவர் சொன்ன, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிய உனக்கு காண்பி உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுன்னு சொல்லி இருக்கிறார். அவர் ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர் நம்ம வழியை கத்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒப்பு வைத்து நம்ம கர்த்தரை கேட்டா நம்ம எப்படிலாம் நடக்கூடிய என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி அவர் ஆலோசனை சொல்லுவார். அல்லேலூயா. யாத்திரம் புஸ்தகம் 4:15
1: நீ அவனோடு பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் என்ன செய்ய நமக்குள்ள இருந்து என்ன செய்ய நம்ம வாயிலையும் இருந்து மோசேக்க ஆரோனு சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி நம்மளுக்கும் தேவன் என்ன செய்ய நம்ம வாயிலிருந்து நமக்கு என்ன செய்ய வேண்டியது நமக்கு என்ன செய்வாரு, உணர்த்துவார். எப்படி போகணும், என்ன செய்யணும், இந்த உலகம் இப்படி இருக்குதே, எப்படி வாழணும், கத்திற்கு எப்படி பயந்து இருக்கணும், கத்திற்காக எப்படி பயந்து ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்யணும், உணர்த்துவார். செவ்வம் செய்வோமா. எங்கள் அன்பாடியை சித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய சீவனுள்ள வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. வல்லமை படுத்துங்க, அக்கின் சுவாலையை மாத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யப்பா. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், உண்மை தேடாத மக்களை தேடணும், அம்மை அறியாத மக்களை அறிந்து கொள்ளணும் அப்பா. அப்பா ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய முடியாது. செபிக்கிற மகத்தான காரியத்தை செய்ய சப்பா தகப்பனே, பரிசுத்தன் அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுங்கப்பா, அக்கிரே போடுங்க ஆண்டவரே. தகப்பனே நன்மையான காரியத்தை செய்ய வேண்டிக் கொள்வதற்கும் அனைப்பதற்கும் அதிகமாய்க்கிறிய செய்ய. ஐயாமை நோக்கி கெஞ்சிரோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்குனேசப்பா, குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை போய் தரணேசப்பா. ஆண்டவரையும் துதிக்கிறோம், நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. எஸ்அப்பா எஸ்அப்பா எஸ்அப்பா, குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை போய் தாங்க எஸ்அப்பா. கடனோடு இருக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க, கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு கண்ணீரை தொடங்கிய எஸ்அப்பா. ஆண்டவரையும் என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க எஸ்அப்பா, சுகரை குணமாக்குங்க எஸ்அப்பா, கொலஸ்ட்ரால் குணமாக்குங்க எஸ்அப்பா, சுகர் வியாதி குணமாக்குங்க எஸ்அப்பா, குணமாக்குங்க அப்பா, பிபி குணமாக்குங்க எஸ்அப்பா, பிபி குணமாக்குங்க. நன்மைகளை அவர் வாழ்க்கையில செய்யுங்க எஸ்அப்பாக்கு, நன்மைகளை அவர் வாழ்க்கையில செய்யுங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க எஸ்அப்பா, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க எஸ்அப்பா. தகப்பனே இறக்க செய்யுங்க, இறக்க செய்யுங்க எஸ்அப்பா. அப்பா வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்கப்பா, கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க. வீடு கட்ட முடியலன்னு சொல்லி கலங்குற மக்களுக்கு வீடு கட்ட உதவி செய்யுங்க எஸ்அப்பா. பிரச்சனைலாம் நிக்கிறங்க ஆண்டவரே. அப்பா மகத்தான காரியத்தை செய்யுங்க அப்பா. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுத்துருங்கப்பா. அப்பா அமை ஸ்தோத்திரம். தகப்பனே மே துதிக்கிறோம், மே துதிக்கிறோம். கான்ட்ராக்டுக்காக காத்திருக்க மக்கள் நல்ல கான்ட்ராக்ட் கிடைச்சி அவங்களுக்கு நல்ல ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. சமான சந்தோஷத்தை கொடுங்க, மகிழ்ச்சி ஆறுதலையும் தந்துடலும். மகத்தான காரியத்தை செய்யுங்க. கத்துடி கிருவை கத்துடி பிரசனம் முடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. ஒருத்தர் கூட கஷ்டப்படக்கூடாதப்பா, எல்லாரும் கஷ்டத்தையும் மாத்திருங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் மாற்றுங்க. டிவி பார்க்குற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படணும், நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கொள்ளணும் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க சப்பா. அன்பின் தேவனையும் என் நோக்கி கெஞ்சுரே சப்பா, கெஞ்சுரோ. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க சப்பா. என்ன விலை இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க. மந்திரம் செய்வினைகள் பெல்யூசனிகள் எல்லாவற்றையும் உடைத்து போடுங்க சப்பா, உடைத்து போடுங்க சப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு மனக்கண்களை திறந்துவிடுங்கப்பா. எந்த மனிதனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நீங்க தானே சப்பா. ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. தகப்பனே தகப்பனே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறகமா இருப்பீங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. தேவக்கிருவை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்குள்ளாகவே உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாம் மகிழ்ப்பிடட்டும் ஐயா. கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீதானே ஆண்டவரே, அற்புதங்களை அடையாளம் செய்ய முடியும். உங்களால முடியுமாப்பா. இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஒவ்வொருவரையும் தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க ஆண்டவரே. மகத்தான காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். இந்த நிகழ்ச்சி நிமித்தமா நீர் மகிழ்ப்படணும் இயேசப்பா. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு இரட்சகர் இயேசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜிக்கிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தாவே எங்க செவத்தை கேட்டிருக்கிறதுக்காக நன்றி, நன்றி. செவத்தை கேட்டிருக்கிற பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில் எதிர்பாருங்க.

0: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர்கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர்கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானோ ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகனா ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அது வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andatjesus.in. God bless you.

0: தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்சை. ஹல்லேலூயா. அதுக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ரெண்டாவதாக பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் சொன்னா என்ன செய்யணுமா பாருங்க. ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 2:9
1: எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: யாரு கொடுக்கிறார் பாருங்க. தேவன் தமிழத்தில் அன்பு வருவர்களுக்கு
1: ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை
0: காது கேட்கவும் இல்லை
1: அவைகள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை.
0: எது தேவனுடைய ராஜ்யத்தை கண் காணவும் இல்ல, காது என்ன செய்யல, கேட்கவும் இல்ல, இதயத்தில மனிதருடைய இதயத்தில தோன்றவும் இல்ல. ஆண்டவர் அன்பு தேவனிடத்தில் முழு மனதோடு அன்பு கூறும்போது நமக்கு அந்த வீடை தராரு. வாசித்து பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 2:5.
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை
0: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா பாத்தீங்களா. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறவங்களுக்கு என்ன செய்யறாங்க,
1: வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா.
0: சுதந்திரிக்கிறவர்களும் தெரிந்து கொள்ளவர் என்ன வாக்குத்தான் சொன்னார், என் பிதா வீட்டுல அன்னைக்க வாசத்தலங்கு. அப்படி இல்லாத உங்களுக்கு சொல்லிருப்பேன், திரும்ப வந்தவங்களை என்ன செய்வேன், என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன்னு சொன்னார். அந்த வாக்குத்தத்தில அந்த வாக்குத்தத்தை நம்பி கர்த்தரிடத்தில் அன்பு கூறினவங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொண்ட ராஜ்யத்துக்கு நீங்கள் நானும் போக வேண்டும். இந்த உலகத்தை நம்பி யாரும் வளர்ந்தாலும் உலகத்துல ஒண்ணுமே இல்ல. வெங்காயம் விரிச்சா என்ன இருக்குது, அதுல என்னதான் இருக்குது, தோல் தான் இருக்குது. தோல் எத்தனை எவ்வளவு விரிக்கிறீங்க அத்தனை தோல் தான். ஆனால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா இந்த உலகத்தை விட்டு கர்த்தரை நோக்கி நம்ம எப்போதும் ஜெபம் துதி ஸ்தோத்திரம் உள்ளத்துல பாடிக்கொண்டே இருப்போமானால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு கட்டாயம் போக முடியும். இந்த உலகத்துல நான் உலகம் எனக்கு வேணும் உலகம் வேணும்னு சொல்லி நீங்க என்னதான் உலகத்துல வாழ்ந்தாலும் கடைசியில ஒண்ணுமே இல்ல. பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறாரு 1 Corinthians 7:31.
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
0: அதை
1: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும்
0: இருக்க வேண்டும்.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: உலகத்து வேஷம் என்ன செய்யப்போது கடந்து போய் உலகத்துல என்னதான் செஞ்சாலும் எல்லாமே ஒரு நாள் கடந்து போவோம். கர்த்தர் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாரு. ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு, தமிழத்தில் அன்பு குருவர்களுக்கு வாக்கு தத்துவம் பண்ணின ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு தத்துவம், அதே சொன்னார், என் பிதா வீட்டுல அநேக வாக்குஸ்தலம் உண்டு. அப்படி இல்லைன்னா சொல்லியிருப்ப, மறுபடியும் வந்து உங்களை இறைச்சி என்னோட

0: சேர்த்துக் கொள்வேன் சொல்லி அந்த வாக்கு தத்தம் பண்ணினவர்களை கர்த்தர் கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு. யாருக்கு கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு? ஆண்டவரத்துல அன்பு கூறுறவங்களுக்கு. அல்லேலூயா. முழு மனதோடு அவரத்துல அன்பு கூற வேண்டும். அதுதாங்க சொல்றாரு, அன்பு கூற வேண்டும், அழியாத அன்பு. பணம் கொடுத்தா ஆண்டுகிட்டு போகணும், பணம் இல்லைன்னா சோர்ந்து போயிடக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் எனக்கு வேணும், கர்த்தர் எனக்கு வேணும் அப்படிங்கிறது அன்பு கூற வேண்டும். எபேசியர் புத்தகம் 6:24.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில்
0: அழியாத
1: அன்புடனே,
0: அழியாத அன்புடனே
1: அன்பு கூறுகிற யாவரோடும்,
0: அன்பு கூறுகிற யாவரோடும். பாத்தீங்களா, அழியாத அன்பு. என்ன இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எனக்கு இயேசு போது, என் இயேசு போது. அந்த அன்பு கூடும் போது நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுப்பார். இன்னைக்கு தெரியாது, பரலோகத்தில் நமக்கு பெரிய ஒரு பெரிய சிங்காசனம் கழிச்சிருக்கிறார். அங்க ஒரு ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருப்போம். அதெல்லாம் பார்த்தா இப்ப பார்த்தா அதை யோசிக்க முடியாது. என்ன அதான் சொன்னார், கண் காணவும் இல்ல, காது கேட்கவும் இல்ல, இறுதியத்தில் அதை என்ன செய்ய முடியாது, உணர்வு தோன்றவும் இல்ல. அந்த ராஜ்யத்தை நம்ம பார்க்கும்போது தான் பெரிய மகிழ்ச்சி. அல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். உடனே ஆயத்தப்பட முடியாது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன சொல்றார், கர்த்தர் உங்களோட என்ன பேசுறாருன்னு சொல்லி நம்ம ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. எப்படி அன்பு கூறும் சொல்றாரு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 22:37.
1: இயேசு அவனை நோக்கி,
0: இயேசு அவனை நோக்கி,
1: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
0: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
1: உன் முழு இருதயத்தோடும்,
0: உன் முழு இருதயத்தோடும்,
1: உன் முழு ஆத்மாவோடும்,
0: உன் முழு ஆத்மாவோடும்,
1: உன் முழு மனதோடும்,
0: உன் முழு மனதோடும்
1: அன்பு கூறுவாயாக,
0: அன்பு கூறுவாயாக. முழு இருதயத்தோடும், முழு ஆத்மத்தோடும், முழு மனதோடும் கர்த்தர் என்ன செய்யணும், அன்பு கூறணும். பாதி உலகத்துக்கும் பாதி இயேசுக்கத்துக்கும் இருக்கக்கூடாது. அதான் சொல்லிட்டார், முழுதியத்தோடும் ஆத்மத்தோடும் மனதோடும் அவர்கள் அன்பு கூறுவான் சொன்னா. அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை நம்ம கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த உலகத்தை நம்பி நீ வாழக்கூடாது அருமையானவர்களே. உலகம் பேசம் கடந்து போவோம், உலகத்தில் என்ன பாடுபட்டாலும் கொஞ்ச நாள் தான். பாருங்க நாட்கள் எப்படி ஓடுது பார்த்தீங்களா, மட மட மட மடம் போயிருக்குது. நம்ம கர்த்தரை முழுமையாய் பற்றி கொள்ள வேண்டும். முழுதியத்தோடும் ஆத்மத்தோடும் மனதோடு அவரை பற்றி கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தோம், முதல்ல என்ன சொல்றாரு அவர், அந்த ராஜ்யத்தை பேர்னா என்ன செய்யும், நமக்கு விருப்பம் வேணும். அல்லேலூயா. விருப்பம் உள்ளவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யும், ராஜ்யத்தை தேவன் கொடுக்கிறா. அவர் தேவன் சொல்றது கூட அவர் என்ன செய்ய மாட்டாரா, வெக்கப்படவே மாட்டார். ரெண்டாவது தேவனுடைய ராஜ்யத்தை யாருக்கு கொடுக்கிறார், அவரிடத்துல அன்பு கொடுறவங்களுக்கு கொடுக்கிறாரு. மூன்றாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 22:29.
1: ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல,
0: என் பிதா ஒரு ராஜ்யத்தை எனக்கு ஏற்படுத்தினது போல
1: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்,
0: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். பிதா எப்படி இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி, யாரை பத்தி சொன்னார், தம்முடைய சீசரை பார்த்து சொன்னார். ஹலிலூயா. சீசரை பார்த்து நீங்க எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா கத்து சொல்றாரு, சீசரை பார்த்து சொல்றாரு, பிதா எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போல நான் உங்களுக்கு ஒரு சலத்தை என்ன செய்ய போறேன், ஆயத்தப்பட போகிறேன்னு சொன்னாரு. சீசர்கள் என்ன செய்ய, கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாங்க. அவங்களும் கர்த்தருடைய ஊழியர்ல யாருமே பணக்காரா இருந்ததே கிடையாது, எல்லாம் கஷ்டப்பட்டவங்க தான், எல்லாம் பாடுபட்டவங்க தான், படுக்கிறது கூட இடம் இல்லாமலாம் பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஊழியரை பார்த்து தான் தேவன் சொன்னார், பிதான ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்த நான் உங்களுக்கு ஒரு தலத்தை ஆயத்தப்பட போறேன். வெளிப்பத்திர விசேஷம் 22:5.
1: அங்கே ராக்காலம் இராது,
0: அங்க என்ன இல்ல, பரலோகத்தில் என்ன இல்ல, ராக்காலம் இராது,
1: விளக்கும்
0: விளக்கும்
1: சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை,
0: விளக்கு வேண்டாம் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. அந்த ராஜ்யத்துக்கு தான் போவோம்.
1: தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்,
0: தேவனாகிய கர்த்தரே அவர் மேல் பிரகாசிப்பார்,
1: அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள்.
0: அவர் என்ன செய்வாங்க, சதா காலங்களும் அரசாளுவார்கள். பாத்தீங்களா, விளக்கு வேண்டா சூரியன் வேண்டா, கர்த்தரே நம்ம பிரகாசிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழ்றவங்க என்ன செய்வாங்க, சதா காலமும் அரசாளுவார்கள். இந்த உலகத்தின் வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், ஒரு நாள் கர்த்தர் வரப்படுறாரு. அன்னைக்கு நம்ம திடீர்னு வந்து ஆயத்தம் பண்ண முடியாது, அதான் இப்பயே ஆயத்தம் பண்ண வேண்டும். ஆமோசுல சொல்றாரு, ஆமோசு 4:12 கடைசியில, உன் தேவனை சந்திக்கும்படி நீயே ஆயத்தப்படுது.
1: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
0: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
1: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு.
0: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. கர்த்தர் ஆயத்தப்படுத்துறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தர் வருக சமீபமாயிருச்சு, ரொம்ப ரொம்ப சமீபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு நீங்களும் போகணும். அங்க என்ன இல்ல, விளக்கு வெளிச்சம் வேண்டுதில்ல, சூரியனும் விளக்கு வெளிச்சம் வேண்டுதில்ல, கர்த்தரை நம்ம பிரகாசிப்பார். அங்க என்ன செப்பார், நம்ம சதா காலமா அரசால போகிறோம். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நான் போக போறோம். அதற்கு நம்மளை கர்த்தர் தகுதிப்படுத்த வேண்டும். இப்பயே நம்ம தகுதிப்படுத்த கேட்க வேண்டும். திடீர்னு ஆண்டவர் வந்துட்டார்னா, திடீர்னு நம்ம ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம எப்ப ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்படுன்னு தெரியாது. எப்ப இயேசுக்கு வருவார்னு தெரியாது. நம்ம வாழ்க்கையை கர்த்தர் எதுக்கு ஒப்பிட்டு இருக்காரு, புல்லுக்கு ஒப்பிட்டு இருக்காரு, புல்லின் பூவிக்கு ஒப்பிட்டு இருக்கிறார். நம்ம ஆத்தம எப்ப எடுத்துக்கொள்ள நமக்கு தெரியாது. எப்ப நம்ம முடிவு வரும் நமக்கு தெரியாது. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தடி ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தடி ஊழியத்தை செய்யணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தடி ஊழியத்தை செய்யணும். அதுதான் சொல்றாரு கொலோசியன் புஸ்தகம் 3:24.
1: எதை செய்தாலும்,
0: எதை செய்தாலும்,
1: அதை மனுஷருக்கு என்று செய்யாமல்,
0: அவர்கள் மனுஷருக்கு என்று செய்யாமல்,
1: கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
0: அவர் யாருக்காக செய்யணுமா, கர்த்தருக்கென்று சும்மா இல்ல, மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். அந்த ராஜ்யத்துக்கு தான் போறோம். அவர்தான் நம்ம ராஜ்யம், நம்ம ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிற தேவன். அவருக்காக மனப்பூர்வமா செய்ய வேண்டும். ஐயோ செய்யணுமே, ஐயோ செவிக்க, அக்கா செவிக்க சொல்லிடுவாங்களா, போனா செவிக்க சொல்லிடுவாங்க, கஷ்டம் செவிக்கு போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க எத்தனை பேர். அதை நம்ம அவங்கள பார்க்க வேண்டாம். எதை செய்தாலும் என்ன செய்யணும், கத்திருக்கின்ற மரப்பூர்வமா செய்ய வேண்டும். அவர் தான் நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. யார் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு, யாரு, யாசப்பா. அப்ப அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்க நானும் போகணும். அப்படியா நம்ம ஊழியத்தை எப்படி செய்யணும், கத்திருக்கின்ற மனப்பூர்வமா செய்ய வேண்டும். எதை செய்தாலும் கர்த்தர் பாக்குறார். மனிதர் யாரும் பார்க்கணும் அவசியமே கிடையாது, கர்த்தர் அவங்களை பார்க்கிறார். அதைத்தான் அது கரெக்டாக செய்யணும். அவர் பார்க்கிறாருங்க, பயத்தோடு பக்தியோடு செய்யணும், செபிக்கணும், துதிக்கணும். எப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நம்ம இறுதி அடைஞ்சிருக்கணும். நம்ம எப்படியானாலும் நாட்களை கழிக்கலாம், வீண் பயிற்சி, வீண் குழப்பம், எப்படி வேணாலும் வாழலாம், அது முக்கியமே அல்ல. கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்க, கர்த்தர் எங்க பார்க்கிறாரு, இதயத்தை பார்க்கிறார். அந்த வாஞ்சியோட எதை செய்தாலும் மனிதருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். கொலோசியன் புஸ்தகம் 4:17.
1: அர்ப்பிப்பை கண்டு,
0: அர்ப்பிப்பை கண்டு,
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றும்படி,
0: நிறைவேற்றும்படி
1: கவனமாய் இருப்பாயாக என்று சொல்லுங்கள்.
0: கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுக்க நம்ம எப்படி இருக்கணும், கவனமா. யாரும் நமக்கு இந்த உலகத்தில் சிரேசி கொடுக்க மாட்டாங்க, யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க. நல்ல ஒளிஞ்செஞ்சாலும் யார் பாக்குறாரு, நம்மள யார் பாக்குறா, ஆண்டவரே இயேசுக்கு பாக்குறாரு. அந்த ஊழியத்தை செல்ல நம்ம எப்படி இருக்கணுமா, கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். கர்த்தர் வரப்போறார். அன்று வருக ரொம்ப சமீபம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய நம்ம எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும். இந்த உலகத்துல ஊழிஞ்செஞ்சா அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, இவங்க நல்ல, அது வேண்டாம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய நம்ம எப்படி இருக்கணும், கவனமா இருக்க வேண்டும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை எப்படியா செய்யணும், ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 27:23.
1: உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்,
0: உன் ஆடுகளின் நிலையை நன்றாய் அறிந்து கொள்,
1: உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு.
0: நம்ம என்ன செய்யணும், நம்ம கையில பிடித்த மக்கள் மேல நம்ம கவனமா இருக்கணும். இந்த காலத்துல என்னதான் கவனமா இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கத்துட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ண, அவ்வளவுதான். சரி, மந்தைகள் மேல எப்படி இருக்கணுமா, கவனமா இருக்கணும். கற்று வரப்போறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்டுனா இப்பொழுது நம்ம செவம்பட போறோம். எங்கள் அன்பாய் நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்கப்பா. எத்தனையோ பேர் அப்ப நரம்பு தளர்ச்சினால கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, அவங்கள குணமாக்குப்பா. எலும்பலியை குணமாக்குங்க ஆண்டவரே, கேன்சர் வியாதியை குணமாக்குங்க ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே அப்பா, எல்லா வியாதியும் குணமாக்குங்க ஆண்டவரே. அப்பா மே துதிக்கிறோம். வயிற்று பலவின் தல்சர குணமாக்குங்க சப்பா. மகிமையான காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செஞ்சே சப்பா. ஆண்டவரே நீங்க தப்பா செய்யணும், நீங்க தப்பா குணமாக்கணும், குணமாக்கணும் ஐயா. நானே லவ் டீச்சரை கத்தனு சொன்னீங்களாமே, நீங்க செய்யப்பா செய்யப்பா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம். அப்ப கண் பார்வை குறைவுள்ள மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க. கண்ணை உண்டாக்கணும், காணாரோ காதை உண்டாக்கணும் கேளாரோ என்று சொன்னீங்களே அப்பா. காதுல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஏசப்பா. காது குணமாக்கும், காதை குணமாக்கும். கண் பார்வையும் காதையும் வேதனைப்படுத்துற பொல்லாத அசுத்தாவிய நஸ்ரேனாகி இயேசுக்கு நாமத்துல கடிந்து கொண்டு கட்டிட்டு வைக்கிறோம். உங்க ரத்தம் ஆண்டவரே எல்லாருமே தெளிங்க ஏசப்பா. விடுதலை கொடுங்க ராஜா. மகத்தான காரியத்தை செஞ்ச ஏசப்பா, அற்புதத்தை செஞ்ச ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே குணமாக்குங்க, குணமாக்க குணமாக்குங்க ஏசப்பா. முது தண்டில வழிய குணமாக்குப்பா, முது தண்டு வழிய குணமாக்குங்க ஏசப்பா. அதிசயங்களை செய்யப்பா, ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும், தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிந்து கொள்ளணும். ஆத்தும கண்களை திறந்துடுங்க, அவை பார்க்க உதவிச்சிங்கப்பா. நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீ, இருக்கட்டு விலக்கி காத்து ரட்சனை பாடலாம் சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன் சொன்ன வாக்குத்தின்படி ஒவ்வொருவரும் பார்க்கும் அறிந்து கொள்ள நன்றி கொள்ள கிருபை செய்யப்பா. அன்பின் தகப்பனையுமே துதிக்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பள்ளிசனியங்கள் எல்லா கிரியிலையும் என் தேவனாய் கர்த்தருடைய நாமத்துல அப்புறப்படுத்தி செவிக்கிறோம் ஐயா. ஒரு மக்களை ஆசீர்வதிங்க. வேலையில உயர்வாக துடிக்கி பக்கத்துல மக்கள் ஆபீஸ்ல சொல்லி கொடுத்து வேலை தடை பண்ற மக்கள் எல்லாம் சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க சப்பா. குழந்தை பக்கெல்லாம் சகுலி குழந்தை பக்கத்தை தாங்கப்பா. பெரும்பாலும் உள்ள கஷ்டப்படுற மக்கள் பெரும்பாலும் குணமாக்கிருங்க. காத்துக்கோங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்க உதவிச்சிங்க. ஆத்துமா கண்களை திறந்து விடுங்க. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேஸ்ல இருக்க மக்களை வெற்றி தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வீடு கட்ட முடியாத தடைகளை மாற்றி போடுங்க, நல்ல வீடு கட்டி கொடுங்க. அவங்க நாம் மகிப்படட்டும். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க. உள்ள தேவனாய் கத்தர் ஒவ்வொருவர் தேவையும் சந்திப்பீராக. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனமாக்கி செலுத்துறோம் யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக்க ஜீவிரம் பரமபிதாவே ஆமே. நம்ம செவத்தை தேவன் கேட்டிருக்கிறாரு, கலங்காதீங்க.
2: Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதமாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கு தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019 மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000026 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவதைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிடம் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுனா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நம் தேசியின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address: aslinkaram@gmail.com. Our website:

0: பிலிப்பியர் புத்தகம் 3 அதிகாரம் 20 வசனம்.
1: நம்முடைய குடியிருப்போ
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது.
0: பரலோகத்தில் இருக்கிறது.
1: அங்கே இருந்து
0: கர்த்தராயிருக்கிற
1: இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர்,
0: இயேசு கிறிஸ்து இரட்சகர்
1: வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகை நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஆயத்தத்தோட எப்ப வந்தாலும் தேவனை சந்திக்க நம்ம என்ன செய்யணும், எதிர்பார்த்தோடு இருக்கும். நாளைக்கு வருவாரா இன்னைக்கு வருவாரான்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். கர்த்தர் என்ன செய்வார், திடீர்னு வர்றாலு வந்துருவார். நம்ம எதிர்பார்க்காத இருக்கனால வந்துட்டாருன்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம ஒரு நாள் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்கு, பரலோகத்துல இருக்கு. இந்த ஊர்ல எவ்வளவோ சொத்து சுகம் எல்லாமே இருந்தாலும், இந்த ஊர்ல நமக்கு நிறைய செல்வாக்கு இருந்தாலும், நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது, பரலோகத்துல தான். அங்கதான், அதான் நிரந்தரமான இடம். இது ஒன்று நமக்கு நிரந்தரமான இடமே கிடையாது. அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் இரட்சகராக இயேசு கிறிஸ்து வருகை நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எப்போ வருவார், எப்போ வருவார், அவரோடு நம்ம இருக்க வேண்டும் சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். 1 தெசலோனிக்கேயர் 4:15-17
1: கர்த்தருடைய வார்த்தையை
0: முன்னிட்டு
1: நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கர்த்தருடைய வருகை மட்டும்
0: உயிரோடு
1: இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை.
0: ஏனெனில்
1: கர்த்தர் தாமே
0: ஆரவாரத்தோடும்
1: பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்.
0: கர்த்தர் எப்படி வருவாரு, ஆரவாரத்தோடும் பிரதான தூதடி சத்தத்தோடும்
1: தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவா.
0: அப்பொழுது
1: கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்
0: முதலாவது எழுந்திருப்பார்கள்.
1: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல்
0: அவர்களோட கூட
1: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
0: கர்த்தடி வாஞ்சி பாத்தீங்களா, நம்மள எப்படியோ இருக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தடி வாஞ்சி எப்படி இருக்குது, அவருடனே கூட எப்போது இருக்கணும். எவ்வளவு அன்பு பாத்தீங்களா, நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு. கர்த்தரோட கூட இருக்கணும் சொல்லி நம்ம மேல வாஞ்சியா இருக்கிறாரு. எப்போது அவரோட கூட இருப்போம். அல்லேலூயா. அந்த விருப்பம் தாகம் எப்போது என் கூட இருக்கணும், எப்போது என் பிள்ளைகள் என் கூட இருக்கணும் தான் தாகம். ஒரு காலத்தில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் எங்கே போனாலும் எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்ஸோட போயிடுவேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என் கூட ஒரு நாளாவது இருக்கிறியாடா, ஒரு நாளாச்சு என் கூட உட்காந்து என் கூட பேசி என் கூட சந்தோஷமா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கவலைப்படுவாங்க. உள்ளக்க தாய் கவலைப்படும் போது தேவநாய் கர்த்தர் எப்படி நம்மிடத்தில் விரும்புகிறாரு, எப்படி விரும்புகிறாரு, எப்போதும் அவரோடு கூட இருக்கணும் விரும்புறாரு. உலக தாயும் அப்படிதான் சொன்னாங்க, எங்க அம்மா அப்படி சொல்லுவாங்க. அப்பெல்லாம் எனக்கு அந்த அன்பு புரியல. அப்ப அந்த அன்பை பார்க்கும் தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது, கோடி மடங்கு. எப்போது நம்ம அவரோடு இருக்கணும்னு சொல்லி விரும்புறாராம். நம்ம குடியிருப்பு எங்க இருக்கு, பரலோகத்துல தான் இருக்கு. இந்த உலகத்துல எத்தனை சொத்து சுகம் செல்வாக்குகள் எவ்வளவு இருந்தாலும் ஒன்னும் கொண்டு போறதும் இல்ல, கொண்டு வந்ததும் கிடையாது. நம்ம எப்போது என்ன செய்ய, அவரோட தான் இருக்க போறோம். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 6:39
1: அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல்
0: கடைசி நாளில்
1: அவைகளை
0: எழுப்புவதே
1: என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது.
0: அதனால தான் சொல்ற ஒருவரும் கெட்டு போறது தன்னுடைய விருப்பமே அல்ல. கடைசியில் நம்ம எழுப்பி நம்ம என்ன செய்யணும், அவர் எங்க இருக்கிற நம்மளும் அவரோடு கூட இருக்குன்னு தான் அவர் விரும்புறாரு. அவர் வாஞ்சை பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு அன்பு, எவ்வளோ நம்ம பாக்கி இங்கே அதை தான் சொல்றாரு. யோவான் சுவிசேஷம் 17:24
1: பிதாவே உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பா இருந்தபடியினால்
0: நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை
1: நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன்.
0: அங்கே என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். எங்க சொல்லியிருக்காரு முதல்ல வாசித்து பார்த்தா யோவான் சுவிசேஷம் 14:3 வசனம் பாருங்க.
1: நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்.
0: பாத்தீங்களா எவ்வளவு அன்புள்ள தேவன். இயேசுகிற்ற அன்புக்கு இந்த உலகத்துல எங்கேயுமே ஈடு இணை இல்லை. நான் இருக்கும் இடத்துல உங்களை மறுபடியும் வந்து என்ன செஞ்சிருவேன், சேர்த்துக்கொள்ளேன்னு சொல்றாரு. நம்ம தேவனிடத்துல எவ்வளவு அனுபவிச்சிருக்கோம், அவர் நம்ம அனுபவிச்சிருக்காரு உண்மை. நம்ம ஆண்டவர்கிட்ட எவ்வளவு நேரம் அனுபவிச்சிருக்கிறோம், ஆண்டவர்கிட்ட எவ்வளவு நேரம் அவரோடு பேசுறோம், எவ்வளவு நேரம் அவருக்காக எதையாவது செய்யறோமா, அவர் நமக்காக எவ்வளவோ செய்திருக்கிறார். அவர் நம்ம அவருக்காக என்ன செய்திருக்கோம், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம், எவ்வளவு நேரம் கர்த்தருக்காக ஊழியம் செய்யறோம், எவ்வளவு நேரம் கர்த்தருக்காக எதை செய்திருக்கோம், யோசித்து பாருங்க. தேவோட அன்பெல்லாம் நம்ம ஆழம் அகல நீளம் உயிரம் இன்னும் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல அனுபவிச்சிருக்கிறார். நம்ம இயேசுகிறதுக்கு எந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்கிறோம், அனுபவிச்சா நிச்சயமா நம்மளால செவிக்காம இருக்க முடியாது, துதிக்காம இருக்க முடியாது, நம்ம அவரை எடுத்துட்டோம் ஆராதிக்காம இருக்க முடியாது. அது மாத்திர நம்ம அவருக்கு ஊழியம் செய்யாம நம்மளால இருக்கவே முடியாது. நம்ம அவரிடத்துல என்ன அனுபவிச்சிருக்கோம் யோசித்து பாருங்க. நம்ம ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருக்கோம் கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்க்கணும். ஏதாவது முடிச்சிட்டு நம்ம போறதுனால ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. இயேசுக்கிறதுக்காக நான் எதை செய்திருக்கிறேன், இயேசு எனக்காக இவ்வளவுதான் செஞ்சிருக்காரு, நான் எனக்காக என்ன செஞ்சிருக்கிறேன். நிறைய பேர் இயேசுக்கிறது குறை சொல்றோம், ஒருமுறுக்கிறோம், செபிக்கிறோம், எனக்கு என்ன கொடுத்தாரு, எனக்கு என்ன செஞ்சாரு, நான் இப்படிதான் செபிக்கிறேன்ட்டு நம்ம செபித்தை தான் நம்ம பெருசா நினைச்சு கத்துற குறை சொல்றோம். கத்த நிச்சயமா அவர் நமக்கு அன்று அவருக்கு அவரோடு கூட இருக்கும்னு நினைக்கிற நம்மளுக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா, மற்ற காரியத்தில கட்டாயம் செய்வார். ஒரு நன்மை குறைபடாம அதை சிங்கி சொன்னார், சிங்கக்குட்டிகள் தாழடைந்து கத்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. ஒரு நன்மை சின்ன நன்மை கூட குறைபடாம அவரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சரி, நம்ம பரலோகத்துல குடியிருக்கணும்னு சொன்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்க வேண்டிய காரணம் என்னன்னு தான் பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் யோவான் சுவிசேஷம் 6:40.
1: குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய சித்தமாயிருக்கிறது
0: என்றார். முதல் அங்க போன நமக்கு என்ன வேணும், அவர் நம்மளை எழுப்பின நமக்கு என்ன வேணும், விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாட்டா பிரயோஜனமே இல்லை. விசுவாசம் வேணும். நம்ம ஏசுபாட்டை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தாரும் ஐயா. விசுவாசத்தோடு உள்ளத்தின் ஆலயத்தில் அவர் துதிக்கணும், செபிக்கணும், அவரோடு இருக்கணும். அதான் லூக்கா விசேஷம் 18:8.
1: ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார்.
0: பூமியில என்னத்தை காண்பாரா, விசுவாசத்தை காண்பாரோ. பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது எத்தனையோ சனங்கள் பின்வாங்கிடுவாங்க. விசுவாசத்துல பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது நிறைய பேர் பின்வாங்கிடுவாங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், மனசுக்கு வர பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரு. என்ன வந்தாலும் என்ன இல்லாமல் போனாலும் என் இயேசு எனக்கு போகுதுன்னு சொல்லி அவர் பாதத்தை முழுமையாய் பற்றி கொள்றவங்களுக்கு கத்த நிச்சயமா கைவிடவே மாட்டார். நம்ம நினைச்சுக்கணும், என்ன இல்லாமல் போனாலும் எனக்கு ஏசு போகுதுன்னு சொல்லி முழு மனதோடு அவர் பற்றி கொள்ளுமானா நிச்சயமா நம்மளை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டார். விசுவாசம் நமக்கு வேணும். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். எபிரேயன் புஸ்தகம் 11:6.
1: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது
0: கூடாத காரியம். விசுவாசம் இருந்தா தான் அவர் பிரியமா இருக்க முடியும். இல்ல இதை செய்யாம இருந்தா பிரியமா இருப்பது கூட, அதை செய்த அப்படி சொல்ல கர்த்தர் என்ன சொன்னாரு, விசுவாசம் இல்லாட்டா தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் நம்ம தேவை. விசுவாசம் நமக்கு மிக மிக அவசியம். இஸ்ரேல் மக்கள் எப்படி வனாந்தரத்தின் வழியாக ஆண்டவர் வழி நடத்தி வந்தார். ஏதாச்சும் இருக்குமா, கடையில இருக்குமா, இல்ல. என்ன கொடுத்தாரு அவங்களுக்கு, மண்ணவையும் காடையும் கர்த்தர் கொடுத்தார். அதே போல நம்ம வாழ்க்கையிலும் கூட என்ன இல்லாம போனாலும் நமக்கு சாப்பிடறதுக்கு கொஞ்சம் ஆகாரத்தை தேவன் கட்டாயம் தருவாரா தரமாட்டாரா? இஸ்ரேல் மக்களுக்கு அதான் மாதிரி, நமக்கு மாதிரியா தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? மண்ணவையும் காடையும் போசித்த தேவன் உங்களை என்னையும் கட்டாயம் போசிப்பார். அவர் மட்டும் விசுவாசிக்காம விட்டுறாதீங்க, அவர் தான் நமக்கு எல்லாமே. ஹல்லேலூயா. அது சொல்ற விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன பத்திரம் வந்தாலும் ஏசு என போதுன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. மனசுக்குமாரர் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ. நம்ம ஒரு நாள் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை உண்மை வீட்டை நான் பின்வாங்காதபடி என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஹல்லேலூயா. எபிரேயன் புஸ்தகம் 10:37 38 வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்,
1: தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்,
0: பின்வாங்கி போவானானால்
1: அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார்.
0: பின்வாங்கி போன கர்த்தருடைய ஆத்மா என்ன செய்யாது? பிரியமாயிராது. யாரும் தோலத்தில் பிரியமல்லட்டால் நம்ம உலகத்தில் வாழ்ந்துடலாம். இயேசுக்கு நம்ம பிரியமல்லட்ட எங்க போவோம் நம்ம? அதனால விசுவாசத்தின ஆண்டு கேட்டு ஒவ்வொரு நாள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் யார் நம்மளத்தில் பிரியமா இல்லாட்டாலும் இருந்தாலும் உலகத்தில் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். இயேசுக்கு நம்மளத்தில் பிரியமா இல்லாட்டா வாழ முடியாது. வாசிக்க கேட்ட எபிரேயன் புஸ்தகம் 4:3 வாசிங்க.
1: விசுவாசித்தவர்களாகிய நாமோ, அந்த இலை பார்தலில் பிரவேசிக்கிறோம்.
0: விசுவாசித்தவர்களாகிய நாமோ எங்க பிரவேசிக்கிறோம்? இலை பார்தலில் பிரவேசிக்கிறோம். விசுவாசம் மிக மிக அவசியம். விசுவாசித்தா தான் நம்ம எங்க பிரவேசிக்க முடியும்? இளைப்பார்கள் பரலோகத்துல பிரவேசிக்க முடியும். கத்துக்கள் அன்பார்ந்தவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்டனா இப்பொழுது தேவன் நோக்கி நம்ம செபிக்க போறோம். என்னோட சேர்ந்து செவிங்க. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை நன்றியோடு மே துதிக்கிறோம். மகத்துமுள்ள ராஜாவையுமே துதிக்கிறோம். கத்துடைய வல்லக்கரம் தாங்க வேண்டும் செபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாது செபிக்கிறோம். கத்துடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்ய தருமண்டி சொல்லியிருக்கீங்க ஆண்டவர். தகப்பனை நம்முடைய கிருபை நம்முடைய பிரசனம் நம்முடைய மகிமை முடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரை, தொடுங்கப்பா, தொட்டு சுகமாக்குங்க, தலைவலியை குணமாக்குங்க எஸ்அப்பா, தலைவலியை குணமாக்குங்க. அன்பின் ஆண்டவரே தலைப்பாரத்தெல்லாம் நீக்கிப்படுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய வல்ல கருத்தால் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம் ஐயா. அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வயிறு வலியை குணமாக்குங்க எஸ்அப்பா, இடுப்பலியை குணமாக்குங்க எஸ்அப்பா. அன்பின் தகப்பனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன பலம் இருந்தாலும் குணமாக்க உமால முடியும். இதான் நீங்க தானப்பா சொன்னீங்க. இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனை கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீங்களப்பா. உங்களால கூடாத காரியம் உலகத்தில் ஒண்ணுமே இல்லை சப்பா. நீங்க ஒவ்வொருவரையும் குணமாக்க முடியா செபிக்கிறோம் அப்பாமே. நோக்கி நாங்கள் கெஞ்சுக்கிறோமாப்பா. அப்பா திருமணம் ஆகாத பிள்ளைகள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை போய் தாங்க சப்பா. வேலை இல்லாத மக்கள் வேலையை தாங்க சப்பா. சமாளாத மக்கள் சமான் தாங்க சப்பா. சுகப்பரிசு காத்திருக்க மக்களுக்கு சுகப்பரிசை தர முடியாது செபிக்கிறோம். உன்னத பழத்தில எடுக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்க, மகிமையில மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்கணும் ஐயா. சிறு பிள்ளைகள் ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலையும் சிறந்து விளங்கணும். தேவையான அபிஷேகத்துல நிரப்புங்கப்பா, அக்கீழ் நிரப்ப முடியாது செபிக்கிறோம். வாலியர்களையும் தொடுங்கப்பா, ஆசீர்வதிங்க சப்பா. கர்த்தருடைய வல்லக்கரம் தாங்க வேண்டும் செபிக்கிறோம். எத்தனை பேர் வெளிநாட்டு போறேன்னு சொல்லி அப்பா விசா கிடைக்கலன்னு கலங்கி இருக்காங்கப்பா. விசா கிடைக்க கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் ஆண்டவர் வெளிநாட்டு போகணும்னு சொல்லி ஆத்தத்தோடு இருக்காங்களோ அவங்களுக்கு விசா கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. தேவைகளை சந்திக்க முடியாது செபிக்கிறோம். பாஸ்போர்ட் கிடைக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம் ஐயா. நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. வேண்டி கொடுத்திருக்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்த தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பெரியவர்களே ஆசீர்வதிங்க ஆண்டவரு. மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா. அன்பின் தகப்பனே கவலைகள் சோர்வுகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் விடுதலை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. நீங்க ஆராய்ந்து பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரையும் துடிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க தப்பா அதிசயங்களை செய்யப்படுறதுக்காய் கோடான கொடி நன்றி. இந்த செபத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வித்து நீ உயர்த்தத்தான் வேண்டுமப்பா. நீங்க அப்படி செய்யப்படுறதுக்காய் கோடி கோடி நன்றி. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பானத்தில் தாழ்மையாய் கெஜுரோம் பரமபிதாவே. ஆமி கத்தனம் சேர்த்து கேட்டாரே கலங்காதீங்க.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இன்றைய நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் இன்று திருமண நாளை கொண்டாடும் சகோதரர் டேவிட் மோகன், சகோதரி தமிழ்செல்வி குடும்பத்தினர். சகோதரர் டேவிட் மோகன், சகோதரி தமிழ்செல்வி அவர்களே, இயேசுவின் கரம் ஊழியத்தின் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக நமது அன்பு சகோதரி எஸ்தராணி அவர்கள் இப்பொழுது ஜெபிப்பார்கள்.
3: அன்பான சகோதரன் டேவிட் மோகன் அவர்களுக்கும் அன்பான சகோதரி தமிழ்செல்வி அவர்களுக்கும் திருமண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை அன்பான இயேசுத்து வழி நடத்துறீங்க பரலோக தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மௌன்பர்களுக்காக செபிக்கிறோம், தமிழ்ச்சியில் சுற்றுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய ஆண்டவரே, ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய ஆண்டவரே. இந்த நாளிலையும் கூட தேவாதி தேவன் அவங்களை உட்கொண்டு இருந்து அவங்களை ஆசீர்வித்து உயர்த்த முடியாத செபிக்கிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதத்தில் நிரப்ப முடியாது செபிக்கிறோம். ஐயா தேவாதி தேவனையும் ஸ்தோத்திரம் கிருபாக்காய் செபிக்கிறோம். அப்பால் இடிக்காய் செபிக்கிறோம். கத்துடைய கிருபை, கத்துடைய பிரசரம் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். நீர் வாழ்க்கையில் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக செவனாக வழி நடத்துங்க. தெய்வீக பிரசரம் கொண்டு இருக்கட்டும். நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபாப்பட நல்ல திருமண காரியங்களை வாய்க்கு பிடித்தாங்க. இடி நல்லா படிச்சு முடிக்க உதவிச்சிங்க. பிறருக்கு நல்ல வேலை உயிர்வை தாரும். கடை நல்ல ஆசீர்வாதமா இருக்கட்டும். தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிகமாக நெருங்கி செபிக்க சார்ந்து கொள்ள எண்ணிக்கொள்ள அதிகமாய் பலப்படுத்துங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. அன்று வரை அவங்க செபித்துக் கொண்டிருக்கிற எல்லா கரியங்களும் வாய்க்கு பண்ணித்தாங்க சப்பா. நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனையமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் அப்பா. கத்துடி கிருபை, கத்துடி பிரசரம், கத்துடி மகிமை அவங்களோடு இருக்கட்டும் ஐயா. ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி செல்ல முடியாது செபிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுன்னு சொன்ன வார்த்தன்படி நீர் ஆலோசனை தந்து வழி நடத்தும் ஆசீர்வதி உயர்த்துங்க. பொறுப்படுத்து காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரசிகர் யஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.

கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராக கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கொடுத்து துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website andatjesus.in. God bless you.

0: மற்றவங்க வியாதிய குணமாக்க முடியும். செபத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வரங்கள் வேணும், வல்லம் வேணும், குணமாக்குற வல்லம் வேணும் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை அதுதான், வியாதியை குணமாக்கவும்
1: பிசாசுகளை துரத்தும்படி,
0: பிசாசை துரத்தும்படி
1: அவர்கள் அதிகாரம் உடையவர்களா இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார்.
0: அதிகாரம் நம்மள சும்மா சாதாரண ஏற்படுத்தல, தேவன் எதுக்கு ஏற்படுத்திருக்காரு? நம்மள அதிகாரம் உடையவர்களா இருக்கிறது தான் தேவன் நம்மளை ஏற்படுத்திருக்கிறாரு. பிசாசு துரத்து நோய்களை குணமாக்கணும், நம்ம மற்றவங்களுக்கு ஆண்டவர் பத்தி சொல்லணும், அதுக்கு தான் தேவன் நம்மளை தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர்க்கு நிருபம் 15:18
1: புறச்சாதியாரை,
0: புறச்சாதியாரை
1: வார்த்தையினாலும்,
0: வார்த்தையினாலும்
1: செய்கையினாலும்,
0: செய்கையினாலும்
1: கீழ்படிய பண்ணும்படிக்கு,
0: வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்படும் பண்ணும் பொருட்டு
1: அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும்,
0: அற்புதம் அடையாளம் பலத்தினாலும்,
1: தேவ ஆவியின் பலத்தினாலும்,
0: தேவ ஆவியின் பலத்தினாலும்,
1: கிறிஸ்துவானவர்,
0: கிறிஸ்துவானவர்
1: என்னை கொண்டு நடப்பித்தவைகளை,
0: என்னை கொண்டு நடப்பித்தவைகளை
1: சொல்வதும் அல்லாமல்,
0: சொல்லுவதும் அல்லாமல்
1: வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை,
0: வேறொன்றையும் சொல்ல துணிவதில்லை. பார்த்தீங்களா, அற்புதம். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை என்ன செய்யணும்? மற்றவங்க மத்தியில் நம்ம நம்மளை கொண்டு தேவன அற்புதம் செய்யணும், அடையாளங்களை செய்யணும், நம்மளை கொண்டு அநேக வியாதிகள் பலவீனங்களை குணமாக்கணும். அதுக்கு தான் தேவன் நம்மளை அனுப்பியிருக்கிறார். முத கர்த்தர் எதுக்காக தெரிஞ்சு கொண்டாரு? ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரெண்டாவது கர்த்தர் தெரிஞ்ச நோக்கம், கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்யணும். கர்த்தர் நம்ம செய்த நன்மைகளை, அன்பு, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பாராட்டி ஆசீர்வாதம் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். நம்ம எப்போதும் தேவனோடு கூட இருக்கணும். அது மாத்திரல்ல, மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும், வியாதி சுகமாக்கணும், பிசாசை துரத்தணும். அல்லேலூயா. அதுக்கு தான் தேவன் நம்மளை தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. நம்ம செய்யறோமா யோசித்து பாருங்க. நம்ம உண்டு, நம்ம குடும்பம் உண்டு, இது போகுது அப்படின்ட்டு இருக்கிறோமா? கர்த்தருக்கு எதையாவது நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, எபேசியன் புஸ்தகம் 1:4
1: தமக்கு முன்பாக,
0: தமக்கு முன்பாக
1: நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும்,
0: அன்பில பரிசுத்தம் உள்ளவர்களும்
1: குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு,
0: குற்றம் இல்லாதவர்கள் இருப்பதற்கு
1: அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே,
0: உலக தோற்றத்துக்கு முன்னே
1: கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே,
0: கிறிஸ்துக்குள் நம்மளை தெரிந்து கொள்ள, நம்ம எப்படி இருக்கணும்? அன்பில குற்றம் இல்லாதவர்கள் இருக்கணும், அன்பா இருக்கணும். வேற என்ன செய்யக்கூடாது? குற்றம் இல்லாம பரிசுத்தமா இருக்கணும். யாரும் நம்மளை குற்றம் கண்டுபிடிக்காத விடுக்கி இருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய, உலகம் எப்ப தெரிஞ்சிட்டேன் நம்மள, உலகம் தோற்றதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிட்டேன். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, எவ்வளவு பெரிய பாக்கியம். உலகம் தோன்றதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிட்டாரு. 3:5-6
1: பிரியமானவனே,
0: பிரியமானவனே
1: நீ சகோதரருக்கும்,
0: சகோதரருக்கும்
1: அந்நியருக்கும்,
0: அந்நியருக்கும்
1: செய்கிற யாவற்றையும்,
0: செய்கிற யாவற்றையும்
1: உண்மையாய் செய்கிறாய்,
0: உண்மையாய் செய்கிறாய்.
1: அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து,
0: அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து
1: சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள்.
0: சபைக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்களா? அவங்க உண்மையான அன்பு குறித்த பத்தி சபைக்கு முன்னால எல்லாரும் சாட்சி சொல்லலாம். அத நம்ம அன்பு குறினா உள்ளத்திலோடு உதட்டிலோடு இருக்கக்கூடாது. உள்ளத்துல அன்பா இருப்போம், வெளியே வந்து ஒரு மாதிரி இருப்போம். சிலர் உள்ளத்துல ஒரு மாதிரி இருப்பாங்க, வெளியே வந்து ரொம்ப அன்பா பேசுற மாதிரி இருப்பாங்க. அவங்க அன்பை பற்றி சபையில இருந்து சாட்சி சொன்னாங்களாம், அவங்களுக்கு உண்மையா இருந்தாங்களாம். நம்ம அன்புல குற்றம் இருக்கவே கூடாது. அப்படி ஒரு அன்பு குற்றம் தான் தேவன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. முத கர்த்தர் எது தெரிஞ்சாரு? ரட்சிக்கப்படுறதுக்கு. ரெண்டாவதாக ஆண்டவர் புண்ணியங்களும் எல்லாருக்கும் அறிவிக்கிறதுக்காக. மூன்றாவது, நம்ம அன்பில பரிசுத்தமும் குற்றம் இல்லாத எப்ப தெரிஞ்சிட்டார் நம்மள? இல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிஞ்சிட்டாரு. யோவான் சொல்றாரு, அந்த சபை மக்கள் எப்படி இருந்தாங்களா? அன்பில உண்மை உள்ளவர்களா இருந்தாங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாம், எவ்வளவு செஞ்சிருக்கேன்னு வாங்க. இவர் என்ன செய்யற? யோவான் வந்து அவங்க சபை மக்களை பத்தி சொல்றாரு, பாரு நீ செய்யற யாவற்றையும்
1: உண்மையாய் செய்கிறாய்.
0: பத்திகள் உண்மையாய் செய்யறாங்க. நம்ம எல்லாம் என்ன செஞ்சோம்? கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு செஞ்சிட்டோம்னா இவங்களுக்கான எவ்வளவு செஞ்சிருக்கேன், செஞ்சு என்ன கிடைச்சிச்சு எனக்கு, கிடைச்சது இதுதான் கிடைச்சிச்சு, என்னெல்லாம் உங்களுக்கு செஞ்சேன், எப்படிதான் செஞ்சேன், நம்மளே சொல்லி கட்டிடுறோம். ஆனா யோவான் சொல்றாரு, அவங்க சபை மக்களை பார்த்து அவங்க செய்யறதெல்லாம் எப்படி செஞ்சாங்களா? உண்மையா செஞ்சாங்க. நம்ம உண்மையா செய்யறோமா? அருமையான கொஞ்சம் உள்ள தலைசி பாருங்க. நம்ம வெளியே ஒரு பேசுறோம், உள்ளத்துக்களோட பேசுறோம். அவங்க செய்யறதெல்லாம் எப்படி செஞ்சாங்களா? உண்மையா செஞ்சிருக்காங்க. நம்ம செஞ்ச ஒரு சின்ன ஒரு காரியம் செஞ்சுட்டா அது எத்தனை தடவை சொல்லி காமிப்போம்? நிறைய தடவை சொல்லி காட்டிடுவோம். நிறைய தடவை நிறைய பேர் காணிக்கை கொடுத்த கூட பின்னால்தான் போய் சொல்லிடுறாங்க. காணிக்கை யாருக்கு கொடுக்கறோம்? காணிக்கை யாருக்கு கொடுக்கறோம்?

0: அது கூட நிறைய பேர் நினைச்சிருங்க, பின்னால் போய் இப்படிலாம் அவ்வளவு செஞ்சுற இவ்வளவு செஞ்சுற அவ்வளவு செய்யற கத்துடி வேதம் சொல்லுது, வலதுகை சேருது இடதுகைக்கு தெரியக்கூடாது. நிறைய பேர் நம்ம அப்படி இருக்கிறதே இல்லை, செய்யறோம் எதை செய்யறோம் இதை செய்யறோம் அதை செய்தான்னு பின்னால போய் சொல்லிடுறோம். ஆனா யோவான் காலத்துல சபை மக்கள் என்ன செஞ்சாங்களா, அவங்க செய்யறது எப்படி செஞ்சாங்களா, உண்மையா செய்தாங்க. யார் சாட்சி கொடுக்கிறார், அவங்க சபை மக்களை பார்த்து அவரு சாட்சி கொடுக்கிறாரு. ஹலேலூயா. நம்ம வாழ்க்கை அப்படி மாற வேண்டும். அஞ்சு பீசா கொடுத்தா கூட கத்திரி தானே கொடுக்கிறோம், அது வந்து யாருக்கு என்ன செஞ்சது, வலதுகை செய்யறது இடதுகைக்கு தெரியும். நம்ம யாருக்கு சின்ன உதவி செஞ்சாலும் அதை நம்ம சொல்லி காட்டக்கூடாது, அது சொல்லி காட்டிட்டு அது உங்களுக்கு பலனே இருக்காது. சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல உங்களுக்கு பலன் இருக்காது. சின்ன காரியம் செஞ்சாலும் சரி, பெரிய காரியம் செஞ்சாலும் சரி, அதை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது, இல்லை செய்யாமலே இருந்துடலாம். அதோட என்ன செஞ்சிடலாம் சொல்லுங்க, அதோட செய்யாமே இருந்துடலாம். செஞ்சிட்டு செஞ்சிட்டு நம்ம சொல்லி காட்டுறதோட அதோட செய்யாமே இருந்துடலாம். சொல்லிட்டோம்னா அந்த உதவி என்ன செய்யலாம், ஒண்ணுமே இல்லாம போயிடுது. எதை செய்தாலும் மனப்பூர்வமா செய்யணும், அது உண்மையா செய்ய வேண்டும், உண்மையான அன்பு கூற வேண்டும். அதுக்குத்தான் தேவராய் கத்த நம்மள என்ன உள்ளக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவனாய் கர்த்தர் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்மளை தெரிந்து கொண்டார். பரிசுத்தமும் குற்றம் மற்றவளா இருக்கிறது கர்த்தர் நம்மள தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. நம்ம அன்பு உண்மையா இருக்க வேண்டும். வெளியே ஒண்ணு உள்ள ஒண்ணு பேசினா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். எதை செய்தாலும் கர்த்தருக்காக நம்ம செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம உள்ள தரிசி பார்ப்போம், அரிசி பார்த்து இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். ஒன்னு குறிஞ்சிய புஸ்தகம் 1:8
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே,
0: நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே
1: நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி,
0: குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி
1: முடிவு பரியந்தம்,
0: முடிவு பரியந்தம்
1: அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார்,
0: அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பா ஆண்டவரே, குற்றம் சாட்டப்படக்கூடாது ஆண்டவரே, என்னை முடிவு பரிந்து ஸ்திரப்படுத்துமே, என்னை மாற்றும் சொல்லி நம்ம கர்த்தரை கேட்போம். அதுக்குத்தான் தேவனை கர்த்தர் உலகம் தோற்றதுக்கு முன்னாலேயே கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தமும் எப்படி வாழ நண்பா, பரிசுத்தமும் குற்றமற்றவர்களா வாழ வேண்டும். இங்க உண்மையான அன்பு கூற வேண்டும். உள்ளத்தில் ஒன்று வெளியொன்று இருக்கவே கூடாது, உண்மையான அன்பு கூற வேண்டும். அதுக்குத்தான் கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கு, குற்றம் சாட்டப்படாது இருக்கு, கர்த்தர் முடிவரை நம்மள ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 12:41
1: யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு,
0: யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு
1: நினைவே பட்டணத்தார்,
0: நினைவின் பட்டத்தார்
1: மனம் திரும்பினார்கள்,
0: மனம் திரும்பினார்கள்.
1: இதோ
0: இதோ
1: யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார்,
0: யோனாவிலும் பெரியவர் ஆண்டவரை இயேசுக்கு நம்ம நடுவுல இருக்கிறார், இங்க இருக்கிறார்.
1: அதனால்
0: அதனால்
1: நியாய தீர்ப்பு நாளிலே,
0: நியாய தீர்ப்பு நாளிலே
1: நினைவே பட்டணத்தார்,
0: நினைவே பட்டணத்தார்
1: இந்த சந்ததியாரோடே எழுந்து நின்று,
0: இந்த சந்ததியோட எழுந்து நின்று
1: இவர் மேல் குற்றம் சுமத்துவார்கள்,
0: இவர் மேல் குற்றம் சுமத்துவார்கள். நம்ம கர்த்தருக்குள்ள உண்மையான அன்பு இல்லாம, உண்மையான பரிசுத்தம் இல்லாம வாழ்வோமானா அந்த நினைவு பட்டத்தை நினைச்சு வரான் நியாய தீர்ப்பு நாளில எழுந்து நம்ம மேல குற்றம் சாட்டுவார்களாம். அப்படித்தான வாசிக்க கேட்டோம், நினைவு பட்டத்தில் எந்திரிச்சு எழுந்து உங்க பிள்ளைகள் இப்படிலாம் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம மேல குற்றப்படுத்துவாங்களாம். அதுக்குனால இப்பயே நம்ம உலகத்துல இருக்கும்போது வாழ்க்கையில நம்ம கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கே நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே உண்மையான அன்பு கூறணும், அன்பில பரிசுத்தமா இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு குற்றம் சாட்டப்படாதிக்க நிறுத்த முடிவரையும் ஸ்திரப்படுத்துமப்பா, என் சரிப்படுத்துன்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. 4 பாக புஸ்தகம் 7:6
1: நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம்,
0: நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம்,
1: பூச்சக்கரத்தில் உள்ள,
0: பூச்சக்கரத்தில் உள்ள
1: எல்லா ஜனங்களிலும்,
0: எல்லா ஜனங்களிலும்
1: உன் தேவனாகிய கர்த்தர்,
0: உன் தேவனாகிய கர்த்தர்
1: உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார்.
0: நம்மளை எழுச்சிருக்க எல்லா ஜனத்தோட நம்மளை எப்படி தெரிஞ்சிருக்கிறாரு, சொந்தமா இருக்கிறதுக்காக தேவன் நம்ம தெரிஞ்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. முத ஆண்டவராகிய இயேசுக்கு நம்மளை எது தெரிஞ்சாரு, ரட்சிக்கப்படுறதுக்காக தெரிஞ்சு கொண்டார். ரெண்டாவது, நம்ம தேவனுடைய புண்ணியங்கள் மற்றவங்களுக்கு அறிவிக்கிறது. மூன்றாவதாக, நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்ம பரிசுத்தமும் கர்த்தர் வரும்போது அன்பில் பரிசுத்தமா இருக்கிறதுக்காகவும் குற்றமற்ற வாழ்வுக்காக கர்த்தர் தெரிஞ்சிட்டாரு. நான்காவதாக எது தெரிஞ்சுக்கிறார், கர்த்தருக்கு சொந்தமான சடமா இருக்கிறதுக்காக கர்த்தர் அவரை தெரிஞ்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் சொந்த சடமா இருக்கிறதுக்காக கர்த்தர் தெரிஞ்சிருக்கிறாரு. எபேசியர் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் 12 வசனம்.
1: அவருடைய தீர்மானத்தின்படியே,
0: அவர் தீர்மானத்தின்படியே
1: நாங்கள் முன்குறிக்கப்பட்டு,
0: அவர் தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு
1: கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி,
0: அவர் சுதந்திரமாகும்படி
1: தெரிந்து கொள்ளப்பட்டோம்.
0: நம்ம எதுக்காக கர்த்தர் தெரிஞ்சிருக்க? நான்காவதாக கர்த்தருடைய சுதந்திரம், சொந்த சாதியா இருக்கிறதுக்காக. இங்க என்னத்துக்காக தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு? கர்த்தருடைய சுதந்திரமா இருக்கும்படி. ரோமர்ல வாசிக்கிறோம், 8:17, சுதந்திரம்னா அவர் பிள்ளைகளா இருக்கிறோம். வாசிங்க, ரோமர் 8:17.
1: நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே.
0: இப்ப நம்ம எப்படி இருக்கோம்? கர்த்தருடைய பிள்ளைகளா, அவருடைய சுதந்திரமா இருக்கிறோம். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. பிள்ளைனா அவருடைய சுதந்திரம், சொந்த பிள்ளை நம்ம மாத்தி இருக்கிறாரு. அதுக்கு தான் கர்த்தர் நம்ம தெரிஞ்சிருக்கிறாரு. 1 John 3:1-2.
1: நாம் தேவனை பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே, பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு, எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே, நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று,
0: இன்னும்
1: வெளிப்படவில்லை.
0: ஆகிலும்
1: அவர் வெளிப்படும் போது,
0: அவர்
1: இருக்கிற வண்ணமாகவே, நாம் அவரை தரிசிப்பதினால், அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
0: அவர் இருக்கிற வண்ணமே நம்ம தரிசிக்கணும். நம்ம எப்படி ஆயிரும் பரலோகத்துல? அவருக்கு ஒப்பாயிரும், அவரை போலே மாற போறோம். ஹல்லேலூயா! அவர் பிள்ளை நம்ம இருப்பதுனால பரலோகத்துல எப்படி இருப்போம்? அவருக்கு ஒப்பா இருப்போம், அவரை போலே நம்ம இருக்க போறோம். அதுக்கு தான் தேவன் நம்மளை தெரிஞ்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா? கர்த்தர் தெரிந்து கொள்றவங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். அதுக்குள்ள நம்ம இழந்து போகாதபடி பிசாசன் எத்தனையோ வஞ்சனை கொண்டு வருவான். அவனுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. எந்த நிலையில வஞ்சித்தாலும் அவனுக்கு இடம் கொடுக்காத படிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் செபித்து நம்ம என்ன செய்யணும்? ஜெயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதுவரை கர்த்தருடைய வார்த்தை கேட்டேன்னா இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பான இயேசுவை வழி நடத்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சீவுள்ள வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செவிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செவிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியும் பிதாவத்திலிருந்து இறங்கி வருகிறது. மாறுதலும் இல்லை, வேற்றுமான எந்த நிலையில் சொன்னீங்களே அன்பின் தகப்பனே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சகல நன்மையும் சம்பூர்ணமாக கொடுத்துடல முடியாது செவிக்கிறோம். அப்பாமை ஸ்தோத்திரம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தர் தேவடங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்ன எங்கள் பரம தகப்பனே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சகல நன்மையும் சம்பூர்ணமாக கொடுத்து அவங்க வாழ்க்கையிலுடைய கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. ரச்சனை சந்தோஷத்தை தாங்க, உற்சாகத்தின் ஆவி தாங்க, பிடிச்சிங்க. உன்னத பலத்தில் இடக்கட்ட முடியாது கெஞ்சுகிறங்க தாவே. ஐயாமை நோக்கி கெஞ்சிரும். ஒவ்வொருவருமே அறிந்து கொள்ளணும், அண்டிக்கொள்ளணுமே, சார்ந்து கொள்ளணும் சப்பா. உம்மோடு இணைந்து வாழ இறக்கம் பாராட்ட வேண்டுமா செவிக்கிறோம். பரிசுத்தன் அபிஷேக அளவுலாம் ஊற்றுங்க பாக்கினே போட முடியாது கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேவையும் நிறைவேற்றி அவங்களை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நன்மையான காரியத்தை வாழ்க்கையில் செய்து உங்க நாமத்தை மகிப்படுத்த போற அன்புக்காக இரக்கத்துக்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க எசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன பலவீனாலும் சுகமாக்குங்கப்பா. அப்பா எங்க பலவீனத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டு நோய்களை சிறுவ சுமந்துட்டீங்கப்பா. அப்ப ஒவ்வொரு வியாதி பலவீனங்கள் நோயெல்லாம் நீக்கிப்பட முடியாது கெஞ்சி மண்டாடி கேட்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பெல்லிசுனிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்புறப்படுத்தி செவிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க. திருமணமாக்காத குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கில்லா சகோதரில் குழந்தை பாய்க்கத்தை தரணும். சம இல்லாத குடும்பத்துல சமாளித்து தரணாண்டவரே. கடன் கண்ணீர் வேதனையோடு இருக்கிற மக்களுக்கு விடுதலை செய்யணும் ஐயா. அப்பாமை ஸ்தோத்திரம். பிரகாசம் அணக்கண்ணில திறந்து விடுங்கப்பா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாரு சுவாமி. அப்பாமை ஸ்தோத்திரம். கண் பார்வை குறைவுள்ளவங்களை கண்ணை தொட்டு சுகமாக்குங்க. காது கேட்காதவங்களுக்கு காது கேட்க உதவி செய்யுங்க சப்பா. ஐயாமை துதிக்கிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா. ஐயாமை நோக்கி கெஞ்சுகிறோம் அப்பா. தகப்பனே கேன்சர் கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க. சுகர்ல கஷ்டப்படுற மக்களை சுகர் குணமாக்குங்க. ஐயாமை துதிக்கிறோம். கிட்னி பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்குங்க. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. குணமாக்குங்க குணமாக்கும் ஐயா. குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. வசன் தனிப்பை குணமாக்கின்னு சொன்னீங்களா ஆண்டவரே? அப்படி ஆய் குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. தலை சுத்து பலவீனம் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். பெரும்பாடுனால கஷ்டப்படுற மக்களுக்கு குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்த முடியாது கெஞ்சிரும். தகப்பனை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா செவிக்கிறோம். தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் செழிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வித்து உயர்த்துங்க அப்பா. தொழில் ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க நாம மகிழப்படட்டும் அப்பா. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க, உங்க நாமத்தை மகிழப்படுத்துங்க. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. வாகன வச்சிருக்க மக்களை ஆசீர்விக்க வேண்டும், உங்க நாம மகிழப்பட வேண்டும். கத்துடைய கிருப, கத்துடைய பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறோம். பரலோக அக்கினி மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறோம். அற்புதங்கள் அதிசயங்கள் ஒரு ஆட்கையில செய்யுங்கப்பா. நீர் அப்படி செய்யப்படுதாய்க்காய் கோடான கொடி நன்றி. எல்லா துதி கன மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் யஸ்பா நமத்து மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்த நம்ம செவத்தை கேட்டார், கலங்காதீங்க.
2: என்னோட பேர் ஷாரோன். எனக்கு இடது காது பக்கம் மீங்கி இருந்தது, அந்த வாயெல்லாம் ஒரு பக்கமா இழுத்து ரொம்ப முடியாம இருந்தது. அப்ப நாங்க டாக்டர் எடுத்து போய் காமிச்சப்போ டாக்டர் சொன்னாங்க கண்டிப்பா அந்த ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும், அது பயங்கர கட்டியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையில நான் போன் பண்ணி சிஸ்டர் அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணினேன். அந்த வேலையிலயே அந்த வலி முழுவதுமே போயிடுச்சு, வீக்கமும் குறைஞ்சிருச்சு. அந்த கட்டி முழுசா கரைஞ்சி வர கர்த்தர் கிருபை செய்தாரு. இப்படி செய்த தேவனுக்கு கொடா கொடி நன்றி.
3: கர்த்தரே பரிசுத்தாம ஸ்தோத்திரம். நான் ரெண்டாவது குழந்தை மாசமா இருக்கிறப்ப சுகர் அதிகமா இருந்தது. அப்ப டாக்டருங்க சொன்னாங்க உங்களுக்கு நார்மல் ஆகாது, அதனால நீங்க ஊருக்கெல்லாம் போக வேணாம், ஆபரேஷன் பண்ணிட்டா குழந்தை எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் அக்கா போன் பண்ணி ஜெபம் பண்ணதுன்னு சொல்றாங்க அக்கா. டாக்டர் ஜெபம் பண்ணிக்காங்க, அதே மாதிரி அக்கா டெய்லி எனக்காக ஜெபிச்சாங்க. டெலிவரி டைம்ல நல்ல நார்மல் பிரசவத்தை தேவன் கொடுத்தாரு.

0: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஊழியத்தை ஜபத்தாலும் பணத்தாலும் தாங்கி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
0: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431001, நீலகிரி மாவட்டம்,
4: தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, Tolbar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Konu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website, andatjesus.in. God bless you.

0: கர்த்தர் அங்கு தந்த வசனம் மத்தேயுவின் சுவிசேஷம் 24 அதிகாரம் 13 வசனம்.
1: முடிவு பரியந்தும்
0: நிலை நிற்பவனே
1: ரட்சிக்கப்படுவான்.
0: முடிவறிந்து நிலைச்சிருக்கிறவங்க தான் ரட்சிக்கப்படும். இப்ப நம்ம நல்ல ஆண்டுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிற உண்மைதான். சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன குழப்பங்கள் வரும்போது ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே நம்ம வந்து என்ன சும்மா நீ பைப்பில் வச்சுட்டே இருக்கிற, சும்மா செவத்திட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம குழப்பும் போது நம்ம எத்தனை பேர் சோர்ந்துடுறோம் இல்லையா? உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம், உலகத்துல தான் இருக்கிறோம், அது மேலே உலக காரியத்தை நம்ம இருக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்லி குழப்பறவங்க நிறைய பேர் இல்லையா? அவங்க வார்த்தை கேட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? பின் வாங்கி போயிடக்கூடாது, செவத்தை விட்டுறக்கூடாது, வேத வாசிப்பை விட்டுவே கூடாது. சொல்லுவாங்க இன்னும் நீ அங்கே செவத்து போனதுல இருந்து தான் என்ன உனக்கு பார்க்கக்கூட முடியறதில்ல, ஜபமும் பண்ணணும், நம்ம எல்லாரோட ஐக்கியமா இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. கர்த்தர் வேதம் சொல்றது முடிபெறந்த நிலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படும். முடிபெறந்த நிலை நிக்கல என்ன செய்யணும்? முதல்ல என்ன தேவை? முதல்ல வேத வசிப்பு அதிகமா தேவை. அதுதான் கர்த்தர் வேதம் காலுகளுக்கு தீபம், பாதிக்கு வெளிச்சம். ரெண்டாவது நமக்கு என்ன வேணும்? ஜபம், பரிசுத்தவன் அபிஷேகம், ஐக்கியம், எல்லாமே நமக்கு தேவை. இருந்தா தான் முடிபெறந்தமும் நடிச்சிருக்க முடியும். ஒரு காரியம் இருந்துட்டு அது மாத்திர உபாசமா நம்ம இருக்க வேண்டும். உபாசத்தை கட்டாயம் நம்ம இருக்கணும். வாரத்தில் ரெண்டு நாளாவது இருக்கணும். மத்தியான சுவிசேஷம் நிறைய பேர் உபாசமே இருக்கிறது இல்ல. மத்தியான சுவிசேஷம் 17:21 வசனம்.
1: இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது.
0: உள்ளத்தை கெடுக்கிற பிசாசு தான் தெரியுமா? உள்ளத்துல எண்ணத்தை மாறி மாறி சிந்தனை கொண்டு உள்ள பிசாசு நம்ம மேல வரமாட்டான். பிசாசு என்னச்சுவான்? உள்ளத்துல கொண்டு குழப்பறது, யோசனை கொண்டுறது, இப்படி செய்ய அப்படி செய்ய, இதெல்லாம் உன்னால செய்ய முடியுமா? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணு, கொஞ்ச நேரம் வேதத்தை வாசிக்கணும், கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கணும். கொண்டு யாரு? பிசாசு. செபத்தினாலும் உபாசத்தினாலும்
1: இந்த ஜாதி பிசாசு
0: ஜபத்தினாலும்
1: உபவாசத்தினாலுமே அன்றி
0: மற்றெவிதத்தினாலும்
1: புறப்பட்டு போகாது.
0: வேற எதிரீந்த என்ன செய்யாது? புறப்பட்டு போகாது. பிசாசு நம்ம மேல வராது. இப்ப எல்லாம் பிசாசு தந்திரம் என்ன தெரியுமா? மேல வர்றது இல்ல. அப்படியே எண்ணத்தை சிதறடிப்பா, சிந்தனை சிதறடிப்பா, குழப்பத்தை உண்டாக்குவ, யோசனை உண்டாக்குவா, நமக்கு தெரியாமையே நம்ம அதுல விழுந்துருவோம். அதுதான் கத்திரி வேதம் சொல்றது. இந்த சாதி பிசாசு என்ன செய்யணும்? முத செவ்வாய், ரெண்டாவது உபாசம், அதே மாதிரி பரிசுத்தவான் அபிஷேகம், தேவனுடைய வசனம் நிறைய வந்தாலும் வாசிக்கிறீங்களோ அப்படிதான் கத்திரி வருகைக்கு நடிச்சிருமா தான் கத்திரி வேதம் சொல்றது. முடிவெறியும் தான் நலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படுவான். இல்ல உலகமும் வேணும், இயேசுசாமி வேணும் நினைச்சா கட்டாயம் நம்ம நடிச்சிருக்க முடியாது. கத்திரி வேதம் அப்படிதான் சொல்றது. ஒவ்வொரு இடத்திலும் வேதனையின் துன்பம் நிறைஞ்ச காலங்கள், அதான் ஆண்டவர் சொன்னார் முடிவரை நல்ல நிலைப்பவனா ரட்சிக்கப்படுவான். லூக்கான் சுவிசேஷம் 22:28 வசனம்.
1: மேலும்
0: எனக்கு நேரிட்ட
1: சோதனைகளில்
0: என்னோட கூட
1: நிலைத்திருந்தவர்கள் நீங்களே.
0: ஆமாங்க, பாருங்க, சோதனைகள்ல கர்த்தரோட நிலைச்சிருந்தவங்க யாரு? அவர் சீசர்ல பார்த்து அன்றை சொல்றார், எனக்கு நேரிட்ட சோதனை நிலைத்திருந்தவங்க நீங்களே. அதுக்குன்னு சோதனை வராதுன்னு இல்லை. சீசர்களுக்கோ நம்மள மாதிரியே தான் அவங்களுக்கும் வந்திருக்கு. அதே போல நமக்கு சோதனை வரதான் செய்யும். அதான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, சோதனையில நிலைத்திருந்தவங்க நீங்க தான். நமக்கு அதுக்குன்னு சோதனை வராது, இல்லை அதெல்லாம் சோதனையில் இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த சோதனையில் நிலைச்சிருக்குன்னு சொன்னா நம்ம அதிக நேரம் கர்த்தரோடு நிலைச்சிருக்கணும். தான சோதனையில் என்னோடு நிலைச்சிருந்தவங்க நீங்க தான் சொல்லி யாரை பத்தி சொல்றாரு? சீசில பத்தி. எத்தனையோ பேர் அப்பத்துக்கா வந்தாங்க, எத்தனையோ பேர் ஆசீர்வாதத்துக்கா வந்தாங்க. நிலைச்சிருந்தா ஆண்டவருடைய சீசர்கள் மட்டும்தான். அதே போல நம்மளும் கர்த்தருடைய சமயமா இருக்கு, நம்மளும் கர்த்தருத்துல நிலைச்சிருக்க வேண்டும். அதான் கர்த்தர் வேதம் சொல்லுறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 21:24 வசனம்.
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்.
0: ரட்சிக்கப்படுற ஜனங்க தான் ஆண்டு வெளிச்சத்துல நடப்பாங்க. நம்ம ரட்சிப்பில்லையா எங்க நடக்கிறோம், என்ன நடக்கிறோம் தெரியாது. ரட்சிக்கப்பட்டாதான் கர்த்தருடைய வெளிச்சத்துல நடக்க முடியும். கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறோமா, கர்த்தர் பிரியமில்லாம நடக்கிறோமா, என்ன செய்யணும்னு தெரியாது. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்றது. முடிவிறந்து நிலை நிலைப்போனோ ரட்சிக்கப்படும். இங்க வேதம் சொல்றது ரட்சிக்கப்பட்டவன் தான் அவர் வெளிச்சத்துல நடப்பார்கள். எந்த அளவுக்கு நீங்க பைபிள் வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கர்த்தரை கட்டி தர முடியும். எந்த அளவுக்கு சவம் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு உபாசம் பண்றீங்களோ, பரிசுத்தாவில் நிலைச்சிருக்கீங்களோ அப்பதான் கர்த்தருக்குள் நிலைச்சிருக்க முடியும். வேற எந்த விதத்திலையும் கர்த்தருக்குள் நிலைச்சிருக்க முடியாது. அருமையானவர்களே, நம்ம மறந்தே போகாதீங்க. அதான் கர்த்தருக்கு ரட்சிக்கப்படுங்க தான் என்ன செய்வாங்களா, வெளிச்சத்துல நடப்பார். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய வெளிச்சத்துல நடக்க முடியாது. நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. நம்ம என்ன செய்யணும், நல்லா தானே இருக்கோம், கரெக்டா தானே இருக்கோம், நம்ம சர்ச்சி போறோம், பைபிள் வாசிக்கிறோம், எல்லாமே செய்யறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் ஆண்டவருக்கு தெரியாம ஆண்டவருக்குள்ள நிறைச்சிருக்க முடியும். அல்லேலூயா. நிறைவேற்ற நான் எப்பயோ ரட்சிக்கப்பட்ட, நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க, அது உண்மையே இல்லை. ரட்சிக்கப்பட்டிருந்தா நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். அதான் கர்த்தர் வேதம் சொல்லுது, நம்ம தொண்ணூத்தன சங்கம் எல்லாருக்குமே தெரியும், நீடித்த நாட்கள் அவளை திருப்தி ஆக்கி ரட்சிப்பவனுக்கு காமிப்பேன். தொண்ணூத்தன சங்கம் கடைசி வசனம், நீடித்த நாட்கள் அவனை திருப்தி ஆக்கி ரட்சிப்பவனுக்கு. நீடித்த நாட்கள், அப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும்
1: நீடித்த நாட்களால் அவனை திருப்தி ஆக்கி,
0: நீடித்த நாட்கள் அவனை திருப்தி ஆக்கி
1: என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்.
0: என் ரட்சிப்பை அவனுக்கு காமிப்பேன். ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் நம்ம என்ன போறது பார்த்தா சரியா ரைட்டா நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம் என்ன செய்யறோம்னு சொல்லி நமக்கு தெரியும். இந்த ரட்சிக்கப்படாட்ட நம்ம இன்னைக்கு ஆண்டவர் கேட்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றுக்கும் கவலைப்படை வாழ்த்து பாருங்க. பிலிப்பேர்ல வாழ்த்து பாத்தீங்கன்னா, பிலிப்பேர் நாலு அதிகாரத்துல ஏழாவசனம் வாழ்த்து பாருங்க, ஆறு ஏழு.
1: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்,
0: கர்த்தர் எங்க என்ன சொல்றாரு, நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒன்றுக்குமே என்ன செய்யாதீங்க, கவலைப்படாமல் சொல்லிட்டாரு.
1: எல்லாவற்றையும் குறித்து
0: போதும். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, எபிரேயர் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம்,
1: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து,
0: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து
1: நாம் கவலை அற்றிருப்போமானால்,
0: கவலை அற்றிருப்போமானால்
1: தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்,
0: தண்டனைக்கு எப்படி எப்படி பார்த்துக்கோ. இங்க என்ன சொல்றாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாது சொல்லி இங்க சொன்ன ஆண்டவராக இயேசுக்கு இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு, ரட்சிப்பு குறித்து கவலை அற்று இருப்போமானால் வருகிற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுமோ. ஆமாறிமானவர்களே, ரட்சிக்கப்படாட்டா பரப்பர தண்டனை எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம். எத்தனையோ சன்னங்கள் இருக்கிறாங்க, எவ்வளவோ பேரு எத்தனையோ பேர் வாழ்ந்துருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, சர்ச்சைக்கு போறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா அந்த ரட்சிப்பை குறித்து அவங்களுக்கு என்ன இல்ல, கவலையே கிடையாது. ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா படலையங்கிற கவலை கிடையாது. ஏதோ சர்ச்சைக்கு போறோம் வரோம் வந்துடுறோம் அவ்வளவுதான். இங்க சொன்னார் ஆண்டவரை இயேசுகிறது பரிசுத்த பவுலையும் ஏத்தமாக என்ன சொன்னாரு, ஒன்றுக்கும் கவலைப்படும். இங்க என்ன சொல்றாரு, ரட்சிப்பை குறித்து கவலை அற்று இருப்போமானா வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கலாம். என்ன தண்டனை, அரகத்து போற தண்டனை, வேற தண்டனை இல்ல. ரட்சிக்கப்படட்டேன் பர்வத்துக்கு நிச்சயமா நம்ம எங்க போக முடியாது, பர்வத்து கட்டாயம் போகவே முடியாது. ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் அதான் கத்தடி வேதனம் காசுத்தோம். ரட்சிக்கப்பட்டால் எங்க நடப்பாங்க, வெளிச்சத்துல நடப்பாங்க. அப்ப ரட்சிக்கப்படட்ட அதான் கத்தில் வேண்டியது. ரட்சிப்பை குறித்து கவலை அற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். என்ன தண்டனை, அதுதான் நரகம். அருமையானவர்களே, ரட்சிப்பை குறித்து கவலை அற்ற இருப்பீங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. நாளை நம்முடையதல்ல. சங்கீத புஸ்தகம் 24வது சங்கீதம் 3வது வசனம் 4வது வசனம்,
1: யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான்,
0: யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான்,
1: யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்,
0: யார் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்,
1: கைகளில் சுத்தம் உள்ளவனும்,
0: கைகளில் சுத்தம் உள்ளவனும்,
1: இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து.
0: முதல்ல என்ன இருக்கணும், கையில என்ன வேணும், சுத்தம் வேணும். ரெண்டாவது, இருதயத்துல மாசு இல்லாம இருந்து
1: தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே.
0: நாய்க்கு ஆத்ம எனசி கூட ஒப்புக்கூடாமலும் கபடவா ஆணையிடாமல் இருப்பவனே கத்தடி பரிசுத்த பருவத்துல ஏற முடியும். முத பாக்கணும், கையில என்ன செய்யணும், சுத்தம். நம்ம எங்கேயோ எல்லாம் வேலை செய்யறோம், எங்கேயோ போறோம், அங்க போறோம். அதனால கையில என்ன இருக்கணும், சுத்தம். சுத்தம் என்ன, கை கழுவாம இருக்கிறதால சுத்தம் அது இல்ல. கை கழியும் போல எப்ப பார்த்தாலும் சோப்பு போட்டு கழுவணுமா, அந்த சுத்தத்தான் சொல்லல. ஒரு சின்ன துரும்பு கூட மற்றவங்க பொருள் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அதான் அப்படி அப்படி வாழ முடியுமா நினைக்கிறீங்களா, வாழ்ந்துருக்க பக்தர்களை பார்ப்போம். கையில மற்றவங்க பொருளை ஒரு சின்ன பொருள் கூட எடுக்கூடாது. அருமையானவர்களே, இந்த உலகத்துல நம்ம ஒன்னும் கொண்டு வந்தும் கிடையாது, ஒன்னும் கொண்டு போறது இல்லையா. எத்தனை என்ன இருந்தாலும் இந்த உலகத்துல ஒரு பைசா கூட ஒரு சின்னது கூட கொண்டு போக முடியாது. இந்த உலகத்துல ஒன்னும் கொண்டு வந்தும் இல்லை, ஒன்னும் கொண்டு போறதும் இல்லை. அதனால கையை நம்ம சுத்தமா காத்துக்கணும். ஒருத்தர் மற்றவங்க பொருள் நம்ம இருக்குமானா திருப்பி கொடுத்துருங்க. எத்தனையோ ஆண்டவங்களுக்கு சொல்ல சொன்னாரு, நிறைய பேர் கொடுத்த மாதிரி தெரியல. அததான் சொல்றாரு, கையில சுத்தம் உள்ளவனும் மற்றவங்க பொருளை ஒரு 10 பைசா கூட நம்ம போய் நம்ம எடுக்க கூடாது. 10 பைசா கூட மற்றவங்க வீட்டு நம்ம மற்றவங்க 10 பைசா பொருள் கூட நம்ம வீட்டுல இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஹலேலூயா. யார் பொருளாவது இருக்குமானால், யார் புஸ்தமாவது இருக்குமானால், யாருடைய பேனாவது இருக்குமானால், யாருடைய கேசட் இருக்குமானால், இன்னும் மற்ற பொருள் உங்களுக்கு எல்லாமே தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் பொருள் மற்றவங்க வீட்டில் இருக்குது, நம்ம வீட்டில் இருக்குது, அது வச்சிருக்கீங்கன்னா அதை சொல்றாரு. யார் கர்த்தருடைய பரிசுத்த பருவத்தில் ஏறுவான், யார் கர்த்தருடைய பருவத்தில் நிலைச்சிருப்பான்,
1: யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்,
0: அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் யாரு நினைச்சிருப்பான், அதை சொல்லி சொல்றாரு. கையில சுத்தம் உள்ளவர்கள், யார் பைசா ஒரு பைசா நீங்க எடுக்காதீங்க, உங்க பைசா அவங்ககிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அவங்க பைசாவை எடுக்காதீங்க. ஏன்னா கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம போக முடியாது. கர்த்தருடைய ராஜ்யத்து போகும்போது நம்ம யாராட்ட என்னென்ன பொருள் வாங்கி வச்சிருக்கோமோ அங்க வந்து அதை தடை நிற்கும். அதனால நம்ம என்னென்ன செய்யறோமோ, கேசட்டா இருக்கலாம், பாட்டு புஸ்தமா இருக்கலாம், மற்றபடிய பேனா இருக்கலாம், மற்றவங்களுக்கு அது மாதிரி எல்லா பொருளும் உங்களுக்கு தெரியும், கொடுத்துருங்க. குடுக்காட்டி நீங்க என்ன செய்ய முடியாது, கர்த்தருடைய பருவத்துல ஏற முடியாது, அவர் பரிசுத்த ஸ்தலத்துல நிலைச்சிருக்கவும் முடியாது. ரெண்டாவது சொல்றாரு பாருங்க, அதுக்கடி அவர் சொல்றாரு, இங்க தாவீது சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 18:24 வசனம். அப்படியெல்லாம் வாழ முடியுமா அப்படின்னு நீங்க
1: நினைக்கலாம்.
0: ஆகையால்
1: கர்த்தர் என் நீதிக்கும்,
0: கர்த்தர் என் நீதிக்கும்,
1: தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற,
0: தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற,
1: என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக,
0: என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக
1: எனக்கு பலன் அளித்தார்,
0: எனக்கு பலன் அளித்தார். பாத்தீங்களா, அவர் கண்களுக்கு முன்னிருக்க என் கையின் சுத்தத்துக்கு எனக்கு பலன் அளித்தார். அதனாலதான் ஆண்டவராக இயேசுக்கு தாவீது பார்த்து சொன்னார், இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். யோவு சொல்றார் பாருங்க, யோவின் புஸ்தகம் மறந்துடாதீங்க, கண்டிப்பா எல்லாரும் அவங்க பொருளை திருப்பி கொடுங்க. எத்தனையோ தரம் சொல்லியிருக்க, ஆனா கொடுத்த மாதிரி யாரும் தெரியல. மறந்துடாதீங்க, குடுக்காட்டி நீங்க ஆண்டவர் வந்து நாளைக்கு எனக்கு தெரியாது, நீங்க ஆண்டவர்கிட்ட யாருமே சொல்ல முடியாது. வாசித்து பாருங்க, யோவின் புஸ்தகம் 17:9
1: சுத்தமான கைகள் உள்ளவன்,
0: சுத்தமான கைகள் உள்ளவன்
1: மேன்மேலும் பலத்து போவான்.
0: பாத்தீங்களா, கையில உங்க கையில சுத்தமான மேன்மேல் நீங்க என்ன செஞ்சிருவீங்க, பழத்து போவீங்க. பழத்து போன என்ன ஆசீர்வாதம், வெண்மையில உங்க ஆசீர்வாதம் பழத்து வரும். மற்றவங்க பொருளை சேர்த்து வச்சு நீங்களே ஐயோ இந்த பொருளை நமக்கு வேணும் ஆசையோட வச்சிருந்தா நமக்கு அது வந்து கர்த்தருடைய பருவத்துல என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, நிலைச்சிருக்க முடியாது. அப்ப கையில சுத்தமெல்லாம் வர வர பழத்து போவோம். நம்ம கையை சுத்தமா இருந்தா வர வர நம்ம எப்படி போயிடும், பழத்து போவோம். ரெண்டாவது சொல்ற, முத என்ன சொல்ற, கையில சுத்தம் உள்ளவனும், ரெண்டாவது இதயத்துல மாசு இல்லாம பாத்துக்கணும், நம்ம இதயத்துல மாசு இல்லாம பாத்துக்கணும். அது ஆண்டவர் சொன்ன, சுத்த இதயம் உள்ளவன் பாக்கியவான் நாம் தேவனை தரிசிப்பார்கள். வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 5:8
1: இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
0: இதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
1: அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
0: அவர் தான் தேவனை என்ன செய்ய முடியும், தரிசிக்க முடியும். இதயத்தில் சுத்தம் இருக்கா, கர்த்தருக்குள் அன்பார்ந்தவர்களே, இதுவரைக்கும் நம்ம செய்தி கேட்டோம், இப்ப சேவம் பண்ணுவோம். எங்கள் அன்பாடி இயேசுத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பரையும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, கீழே மூடிக்கோங்க, வியாதியை குணமாக்குங்க சப்பா, நோய் குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா, கிட்னி பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா, கிட்னியை தொடுங்க ஆண்டவரே, மந்திரம் செய்வனை உடைத்து போடுங்க, பிசாசின் அழித்து போடுங்க ஆண்டவரே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும்ப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், சம்மான் இல்லாத மக்களுக்கு சம்மான் தரணும், கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும், கஷ்டங்கள் நீங்கணும், அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரிய செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்க மாறுப்பதை செய்யுங்க சப்பா, நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா, கஷ்டப்பெல்லாம் மாறணும், கண்ணீர்லாம் துடைக்கணும் சப்பா. ஆண்டவரையுமே துதிக்கிற ஹார்ட் பலவீன குணமாக்குங்க, தகப்பனையுமே துதிக்கிறோம், ஆண்டவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். பலவீன என்னென்ன பலவீனம் சரீரத்தில் இருக்கோ அத்தனை பலவீனத்தை நீக்கி போடுங்க, நாம் மட்டும் மங்கிப்படட்டும். தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, உங்க மகத்துவம்ல நாம் மாத்திரம் மங்கிப்படட்டும். வியாதிகள் நோய்கள் எல்லாம் நீங்கி போட்டு ஆண்டவரே, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்கப்படணும், சாவத்திலையும் பாவத்திலையும் இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க, தடைகளா நீக்கி போடுங்க ஆண்டவரே, மகத்தான காரியத்தை செய்யுங்க, உங்க நாம மாத்திரம் ஐக்கியப்படட்டும் ஆண்டவரே, பெரிய காரியத்தை செய்யுங்க, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. நானே இல்லாவற்றை சில கத்தனை சொன்னீங்க தானே, நீங்க செய்யணுமாப்பா, செய்யணுமாப்பா, செய்யணுமாப்பா, உங்க மகத்துவம்ல நாம மாத்திரம் மகிப்படுத்துங்க. தகப்பறை எல்லா பிள்ளைகளும் எக்ஸாம் எழுத போறாங்க, ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க, எல்லாரும் நல்ல மதிப்பு நாய் பாஸ் பண்ண உங்க நாம மாத்திரம் மகிப்படட்டும். அதிசயங்களை செய்ய ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தரை விசாரித்து கேட்டா சந்தோஷமா இருங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப்ட் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
4: இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தர் கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம் மிக வேகமாக. அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல் வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-24-35. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kono, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, Hand of

0: ஆதியாம புஸ்தகம் 12 அதிகாரம் 2 வசனம்.
1: நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி
0: உன்னை
1: ஆசீர்வதித்து
0: உன்
1: பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்
0: யார பார்த்து ஆண்டவரை கேத்துக்கு சொல்லுகிறார்? ஆதியாகமம் 12:1.
1: கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி,
0: பாத்தீங்களா, கர்த்தர் யார பத்தி சொன்னார்? ஆபிரகாமை நோக்கி, உன்னை ஆசீர்வதிக்கவே பெரிய ஜாதியாக்குவேன் சொல்லியிருக்கிறார். ஆபிரகாம் ஆசீர்வதி தேவன் உங்களை ஆசீர்விக்க வல்லவரா இருக்கிறார். கலங்காதீங்க, உங்கள் வாழ்க்கையில ஐயோ என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையே, என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? ஆபிரகாம் ஆசீர்வதி தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். உங்கள் வாழ்க்கையில் தேவனை கர்த்தர் உங்களை ஆசீர்விக்க சித்தம் உள்ளவரா இருக்கிறார். கலங்காதீங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னாம் புஸ்தகம் 24:1 வசனம்.
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
0: இஸ்ரவேலை ஆசீர்விப்பு தான் கர்த்தருக்கு பிரியம். நம்மளே ஆண்டவராக இயேசுக்கு இஸ்ரவேலை மாத்திருக்கிறார். அவர் ரத்தத்தினாலும் ஒவ்வொரு நாளும் கழுவப்படும் போது நம்மளே இஸ்ரவேலை மாத்துகிறார். என் பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவு நீங்க கேட்டீங்கன்னா போதும், கர்த்தராகி தேவன் உங்களை ஆசீர்விப்பு தான் கர்த்தர் சித்தம். நீங்க ஒவ்வொரு ஆசீர்வாதம் இருப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். நீங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதி தான் கர்த்தர் சித்தம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, மதம் மாறினா அதெல்லாம் எந்த அவசியமே கிடையாது. ஆதியாம புஸ்தகம் 24:1 வசனம்.
1: ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவரானார் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார்
0: பாத்தீங்களா, சகல காரியங்களும் ஆசீர்வித்தாராம். அவருக்கு குழந்தை கொடுத்தாரு, குடும்பத்தை கொடுத்தாரு, அவருக்கு வியாதி இல்லாத வாழ்க்கை கொடுத்தார், நோயில்லாத வாழ்க்கை கொடுத்தார், மிருகச்சவங்களை கொடுத்தார், எல்லா காரியமும் அவர் எதெல்லாம் செஞ்சவரோ கழிச்சிற வேலையெல்லாம் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வித்து வந்தார். சகல காரியங்களும் ஆபிரகாம் ஆசீர்வித்த தேவன் தான். உங்களையும் என்னை ஆசீர்விக்கிற வல்லவரா இருக்கிறார். கலங்காதீங்க, உங்க கண்ணீர் துடைச்சிக்கோங்க, நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க. ஆபிரகாம் என்ன நல்ல குணம் தெரியுமா? நெகிமியான் புஸ்தகம் 9:8 வசனம்.
1: அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, ஆபிரகாம் இருதயத்தில் எப்படி இருந்துச்சா? உண்மை உள்ளார கண்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருதயத்தை பார்க்கிறார். ஆபிரகாம் இருதயம் உண்மை உள்ளவரா இருந்தார். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கூட உண்மை நம் வாழ்க்கையில் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். நம்ம எத்தனையோ எது எடுத்தாலும் பொய், எது எடுத்தாலும் எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா பேசலாம் பொய்யா இருக்கும். ஆனா ஆபிரகாம் இருதயத்துல உண்மையுள்ளவரா இருந்தாராம். மனிதன் முகத்தை பார்க்கிற கர்த்தராகி தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். அதனால ஆபிரகாம் இருதயம் உண்மையுள்ளா இருந்தாரு. வாழ்க்கையில் உண்மையா இருக்கணும், உண்மையுள்ளவர்களா என் மாற்றும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உண்மை இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை கேட்க வேண்டும். நம்ம உண்மையுள்ளவரா இருந்தோம்னா கர்த்தர் ஆசிரிப்பது உறுதி. நீதிமொழியின் புஸ்தகம் 28:20 வசனம்.
1: உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
0: பாத்தீங்களா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். உண்மை உங்க வாழ்க்கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பரிபூர்ண ஆசீர்வாதம் சொல்லல, ஆசீர்வாதங்களை பெறுவான். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில் நம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உண்மையா இருக்குமானால் நிச்சயமா என்ன செய்வோம், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். நிச்சயமா ஆண்டவராக இயேசுக்கு உங்களை ஆசீர்வதிப்பது உறுதி. உங்கள் வாழ்க்கையில் உண்மை இருக்கா அதை நீங்க யோசித்து பாருங்க. உண்மை இல்லைன்னா கர்த்தராகி தேவனிடத்தில் உங்களுக்கு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு உண்மை காணப்படும் ஆண்டவர், உண்மை இல்லாதவளா வாழ்றேன் ஆண்டவர், உண்மை இல்லாதவளா வாழ்றேன், எனக்கு உண்மையை தாருன்னு சொல்லி உண்மையுள்ள வாழ எனக்கு உதவி செய்யு கேளுங்க. இரண்டாவதாக ஒரு பக்தரை பார்க்கிறோம். ஆதியாம புஸ்தகம் 26:12-13. ஈசாக்கு
1: அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர்
0: அவரை ஆசீர்வதித்ததினால்
1: அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான்.
0: அந்த வருஷத்துல 100 மடங்கு ஆசீர்வதித்தார். பாத்தீங்களா,
1: அவன் ஐஸ்வர்யனாகி
0: ஐஸ்வர்யனாகி
1: வர வர விருத்தி அடைந்து
0: ஈசாக்கு என்ன செஞ்சார்?

0: அடைந்து
1: மகா பெரியவனான
0: ஆனார். அருமையானவர்களே, ஆனா ஈசாக்கு ஆசீர்வதிக்க காரணம் என்ன தெரியுமா? ஈசாக்கு என்ன செஞ்சார பாருங்க. ஆதியாகம புஸ்தகம் 24:63. ஈசாக்கு
1: சாயங்கால
0: வேளையிலே
1: தியானம் பண்ண
0: வெளியிலே போயிருந்து கர்த்தரை பத்தி தியானம் பண்ணி கொண்டே இருந்தார். அதனால்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்யற, ஈசாக்கு விதை விதைத்தார், கர்த்தரை செய்யற ஆசீர்வித்து 100 மடங்கு பெருக பண்ணினார். 100 மடங்கு, 1 மடங்கு வச்சுச்சாரு, அவர் 100 மடங்கு பெருக பண்ணிறார். நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர் வெள்ளாம வேலையிலேயே என் தோட்டத்தை சரியான இல்லையேன்னு சொல்லி கலங்குறோம். ஈசா கிட்ட இருந்த குணம் என்ன குணம்? அவன் செய்வான், சாயங்கால வேலை தேவனை பத்தியே தியானிப்பாரன், கடவுளை பத்தியே தியானித்துக் கொண்டார், இயேசு கிறிஸ்து பத்தி தியானித்துக் கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து பத்தி தியானித்து பார்க்க வேண்டும். அப்ப தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையில என்ன செய்யும், விருத்தி அடைய முடியும். வர வர பழத்தார், ஐஸ்வர்யமானார், 100 மடங்கு காத்திர ஆசீர்வித்தார். ஆசீர்வித்தார் 100 மடங்கு ஆசீர்வித்தாராம். உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம தேவனை பற்றியும் தியானிக்க வேண்டும். அருமையானவளே, இயேசுக்கு பற்றி ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நிச்சயமா நம்ம வாழ்க்கையிலையும் ஆசீர்வதிப்பார். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு, 119:97.
1: உமது வேதத்தில்
0: நான்
1: எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம்.
0: பாத்தீங்களா, வேதத்தை நம்ம பிரியமா இருந்து அந்த வசனத்தை நம்ம நாடு முழுவதும் தியானித்துக் கொண்டே இருப்போமானால் ஈசாக்கு ஆசீர்வித்த தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னை ஆசீர்வது உறுதி. அவர் ஆசீர்வித்தார், அவர் வர வர பழத்தார், ஆசீர்வித்த தேவன் கொடுத்திருந்தார். அவர் வாழ்க்கையில் என்ன கொடுத்திருந்தாரு? ஆசீர்வதிச்சிருந்தார், பெரிய காரியத்தை செய்தார். உங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலையும் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆபிரகாம் முதலாவது பார்த்தோம், ஆபிரகாம் வாழ்க்கையில உண்மை இருந்துச்சு, கர்த்தர் ஆபிரகாம் சகல காரியங்களை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு வாழ்க்கையில என்ன இருந்துச்சு? தேவனை தியானித்துக் கொண்டே இருந்தார், தேவன் ஈசாக்கு ஆசீர்வித்தார். மூன்றாவதாக யாக்கோபை பார்க்கிறோம், ஆதியம் புஸ்தகம் 32:29.
1: அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான்.
0: உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார்.
1: அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார்.
0: யாக்கோபுக்கு என்ன குணம் இருந்தது தெரியுமா? செவிக்கு கொடி குணம் இருந்துச்சு. அவர் செவித்துக் கொண்டிருந்தார், ஆண்டவரே போராடி செவித்தார். நம்ம ஏதோ எனதோ நம்ம செவிச்சிடறோம், அவர் போராடி செவித்தார். வாசித்து பாருங்க, ஆதியாகம புஸ்தகம் 32:26.
1: அவர்
0: நான் போகட்டும்
1: பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார்.
0: பாத்தீங்களா, அவருக்கு அந்த அளவு போராடி செவித்தார். அதனால்தான் கர்த்தர் அவர் ஆசீர்வித்தார். அருமையான சகோதரே, சகோதரியே, தாய்மார்களே, தகவல்மார்களே, ஆண்டவராய் இயேசுகிட்ட நோக்கி போராடி செபிக்க வேண்டும். கண்ணீரோடு செபிக்க வேண்டும், ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே சொல்லி நம்ம செய்ப்போமானா நிச்சயமா நம்மளை ஆசீர்ப்பது உறுதி. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை நோக்கி நம்ம போராடி செபிக்க வேண்டும். முதலாவது பார்த்த ஆபிரகாம், அவர் வாழ்க்கையில் உண்மை இருந்தது. இரண்டாவதாக ஈசாக்கு வாழ்க்கையில தியானிக்கக்கூடிய ஒரு கிருபை அவர் கொடுத்திருந்தார். மூன்றாவதாக யாக்கோபு செபித்துக் கொண்டிருந்தார். ஓசியான் புஸ்தகம் 12:4.
1: அவர் தூதனானவரோடே
0: போராடி மேற்கொண்டார்.
1: அழுது அவரை நோக்கி கெஞ்சினார்.
0: ஆண்டவரை இயேசுக்கு நோக்கி, தேவனாய் கர்த்தரை நோக்கி அழுது கெஞ்சினார். அதனாலதான் யாக்கோபை தேவன் ஆசீர்வித்தார். யாக்கோபு என்று பெயரை மாற்றி இஸ்ரேல் என்று சொல்லி தேவனாய் கர்த்த பெயரை மாற்றி அவர் ஆசீர்வித்தார். அருமையானவர்களே, நீங்கள் நான் கூட கர்த்திட்ட போராடி செவிக்க வேண்டும். அது மாத்திர நம்ம வாழ்க்கையில் உண்மை, அவர்களையும் போல் நம் வாழ்க்கையில் உண்மை காணப்பட வேண்டும். ரெண்டாவதாக ஈசாக்கை போல நம்ம தியானம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் நோக்கி தியானம் பண்ணணும், வசனத்தை வாசித்து தியானம் பண்ண வேண்டும். அது மாத்திரல யாக்கோபை போல போராடி செபிக்க வேண்டும், அழுது கெஞ்சணும். நம்ம செபிப்புமானால் நிச்சயமா நம் வாழ்க்கையும் தேவன் ஆசிரிப்பது உறுதி. சரி, இதுவரைக்கும் நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம், செபிக்க போகிறோம். என்னோட சேர்ந்து செய்ப்பீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவர்.

0: துதிக்கிறமை, போற்றுகிறமை, வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவர. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் மீன் நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க, அவங்க நாமத்தை மகிப்படுத்துங்க ஐயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவைகளை சந்திக்க முடியா செவிக்கிறோம் ஐயா. உன் வாயிலிருந்து ஒரு செல் பிறக்க முடிய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன எங்கள் பரம தகப்பனே, ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அடைக்கலமாக, அனுகூலமாக, கோட்டையாக, அரணாக, ஜீவனாக இருந்து வழி நடத்துங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத விஷயங்களை செய்ய முடியாது கெஞ்சி மண்டாடி கேட்கிற மாண்டவர அப்பாமை ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கடன் கண்ணீர் வேதனைகளிலிருந்து விடுதலை செய்யுங்க, கஷ்டத்திலிருந்து விடுதலை செய்யுங்க, கவலையிலிருந்து விடுதலை செய்யுங்க, சோர்விலிருந்து விடுதலை செய்யுங்க, துக்கத்திலிருந்து விடுதலை செய்யுங்க ஆண்டவர. ஆத்மா கண்களை திறந்துடுங்க, அறிந்து கொள்ளும் அண்டிக் கொள்ள உதவி செய்யுங்க சப்பா. உள்ளத்திலையும் வெளிரங்கமா வாழ்க்கையில அற்புதம் அதிசயங்களை செய்ய முடியாது செவிக்கிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன பலவிந்தாலும் குணமாக்குங்க அப்பா. மந்திரம் செய்வனிகள் பெல்லிசனைகள் ஆற்றி உடைத்து போடுங்க, பிசாசன்கள் அழித்து போடுங்க ஆண்டவர. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க, சாவத்திருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க, பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீர்ல இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க ஆண்டவர. குடிக்கிற குடும்பங்களை விடுதலையாக்கி தர முடியா கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. ஆன்மீக கண்களை திறக்க வேண்டுமா செவிக்கிறோம். வேலை இல்லாத மக்கள் வேலையை தர முடியா கெஞ்சுகிறார் ராஜா. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்தை தாரும் அப்பா. குடும்பத்துல சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளத்தை தாரும் அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. பரலோக பீதாவே இறங்கி அவங்களை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க அப்பா. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்க. தோட்டத்துல வெள்ளம் இல்லையன்னு கலங்குற மக்களுக்கு நல்ல வெள்ளம் விளைச்சல தாரும் ஆசீர்வித்து உயர்த்த முடியாச்சு வைக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாச்சு வைக்கிறோம். நன்மையான என் தீபம் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியின் பிதாவத்தில் இறங்கி வருது மாறுதல்களை வேற்றுமனை எந்த நிலநிச்சம் நீரே ஆசீர்வித்து உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. நானே இல்லா ஒரு டீச்சரை கத்துன்னு சொன்னீங்க தானப்பா. ஒரு வாழ்க்கையிலேயே அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்த முடியாது கெஞ்சுகிறோம் ஐயா, கெஞ்சுகிறோம் ஐயாமை துதிக்கிறோம். பிரிந்து குடும்பம் ஒன்னு சேர்க்க வேண்டியா செவிக்கிற ஐயா. பரலோக பிதாவே அமை ஸ்தோத்திரம். எங்க பிள்ளைகளெல்லாம் கண் நோக்கி பாருங்க, எங்கள் வாலிபர்கள் சிறு பிள்ளைகளை கண் நோக்கி பாருங்க. அவங்களை பாதுகாக்கணும், பராமரிக்கணும், தேவைக்குருவா அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. படிக்கத்தக்கதாக தெய்வீக ஞானத்தை தாருமியா, ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலேயே அறிவியலே ஆற்றலும் சிறந்து வழங்கணும். பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. அண்டவரையுமே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டளிட முடியாது செவிக்கிறோம். நீர் ஆசீர்வாதத்தால் உங்களை விடுவதில்லை ஆண்டவரே. நீங்க ஆசீர்வித்துத்தான் ஆக வேண்டி செவிக்கிறோம். பலத்த காரியத்தை செய்யுங்க, பெரிய பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்யுங்க. அண்டவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சிரோ. உள்ளத்திலையும் வெளிரங்கமா அற்புதம் செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. உங்க மகத்துமலை நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதிகனமாகியமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் இயேசு கிறிஸ்து இனி நாமத்துல மன்றாடி கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்த கேட்டாரு, கலங்காதீங்க.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங் டென்பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049001001 0000229 என்ற எண்ணிக்கோ ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் யூகோ பேங்க் குன்னூர் 1331001000024 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: என்னோட பேர் ஷரோன். எனக்கு இடது காது பக்கம் மீங்கி இருந்தது. அந்த வாயெல்லாம் ஒரு பக்கமா இழுத்து ரொம்ப முடியாம இருந்தது. அப்ப நாங்க டாக்டர் எடுத்து போய் காமிச்சப்போ டாக்டர் சொன்னாங்க கண்டிப்பா அந்த ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும், அது பயங்கர கட்டியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையை நான் போன் பண்ணி சிஸ்டர் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணினேன். அந்த வேலையிலயே அந்த வலி முழுவதுமே போயிடுச்சு, வீக்கமும் குறைஞ்சிருச்சு. அந்த கட்டி முழுசா கரைஞ்சு வர கர்த்தர் கிருபை செய்தாரு. இப்படி செய்த தேவனுக்கு கொடா கொடி நன்றி.
4: கர்த்தரே பரிசுத்தாம ஸ்தோத்திரம். நான் ரெண்டாவது குழந்தை மாசமா இருக்கிறப்ப சுகர் அதிகமா இருந்தது. அப்ப டாக்டருங்க சொன்னாங்க உங்களுக்கு நார்மல் ஆகாது, அதனால நீங்க ஊருக்கெல்லாம் போவேன்னா ஆபரேஷன் பண்ணிட்டு குழந்தை எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் அக்கா போன் பண்ணி ஜெபம் பண்ணதுன்னா சொல்றாங்க அக்கா, டாக்டர் ஜெபம் பண்ணிக்கங்க. அதே மாதிரி அக்கா டெய்லி எனக்காக ஜெபிச்சாங்க. டெலிவரி டைம்ல நல்ல நார்மல் பிரசவத்தை தேவன் கொடுத்தாரு.

0: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: நீதிபதியின் புஸ்தகம் 23 அதிகாரம் 18 வசனம்.
1: நிச்சயமாகவே முடிவு உண்டு,
0: நிச்சயமாகவே முடிவு உண்டு,
1: உன் நம்பிக்கை வீண் போகாது,
0: உன் நம்பிக்கை வீண் போகாது. அம்மாரி மாணவர்களே, நிச்சயமா உங்களுக்கு முடிவு உண்டு. என்னென்ன காரியத்துக்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ, எதற்கெல்லாம் ஜெபிச்சுட்டு இருக்கீங்களோ, என் ஜெபம் கேட்கப்படலைன்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். ஒரு வேளைக்கு என் வாழ்க்கையில ஏன் எப்ப அற்புதம் நடக்கும், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதமே நடக்கலையே, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்குமா, அற்புதம் நடக்குமா, அதிசயம் நடக்குமா, என் வாழ்நாள் முழுதும் கண்ணீர் தானே வடிச்சிருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா கத்தடி வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாக உனக்கு முடிவுண்டு, நம்பிக்கை இன்போகுது. கத்தட்ட நீங்க நம்பல, நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது. நிச்சயமா உங்களுக்கு முடிவுண்டு. எதற்கெல்லாம் நினைச்சிருக்கலாம், ஒரு வேளைக்கு கடனுக்காக நினைச்சிருக்கலாம், ஒரு வேளைக்கு குடும்பத்துல திருமணம் நடக்கணும், அப்படி எத்தனையோ காரியங்கள் நினைச்சிருக்கலாம். உங்க காரியங்கள் நிச்சயமா உங்களுக்கு முடிவுண்டு. உங்க கர்த்தமேல நம்பிக்கை வச்ச நம்பிக்கை என்ன செய்யாது, வீணா போகவே போகாது. அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், சமர்த்தத்தை படைச்சவர், நீரூற்ற படைச்சவர், எல்லாவற்றையும் உருவாக்கினவர் அவர் தான். அவர்னால அவர் மேல வச்ச நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது. உங்க நம்பிக்கை நிச்சயமா வீண் போகாது. உங்களுக்கு முடிவு நிச்சயமா, நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க அதுக்கு முடிவு நிச்சயம் உண்டு. கலங்காதீங்க, கண்ணீர் துளசிக்கோங்க. சங்கீத புஸ்தகம் 21 அதிகாரம் 7 வசனம்.
1: ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார்,
0: கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார்,
1: உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார்.
0: உன்னதமான தயவினால் என்ன செய்ய மாட்டாரு, அசைக்கப்படாதிருப்பார். அதனால் உன்னதமான தயவு அவ்வளவு. அதனால ராஜா நம்பிக்கிறதுனால அவர் என்ன செய்ய மாட்டார், ஒரு நாள் ராஜா என்ன செய்ய மாட்டாரு, அசைக்கப்படுவதில்லை. நிறைய பேர் சொல்ல, நாங்க நம்பி நம்பி வெக்கப்பட்டு போயிட்டாங்க. எவ்வளவோ அந்த மனிதனை நம்பணும், இவங்களை நம்பணும், அவங்க குடும்பத்தாரை நம்பணும், என் ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்பணும், எவ்வளவோ வெக்கப்பட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. இங்க சொல்றாரு ராஜா என்ன, யார நம்பியிருந்தாரா, கத்தரை நம்பியிருந்தாரா. அவர் தயவினால என்ன செய்யல, அசைக்கப்படவே இல்லை. வாழ்க்கையில ஒரு நாள் கூட அசைந்து போகல. அதே போல அருமையானவர்களே, இயேசுவை நம்பினீங்க, ஒரு நாள் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. நம்பிக்கைக்கு நிச்சயம் உங்களுக்கு உங்க முடிவு நிச்சயம், உங்க முடிவுக்கு ஒரு அற்புதம் கத்தர் செய்வார். கலங்கே வேண்டாம், கத்தர் நம்புங்க, உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். கத்தர் நம்பளுங்க, யாரும் என்ன செய்ய மாட்டார், வெக்கப்பட்டு போகவே விட மாட்டார். கலங்காதீங்க. சங்கீத புஸ்தகம் 22 சங்கீதம் 4 வசனம்.
1: எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள்,
0: உங்களிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள்,
1: நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர்.
0: பாருங்க, உங்க பிதா சங்கீதக்காரர் சொல்றாரு, எங்க பிதாக்கள் நம்பினார்கள், என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சார் ஆண்டவர், நம்பினவங்களை விடுவிச்சார். நீங்க நம்பியிருக்கீங்களா, யாருமே விடுவிக்கலன்னு நினைச்சிருக்கீங்களா, எத்தனையோ மனிதர் நம்பி நம்பி மோசம் போன, அவங்களை நம்பின, இவங்க நம்பின, எனக்கு விடுவிக்காரு யாருமே இல்லை. அப்படியே கஷ்டத்துல பண கஷ்டத்துல கஷ்டப்படுறேன், கடன் பிரச்சனாலும் கஷ்டப்படுறேன், எனக்கு வாழ்க்கையில எதுவுமே நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா. சங்கீதக்கார் சொல்றேன், பிதாக்கள் அவர் கத்தர் மேல நம்பி இருந்தாங்களா, அவர் என்ன செஞ்சாரு, நம்பினவங்களை விடுவித்தார். உங்கள் வாழ்க்கையில் விடுவிப்பார். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி, என்ன கண்ணீரா இருந்தாலும் சரி, உங்களை விடுவிக்க வல்லவர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார், நிச்சயமா உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா உங்களை விடுவிப்பார், கைவிடவே மாட்டார். நம் வானத்தையும் பூமியை படைத்தவர் நம்பி இருக்கிறோம், வானாதி வானவர் நம்பிக்கை, நம்மளை படைச்சவர் நம்பி இருக்கிறார். ஒரு நாள் நம்ம கைவிட மாட்டார். கலங்காதீங்க. 33 சங்கீதம் 21 வசனம்.
1: அவருடைய பரிசுத்த நாமத்தை,
0: அவர் பரிசுத்த நாமத்தை
1: நாம் நம்பியிருக்கிறபடியால்,
0: நம்முடைய இருதயம்
1: அவருக்குள் களி கூறும்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் நம்பியிருக்கிற இருதயம் என்ன செய்யும், கர்த்தருக்குள்ள களி கூறும். கலங்காதீங்க, கர்த்தர் முழுமையா நம்புங்க. அவர் தான் நம்பத்தக்கவர். இந்த உலகத்தில் யாருமே நம்பத்தக்கவர் இல்ல, உலகத்தில் யாருமே நம்பத்தக்கவர். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நம்பத்தக்கவர். அவர் நம்பிருந்தா என்ன செய்வோம், களி நம்ம என்ன செய்யும், களி கூறும். நிச்சயமா நம்ம அவர் நம்பினோம்னா நம்ம இறுதி ஒரு நாள் களி கூறும். அல்லேலூயா. ஏஸ்பாடு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மையே நம்பியிருக்கிறேன், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு நம்பிக்கை, எனக்கு எல்லாமே நீங்க தான். 71 சங்கீதம் 5 வசனம்.
1: கர்த்தராகி ஆண்டவரே நீரே என் நோக்கமும், என் சிறு வயது தொடங்கி, என் நம்பிக்கையுமாய் இருக்கிறேன்,
0: நம்பிக்கையுமாய் இருக்கிற. பாத்தீங்களா, தாவீது பாருங்க, சிறு வயது தொடங்கி யார நம்பினாரா, யார நம்பினாரு, கர்த்தர் நம்புறேன். அதனால என்ன செய்ய நீரே நம்பி நீரே நோக்கமும் திருவைத்தங்க உண்மையை நம்பி இருக்கிறேன்னு சொன்னார். அதனால அவர் என்ன செஞ்சாரு, ஆடு மேய்ச்சி தாவித எப்படி மாத்திட்டாரு, பெரிய ராஜாவா மாத்தினாரு. அல்லேலூயா. நீங்க யாரெல்லாம் கர்த்தர் உண்மையா நம்பிருந்தீங்கன்னா உங்க வாழ்வுக்கு பெரிய உயர்வு உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் முழுமையா நம்பணும், உங்க வாழ்வில் பெரிய உயர்வு உண்டு, பெரிய ஆசீர்வாதம் உண்டு. அவர் நம்பினவங்க யாரும் வெக்கப்பட்டு போகவே மாட்டோம். அல்லேலூயா. சரி, நான் கர்த்தர் நம்பின பக்தர்களை நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாக்குறோம் கர்த்தர் நம்புறவங்க யாரெல்லாம் எப்படி எல்லாம் ஆசீர்வாதம் தெரிஞ்சாங்க, எப்படி எல்லாம் கர்த்தர் நம்புறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகம் 37:5.
1: உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து,
0: அவர் மேல் நம்பிக்கையாயிரு,
1: அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்,
0: நம் வழி அவற்றை ஒப்புரச்சு. ஆண்டவரே, எனக்கு நீர் இல்லாம இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல, என்னை முழுமையா அர்ப்பணிக்கிற ஆண்டவரே நீர் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முழுமையா அவர் கர்த்தர் ஒப்பு கொடுக்க வேண்டும். இங்க பாதியும் உலகத்துல பாதியும் இருக்கக்கூடாது. உன் வழியோ கர்த்தருக்கு, என் வழி இல்ல ஆண்டவரே, நீங்கதான் நடத்தணும், நீங்க தான் ஒவ்வொரு நாள் நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் கர்த்தரை நம்ம வழியை ஒப்புவிக்க வேண்டும். எப்படி வைக்கணும், மனப்பூர்வமா ஒப்புவிக்க வேண்டுமா? நியாயாதீதியின் புஸ்தகம் 5:9.
1: ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்புக்கொடுக்க இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இதயம் நாடுகிறது.
0: பாத்தீங்களா, மனப்பூர்வமான ஒப்பு கொடுக்கணுமா? கர்த்தத்தை எப்படி ஒப்பு கொடுக்கணும், மனப்பூர்வமா. இயேசு நீர் தான் எனக்கு, நீர் தான் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், நீங்க தான் குடும்பத்தை நடத்தணும், நீங்க தான் குடும்பத்தை தடைகளை மாற்றணும், நீங்க தான் கடன் அடைச்சு தரணும், நீங்க தான் கண்ணீர் துடைக்கணும், நீங்க தான் பிள்ளைகளுக்கு நல்ல மேரேஜ் நடக்கணும், எங்களுக்கு குழந்தை பாக்க நீங்க தான் தரணும், எல்லாமே நீங்க தான். என்னால முடியாது, உங்களால தான் முடியும். என் பிள்ளைகள் நல்ல மதிப்புறாங்க பாஸ் பண்ணணும், என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும், என் பிள்ளைகளை நீங்க தான் வளர்த்து தரணும், எனக்கு ஒன்னும் ஞானம் இல்லை, என் பிள்ளைகள் நல்லா வளர்த்து தரணும் ஆண்டவர் நீங்க தான் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமா கர்த்தர் கர்த்தர் நம்ம என்ன செய்யணும், ஒப்பிட்டு அவர் மேல என்ன செய்யணும், நம்பிக்கையா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவரே நம்பணும், நீங்க தான் ஆண்டவர், நீங்க தான் எனக்கு, நீங்க தான் இயேசப்பா என்ன முடத்துல ஒப்பு கொடுக்குற, நீங்க தான் எனக்கு நம்பிக்கை, நீங்க தான் எனக்கு நம்பிக்கை ஆண்டவரே, இந்த உலகத்துல வேற எந்த நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் 12:1.
1: அப்படி இருக்க சகோதரரே
0: நீங்கள்
1: உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும்
0: தேவனுக்கு பிரியமான
1: ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று, தேவனுடைய இரக்கங்களை
0: முன்னிட்டு
1: உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.
0: ஆமாவே, நம்ம ஒவ்வொரு நாளுக்கு நம்ம சரீரங்களை ஆண்டவர் கர்த்தர் சீவுபலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து அவர் மேல நம்பிக்கை இருக்கணும், கட்டாயம் உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கண்டிப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் வாய்க்க பண்ணுவார். வாய்க்கு பண்ணாரு, பண்ண மாட்டாரா? நிச்சயமா வாய்ப்பு. எங்க அப்படி சொல்றவங்களா, அலையிலே சொல்லுங்க, யாரும் அமைதியா இருக்கீங்க? அலையிலூயா. உங்க வழிகளை கர்த்தர் ஒப்புவித்தார், நம்பிக்கையா இருங்க அவருக்கு. அப்ப என்ன செய்வார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சரீரத்தை என்ன செய்ய, சீவுபலியா ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே நீர் தான் ஆண்டவரே, என் சரீரத்தை உங்களை கர்த்தர் ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் நிச்சயம் உங்க காரியங்களை என்ன செய்வாரு, வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி மாத்துவார், என்ன தடை இருந்தாலும் மாத்துவார், என்ன பிரச்சனை மாத்துவார். அவரிடத்துல முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும், மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். பாதி உலகத்துல பாதி கர்த்தருக்குள்ள முழுமையா கர்த்தருத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர்ல சொல்றாரு, ரோமர் 6:19.
1: உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம்,
0: மனுஷர் பேசுகிற பிரகாரமாய்
1: பேசுகிறேன் அக்கிரமத்தை
0: நடப்பிக்கும்படி
1: முன்னே நீங்கள்
0: உங்கள் அவயங்களை
1: அசுத்தத்திற்கும்
0: அக்கிரமத்திற்கும்
1: அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடக்கும்படி
0: உங்கள் அவயங்களை
1: நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள்.
0: அவயங்களை முழுமையா கர்த்தரத்துல நீதிக்கு அடிமையா ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதங்களை செய்வார். கர்த்தரத்துல முழுமையா ஒப்பு கொடுக்கணும். நிச்சயம் அவங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனையாலும் மாத்துவார், என்ன கஷ்டம் இருந்தாலும் மாத்துவார். அவர்கிட்ட நம்பிக்கை இருக்க வேண்டும், அவ்வளவுதான். முழுமனதோடு நம்பிக்கை இருக்கணும், மனப்பூர்வமா ஒருத்தர் ஒப்பு கொடுக்கணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் என்ன செய்வாரு, உங்கள் கஷ்டங்களை மாத்தி உங்க வாழ்க்கையில செழிப்பை தருவார். கர்த்தர் நம்புறவங்க செழிப்பாங்க. ஒரு வசனம் தெரியுமா உங்களுக்கு, வாசித்து பாருங்க. நீதிபதி புஸ்தகம் 28:25 வசனம்.
1: கர்த்தரை நம்புகிறவனோ,
0: கர்த்தரை நம்புகிறவனோ
1: செழிப்பான்
0: செழிப்பான். கர்த்தர் நீங்க நம்பனே எப்படி இருப்பீங்க சொல்லுங்க, செழிப்பா இருப்பீங்க, உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்றாரு, நீரே என் நம்பிக்கை. அதனாலதான் அவர் ராஜாவா மாத்தினார், வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றினார். நீங்க கர்த்தர் முழுமனதோட நம்பி பாருங்க, உங்கள் வாழ்க்கை செழிப்பா இருப்பீங்க. சங்கீதத்து நீதிமொழி 29:25 வாசித்து பாருங்க. அது சொல்றது, கர்த்தர் நம்பர் உயர்ந்த அடைத்தில வைக்கப்படுவார் சொல்லி.
1: கர்த்தரை நம்புகிறவனோ,
0: கர்த்தரை நம்புகிறவனோ
1: உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான்.
0: உயர்ந்த அடைத்தில வைக்கப்படும். கர்த்தரவங்களை எப்படி வைப்பாரு, உயர்ந்த அடைக்கத்தில் வைப்பா. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷப்படுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரவங்களை எப்படி வைக்க போறாரு, உயர்ந்த அடைக்கலத்துல. ரெண்டாவதாக கர்த்தர் நம்புறவங்க எப்படி இருப்பாங்களா பாருங்க, சங்கீத புஸ்தகம் 4:5 வசனம்.
1: நீதியின் பழிகளை செலுத்தி,
0: நீதியின் பழிகளை செலுத்தி
1: கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள்.
0: கர்த்தர் மேல் நம்பிக்கை, நீதியின் பழிகளை செலுத்தி என்ன செய்யணும், கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். நீதியின் பழி ஒவ்வொரு நாளும் செலுத்தணும், கர்த்தர்ட்ட நீதியின் பழியை செலுத்தணும். ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி. ஏன் ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தை சொல்றாருன்னா, நிறைய பேர் பார்க்க, நிறைய மக்களை பார்க்கிறோம், குடிக்கிறாங்க, வெறுக்கிறாங்க. அவங்க கேட்டு பாருங்க, நான் கர்த்தர் தாங்க நம்பி இருக்கிறேன் அப்படின்னு தான் அற்புதம் நடக்காது. பாருங்க, நிறைய பேர் பாவெல்லாம் செய்வாங்க, அவங்க சொல்லுவாங்க, எனக்கு கர்த்தர் தான் நம்பியிருக்கோங்க, அவர்னா எனக்கு கண்ணை முழிச்சு பார்க்கவே இல்லை, எனக்கு என்ன கண்ணை முழிச்சு பார்த்துருக்காரு, என் வாழ்க்கையெல்லாம் கஷ்டம்தான் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அதங்க ஆண்டவர் சொல்றாரு, என்ன செய்யணுமா, நீதியின் பழியை செலுத்தி கர்த்தர் மேல நம்பிக்கை. நிறைய பேர் சொல்லுங்க, என்ன கர்த்தர், எனக்கு கண்ணை முழிக்கவே இல்லை, நான் அவர் தாங்க இறம் போல் நம்புறேன், அவர் தாங்க நான் கும்பிட்றேன், என் வாழ்க்கையில் ஒரு நன்மையுமே காணப்படலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அதான் சொல்றாரு, நீதியின் பழிகளை செலுத்தி என்ன செய்யணுமா, கத்துற அவர்களால் என்ன செய்யணும், நம்பிக்கையா இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இது வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம், இப்போது நம்ம செவிக்க போறோம். என்னோடு கூட சேர்ந்து செவிங்க. ஸ்தோத்திர ஆண்டவரையும் துதிக்கிறோம், மகத்துமுள்ள ராஜாவையும் துதிக்கிறோம், மகிமின் தேவனையும் ஸ்தோத்திரம், எங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறவரையும் துதிக்கிறோம். ஆண்டவரையும் நோக்கி நாங்கள் மன்றாடி செவிக்கிறோம். வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் எல்லாம் நீக்கி போடுங்க. மந்திரம் செவனைகள் பெல்லிசனைகள் எல்லாம் உடைச்சு போடுங்க. ஆண்டவரையும் துதிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்க அற்புதம் செய்ய. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கும் ஏசப்பா, என்ன நோய் இருந்தாலும் குடமாக்க, என்ன வேலை இருந்தாலும் குடமாக்கும் ஏசப்பா. மந்திரம் செவனைகளை உடைத்து போடுங்க. பிசாசுங்களை அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும். சமாளம் இல்லாத மக்கள் சமான் தரணும். கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்களை கடன் அடைக்க உதவி செய்யுங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கஷ்டத்தை நீக்கிற முடியா செவிக்கிறோம். குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களுடைய கஷ்டத்தை மாத்துங்கப்பா. உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பீங்க. ஆசீர்வச்சு உயர்த்த முடியா செவிக்கிறோம் ஐயா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவரஞ்சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில் இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க. சமாதானம் சந்தோஷம் தந்து கற்றுக்கொள்ளுங்க ஆண்டவர. கற்றுடைய கரம் தாங்கட்டும் அப்பா. வெளிநாட்டு போகணும்னு நினைக்கிற மக்களுக்கு அப்பா, வெளிநாட்டு போக வேண்டிய பணத்தேவைகள் பொருளாதார சந்திங்க. காலேஜ் சேர்ற மக்களுக்கு காலேஜுக்கு போக வேண்டிய பணத்தேவைகள் பொருளாதார சந்திங்கப்பா. நல்ல ஸ்கூல் கிடைக்கணும், ஃபீஸ் கட்டணும்னு நினைக்கிற மக்கள் ஃபீஸ் கட்ட கிருபை தாரும். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடிய ஆசியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அமை ஸ்தோத்திரம். கர்த்தடத்தில் மனமகிழ்ச்சியாரு இருபத்தேழு வேண்டுதல் உனக்கு அருளிச்சியுமே அவர் இடத்துல ஒப்புவித்து காரியத்தை அவர் மேல் நம்பிக்கையாரு காரியத்தை வாய்க்க பண்ணுன்னு சொன்ன எங்கள் அன்பின் தகப்பனே. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்கப்பா. பலத்த அற்புதங்களை ஆசீர்வத்தை நீர் கட்டளிட முடியா செபிக்கிறோம். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக்கிற தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்க. பொறுப்படுத்து காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மாய்க்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி எஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. நம்ம செவத்தை கர்த்தர் கேட்டிருக்காரு, சோர்ந்து போகாதீங்க.
2: அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
2: நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறதால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? ரெண்டு நான்கு பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்துதான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம். கர்த்தருக்கிருபையினால் இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கர்த்தருக்கிருபையில் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றோம், யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா? ஒன்னு, ரெண்டு, மூணு, எல்லாத்தையும் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்ட் மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, சிஸ்டர் எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள் சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ போட்ட இமேஜ் போட்ட ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம். இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் நீங்க பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும் ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகம் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா அந்த ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும்பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கற எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ள. தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி, அது பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன்ல டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும், இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாட்டில் வாசிப்போம், அப்படிதான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒருத்தரோடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும், மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க அது உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வேலைக்கிழமை ஜெபிச்சிட்டு இருக்கப்ப ஆண்டவர் சொன்னாரு உபத்திரத்தின் நாட்கள் தொடங்க போகுது அப்படி சொன்னாரு. அதனால அந்த உபத்திரத்தின் நாட்கள் நம்ம எப்படிலாம் ஜெபிக்கணும் ஆண்டவர் நமக்கு அது பேச சொல்லி இருக்கிறாரு. சபைக்கும் உபத்திரம், மற்ற காரியங்களுக்கும் உபத்திரம். பாருங்க இப்ப எல்லாம் பெண்கள் வந்து வெளியே போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு பயங்கரம், சிறு பிள்ளைகளுக்கும் பயங்கரம் தான், வாலிபர்களுக்கும் பயம், பெரியவங்களுக்கும் பயங்கரம். எல்லாருமே வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள வீட்டுக்கு வந்தா தான் நிச்சயம். அந்த மாதிரி பயங்கரமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்ம பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் கடத்தி கொண்டு போயிடுறாங்க, எவ்வளவு பிரச்சனை. அதான் ஆண்டு சொன்ன பத்திரம் தொடங்குறது அப்படி சொன்னாரு. மத்தியலுசு விசேஷம் 24:21 22
1: ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயிலும் தப்பி போவதில்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும்
0: அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட என்ன செய்வாங்க, கர்த்தருடைய பாதத்துல கண்ணீரோடு கேட்பாங்க. இப்ப நம்ம தான் பாக்குறோம், எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் உபத்திரங்கள் பாடுகள், எத்தனையா இருந்தாலும் நம்ம செபிக்கும் போது கர்த்தர் நம்ம செபத்தை கேட்கிறாரு. அதே போல இந்த உபத்திரம் அதிகமா இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க செபிக்கும் போது கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு, எல்லா பிரச்சனையும் மாற்றிடுவாரு. மார்க்கு விசேஷம் 13:19-20
1: ஏனெனில்
0: தேவன்
1: உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும் கர்த்தர் அந்நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவனாயில் தப்பி போவதில்லை தாம் தெரிந்து கொண்டவர்களின் நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார்.
0: அப்ப அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்வாங்க, கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீரோடு செவிக்கும் போது கர்த்தர் அந்த நாட்களை என்ன செஞ்சிருவாரு, உபத்திரத்தை குறைப்பாரு. ஆனா உபத்திரம் தொடங்கதான் போகுது, இப்பதான் தொடங்க போகுதுன்னு சொன்னாரு. ஆனா தொடங்கத்திலே பாருங்க எத்தனை பேர் படிச்சு வேலை இல்லாம இருக்கிறாங்க. நான் பாக்குறேன் எவ்வளவோ பேர் படிச்சிருக்கிறாங்க, ஆனா வேலையில் இன்ஜினியர் படிச்சவங்க நிறைய பேர் வேலை இல்லை, நிறைய பேர் பிரச்சனைகள் வீட்டில், எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது, பணப்பழக்கம் கம்மியா இருக்குது. இதெல்லாம் தொடக்கம் தான் சொன்னாரு. அப்படியானா நம்மளாம் என்ன செய்யணும் அன்று சொன்னார், தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்ப நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்யணும், கர்ச்சடி பாதத்துல நம்ம செபிக்கணும், உபத்திர வருமானம் எல்லாம் செய்யணும். அதுதான் பார்க்க போறோம். 91:15
1: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்.
0: அவனை தப்புவித்து என்ன செய்வான், தேவன் கனப்படுத்துற அவை நோக்கி கூப்பிடான், மறு உத்தரவு அருளி செய்வேன். கூட இருந்து நம்ம தப்பித்து அவர் என்ன செய்றாரா, கனப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. நம்ம அவர்கள் அன்று நோக்கி கூப்பிட வேண்டும். கூப்பிடுறது எதை குறிக்கிறது, ஜெபம் என்றதை குறிக்கிறது. நம்ம ஒரு நாளும் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டுமா பாருங்க, நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம் தான் லூக்கா சுவிசேஷம் 21:36
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக
0: நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுது என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். விழிப்புன்னு சொன்னா தூக்கத்தை விட்டு விழிக்கிறது இல்ல, அது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் ஆத்மத்தில் விழிப்பு வேணும். நமக்கு என்ன நடக்கு நம்மளே ஒரு பாருங்க, நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா நிறைய பேர் நம்ம கையில வச்சு விளையாண்டுட்டே இருக்கோம். நம்ம என்ன செய்ய நமக்கே தெரியாது, இதை விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படி இந்த பாய் பீச்சு போடுவோம், அதை சுவரில் அப்படியே வச்சு கிறுக்குவோம். அது நமக்குள்ள என்ன இல்லை, ஆத்மத்தில் விழிப்பு இல்லாதனால தான் இப்படிலாம் செய்யறோம். விழிப்பா இருந்தா ஐயோ நம்ம இந்த பாய் எவ்வளவுக்காக இந்த கஷ்டம் நம்ம இப்படி பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ஆத்மாத்தில் விழிப்பில்லாத இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்ன செய்யணுமா, விழித்திருங்க. மார்க்கு சுவிசேஷம் கூட 13 கடைசியில் நினைச்சிருங்க, விழித்திருங்கள். கடைசிய பாருங்க, அது ஆண்டவர் அதுதான் சொன்னாரு.
1: நீங்கள் நினையாத வேளையிலே,
0: அவன்
1: வந்து
0: உங்களை
1: தூங்குறவர்களாக கண்டுபிடியாத படிக்கு
0: விழித்திருங்கள்.
1: நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார்.
0: நம்ம தூங்காம விழித்திருப்பல, ஆத்மத்தில் விழிப்பிலா இருந்தா நம்ம என்ன செய்யறோம் எனக்கு நமக்கே தெரியாது. நம்ம அறியாம அதுக்கு இருக்கோ இதுக்கு இருக்கோ, என்ன யோசிக்கிறோம் என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. அந்த ஆத்மாத்துல நமக்கு விழிப்பு மிக மிக அவசியம். தூங்குறமோ தூங்கலையோ ஆத்மாத்துல விழிப்பு அதிகமா வேணும். ஆத்மாத்துல விழிப்பில்லாத என்ன செய்ய நமக்கே தெரியாது, என்ன பேசுற நமக்கே தெரியாது. அந்த ஆத்மாத்துல விழிப்பு நம்ம ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் எப்பொழுதும் சேவம் பண்ணி என்ன செய்யுங்க, அவருக்கு முன்பாக நிற்க பார்த்தவனா என்னப்படும்னா எப்பொழுதும் சேவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும், எப்பொழுதும் செவம் பண்ண வேண்டும். ஆத்மாத்திர விழிப்பில்லாதனாலதான் நம்ம செவத்துக்கு வர கஷ்டப்படுறோம், நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுறோம். நம்ம கத்து கொடுக்கற நேரத்தை என்ன சரி, ஏதாவது இது இந்த நேரத்தில் ஏதாவது பண்ணலாமே, வீட்டில் அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு. நம்ம கூட வர்றது எது இயேசு கிறிஸ்துவே. நீங்க எந்த அளவுக்கு அவரோட உறவாடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கர்த்தர் வரும்போது அவன் அவன் கிரியை தகுந்த பலன் என்னோட வருதுன்னு சொல்றாரு இல்லையா. அநேக மக்களுக்காக போராடி கண்ணீரோடு செபிக்கிற பலன் தான் கத்தர் வரும்போது நம்ம கொண்டு வருவாரு. நம்ம எல்லாரும் செவிக்கணும். எப்போ வருவாரு இயேசு கிறிஸ்து யாருக்குமே தெரியாது. வாசிக்க கேட்டிருந்தாரு, யாருக்குமே என்ன செய்யாது, எப்போ வருவாருன்னு யாருக்கும் தெரியாது. என்ன செய்யணும், அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரனானா என்னப்படனா எப்பொழுது என்ன செய்யணும், செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நம்ம எப்பொழுதும் செவம் பண்ணாம இருந்தோம்னா, விழிப்பு இல்லாம இருந்தோம்னா அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான என்ன முடியாது. நம்ம என்ன அவருக்கு முன்னால் நிற்க முடியாது. ஐயோ நாட்கள்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்மளே மறைஞ்சிக்கிறோம், நம்மளே மறைஞ்சிரும். ஐயோ நான் கத்துட்டு நிக்க தகுதி இல்லை, நாட்கள்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம அவர் பக்கத்தில் நிக்க முடியாம நம்ம ஆத்மாக்களை வீண் பண்ணிடுறோம். அதான் சொல்லி இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் தப்பி இனிமேல் என்னென்ன காரியம்

0: எவ்வளவு கஷ்டங்களை பாருங்க. இனி சம்பவிக்க போற இவர்களுக்கெல்லாம் தப்பணும்னு சொன்னா எப்பொழுது என்ன செய்யணும்? செபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரோட என்ன படணும்னா, நான் அவருக்கு முன்னால் நிற்க பாத்திரம் நம்ம செபிச்சா தான் அவருக்கு முன்னால் நிற்க முடியும். இங்க அரை மணி நேரம், கால் மணி நேரம், முக்கால் மணி நேரம், அஞ்சு நிமிஷம், பத்து நிமிஷம் செபிச்சாலாம் அவருக்கு முன்னால நிற்க முடியாது. அதான் சொல்லி எப்பொழுதும் செபம் பண்ணி அவருக்கு முன்பாக பாத்திரம் என்ன பண்ண என்ன எப்பொழுதும் செபம் பண்ணி என்ன செய்யணுமா, விழித்திருக்கணும். நம்ம எப்படி செய்யணும்னா நம்ம தான் யோசிக்கணும், செபிக்கணும். செபிக்கிறதுக்கு கத்துட்ட பலன் கேட்கணும். ஆண்டவரே நான் செபிக்கணும், ஆண்டவரே எனக்கு செபிக்க உதவி செய்யுங்க, செபிக்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். இதில் பைப்பில் சும்மாவே ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு, ஏன் எப்படி வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லி விட்டுருக்கலாமே. ஏன் அவருக்கு கூட நம்ம இருக்கணுங்கிறது தான் கத்த சொல்லி வச்சிருக்கோம். எப்பொழுதும் செபம் பண்ணி அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ணுவேன்னு சொல்லணும். எப்பொழுதும் செபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும், ஆத்மத்தில் விழித்திருக்க வேண்டும். நிறைவேற சொல்றாங்க, தூக்கத்தில் தூங்காமல் விழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல ஆண்டவர் சொல்லலை. ஆத்மத்தில் நமக்கு விழிப்பு வேணும். அதான் இங்கே சொல்கிறாரில்ல உன்னத பாட்டில் வாசித்து பாருங்க, அஞ்சாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம்.
1: நான் நித்திரை பண்ணினேன்,
0: நான் நித்திரை பண்ணினேன்,
1: இதயமோ விழித்திருந்தது.
0: நம்ம நித்திரை பண்ண ஆத்மா நம்ம இருதயம் என்ன செய்யணும், விழிப்பா இருக்கணும். அப்பதான் அவருடைய எக்கால சத்தத்தை கேட்க முடியும், அவருடைய குரலை கேட்க முடியும், ஆண்டவர் சத்தத்தை கேட்க முடியும், ஆண்டரோடு இருக்க முடியும். நம்ம நம்ம தூங்கினாலும் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆத்மா என்ன செய்யணும், நீ நம்ம இறுதியா விழித்து, நானும் நித்திரை செய்தேன் இறுதியா விழித்திருந்தது. விழிப்பு இல்லாமல் இருந்த பிரயோஜனம் இல்லை அருமையானவர்களே. நீங்க தான் அதை யோசித்துக்கிட வேண்டும். பிறகு வந்து நாளைக்கு எனக்கு தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. அல்லேலூயா. நம்ம விழித்திருக்க வேண்டும், விழித்திருந்து எப்போதும் செபம் பண்ண வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் நம்ம இடத்துல கேட்கிறாரு. சங்கீத புஸ்தகம் 145 சங்கீதம் 18 வசனம்.
1: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
1: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
1: கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார்.
0: கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, எப்படி கூப்பிடணுமா, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடணும். கொலக்கொலான்னு ஏதோ சேவம் பண்றோம் அப்படி இருக்க கூடாது. ஏன் ஆண்டவர் சொல்லியிருக்க அந்த வார்த்தை, சும்மா சேவம் பண்றவங்கன்னு சொல்லியிருக்கலாம், ஏன் சொல்றாரு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்யறாரு, சமயமா இருக்கேன்னு சும்மா சொல்லியிருக்கலாம்ல, செவம் பண்றவங்களுக்கு சமயமா இருக்குன்னு சொல்லுங்க. என்ன சொல்றாரு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடணும். நம்ம சும்மா ஏதாவது செவம் பண்ணிட்டு இருக்க கூடாது. நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழுகிறத்தோடு நம்ம செவிக்கணும், உண்மையா அவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே நீ உண்மையா நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் சமயமா இருந்தோம் கண்ணீரை துடைப்பார். அவரால் தான் முடியும், மற்ற யாராலையும் முடியாது. அவர் ஒருத்தர் தான் நம்ம கண்ணீர் துடைக்க முடியும். இங்க சொல்றாரு பாருங்க, 119 சங்கீதம் 145 வசனம்.
1: முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன்.
0: எப்படி கூப்பிடணுமா, முழு இருதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாகத்தோடு இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசுவேன் செபத்தை கேட்கணும் சொல்லி முழு இருதயத்தோடு நம்ம கூப்பிட வேண்டும். கர்த்தர் அதுதான் விரும்புறாரு, முழு இருதயத்தோடு அவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவர் அது விரும்புறாரு. நம்ம எத்தனை உபத்திரம் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் ஆண்டவர் சொல்ற தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். நம் முழு இருதயத்தோடு கூப்பிடணும். இனி சம்பவிப்பாரெல்லாம் தப்பிக்குன்னு சொன்னா நினைச்சா எப்பொழுது செவம் பண்ணி விழித்திருக்கணும். ரெண்டாவது எப்படி கூப்பிடணும், அவரை உண்மையாய் கூப்பிடணும். இங்க என்ன சொல்றாரு, முழுகிறத்தோடு கூப்பிடணும். சங்கீத புஸ்தகம் 88 அதிகாரம் 1 வசனம்.
1: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
0: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்,
0: உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பாத்தீங்களா, இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். கூப்பிட முடியாத பிரச்சனைகள், பலவீனங்கள், சோர்வுகள் வந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிட்டா தான் நமக்கு விடுதலை, வேற எங்குமே விடுதலை இல்லை. அவரை நோக்கி கூப்பிடணும், இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடணும். எந்த உபத்திரம் வந்தாலும் கர்த்தர் நம்ம உபத்திரத்தை விடுவிப்பார். செபிக்க கத்துக்கொள்ள வேண்டியவர்களே, எப்படி செபிக்கணும், இனி சம்பவிக்க போறல இவர்களுக்கெல்லாம் தப்பி அவருக்கு முன்பாக பாத்திரனா நிக்க, பாத்திரனா என்ன செய்யணும், அவருக்கு முன்பாக பாத்திரம் நிக்க என்ன பண்ண என்ன செய்யணும், இரவும் அவரை நோக்கி நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கணும், கண்ணீரோடு கூப்பிடணும், அழுகணும். இயேசுவே எனக்கு இறங்கும், என்னை கைவிடாதீங்கப்பா, நம்முடைய குரலை கேட்கணும். ஏதோ ஏன்னா தானே ஒருத்தர் என்ன செய்யறோம், ஒரு சவா ரெண்டு சவா அவ்வளோதான் பண்ணம், அப்படியே நிற்கிறோம். கர்த்தர் நோக்கி கூப்பிடணும், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடணும், முழுதியத்தோடு அவரை நோக்கி கூப்பிடணும், இரவும் பகல் அவரை நோக்கி கூப்பிடணும். அவர் நம்ம கூப்பிடுன்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். அதுக்குத்தான் இந்த உலகத்தில்

0: உங்களை என்னை படைச்சு வச்சிருக்கிறார். இந்த உலகத்துல உங்களுக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தினார். அது மாத்திரல, உன்ன உணவு கொடுக்கிறார், உடுத்த உடம்பு கொடுக்கிறார், தங்க இடம் கொடுக்கிறார். என்னதான் நீங்க வேலை செஞ்சாலும் சம்பாதிக்கிறதுக்கு யார் பலன் கொடுக்கிறார்? வாசித்து பாருங்க உபாகம் புஸ்தகம். நீங்க நினைக்கலாம் நான் தான் எல்லாம் சம்பாதிச்சு, அப்படி இல்ல. கர்த்தருடைய வேதம் சொல்லுது, உபாகம் புஸ்தகம் 8:18 வாசிங்க.
1: இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல,
0: இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல
1: ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர்.
0: ஐஸ்வர்யம் சம்பாதிக்கிற பலனை யாரு கொடுக்கிறார் சொல்லுங்க? கர்த்தர் தான் கொடுக்கிறாரு. அதை மறந்து போகவே கூடாது. அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. நம்ம செவிக்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை உபத்திரம் வந்தாலும் நம்ம செவிக்கும் போது நம்ம உபத்திரவத்தை கர்த்தர் மாற்றுவார். ரெண்டாவதாக நம்ம கர்த்தர் நம்ம இந்த உபத்திரத்துல விடுதலை கரணும்னா நம்ம என்ன செய்யணுமா பாருங்க. முதல் என்ன செய்யணும்? கர்த்தர் நோக்கி செபிக்கணும். ரெண்டாவதாக என்ன செய்யணும் பாருங்க. தானியேல் புஸ்தகம் 3:17.
1: நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார்.
0: நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படி இருக்கிறாரு? நம்மள தப்புவிக்க வல்லவருக்கு. எத்தனை பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் கர்த்தர் நம்மளை தப்புவிக்க எப்படி இருக்கிறாரு? வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. குஜராத்தில் ஒரு சகோதரன் கப்பல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தாராம். அவர் நேரம் கிடைக்கிறப்ப அவர் செல்போனை எடுத்து தினமும் ஒரு வசனத்தை தியானிச்சு மனப்பாடம் பண்ணுவாராம். மனப்பாடம் பண்ற மாதிரி ஆராய்ச்சிட்டே இருப்பாராம். அல்லேலூயா. அப்ப கப்பல்ல இருந்து ஒரு கம்பி கீழே விழுறதுனால கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? ஒருத்தர் கையை பிடிச்ச அந்த பிரதரை இழுக்கிறது மாதிரி இருந்துச்சான். இவர் அப்படியே அந்த இடத்த தள்ளி போயிட்டாராம். கொஞ்சம் போன உடனேயும் அந்த கப்பல் இருந்து பெரிய கம்பி கீழே விழுந்துதான். அல்லேலூயா. கர்த்தர் அவரை என்ன செஞ்சாரு? பாதுகாத்தார். அருமையானவர்களே, நீங்கள் நானும் கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மளையும் தப்புவிப்பார்.
2: கிறிஸ்துக்குள் அன்பார்ந்தவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்ட நாம் இப்பொழுது நம்ம செவிக்க போறோம். என் குழந்தை செவிப்பீங்களா? எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லம்ல தேவனை கர்த்தாவே, நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய வார்த்தை கேட்டு ஒவ்வொருவரும் ஆசிரிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், குணப்படணும், உண்மை அறிந்து கொள்ளணும், அண்டி கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும்ப்பா. உங்களோடு இணைந்து வாழணும் ஏசப்பா. எளிமை பிரகாசி உன் ஒளி வந்துன்னு சொன்னீங்களாண்டவரே. ஒவ்வொரு மக்களும் உமக்காக எளிமை பிரகாசிக்க உதவி செய்யா செவிக்கிறோம். சிவனுள்ள தேவனாய் கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மக்களும் எளிமை பிரகாசிக்கணும், உமக்காக ஒளியும் செய்யணும், உண்மை போல மாறணும் ஆண்டவரே. அப்பா, உடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்த நீர் கிருவை செய்ய முடியாது செவிக்கிறோம். அப்பா, உமை நம்பி வாழணும், உமை சார்ந்து வாழணும், உம்மோடு ஒன்றரை கலக்கணும் ஏசப்பா. பெரிய காரியத்தை செய்ய முடியாது செவிக்கிறோம் ராஜா. அதிசயங்களா அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே தகப்பனே, இறங்கும் அப்பா இறங்கும். ஒவ்வொருவரும் உமக்காக வாழ்வேன்னு சொல்லி முழு மனதோடு மடத்துல ஒரு உள்ளத்துல தீர்மானம் எடுக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிக்க வேண்டுமா செவிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளங்களையும் நீங்க தொட வேண்டுமா செவிக்கிறோம் ஐயா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, என்ன விளைவிந்தாலும் குணமாக்குங்கப்பா. மந்திரம் செய்வனைகள் பெலிசனிகள் எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தருடைய நாமத்துல அபத்தமாக்கி போட முடியாது செவிக்கிறாண்டவரே. அப்பா, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத சகோதரி குழந்தை பாய் தாங்க ஏசப்பா. கடனோடு இருக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. அன்பின் தகப்பரை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா செய்யுங்க ஏசப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க ஏசப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க, கேஸ்ல இருக்கிற மக்களை வெற்றி தாங்க ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம். காலேஜ் போற மக்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்க உதவிச்சிங்க. அன்பின் தகப்பனையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பீஸ் கட்டணும்னு சொல்லி கலங்குற மக்கள் பீஸ் கட்ட பணத்தை சந்திப்பீராக, பொருளாதார சந்திப்பீராக. வெள்ளியும் பொண்ணு என்னுடனு சொன்னீங்களே சப்பா, நீங்க தான் தரணே சப்பா. உங்களை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். வேலைக்காரன் கண்களை எசமானை நோக்கி பார்க்கும போலும், வேலைக்காரருடைய கண்களை எசமாட்டி நோக்கி பார்க்கும போலும், தேவனாய் கர்த்தாவே உண்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க ராஜா. அப்பா, அவன் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வாலிபர்களும் உண்மை அறிந்து கொள்ளும் எண்டிக்கொள்ள உதவிச்சுங்க. பெரியவங்களும் அதிகமாய் செவிக்க துதிக்க ஆண்டவரே நீர் கிருபை தரும்படியாக செவிக்கிறோம். கர்த்தாவே, நாளுக்கு நாள் செவம் குறைஞ்சு கொண்டிருக்குதப்பா. எல்லாருக்குள்ளையும் செவ்வாவை ஊற்றுங்க, விண்ணப்பங்களாவே ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா, எல்லாரும் செவித்து உம்மோடு ஒப்பராக்கூடிய கிருபை தரும்படியாக செவிக்கிறோம். ஆசீர்வச்சு உயர்த்துங்க. எல்லா துதிகனமாக செலுத்துறோம். எங்களை அன்புரை ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக செஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம சேவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கொடுத்து துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் asvinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 2-3
1: என் பிதாவின் வீட்டில்
0: அநேக
1: வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்
0: நான் போய்
1: உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு
0: நான் இருக்கிற இடத்திலே
1: நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன்
0: சொன்னார். கத்தர் போயிருக்கிறார், திரும்ப மறுபடியும் வரப்போறாரு, வந்து நம்மள என்ன செய்ய போறாரு, அவரிடத்துல சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டு வந்து திரும்ப நம்மளை நினைச்சாரு, அவர் இடத்துல நம்மளை என்ன செய்ய போறாரு, சேர்த்துக் கொள்ளப்போற. அதான் பிலிப்பியர்ல எழுதியிருக்கிறாரு, பத்து பவுல் எழுதியிருக்கிறாரு, பிலிப்பியர் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது
0: அங்கே இருந்து
1: கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: அங்க என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்ன செய்யணும், வர்றதுக்காக எப்போ வருவாரு நம்ம உள்ள இயங்கிட்டு இருக்கு இல்லையா, எப்போ வருவாரு அவர் வருகையில் நம்ம ராஜ்யத்துக்கு போகணும். இந்த உலகத்துல பாடுகள்லாம் நம்மளால சகிக்க முடியல, ஆண்டவரை சீக்கிரம் வாங்க. நம்மள அறியாமல இந்த வார்த்தை நமக்குள்ள வருது, கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் என்ன செய்யணும், கண்டிப்பா பரலோக ராஜ்யத்துக்கு போய்தான் ஆகணும். இந்த உலகத்துல நம்ம யாரும் இருக்கவே முடியாது, எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஏழை இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த வீட்டுல இந்த உலகத்துல நம்ம யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்கிறதுக்கு முடியாது. ரெண்டு இடம், ஒன்னு பரலோகம், இன்னொன்னு என்ன, நரகம். அதனால நம்ம ஒரு நாள் நம்ம ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு பிரிய வேண்டிய நாள் ஒன்னு இருக்கு. கர்த்தர் பிரியமா வாழ்ந்தோம்னா எங்க போவோம், பரலோகத்துக்கு போவோம். கர்த்தர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தா எங்க போவோம், நரகம்தான். ரெண்டு வாழ்க்கை தான். ஆண்டு வருக ரொம்ப சமீபம், நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் ராஜ்யத்துக்கு போனா நம்ம என்ன செய்யணுமா பாருங்க, கர்த்தர் ராஜ்யத்தை நம்ம ஒருவரும் விரும்பணுமா வாசித்து பாருங்க. எபிரேயன் புஸ்தகம் 11:16.
1: அதையல்ல
0: அதிலும்
1: மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள்.
0: ஆகையால்
1: தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறது இல்லை.
0: பரலோகத்துக்கு போகணும் சொல்லி விரும்பினவங்களை என்ன செய்யல, அவர்கள் வந்து பார்த்து அவர்களுடைய தேவனை சொல்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்யலையா, வெட்கப்படவில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே,
0: விருப்பான மக்களை வேணும் பரலோகத்துக்கு போகணும். அப்ப பரலோகத்துக்கு போகணும் நமக்குள்ள இருக்கும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் கட்டாயம் செய்ய மாட்டோம். ஐயோ அந்த காரியம் கர்த்தர் பிடிக்காது, நான் இதை செய்ய மாட்டேன், இந்த காரியம் எனக்கு ஆண்டவர் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எப்ப அவர் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம உள்ளத்துல ஒரு விருப்பம் இருக்கும்போது நம்ம கட்டாயம் பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, பரலோக ராஜ்யம்தான் நமக்கு சொந்தம். அப்ப அந்த நமக்குள்ள இந்த விருப்பம் இருந்தா கட்டாயம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றாரு, அவருடைய தேவைன்னு சொல்றதுக்கு அவர் என்ன செய்யலையா, வெக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. நம்ம வாஞ்ச எப்படி இருக்குது, நம்ம உள்ளத்தின் வாஞ்ச நம்ம இருதயத்துக்கு தெரியும், நம்ம எப்படி என்றோ என்னன்னு சொல்லி. நம்ம உண்மையா வாஞ்சித்தோம்னா கர்த்தர் நிச்சயமா அந்த பரலோக ராஜ்யத்தை நம்மள ஆயத்தப்படுது. அந்த நான் எங்க இருக்கணும், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புறேன். பாத்தீங்க, நம்ம இங்க விரும்புவது, கர்த்தர் என்ன விரும்புறாரு, நான் எங்க இருக்கணும், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. என்னதான் வாழ்ந்தாலும், இந்த குளத்துல கோடி வருஷம் வாழ்ந்தாலும், இருந்தா 95 லெட்டர் 100 வயசு அவ்வளவுதான், அதுக்கு மேலே யாரும் இருக்க முடியாது. அதுக்கு நம்ம போகணும்னு சொன்னா என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும் சொல்லி நம்ம பரம ராஜ்யத்தை நம்ம விரும்பணும். அல்லேலூயா. கொலோசியர் புத்தகம் 3:2-3
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல,
0: மேலானவைகளே நாடுங்கள்.
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல,
0: பூமிக்குரிய காரியம் நம்ம தேட வேண்டாம்,
1: மேலானவைகளே நாடுங்கள்.
0: பூமிக்குரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருவாரு, கட்டாயம் தருவார். அல்லேலூயா. நம்ம மேலானை நாடும் போது நம் பூமிக்குரிய காரியங்கள் என்ன வேணும், எல்லாம் என்னென்ன தேவை, என்னென்ன தேவைன்னு சொல்லி அவர் தம்முடைய பிள்ளைகள் கட்டாயம் கொடுக்கிறார், கொடுக்க அறிந்திருக்கிறார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கட்டாயம் தருவார். அதான் சொன்ன சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பச்சையா இருக்கும். கத்திர தேடவங்களுக்கு ஒரு நன்மையும் மேலானவைகள் அவர் ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருக்கணும். எப்பயாவது ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் வருக சமீபம் அது அதுக்கு முன்னால எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் ராஜ்யத்துல அவர் மடியில நம்ம இருக்கணும். ஹலேலூயா. அதுதான் என்னுடைய வாஞ்சை, என்னுடைய விருப்பம்லாம் அதுதான். இந்த உலகத்துல ஒண்ணு வேண்டாம். நான் பிறந்த நாள் இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். இனிமேல் கண்ணை மூடிட்டா கர்த்தர் ராஜ்யத்துல அவருடைய மடியில உட்கார். அதுதான் என் தியாகம் வாஞ்சிடலாம். இந்த உலகத்துல எவ்வளவு பாடுபட்டாச்சு, இனிமேல் பரலோகத்துல போய் அவர் மடியில உட்காரணும். அல்லேலூயா. அதுக்குத்தான் மேலானவர்களை நம்ம நாட வேண்டும், மேலானவர்களை நாட வேண்டும். எபிரேயன் புஸ்தகம் 13:16
1: நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை.
0: இந்த இடத்துல என்ன இல்ல, நிலையான நகரம் இங்க நமக்கு இங்க இல்லை.
1: வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம்,
0: வரப்போறதையே நாடி தேடுகிறோம். இயேசுக்கு வருக போற வரத்தான் நம்ம நாடி தேடுகிறோம். எப்ப இயேசு வருவாரு, எப்ப நம்மளை கூப்பிட்டு போவாரு, அதுதான் நம்ம தேடுகிறோம். யார் யார் எப்படியோ நான் அதுதான். கர்த்தர் எப்ப வருவாரு தேடிச்சு ஒரு நாள் ஏக்கத்தோட நாடி தேடுகிறோம். ஏன்னா இந்த நிலையான நகரம் நமக்கு இல்லை. இந்த உலகத்துல என்ன இருந்தாலும் நிலையானது அல்ல. மாடி மேல மாடி கட்டினாலும் என்னதான் நம்ம செஞ்சாலும் நம்ம எல்லாம் பண தேவையில்லை. நம்ம நிறைய பணம் இருந்தாலும் நம்ம அது நம்ம என்ன செய்யறது, இந்த உலகத்தில் ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. கொண்டு போக முடியுமா? முடியாது. நம்ம தான் பணம் கேட்கறதுக்கு எதுக்குன்னா சுவிசேஷம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அறிவிக்கணும். அறிய தேவன் அறியாத மக்கள் அறிந்துக்கணும். அது ஒரே ஒரு வாஞ்சைதான். எல்லாத்தையும் நம்ம பணம் கேட்கிறோம், எல்லாம் நினைச்சுக்கிறாங்க என்னடா பணம் கேட்டே இருக்கிறாங்களே, ஏன் பணம் இப்படி கேட்கிறாங்க, பணம் பல அலைகிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஏன் படத்தை கேட்கிறேன்னு சொன்னா சுவிசேஷம் எல்லா மக்களுக்கு அறிவிக்கப்படணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அறிஞ்சது போல அந்த மக்கள் அறியாத மக்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படி ஒரு நாள் அறியாம இருந்தோம், கர்த்தர் நமக்கு அறியக்கூடிய கிருபை கொடுத்தார். இப்ப நம்ம அறிந்தது போல மற்ற மக்களும் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் கர்த்தர் போதுமான அளவு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த பஞ்சமும் இல்ல, கத்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. நம்ம இப்ப இருந்ததுக்குன்னா சுவிசேஷத்தை என்ன செய்யணும், அறியணும். இப்ப பாருங்க இந்த டிவிடி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய என்ன மாதிரி பார்வையில்லாதவங்க எல்லாம் போன் பண்ணி கேட்டே இருக்காங்க. எப்பம் இப்ப எப்பம் ரேடியோ எப்படி கேட்கணும், நம்பர் கொடுங்க, நாங்க எப்படி இதெல்லாம் பாக்கணும், டிவியில என்ன எப்படி பாக்கணும், எல்லாம் கேட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளவு ஒரு வாஞ்ச தாக்கம் இயேசு அறிய வேண்டும் சொல்லி. அலையலுயா, அலையலுயா. அது ஒவ்வொருத்தரும் கேட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ரெண்டு போடாத வரும், நாங்க எப்படியாவது இயேசு அறியணும், எங்களுக்கு வந்து எப்பம் ரேடியோ கேட்டு நம்பரை கொடுங்க, இல்லாட்டா தேவனுடைய வசனத்தை எப்படி டிவியில பார்க்கலாம், எங்களுக்கு வந்து இந்த பத்திரிக்கை எங்களுக்கு வாசித்து கொடுங்க, அந்த பத்திரிக்கை நீங்க படிச்சிட்டீங்கன்னா நாங்க அதை பார்த்து பாத்துக்குவோம், நாங்க இயேசு அறிஞ்சுக்கணும், நாங்க மற்றவர்களுக்கு சொல்லணும் சொல்லி ஒவ்வொருத்தரும் அவ்வளவு வாஞ்சியோட கேட்கிறாங்க. நமக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தயவு செய்து வாஞ்சை இல்லை, தாகம் இல்லை, யாருக்கா சொல்லணும்னு சொல்லி அந்த வாஞ்சையில. ஆனா பார்வை இல்லாதவங்க அவ்வளவு வாஞ்சியா இப்ப கேட்கிறாங்க. அல்லேலூயா. இந்த வாஞ்சை கொடுத்தது யாரு, ஆண்டவரையே இயேசு கிறிஸ்து. அதுக்கு தான் பணம் தாங்க. ஐயோ சாப்பிட்டு இல்லையே, சாப்பிட்டு பிஞ்சு போய் சுவர் கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகுது, இதுக்கு தான் பணத்தை கேட்கிறேன். எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கத்தர் போதுமான அளவு கொடுத்துருக்கிறார். ஒரு நன்மையுமே குறைபடாது, குறைவே இல்லை. அதனால தான் இந்த சிகிச்சையத்தை எப்படி அதை அறிவிக்கணும், அதுக்கு தான் பணம். 2 Corinthians 5:1-2
1: பூமிக்குரிய
0: கூடாரமாகிய
1: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
0: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்
1: தேவனால கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு.
0: அந்த தேவனால் கட்டப்பட்ட என்ன வீடு, கைவேலாத நித்திய வீடு
1: பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
0: பரலோகத்திலே உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
1: ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம்.
0: மிகவும் வாஞ்சி உள்ளவர்களா இருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, அந்த ராஜ்யத்தின் மேல நமக்கு வாஞ்ச தாக இருக்கணும். அப்ப இந்த உலகத்தை நினைச்ச மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். பாவத்தை பார்த்தா வெறுப்பு வரும், பாவத்தை பார்த்தா வெறுப்பு இருக்கும். கர்த்தரை எப்ப போல, எப்ப கர்த்தரை பத்தி பேச மாட்டாங்களா, எங்க கர்த்தரை பத்தி பேசுவாங்க, எங்க ஆண்டவரை பத்தி பேசுவாங்க, எப்ப கேட்கலாம், நமக்குள்ள அந்த வாஞ்சி வரும். அது இந்த பூமிக்குடி கூட என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிரும். அதுதான் நம்ம சரீரம், சரீரம் என்னதான் இருந்தாலும் பூமிக்குடி கூறாரோ அழிஞ்சு போடும். பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்குது, அதை நம்ம போகணும்னு தான் நமக்குள்ள வாஞ்சேன். ரெண்டா சுனாசிமா,
1: ஏனெனில் இந்த கூடாரத்திலே
0: நாம்
1: தவித்து நம்முடைய
0: பரம வாசஸ்தலத்தை
1: தரித்துக்கொள்ள மிகவும் வாஞ்சவுள்ளவர்களாயிருக்கிறோம்.
0: எப்படி இருக்கிறோம்? மிகவும் வாஞ்சவுள்ளவர்களா இருக்கிறோம். அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யறோம் எல்லாரும் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் எப்படி நான்லாம் ஒரு நாள் ஆண்டவர் அறியாம இருந்தேன், ஆண்டவர் அறியாம எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்தேன், கர்த்தரை தேடி வந்தார். அல்லேலூயா, கர்த்தரை தேடி வந்தார். நான் அவரை தேடி போல, அவரே என்னை தேடி வந்தார், அவர் தான் என்னை தேடி வந்தார். அது போல நம்மள மாதிரி இருக்க மக்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தேடணும். கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஒவ்வொருத்தரும் பூலோகத்தையும் கூடாரத்தை நம்பி வாழக்கூடாது, கர்த்தருடைய ராஜ்யத்தின் ஒவ்வொருத்தரும் போகணும். அப்படி போனா என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்து மேல நமக்கு என்ன வேணும்? வாஞ்ச விருப்பம் இருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். அதான் ஆண்டவர் சொன்னார், அநேக வாசத்தலங்கள் உண்டு, அப்படி இல்லா இருந்தா உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களை என்னோட சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லியிருக்க. அந்த ராஜ்யத்து அந்த தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்ச. ஹல்லேலூயா. கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். இதுவரைக்கும் ஆண்டோட வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப ஜெபிக்க போறோம். எங்களை அன்பாரு இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம், மை வாழ்த்துகிறோம், வணங்குறோம் அப்பா. அப்ப அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, செவிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஸ்தூத்திரமே வண்டி கொள்ள மை சார்ந்து கொள்ள கிருவச்சிங்கப்பா. அண்டு உரையே எத்தனையோ குடும்பங்கள்ல வேலை கிடைக்காத ஒடிக்கி போட்டி போறாம இருக்குதாப்பா. வேலை அவங்களுக்கு கிடைச்சி வேலை செய்யற இடத்துலயும் நல்ல சமாதானம் சந்தோஷம் தாரும். அண்டு உரையே உங்களை பார்த்து விழுந்து நாங்களுக்கு செபிக்கிறோம். நிச்சயமா இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வைத்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தடி நாம மாத்திரம் மையப்படட்டும் ஐயா. ஆண்டவரே எத்தனையோ நோய்கள் அப்பா, எத்தனையோ சனங்கள் வியாதினாலும் நோயினாலும் பலவித்தினாலும் கஷ்டப்படுறாங்களப்பா. ஒவ்வொரு மேலையும் தேவையான பிரசனம் வல்லமை இறங்கட்டும், அக்கினி மூடட்டும், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா பலவீனத்தையும் வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. மகத்தான காரியத்தை செய்ய, மகிமையான காரியம் செய்ய. கர்த்தடி பிரசனம் மூடட்டும், அக்கினி மூடட்டும். ஆண்டவரே வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்து தாருங்க, வேலையில் உயர்வை தாரு. உயர் வராத தடைகள் எல்லாம் நீக்கிப்படுங்க, கஷ்டத்தெல்லாம் மாற்றி போடுங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்குவாங்க, நாமத்தை மாத்திரம் மையப்படுத்துங்க. பிரிந்து கொடுமை அணைக்கிடுமைய, டைபஸ் ஆகணும் நினைக்கிற மக்கள் டைபஸ் ஆகக்கூடாதப்பா. குடும்பம் ஒன்று சேர்ந்து வரது உங்களுக்கு சித்தாண்டவரே, நீர் அற்புதத்தை செய்ய ஆசீர்வைத்து உயர்த்துங்க. அடுவரே அப்பாவை துதிக்கிறோம், படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்ல மதிப்பெல்லாம் பாஸ் பண்ணணும். உங்க மகத்துவம்ல நாமத்தை மகிழ்படுத்துங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மாக்கி செலுத்துறோம், யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீவரம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் acinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: திரும்பி இருக்கு. மது எங்க இருக்கிற, எந்த இடத்துல இருக்கிற? இன்னைக்கு தேவர இடத்துல திரும்பு. ஆண்டு அவர்களிடத்துல வரணும்னு தான் விரும்புறாரு, வேற ஒன்னும் விரும்பல. மகளே என்கிட்ட வா, மகனே என்கிட்ட வா. ஏன் என்னோட தூரமா இருக்கிற? எத்தனை நாள் நீ என்னோட தூரமா இருப்ப? என்னிடத்துல வா, வந்து தாயவையும் நாயத்தையும் கை கொண்டு திரும்பு. தாயவையும் நாயத்தையும் கை கொண்டு விடவிடாம நம்பிட்டு விட்டுறாத. என்னை விட்டு தூரம் போயிடாத. என் மகனே மகளே, என்னை விட்டு நீ தூரம் போயிடாத. என்ன திரும்பி வா, திரும்ப உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கிறேன். நமக்காக ஆண்டவராக இயேசுகித்து காத்துட்டு இருக்கிறாரு. அவர் நம்மளுக்காக தான் காத்துட்டு இருக்கிறாரு. கத்திட்டு ஓடி வருவோம்மா. இயேசு நீர் எனக்கு போதும் ஐயா. நாயத்தையும் தாய்வையும் கை கொண்டு நான் இடவிடாம நம்புறதுக்கு எனக்கு உதவி செய்ங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அவரை தான் அவர் சொல் ஓடி வரணும். அவரத்தில் ஓடி வரணும். இயேசுவே எனக்கு நீர் போதும், இயேசுவே நீர் போதும். நான் இதுவரைக்கும் மீறி மீறி எத்தனையோ பாவங்கள் செஞ்சிட்டப்பா. நீங்க செய்ய வேண்டாம்னு சொன்ன காரியத்தை நான் திருப்பி திருப்பி அதே தான் நான் செஞ்சேன். எசேக்கியேல் 18:30.
1: ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே,
0: இஸ்ரவேல் வம்சத்தாரே,
1: நான் உங்களில்
0: அவனவனை
1: அவனவன் வழிகளுக்கு தக்கதாக
0: நியாயந்தீர்ப்பேன் என்று
1: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்க.
0: மனம் திரும்பி என்கிட்ட வாங்க. மனம் திரும்புங்கள்.
1: உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமா இருப்பதில்லை.
0: உங்களுக்கு அக்கிரமம் என்ன சொல்லுங்க? கேட்டுக்கு காரணமா இருப்பதில்லை. மீறுதல் மீறி மீறி செய்யறோம் இல்லையா? கோபப்படக்கூடாதுன்னு தெரியும், திரும்ப திரும்ப அதே கோபப்படுறோம். பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும், திரும்ப திரும்ப பொய் சொல்றோம். கசப்படக்கூடாதுன்னு தெரியும், கசப்ப திரும்ப திரும்ப வருது. அதுதான் மீறுதல். தெரிஞ்ச பாவத்தை திருப்பி திருப்பி செய்யறோம் பார்த்தீங்களா? அதுதான் மீறுதல். மீறுதல் விட்டு திரும்ப வேண்டும். மீறல் என்ன மீறல் நமக்குள்ள இருக்கு? நம்ம உள்ள தலைசி பார்ப்போம். ஆண்டவர் எனக்கு திரும்பமா, இயேசுவே எனக்குள்ள கோபம் இருக்குப்பா, எனக்குள்ள மீறுதல் இருக்குது. ஆண்ட மீறுதல்னா கோபம் தெரியும், தெரியாது யாருக்கும் இல்ல, தெரியும். அது திரும்பி திரும்பி கோபப்படுறோம். கசப்பு வெறுப்பு வரக்கூடாதுன்னு தெரியும், திரும்பி திரும்பி அந்த கசப்பு என்னதான் அறிக்கிட்ட அறிக்கிடுவோம். அதைத்தான் திரும்பி சொல்லுவோம். அவங்க இப்படி சொல்லிருக்க சொல்லிட்டாங்கல்ல, நான் எப்படி அவங்க கிட்ட சமாளிக்க முடியும்? சொல்லிடுவோம், நல்ல கசப்பெல்லாம் மாத்துங்க ஆண்டவரே, நான் இதை செய்யக்கூடாது, நான் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். திரும்ப கொஞ்ச நேரம் அவங்க நீ இப்படி சொல்லிட்டா நான் எப்படி இப்படி செய்ய முடியும்? அதுதான் மீறுதல். தெரிஞ்சு செய்யறதுதான் மீறுதல். பொய் சொல்லலாம்னு தெரியும், பொய் சொல்லிட்டே இருப்போம். ஆண்டவரே பொய் கூடாதுன்னு செபிச்சுட்டு போவோம். கொஞ்ச நேரத்தில் நம்மள அறியாம தாராளம் பொய் சொல்றோம். அதான் ஆண்டர் உள்ளது உள்ளதென்றோம் இல்லதென்றோம் சொல்லுங்க. அதுக்கு மிஞ்சினதெல்லாம் தீமையினால உண்டாயிருக்கும். அதுதான் மீறுதல் விட்டு திரும்ப வேண்டும். கர்த்தர்தல் திரும்ப வேண்டும். கர்த்தர் உங்களை என்னை அதுதான் எதிர்பார்க்கிறார். கர்த்தரை விட்டு திரும்ப வேண்டும். ஓசியல சொல்றாரு, என்னிடத்தில் திரும்புங்க, தயையும் நாயத்தையும் கை கொண்டு இடைவிடாம நம்பிக்கை. தேவன் மேல என்ன செய்யுங்க? நம்பிக்கையா இருங்க. தயவு என்ன? மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறது தயை. வாசித்து பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 19:22.
1: நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை.
0: நன்மை செய்யணும்னு மனசுக்குள்ள கொண்டிருக்கிற ஆசைதான் தயை. தயைன்னு ஒரு ஒண்ணு இல்ல. நன்மை செய்யணும், மற்றவங்களுக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், என்னால முடிஞ்சிருக்கிற முடிஞ்ச உதவி செய்யணும். உள்ளத்துல ஒரு ஆசை இருக்கு பாத்தீங்களா? அதுதான் தயை. அல்லேலூயா. தயைன்னு என்ன? தயைன்னு என்ன சொல்லுங்க? என்ன தயைன்னா? நன்மை செய்ய ஆசை இருக்குதா? தயை. இங்க சொல்றாரு, தேவனிடத்தில் திரும்புங்க. எப்படி திரும்பணுமா? தயையும் நியாயத்தையும் கை கொண்டு தேவன் என்ன செய்யுங்க? எடுவிடாம நம்பிக்கை. நான் என்ன பாருங்க, சங்கீத புஸ்தகம் 19:9.
1: கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள்
0: உண்மையும்
1: அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது.
0: கர்த்தர் நான் என்னதான்? உண்மையான் அனைத்து நீதி தான். நம்ம உண்மையா இருந்தாவே அதுதான் நியாயம். நம்ம பேசையில சொல்ல போனா கர்த்தர் திரும்பி என்ன செய்யணும்? நமக்கு எல்லாருக்கும் நன்மை செய்யணும். உள்ளத்துல ஒரு ஆசை, ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில் உண்மையா இருந்தா உண்மையா இருந்து கத்திரிச்ச என்ன செய்ய இடப்படாம நம்பினீங்கன்னா கத்திர உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அதான் கத்திர சொன்னார், ஒரு நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயம் உனக்கு முடிவுண்டு. முத என்ன செய்யணும், உன் வழிய கத்திரத்துல ஒப்பிவித்து அவர் மேல நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. அவர் முழுமையா ஒப்பிட்டு அவர் மேல நம்பிக்கை இருக்கணும். அவர் எப்படி நம்பணும், மனப்பூர்வமா நம்பணும். நம்ம நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும், நம்ம அவைங்களை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன செய்யணும், நீதியின் பழியை செலுத்தி கர்த்தரத்துல நம்பிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப என்ன நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நொறுங்குண்ட இருதயத்தை நறுங்குண்டாவே என்னை தாங்கன்னு கேட்கணும். நீங்க நொறுங்குண்ட இருதயமும் பன்னிந்து ஆவி உங்களுக்கு இருக்கா, கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. சிறுமைப்பட்டு நொறுங்குண்டு இருக்கிற நொறுங்குண்டு வசனத்து நடுங்கிறவங்களை கர்த்தர் என்ன செய்வார், நோக்கி பார்ப்பார். கர்த்தர் நம்ம சொல்ற நான் படுற கஷ்டம் கர்த்தருக்கு தெரியுதா, அவர் கண்ணே தெரியல. எத்தனை பேர் சொல்ற இல்லையா, அவர் சொல்றாரு என் நொறுங்குண்டு என் வசனத்து நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன்னு சொல்றாரு. நொறுங்குண்டு உள்ளவங்களுக்கு இருக்கா, கர்த்தர் கேளுங்க, ஆண்டவரே நொறுங்குண்டு உள்ளத்தை எனக்கு தாருன்னு சொல்லி கேட்போம். அல்லேலூயா. கடைசியாக சங்கீத புஸ்தகம் 26:1
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே
1: என்னை நியாயம் விசாரியும்,
0: என்னை நியாயம் விசாரியும்,
1: நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன்,
0: நான் உத்தமத்திலே நடக்கிறேன்,
1: நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன்.
0: அப்ப சங்கீதர் சொல்றார், உத்தமத்தில் நடக்கிறேன், கர்த்தரை நம்பி இருக்கிறேன்,
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நான் தள்ளாடுவதில்லை,
0: நான் தள்ள உத்தமத்தில் நடக்கிறேன். ஆண்டவரே நான் உண்மை நம்பியிருக்கேன், அதான் என்ன செய்ய மாட்டேன், தள்ளாடுவதில்லை. என்னைக்கு அவங்க விழுந்து போவாங்க, என்னைக்கு தான் அவங்க விழுந்து கட்டாயம் ஒரு நாளைக்கு விழுந்துருவாங்க அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. சங்கீதக்காரர் சொல்றாரு, தள்ளாடவே மாட்டேன், என்ன பிரச்சனை நான் விழமாட்டேன், என்ன பிரச்சனை கர்த்தரையே கைவிட மாட்டாரு, நான் உத்தமத்திலேயே நடக்கிறேன். அதனாலதான் சங்கீதக்காரருக்கு செவிக்கிறார் பாருங்க, 25:21
1: உத்தமமும்
0: உத்தமமும்
1: நேர்மையும்
0: நேர்மையும்
1: என்னை காக்க கடவுது,
0: என்னை காக்க கடவுது,
1: நான் உமக்கு காத்திருக்கிறேன்,
0: நான் உமக்கு காத்திருக்கேன். உத்தமம் நேர்மையாக்க ஜபத்தை பாத்தீங்களா, நம்ம ஆண்டுட்டு அது வேணும் ஆண்டவரே, இது வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும் கேப்போம். ஆனா சங்கீதக்காரர் செவிக்கிறாரு, கர்த்தாவே உத்தமமும் நேர்மையும் என்ன காக்க கடவுது. நம்ம ஒவ்வொரு நாளும் உத்தமத்தில் நடக்கணும் ஆண்டவரே, நேர்மையா இருக்கணும் ஆண்டவரே, உத்தம நேர்மையை என்னை காக்க கடவுன்னு சொல்லி செவிக்கிறார். நம்ம அப்படித்தான் ஜெபிக்கணும், நம்ம வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. 28:7
1: கர்த்தர் என் பலனும்,
0: கர்த்தர் என் பலனும்,
1: என் கேடகமாயிருக்கிறார்,
0: என் கேடகமாயிருக்கிறார்,
1: என் இருதயம் அவரை நம்பி இருந்தது,
0: என் இருதயம் அவரை நம்பி இருந்தது,
1: நான் சகாயம் பெற்றேன்,
0: நான் சகாயம் பெற்றேன்,
1: ஆகையால்
0: ஆகையால்
1: என் இருதயம் களி கூறுகிறது.
0: பாத்தீங்களா, கர்த்தர் நம்பி இருந்தா என்ன பண்ணுவார், சகாயம் என்னது, உதவி பெற்றேன். சகாய் சகாய் என்ன, உதவி கிடைக்கும், சகாயம் பெற்ற உதவி கிடைக்கும்.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: என் இருதயம் களி கூறுகிறது,
0: என் இருதயம் களி கூறுகிறது,
1: என் பாட்டினால் அவரை துதிப்பேன்,
0: என் பாட்டினால் அவரை துதிப்பேன். பாத்தீங்களா, கர்த்தர் நம்புறோம்னா நமக்கு சகாயம் கிடைக்கும், நம்ம இருதயம் களி கூறும், பாட்டினால் தேவனை துதிக்க முடியும். அவர் முழுமையா நம்பினீங்கன்னா பாட்டினால் அவர் துதிக்க முடியும். நிறைய பேர் முழுமையா நம்பாதனால்தான் அவர் பாட்டினால் துதிக்க முடியல, செவிக்க முடியல, அப்படியே தள்ளாடிடுறோம். கர்த்தர் முழுமையை நம்புங்க. கர்த்தர் தாவி சொல்றாரு, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், என் உத்தமத்திலே இருக்கேன், என் காலை தள்ளாட மாட்டா விட மாட்டாரு, அவர் நம்புறதுனால தள்ளாட மாட்டேன்னு சொல்றாரு. நம்ம அவரே நம்பணும், நம்ம அவர் நம்பி இருந்தா நமக்கு நமக்கு என்ன கிடைக்கும், சகாயம் உதவி கிடைக்கும். அதனால என்ன செய்யுமா, என் இறுதியும் மகிழ்ந்தது பாட்டினால் அவரை துதிப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் பாட முடியல, அருமையானவர்களை யோசித்து பாருங்க, பாடின குழப்பம் சோர்வு எத்தனை பேருக்கு வருது, எத்தனை பேர் முழுமனதோட பாட முடியல. சங்கீதக்காரனுக்கு வாசித்தரலாம், சங்கீதம் 28:7
1: கர்த்தர் என் பலனும்,
0: கர்த்தர் என் பலனும்,
1: என் கேடகமாயிருக்கிறார்.
0: கர்த்தர் தான் பலன், உலகத்தை என்ன மாத்திரை மருந்து என்ன சாப்பிட்டாலும் அது பலன் இல்ல, கர்த்தர் என் பலன், அவர் கேடகமாய் இருக்கிறார்.
1: என் இருதயம்,
0: என் இருதயம்
1: அவரை நம்பி இருந்தது,
0: அவரை நம்பி இருக்கிறது,
1: நான் சகாயம் பெற்றேன்,
0: நான் சகாயம் பெற்றேன்,
1: ஆகையால்
0: ஆகையால்
1: என் இருதயம் களி கூறுகிறது,
0: என் இருதயம் களி கூறுகிறது,
1: என் பாட்டினால் அவரை துதிப்பேன்,
0: பாட்டினால் அவரை துதிப்பேன். பாத்தீங்களா, அவர் நம்பணும், உங்களுக்கு இருதயம் களி கூறும், உங்களுக்கு சகாயம் கிடைக்கும், உதவி கிடைக்கும், அவர் தான் உதவிச்சு. அதனால்தான் சங்கீதக்காரர் சொல்ல, என் கொத்தாசிரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிற வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரத்தின் கொத்தாசை வரும், அவர்தான் நமக்கு சகாயம் கொடுக்கிற தேவன், அவரையும் நம்ப வேண்டும். 119 சங்கீதம் 66 வசனம்.
1: உத்தம நிதானிப்பையும்
0: உத்தம நிதானிப்பையும்
1: அறிவையும்
0: அறிவையும்
1: எனக்கு போதித்தருளும்
0: போதித்தருளும்
1: உம்முடைய கட்பணிகளின் பேரில்
0: கட்பணியின் பேரில்
1: விசுவாசமாயிருக்கிறேன்
0: விசுவாசமாயிருக்கிறேன். பாருங்க என்ன சொல்றாரு, நம்ம ஆண்டுதான் கேட்கணும். சங்கீதக்காரர் எப்படி கேட்கிறார் பாத்தீங்களா, உத்தம நிதானிப்பு அறிவு எனக்கு போதித்தருளும். அவர் நம்பிடம் உத்தம நிதானிப்பு அறிவை போதிப்பார். உண்மை நேர்வை நம்மளை காக்கும். நம்ம கர்த்தர் ஒவ்வொரு நாள் நம்ப வேண்டும். நீதிமொழிகள் 23:18
1: நிச்சயமாகவே
0: முடிவு உண்டு. நிச்சயமா வாழ்க்கைக்கு என்ன உண்டு, முடிவு உண்டு. நம்பிக்கை
1: வீண் போகாது.
0: கர்த்தர் நம்புற அவரை முழுமையா நம்பி வழிய கர்த்தர் ஒப்பி தருவார். நம்பிக்கை காரியத்தை வாழ்க்கை பண்ணுவார். உங்க கஷ்டத்தெல்லாம் மாத்துவார். மனப்பூர்வமா அவரை நம்புங்க. மனப்பூர்வமா அவரை உங்க சரீரத்தை முழுமையா அர்ப்பணித்து செவிச்சு பாருங்க. நீதியின் பழி அவருக்கு செலுத்துங்க. நொறுங்குண்டு உள்ளத்தோடு அவர் இதில் வாங்க. உங்களுக்கு அவர் வாசம் பண்ணுவார், உங்களுக்கு நோக்கி பார்ப்பார். அலையிலுயா. மூணாவது என்ன பார்த்தோம், இட விடாம அவர் நம்பணும். அலையிலுயா. பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். அலையிலுயா. திரும்பமான கத்திரனுக்கு என்ன தர்றாரு, நிச்சயம் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை தேவன் செய்வார். நாலாவது கத்த நம்பறனால என்ன செய்யும், சகாயம் பெற்றேன்னு சொல்றாரு சங்கீதக்காரர். உதவி பெற்றேன்னு சொல்றாரு. நம் இறுதியும் கழி பெற முடியும். அவர் பாட்டினால் துதிக்க முடியும். அன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா, அன்றைக்கு அர்ப்பணிச்சு செவப்படுவோம்.
2: நிச்சயம் முடிவு, நம்பிக்கை வீண் போகாது. எப்படியெல்லாம் நாம் நம்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு நல்ல அழகாக பேசினார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ஆம், எப்படி நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும், நாம் எப்படி நாம் நம்மை நாம் ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். மனப்பூர்வமாய் நம்மை நாம் ஒப்புவிக்க வேண்டும். மனப்பூர்வமாக நம்மை நாமே ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய சரீரங்களின் பரிசுத்தம் தேவனுக்கு ஏற்ற வழியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதே போல நம்முடைய சரீரங்களை நம்முடைய அவயங்களை அவருக்கு ஒப்புவிக்க வேண்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, இந்த நாளில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எப்படியாவது எனக்கு சொன்ன உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்தவர்கள் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆம், நம்மை நாமே முழுமையாக நம்முடைய வழிகளை மனப்பூர்வமாய் நம்மை நாமே தேவனுக்கு உகந்த ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது நிச்சயமாய் அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். மனப்பூர்வமாய் நாம ஒப்புக் கொடுப்போம். இரண்டாவதாக நீதியின் பலிகளை செலுத்தி நாம் அவர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். எது நீதியின் பலி, நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு கூட நாம் கர்த்தர் சமூகத்திலே நொறுங்கிய உள்ளத்தோடு கூட நாம் ஜெபித்து பாவங்களை அறிக்கை செய்து நாம் அவரத்தை நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் நம் நம்பிக்கையை கனம் பண்ணி நம்முடைய நம்பிக்கைக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். மூன்றாவதாக என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொன்னார். மீறுதலை விட்டு திரும்பி மற்றவர்களுக்கு நன்மை செய்து உதவி செய்து உண்மையாய் இந்த உலகத்திலே நடப்போம் என்று சொன்னார். எந்த நிலையில் விழுந்தோம் என்பது நினைவு கூர்ந்து அவரிடத்தில் திரும்பி மற்றவர்களுக்கு உதவி செய்து உண்மையா இருந்து இடைவிடாமல் கர்த்தரை நம்புவோம் என்றால் நிச்சயமாய் நம் நம்பிக்கைக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். கடைசியாக உன்பை உத்தமமாய் நடந்து நான் உம்மை நம்பியிருக்கிறேன், நான் தள்ளாடுவதில்லை, என் இதயம் உம்மை நம்பியிருந்தது, சகாயம் பெற்றேன். அர்ப்பணம் செய்வோமா. தகப்பனே, உத்தமம் நேர்மை என்னை காக்கணும். உமக்கு ஒன்பதை உத்தமமான நடக்கணும். ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபை அதிகமாய் தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நம் யாவரும் நம்மை நாம் அர்ப்பணம் செய்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் கேட்போமா. அந்த நம்பிக்கை எனக்கு தாரும் ஆண்டவரே, உமை நம்பக்கூடிய நம்பிக்கை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையில கூட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே. நேரத்திலும் கொடுக்கத்தாவே எங்களை தான்

0: அப்பா, யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் உம்மை நம்பி வந்திருக்கிறாளோ இந்த பிள்ளைகளோட நம்பிக்கையில இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாரும். ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து நாங்கள் எங்களை முழுமையாக உமக்கு ஒப்பு கொடுத்து, எங்கள் வழிகளை உமக்கு ஒப்புவித்து, உண்மையில் நாங்கள் நம்பிக்கையா இருக்க உதவி செய்யுங்க. மனப்பூர்வமாய் எங்கள் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்க அப்பா நீ கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீதியின் பலிகளை செலுத்தி தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் என்று சொன்னீரே. நொறுங்குண்டது நறுங்குண்டமான இருதயத்தை எங்களுக்கு தந்து நாங்கள் அப்ப நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அப்பா உண்மை நம்பக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அதே போல உம்மிடத்தில் திரும்பி மற்றவர்களுக்கு உதவி செய்து உண்மையா இருந்து இடைவிடாமல் நம்பக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உத்தமமாய் நடந்தும் நம்பக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்டு தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் ராஜா உங்க கிருபையின் கரம் இறங்கி வெறுமடிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிற பிள்ளை எல்லாரையும் தயவாய் கிருபையாய் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்து நம்பிக்கை பெருக பண்ணுங்க இப்பொழுது கர்த்தாவே. ஒவ்வொரு உள்ளத்து நம்பிக்கை தயவாய் நீ தருமடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, நம்பிக்கை எப்படி உள்ளத்தில் வரும் என்று சொல்லி ரோமர் 15:13 வசனம் சொல்லுகிறது. உங்களுக்கு அருளப்பட்ட அந்த பரிசுத்தாவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும். இறுதியாக கடைசியாக நம்ம எல்லாம் ஜெபமான போறோம். பரிசுத்தாவியானவரே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும் ஐயா, எனக்குள்ளே ஒரு நம்பிக்கையை தாரும் என்று சொல்லி நம்ம எல்லாம் பரிசுத்தாவினுடைய வருகைக்காக வாஞ்சியோடு கேட்போமா.
1: ஆண்டவரே, உங்களுடைய அன்பை எங்களுக்கு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. தேவாவில் நிரப்புங்க, தேவாக்கில் நிரப்புங்க, தேவ பலத்தால் நடக்கட்டுங்க, மகிமையில மூடுங்க, தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஆண்டவரே. தேவாதி தேவனை பலமாய் கிரியை செய்யுங்க, கிரியை செய்யுங்க, கிரியை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க கிரியை செய்தால் எங்களால் என்னப்பா முடிய, ஒண்ணுமே முடியாது ஆண்டவரே. எங்க பலத்தினால் அல்ல, பராக்கிரத்தினால் அல்ல, தேவாதியில முடியும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே, அக்கினி அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் ஒரு நாள் ஊற்றும் ஆண்டவரே. அக்கினியினால் அபிஷேகம் பண்ணுமே, அபிஷேகம் பண்ணுமையா. வல்லமேல் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க ஆண்டவரே. உடைய அக்கினால் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க ஆண்டவரே. பலத்த காரியத்தை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிழ்ப்படுத்துங்க ஆண்டவரே. இங்க வந்திருக்க ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, ரச்சிங்க, பத்துத்தான் நிரப்புங்க, பத்தி வரத்தை தாங்க, யாதியை நீக்குங்க, நோய் நீக்குங்க, பலவீனத்தை மாற்றுங்க ஆண்டவரே. திருமணமாக குடும்பங்களை திரும்ப நடக்கணும், குழந்தைகளாத குழந்தை பாய் தரணும், சமாளம் மக்கள் சமாளி தரணும், கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாம் நீக்கிருங்க ஐயா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதி உயர்த்துங்க, சிவில சாட்சியில எழுப்புங்க ஆண்டவரே. தேவை கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவை பிரச்சனை மூடி கொள்ளட்டும். மகத்தான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, வியாதி குணமாக்க, நோய் குணமாக்க, பலியண்ட குணமாக்க, மந்திரம் செய்வனை எல்லாம் உடைத்து போடுங்க, பிசாசுகளை அழித்து போடுங்க, வேலை இல்லாத குடும்பங்கள் வேலை கொடுங்க, திருமணமாக மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத குழந்தை பாய் தரணும், சமாளம் மக்கள் சமாளித்தரணும், கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகளை எல்லாம் மாற்றுமாண்டவரு. அப்பாமை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, தொழில் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க, கேஸ்ல இருக்க மக்களை வெட்டித்தாங்க, வாகன வச்சிரு மக்களை ஆசிரியங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, படிக்கிற பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் நல்ல மதிப்பெண்ணாய் பாஸ் பண்ண ஆண்டவர, ஒருத்தர் கூட பெயிலா கூட நல்ல மதிப்பெண்ணாங்க ஆண்டவர. கத்தாவே துதிக்கிறோம், தோத்திரிக்கிறோம், பிரிந்து குடும்பம் இணைக்கணும், சமாளா குடும்பத்தில் சமான் தரணும், ஆசீர்வாதத்தை அளவு இல்லாம கொடுத்துருங்க.
2: அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராக கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில்

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: இயேசுன் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுன் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறதால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுன் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? ரெண்டு நான்கு பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்துதான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கர்த்தருக்கிருபையினால். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கர்த்தருக்கிருபையில் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா? ஒன்னு, ரெண்டு, மூணு, எல்லாத்தையும் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசு கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசு கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ இமேஜ் போட்டோ ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம். இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்க பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் நீங்க பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும்னா ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கறேன், எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ளலாம். தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி, அது பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன்ல டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தரோடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இல்லைங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே இதுல வரும். மெசேஜிங்க, அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0 3 0 7 8 0 1 9 மற்றும் 7 5 9 8 1 1 2 4 3 5. In English, Hand of Jesus Ministries, 12 bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kurnool, 643101, Nilgiri, South India. Cell phone numbers 9443078019 and 7598112435. Our email address acinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

அன்பானது நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறதால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? ரெண்டு நான்கு பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்துதான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தெடுக்கிறதுனால். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்தெடுக்கிறவர்கள் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தான் யூஸ் பண்றாரா? ஒன்னு ரெண்டு மூணு எல்லாத்தையும் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்ட் மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுன் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் நம்முடைய இயேசுன் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, சிஸ்டர் எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள் சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ போட்ட இமேஜ் போட்ட ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம். இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்க பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும் ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகம் வரும். நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும்பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கறேன் எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ளலாம். தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட்ராய்ட் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தானே வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தருடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கிட்ட வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கீங்க, வசனமே கேட்டிருக்கீங்க சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ள பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.

0: முதல் விசுவாசம் இருந்தா தான் பரலோக ராஜ்யத்துக்கு, விசுவாசம் இருந்தா தான் இளைப்பாறுதல பிரவேசிக்க முடியும். ரெண்டாவது, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். மூன்றாவது, கிறிஸ்தவுடையவர்கள் என்ன செய்யுங்க, ஆண்டு வரும்போது என்ன செய்வாங்களாம், உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யார் அது? கிறிஸ்தவம் கிடையாங்க. கிறிஸ்து ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்து ஆவி கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? தங்களை மாம்ச ஆசை இச்சைகளை என்ன செய்யணும்? சிலுவில அறையப்பட்டிருக்கணும். நான்காவதாக, யோவான் சுவிசேஷம் 6:54
1: என் மாம்சத்தை புசித்து,
0: என் மாம்சத்தை புசித்து,
1: என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு,
0: என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு
1: நித்திய ஜீவன் உண்டு,
0: நித்திய ஜீவன் உண்டு,
1: நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன்,
0: கடைசி நாளில் எழுப்புவேன். மாம்ச கத்தடி மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்க நிறைய பேர் ஞாபகம் எடுக்காம போயிடும். எவ்வளவு நாள் தான் ஆண்டு விட்டு தூரமா இருக்க முடியும்? கத்தடி உப்பு கொடுத்து ஆண்டவரே என்ன மன்னியும் சொல்லி கேட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் ரத்தத்தையும் சரீரத்தையும் புசிக்கணும். கத்து சொல்றாரு, என்ன மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்றவங்கள கடைசி நாள்ல எழுப்பேன்னு சொல்லி ஆண்டு விட்டு ஒப்புற வேண்டியது. எவ்வளவு நாள் ஆண்டு விட்டு பிரிஞ்சே வாழ முடியும்? கத்தர் உப்பு கொடுத்துரும், ஆண்டவரே மன்னிங்கப்பா என் குறைகளை மன்னிங்க. குறை பாவம் செய்வது இந்த உலகத்துல யாருமே இல்ல, எல்லாரும் ஒரு விதத்துல ஒரு விதத்துல தப்பு பண்ணிருக்கோம் இல்லையா. அப்ப நம்ம ஆண்டு விட்டு என்ன செய்யணும்? உப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே பாவங்களை மன்னிங்க, என்ன இவ்வளவு நாள் எவ்வளவோ பாவம் செய்யிருக்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க, உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க சொல்லி நம்ம ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுக்குன்னு சொல்லி எவ்வளவு நாள் தான் வராபோஜனம் எடுக்காம இருக்க முடியும்? நம்ம யார் இல்லாமல் வாழ்ந்த இயேசுகிறிஸ்துனா உலகத்துல வாழவே முடியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் ரத்தத்தை பாடம் போடணும், அவர் சரீரத்தை புசிக்கணும். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நம்ம எப்படி இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. 1 Corinthians 11:31-32.
1: இப்படி இருக்க,
0: இப்படி இருக்க
1: எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து,
0: எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து
1: அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ,
0: அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ,
1: அவன் கர்த்தருடைய சரீரத்தையும்,
0: அவன் கர்த்தருடைய சரீரத்தையும்
1: ரத்தத்தையும் குறித்து,
0: ரத்தத்தையும் குறித்து
1: குற்றம் உள்ளவனாயிருப்பான்.
0: குற்றம் உள்ளவனா இப்ப என்ன அபாத்திரம் என்ன? சரி வந்தவன் ஞான ராபோஜன் எடுத்த போனோம் அப்படி இருக்க கூடாது. என்னென்ன குறை இருக்கு நம்ம உள்ள தலசி பார்த்து ஆண்டவர்கிட்ட அறிக்கணும். அபாத்திரமா புசிக்க கூடாது. அவர் என்ன ரத்தத்தையும் ரத்தத்தையும்
1: சரீரத்தை
0: எப்படி இருப்பாங்களா?
1: குற்றமுள்ளவனாய்
0: இருப்பார்.
1: எந்த மனுஷனும்,
0: எந்த மனுஷனும்
1: தன்னைத்தானே சோதித்து அறிந்து,
0: பாத்தீங்களா, தன்னைத்தானே சோதிக்க வேண்டும். இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கேன், நேற்று என்ன பமைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம தன்னைத்தானே சோதித்து பார்க்க வேண்டும். சோதித்து பார்த்து தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே நான் நேத்துல இவ்வளவு செஞ்ச பண்ணிக்கு இதை பேசுறேன், என்னத்துல இந்த இதை பேசுறேன், தன்னைத்தானே சோதிக்கணும். ஆனா ராபஜன் எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்யணும்? நம்ம நம்மே என்ன செய்யணும்? சோதித்து பார்க்கணும். என்னெல்லாம் செஞ்சிருக்கோம், நேத்துல என்ன செஞ்சிருக்கோம், அப்பதான் ஆண்டு வரைக்கும் நம்ம ஆயத்தம் இருக்க முடியும். அதான் யார் என்ன செய்ய, அவங்கவுங்க என்ன செய்யணும், தன்னைத்தானே சோதித்து சோதித்து அறிந்து
1: இந்த அப்பத்தில் புசித்து,
0: இந்த அப்பத்தை புசித்து
1: இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன்,
0: இந்த பாத்திரத்துல பானம் பண்ண கடவன்
1: எண்ணத்தினாலேனில்,
0: எண்ணத்தினாலே
1: அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன்,
0: அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன்
1: கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று,
0: கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று
1: நிதானித்து அறியாததினால்,
0: நிதானத்து அறியாததினால்
1: தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி,
0: தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி
1: போஜன பானம் பண்ணுகிறான்,
0: போஜன பானம் பண்ணுகிறான்.
1: இது நிமித்தம்,
0: இது நிமித்தம்
1: உங்களில் அநேகர் பலவீனரும்,
0: உங்கள் அனைவர் பலவீனரும்
1: வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள்,
0: வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள்,
1: அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள்,
0: அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள்.
1: நம்மை நாமே நிதானித்து அறிந்தார்,
0: நம்மை நாமே, நானே என்னென்ன பாவஞ்சிருக்கேன், என்னெல்லாம் செஞ்சிருக்கேன், நானே நம்மை நாமே நிதானித்து அறிந்தார்
1: நாம் நியாயந்திருக்கப்படும்.
0: நியாயத்திற்பு கூட நமக்கு இல்ல, நம்மை நாமே நிதானி தெரிஞ்ச என்ன செய்ய மாட்டோம், நியாயந்திருக்கப்படும். இப்ப நம்மை சோதித்து பார்க்க வேண்டும், என்னென்ன குறை இருக்கு, என்ன புற்று இருக்காண்டவர், என்ன காமிங்க, என்ன காமிங்க, பரிசுத்தாமினவரே என்ன காமிங்க, எங்கெல்லாம் துக்கப்படுத்திருக்கேன், எங்கெல்லாம் வேதனைப்படுத்திருக்கேன், எங்கெல்லாம் நான் பிரியமில்லாத காலி வாழ்ந்திருக்காண்டவரு, என்னை காமிங்கன்னு சொல்லி நம்ம நம்மளே நம்ம நிதானி தெரிஞ்சு நினைச்ச மாட்டோம், நாய்ந்திருக்க பட மாட்டோம், நாய் திருப்பி நமக்கு இல்ல. அல்லேலூயா. நம்மை நம்ம நிதானி தெரிந்தால் என்ன செய்ய மாட்டோமா, நாய்ந்திருக்க படோ, நம்ம நாய் திருப்பே இல்ல. இந்த உலகத்திலேயே நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஏற்பாடு கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செஞ்சிருக்கேன், உன் பிரியமில்லாத காரியம் எனக்கு காமிங்க ஆண்டவரே, இன்னைக்கே நீங்க என் கூட பேசல, இன்னைக்கே எனக்கு இந்த வசனம் புரியல, இன்னைக்கே ஆண்டவர் இந்த தூக்கமா ஒரு வசனம் செபத்துல உட்கார முடியல. இன்னைக்கே ஆண்டவர் உன் புரியமில்லாத காரியம் எனக்கு என்னன்னு இருக்கு, ஏன் சத்தியத்தை கேட்ட புரிய மாட்டேன்ட, எனக்கு ஏன் புரியல, என்ன செய்யறேன், எங்க இருக்கிற ஆண்டவர் என்னை காமிங்கன்னு சொல்லி கேட்டா அவர் நம்ம காமிப்பார். நம்மை நம்ம நிதானி தேர்ந்து என்ன செய்ய மாட்டோம், நான் திருப்பி நமக்கு இல்லவே இல்லை. அல்லேலூயா, நான் திருப்பே இல்லை, நான் திருப்பே இல்லை. அதனால இன்னைக்கே நம்ம நிதானித்து அறிய வேண்டும் எங்கெங்க என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லி. அது மாத்திர இன்னொரு இடத்துல சொல்ற பாருங்க, யாத்ரா புஸ்தகம் 12:11.
1: அதை புசிக்க வேண்டிய விதமாவது,
0: ஆண்டவர் சரீரத்தையும் ரத்தத்தையும் புசிக்க வேண்டிய விதமாவது,
1: நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும்.
0: அறையில் என்ன செய்யணும், கச்சை. கச்சை எதை குறிக்குது, சத்தியமாக கச்சை கட்டிக்கொண்டு
1: உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக்கொண்டும்.
0: நம்ம ராபோஜன் எடுக்கும்போது நம்ம சரீரத்துக்கு உள்ளத்துக்குள்ள பெரிய சமாதானம் சந்தோஷம், அதுக்கு தான் பரிசு நிறைய சேமனுங்க சேமானுங்க சொல்றோம். நம்ம அப்படியே உட்கார்ந்துடுறோம், நமக்குள்ள பெரிய சமானம். பாதரட்சி எதை குறிக்குது, சமானத்தை குறிக்குது. சமானத்தை சமானம் இருக்கு நமக்கு. முதல் நினைச்சு அறையில சத்தியமாக அறையை கட்டி இருக்கணும். ரெண்டாவது எது இருக்கணும்,
1: உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக்கொண்டு.
0: நம்ம கால என்ன இருக்கணும், பாதரிச்சு. அப்ப நம்ம உள்ளத்துல பெரிய சமாதானம் தாழ்ந்து வரல. அந்த ராபோஜனம் ஆண்டோட சரீரத்தையும் ரத்தத்தையும் உள்கொள்ளும் போது நமக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருக்கணும். குழப்பம் இருந்தா நான் எங்க இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டோட திரும்பி திரும்பி கேட்கணும். பாதரிச்சை தடுத்துக்கொண்டு
1: உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும்,
0: தடி பிடித்துக் கொண்டும்
1: அதை தீவிரமாய் புசிக்க கடைவீர்கள்.
0: தீவிரமாய் புசிக்க கடை,
1: அது கர்த்தருடைய பஸ்கா.
0: அதுக்கு கர்த்தருடைய பஸ்கா, தீவிரமாய் புசிக்கணும் கர்த்தருடைய பஸ்கா. நமக்கு ஒரு பெரிய பண்டிகை ராபோஜனம், ஆண்டோட சரீரத்தையும் ரத்தத்தையும் உள்ளுக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா அப்பதான் நம்ம கடைசி நாள் நம்மள ஒரு உயிரோட தேவன் எழுப்புவார். அது பெரிய பஸ்கா நமக்கு. சத்தி மனசுல அறைய மனசு நிறைய கட்டணும். எதை வச்சு, சத்தியத்தை வச்சு கட்டணும். சமானமுக்குள்ள இருக்கணும். தடிங்கிறது சத்தியத்தை தான் குறிக்குது. அப்பதான் நம்ம ஆண்டோட ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 Corinthians 5:7-8.
1: ஆகையால் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே, புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு.
0: நம்ம பழைய குணங்கள்லாம் நமக்குள்ள இல்லாம புதிதாய் பிறந்த மாவாய் இருக்கும்படிக்கு,
1: பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள்.
0: நம்ம பழைய புளித்த மாவு என்ன சின்னங்கள் செயல்கள் நம்ம உள்ளத்துல எத்தனையோ எண்ணங்கள் வரும். அந்த பழைய புளித்தமாவு புறமே என்ன செஞ்சிருங்க,
1: கழித்து
0: போடுங்க. நம்ம பாவம் நமக்குள்ள இருக்கப்பட்ட எண்ணங்கள் சிந்தனைலாம் என்ன செய்யணும், கழித்து போடணும். திரும்ப திரும்ப நம்ம அந்த குணம் நமக்கு வரக்கூடாது. அது என்னன்னு சொல்ற பாருங்க,
1: ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து,
0: நம்ம பஸ்காவாகிய கிறிஸ்து
1: நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே,
0: நமக்கு பலியிடப்பட்டிருக்கிறாரே. அதெல்லாம்
1: பழைய புளித்த மாவோடு அல்ல,
0: பழைய புளித்த மாவோட அல்ல,
1: துர்க்கணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல.
0: புளித்தமா எதை சொல்றாரு,
1: துர்க்கணம்
0: பொல்லாப்பு புளித்த மாவோட அல்ல,
1: துப்புரவு உண்மை என்னும்,
0: துப்புரவு உண்மை என்னும்
1: புளிப்பில்லாத அப்பத்தோடு,
0: புளிப்பில்லாத அப்பத்தோடு
1: பண்டிகை ஆசரிக்க கடவோம்,
0: பண்டிகை ஆசரிக்கப்படும். என்ன இருக்கு நமக்குள்ள, துப்புரவு உண்மை. நிறைய பேர் வாய் திறந்தவே நிறைய பொய் சொல்றோம். அந்த பொல்லாப்பு துர்க்கணம் உள்ளத்துல இருக்கவே கூடாது. அல்லேலூயா. நமக்குள்ள என்ன இருக்கு, துப்புரவு உண்மை என்ற புளிப்பில்லாத மாவோட ஆண்டு ரத்தத்தையும் சரீரத்தையும் உள்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில துப்புரவு அன்றுப்புற ஆண்டு ஒப்பராகணும். நமக்குள்ள எந்த பாவமான செயலும் இல்லாத இருக்குன்னு ஆசீர்வித்தா கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம தருவார். நம்ம ஆய்ந்திருக்க படவே மாட்டோம். கர்த்தர் ஒப்பு கொடுப்போமா, ஆண்டவர் ஒப்பு கொடுத்துச்சாம் போடுவோம்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தன் வருகை, அந்த வருகையில யாரையெல்லாம் கர்த்தர் எழுப்புவார் என்பதை குறித்து நாம் கேட்டோம். நம்ம எழுந்து நிற்கலாமா? ஜீசஸ் தேங்க்யூல்லா. ஆண்டவரை கர்த்தர் வரப்போகிறார். மத்திய வானத்திலே சீக்கிரம் கர்த்தர் வெளிப்பட போகிறார். அவர் சொல்லியிருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறிய வண்ணமாகவே இருக்கிறது. யார் யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறார்களோ அந்த விசுவாசமாய் இருக்கிறவர்களை கர்த்தர் கடைசி நாளில் எழுப்புவார். எனவே தான் நாம் கேட்டோம், மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ. எனவே வேறு விசுவாசத்தில் குறைந்து போயிருக்கிறோமா? இந்த கர்த்தரை பார்த்து சொல்ல, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற கர்த்தாவே, என் உள்ளத்திலே விசுவாசத்தை துவக்கும் அப்பா என்று சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தர் நோக்கி பார்த்து கேட்போம், ஆண்டவரே எனக்குள்ள விசுவாசம் தாரும், ஆண்டவரே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கணும், பக்தி எனக்கு தாரு, பக்தி உள்ளவனாக பக்தி உள்ளவளாக என்னை மாற்றும் ஆண்டவரே. அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவருமா இருக்க வேண்டுமா? அதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லாம் ஜெபம் பண்ணோமா? கண்ணபடி ஜெபம் பண்ணுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்டவளாக என்னை மாற்றும் ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தரோடு கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறார்கள். ஹல்லேலூயா! கர்த்தரோடு கூட இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். நாமும் கூட ஆண்டவரே, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக தெரிந்து கொள்ளப்பட்டவளாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அதெல்லாம். மூன்றாவதாக, அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யார் அவருடையவர்கள்? கிறிஸ்துவின் இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவர்கள் தங்கள் மாம்சத்தை ஆசை இச்சைகளையும் சிலவில் அறிந்திருக்கார் என்று சொல்லி கேட்டோம். எனவே என்னை எப்படி மாற்றும் ஆண்டவர் என்று சொல்லி கேட்போம். கடைசியாக, அவருடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் நான் அவன் எழுப்புவேன் என்று சொன்னார். நம்மை நாமே சோதித்து அறிந்து இந்த பாத்திரத்துல பங்கு பெறும் பொழுது, தெருவதில் பங்கு பெறும் பொழுது நம்மளுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. அர்ப்பணம் செய்து ஆண்டவரே உங்களுடைய வருகளை என்னை ஆயத்தப்படுத்தும், நானும் உங்கள் வருகளை பங்கு பெற வேண்டும், இதோ திருவிருதல பங்கு பெற போகிறேன், என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி வாய் திறந்து எல்லாரும் கேட்கலாமா?

0: கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் எனக்கு விசுவாசம் குறைந்து போகவே கூடாது. விசுவாசத்தின் ஆவியினாலே நான் நிறைந்திருக்கணும். ஆண்டவரே கேட்போமா, விசுவாசத்தின் ஆவியிலே நான் நிறைந்திருக்கணும். ஆண்டவரே உம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த வரிசை நானும் இருக்கணும். ஆண்டவரே அப்பாமை துதிக்கின்றோம். எனக்குள்ளே குற்றம் வரக்கூடாது. ஆண்டவரே அப்பா எனக்குள்ளே பரிசுத்தம் இருக்கணும். ஆண்டவரே அன்பிலே பரிசுத்தம் உள்ளவனா இருக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்பா. உம்மடிவனா உம்மடிவளானா இருக்கணும். ஆண்டவரே என் மாம்சத்தின் ஆசை இச்சை சிறு அறையப்பட்டிருக்கணும். எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவன் இருக்கணும். ஆண்டவரே என்னை மாற்றம் அப்பா, என்னை தகுதிப்படுத்தி, எனக்குள்ள என்னென்ன குற்றம் குறை இருக்கிறதோ எல்லாவற்றையும் கழுவி மன்னித்து என்னுடைய திருவிருந்திலே பங்கு பெற என்னை தகுதிப்படுத்தும் அப்பா. நான் உங்க வருகையில வரணும், ஒருபோதும் கைவிடப்படக்கூடாது. எல்லாம் செவிப்போம். தேங்க்யூல்லா, நன்றி நன்றி. என்னை மாற்றம் ஒப்பு கொடுங்க. என்னை மாற்றம், நீ கேட்டாதான் மாற்றுவர். என்னை மாற்றம் ஜெபிங்க. எங்களை மாற்றம், எங்களை மாற்றம், எங்களை மாற்றம். உங்க ஆசீர்வாதத்திற்காக பக்கா செவம் பண்ணுவாங்க. அவளோடு இணைந்து நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம்.
1: பேஸ்புக்லயும் பார்த்த எல்லா மக்களையும் ஆசிருவீங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா. உமக்குள்ள நெருங்கி சிவிக்க, மை சார்ந்து வாழ, மை நம்பி வாழ உதவிச்சுங்க. உன்னத பலத்தில இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்கப்பா. வேண்டி கொடுத்துருக்கும், அணைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சுங்க, ஆசீர்வச்சு உயர்த்த முடியா செவிக்கிறோம். ரச்சனையை சந்தோஷத்தை தாங்க, உற்சாகத்தின் ஆவி தாங்க முடிச்சுங்கப்பா. முடி வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. ஏசப்பா ராஜா, நீங்க வரப்போறீங்க. ஆண்டவரே நாங்கள் உண்மையை பார்க்கணும், உண்மையை சந்திக்கணும், உம்மோடு இருக்கணும். எப்போதும் உண்மையில் நிலைத்திருக்க எங்களுக்கு இறக்கம் பாராட்ட வேண்டும் செபிக்கிறோம் அப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க, சுகமாக்குங்க இயேசுவே. குணமாக்க முடியாது செபிக்கிறோம். என்ன பலவிருந்தாலும் குணமாக்குங்க அப்பா, குணமாக்குங்க. ஆண்டவரே மே ஸ்தோத்திரம், எனக்கும் குணமாகுமானு சொல்லி எதிர்பார்த்திருக்க மக்களை குணமாக்குங்க. பலவீனத்தை மாற்றுங்க. மந்திரம் ஜெயவனையில் உடைத்து போடுங்க. பிசாசனிங்க அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பயத்தை தரணும். சமாளாத மக்கள் சமாளித்து தரணும். கடன் கண்ணீர் வேதனையில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்ய, குடிக்கிற மக்களை விடுதலை செய்ய ஆண்டவரே. ஆன்மீக கண்களை திறந்து விடுங்க. கர்த்தாவே பிரகாசமானக்களை தந்தரலும் ஆண்டவரே. அப்பா மே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்க மக்களுக்கு விடுதலை தாங்க. வாகனம் வச்சிரு மக்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. கஷ்டங்கள் கண்ணீர்கள் துன்பங்கள் தொல்லைகள் அனைத்து மாத்திருங்க. உண்மை தேடம் அறிந்து கொள்ள அண்டிக் கொள்ள உதவிச்சுங்க. உன்னத பலத்தால இடக்கட்டுங்கப்பா. வேண்டிக் கொடுத்துருக்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை தாரும் தேவ ஞானத்தை தாருமாண்டவர. செபிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க, துதிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க. அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாரு சுவாமி. இயேசுவே இயேசுவே, சிறு பிள்ளைகள் கூட உண்மை பார்க்கட்டும், அறிந்து கொள்ளட்டும் ஐயா. உண்மை தரிசிக்கட்டும், உம்மோடு இருக்கட்டும். பெரிய பாக்கியத்தை தாங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க. பயபக்தி உள்ள பிள்ளைகளாக மாற்றுங்க. கத்தடி நாமம் மகிப்பிடட்டும். உங்க ரத்தத்தினால ஒவ்வொரு மூடி பாதுகாக்க வேண்டுமாய் செவிக்கிறோம். கொடிய உலகத்துல வாழுகிறோம் ஆண்டவரே. நீங்க தான் உடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும், பராமரிக்கணும். எங்க பத்திர ஆபத்து விபத்துகளை பிள்ளைகளை கடத்தி கொண்டு போயிடுறாங்கப்பா. எல்லா வத்தியிலும் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும், பராமரிக்கணும். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளணும். எல்லா துதிகனமாக்கும் செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கொடுத்து துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ சேவையை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்து வருகின்றோம். உங்கள் பணத்தாலும் பொருளாலும் நம்முடைய ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kono, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, asinkaram@gmail.com. Our website,

0: யாசாயின் புஸ்தகம் 60:1-2.
1: எலும்பி பிரகாசி,
0: எலும்பி பிரகாசி,
1: உன் ஒளி வந்தது,
0: உன் ஒளி வந்தது,
1: கர்த்தருடைய மகிமை,
0: கர்த்தருடைய மகிமை
1: உன்மேல் உதித்தது,
0: உன்மேல் உதித்தது.
1: இதோ இருள் பூமியையும்,
0: இதோ இருள் பூமியையும்,
1: காரிருள் ஜனங்களையும் மூடும்,
0: காரிருள் ஜனங்களை மூடும்.
1: ஆனாலும்,
0: ஆனாலும்
1: உன்மேல் கர்த்தர் உதிப்பார்,
0: உன்மேல் கர்த்தர் உதிப்பார்,
1: அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்,
0: அவர் மகிமை உன்மேல காணப்படும். எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இத்தனை வருஷமா நான் எப்படியோ வாழ்ந்தோம், எல்லாம் பண்ணோம். இப்ப கடைசி வினாடியில் வந்திருக்கிறோம். நம்ம எழும்பணும்னா கர்த்தர் மலை இணைச்சிப்பாரு, பிரகாசிப்பார். அதான் எலும்பி பிரகாசி, ஒளி வந்தது. எழும்ப வேண்டும். எழும்பாம நம்ம உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த வேதம் சொல்லுது, எலும்பி பிரகாசி ஒளி வந்தது. இருள் பூமியும் காரியில் சனங்களையும் மூடும், உண்மையில கர்த்தர் உதிப்பா, அவர் மகிமை உண்மையில காணப்படும். கர்த்தருடைய மகிமை நம்மள காணப்படணும், அவர் நம்ம மேல உதிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? எழும்பணும். எபேசியர் புத்தகம் 5:14.
1: நீ தூங்குற, விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு.
0: மரித்தோரை விட்டு எழுந்துரு. கர்த்தர் அப்பது உன்ன பிரகாசிப்பார். இப்ப நம்ம என்ன செய்யணும்? துதிக்காம செவிக்காம இதுவரைக்கும் நம்ம எப்படியோ இருந்தோம், இப்ப என்ன செய்யணும்? துதிக்கணும். மரித்தவர்கள் மௌனத்தில் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க. அவங்க அசதியா அப்படியே இருப்பாங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 3:1.
1: நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனா இருக்கிறார்.
0: உயிருள்ளவன் பெயர் கொண்டிருக்கோம், செத்தவனா இருக்கும். எப்படின்னா, நம்ம துதிக்காம செபிக்காம இருக்கிறோம். இந்த புதிய ஆண்டுல ஒரு புதிய ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் இத்தனால அப்படித்தான் இந்த ஆண்டு வரேன். இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்? நான் துதிப்பேன். நான் இனிமேல் இந்த இடத்திலிருந்து நான் வீணான பேசி பேசுறவங்க பரியாசம் பண்ணி உட்கார்ந்து தேவையில்லாத பேசி பேசுற மக்கள் மத்தியில என்ன செஞ்சிருப்பேன்? எழுந்திருக்க போறேன். எனக்கு இயேசுதான் வேணும். எனக்கு ஏச வேணும் சொன்னா கத்திர என்ன செஞ்சிருவாரு? பிரகாசிப்பிப்பார். அதான் சொல்றாரு, தூங்குற நீ விழுத்து மரித்தோரிட்டு எழுந்துரு, கத்திர உடனே பிரகாசிப்பிப்பார். அந்த இடத்துட்டு நம்ம எழுந்து வந்தா தான் கத்திர நம்மள பிரகாசிப்பிக்க முடியும். நம்ம அந்த மக்களோட நம்ம உட்காந்து கட்டாயம் பிரகாசிப்பிக்க முடியாது. கத்திர பிரகாசிப்பிக்கணுமா இல்லையா? கட்டாயம் நம்மள பிரகாசிப்பிப்பார். கல்யாண் புஸ்தகம் 4:2.
1: ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல்,
0: அந்த காரியத்தில வீட்டு எழுந்திருக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, என் நாமத்துக்கு பயந்திருக்க உங்கள் மேல்
1: நீதியின் சூரியன் உதிக்கும்.
0: நீதியின் சூரியன் உதிக்கும்,
1: அதில் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும்.
0: அவர் செட்டைங்களுக்கு என்ன இருக்கும்? ஆரோக்கியம். கர்த்தர் நம்ம மேல உதித்துட்டார்னா நமக்கு என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும்.
1: நீங்கள் வெளியே புறப்பட்டு போய்
0: கொளுத்த
1: கன்றுகளை போல வளருவீர்கள்.
0: கொளுத்த கன்றுகளை போய் வளருவீர்கள். பாத்தீங்களா, நம்ம நீதியின் சூரிய உதிக்கும். நம்ம நீதியின் சூரியன் இயேசுகிறது தான் நீதியின் சூரியன். அவர் நம்மள உதித்தாருன்னா நமக்கு என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும். நம்ம கொளுத்த கன்றுகளை போல வெளியே பெறப்பட்டு போய் நல்ல ஆண்டிற்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிரில் அழிந்திருக்கணும். எரேமியன் புஸ்தகம் 8:4.
1: நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ,
0: விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ. ஐயோ, நான் சோர்ந்து போயிட்டேன், நான் சோர்ந்துட்டேன், என் வாழ்க்கையில நிம்மதியே இல்ல, நிம்மதியால சொல்லிட்டு எவ்வளவு நாள் தான் இருக்க போறோம்? அதான் கத்துடைய விழுந்தவர்கள் எழுந்திருப்பில்ல. ஒரு காலம் நல்லா நான் செவிச்சேன், ஒரு காலம் பாத்தீங்கன்னா அப்படி செவிச்சேன், இப்படி செவிச்சேன், இப்ப என்னால செவிக்க முடியல. முந்தி காலம் பாத்தீங்கன்னா நான் இரவெல்லாம் செவிப்பேன், பகல்லாம் செவிப்பேன், இப்ப என்னால செவிக்க முடியல. இப்படியும் எவ்வளவு நாள் சொல்ல போறோம்? அதான் கத்துடி வேதஞ்சல், விழுந்தவர்கள் எழுந்திருப்பில்ல. இப்ப நம்ம கீழே விழுந்துட்டோம், கீழே விழுந்துட்டு அப்படியே இருப்போம் இல்ல தானே? யாரு பாக்குறதுக்குள்ள என்ன செய்யணும்? எழுந்துச்சுன்னு டப்பா டப்பா டப்பா டப்பா எழுந்திரிச்சிருவோம் இல்லையா? கீழே விழுந்துட்டாலும் யாரும் பார்த்து நம்மள என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி கைய ஊனி எப்படியாச்சும் எழுந்துருவோம். அதுதான் காண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, விழுந்தவர்கள் எழுந்திருப்பது இல்லையோ. ஆமா, எத்தனை நாள் சொல்லுவான், நான் முந்தியில எப்படி எல்லாம் செவிச்சேன், 3 மணிக்கெல்லாம் செவிப்பேன், அப்படி செவிச்சா, அது அது உண்மைதான். இப்ப நீங்க இப்படி சொல்லிட்டு எவ்வளவு நாள் இருக்க போறோம்? இந்த புதிய ஆண்டுல எழுந்திருந்து ஆக வேண்டிய அருமையானவர்களே, பாருங்க, எப்ப பார்த்தாலும் சோர்வு, எப்ப பார்த்தாலும் குழப்பம், எப்ப பார்த்தாலும் யோசனை. இந்த நிலைமை எழுந்திருக்க வேண்டும். கர்த்தராகிய தேவன் ஒவ்வொருவரும் எழுந்திருக்க வேண்டும் சொல்லி விரும்புகிறார். அதுதான் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2:5.
1: ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து,
0: நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து
1: மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக.
0: ஆதியில் செய்த கிரியை செய்வாய். ஆதியில கத்திருக்க எதெல்லாம் செஞ்சோம், இப்ப ஏன் நம்ம எப்படி இருக்கிறோம்? அதான் இன்ன நிலையில, எந்த நிலையில கத்திரி பிரிஞ்சீங்க, எந்த நிலையில கத்திரி விட்டு பின்வாங்க, நீங்க விழுந்தா இந்த நிலையில விழுந்தா எந்த நிலையில கத்திரி பின்வாங்கணும்? எந்த நேரம் கத்திருக்கோம், நமக்கு சம்மதெல்லாம் போயிச்சு, செவிக்க முடியல. செவிக்கும் போது உள்ளம் செதறுது. நீங்க ஸ்தோத்திரன்னு சொன்னீங்கன்னா உள்ள எங்கேயோ இருக்குது. செவிக்க முடியல, செவிக்க முடியல. நம்ம எவ்வளவு நாள் நம்ம சாக்குப்போக்கு சொல்லிட்டு இருப்போம். அதான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லி, இன்ன நிலையில் விழுந்தா என்று சொல்லி நினைத்து மனந்திரும்பு. எந்த நிலையில் விழுந்திருக்கோம், எப்ப நம்ம ஆண்டவர் பின்வாங்க, எந்த காரியம் ஆண்டவர் பிரியமில்லா காரியம் செய்த போது ஆண்டவருக்கு நமக்கு இடைவெளி வந்தது, எப்ப நம்மளால செவிக்க முடியாம போயிருச்சு, அது நினைச்சு நம்ம நினைச்சு வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். இதே மனம் திரும்பல இப்படியே சொல்லிட்டேன், ஐயா செவிக்க முடியல, மிந்தில அப்படிலாம் செவிப்பேன், இப்படிலாம் செவிப்பேன், இதே சொல்லிட்டு எவ்வளவு நாள் இருக்க போறோம். அதான் என்ன நிலையில் விழுந்தா என்று சொல்லி நினைத்து நம்ம நினைக்கணும். இறுதியத்தை அலசி பார்க்கணும், அலசி பார்த்து நம்ம நினைத்து மனம் திரும்ப வேண்டும். நம்ம ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பணும்னா கத்த நம்மளை நிச்சயமா பிரகாசிப்பிப்பார். எழும்பி பிரகாச ஒளி வந்தது, எழும்ப வேண்டும். எந்த நிலை விழுந்தோம், எங்க விழுந்திருக்கோம், எங்க கத்திருப்பீங்களா காரியம் செஞ்சிருக்கோம், எங்க ஆண்டவர் பின் வாங்கணும். உண்மைதான், ஒரு காலம் பிரகாசித்தீங்க, உண்மைதான். இப்ப ஏன் செவிக்க முடியல, அது என்ன காரணம், அதுலேருந்து நம்ம என்ன செய்யணும், எழும்ப வேண்டும். நம்ம எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு, எல்லாருக்கும் வேலை இருக்கு, எல்லாருக்கும் வேலை இருக்கு, எனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை நாள் நம்ம சாக்கு போக்கு சொல்லிட்டு இருப்போம். என் பிள்ளைகளை பார்க்கணும், எல்லாருக்கும் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்காரு. கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம். எத்தனை நாளைக்கு என் பிள்ளைகளை பார்த்துட்டே இருக்கிறோம் அப்படி இல்லை, கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். எல்லாருக்குமே பிள்ளைகளை கொடுத்துருக்காரு. பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில நடத்தி நம்ம என்ன செய்யணும், செவிக்க வேண்டிய நேரத்தில் செவிக்க வேண்டும், கர்த்தர் கொடுக்க வேண்டிய நேரம் கர்த்தர் கொடுக்க வேண்டும். கற்பத்தினை யார் கொடுத்தா, கர்த்தர் தான் கொடுத்தாரு. அந்த கனிகளை பார்க்க வேண்டிய நம்ம பொறுப்பு தான். அதுக்கு நேரம் கரெக்டா நம்ம வச்சு கர்த்தரையும் தேட வேண்டிய நேரத்தில் தேட வேண்டும். நிறைய பேர் கேட்டா எனக்கு பிள்ளைகளால செவிக்க முடியல, எத்தனை நாள் நம்ம சாக்கு போக சொல்லுவோம், யோசித்து பாருங்க. கடைசி நாட்கள், கடைசி வினாடி, கடைசி நாட்கள்ல இது கடைசி வினாடியில வந்திருக்கும், நம்ம செவிக்க வேண்டும். ஓசியன் புஸ்தகம் 14:1
1: இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு,
0: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு,
1: நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய்.
0: நீ ஒரு அக்கிரமத்தினால் விழுந்தாய். நம்ம பாவம் செய்யும் போதுதான் கர்த்தருடைய பிரிஞ்சிடறோம், விழுந்துடுறோம். அப்ப எந்த நிலைமையில் விழுந்தோம், தாவீது ராஜா கேக்குறாரு. ஆமா ஆண்டவரே, என் அக்கிரமத்தை சுத்திகரிங்க, நம்ம அக்கிரமத்தால் விழுந்தான்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப ஆண்டவர் எந்த பாவம் என்னோட என்ன, நான் எந்த இடத்துல விழுந்து, எனக்கும் என் தேவனுக்கும் தெரியும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம உள்ளத்தை தேவன் அறிந்திருக்கிறார். நம்ம விழுந்துட்டா கூட, நம்ம என்ன பாவங்கள் இருந்தா கூட, இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, 51:2
1: என் அக்கிரமம் நீங்க,
0: என் அக்கிரமம் நீங்க,
1: என்னை முற்றிலும் கழுவி,
0: என்னை முற்றிலும் கழுவி,
1: என் பாவம் அற,
0: என் பாவம் அற,
1: என்னை சுத்திகரியும்.
0: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவர் கேக்குற ஆண்டவர் அக்கிரமம் நீங்க, என் முற்றிலும் கழுவி, என் பாவம் அற கழுவும். ஆண்டவரே ஆண்டு கர்த்தர் வேதம் சொல்லி, இயேசுக்கு ரத்தம் சவள பாவத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரியும். என்ன அக்கிரமம், என்ன அக்கிரம், பொருளாசன அக்கிரமா, எத்தனையோ அக்கிரமங்கள் இருக்குது. என்னென்ன பாவத்தில் விழுந்திருக்கோ, எந்த நாளை விழுந்திருக்கோ, அந்த நிலைமை இருந்து நம்ம மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என் அக்கிரமம் நீங்க, என்னை சுத்திகரிங்கப்பா, முற்றிலுமா என்னை சுத்திகரிங்க, பாவம் வர கழுமும். ஆண்டவரே உங்க ரத்தம் என்னை கழுவட்டும், பரிசுத்தமாக்கும். இல்லாவிட்டால் பரலவுக்கு போக முடியாது. இந்த இடத்தை விட்டு நம்ம எந்திரிக்காம இருந்தால், இந்த உலகத்துல எப்படி வேணாலும் வரல, என்ன வேணாலும் செய்யலாம். இந்த உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போகும். உலகத்துல என்ன வேணாலும் செய்யலாம், எவ்வளவு நாள் என்ன வேணாலும் செய்யலாம், உலகத்தின் வயசு ஒரு நாள் கடந்து போகும். வாசித்து பாருங்க, 1 Corinthians 7:31
1: உலகத்தை அனுபவிக்கிறவர்கள்,
0: உலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
1: அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும்,
0: தகாத விதமாய் அனுபவியாத போலவும்
1: இருக்க வேண்டும்,
0: இருக்க வேண்டும்.
1: உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: ஒரு நாள் உலகத்தின் வேஷம் என்ன ஆயிரும், கடந்து போயிரும், அவ்வளவுதான். ஒரு ஆள் உலகம் கைவிடும். அன்னைக்கு இங்க என்னதான் ஏண்டேண்டு அழுதாலும் கிடைக்காது. அதனால இன்றைக்கு அதான் ஆண்டு சொல்றாரு, விழுந்தவரை எழுந்திருக்கிறையோ, என்ன நிலைமை விழுந்தா என்று சொல்லி நினைத்து மனம் திரும்பு. கத்துட்டு கேட்கணும், ஆண்டவரே நீ கழுவுமாப்பா, கழுவுமாப்பா, கழுவும் ஆண்டவரே. 1 Corinthians 6:11 பாருங்க,
1: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்,
0: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்,
1: ஆயினும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலும்,
0: கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலும்,
1: நமது தேவனுடைய ஆவியினாலும்,
0: நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும்
1: கழுவப்பட்டீர்கள்,
0: கழுவப்பட்டீர்கள்,
1: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
0: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
1: நீதிமானாக்கப்பட்டீர்கள்.
0: ஆமா அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவியிலும் கழுவப்படணும். கழுவப்பட்ட கர்த்தர் நிச்சயமா மாத்துவார். அல்லேலூயா. அதான் சொல்லி எழும்பி பிரகாசி ஒரு மொழி வந்தது. கத்தன்னைக்கு நம்ம மேல ஒளியா இருக்க வாஞ்சிக்கிறாரு, நம்ம எழும்ப வேண்டும். இரண்டாவதாக எதிரே நம்ம எழும்ப வேண்டும் பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம்.
1: சோம்பேறியே
0: சோம்பேறியே,
1: நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்,
0: எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்,
1: எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்,
0: எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். பத்தாவது வசனம்,
1: இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும்,
0: இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும்,
1: இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும்,
0: இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும்,
1: இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ,
0: இன்னும் கொஞ்சம் கையை மடக்கி நித்திரை செய்வோம் என்பாயோ. எழுந்து என்ன செய்வோம் பாருங்க, புலம்பல் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம்.
1: எழுந்திரு
0: எழுந்திரு,
1: ராத்திரியிலே
0: ராத்திரியிலே
1: முதல் சாமத்தில் கூப்பிடு,
0: ராத்திரியில முதல் சாமத்தில் கூப்பிடு,
1: ஆண்டவரின் சமூகத்தில்,
0: ஆண்டவர் சமூகத்தில்
1: உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு.
0: இருதயத்தை என்ன செஞ்சிரு, தண்ணீரை போல
1: ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும்,
0: எல்லா தெருக்களின் முனையிலும்
1: பசியினால்,
0: பசியினால்
1: மூர்ச்சித்து போகிற,
0: மூர்ச்சித்து போகிற
1: உன் குழந்தைகளின் பிராணனுக்காக,
0: குழந்தைகளின் பிராணுக்காக
1: உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு,
0: உன் கைகளை அவரிடத்துல ஏறிடு. பார்த்தீங்களா, எழுந்திரு. எப்ப எழுந்திருக்கணும், முதல் சாமத்துல எழுந்திருக்கணும். எழுந்திருச்சு என்ன செய்யணுமா, மூச்சு இல்லாம இருக்கிற மக்களுக்காக கர்த்தருடைய கரத்துல ஏறெடுக்கணும், கர்த்தரை பார்த்து ஏறெடுக்கணும். இவரே எத்தனோ சனங்களை அறியாதனால எங்கேயோ ஓடுறாங்களா ஆண்டவரே, அவங்களுக்கு நிம்மதி இல்லையா ஆண்டவரே, அப்படிப்பட்ட மக்களுக்காக நம்ம போராட வேண்டும். சீவுள்ள தேவனாய் கர்த்தர் இல்லாதவங்க எழுச்சுறாங்க, அப்படியே மூச்சித்து கிடக்குறாங்க. அவங்களுக்கா என்ன செய்யணும், தேவனிடத்துல நம்ம கையில எடுத்து கண்ணீரோடு செப்பிக்கணும். ஆண்டவரே இந்த சனங்க எப்படியாவது ரட்சிக்கப்படணும் ஐயா, எப்படியாவது இயேசுவை அறிஞ்சிக்கணும், எப்படியாவது அறிஞ்சிக்கணும் சொல்லி கர்த்தருடைய பாத்திரம் என்ன செய்யணும், நம்ம கண்ணீரோடு செப்பிக்க வேண்டும். யோவான் ஐந்தாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் பாருங்க,
1: குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன்,
0: குமாரன் உடையவன் ஜீவன் உடையவன்,
1: தேவனுடைய குமாரன் இல்லாதவன்,
0: குமாரன் இல்லாதவன்
1: ஜீவன் இல்லாதவன்.
0: யாரெல்லாம் கிறிஸ்து இயேசு, அவருக்கு யாருக்குள்ள கிறிஸ்து இயேசு இல்லையோ அவங்களுக்குள்ள என்ன இல்ல, ஜீவனே இல்ல. ஜீவன் இல்லாதவங்களுக்காக நம்ம கண்ணீர் வடிக்க வேண்டும் அறிமானங்களே, அழுது புலம்பி செவிக்க வேண்டும். அவங்களுக்காக கர்த்தர் கரத்துல அவங்களுக்கு நேராக நம்ம கைகளை ஏறெடுத்து கெஞ்சி செவிக்கணும். ஹல்லேலூயா. அதங்க சொல்றாரு எசேக்கியேல் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனம்,
1: நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு,
0: நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு
1: திறப்பிலே நிற்கவும்,
0: திறப்பில் நிற்கவும்,
1: சுவரை அடைக்கவும் தக்கதாக,
0: சுவரை அடைக்கவும் தக்கதாக
1: ஒரு மனுஷனை தேடினே,
0: ஒரு மனுஷனை தேடினே,
1: ஒருவனையும் காணே,
0: ஒருவனையும் காண. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு சுவரை அடைக்க தக்கதாக ஒரு மனுஷனை தேடி ஒருவனை கூட காண. பாருங்க, மெட்ராஸ்ல எவ்வளவு பெரிய ஆபத்து, கடலூர்ல எவ்வளவு பெரிய ஆபத்து, காஞ்சிபுரத்துல எவ்வளவு பெரிய ஆபத்து, திருவண்ணாமலை மாவட்டத்தில் எவ்வளவு பெரிய ஆபத்து. பாருங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் நியூஸ் கேட்க நினைச்சே பயம்.

0: வித்தியாசத்துல நேரிடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கத்துடி பார்த்துல கண்ணீர் ஓடி செவிக்கணும் சொல்றாரு. சுவர் அடைக்கு தக்கதாக ஒரு மனுஷன் ஒருத்தர் கூட காணும். எல்லாம் என்ன செவிக்கிறோம், என் குடும்ப ஆசிரியமா இருக்கணும், என் பிள்ளைய நல்லா படிக்கணும், நல்லா காலேஜ் படிச்சு நல்லா பெரிய ஆளாகணும், நாங்க எல்லாரோட பெரிய ஆளும் இதுதான் நம்ம சவமா இருக்குது. என் பிள்ளைய நல்லா இருக்கணும், அதை தான் செவிக்கிறோம். நம்ம பக்கத்துல எத்தனை சனங்கள் அழிவின் பாதையில போயிட்டு இருக்காங்க, எத்தனை சனங்கள் எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க, ஆண்டு இல்லாம எத்தனை சனங்கள் மறிக்கிறாங்க. எங்க பாருங்க, கார்ல போனா ஆபத்து, வேன்ல போனாலும் ஆபத்து, பஸ்ல போனாலும் ஆபத்து, எத்தனை ஆபத்து வருது. அதுக்காக நம்ம யாரு செவிக்கிறோம் யோசித்து பாருங்க. நம்ம எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தான் நம்ம செவிச்சிட்டு இருக்கிறோம். எனக்கு அது வேணும் இது வேணும் தான் நம்ம செவிக்கிறோம். இத்தனை அழிந்து போற மக்கள் அழிவில், எத்தனையோ மக்கள் மறித்து போறாங்க, அவங்களுக்காக யாரு செவிக்கிறது பாருங்க. எனக்கு எங்க டிவி திறந்தவே பயமா இருக்கு, எல்லாமே எங்க பார்த்தாலும் மரணம், கொலை, கொள்ளை, வெட்டிட்டாங்க, அங்க குத்திட்டாங்க, அதை தான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட மக்களுக்காக நம்ம செவிக்கணும் அருமையானவரே. செவிக்க வேண்டிய உங்களுடைய கருத்துல என் கருத்துல கருத்தர் கொடுத்திருக்கிறார். சபையாக நம்ம ஒரு கருத்தர் தான் கருத்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாருமே செவிக்கணும். ஆனா தேசத்தை அழிக்காத வெடிக்கு திறப்பில் நிக்க ஒரு மனிதனை தேடின ஒருவனையும் காணும் சொல்லுவோமா? சுவர் அடைக்கத்தக்க ஒருவனை தேடி ஒருத்தருமே இல்லை. ஆண்டவரே நான் செவிக்கிறப்பா, என் தேசத்துக்காக செவிக்கிறேன். ஆண்டவரே என் தேசத்துக்காக செவிக்கிறேன். பாருங்க, போன வருஷம் மட்டும் 190 பேர் கிறிஸ்தவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. நமக்கு தெரியல கிறிஸ்தவங்களுக்காக நம்ம செவிக்கிறோமா, எதற்காக நம்ம செவோம்? அருமையாளர் யோசித்து பாருங்க, கர்த்தர் வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். 2015 ஆண்டு எத்தனை நன்மைகள், எத்தனை ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கா பெற்றிருக்கிறோம். நம்ம கர்த்தருக்காக என்ன செய்தோம் அதுதான் முதல் என்ன செய்யணும். எளிமை பிரகாசம் ஒளி வந்தது, எதுல இருந்து விழுந்துல இருந்துமே எழுந்திருக்க வேண்டும். ரெண்டாவது எதிலிருந்து எழுந்திருக்க வேண்டும், தூக்கத்திலிருந்து எழுந்து மற்ற மக்களுக்காக நம்ம செவிக்க வேண்டும். மூன்றாவதாக பாருங்க, நம்ம எதிலிருந்து எழும்பணுமா பாருங்க, அப்போஸ்தலனின் புஸ்தகம் 11:5-12 வரைக்கும்.
1: நான் யோப்பா பட்டணத்தில்
0: ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது
1: ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன்.
0: அது என்னவென்றால்
1: நாலு மூலைகளும் கட்டப்பட்ட
0: ஒரு பெரிய துப்பட்டியை போல
1: ஒரு கூடு வானத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது. அதிலே நான் உற்று பார்த்து கவனிக்கிற போது
0: பூமியில் உள்ள
1: நாலு கால் ஜீவன்களையும்
0: காட்டு மிருகங்களையும்
1: ஊரும் பிராணிகளையும்
0: ஆகாயத்து பறவைகளையும் கண்டேன்.
1: அல்லாமலும்
0: பேதுருவே
1: எழுந்திரு
0: அழித்து புசி
1: என்று என்னுடனே சொல்லுகிற சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான்
0: ஆண்டவரே
1: அப்படி அல்ல தீட்டும் அசுத்தமா இருக்கிற யாதொன்றும்
0: ஒரு காலம் என் வாய்க்குள்ளே போனதில்லை என்றேன்.
1: இரண்டாம் தரமும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி
0: தேவன் சுத்தமாக்கினவைகளை
1: நீ தீட்டாக எண்ணாதே என்று
0: மறுமொழி சொல்லிட்டு
1: உடனே
0: செசரியாவிலிருந்து
1: என்னிடத்திற்கு அனுப்பப்பட்ட
0: மூன்று மனுஷர்
1: நான் இருந்த வீட்டுக்கு முன்னே வந்து நின்றார்கள். நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல்
0: அவரோடு கூட போகும்படி
1: ஆவியானவர் கட்டளையிட்டார்.
0: எதை குறிக்கணும், ஆண்டவர் அறியாத சனங்களுக்கு என்ன செய்யணும், ஆண்டவர் பற்றி சொல்லணும். அதுதான் சொல்றாரு. இந்தியா முதல்ல பேதர் புரஜாதி சனங்களுக்கு சொல்ல, முதல்ல யூதர்களுக்கே ஆண்டவர் பற்றி சொல்லிட்டு இருந்தார். இப்ப சொல்றாரு, புரஜாதி சனங்களுக்கு போய் என்ன செய்ய, இயேசு பத்தி போய் நீ சொல்லணும் அப்படின்றாரு. அப்ப எழுந்து போ, மூணு பேர் வந்திருக்காங்க, நீங்க கூட எழுந்து போன்னு சொல்லி பரிசுத்தாவினர் வாழ்வு ஏவினாரு. அதே போல நம்மளும் என்ன செய்யணும், முதல்ல நம்ம எந்த இடத்துல விழுந்தோடு எழுந்திருக்கணும், ரெண்டாவது என்ன செய்யணும், ஜெபம் பண்ண எழுந்திருக்க வேண்டும், மூன்றாவது எதிர்க்க எழுந்திருக்க வேண்டும் சொன்னா சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு எழுந்திருக்க வேண்டும். எழுந்து போய் சொல்லுன்னு சொல்லி பரிசுத்தாவினர் பேதரோடு பேசினாரு. பேதர் எழுந்து அவரோட போனார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும், முதல்ல விழுந்த இடத்துல எழுந்திருக்கணும், ரெண்டாவது செவமன் எழுந்திருக்கணும், மூன்றாவது நம்ம என்ன செய்யணும், சுவிசேஷத்தை அறிவிக்க எழுந்திருக்கணும். நம்ம குடும்பம், நம்ம குடும்ப பிள்ளைகள் இதுவே பார்த்துட்டு இருந்தா எப்ப கத்திருக்கா, நீ எதை செய்ய போறீங்க? அன்றைய அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட நீங்க பவுன்

0: ஒண்ணுமே செய்யாம கத்துட்டு வரும்போது என்ன வரும்? இந்த உலகத்துல ஒரு நாள் நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துல வரும்போது நீங்க கத்திருக்காக நான் கத்திருக்காக எதை செய்து அதுதான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது அந்த பலன் தான் கூட வரும். ஹலேலூயா. ரோமர்கள் நிருபம் 15 அதிகாரம் 9 10 11 12
1: புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம்
0: இரக்கம் கத்துட்டு புறஜாதியாரும் இரக்கம் பெற்று நம்மள புறஜாதியா இருந்தோம் கர்த்தர் இரக்கம் பெற்றதுனால இரக்கம் பெற்று
1: தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள்
0: தேவனை மகிமைப்படுத்துகிறார் என்றும்
1: சொல்லுகிறேன்
0: அந்தபடி
1: இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே
0: உம்மை அறிக்கை பண்ணி
1: உம்முடைய நாமத்தை சொல்லி
0: சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது
1: மேலும்
0: புறஜாதிகளே
1: அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள் என்கிறார்
0: மேலும்
1: புறஜாதிகளே
0: எல்லாரும்
1: கர்த்தரை துதியுங்கள்.
0: எல்லாரும் என்ன செய்யணும்? கர்த்தரை துதியுங்கள்.
1: ஜனங்களே
0: எல்லாரும் அவரை புகழுங்கள்
1: என்று சொல்லுகிறார்
0: மேலும்
1: ஈசாயின் வேரும்
0: புறஜாதியரை ஆளும்படிக்கு
1: எழும்புகிறவருமாகிய
0: ஒருவர் தோன்றுவார்
1: அவரிடத்தில்
0: புறஜாதியார்
1: நம்பிக்கை வைப்பார்கள் என்று இயேசுயா
0: சொல்கிறார் யார் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்றார். புறஜாதிகள் என்ன செய்யணும் நம்பிக்கை வைக்கிறார்கள் நம்ம எங்கேயோ கடந்தோம், நம்ம தேவன் அவருடைய பிள்ளைய மாத்தி இருக்கிறாரு, அந்த அன்பை நம்ம எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லணும். ரோமர்கள் நிருபம் 15 அதிகாரம் 18 வசனம்
1: புறஜாதியாரை
0: வார்த்தையினாலும்
1: செய்கையினாலும்
0: கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு
1: அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும்
0: கிறிஸ்துவானவர்
1: என்னை கொண்டு நடப்பித்தவைகளை
0: சொல்வதுமல்லாமல்
1: வேறொன்றையும் சொல்ல
0: நான் துணிவதில்லை. கர்த்தர் நம்மளை கொண்டு அற்புத அடையாளம் செய்யணும், வரங்களை பெற்றுக்கொள்ளணும், தேவனோட வல்லமை நம்ம ஒருத்தரும் பெற்றுக்கொள்ளணும். நம்ம போய் சும்மா ஆண்டவர் பத்தி சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நம்ம கர்த்தர் வல்லமை பெற்று வரங்களை பெற்று நம்ம நிமித்தமா அற்புதங்களை அடையாளம் செஞ்சாதான் கர்த்தர் நம்புவாங்க. நம்ம சொன்னா ஏதோ ஒரு காய்பறி கொடுத்துட்டு வந்துட்டோம், ஏதோ 10 காய்பறி கொடுத்துட்டு அதோட நம்ம திருப்பி ஆயிடக்கூடாது. அருமையானவர்களே, நிறைய பேர் கேட்டா நான் எவ்வளவு காய்பறி கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. அது இல்ல, காய்பறி கொடுத்ததை நம்ம திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. கர்த்தரை கொண்டு நம்ம சொல்லணும்னு சொன்னா அவங்க மத்தியில் நம்மளை கொண்டு ஆண்டவர் என்ன செய்யணும்? அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தாதான் புறஜாதி ஜனங்கள் நம்புவாங்க. நம்ம ஒண்ணுமே செய்யாம சும்மா இயேசு கிறிஸ்து போய் சொன்னா நம்ப மாட்டாங்க. கர்த்தரை பத்தி நம்ம கட்டாயம் சொல்லணும், இயேசு அறியாத மக்கள் மத்தியில் சொல்லணும். இங்க ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது ரோமர்கள் நிருபம் 15 அதிகாரம் 21 வசனம்
1: நான் மற்றவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு
0: கிறிஸ்துவினுடைய
1: நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன்.
0: எத்தனை பேருக்கு அந்த நாட்டை இருக்கு? அருமையானவர்களே, உள்ள தலசி பாருங்க. இதுவரைக்கும் இந்த புதிய ஆண்டில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் என்னவே நினைச்சு சோர்ந்து போயிருந்தேன், அதான் விழுந்தவன் எந்திரிக்கிறதில்லையோ, எந்த அளவிலும் விழுந்தாயிரம் சொல்லி மனம் திரும்பி கர்த்தர் எழுந்துட்டு வந்து நம்ம செவிக்க வேண்டும். எத்தனையோ சனங்கள் அழிவின் பாதுபட்டு தேசங்கள் அப்படியே எங்க பார்த்தாலும் பிரச்சனை. இந்த சனங்களுக்காக நம்ம செவிக்க வேண்டிய நம்முடைய கடமை, நம்ம தேசத்துக்காக செவிக்கணும். மூன்றாவதாக தேவன அறியாதவர்களுக்காக கர்த்தர் சொல்லும்படி நம்ம என்ன செய்ய வேண்டும்? நாட வேண்டும். பாருங்க, ஒரு நல்ல ஒரு கடை ஒரு வியாபாரம் வச்சிருக்காங்க பாருங்க, எத்தனை விளம்பரம் பண்றாங்க யோசித்து பாருங்க. எவ்வளவு விளம்பரம், எவத்துக்க என்னமோ விளம்பரம் பண்றாங்க. நம்ம சீவுள்ள தேவனை பற்றி சொல்ல நாடுறோமா? யாருக்காவது நம்ம சொல்லி இருக்கிறோமா? அருமையானவர்களை சொல்லாட்டா, இந்த 2016 ஒரு புதிய தீர்மானம் எடுக்க வேண்டும். நம்ம எல்லா நிலையிலும் எழுந்திருக்க வேண்டும். சோறு, பலவீனம், பிரச்சனை, குழப்பம்
1: யோசனை எல்லாவற்றை விட்டு எழுந்து தேசத்துக்காக தண்ணீரோடு பொல்லம்பி செவிக்க வேண்டும். நம் இதயத்தை ஊற்றி செவிக்க வேண்டும். மூன்றாவதாக கர்த்தர் பற்றி அறியாத மக்களுக்கு சொல்ல வேண்டும், சொல்ல நாட வேண்டும், நமக்குள்ள நாட்ட வேண்டும். நமக்குள்ள எத்தனை விருப்பம் இருக்குது, கர்த்தர் பற்றி சொல்ல விருப்பம் இருக்கா? தேவனை பற்றி சொல்லாத இடத்துல அவரை பற்றி சொல்ல நாட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த ரெண்டு தீமேத்தின் புஸ்தகம் 4:2
2: சமயம் வாய்த்தாலும்,
1: சமயம் வாய்த்தாலும்,
2: வாய்க்காவிட்டாலும்,
1: வாய்க்காவிட்டாலும்,
2: ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு,
1: ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். 10 காய்பறி கொடுத்துட்டா நிறைய பேர் திருப்தி அடைஞ்சிடற ஆண்டவர் சொல்ல சொன்னாரு. ஒரு 10 காய்பறி ஐயா அப்பா நாங்க இவ்வளவு காய்பறி கொடுத்துட்டு திருப்தி அடைஞ்சிடறோமா? அருமையானவர்களே, அது அல்ல அருமையானவர்களே. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சாக்கரை என்ன செய்யணும்? திருவசனத்தை மற்றவங்களுக்கு சொல்லி ஆக வேண்டும். 10 காய்பறி கொடுக்கறது ஒண்ணுமே இல்ல, திருப்தி அடைங்க. நம்ம எந்த நிலையில இருந்த தேவன் எந்த நிலைக்கு உயர்த்தி இருக்காரு அதை யோசித்து பார்த்தோமா? எப்படிப்பட்ட நிலையில இருந்த இன்னைக்கு தேவன் இந்த அளவுக்கு நம்ம உயர்த்தி இருக்கிறாரு நம்ம சிந்தித்து பார்த்தோமா? சிந்தித்து கத்திருக்கா என்ன செய்யறோம் யோசித்து பாருங்க. தேசத்துக்காக செவிக்கிறோமா? நம்ம குடும்பத்துக்காகவே செவிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோமா? ஆனால் கத்தர் சொல்ற அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்ன? கத்திருக்கா நீ எதை செய்யறீங்களோ அதுதான் கத்திராய் ஆண்டு வரும்போது கத்தர் நம்ம கொண்டு வருவார். வாசித்து பாருங்க வெளிப்படுத்தும் விசேஷம் 22:12
2: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
2: அவனவனுடைய கிரியின்படி,
1: அவன் அவனுடைய கிரிகளின்படி,
2: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்,
1: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்
2: என்னுடைய கூட வருகிறது,
1: என்னுடைய கூட வருகிறது. பாத்தீங்களா, அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட வருகிறது. நீங்க எதை கத்திரி செய்திருக்கீங்களோ நிறைய பேர் கொஞ்சம் ஊழியத்துக்கு கொடுத்துட்டு அதை நம்ம எத்தனை நேரம் சொல்லிடுறோம், ஐயோ இதை செஞ்சா அதை செஞ்சா அது அப்படி சொன்னா அப்படியே மறைஞ்சிரும். கத்திரிக்கா இதை செய்தாலும் கத்திர வரும்போது உங்களுக்கு அந்த பலனை கொண்டு வருவார். நிறைய பேர் செஞ்சிடறோம், செஞ்சிட்டு சொல்லி செஞ்சேன்னு சொல்லிடுறோம், அது இங்கே அந்த பலன் திரும்பி முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அதை கத்திரி சொல்ற வலதுகை செய்யறது இடதுக்கு தெரியக்கூடாது. நிறைய பேர் செஞ்சோன்னு சொல்லிடுறோம் இல்லையா, அது இந்த உலகத்தொழில முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். அதான் சொன்னார் அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கொடு. நீங்க ஊழி செஞ்சாலும் 10 கைப்பறி கொடுத்துட்டு திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. முத நம்ம விழுந்த இடத்துல எழுந்திரிக்கணும், ரெண்டாவது தேசத்துக்காக செவிக்கணும், மூன்றாவதாக சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை என்ன செய்யணுமா? சாக்கிரதையா சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு. நீங்க எந்த அளவுக்கு கத்திருக்க எதை கிரிய செய்றீங்களோ அதுதான் கத்து வரும்போது கூட உங்களுக்கு வரும். அருமையானவர்கள், இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை தான். எவ்வளவு நாள்கள் கடந்து போயிடுச்சுன்னு, எவ்வளவு நாள் இந்த உலகத்துல வாழ்மோ நமக்கு தெரியாது. ஒரே ஒரு வாழ்க்கை கத்திருக்க, அவன் என்ன செஞ்சிருக்கோமோ அதைதான் கத்தர் கொண்டு வருவார். இதோ நான் சீக்கிரம் அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்ன? நீங்க எதை செஞ்சீங்களோ அதான் வரும். அவர் வரும்போது அவர் கொண்டு வருவார். நீங்க எதைதான் கத்திருக்காக எதெல்லாம் செஞ்சீங்களோ அதுதான் கூட கொண்டு வருவார். கடைசியாக மத்தேயு சுவிசேஷம் 25:6-7
2: நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார்,
1: இதோ மணவாளன் வருகிறார்,
2: அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள்,
1: அவருக்கு எதிர்கொண்டு போக பெறப்படுங்கள்
2: என்கிற சத்தம் உண்டாயிற்று
1: என்று சத்தம் உண்டாயிற்று.
2: அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லாரும் எழுந்திருந்து,
1: அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லாரும் எழுந்து நின்று
2: தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள்.
1: தீவெட்டில என்ன செஞ்சாங்க? ஆயத்தப்படுத்தினாங்க. சத்தம் கேக்குது, மணவாள் வந்துட்டாரு, எல்லாரும் எதிர் அவரை எதிர்கொண்டு போவ எல்லாரும் செய்யுங்க, எல்லாரும் புறப்படுங்க சொன்னோம். புத்தியில கண்ணிக்கு என்ன செஞ்சாங்க? புத்தியில கண்ணிட்டு என்ன இருந்தது? தீவெட்டி இருந்தது, எண்ணெய் இருந்துச்சு. புத்தியில்லாத கண்ணிட்டு என்ன இல்ல, தீவெட்டி மட்டும் இருக்குது, எண்ணெய் இல்ல. தீவெட்டி எதை குறிக்குது? ரட்சிப்பை குறிக்குது. தீவெட்டி இருக்குது, எண்ணெய் இல்ல. இவங்க தீவெட்டி இருந்துச்சு, எண்ணெய் இருந்துச்சு. எந்திரிச்சு ஆயத்தப்படுத்துறாங்க, விளக்கெல்லாம் தீயெல்லாம் கரைஞ்சி போச்சுன்னா அதெல்லாம் நசுக்கி சரிப்பட்டு திரியெல்லாம் கத்திரிச்சு எல்லாம் போறதுக்கு என்ன செஞ்சாங்க? ஆயத்தப்படுறாங்க. அதே போல நம்மளும் கடைசி நாள், கடைசி வினாடி, கடைசி நாள் இல்ல, இது கடைசி வினாடியில் இருக்கிறோம். நம்ம எல்லாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டு வருக ரொம்ப சமயமாயிருச்சு, ஆயத்தமா இருக்க வேண்டும். 10
2: அப்படியே அவர்கள் வாங்க போன போது,
1: அவர்கள் வாங்க போன பிறகு
2: மணவாளன் வந்து விட்டார்,
1: மணவாளன் வந்து விட்டார். நினைவு நேரத்துல ஏசாமி எப்ப வர போறாரு அப்ப பாத்துக்கலாம், எப்பற போற அப்படி நினைச்சிட்டு இருந்தா திடீர்னு ஆண்டு வந்துருவார். அவ்வளவுதான், அவங்க எல்லாரும் வாங்க போயிட்டாங்க. புத்தி இல்லாத கண்ணி என்ன செய்ய போனாங்க? எண்ணெய வாங்க போனாங்க. இங்க என்ன செஞ்சிட்டாரு, மணவாளன் வந்து விட்டார்.
2: ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட
1: கல்யாண
2: வீட்டுக்குள் பிரவேசித்தார்.
1: கல்யாண வீட்டுக்குள் என்ன செஞ்சிட்டாங்க, பிரவேசித்தார்கள்.
2: கதவும் அடைக்கப்பட்டது.
1: மணவாளன் எப்ப வருவாரு? இப்ப நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறோம். ஆண்டவர் எப்ப வர போறாரு, இன்னும் இருக்கு எவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லி உலக காரியத்திலே நம்ம இருந்துகிட்டு இருப்போமானால் கர்த்தராகி தேவன் வந்துருவாரு. புத்திலாத் கண்ணி என்ன படம் வந்து போனவன்னு என்ன சரி, மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருக்கிறவங்க கல்யாண வீட்டுல பிரவேசித்தாங்க, கதமும் அடைக்கப்பட்டுருச்சு. அதுதான் இங்க வெளிப்படுத்த விசேஷம். 19:7
2: சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து, அவருக்கு துதி செலுத்த கடவோம்.
1: பாத்தீங்களா என்ன செய்யணும், சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோ.
2: ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால்.
1: அப்ப நம்மது ஆயத்தம் பண்ணி கத்தனை ஆயத்தப்படுத்த மாட்டாங்க சொல்றாரு பாத்தீங்களா. அவருடைய மனைவி தன்னை
2: ஆயத்தம்
1: பண்ணினால்
2: என்று சொல்ல கேட்டேன்,
1: சுத்தமும் பிரகாசமுமான
2: மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம், பரிசுத்தவான்களுடைய நீதிகளே.
1: மெல்லிய வஸ்திரம் எதை குறிக்குது? பரிசுத்தவனுடைய நீதி. மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். நம்மளை வந்து ஆண்டவர் ஆயத்தப்பட மாட்டார், நம்ம தான் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆண்டவர் எல்லாம் சொல்லிட்டாரு. மணவாட்டி தன்னை ஆயத்தம் துதி செலுத்தி மயில கடவோம், துதி செலுத்திட்டே இருக்க வேண்டும், சோத்திரம் பண்ணிட்டே இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொன்ன, இன்ன நாளில் விழுந்தா என்று என்ன செஞ்சிரு, விழுந்த இடத்துல இருந்து எழுந்திருச்சிரு. இந்த நிலையில் விழுந்தானே எழுந்திருச்சிரு, என்ன யோசிச்சுட்டே யோசிச்சுட்டு குழம்பிட்டு உட்காராது, எழுந்துரு. காரணம் என்ன, எழுந்து என்ன செய்யும், நம்ம தேசத்துக்காக செபிக்கணும். ரெண்டாவது சுவிசேஷத்தை அறிவிக்கணும். மூன்றாவது அறிவிச்சு மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். நம்ம ஆயத்தம் பண்ண, நம்ம என்னமே ஆயத்தம் பண்ண வேண்டும். பேசுறவங்க பேசிட்டும் தூசிக்கிறவங்க தூசிக்கிட்டும் எதையும் கண்டுக்காதீங்க. யார் என்ன பேசுற நமக்கு என்ன, நம்மளுக்கு என்ன அடிக்க போகுது, பின்னால் தானே பேசுறாங்க. யார் என்ன பேசுறாலும் கவலைக்கூடாது. இதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்க நாட்கள் போயிடுச்சு. புதுசு பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, தூசிக்கிறவங்க தூசிட்டு இருப்பாங்க, பின்னால குறை சொல்றவங்க குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. கடைசி நாள் வந்துருச்சு, நம்ம என்ன செஞ்சிடணும், மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணிடலாம். இன்னொரு வாசிமா,
2: நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து,
1: அவருக்கு
2: துதி செலுத்த கடவோம்.
1: அவருக்கு என்ன செய்யணும், சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி. நம்ம கவலை, இவங்க ஐயோ இவங்க அப்படி என்ன, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களா, அவங்க இப்படி சொல்லிட்டாங்களா, அவங்க இதை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, கவலைப்படு. பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும், தூசிக்கிறவங்க தூசிட்டு தான் இருப்பாங்க, குறை சொல்றவங்க குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதான் சொல்றாரு, சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து
2: அவருக்கு துதி செலுத்த கடவோ.
1: கர்த்தருக்கு என்ன செய்யணும், அப்பதான் துதிக்க முடியும். கர்த்தருக்கு துதி செலுத்த கடவோ.
2: ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது,
1: அவருடைய
2: மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார்.
1: அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ண கர்த்தர் நம்ம சொல்லிட்டாரு எல்லா காரியத்தோ. நம்ம என்ன செய்யணும், நம்ம தான் அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால்
2: என்று சொல்ல கேட்டே, சுத்தமும்
1: பிரகாசமான
2: மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம், பரிசுத்தவான்களுடைய நீதிகளே.
1: நம்ம பரிசுத்தமா நாளுக்கு நாள் நாளுக்கு அதான் ஆண்டு சொன்னார், அணியாஞ்சறவன் அசுத்தமா இருக்கிறவன்
2: அநியாயம்
1: செய்யறவன்
2: இன்னும்
1: செய்யட்டும்,
2: அசுத்தமா இருக்கிறவன்
1: இன்னும்
2: அசுத்தமா இருக்கட்டும்,
1: நீதி
2: உள்ளவன்
1: இன்னும்
2: நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன்
1: இன்னும்
2: பரிசுத்தம்
1: இல்ல. இந்த பரிசுத்தல இன்னும் என்ன செய்ய, நம்ம பரிசுத்தமா இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும்.
2: இதோ சீக்கிரமா வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி
1: அவனவனுக்கு
2: நான் அளிக்கும் பலன்,
1: என்னுடைய
2: கூட வருகிறது,
1: பாத்தீங்களா. அதுதான் அருமையானவர்களே, நம்ம சந்தோஷப்பட்டு களி கூறுவோம், கர்த்தருக்கு துதி செலுத்தப்படுவோம். அவருடைய மனைவியாக நம்ம ஒருவரும் அவர் வருகை நம்ம தன்னை ஆயத்துப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு நாளுக்கு நாள் பரிசுத்தம் அடைய வேண்டும். கர்த்தர் சீக்கிரம் வரப்போறார். ஆமென்.

0: எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். இதோ இருள் பூமியை மூடப் போகிறது, காரிருள் ஜனங்களை மூடப் போகிறது, ஆனாலும் உன் மேலே கர்த்தர் உதிப்பார் என்று சொல்லி இந்த புதிய வாரத்தில், இந்த புதிய மாதத்தில், இந்த புதிய வருடத்தில், புதிய வாரத்தில், முதல் வாரத்தில் ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, விழுந்தவன் எழுந்திருக்கிறதில்லையோ என்று சொல்லி கர்த்தர் பேசினார். எந்த நிலைமையில விழுந்திருக்கிறோமோ அந்த நிலைமையிலிருந்து எழுந்து இன்றைக்கு வருவோமா? நீ எந்த நிலைமை விழுந்தாய் என்பதை நினைத்து பார்த்து ஆதியிலே செய்த கிரியை செய்வாயாக என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினாரே. எங்க விழுந்திருக்கிறோம் இன்றைக்கு அதை நினைத்து பார்த்து ஆண்டவராய் கர்த்தரிடம் வருவோமா? தூங்குற நீ எப்பொழுது எழுந்திருப்பாய் என்று ஆண்டவர் கேட்டார். அப்படி என்றால் தூங்குற நாம் தேசத்திற்காக ஜெபிக்கும்படியா எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு அறிவுறுத்துகிறார். அடுத்தபடியாக பேதுரை பார்த்து எழுந்திரு, நீ சென்று புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவி என்று சொல்லி ஆண்டவர் அவரை அனுப்பினார். தேசத்திலே கர்த்தரை அறியாத எத்தனையோ ஜனங்கள் இயேசு அறியாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையோடு கூட கர்த்தருடைய வசனத்தை சுமந்து சென்று புறஜாதி ஜனங்களுக்கு, கர்த்தரை அறியாதவர்களுக்கு அறிவிக்க நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். கர்த்தர் அதை குறித்து நம்மோடு கூட பேசினார். எல்லாரும் வாயை திறந்து நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, இதோ என்னை அர்ப்பணம் செய்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? மாத்திரமல்ல, கடைசியாக கர்த்தரை சந்திக்கும்படி நாம் எழுந்திருக்க வேண்டும். நம்மை நாமே ஆயத்தப்படுத்த எழுந்திருக்க வேண்டும். அந்த கன்னிகைகள் எழுந்திருந்தார்கள், தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள், தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். மனவாளனோடு கூட அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே சென்று விட்டார்கள். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, இதோ ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினால் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து மகிழ்வோம், அவர் துதி செலுத்த கடவோம். கேட்போமா, நம்மை நாமே ஆயத்தப்படுத்தோமா? எங்க இருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எழுந்திருப்போம். எண்ணெய் இருக்கிறதா? தீவெட்டு எரிகிறதா? மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் எடுப்போமா? எழும்பி பிரகாசி, எழும்பு, கர்த்தர் உன்னை பிரகாசிப்பார். மரித்தரை விட்டு எழுந்திரு, கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி கேட்டோம். எல்லாம் கர்த்தரை பார்த்து ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, எனக்கு என்னை காண்பியும் ஆண்டவரே, விழுந்த நிலைமையில என்னை தூக்கிடும் ஆண்டவரே. வாய் திறந்து ஜெபிப்போமா? எங்க நான் விழுந்திருக்கிறோம், என்னை தூக்கிடும் ஆண்டவரே. நான் உமக்கென்று ஆண்டவரே எழும்பி நிற்கணும் ஆண்டவரே. நான் எழுந்து ஜெபிக்கணும் ஆண்டவரே. நான் எழுந்து ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. நான் எழுந்து உடைய வருகைக்கு ஆயத்தமாகணும் ஆண்டவரே. எனக்கு அந்த பாக்கியங்களை கொடுக்கும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். நன்றி பரலோக பிதாவே, இப்பொழுதும் எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. ஆம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் விழுந்து எழுந்திருக்க அநேக நேரில் தயங்கி விடுகிறோமே, விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ என்று சொன்னீரே. அப்பா, எங்களை தூக்கிடும் ஆண்டவரே. இதோ எழுந்தும்மிடம் வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் கரங்களை பிடித்துக் கொள்ளும் ஐயா. நாங்கள் எழுந்து மூர்ச்சித்து கிடக்கிற ஜனங்களுக்காக எங்கள் கைகளை உயர்த்தி அல்லேலூயாவை நோக்கி நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்க எங்களுக்கு அந்த ஜெப ஆவியை ஊற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பேதுரை பார்த்து எழுந்திருந்து, நீ எழுந்திரு என்று சொன்னீரே. அப்பா, உன்னை தேடுகிறது மூன்று மனிதர்கள் வந்திருக்கிறார், அவளோடு சந்தேகப்படாமல் போய் என்று சொல்லி புற ஜாதி மக்கள் மத்தியில் அவருக்கு வாசலை திறந்தீரே ஆண்டவரே. நாங்களும் புற ஜாதிகள் மத்தியில் சென்று வார்த்தையில் அறிவிக்க எங்களை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜாக்கிரதையா இதை செய்ய எங்களுக்கு கிருபையில கொடுங்க ஆண்டவரே. உண்மை சந்திக்கும்படி இதோ மனவளன் வருகிறீர். உண்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தணும். எங்கள் தீவெட்டிகளை நாங்கள் ஆயத்தப்படுத்தணும். எண்ணெயை பெற்றுக் கொள்ளணும். மெல்லிய வஸ்திரத்தை நாங்கள் தரித்துக் கொள்ளணும். அல்லேலூயா, துதி செலுத்தணும், சந்தோஷமா இருக்கணும். அந்த வாக்கியத்தை எல்லாம் எங்களுக்கு தாரும். இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தன் இதயத்தை திறந்து தன் இதயத்தை கிழித்து கண்ணீரோடு ஆண்டவரே இதோ எழுந்தும்மிடம் வருகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறார்களோ, இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தம் பிரகாசிக்கிற வல்லமை, இதோ நீதியின் சூரியன் இந்த பிள்ளைகள் மீது பிரகாசிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருடத்திலே, புதிய மாதத்தில் காலடியை எடுத்து வைத்திருக்க எங்கள் மீது ஆமே நீதியின் சூரியன் எங்கள் மேல் உதிப்பீனாக. ஆமே நீதியின் சூரியன் உதிப்பீனாக. உங்க ஆரோக்கியம் இப்பொழுது எல்லாரும் மீது இறங்கி வருவதாக ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கரம்பிடித்து நடத்தி ஆசீர்வதியும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
1: அப்பா, உங்களுடைய வார்த்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வித்து பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். சமாந்தி சந்தோஷத்தையும் கட்டிட முடியாது ஜெபிக்கிறோம். மகிமையான காரியத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரையும் எழுந்திருந்து உமக்கின்றி எழுப்பி பிரகாசிக்க கிருவ தர முடியாது ஜெபிக்கிறோம். ஐயா, அக்கினி மதலாக இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்துல எங்க பார்த்தாலும் ஆபத்து விபத்து நாங்க எத்தனையோ செய்தி கேட்கும்போது அப்பா எவ்வளவு வேதனையா இருக்குது கர்த்தாவே. அப்ப எங்களுக்கு மக்களை எல்லாம் நீங்க பாதுகாக்கணும் பராமரிக்கணும் ஐயா, எங்க சப மக்களை எல்லாம் நீங்க பாதுகாக்கணும் பராமரிக்கணும். ஆவியான ஒரு ஆளிகை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். கரத்தை பிடித்துக் கொள்ள முடியா செபிக்கிறோம் ஐயா. அங்க சென்றாலும் தேவ சமம் முன்னும் பின்மார்ந்து நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்துங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. தேவ பிரசனம் தேவண்ட கிருவை கூட இருக்கட்டும் ஆண்டவர. அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எல்லாரும் மக்களை நெருங்கி செவிக்கமை சார்ந்து கொள்ள கிருவை தர முடியா செபிக்கிறோம். உன்னத பலத்தில இடக்கட்டுங்க, அக்கில மூடிக்கொள்ள முடியா செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டில் எல்லாருக்கும் புதிய இரத்தையும் புதிய பலத்தையும் புதிய செய்வனையும் புதிய சிந்தையும் அப்பா புதிய எண்ணங்களை தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. பாப்பா ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார். பழையவெல்லாம் ஒளிந்து போன எல்லாம் புதியதானே சொன்னீரே. புதிய சிருஷ்டியை காரியம் என்று சொன்னீரே ஐயா. ஒவ்வொருவரும் புது சிருஷ்டியாய் மாற வேண்டும் ஆண்டவரே. பழைய சுபாவங்கள் எங்களை விட்டு நீங்கி போட்டு ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை மூட வேண்டும் என்று செபிக்கிறோம். கர்த்தருடைய அக்கினி மூட வேண்டும் செபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறாங்களப்பா, அவங்க உள்ளங்களை நீ பரிசுத்தப்படுத்த முடியாது செபிக்கிறோம் அப்பா. அப்பா நீதி சரி இன்னும் நீதி செய்யும் பணியாஞ்சரி இன்னும் அதிகம் செய்து சொல்ல சொன்னீரே ஆண்டவரே. நீதி சரி இன்னும் நீதி செய்யும் அணியாஞ்சரி இன்னும் அணியம் செய்யும் சொன்ன சொன்னீரே ஆண்டவரே. யாரெல்லாம் அப்படி இருக்காங்களோ அந்த மக்களை எப்படியாவது ஆண்டவரே பரிசுத்தவான்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. பலத்த கிரியை அவர் வாழ்க்கையில செய்ய முடியாது செபிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை தேவன் ஆண்டவரே. யாரும் பலவீனப்படக்கூடாதப்பா. நோயோடு பலவீனத்தார் தொட்டு சுகமாக்கி உங்க நாமத்தை மங்கிப்படுத்துங்க. மந்திரம் சேவனை எல்லாம் இயேசுக்கு திரும்ப அழித்து போடுங்க. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை தாங்க. இந்த வருஷத்துல வேலை இல்லாத மக்கள் வேலையை தாங்க. திருமணமாகாத குடும்பங்களை பிள்ளைகள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க அப்பா. குழந்தை இல்லாத சவுல குழந்தை பயத்தை தாங்க. கடனோடு இருக்கிற மக்கள் கடன் நடக்க உதவி செய்யுங்க. கண்ணீரோடு இருக்க மக்களை கண்ணீரை துடைத்துருங்க அப்பா. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தர முடியாது செபிக்கிறோம். நாமத்தை மையப்படுத்துங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. தொழில் செய்ய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்ய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க. உங்க நாம மட்டும் மங்கிப்படட்டும். நன்மையான காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு அதிகமாய் கிரிய செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. கர்த்தாவே மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் அப்பா. அப்பா மே ஸ்தோத்திரி வெள்ளியும் பொண்ணு என்னுடன் சொன்னீங்களே. வெள்ளியும் பொண்ணும் பெருக பண்ணுன்னு சொன்னீங்களே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்பா மன கஷ்டத்திலையும் பண கஷ்டம் இருக்கிற ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலையும் வெள்ளியும் பொண்ணையும் பெருக பண்ண முடியாது செபிக்கிறோம் ஐயா. எங்கள் தேவனை கர்த்த நீர் அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் அப்பாமை நோக்கி கெஞ்சுற வெள்ளியும் உம்முடையது பொண்ணு உடையது அப்பா. எங்களுக்கு யாரெல்லாம் பண கஷ்டத்திருக்காங்க அவங்களை கண்ணீர்லாம் துடைச்சி கஷ்டத்தெல்லாம் மாத்தி நீர் வெள்ளியும் பொண்ணையும் பெருக பண்ணுகிறவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒருத்தர் கூட ஒரு குறை வைக்காதீங்க ஆண்டவர். ஆசீர்வதி உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். மன கஷ்டம் பண கஷ்டம் எல்லாவற்றையும் விடுதலை தாங்க. கண்ணீர் துடைச்சிருங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. நான் எல்லாவற்றையும் செய்ய கர்த்தன்னு சொன்னீங்கப்பா. நீங்க எல்லாவற்றையும் செய்வதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான்னு சொன்ன வாக்குத்துக்காய் ஸ்தோத்திரம். பிரிந்து குடும்பம் அணைக்கணும். சிறு பிள்ளை ஆசீர்வதிக்கணும். வாலிப்பிள்ளைகள் ஆசீர்வதிக்கணும். பெரியவங்களை ஆசீர்வதிக்கணும். தேவாதி தேவன் கூட இருந்து வழி நடத்தணும். கண்ணீரை துடைக்கணும். ஆத்மா கண்களை திறந்துடணும். மகத்தான காரியத்தை செய்ய ஆசீர்வச்சு உயர்த்துங்க. ஒரு நன்மையும் குறைபடாது கத்துக்கொள்ளும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி இடங்கி பட்டினியா இருக்கு. அத்திர தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது சொன்னீரே. மனவாட்டி எங்களை ஒவ்வொருத்தரையும் மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். நீர் அப்படி செய்யப்பட அன்புக்காய் இறக்குதாய் கோடி கோடி ஸ்தோத்திரப்பா. எல்லா துதி கண்ண மகிமுக்கு செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக செஞ்சிருவோம் பரமபிதாவே. ஆமே.
2: கிறிஸ்துக்குள்ள அன்பானவர்களே, நம்முடைய ஊழியத்தை ஜபத்தாலும் பணத்தாலும் தாங்கி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் யாவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ் Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19,
5: and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website andabjesus.in. God bless you.

0: கர்த்தர் வேதம் சொல்லுது. அவர் சங்கீதக்காரர் எப்படி இருந்தாரு, அவங்க வேதத்தின் மேல எவ்வளவு பிரியமா இருக்கிற வசனத்தை வாசிக்க, பிரியத்தோட வாஞ்சியோட தாகத்தோட வாசிக்க வேண்டும், வாஞ்சியோட தாகத்தோட வாசிக்க வேண்டும். ஆண்டவரே நீர் என்னோடு பேசும், நீர் என்னோடு பேசும், நீர் என்னோடு பேசணும். ஆண்டவரே நமக்கு பிரியமானவங்க லெட்டர் எழுதிட்டாங்கன்னா என்ன செய்வோம், எத்தனையோ தர வாசு வாசு வாசு பாப்பா இல்லையா. அப்ப இதை எழுதி கொடுத்தது யாரு, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த வசனத்தை என்ன செய்யணும், வாஞ்சியோடு தாகத்தோட வாசிக்கணும். ஈசாக்கு அப்படித்தான் வாஞ்சி தியானமா இருந்தாராம். சங்கீதக்காரர் சொல்றாரு, உன் வேதத்துல எவ்வளவு எவ்வளவு பிரியமா இருந்த அதுதான் என்னுடைய நாள் முழு என்னுடைய தியானம். நீங்களும் தியானிக்கிறீங்களா வசனத்தை, இல்ல ஒரே வசனம் இல்ல ரெண்டு வசனம் வாசித்து விட்டுறம்மா? பைபிள எப்படி இங்க வாஞ்சியோடு வாசிக்கிறீங்க அருமையானவர்களே, உங்களுக்கு இருதயத்தை பாருங்க எந்த அளவுக்கு வாசிக்கிறோம், இருதயத்தை நம்ம கேட்டு பார்த்தா தெரியும். வேதத்தை வாசிக்கணுமே, ஐயோ வாசிக்காட்டா ஏதாவது பிரச்சனையாயிருமா, ஏதாவது குழப்பாயிருமா, அப்படி வாசிக்கிறோமா? இல்ல, என் தேவன் என்னோடு பேசணும், என் ஆண்டவர் என்னோட பேசணும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது என் தேவன் என்னோட பேசணும்னு சொல்லி வாஞ்சியோட வாசிக்கிறீங்களா? வேதத்து மேல தாகம் வாஞ்ச இருக்குதா இல்லைன்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எப்படி ஆண்டவர் சங்கீதக்கார சொல்ற வேதத்து மேல எவ்வளவா பிரியமா இருக்கிற அதே நாள் முழுது எனக்கு தியானம்னு சொல்றாரு, அப்படி ஒரு வாஞ்ச எனக்கு தாரும், அப்படி ஒரு எனக்கு தாகத்தை தாருன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். நிச்சயமா தேவன் நமக்கு அந்த வாஞ்சியை தருவார். அப்படி ஒரு வாஞ்சியோடு வாசிக்க வேண்டும். அது ஆபரகாம தேவன் ஆசீர்வித்தார், ரெண்டாவது ஈசாக்கு தேவன் ஆசீர்வித்தார், மூன்றாவதாக ஆதியம் புஸ்தகம் 32:29.
1: அப்பொழுது யாக்கோபு,
0: உம்முடைய
1: நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும்,
0: உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும்
1: என்று கேட்டான். அதற்கு அவர்,
0: நீ
1: என் நாமத்தை கேட்பானேன்,
0: நீ என் நாமத்தை கேட்பானே
1: என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார்.
0: அங்கே அவரை ஆசீர்வித்தார். ஆபரகாம் பார்த்தா அவர் கீழ்படிந்தாரு, விசுவாசாரு, தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டாரு. ஈசாக்க பார்த்தா ஈசாக்கு என்ன பண்ணாரு, எப்பயும் தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தார், வேதத்தை தியானம் பண்ணி கொண்டிருந்தார். மூன்றாவது யாக்கோபிட்ட என்ன பண்ணிருந்து பாருங்க, ஆசீர்வித்தலுடைய நாம நினைச்ச மாட்டோம், உண்மை போக விட மாட்டேன். 26
1: நான் போகட்டும்,
0: நான் போகட்டும்,
1: பொழுது விடுகிறது என்றார்.
0: பொழுது விடுகிறது என்றார்.
1: அதற்கு அவன்,
0: நீர்
1: என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய,
0: நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய
1: உண்மை போக விடேன் என்றான்.
0: உண்மை போக விடேன் என்றார். பாத்தீங்களா, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் நினைச்ச மாட்டேன், உண்மை போக விடமே மாட்டேன். அப்ப போராடி செபிக்கிறது ஒரு குணம் அவருக்குள்ள இருந்தது. அதேமா 32:25
1: யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான்,
0: தனித்திருந்தான்.
1: அப்பொழுது ஒரு புருஷன், பொழுது விடியும் அளவும்,
0: அவனுடனே
1: போராடி,
0: அவனை
1: மேற்கொள்ளாததை கண்டு, அவருடைய தொடை சந்தை தொட்டா, அதனால் அவருடனே போராடுகையில்,
0: அவருடைய போராடுகையில்
1: யாக்கோபின் தொடை சந்தை சொலுக்கிற்று.
0: போராடி செவிச்சிருக்கிறாரு. எப்படி செவிச்சாரு, போராடி செவிக்கணும். நம்மளும் கூட பாருங்க, நம்ம செபத்தில் செபிச்சிட்டோம் விட்டுட்டோம்னு விட்டுறக்கூடாது, போராடி செபிக்கணும். அன்றைய பாதத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் போராடி செபிக்கணும். செபிக்க முடியாது, சில நாள் எந்திரிச்சா செபிக்க முடியாது. காலையில செபிக்கும் போது தூக்கம் பலவீனம் அதிகமா இருக்கும், அதை விட்டுறக்கூடாது, போராடி செபிக்கணும். நம்ம போராடி செபிக்கணும் தேவன் எதிர்பார்க்கிறார். அபரகாம் கீழ்ப்படிந்திருந்தாரு, அவர் வந்து தேவனை விசுவாசித்தாரு, சிறையினா மாறினாரு. அது மாத்திரல தேவன் அவர் என்ன செஞ்சாரு, ஆசீர்வித்தார். ஈசா கிடைச்சாரு, தேவன் வசந்த பல என்ன எப்படி இருந்தாரா, தியானமா இருந்தார். இவர் யாக்கப்பள்ளி போராடி செபிக்கிறாரு. ஓசியன் புஸ்தகம் 12:4.
1: அவன் தூதனானவரோடே,
0: தூதனானோடே
1: போராடி மேற்கொண்டான்,
0: தூதனானோடே போராடி மேற்கொண்டான்.
1: அழுது அவரை நோக்கி கெஞ்சினான்,
0: அழுது அவரை நோக்கி என்ன செஞ்சாரா, கெஞ்சி இருக்கிறாரு. தூதனவருடைய போராடி மேற்கொண்டார். அது மாத்திர நம்ம எதுக்கு சும்மா ஏதோ ரெண்டு வாணிசர் ரெண்டு ஜபம் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது, போராடி செபிக்கணும், போராடி செபிக்கணும். தூதனாரோட என்ன செஞ்சார், போராடி மேற்கொண்டார், அழுது கெஞ்சி இருக்கிறாரு. ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கணும், ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தலவர், நான் என்ன செய்ய மாட்டேன், போகவே விடமாட்டேன், அப்படி ஆசீர்வி போராடி செபிச்சாரு. நம்மளும் நீங்கள் நான் கூட போராடி செபிக்க வேண்டிய ஏதோ ஒரு ஜபம், ஏதோ 10 நிமிஷம் 15 நிமிஷம் செபிக்கிறது இல்ல. நம்ம ஆண்டவர்கிட்ட ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளன்னு சொன்னா அந்த உலகத்தை ஆசிரியம் மாத்திரல, நம்ம குடியிருப்பு எங்க இருக்குது, பரலோகத்துல இருக்கு. அப்ப இந்த பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா என்ன செய்யணும், இந்த உலகத்திலேயே நம்ம செவிச்சா தான், அதுக்கு பிறகு நம்ம செவிச்சாலும் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகத்திலேயே நம்ம என்ன செய்யணும், போராடி செவிக்கணும். அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, நம்ம குடியிருப்பு பரலோகத்துல தான் இருக்கு இல்லையா, பிலிப்பியர் 3:20
1: நம்முடைய குடியிருப்போ,
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது.
0: பரலோகத்தில் இருக்கிறது பாத்தீங்களா, நம்ம குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்துல போராடி செபிக்கணும், போராடணும். ஆண்டவர் அவர் அழுது கெஞ்சினாரா, நம்மள அழுது கெஞ்சணும். நமக்கு ஆண்டவர் என்ன செய்யிருக்காரு, பரிசுத்த பவுல் என்ன எழுதி வச்சிருக்காரு பாருங்க, கொலோசியர் புத்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: பாத்தீங்களா எப்படி பண்ணணுமா, இடைவிடாம. நீங்க சொல்ல இடைவிடாம, நீங்களும் வீட்லயே இருக்கீங்க ஜெபம் பண்ணலாம்னு சொல்லுங்க. நாங்களே இப்படி வேலைக்கெல்லாம் போகணும், அங்க போகணும், இங்க போகணும் நினைக்கலாம். வேலை செஞ்சாலும் நம்ம இருதயத்துல கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும். நம்ம ஒரு நாளும் கர்த்தரோடு இணைந்து செவிக்கும் போது கர்த்தர் நிச்சயமங்களை ஆசிரியப்பார். இடைவிடாம செவிக்கணும், ஸ்தோத்திரத்தோட செவத்தில் விழித்திருக்கணும். நம்ம செவிக்கணும், இடைவிடாம செவிக்கணும். ஆபிரகாம் வந்து கீழ்ப்படிந்தாரு, விசுவாசித்தாரு, தேவனை ஆசிரித்தாரு. ஈசாக்கு வசனத்தை தியானித்தாரு. யாக்கோபுட்டு என்ன கொலை இருந்துச்சு, போராடி செபிக்கிற கொலை இருந்துச்சு. அதனாலதான் அவங்களே ஆசீர்வித்தார். அருமையானவர்களே, நம்மளும் தேவனத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும் சொன்னா, நம்மளும் போராடி செபிக்கணும், வேதத்தை வாசிக்கிற மாதிரி தியானிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றா, அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவர் சித்தத்தை செய்யும் போது நிச்சயமா நம்மளையும் ஆசீர்விக்க வல்லவராக இருக்கிறார். 4 தாவீதை பார்க்கிறோம், சங்கீத புஸ்தகம் 21:6
1: அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர்.
0: நித்திய ஆசீர்வாதம், ஆசீர்வாதங்களை உள்ளவர் ஆக்குகிறீர். நித்திய ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு தாவீது ராஜாவுக்கு. அவர் ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு, என்ன ஆசீர்விச்சாரா, நித்திய ஆசீர்வாதங்களால் அவரை ஆசீர்வித்திருக்கிறார். ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு, ஆசீர்விச்சு அவர் உயர்த்தினார். உங்களையும் என்னையும் நம்மளையும் ஒவ்வொருத்தரையும் கூட ஆசீர்வதிக்கணும் சொன்னா, நம்மள ஆண்டவரோடு இருக்கணும். தாவீது செய்த இது என்ன பாருங்க, சங்கீத புஸ்தகம் 21:1
1: கர்த்தாவே,
0: கர்த்தாவே
1: உம்முடைய வல்லமையிலே,
0: உம்முடைய வல்லமையிலே
1: ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார்.
0: உம்முடைய வல்லமையில ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார்.
1: உம்முடைய ரட்சிப்பிலே,
0: ரட்சிப்பிலே
1: எவ்வளவாய் களி கூறுகிறார்,
0: எவ்வளவாய் களி கூறுகிறார். ரட்சிப்பு நம்ம பெற்றுக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிக்கப்பட என்ன, நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டு ஆண்டு சொல்லணும். உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு ஆண்டவர் சொல்லணும். நம்ம கூட பேசணும், ஆண்டவர் கேட்டே இருக்கணும், ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டிருக்கனா இல்லையா, எனக்கு ஆவிங்க ஆண்டவரின் சொல்லி நம்ம கேட்கணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தருவார், பூமிக்குரிய ஆசீர்வாதம் தருவார், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நம்மள நிரப்புவார். பரிசுத்தன் அபிஷேகத்தை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும், கர்த்தர் கேட்டு பெற்றுக்கொள்ளணும், போராடி கேட்கணும். ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரை சொல்லி கேட்கணும். அப்போஸ்தலர் நடையின் புஸ்தகம் 1:8
1: பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது,
0: பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது
1: நீங்கள் பலன் அடைந்து,
0: நீங்கள் பலன் அடைந்து
1: எருசலேமிலும்,
0: எருசலேமிலும்
1: யூதேயா முழுவதிலும்,
0: யூதேயா முழுவதிலும்
1: சமாரியாவிலும்,
0: சமாரியாவிலும்
1: பூமியின் கடைசி பரியந்தமும்,
0: பூமி கடைசி பரியந்தமும்
1: எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றால்,
0: எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றால் பாத்தீங்களா, பூமி கடைசி இருந்து நமக்கு சாட்சியா இருக்கும். பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா நமக்கு கர்த்தருக்கு சாட்சியா வாழ முடியும். ஆண்டு சொன்னார், கடைசி நாள் மாம்சமான யாவர் மேல் ஆவிய ஊற்றி வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2:17-18
1: கடைசி நாட்களில்,
0: கடைசி நாட்களில்
1: நான் மாம்சமான யாவர் மேலும்,
0: நான் மாம்சமான யாவர் மேலும்
1: என் ஆவியை ஊற்றுவேன்,
0: என் ஆவியை ஊற்றுவேன். பாத்தீங்களா அருமையானவர்களே, இதுதான் கடைசி நாட்கள். அன்று சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம இந்த நாள்ல கேட்கணும், ஆண்டவரே மாம்சமான யாவரும் ஆவி ஊற்றுன்னு சொன்னீங்களப்ப, நம்முடைய அபிஷேகம் என் மேல் இறங்கட்டும், தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள தங்கணும், எனக்குள்ள வாசம் பண்ணு, எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி அவ யாக்கோபை போல நம்ம போராடி செபிப்போமானால் கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை தருவார். அப்பதான் வேணும் எருசலேமிலையும் யூதியா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடைசி இருந்தும் தேவனுக்கு சாட்சியா நம்ம வாழ முடியும். உலகத்திலேயே நம்ம ஆசீர்வதிப்பார். அவர் நம்ம தேவன் ஆசீர்வத்தில் நிரப்பினார். ஈசாக்கு ஆசீர்வித்து பரவர அவர் பலத்தாரு ஆசீர்விச்சாங்க. பெரிய யாக்கோப்பையும் தேவன் ஆசீர்விச்சார். நம்மள தாவீதுவும் தேவன் ஆசீர்வித்தார். என்ன ஆசீர்வாதம் பாருங்க, 1:4 17:7
1: இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி,
0: நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி
1: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
1: நீ என் ஜனமாகிய,
0: நீ என் ஜனமாகிய
1: இஸ்ரவேலின் மேல்,
0: இஸ்ரேல் மேல்
1: அதிபதியாயிருக்கும்படி,
0: அதிபதியாயிருக்கும்படி
1: ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை,
0: பாத்தீங்களா தாவீது என்ன செஞ்சார், ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை
1: ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து,
0: ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து
1: நீ போன இடமெல்லாம் உன்னோட இருந்து,
0: நீ போன இடமெல்லாம் உன்னோட கூட இருந்து
1: உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி,
0: உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி,
1: பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு,
0: பெரியோர் நாமத்திற்கு
1: ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன்.
0: ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். பாருங்க, ஒரு தாவீதா இருந்தாரு, இஸ்ரேல் பெரிய ராஜாவா மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு எத்தனை சத்துரு சவுல் எத்தனையோ தர அவரை கொல்ல பார்த்தாரு, ஆனாலும் தேவனாய் கர்த்தர் அவர் விடவே இல்லை. எல்லா அவருக்கு விரோதமா இருக்கிற மத்த மக்கள் கைக்கெல்லாம் விலக்கி காத்து பூமியில பெரியோர் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை அவருக்கு தரிப்பித்தார். அதே போல நம்மளும் கூட இந்த உலகத்திலேயே நம்ம ஆசீர்விக்கப்படணும், பரலோகத்திலேயே ஆசீர்விக்கப்படணும் சொல்லி நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய பாதத்துல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கீழ்படியணும். அவரை போல ஆண்டவர் கீழ்படி, ஆண்டவர் என்ன சொல்றாரோ உடனே கீழ்படியும். அவர் விசுவாசிக்கணும், ஈசாக்கு போல தேவனுடைய வசனத்தை தியானிக்கணும், யாக்கோபை போல போராடி செபிக்கணும், தாவீதை போல நம்ம என்ன செய்யணும், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அப்பதான் பரலோக ரட்சிக்கத்தை நம்ம போக முடியும். இந்த உலகத்தில் நம்ம நிச்சயம் ஆசீர்விப்பார். இவ்வளவு ஆசீர்வாதத்தில் மென்மேல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். நம்ம ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் கர்த்தருடைய சித்தம், ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்லை கொடுப்பாரு. ஆனா நம்ம ஆண்டு விட்ட போராடி செவிக்க கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், நிச்சயமா தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார்.
1: நாம் எழுந்து நின்று ஆண்டவராய் கர்த்தர் நோக்கி பார்த்து இப்பொழுது அமைச்சவங்களை எடுக்க போகிறோம். கர்த்தர் பெரியவர், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று இன்றைக்கு நமக்கு அருமையான வாக்கு தத்தங்களை அவர் கொடுத்திருக்கிறார். மென்மேலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, ஆசீர்வாதத்தை நாம் ஒருவேளை விரும்பாமல் போனால் இந்த ஆசீர்வாதம் நம்மை விட்டு விலகி போய்விடும் என்று சொல்லி கர்த்தருடைய வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். 109 சங்கீதம் 17 வசனம் அப்படி சொல்கிறது, ஆசீர்வாதத்தை ஒருவேளை விரும்பலனா நம்ம விட்டு என்ன ஆயிருமா, விலகி. சில சொல் ரொம்ப அப்படியே தாழ்மை, ஐயோ எனக்கு வேண்டாம் இதெல்லாம் வேண்டான்னு வாங்க. கர்த்தர் சொல்கிறார், நீ ஆசீர்வாதம் விரும்பலன்னா உன்னை விட்டு தூரம் போயிடும். இன்னைக்கு சொல்லுங்க, விரும்பி கேளுங்க, ஆண்டவரே என்னையும் ஆசீர்வதியும். அவர் சொன்னார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வித்தேன். கர்த்தர் ஆசீர்வித்த 4 விதமான பக்தர்களை நாம் பார்த்தோம். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வித்தார். காரணம், ஆபிரகாம் தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்து, தேவனுக்கு அவர் நல்ல ஒரு சிநேகிதனாய் இருந்து கர்த்தரை விசுவாசித்தபடியினால் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இரண்டாவதாய், ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கிடம் ஒரு சிறப்பு குணம் இருந்தது, அவன் தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தாராம். ஆம், நாமும் கூட இன்றிலிருந்து சொல்லுவோம், ஆண்டவரே நானும் வேதத்தை இரவு பகலாய் தியானிக்க எனக்கு அந்த கிருபையை தயவாய் தாரும் என்று சொல்லி ஈசாக்கை போல நாமும் தியான புருஷர்களாக, தியானம் செய்யக்கூடியவர்களாக வாழ நம்மை அர்ப்பணிப்போமா. மூன்றாவதாய், யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாக்கோபிடம் ஒரு சிறப்பு குணம் இருந்தது, அவன் போராடி ஜெபிக்கிற மனிதனாக இருந்தார். கண்ணீரோடு கெஞ்சி கர்த்தரிடம் போராடி ஜெபிக்கிற மனிதனாக இருந்தார். நாமும் கூட இடைவிடாமல் ஜெபிக்க நம்மை அர்ப்பணிப்போமா. எப்பொழுதா நடந்தாலும், நின்றாலும், அமர்ந்தாலும், படுத்தாலும், எழுந்தாலும் ஜெபிக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஜப ஆவியை தகப்பனே எங்கள் மீது ஊற்றும் என்று கேட்போம். கடைசியாய், தாவீது என்ற பக்தனை பார்த்தோம். தாவீதுக்கு ஒரு ஆசை இருந்தது, கர்த்தருடைய வல்லமையிலே ஒரு மகிழ்ச்சியா இருந்தார், ரட்சிப்பிலே கழி கூர்ந்தார். எனவே ஆண்டவராய் கர்த்தர் ஆடு மேய்த்த மனிதனை நான் ஆளுகின்ற ஒரு மாமனிதனாய் மாற்றினார். இன்றைக்கு நாமும் சொல்லுவோம், ஆண்டவர் எனக்கும் வல்லமையை தாரும், என்னையும் உடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் என்று சொல்லி அதை திறந்து கேட்போமா.

உயர்த்தியெல்லாம் கேட்போம். இன்று முதல் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, என் தொழிலை என் வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல, யாக்கோபை ஆசீர்வதித்தது போல, பக்தன் தாவீதை ஆசீர்வதித்தது போல எங்களையும் ஆசீர்வதி. எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாமா? அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமா? அப்ப ஆபிரகாமை போல ஒரு கீழ்ப்படிதல் உள்ளவனாக உமக்கு சிநேகிதர்களா எங்களை வணைந்து கொள்ளும். ஈசாக்கை போல தியானம் செய்யக்கூடியவர்களா, வேத வசனத்தை தியானம் செய்யக்கூடியவர்களா எங்களை மாற்றும். யாக்கோபை போல போராடி ஜெபிக்கின்றவர்களா எங்களை கர்த்தர் மாற்றும். ஆண்டவரே, போராடி ஜெபிக்கின்ற ஒரு இருதயத்தை எங்களுக்கு கர்த்தர் தாரும். ஆண்டவரே, ஆமென். நாம் இதே போல வல்லமையிலே வாஞ்சையா இருக்கணும். உங்க அபிஷேகத்தை நாங்க பெற்றுக்கொள்ளணும். எங்களையும் கூட அபிஷேகம் பண்ணுங்க என்று சொல்லி எல்லாம் பிரார்த்தனை செய்வோமா? தேங்க்யூல்லா தகப்பனே. இப்பொழுது எங்களோடு கூட அர்ப்பணம் செய்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் ஹல்லேலூயா அப்படி ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கி வருவதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்னீரே. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே. அந்த ஆசீர்வதிக்கிற கரம் இப்பொழுது உங்க பிள்ளைகள் எல்லாரும் இந்த கடந்து வருவதாக. யாரையெல்லாம் ஆபிரகாமை போல என்னை மாற்றும், ஒரு கீழ்ப்படிதலுள்ளவர்களாக எங்களை மாற்றும். எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அப்பா சிநேகத்தை உம்மீது ஒரு அன்பை எங்களுக்கு தாரும். ஈசாக்கை போல நான் தியானிக்கணும், வசனத்தை தியானித்துக் கொண்டே இருக்கணும். யாக்கோபை போல போராடி ஜெபிக்கணும். நாம் இதன் போல வல்லமையில வாஞ்சலோல இருக்கணும்னு சொல்லி எங்களோட இணைந்து கேட்டுக் கொண்டிருக்கிறாரோ. இப்போது அப்படி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக. உங்க வல்லமையின் கரம் எல்லாரும் மீது இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருவதாக. ஆசீர்வதிக்கிற கரம், தொடுகிற கரம், விடுவிக்கிற கரம், உயர்த்துகிற கரம் எல்லாரும் மீது இயேசுவின் நாமத்தில் இறங்கி வரட்டும். உங்க அனாயிட்டி இறங்கி வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. அர்ப்பணிக்கிற அனைவரையும் ஆசீர்வதிங்க. ஆமா, கடைசியாக நாம் கேட்டது போல தாவீது சொன்னார், ஆண்டவரே வல்லமையில நான் மகிழ்ச்சியா இருக்கணும், உங்க ரட்சிப்புல நான் கழிக்கணும். அவர் ஆசை முழுது உலகம் இல்ல, அவர் ஆசை முழுது இருந்தது பரலோகம். ஹல்லேலூயா. பரலோகத்துல இருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். அந்த வல்லமையில அவர் மகிழ்ச்சியா இருந்தா நாமும் சொல்வோமா, அப்படிப்பட்ட வல்லமை எனக்கு வேணும். ஏதோ வெறுமையா நான் வந்து போவதில்லை. பரிசுத்தம் வரும்பொழுது நீங்கள் பலன் பெறுவீர்கள் என்று சொன்னாரே, இப்ப சொல்லலாமா? என் மீது அந்த வல்லமையை தாரும், அந்த வல்லமையின் அபிஷேகத்தை எனக்கு தாரும். வாய் திறந்து சொல்லுங்க, எனக்கு அந்த அபிஷேகம் தாரும். ஆபிரகாமை போல சிநேகிதனா என்னை மாற்றும், ஈசாக்கை போல தியானம் செய்யக்கூடியவனா என்னை மாற்றும். ஆண்டவரே, யாக்கோபை போல போராடி ஜெபிக்க உடைய குருபை தாரும். தாவீதை போல அபிஷேகம் பெற்ற மனிதனாய் மனுஷன் என்னை மாற்றும். இறங்கட்டுங்க வல்லமை, வாய் திறந்து சொல்லுங்க, இறங்கட்டுங்க வல்லமை. இந்த பிள்ளைகள் எல்லாரும் மீதும் வல்லமை கடந்து வரணும்னு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை கடந்து வரட்டும் ஐயா, தகப்பன் எங்க வல்லமை இறங்கி வரட்டும். எல்லாரும் கேட்போம், என்னை நிரப்பும் போலி.

0: இது
1: அபிஷேகம் இறங்கட்டும். அப்ப தாவீது அபிஷேகத்தை பெற்றிருந்தார், ரட்சிப்பை பெற்றிருந்தாரப்பா. எங்களை ரட்சித்தல், எங்களை பசுத்தப்படுத்துங்க, வல்லமை படுத்துங்க, அக்கிஞ்சு போல மாற்றுங்க ஆண்டவர். ஒவ்வொருவரையும் பார்க்கட்டும், தரிசிக்கட்டும், கத்து மனக்கண்களை திறந்துடுங்க, ஆண்மை கண்களை திறந்துடுங்க ஐயா. தரிசனம் பார்க்கட்டும் ஆண்டவரை, ஒவ்வொரு மக்களும் தரிசனம் பார்க்கட்டும். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ளும், தேவன வல்லமை பெற்றுக்கொள்ளட்டும். ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவர். மகிமை மூடட்டும், தேவ பிரசனம் மூடட்டும், தேவனுடைய அக்கினி மூடட்டும், அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவர். தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. வல்லமை வல்லமை வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. மகிமை மகிமை மகிமை சீச சீச தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடுங்க ஆண்டவர். ஒவ்வொருவரையும் என்னென்ன பலன் இருக்காங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவர். அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய மகிமை மூடுவதாக இயேசுவே. தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை அக்கினி அக்கினி கத்தாவே மகிமை மூடுவதாக, தேவ பிரசரம் இறங்குவதாக. ஹல்லேலூயா ரீகலப ரப லப ரப லப ரப லப மகிமை மகிமை மகிமை மகிமை இயேசுவே இயேசுவே இயேசுவே வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே. யாருமே வெறுமே போக கூடாது ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடுங்க ஏசவரே. கெஞ்சி கேக்குற கெஞ்சி கேக்குற ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. ஒரு வயசு எல்லாரையும் தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. வல்லமை இறங்கட்டும் இப்ப இப்ப இப்ப இப்ப இப்ப இப்ப இறங்கட்டுமே, இப்ப இறங்கட்டும் ஆண்டவரே. இப்ப வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை தொடும் தொடும் தொடும் தொடு ஆண்டவரே, தொடு ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. அபிஷேகம் அளவலாம ஊற்றுமய ஊற்றுமய ஊற்றுமய ஊற்றுமாண்டவர் ஊற்றுமாண்டவர். அப்பா தேவனே தேவனே இறங்குவீராக இறங்குவீராக. பலத்த காரியத்தை செய்யுங்க, உங்க நாமத்தை மங்கிப்படுத்துங்க. தாகம் தீர்க்கு ஜீவனதேமே துதிக்கிறமை போற்றுகிறமை வாழ்த்துகிறோம் வணங்குறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு மக்களையும் நீ ஆசீர்வதிக்க முடியாது, செவிக்கிறோம் பலப்படுத்துமையா. ஆபிரகாம் ஆசீர்வித்தீர், ஈசாக் ஆசீர்வித்தீர், யாக்கோபை ஆசீர்வித்தீரப்பா. தாவீதை நித்திய ஆசீர்வாதத்தில் நிரப்பினீரே. இங்க வந்திருக்க ஒவ்வொரு நித்திய ஆசீர்வாதத்தில் நிரப்புங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நிரப்புங்க ஆண்டவரே. அக்கினியில் நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க. சகல ஆசீர்வாதம் சம்பூர்ணமா கொடுத்தரலாம் ஆண்டவரே. கத்துடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தரும் சொன்னீங்களா ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆசீர்வதி
2: கூடியிருக்கீங்களோ உங்க நடுவில் இருக்கிறேன்னு நடுவில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மக்களும் மகத்துவத்தை மகிமை பார்க்கக்கூடிய கிருபை தர முடியாது செபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ள முடியாது செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. பலப்படுத்துங்க ஏசப்பா, ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திருவாத மக்கள் மனம் திருவணும், பரிசுத்தமாகாத மக்கள் பரிசுத்தமாக்கணும். கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ள நீங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. உங்களைப் போல உங்களைப் போல பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. மகத்தான காரியத்தை செஞ்சு ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரவும் பரத்தில் உண்டாகி சோதியின் பிதாவத்தை இறங்கி வருது மாறுதல் வேற்றுமையான எந்த நிலையில் சொன்னீரு. அப்ப என்ன பலவென்றாலும் குணமாக்கு, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கு, என்ன பலவென்றாலும் குணவாக்குங்க ஆண்டவர். வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பயத்தை தாங்க, சுகப்பிரசத்தை காத்திருக்க மக்கள் சுகப்பிரசை தாங்க ஆண்டவர். அப்பா கடன் கஷ்டப்படுற மக்களுடைய கடன் அடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவர். கஷ்டப்படுற ஒவ்வொரு கண்ணீரையும் தொடங்கி சப்பா, சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீரிலும் வேதனை இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. எல்லா முகத்திலையும் கண்ணீரை துடைப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவர். கண்ணீர் துடைக்க முடியாது செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். அப்பா தொழில் செய்ய குடும்பங்கள் தொழில் செழிக்கட்டும், நல்ல தொழில் ஆசீர்வாதமா இருக்கணும், செழிக்கணும், தலைக்கணும், ஆசீர்வித்து உயர்த்துங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செழிக்கணும், தலைக்கணும், ஆசீர்வித்து உயர்த்தும் ஆண்டவர். அப்பா மை ஸ்தோத்திரம் யாப்பேச ஆசீர்வித்த தேவனை கத்த. அப்பா வியாபாரம் செய்யற மக்களை தொழில் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் கேசில வெற்றி கொடுங்க, கேசில இருந்து விடுதலை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். அருமை பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா. அண்டவேமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும், சமாளாத குடும்பத்தில் சமாளத்தை தர வேண்டும். எத்தனை குடும்பங்கள் சண்டை குழப்பங்கள் எல்லாம் மாற்றி போடுங்கப்பா. சிறு பிள்ளைகளை ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் எங்களுடைய அறிவிலும் ஆற்றலையும் பக்தியிலும் தேவ கிருபையிலும் தேவ அபிஷேகத்தில் நிரம்பியிருக்கத்தக்கதா கிருபை தாரும். ஆண்டவரே மீ துதிக்கிற வாலிபர்களை தொடுங்க, வாலிபர்களை தொடுங்க ஆண்டவரே, உன்னதாவில் நிரப்புங்க, தேவ பிரசன்னத்தால் நிரப்புங்க, பெரியவங்களை தொடுங்க, பெரியவங்களை ஆசீர்வித்து உயர்த்த முடியா ஜெபிக்கிறோம். எல்லார் உள்ளத்திலையும் அப்பா எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் உண்மை போல எங்களை பரிசுத்தமாய் மாற்றும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க, பொறுப்படுத்துக்கோங்க, எல்லார் பேரையும் சீஃப் போஸ்டர் எழுதிக்கோங்க ஏசப்பா. எல்லா துதி கனமாக்கி முக்கி சொல்றோம்
0: அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kono, 643101, Nilgiri, South India. Cell phone numbers 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website and our users. God bless you.

0: சரி மந்தைகள் வேலை எப்படி இருக்கணுமா, கவனமா இருக்கணும். கர்த்தர் வரப்போறார், கர்த்தர் ஊழியத்தில் நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் ஊழியத்தை நிறைவேற்றுக்கு என்ன செய்யணும், கவனமா செய்யணும். எதை செய்யல எப்படி செய்யணுமா, மனப்பூர்வமா செய்யணும். அப்ப கர்த்தர் நம்ம ராஜ்யத்தை நமக்கு தருவார். முதல்ல கர்த்தர் ராஜ்யத்தை யாருக்கு தர்றாரு, அந்த ராஜ்யத்து போறதுக்கு நமக்கு விருப்ப வாஞ்ச. ரெண்டாவது கர்த்தரத்துல அன்பு வரும். மூணாவது மூணாவது என்ன செய்யணும், மனப்பூர்வமா செய்யணும், ஊழியத்தை நிறைவேற்ற கவனமா இருக்கணும், மந்திக்கு நம்ம மாதிரியா இருக்கணும், வந்து மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்க வேண்டும், அப்பதான் அத்துமக்களை கொண்டு வர முடியும். நான்காவதாக லூக்கான் சுவிசேஷம் 12:31-32.
1: தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள்,
0: தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள்,
1: அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
0: இவைகளை என்ன செஞ்சாரா, கூட கொடுக்கிறாரு.
1: பயப்படாதே சிறுமந்தையே,
0: பயப்படாதே சிறுமந்தையே,
1: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க,
0: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க
1: உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார்.
0: அந்த ராஜ்யத்தை கொடுக்க என்ன செய்யறாரு, நமக்கு பிரியமா இருக்கிறாரு. நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஒரு நாள் ஆயத்தப்படணும், பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாரு. ராஜ்யத்தை கொடுக்கணும், என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வாஞ்சையோடு இருக்கிறாரு, பிரியமா இருக்காரு. நம்ம ராஜ்யத்துக்கு கொடுக்கறதுக்கு கர்த்தருடைய எல்லாம் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு இருக்கிறாரு. ஐயோ தேசத்துல இப்படி நடக்குதே, தேசத்துல இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யறாரு, அப்படி வேதனையோடு இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரை பார்த்தும் வேதனையோடு சொல்றாரு, கடைசி நாளுக்கு வந்துட்டோம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போறதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். ஒவ்வொரு நாள் நம்ம ஆயத்தப்பட்டே இருக்கணும். ராஜ்யத்தை கொடுக்க அவர் எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு நம்ம பிரியமா இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும், நீங்கள் தான் பெற்றுக்கொள்ளணும். மத்தேயு சுவிசேஷம் 25:34.
1: அப்பொழுது ராஜா,
0: அப்பொழுது ராஜா
1: தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து,
0: வாருங்கள் வாருங்கள்,
1: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
0: பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
1: உலகம் உண்டானது முதல்,
0: உலகம் உண்டானது முதல்
1: உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை,
0: உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை
1: சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்,
0: சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நமக்காக இணைச்சு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுப்பாரா, 35
1: பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்.
0: அப்ப அன்பா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு எதெல்லாம் செய்யறோமோ அதை செய்யும் போது கர்த்தர் அந்த ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். நீதிமொழிகள் 19:17.
1: ஏழைக்கு இறங்குகிறவன்,
0: ஏழைக்கு இறங்குறவன்
1: கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
0: கர்த்தருக்கு என்ன செய்யறா, கடன் கொடுக்கற. ஏழைக்கு யாரெல்லாம் இறங்குறமோ அவங்க யாரு கடன் கொடுக்கறாங்க, கர்த்தருக்கு கடன் கொடுக்கறாங்க. ஏழைக்கு இறங்கினா போதும்,
1: ஏழைக்கு இறங்குகிறவன்,
0: ஏழைக்கு இறங்குறவன்
1: கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்,
0: கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
1: அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார்.
0: பாத்தீங்களா, ஏழைகளுக்கு யாரெல்லாம் உதவி செய்றாங்க, கர்த்தர் என்ன செஞ்சார், அதை திரும்ப கொடுத்துருவார். ஒரு பைசா கூட கடன் வைக்கவே மாட்டார், கட்டாயம் தருவார். நீதிமொழியின் புஸ்தகம் 28:27.
1: தரித்திரருக்கு கொடுப்பவன்,
0: தரித்திரருக்கு கொடுப்பவன்
1: தாழ்ச்சி அடையான். தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ,
0: தம்முடைய கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ
1: அநேக சாபங்கள் வரும்.
0: தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க, எந்த சூழ்நிலையிலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. குறை வராது, தாழ்ச்சியில் என்ன குறைவு இருக்காது. ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்யும் போது அவங்க வாழ்க்கையில் என்ன வராது, தாழ்ச்சியே வராது. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கலாத்தியர் புஸ்தகம் 2:10.
1: தரித்திரரை நினை

0: நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள்.
1: தத்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள்.
0: அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன்.
1: நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன். யார் சொல்ற இது? பசுத்த பவுல் சொல்ற. தத்திரரை நினைத்துக் கொள்ளும்படி சொன்னாங்களா அவங்க பெரிய புள்ளிக்காரலா? அது சொல்ற, நான் அதுக்கு முன்னாலே என்ன செஞ்சேன்? கருத்துள்ளவனாயிருந்தேன். யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறாரு? முத ராஜ்யத்துக்கு மேல வாஞ்ச இருக்கிறவங்க, ரெண்டாவது அன்புள்ளவங்களுக்கு, மூணாவது கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறவங்களுக்கு, நான்காவதாக நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது நமக்கு என்ன செய்யற ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறாரு. நம்ம கர்த்தரை கேட்டு பெற்றுக் கொள்வோமா? ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, நானும் எப்படியாவது ஊழியத்தை செய்யணும். ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். எனக்கு கொடுத்தத நீங்க எனக்கு கொடுத்தத நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம வீட்டு பக்கத்துல எத்தனையோ பெரிய ஏழை எழுதி இருப்பாங்க. நம்ம கொடுக்காம நம்ம இருப்போமானா கத்த நம்ம கடன் கேட்பார். ஒரு நாள் ஏழைகளுக்கு இறங்குறோம், கத்திற்கு கடன் கொடுக்கறா, கத்த நினைச்சு வேறா திரும்ப கொடுத்துருவாரு. ஏழை எளிங்களை பார்க்கும் போது உதவி செய்யும். நம்மளால முடிஞ்சது அவங்களுக்காக நம்ம ஏதாவது சின்ன உதவியாவது செய்யணும். கத்தடி ஊழியத்தை செய்யணும். கர்த்தத்தில் அன்பு கொரணும். உயிரித்தோடு உங்கள் ஆத்மாத்தோடு முழுமானதோடு கர்த்தத்தில் அன்பு கொரணும். அது மாத்திரல, கத்திற்கு என்ன செய்யணும்? ஒரு ராஜ்யத்துக்கு போறதுக்கு நமக்குள்ள என்ன வேணும்? வாஞ்ச விருப்பம் இருந்தா கர்த்தர் நிச்சயமா நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துல நமக்கு பங்கு இருக்கு. பெற்றுக்குள்ள நம்மளை இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நம்ம உலகத்துல இருக்கும் போதே நம்ம தகுதியாக வேண்டும். நம்ம ஆத்மா எப்ப எடுத்துக்கொள்ள கூட நமக்கு தெரியாது. நம்ம எப்ப பரலோ ஆண்டவராக இயேசுக்கு வருவார் நமக்கு தெரியாது. நம்ம எப்போது ஆயத்தமா இருக்க வேண்டும். அதை கர்த்தர் சொல்ற, கர்த்தர் சந்திக்க நீங்க ஆயத்தப்படுங்க. திடீர்னு ஆயத்தப்பட முடியாது. இன்னைக்கு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துன்னு சொல்லி கேட்போமா?
0: நம்ம எல்லாம் எழுத நின்று கர்த்தர் நோக்கி பார்ப்போமா?

போறோம். கர்த்தர் சொன்னார், இதோ உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் இந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு மீண்டும் நான் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளில் கூட இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் நாம் இழந்து போகலாம், ஆனால் பரலோக ராஜ்யத்தை இழந்து போகணும் என்று சொன்னார். நரகத்துக்கு தான் போகணும், நரக படுகொலிக்கு தான் போகணும், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று இயேசு சொன்னார். அந்த ராஜ்யத்திற்கு போக விரும்புகிறீர்களா, அல்லது பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா? அன்பானவர்களே, எதை நீங்கள் இழந்து போனாலும், உங்க வீட்டை இழக்கலாம், உங்களுக்கு அருமையானவர்கள் இழந்து போகலாம், பணத்தை இழக்கலாம், வேலை இழந்து போகலாம், சொத்து சுகத்தை இழந்து போனாலும் பரலோகத்தில் மாத்திரம் நம்ம இழந்து போகவே கூடாது. இன்றைக்கு அர்ப்பணம் செய்யுங்க, ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பரலோகத்தை இழந்து போயிடக்கூடாது பிரியமானவர்களே. யார் யாருக்கெல்லாம் அந்த ராஜ்யத்தை ஒரு ஆயுதம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை தான் நாம் கேட்டோம். முதலாவது, யார் அந்த பரம ராஜ்யத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை ஒரு ஆயத்தம் பண்ணுகிறார், அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆம், மேலானவர்களை விரும்புவோமா, பரலோகத்தை விரும்புவோமா? ஆண்டவரே, அந்த மேலான பரலோகத்துக்கு நான் வர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணம் செய்வோமா? அன்பானவர்களே, இந்த உலகத்தை அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். விரும்புவோமா? ஆண்டவரே, என்னுடைய ஆசை இந்த பூமி கிடந்த காலத்தில் இருக்கக்கூடாது, நான் பரலோகத்தை விரும்ப வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிங்கள். இரண்டாவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாராம், அவரிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு முழு ஹிருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் யார் யாரெல்லாம் இயேசுவிடத்தில் அழியாத அன்புக்குரியோமோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். மூன்றாவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறாரா, அவர்களுக்கு ஊழியம் செய்கிற இயேசுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். எப்படி இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும்? மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். கவனத்தோடும் ஜாக்கிரதையோடும் இயேசுக்கு நீங்கள் உண்மையாய் ஊழியம் செய்யும் பொழுது உங்களுக்கென்று ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். இரவு பகலங்கு இல்லை, சூரிய வெளிச்சம் தேவையில்லை, தேவடைய மகிமின் பிரகாசம் உங்கள் மேல் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். சொல்லுவோமா, ஊழியத்தை அசட்டை பண்ணி இருக்கிறோமா, சரிவர ஊழியத்துக்கு வராம செய்யாம இருக்கிறோமா? அன்பானவர், இன்றைக்கு அந்த ஊழியத்தை செய்ய, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். என்ன பிரச்சனையும் பார்க்காதீங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். நான்காவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாரா, மற்றவர்களுக்கு உதவி, தரித்திரருக்கு, ஏழை எளியவர்களுக்கு யார் யாரெல்லாம் இறங்கி உதவி செய்கிறார்களோ அவர்களுக்காக அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் சொன்னார், என் பிதாவினால் சிதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யம் என்று சொன்னார். யாருக்கு அந்த ராஜ்யம்? ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு, தரித்திரருக்கு இறங்குறவர்களுக்கு. இன்றைக்கு அர்ப்பணம் செய்வோம். எனக்கு தான் கர்த்தர் சொன்னார், பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். இன்னைக்கு அர்ப்பணம் செய்வோம். அந்த நான்கு காரியங்களுக்காக அர்ப்பணம் செய்து தேவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள தீவிரிப்போம். நன்றி பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உண்மை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, என் பிதாவின் வீட்டில், வான் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொன்னீரே அப்பா. அந்த பரலோகத்திற்கு வர என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பரம ராஜ்யத்தின் மீது, அந்த நித்திய வீட்டின் மீது எங்களுக்கு ஒரு வாஞ்சையை தாரும் ஆண்டவரே. அப்ப அந்த வாஞ்சை விருப்பத்தை எங்களுக்கு தாரும். பூமியில் உள்ளவர்கள் மேலானவர்கள் நாடுகள் சொன்னீரே, உன் மீது இந்த நாட்டத்தை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. உம்மிடத்தில் நாங்கள் அழியாத அன்புடனே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறக்கூடிய அந்த அன்பை எங்களுக்கு தாரும் ராஜா. நாங்கள் உமக்கென்று உண்மையோடு உத்தமத்தோடு ஊழியம் செய்யக்கூடியவர்களை எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்மிடத்தில் பெற்ற ஊழியத்தை நாங்கள் செய்ய கண்ணும் கருத்துமாயிருக்கு எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாய், தரித்திரருக்கு இறங்குறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்ப அந்த வசனத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக இப்பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆயத்தப்படுத்தும் ஐயா. அந்த பரலோக ராஜ்யத்தின் மீது ஒரு வாஞ்சையை இப்பொழுது கர்த்தர் உருவாக்குவீராக. தேங்க்யூ லார்ட். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய ஆவியின் ஒரு விசை கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆவியின் இறங்கி அப்ப அந்த வசந்தத்துக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை தொடுவீராக, வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காய் கோடி நன்றிகள் அப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி. வேதம் சொல்கிறது, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவனே ஆம்,
பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் கரத்தில் அர்ப்பணம் செய்து அவர் நோக்கி பார்த்து கூப்பிடுவோமா, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வந்து தங்குங்கப்பா, நான் பரலோகத்துக்கு வர வேண்டும் ஆண்டவரே, ஐயா எனக்குள் வர வேண்டும் ஆவியானவரே, எவ்வளவு நேரங்களை காலங்களை வீணாக்கிட்டேன்ப்பா, என்னை மன்னியும், உன் மீது வாஞ்சையை எனக்கு உருவாக்கும், தேவன் மேல் வாஞ்சை எனக்கு உருவாக்கும் ஆண்டவரே, தேவனுக்கு அன்பு கூறுவதற்கு ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் அவருக்கென்று உமக்கென்று உண்மையை ஊழியம் செய்ய எனக்கு அந்த பெலத்தை கொடுங்க ஆவியானவரே, ஏழை மக்கள் மீது நான் தரித்திர நினைத்துக் கொள்ள முடிக்கும், அவர் உதவி செய்ய முடிக்க அந்த அன்பை என் உள்ளத்துல ஊற்றும், வாங்க பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லி வாஞ்சையோடு நம்ம கேட்கவா. Praise the Lord.

0: அக்கிரியை போடுங்க ஆண்டவர், அக்கிரியை போடுங்க ஆண்டவர், அக்கிரியை போடுங்க ஆண்டவர், அக்கிரியை போடுங்க ஆண்டவர். வல்லமேல் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. வல்லமே இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. வல்லமையினால் நிரப்புகிறாக, அக்கிரியால் நிரப்புகிறாக, தேவப்பிரசுரத்தால் நிரப்புகிறாக, மகிமையினால் நிரப்புகிறாக, அக்கிரியால் நிரப்புகிறாக. ஆண்மை கண்களை திறந்துருங்க ஆண்டவர், திறந்துருங்க, அறிந்து கொள்ளட்டும், அண்டி கொள்ளட்டும், உங்களுக்கு அன்பு கொள்ளட்டும் ஆண்டவர். ஓ சீச சீச சீச சீச சீச சீச. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை. நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. உமை துதிக்கிறமை, போற்றுகிறமை, வாழ்த்துகிறோம், அணுகிறமையா. நீர் நிரப்பி கொண்டிருக்கிறீங்கப்பா, எங்க பலத்தில அல்ல ஆண்டவரே, பராக்கத்தில் அல்ல, நீர் நிரப்பி கொண்டிருக்கிறீரப்பா. உமக்கு மகிமராஜா, நிரப்பி கொண்டே இருங்கப்பா, நிரப்பி கொண்டே இருங்கப்பா. மனக்கண்களை திறந்துடுங்க, பிரகாச மனக்கண்களை தந்தர்களும். ஆண்மை கண்களை திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க. இன்னும் இன்னும் இன்னும் ஆண்டவர், இன்னும் ஆண்டவர் பேசுங்கப்பா, பிள்ளைகளோடு பேசுங்க ஆண்டவர், பிள்ளைகளோடு பேசுங்க ஆண்டவர், பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர. அன்பாய் வழிநடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த மக்களை ஆசீர்வதிங்கப்பா. வல்லமையில் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், கொடப்படாத மக்கள் கொடப்படணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும். பரிசுத்த பாதையில் நடத்தும் ஐயா, பரலோகாசியா மாற்றுங்கப்பா. அக்கினி மலர்ந்து காத்துக்கோங்க, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பீங்க ஏசப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. என்ன நோயா இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, என்ன பலந்தாலும் குணமாக்குங்க ஏசப்பா. மந்திர சக்திகள் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அதமாக்கிப்படுங்க, அபத்தமாக்கிப்படுங்க, நிர்மலமாக்கிப்படுங்க ஆண்டவர். வல்லம் இறங்கட்டும், வியாதிகளை குணமாக்கும் ஆண்டவர். இப்படி வல்லம் எல்லாருக்கும் இறங்கட்டும், வியாதியை குணமாக்கும் அப்பா, நோயை குணமாக்கும், பலந்த குணமாக்கும். மந்திரம் செய்வனைகள் எல்லாம் உடைத்து படுங்க, பிசாசுங்க எல்லாம் அழித்து படுங்க, அதமாக்கி போடுங்க. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. ஆண்மை கண்கள் திறந்துடுங்க, அறிந்து கொள்ளும், எண்ணிக்கொள்ளுமை சார்ந்து கொள்ளணும் ஆண்டவர. அப்பா வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, குழந்தை பாய்க்கெல்லாம் சௌரி குழந்தை பாய்த்தாங்க, திருமணம் நடக்காத சகுலுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. மாயமந்திர சக்தி எல்லாம் அழித்து போடுங்க, கட்டப்பட்ட மக்கள் விடுதலையாக்கப்படட்டும் ஐயா. ஜீவன் உள்ள தேவனையுமே துதிக்கிறோம், துதிக்கிறோமே. தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பாவத்திலையும் சாபத்திற்கும் மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞான சக்தியை கொடுங்க ஆண்டவரே. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஐயா, பலத்த அற்புதங்களை அடையாளம் செய்யுங்க. உங்க மகத்துமில்ல நாம மாத்திரம் மையப்படட்டுமே, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உங்க பரிசுத்த நாம மையப்படுவதாக கர்த்தாவே. எங்க பிள்ளைகள் யார் பெயிலாக கூடாது ராஜா, எல்லாருமே நல்ல மதிப்பினாய் பாஸ் பண்ணணும் அப்பா. எல்கேஜியிலிருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாஸ் பண்ணுங்க, நாம மையப்படணும். யாருமே பயிலாக கூடாது ராஜா, உங்க நாம மாத்திரம் மையப்படட்டும். பரலோகத்தின் தேவனே அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மையப்படுத்துங்க, மகிமையான கரிச்சிங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. வேண்டி குழுதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரிச்சிங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதிகனமாக்கி முக்கிய செலுத்துறோம், ஏஸ்பானாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தக்கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தக்கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும், யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது, வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது, ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானோ ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்ட் ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணின்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா, ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமா, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரின் செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பேர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் asmankaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.in. God bless you.

0: நீதிமானாய் மாறும்போது நீதி தன் சடத்தை எதை செய்யுமா? உயர்த்தும். நம்ம அப்புறம் ஏசப்பாட்டை கேட்கிறோம், ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும் சொல்லி. யோபின் புஸ்தகம் 36:7.
1: அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல்,
0: தம்முடைய கண்களை என்ன செய்ய மாட்டாரா? நீதிமான்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்காமலும்
1: அவர்கள் ராஜாக்களோட கூட,
0: அவர் ராஜாக்களோட கூட
1: சிங்காசனத்தில் ஏறவும்,
0: சிங்காசனத்தில் ஏறவும்
1: உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார்.
0: உயர்ந்த ஸ்தலத்தில் என்ன செய்வாரா? என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நீதி செய்யமான கர்த்தருடைய கண்கள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம சிங்காசனத்தில் ஏறவும் ராஜாக்களோட எப்பவும் கர்த்தரோட நம்ம உட்கார்ந்திருப்போம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றும், ஆண்டவரே நீதிமானாய் என்னை மாற்றும் அப்பா, நீதி என் வாழ்க்கையில மாற்றும், நீதி தம்முடைய சனத்தை உயர்த்தும். நான் என் வாழ்க்கையில எதிரியோ குறை இருக்கு, குற்றம் இருக்கு, என்னை நீதிமானாக்கும் சொல்லுங்க. நீதிமான விட்டு கர்த்தர் கண்களை திருப்ப மாட்டார், நம்மளுக்கு உயர்த்துவார். நீதி தம் சனங்களை உயர்த்தும். முதல்ல அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரு, அவரை நோக்கி நம்ம செபிக்கும் போது நம்ம உயர்த்து. ரெண்டாவது நீதிமான இருந்தா கர்த்தர் நம்மள கட்டாயம் உயர்த்துவார், எல்லா காரியத்திலும் உயர்த்துவார். அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. உபாகம் புஸ்தகம் 6:25.
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்,
0: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்
1: நமக்கு கட்டளையிட்டபடியே,
0: நம்மளுக்கு கட்டளையிட்டபடியே
1: நாம் அவர் சமூகத்தில்,
0: நாம் அவர் சமூகத்தில்
1: இந்த எல்லா கட்டளைகளின் படியும்,
0: எல்லா கட்டளையின் படியும்
1: செய்ய சாவதானமாயிருந்தால்,
0: செய்ய சாவதானமாயிருந்தால்
1: நமக்கு நீதியாயிருக்கும்,
0: நமக்கு நீதியா இருக்கும். அவர் கட்டளை இல்லாம கை கொள்ளும் போது நமக்கு எப்படி இருக்கும்? அது நமக்கு நீதியா இருக்கும். அப்ப நீதி செய்வது கர்த்தர் தம்முடைய சனத்தை உயர்த்துகிறார். அல்லேலூயா. முதல்ல கர்த்தர் உயர்த்தணும், என்ன செய்யணும்? அவரை நோக்கி கூப்பிடணும், இடவிடாம செபிக்கணும். ரெண்டாவது வாழ்க்கையில நீதி இருந்த கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். மூன்றாவதாக யார கர்த்தர் உயர்த்துறார் பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 4:10.
1: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
0: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
1: அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
0: அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக இல்ல, மனிதருக்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தா பிரச்சனை இல்ல. யாருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும்? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை. ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மள உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது நிச்சயமா கர்த்தர் நம்மள உயர்த்துவார். லூக்கால் சுவிசேஷம் 14:11.
1: தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான்.
0: தன்னைத்தான் உயர்த்துற எவனும் தாழ்த்தப்படுவான்.
1: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்.
0: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நானே வந்து உயர்த்தி உயர்த்தி பேச பிரயோஜனம் இல்லை, அதான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்ம ஆண்டுட்டு ஒண்ணுமே இல்லாண்டவரே, என்னை மாற்றும், எனக்கு எப்படியாவது இருவச்சிங்க, என்னை மாற்றுவாப்ப ஒன்னும் இல்லைன்னு சொல்லி நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. முதல் யார தேவன் உயர்த்துறாரு? ஜெபம் பண்றவங்களை உயர்த்துறாரு. ரெண்டாவது நீதிமான உயர்த்துறார். மூன்றாவது யார உயர்த்துறாரு? தாழ்வுள்ளங்களை உயர்த்துறார். அன்று சொன்னாரு தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்பட சொன்னார். அதே மாதிரி ஆண்டவரை இயேசுக்கு தன்னை தாழ்த்தினாராம். பிலிப்பியர் புஸ்தகம் 2:6-9 கேட்போமா.
1: அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும்,
0: அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும்
1: தேவனுக்கு சமமாய் இருப்பதை,
0: தேவனுக்கு சமமாய் இருப்பதை
1: கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்,
0: கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்
1: தம்மை தாமே வெறுமையாக்கி,
0: தம்மை தாமே பாருங்க, வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் என்ன செய்ய, தம்மை தாமே வெறுமையாக்கி
1: அடிமையின் ரூபம் எடுத்து,
0: அடிமையின் ரூபம் எடுத்து
1: மனுஷர் சாயலானார்,
0: மனுஷர் சாயலானார்,
1: அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு,
0: மனுஷர் நம்ம சாயலாய் காணப்பட்டு
1: மரண பரியந்தமும்,
0: மரண பரியந்தமும்
1: அதாவது
0: அதாவது
1: சிலுவையின் மரண பரியந்தமும்,
0: சிலுவிலே மரண பரியந்தமும்
1: கீழ்ப்படிந்தவராகி,
0: கீழ்ப்படிந்தவராகி
1: தம்மை தாமே தாழ்த்தினார்,
0: தம்மை தாமே தாழ்த்தினோம். என்ன எனக்கு எல்லாம் அவர் சொல்லியிருக்கார். அவர் வேண்டிக் கொடுத்தா எத்தனையோ தூதர் வந்து அவரை காப்பாத்திருப்பாங்க, எல்லா பிரச்சனையும் மாற்ற முடியாது. ஒரு வார்த்தை சொன்னா மனிதன் ஒண்ணுமே இல்ல. ஆனால் என்ன செய்ய, சிலுவை மரண பரிந்து தன்னைத்தானே என்ன செஞ்சாரா, தாழ்த்தினார்.
1: ஆதலால்
0: ஆதலால்
1: தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி,
0: தேவன் எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் என்ன செஞ்சாரு, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேல என்ன செஞ்சாரா, அவரை உயர்த்தினார். அருமையானவர்கள் உயர வேண்டுமா, நம்ம தாழ்த்தப்படவே, நம்ம தாழ்த்த வேண்டும். ஒன்று இல்லைங்கிற உள்ளத்துல எப்பயுமே ஒரு எண்ணம் இருக்கு, நான் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நான் உங்க கருத்துல களிமண், உண்மையாக நம்ம களிமண் தான், நம்ம தேன மக்களும் இருக்க வேண்டும், ஒன்றுமில்லைன்னு சொல்லி நம்ம அப்படி நினைக்கும் போது கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார். முதல்ல அவர் செவம் பண்ணும் போது உயர்த்துறார், ரெண்டு நீதிமானமா இருக்கும்போது தேவன் உயர்த்துறார், மூன்றாவதாக தன்னைத்தானே தாழ்த்தும் போது உயர்த்துவார். ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்ம தாழ்வையோடு கெஞ்சி கேட்கும்போது தேவன் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். நான்காவதாக தேவன் யார் உயர்த்துறாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 147 சங்கீதம் 6 வசனம்,
1: கர்த்தர்
0: கர்த்தர்
1: சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்.
0: கர்த்தர் நாலாவது யார் உயர்த்துறாரு, சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். நமக்கு சாந்த குணம் வேணும் ஆண்டவரே, எனக்கு சாந்த குணத்தை தாருமா ஆண்டவரே. மோசி பார்த்து சொல்றாரு சாந்த குணம் இருந்தாரா, எண்ணாம் புஸ்தகத்துல வாசித்து பாருங்க, எண்ணாம் புஸ்தகம் 12:3
1: மோசையானவர் பூமியில் உள்ள
0: சகல மனிதரிலும்
1: மிகுந்த சாந்த குணம்
0: உள்ளவனாயிருந்தாரா, மிகுந்த சாந்த குணம் உள்ளவராயிருந்தார். அதனால்தான் தேவனாய் கர்த்தர் அவர் முகமுகமாய் பேசினார். அருமையானவரே மாண்டு கேட்க வேண்டும், நம்ம பட்டு பட்டு பேசுறது முக்கியம் இல்ல, யாருமே நம்ம பற்றுன்னு பேசக்கூடாது, யாருமே டப்புன்னு பேசக்கூடாது, யாருமே நம்ம கோப்படக்கூடாது. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரு, உண்மை போல சாந்த குணத்தை எனக்கு தாரு ஆண்டவரே. மோசி சாந்த குணமா இருந்தார், யேசுப்பா நீங்களும் சாந்த குணமா இருந்தீங்க, எனக்கு இந்த சாந்த குணத்தை தாரு அப்படின்னு நம்ம ஆண்டவரை கேட்கணும், எனக்கு சாந்த குணத்தை தாரு ஆண்டவரே. ஆதிபக்தர்கள் எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவர், என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. மோசி சாந்த குணமா இருந்தார், நீங்க சாந்த குணம் இருந்தீங்க, எனக்கு இந்த சாந்த குணத்தை தாரு, உண்மை போல என்னை மாற்ற வேண்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கை மாற வேண்டும். என்ன இந்த உலகம் நமக்கு சொந்த இல்லை அருமையானவர்கள், உலகம் நம்மளை கைவிடும், உலகத்தின் வேசவர்னாலே கடந்து போயிடும். இந்த உலகத்தை என்ன பொன் பொருள் எல்லாமே சேர்த்து வச்சாலும் நம்ம ஒண்ணுமே கொண்டு போக முடியாது, ஒன்னும் கொண்டு வந்தது இல்ல, ஒன்னும் கொண்டு போறது ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஆதி பக்தர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல வாழ்ந்தால் மாத்திரம்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்களை போல சார்ந்த குணம், மோசி போல சார்ந்த குணமா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்க வேண்டும். 1 பேதுரு 3:4
1: அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது.
0: அதுவே தேவனுடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதா, வெளியேறப்பட்டது, சாந்தம் அமைதி. நம்ம இதயத்தில் மறைந்திருக்கும் போது அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது, வேறப்பட்டது. நம்ம ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே சாந்தமும் அமைதியுள்ள ஆவியனுக்கு தாரும் ஆண்டவரே, சாந்தம் அமைதியுள்ள ஆவியனுக்கு தாரும் அப்பா, எனக்கு தாரும். நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நான் சாந்தமும் மன தாழ்மையா இருக்கிற வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 11:29
1: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்.
0: நம்ம ஆண்டவரே இயேசுக்கு எப்படி இருந்தாரா, சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் சொன்னார்.
1: என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
0: என்னிடத்தில்
1: கற்றுக்கொள்ளுங்கள்
0: நம்ம ஆண்டவராக இயேசுக்கு, நம்மளை படைச்சவர், நம்மளுக்காக மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தவர், நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன் இடத்துல கற்றுக்கொள்ளுங்க. தேவனத்திற்கு ஆண்டவரே நீர் எப்படி ஆண்டவரை சார்ந்த குணமா இருந்தீங்க, எனக்கு போதியமாப்பா, அதுவும் சொல்லி என் நுகத்தங்களுக்கு ஏற்றுக்கணும், என்னத்துல என்ன செஞ்சிருங்க, கற்றுக்கொள்ளுங்க.
1: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
0: என்னிடத்தில்
1: கற்றுக்கொள்ளுங்கள்
0: கத்துட்டு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தாரு, நீங்க சாந்த குணமா இருக்கீங்களே, எனக்கு சாந்த குணத்தாரு. சாந்த குணம் அமைதிதான் தேவனுக்கு வெளியே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரு. 147:6
1: கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார்.
0: கர்த்தர் யாரை உயர்த்துகிறாரு, சாந்த குணம் உள்ள உயர்த்துகிறார். மத யாரை உயர்த்துறாரு, அவரை நோக்கி கூப்புறங்களை உயர்த்துகிறார். இரண்டாவது நீதிமானை உயர்த்துகிறார். மூன்றாவது தாழ்வு உள்ளவங்களை உயர்த்துகிறார். நான்காவது யாரை உயர்த்துகிறார்? தாழ்ந்த குடும்பங்களை உயர்த்துகிறார். ஏன்னா நம்ம ஆண்டவரை இயேசுகிறது சார்ந்த மனத்தாழ்மை உள்ளவராக இருந்தார். நமக்கு சார்ந்த குணம் கேட்கணும். ஆண்டவரே உங்களைப் போல என்னையும் சார்ந்த குணத்தை எனக்கு தாருமப்பா. சார்ந்த குணங்களை உயர்த்துகிறார். ஹலேலூயா ஹலேலூயா. ஆண்டு நம்மளால முடியாது, பலத்தினால அல்ல, பராகிருதல் தேவாவினால முடியும். ஆண்டவரே எனக்கு சார்ந்த குணத்தை தாரும், உங்களைப் போல என்னை மாற்றும் கேட்கணும். ஐந்தாவதாக கர்த்தர் யார் உயர்த்துறார் பாருங்க, தானியேல் புஸ்தகம் 3:30.
1: பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
0: என்பவர்களை
1: பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார்.
0: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன கர்த்தர் உயர்த்தினார். அவங்க எப்படி இருந்தாங்க, உயர்வுக்கு காரணம் என்ன பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவன் உயர்த்தினார். உயர்வுக்கு காரணம் என்ன பாருங்க, 28 தானியேல் புஸ்தகம் 3:28.
1: அப்பொழுது
0: நெபுகாத்நேச்சார்
1: வசனித்து
0: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
1: என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
0: தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
1: அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர
0: வேறொரு தேவனையும்
1: சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவுடைய கட்டளையை தள்ளி
0: தங்களுடைய சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால்
1: அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை என்ன செஞ்சிட்டாரு விடுவித்தார்.
0: ஹல்லேலூயா. நம்ம தேவனையே நம்ம வேண்டும். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நம்ம தேவனை மாத்திரம் நம்ம வேண்டும். நம்ம இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ம வேண்டும். என்ன பிரச்சனை, என்ன பத்திரம் வந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ம வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்ன செஞ்சாங்க, அக்கினியில தூக்கி போட்டாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, இயேசுக்கு மாத்திருந்தான் நம்பினாங்க. ஹல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளை என்ன செய்யல, தள்ளிட்டாங்க. ஹல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளைய தள்ளி தேவனை மாத்திரம் என்ன செஞ்சாங்க, நம்பி இருந்தாங்க. அருமையானவர்களே, நம்மள அதனால அந்த நாளுக்குள்ள வந்து விட்டோம். என்ன செய்ய போற நம்ம வாழ்க்கையில, கர்த்தரை மாத்திரம் நம்ப வேண்டும். ராஜாவுடைய கட்டளை தள்ளிவிட்டு தேவனை மாத்திரம் நம்பினார்கள். ஹல்லேலூயா. நீங்க அப்படி இருப்பீங்களா, எந்த சூழ்நிலையும் கர்த்தர் மாத்திரம் சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுக்கு மாத்திரம் சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கட்டாயம் நம்மள தேவன் உயர்த்துவார். 39:7.
1: இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் நீரே நம்பிக்கை.
0: ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டேன்னா, ஆண்டவரா இயேசுக்கு நோக்கி செவிக்க போறோம். நம்ம தேவைகளை அவர்கிட்ட சொல்லலாம். எங்களை அன்பாரி சித்து வழி நடத்துற எங்களை பரம தகப்பனை கோடான குடி ஸ்தோத்ர ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. நிகழ்ச்சி பாக்குற ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களா இருப்பதுங்களை செய்யுங்க. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகி மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறோம். ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஆண்டவரே அப்பாவை ஸ்தோத்திரம். சத்தியமும் கிருபையும் அவர்களுக்கு விலகாத இருக்க கிருபை தர முடியாது செவிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. நன்மையான என் தெய்வம் பூர்ணமான எந்த வரமும் கர்த்தருக்கு இறங்குவதும் சொல்லிடுறப்பா. ஆண்டவர் வாழ்க்கையில அதிசயங்களா இருக்கு எங்களை செய்யுங்க. ஆசீர்வச்சு உயர்த்துங்க ராஜா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலும் அறிவிலும் ஆற்றலும் சிறந்துலகணும். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க எஸ்அப்பா எஸ்அப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க எந்த மந்திரம் செவினிருந்தாலும் விடுதலை செய்யுங்கப்பா. அப்பா ஆமை ஸ்தோத்திரம். பார்க்கக்கூடிய பிரகாசம் மனக்கண்களை தந்துட முடியாது செவிக்கிற ஐயா. ஆசீர்வச்சு உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க எஸ்அப்பா. தகப்பறையுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோமையா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. எல்லா முகத்துல கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே, துடைக்க முடியாது செபிக்கிறோம். வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே அப்பா அவை நோக்கி கெஞ்சிரும். டைராய்டு குணமாக்குங்க சப்பா. நரம்பு பேரவீனத்தை குணமாக்குங்கப்பா. பரலோக பிதாவே அவை நோக்கி கெஞ்சிரும். பெரும்பாடு மக்களை யாருந்தாலும் சுகமாக்கிருங்கப்பா. கத்துடைய கிருபை தாங்கட்டும் ஐயா. அப்பா வயிற்றுல கட்டி குணமாக்கும், நெஞ்சில் உள்ள கட்டி குணமாக்கும். அற்புதங்களை அதிசயங்கள் செய்யுங்க. உள்ளத்திலையும் வெளிரங்கமா செய்யுங்க சப்பா. ஆண்டவரே சுகமாக்குங்க, சுகமாக்குங்கப்பா, குணமாக்குங்க, நாமத்தை மகிப்படுத்துங்க. ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. தகப்பனே, ஒவ்வொரு மேலையும் ஒரு வல்லமை அனுப்பி குணமாக்க முடியாச்சு வைக்கிறோம் ஐயா. தந்திரம் செய்வனைகள் எல்லாம் அழித்து நிர்மலமாக்கி போடுங்க சப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பை தரணும், சமாளம் இல்லாத மக்கள் சமான் தரணும், கடன் பிரச்சனை மாற்றணும், குடிக்கிற மக்கள் விடுதலை செய்யணும், வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஐயாமை துதிக்கிறோம். தகப்பனே, பிள்ளைகள் திருமணம் ஆகலன்னு சொல்லி கலைஞருக்கிற குடும்பங்களை திருமணம் நடக்கணும் ஐயா. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்கப்பா. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்கிற மக்களுக்கு வெற்றி கொடுங்க ஐயா. பெரிய குடும்பம் அணைக்கணும் அப்பா. அமை ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கி இல்லாச அவளுக்கு குழந்தை பாய்க்கு தரணாண்டவர் அப்பா. தேவனே, தேவனே, உண்மை நம்பியிருக்கிற மக்களை ஒருபோது வெக்கப்பட்டு போகாது செய்யுங்க ஆண்டவரே அப்பா. அவங்களுடைய வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. நீங்கள் அப்படி செய்யப்பருக்கா ஸ்தோத்திரம். எல்லார் பேரையும் சீஃபஸ் எழுதிக்கொள்ளும் எல்லா துதிகன மகிமுக்கு செலுத்துறோம். யஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சிருவோம் பரமபிதாவே, ஆமே. கத்திரம் சேர்த்தை கேட்ட கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாத மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000002624 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
4: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ்: ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address: aslinkaram@gmail.com. Our website:

0: இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, தகப்பனை இந்த கூடுகைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, இந்த இடத்துல ஒரு விசேஷத்தை, இந்த கூடுகையை நீர் எங்களுக்காக வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்பின் தகப்பனே. இந்த கூடுகையிலே தேவனாய கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யவும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் பாடுகளும் போராட்டங்களும் வேதனைகளும் மக்கள் எல்லாரையும் நீர் அந்த நாளில் ஆறுதல் படுத்தி இங்கே வருகிறதான மக்கள் வெறுமையாய் வந்து வெறுமையாய் போகாதபடிக்கு தேவனாய் கர்த்தர் உம்முடைய கிருபையின் வழிநடத்திலே தூய ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடி எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கும்படி இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கெஞ்சுகிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த நாளிலே இயேசுவின் கரம் ஊழியத்தின் வழியாக வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ பிள்ளைகளையும் நாங்கள் இந்த வேளையில வாழ்த்தி வரவேற்கிறோம். துதி கனமகமையாவும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் மலைச்சபங்கள் தகப்பனே. ஆமா. ஒசெட்டி சபையின் சார்பாக, ஒசெட்டி வெஸ்லி ஜூப்ளி ஆலயத்தின் சார்பாக இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒசெட்டின் சார்பாக வாழ்த்தி வரவேற்று இந்த வேளையில உங்களை இருக்கிறம் கூப்பி வரவேற்கிறோம். தேவனாய் கர்த்தர் இந்த கூடுகையை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம்.
1: தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே பேசலாம்.

ஹல்லேலூயா. அவர் நம்மை வந்து அனைத்து காக்க ரொம்ப ஆவலா இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும் அதற்கு? ஆசை கொள் நீ மனமே. ஹல்லேலூயா. ஆஸ்விகளமானவன் நீ மனமே, நீ ஆசைப்படு. அந்த பக்தன் அவர் சௌரியமித்த ஐயா சொல்றார், நீ ஆசைப்படு அப்படின்னு சொல்லி தன் மனசை பார்த்து சொல்றார். இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவராய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் நமக்கு என்ன இருக்கணும் சொல்லு, என்ன இருக்கணும் நமக்கு? நமக்கு ஆசை இருக்கணும். பாருங்க, வேதத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்கிறது, இதெல்லாம் பைபிள் இருக்குதான் நினைக்கலாம்.

பதினேழாவது வசனத்தை வாசிப்போம். பாருங்க, அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், என்ன ஆகுமா? அது அவனுக்கு பாத்தீங்களா. அப்ப ஒரு ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றாலும் நமக்கு என்ன வேணும்? முதலாவது ஒரு என்ன வேணும்? ஒரு விருப்பம் அதில் இருக்கணும். எனக்கு ஆசீர்வாதம் வேணுங்க இந்த மாலை நேரத்தில். இதுல எந்த காலம் கொடுத்தாலும் ஏன் திருச்சபையில் இவ்வளவுலாம் நமக்கு ஏன் அவங்க இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை நமக்கு ஏன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க சொல்லுங்க. இந்த 40 நாட்கள்ல எப்படி ஒரு சின்ன சின்ன மீட்டிங்ஸ் எல்லாம் வைத்து ஏன் நம்மை உற்சாகப்படுத்துகிறார்கள் என்று சொன்னா, எப்படியாவது சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், சபை ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இன்னும் கர்த்தர்கள் ஒருபடி வளர வேண்டும் என்பதற்காகத்தான். இன்னும் ஒரு படி, இன்னும் ஒரு படி தேவனே, நான் இன்னும் என்ன உம்மண்டை சேர ஒரு ஆவல் நமக்கு வேண்டும். அதான் இந்த பாடல் நம்ம கேட்டோம், ஆசைக்குள் நீ நம்ப, நமக்கு ஒரு ஆசை வேணும். இந்த அருமையான நேரத்தில் இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு என்னாகுமா? தூரமாய். அப்ப இன்னைக்கு நம்ம ஆசைப்படணும், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், கர்த்தாவே உண்மை தேடி வந்திருக்கேன், நீ என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தால்தான் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென்.

0: அல்லேலூயா.
1: 113 சங்கீதம் 7 வசனமும் 8 வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஆண்டவராய் கர்த்தர் சிறியவனை எளியவனை புளிதிலிருந்து உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா சொல்லுவோமா, வாசிக்க கேட்போமா. பார்த்தீங்களா, எளியவனை சிறியவனை பாருங்க, கர்த்தர் சாதாரண நிலையிலிருந்து அவனை மேலான நிலைக்கு கொண்டு போக கர்த்தரால முடியும். ஆமென். சுவாசிக்கிறீங்களா, மகிழ்ச்சியோடு தான் அனுப்புவார். ஹல்லேலூயா. உங்கள் காயத்தோடு கண்ணீரோடு நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, ஆனா நம்ம ஒன்று செய்யணும். வேதம் சொல்லுகிறது, 81 சங்கீதம் 10 வசனம் சொல்லுகிறது, வசனம் தான் நமக்கு, வசனம் தான் தீர்க்க தரிசனம். வசனத்தை வாசித்து பாருங்கள், உன் வாயை விரிவாய் தர நிரப்புவே. நம்ம திறக்கணும் வாயை திறந்து, அதுக்கு ஆ திறக்கிறதா இல்ல, கர்த்தர்கிட்ட பேசுங்க அவ்வளவுதான். கர்த்தர் இங்க இருக்கிறாரு, கர்த்தர் உலாவுகிறார், கர்த்தர் நமத்தில் இருக்கிறார். தேவாலயம் முழுது வஸ்திரத்தொங்களால் நிறைந்திருந்தது என்று சொல்லி நான் சொல்லவில்லை, யார் சொல்றா, பெரிய தீர்க்கதரிசி யாரு, ஏசையா சொல்ற. ஏசையோட பெரிய தீர்க்கதரிசி வேணும் அந்த உலகத்துல. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், உயிர்ப்பு, அவருடைய ரகசிய வருக, இரண்டாம் வருக, 1000 வருட அரசாட்சி, நியாய தீர்ப்பு முதல் கொண்டு மிக துல்லியமாக தெளிவாக உலகிற்கு வெளிக்கொண்டு வந்த தீர்க்கதரிசி தான் ஏசையா. அந்த ஏசையா சொல்கிறார், அந்த தேவாலயம் முழுவதும் இருந்துதான் கர்த்தருடைய மகிமையினாலே நிறைந்திருந்தது. எனவே என்ன, கர்த்தர்கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட பேசுங்க. தகப்பனே, என் கண்ணீர் உமக்கு தெரியும், என் பாரம் உமக்கு தெரியும், என் பிரச்சனை உமக்கு தெரியும், என் கடன் பிரச்சனை உமக்கு தெரியும் ஆண்டவரே, என் பலவீனம் உமக்கு தெரியும். இந்த பலவீனத்துக்கு எங்கெங்கயோ நான் போய் செலவு பண்ணி பார்க்கறேன், எதையோ நான் செய்து பார்க்கிறேன், எவ்வளவோ மாத்திரை எடுத்து பார்க்கிறேன், மருந்து கொடித்து பார்க்கிறேன், எதுவும் எனக்கு தூக்கம் வரல, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு காரியம், நீங்க இன்றைக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி கேட்டு பாருங்களேன். கர்த்தர் நம்ம கேட்கணும்னு தான் விரும்புற. பாருங்க, 38 வருஷம் ஒருத்தன் வியாதியா இருந்தான், ஓடி போய் ஆண்டவன் தலைமையில கை வைக்க அவர் தெரியாதா, சிந்திச்சு பாருங்க. ஆனா அவர் கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று அவன் வாயில அந்த விருப்பம் வருதான்னு பாக்குறார். அப்ப கூட அவன் பழமே சாக்கு போக்க சொல்றான், இல்ல ஆண்டவரே என்ன யாரும் கூட விட மாட்டேன்றாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான். ஆண்டவர் அவனை சுகமாக்கினார். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்திலும் கூட ஒருவேளை எல்லாரும் உங்களை கைவிட்டிருக்கலாம், கைவிடப்பட்ட நிலையில நீங்க இருக்கலாம். கர்த்த நோக்கி பாருங்க, உங்க பிரச்சனைக்கு தீர்வு ஊழியக்காரர் அல்ல, யாரு, இயேசு. ஹல்லேலூயா. நாம் பிரச்சனை மாத்திரம் அப்படி பண்ணிடுவோம், அப்படி பண்ணிடுவோம், உங்களை அப்படி பார்த்துருவோம், அதெல்லாம் வந்து சும்மா. உங்க பிரச்சனையை மாற்றக்கூடியவர் யாரு, இயேசு. ஒருவர் தான் உங்க பிரச்சனைக்கு தீர்வு. ஹல்லேலூயா. இயேசு ஒருத்தர் தான் வெற்றி, இயேசு ஒருத்தர் தான் ஜெயம், அவர் தான் உங்க வாழ்க்கையில உயர்வை கொண்டு வர முடியும். ஆமென்.

பக்தன் சொல்கிறார், தீமை செய்ய நாடுதின் திருக்கு நெஞ்சமே. என்னதான் நம்ம ஜெபம் பண்ணாலும் இல்லையா, என்னதான் நம்ம ஆலயத்துக்கு வந்தாலும், என்னதான் மீட்டிங்ஸ்க்கு வந்தாலும், என்னதான் ஆவியான நிறைஞ்சிருந்தாலும், பல நேரங்களிலே தீமை செய்ய நாடுதின் திருக்கு நெஞ்சமே. அவர் சொல்கிறார் பாருங்க, திருக்கு நெஞ்சமே என் மருள் தீர்க்கும் தஞ்சம். எத்தனை இருள், எத்தனை நமக்குள்ள இருக்குது, அதெல்லாம் என்ன விட்டு நீங்க தீர்த்து போடுங்க ஆண்டவரே என்று சொல்லி அந்த பக்தன் அழகாக கேட்கிறார். இன்றைக்கு இந்த பழைய கீர்த்தனை பாடல்கள் சமுதாயத்திலே மறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஆனால் இதுதான் ஒரு மனிதனுக்கு உயிரை கொடுக்கக்கூடியது. ஹலேலூயா. அவ்வளவு ஆழமான கருத்துகள் இந்த பாடலுக்குள்ளே புதைந்து கிடக்கிறது. இன்றைக்கு எல்லாம் இதை மறந்துடுறாங்க. நாம் ஒருபோதும் மறக்க கூடாது. ஹலேலூயா. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பக்தனுடைய பின்னணி வாழ்க்கையின் அடிப்படையிலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள்லாம் அப்படி ஜபத்துல ஊறி கர்த்தருக்குள் ஒன்றரை கலந்து அவங்க வாழ்க்கையின் கண்ணீர், வாழ்க்கையின் அனுபவம் தான் பாடலாக வந்திருக்கிறது. ஹலேலூயா. அவர் சொல்ற, பரத்தை நோக்க மனம் அற்றேனே பதடி தானையா. பல நேரத்தில் ஜெபம் பண்ண மறந்துட்டேன், பரத்தை நோக்க உங்களை நோக்கி பார்க்க நான் மனமற்று போயிட்டேன் ஆண்டவரே. அவர் சொல்றாரு பாருங்க, பதடி தானையா, ஒரு பாவி நானையா. இன்றைக்கு திருச்சபைத்தை தான் நம்ம கேட்கணும், ஆண்டவரே பல நேரங்களில் பரத்தை நோக்க என்ன இல்லை, எனக்கு மனம் இல்லாம போயிட்டேன் ஆண்டவரே, நோக்கி பார்க்க மனம் இல்லாம போயிட்டேன். இளைய குமாரன் என்ன செஞ்சான், அவன் பரத்தை நோக்கி பார்த்தான். அவன் சொன்னான், பரத்தை நோக்கி என்ன செய்யணும், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கும் பாவம் செய்யலா. அதுதான் மனம் திரும்புதல். நம்முடைய இயேசுன் கரம் ஊழியங்கள் மூலமாக, இயேசுன் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறதால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது, இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா, ஒன்று வேற யாருக்கு வருது, ரெண்டு மூன்று நான்கு பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்து தான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தோலிக்கிருபையினால். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கர்த்தருக்கிருபையில் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றோம், யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா, ஒன்று ரெண்டு மூணு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, சிஸ்டர் எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள் சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ இமேஜ் போட்டோ ஒரு பைபிள் இருக்கும், அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம், இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்க பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் நீங்க பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும் ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகம் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கறேன், எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது, அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ள. தமிழ் ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ் ஆங்கிலம் இந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. இதெல்லாம் சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி, அது பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம், ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒருத்தரோடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க.
நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.

0: ஏசாயின் புஸ்தகம் 41:13 வசனம்.
1: உன் தேவனாய் இருக்கிற
0: கர்த்தராகிய நான்
1: உன் வலது கையை பிடித்து
0: பயப்படாதே,
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
0: எத்தனையோ பயங்கள், பயம் எங்க பார்த்தாலும் பயம். வெளியே போறேன்னு சரி, பைக்கில் போனாலும் சரி, கார்ல போனாலும் சரி, எந்த வண்டியில போனாலும் பயம். ஐயோ அவத்து வந்துருமா அப்படின்னு சொல்லி பயம். அது மாத்திரல, குடும்பத்தில் நம்ம பிள்ளைகள் நல்லா படிப்பாங்களா, எக்ஸாம் வந்துருச்சு, பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் வாங்கி பாஸ் பண்ணாங்களா, பண்ண மாட்டாங்களா, எவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கோம், பிள்ளைகள் எப்படி படிப்பாங்களே பயம். படிச்சு முடிச்சிட்டாங்கன்னா எப்படி ஸ்கூலு பணம் கட்டுறதுக்கு பயம். இன்னும் பலவிதமான பயம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட பயம் நிறைந்த காலத்துல தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றார். இந்த உலகத்துல மனிதர் யாராவது சொன்னாங்கன்னா என்ன செய்ய மாட்டோம், நம்புவோம், துணை நிற்பார். அவங்க துணை நிக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. இது உங்களையும் என்னை படைத்த தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்லுகிறார். அதேதான் ஏசாயின் புஸ்தகம் 41:14 வசனம்.
1: யாக்கோபு என்னும் பூச்சியே,
0: இஸ்ரவேலின் சிறு கூட்டமே,
1: பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்,
0: என்று
1: கர்த்தரும்
0: இஸ்ரவேலின்
1: பரிசுத்தரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார்.
0: நமக்கு என்ன, பயப்பட வேண்டாம். எதை குறிச்சு பயப்பட வேண்டாம்? கடனை பார்த்து பயப்படுறீங்களா? பண கஷ்டத்தை பார்த்து பயப்படுறீங்களா? குடும்பத்துல பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி கலங்கிருக்கீங்களா? எந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். நம்ம சொன்னவர் யாரு தெரியுமா? உங்களை என்னையும் படைச்சவர். ஹல்லேலூயா. நம்மள படைச்சவர் தான் சொல்றாரு, பயப்படாதீங்க. வாசித்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 44:2
1: உன்னை உண்டாக்கினவரும்,
0: பாருங்க யார் சொல்றா, உன்னை உண்டாக்கினவரும்,
1: தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும்,
0: தெளிவா சொல்றாரு, தாயின் கர்ப்பத்துல உன்ன உருவாக்கினவரும்,
1: உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது.
0: துணை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. பாத்தீங்களா, யார் நம்மளை பத்தி சொல்ற, பயப்படாதுன்னு சொல்லி உரிமையோடு சொல்றது யாரு? நம்மள உண்டாக்கினவர், தாயின் கர்ப்பத்துல உருவாக்கின தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்றார். உலகத்துல வேற யார் சொல்லியிருந்தாங்கன்னா நிச்சயமா விட்டுருவாங்க. ஆனா ஆண்டவராகி நம்மளை படைச்ச பிதாவாகி தேவன் சொல்றாரு, என்ன சொல்ற, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. நம்ம யாரும் கலங்க வேண்டாம், எதை குறிச்சு பயப்படாதீங்க, கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார், கலங்கே வேண்டாம். ஒரு காலத்துல எங்க அம்மா ரொம்ப பலவீனமா இருப்பாங்க. எனக்கு 2 வயசுல கண் பார்வை போயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கூட பிறந்தவங்க எனக்கு யாருமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்க அம்மா இல்லை, எல்லாரும் சொல்லுவாங்க இந்த பிள்ளைக்கு வந்து அவங்க அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் தான், பின்னால யாரும் பார்க்க மாட்டாங்க, எப்படி கஷ்டப்பட போதோ அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், அப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாதப்ப, ஒண்ணுமே எனக்கு ஒன்னும் தெரியாது. அப்ப நான் சொல்லுவேன், எங்க அம்மா இருந்துட்டா கூட எங்க சித்தப்பா இருக்காங்க, பிள்ளைங்களாம் பாத்துக்கோங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்குவேன் நான். ஆனா யாரும் என்ன பாக்கல. ஆனா இங்க கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நம்மளை உண்டாக்கினவரும் நம்மளை உருவாக்கினவரு என்ன சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. அவர் துணை நிற்கிறேன்னு சொன்னா அவர் நிச்சயமா கட்டாயம் துணை நின்று நம்மளை ஒவ்வொரு நாள் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம ஜீவன நாளெல்லாம் நம்மளை வழி நடத்தும் இந்த தேவன் என்றைக்கும் இல்ல, சதா காலமும் நம்முடைய தேவன் எது வரைக்கும் நடத்துறாரா? மரண வரியந்தமும். வாசித்து பாருங்க, 48:14.
1: இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார்.
0: எது வரைக்கும் நடத்துறாரா? மரண பரியந்தம் நடத்துறார். துணை நிற்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுற தேவன் அல்ல நம்ம தேவன். எப்படிப்பட்டவர்? மரண பரியந்தமும் நடத்துகிறவர் நம்ம தேவன். மரித்தேன் ஆனால் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்குன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 1:18 சொல்லி இருக்கிறாரு. அதனால நம்ம எதை குறிச்சு நம்ம யாரும் என்ன செய்ய வேண்டாம், கலங்கே வேண்டாம். எதை குறிச்சு பயப்படாதீங்க, எதை குறிச்சும் கலங்காதீங்க. நம்ம தேவனை கர்த்த மரித்து தேவன இல்ல, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்குன்னு சொல்லி. சதா காலமும் நம்ம சீவன நாளெல்லாம் உலகத்தின் முடிவெறிந்த உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. நம்ம கலங்கே வேண்டாம். எந்தெந்த பக்தர்களுக்கெல்லாம் கர்த்தர் துணை நின்றாதான் நம்ம சுருக்கமா நம்ம தியானிக்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் யாத்ரா புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் 25 வசனம்.
1: அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று
0: எகிப்திற்கு விரோதமாய்
1: யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள்
0: பாருங்க, யாத்திரம் புத்தகத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். ஆனா எகிப்தியர் வந்து என்ன செஞ்சாங்க, இஸ்ரேல் மக்களை துரத்திட்டு வர்றாங்க. 10 வாதை அனுப்பிதான் ஆண்டவர் இந்த மக்களை என்ன செஞ்சாரு, விடுவிச்சாரு. விடுவிச்சு வந்தா கூட அவங்க என்ன செய்யல, இவங்களை எப்படியாவது என்ன செய்ய கூடாது, காணான் தேச போக கூடாதுன்னு சொல்லி இஸ்ரேல் மக்களை எகிப்தியர் துரத்திக்கிட்டு வந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு, இவங்களுக்கு என்ன செஞ்சாரு, துணை நின்றுக்கிறாரு. அது எகிப்தியர் பார்த்தாங்க. இஸ்ரேலுக்கு யாரு யுத்தம் செய்கிறாரு, கத்தர் யுத்தம் செய்கிறார். அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ மந்திரம் செய்வனே பிசாசு போராட்டம், எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ இருக்கலாம். அதை பத்தி நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இஸ்ரேலுக்கு யுத்தம் செஞ்ச கத்தர் நம்முடைய தேவன் தானே. உங்களுக்கு எனக்கு யுத்தம் செய்வாரா செய்ய மாட்டாரா, கட்டாயம் செய்வாரு. இன்னொரு அந்த வசனமா,
1: அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார்.
0: அப்ப நமக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? எந்த மந்திரத்தையும் பார்த்து பயப்பட வேண்டாம், எந்த பிசாசை பார்த்து பயப்பட வேண்டாம், எந்த கட்டுகளை பார்த்து பயப்பட வேண்டாம், எந்த இதையும் நம்ம வந்து அதை பார்த்து பயப்படணும். நம்ம கர்த்தராகி தேவன் நினைச்சவர் கட்டாயம் நமக்காக யுத்தம் செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார். நம்ம சோர்ந்து போக வேண்டாம், எதை பார்த்து நம்ம சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா இஸ்ரேல் மக்கள் செய்தது என்ன செஞ்சாங்க பாருங்க, யாத்திரா புஸ்தகம் 14:10 வசனம்.
1: அப்பொழுது இஸ்ரவேல் புத்திர கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள்.
0: பாத்தீங்களா, அவங்க என்ன செஞ்சாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கூப்பிட எதை குறிக்குது, ஜபம் பண்றதை குறிக்குது. அவங்க என்ன செஞ்சாங்க, இஸ்ரேல் புத்திரர் என்ன செஞ்சாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கூப்பிட எதை குறிக்குது, ஜபம் பண்றதை குறிக்குது. அவங்க என்ன செஞ்சாங்க, இயேசு நோக்கி ஜபம் பண்ணாங்க. ஜபம் பண்ணதுனாலதான் கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் செய்தார். நம்மளும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ண வேண்டும். நம்ம இது வரைக்கும் நம்ம எவ்வளவு நேரம் ஜெபிச்சிருக்கோம், கொஞ்ச நேரம், ஒரு மணி நேரம், 2 மணி நேரம் ஜெபிச்சிருக்கோம். இப்ப நம்ம கடைசி நாட்கள் வாழ்ற நம்ம என்ன செய்யணும், ஆண்ட பரிசுத்த பவுல் எழுதுறாரு, என்ன எழுதுறாரு, இடம் விடாம ஜெபம் பண்ணுங்க. எப்பெல்லாம் ஜெபம் பண்ணணுமா, இடமே விடக்கூடாது, அப்படித்தானே சொல்லி இருக்கிறாரு. நம்ம ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நமக்காய் யுத்த கட்டாயம் செய்வார். எந்த பிசாசு நம்மளை மேற்கொள்ளவே முடியாது, எந்த சத்துரு நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. மனிதர் மூலமா எந்த சத்துரு வந்தாலும் நம்ம ஒண்ணுமே மேற்கொள்ள முடியாது. நம்மள அவரை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம எப்போதும் ஜெபம் பண்ணணும். அதுதான் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. எரேமியன் புஸ்தகம் 33:3 வசனம்.
1: என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து
0: நீ அறியாததும்
1: உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்,
0: பெரிய காரியங்களை நீ அறிவிப்பேன். பாத்தீங்களா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து என்ன, நீ அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன் சொல்லுறாரு. அப்ப நம்ம அவரை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு உத்தரவு கொடுக்கிறார். அது மாத்திர இல்ல, நமக்கு அறியாத காரியம் தெரியாதெல்லாம் நமக்கு எடுத்துறாரா, நமக்கு அறிவிக்கிறார். அது எதை குறிக்கிறது, நமக்கு எல்லாமே இந்த உலகத்துல என்ன நடக்குது எல்லாமே நமக்கு தீர்க்க தரிசனம் தரிசனத்து மூலமா உங்களுக்கு சொல்லி தருவாரு. ஆனா நம்ம என்ன செய்ய, அவரை நோக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் கூப்பிடணும். அதான் நம்ம செபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் மத்தில பிந்திலாம் செபிச்சா 2 மணி நேரம் 3 மணி நேரம் செபிக்கலாம். இப்ப எல்லாம் அவ்வளவு நேரம் பத்தாது. இப்ப என்ன சொல்றாரு கர்த்தர், பரிசுத்த பவுல் என்ன எழுதியிருக்கிறாரு, கொலோசியர் புத்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
0: என்ன செய்யணுமா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. சரி, பரிசுத்த பவுல் தான் சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு, லூக்கான் சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா 18:1
1: சோர்ந்து போகாமல்,
0: சோர்ந்து பிசாசு கொண்டு வர, அதான் ஆண்டு சொல்லிட்டாரு, சோர்ந்து போகாம
1: எப்பொழுதும் ஜெபம் பண்ண,
0: எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்வு நிறைய உலகத்துல பிசாசு எத்தனையோ விதத்தில் பிசாசு கொண்டு வர சோர்வு. அதங்க சொல்ற சோர்ந்து போகாம என்ன செய்யுங்க, எப்போதும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணணும். அவரை நோக்கி கூப்பிட்டாங்க, இஸ்ரேல் மக்களை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு யுத்தம் எகித்தேர் பார்த்தாங்க, சொல்றாங்க நம்ம இஸ்ரேல் மக்கள் விட்டு என்ன செஞ்சிடலாம், ஓடி போவாங்க, கத்துற அவங்களுக்காக யுத்தம் செய்ய. யார் பார்த்தா? எதிரியா இருக்கிற எகித்து மக்கள் பார்த்தாங்க. அருமையானவர்களே, நீங்கள் நானும் செபிக்க ஆரம்பிக்க வேண்டும், செப அதிகமாக செபிக்க வேண்டும், கர்த்தரோடு நம்ம ஒவ்வொரு நாளும் நெருங்கி செபிக்க வேண்டும், நம்ம ஆண்டவரை இணைந்து வாழ வேண்டும். அப்ப நமக்கு நமக்கு எந்த மந்திரமும் எந்த செய்வனே நமக்கு ரோதம் எந்த சனை எழுந்தினாலும் நம்மள என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே நம்மள மேற்கொள்ளவே முடியாது. அதுதான் இங்க சொல்றாரு சங்கீத புஸ்தகம் 88:1.
1: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
0: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்.
0: உம்மை நோக்கி கூப்பிடுறேன், இரவும் கூப்பிட வேண்டும், பகலும் கூப்பிட வேண்டும். நேத்தானங்க செவிச்சிருக்கோம், நேத்து புல்லா செவிச்சிருக்கோங்க, இன்னைக்கு ஒரு நாள் கிரெஸ்ட் எடுக்கலாம், அப்படி இல்ல. இரவும் கூப்பிட வேண்டும், பகலும் கூப்பிட வேண்டும். நம்ம அவரை நோக்கி செவிக்க வேண்டும், அவரை நோக்கி நம்ம அன்றாடிக்கு இஞ்சணும். ஆண்டவரே, எப்படியாவது என் தேச ரட்சிக்க பண்ணும், என் தேச சனங்களை மணந்திருமணும், எங்க பக்கத்துட்டு மக்கள் மணந்திருமணும், என் குடும்பத்தின் சனங்கள் மணந்திருமணும், உறவினர் மறந்திருமணும், என் சனத்து என் சொந்தக்காரங்க எத்தனை பேர் ரட்சிக்கப்படலாம், ஆண்டவரே அவங்களுக்காக நான் செவிக்கணும் சொல்லி இரவும் பகல் நம்ம கூப்பிட வேண்டும். நம்ம அரசாங்கத்துக்காக செவிக்க வேண்டும், ராஜாக்களுக்காக செவிக்க வேண்டும். கர்த்தருடைய வேதம் அப்படிதான் சொல்லுது, ராஜாக்களுக்காக நம்ம செவிக்கணும், ஒவ்வொரு நாளும் செபிக்கிறவங்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. செபிக்கணும், ஒவ்வொரு நாளும் செபிக்கணும், போராடி செபிக்கணும். எப்படி செபிக்கணுமா பாருங்க, 145:18.
1: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
1: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
1: கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார்.
0: கர்த்தர் எப்படி இருக்கிறார், உண்மையா அவரை நோக்கி கூப்பிடும் போது எங்க இருக்கிறாரு, சமீமா இருக்க, நம்ம பக்கத்துல தான் இருக்காரு. நம்ம உண்மையாய் கூப்பிட்டா நமக்கு சமீமா இருக்கிறாரு. இஸ்ரேல் மக்கள் கூப்பிட்டாங்க, இஸ்ரேல் மக்கள் கர்த்தர் இறங்கினார். எகித்தர்லாம் சொல்றாங்க, இல்ல இல்ல நம்ம என்ன செய்யக்கூடாது, இஸ்ரேல் மக்களோட யுத்தம் செய்யக்கூடாது, கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் செய்யறான்னு சொல்லி எல்லாம் பயந்து ஓடினாங்க. வாசிங்க, இப்ப வாசிக்க கேட்கலாமா, யாத்திரா புஸ்தகம் 14:25.
1: அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று, எகிப்திற்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று என்ன செய்றாரா, எகிப்துக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார். அதே போல அருமையானவர், ஆம் அருமையானவர், கர்த்தர் நமக்கு துணை நிற்பார். நம்ம அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். காரணம், இஸ்ரேல் மக்கள் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டாங்க, நம்ம இரவும் பகலும் செபிக்க வேண்டும். இரவும் பகல் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிட வேண்டும். அது மாத்திரல, அவரை நோக்கி என்ன செய்யணும், சோர்ந்து போகாம எப்போதும் அவரை நோக்கி நம்ம செபித்துக் கொண்டே இருப்போமானா கர்த்தருங்க துணை நிற்பார். துணை நின்று என்ன செய்வார், நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. முத பத்த யாருக்கு தேவன் துணை இருந்தாரு, இஸ்ரேல் மக்களுக்கு இல்லையா, துணை நின்று அவங்களுக்காக என்ன செஞ்சாரு, எகிப்து மக்களோட கர்த்தர் என்ன செஞ்சாரு, யுத்தம் பண்ணினார். இஸ்ரேல் மக்களை பார்த்து அவங்க பயந்து போடுறாங்க, ஐயோ வேண்டா, இஸ்ரேல் மக்களுக்கு கர்த்தர் துணை நின்று அவங்களுக்காக நம்மோட யுத்தம் செய்யறேன்னு சொல்லி எகிப்து மக்களை என்ன செஞ்சிட்டாங்க, பயந்து ஓடி போனாங்க. இரண்டாவதாக கர்த்தர் யாருக்கு துணை நின்றாராம் பாருங்க, யாத்திரா புஸ்தகம் 18:4.
1: என் பிதாவின் தேவன்,
0: என் பிதாவின் தேவன்
1: எனக்கு துணை நின்று,
0: எனக்கு துணை நின்று
1: பார்வோனின் பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார்.
0: பாத்தீங்க, இங்க இது சொல்றது யாரு, மோசே சொல்றாரு, கர்த்தர் எனக்கு துணை நின்று, என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று என்ன செய்றாரா, பார்வோன் பட்டயத்துக்கு
1: என்னை
0: தப்புவித்தார். மோசைக்கு கர்த்தர் இரண்டாவது துணை நிற்கிறார், மத இஸ்ரேல் மக்களுக்கு கர்த்தர் துணை நின்றாரு, இரண்டாவது யாருக்கு துணை நிற்கிறார், மோசைக்கு துணை நிற்கிறார். மோசைக்கு துணை நின்று என்ன செய்ய, எனக்கு துணை நின்று பார்வன் பட்டயத்துக்கு என்ன தப்புவித்தார். அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் கட்டாயம் துணை நிற்பார். மோசைக்கு துணை நின்று பார்வன் பட்டயத்திற்கு தப்புவிச்ச தேவன், நம்மளுக்கு எத்தனை பட்டயம் விரோதம் வந்தாலும், ஒரு வேளைக்கு உங்களுக்கு எத்தனையோ எதிர்ப்பு இருக்கலாம், உங்களுக்கு விரோதமா எத்தனையோ போன் வந்து உங்களை மிரட்டல் கடியில வந்திருக்கலாம், பத்திர பயப்படாதீங்க. உங்களுக்கு எல்லா நேரத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று என்ன செய்வாரு, உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா ஆயுதமும் வாய்க்காதபடி தேவன் கிருபை செய்வார். நமக்கு துணை நிற்கிற தேவன் வானாதி வானவர், வானம் கொள்ள நம்மளை படைச்சவர், தாயின் கற்பத்தில் நம்மளை உருவாக்குற தேவன், அவர் தான் உங்களுக்கு துணை நிற்க போற. எதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. எந்த பிசாசை பார்த்து பயப்படாதீங்க, எந்த மந்திரத்தை பார்த்து பயப்படாதீங்க, எந்த கட்டுகளை பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று எல்லா பட்டயங்களுக்கும் தப்பு வச்ச தேவன், இப்ப எப்படி மோசே பார்வோனுடைய பட்டயங்களுக்கு தப்பு வச்சாரோ அதே போல உங்களையும் தப்பு வைக்கிறார், வல்லவராக இருக்கிறார். கலங்காதீங்க, கலங்கே வேண்டாம், கர்த்தர் உங்க கூட இருப்பார். அது மாத்திர இல்ல, கர்த்தர் மோசையோட எப்படி பேசினாரா, முகமுகமாய் பேசினாராம். யாத்திரா புஸ்தகம் 33:11
1: ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல,
0: ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல
1: கர்த்தர் மோசையுடைய முகமுகமாய் பேசினார்.
0: கர்த்தர் மோசையோட எப்படி பேசினாரா, முகமுகமாய். சிநேகிதன் செய்வாங்க, ஒருத்தர் முகத்தை பார்த்து ஒருத்தர் முகத்தை பார்த்து பேசுவாங்க இல்லையா, அதே போலதான் நீங்களும் அப்படித்தானே செய்வீங்க. உங்க ஃப்ரெண்டுகளை பேசுனா அவங்க முகத்தை நீங்க பாப்பீங்க, அவங்க உங்க முகத்தை பார்ப்பாங்க. அதே போலதான் கர்த்தராகி தேவன் நினைச்சார், மோசையோட முகமுகமாய் பேசினாராம். அந்த தேவன் தான் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன், நம்முடைய தேவன். நம்ம கலங்க வேண்டாம். அந்த தேவன் நமக்கு எப்பயுமே நமக்கு எப்படி இருக்கிறாரு, துணை நிற்கிற தேவன், முகமுகமாய் பேசுற தேவன் தான் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன், நம்முடைய தேவன். நம்முடைய பேசுவாரா பேச மாட்டாரா, கட்டாயம் பேசுவார். அவர் பேசுகிற தெய்வம், கட்டாயம் பேசுவார். கலங்காதீங்க, உங்க கண்ணீர்லாம் கத்திர சொல்லுங்க, உங்க பிரச்சனைகளை அவற்றை சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் அவற்றை சொல்லுங்க. எண்ணாகம புஸ்தகம் 12:7
1: என் தாசனாகிய மோசேயோ,
0: என் தாசனாக மோசேயோ
1: அப்படிப்பட்டவன் அல்ல,
0: அப்படிப்பட்டவன் அல்ல,
1: என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன்.
0: அவர் எப்படி இருந்தார் மோசே, எப்படி இருந்தாரா, வீட்டு எங்கும் உண்மையுள்ளதா இருந்திருக்கிறார். நம்ம தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். முத அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் தேவன் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது மோசே எப்படி உண்மையுள்ளவரா இருந்தாரோ அதே போல நம்மளும் அவரா, நம்மளை இந்த உலகத்துல உண்டாக்கி தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கி இந்த உலகத்துல நம்மளை அனுப்பி வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் உண்மையா இருக்க வேண்டும் தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்மளோட ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே மோசே உம்முடைய பார்வைக்கு உண்மையுள்ளவரா இருந்தாரு, என்னை மாற்றுங்க ஆண்டவர், எனக்கு நான் உண்மையுள்ளவர் வாழ வாஞ்சிக்கிற ஆண்டவரே, எனக்கு உண்மையா தாரும், நான் உண்மையா மாறுறேன், உங்க கடங்களை ஒப்பு கொடுக்கிறாப்பா. இந்த லெந்து காலங்களில ஆண்டவரே நான் உண்மையா இருக்கேன், அர்ப்பணிக்கிற ஆண்டவரே என்னை மாற்றும் சொல்லி நம்ம ஒருவரும் கேட்க வேண்டும். மோசே உண்மையுள்ளவரா இருந்தார். மோசையோட தேவன் ஒரு சிநேகிதனை போல முகமுகமாய் பேசினார். காரணம் அவர் எப்படிப்பட்டவரா இருந்தார், மோசே உண்மையுள்ளவரா இருந்தார். நம்மளும் உண்மையுள்ளவரா இருக்க வேண்டும். மோசைக்கு தேவன் கூட இருந்து பார்வோன் பட்டயத்துக்கு என்ன செஞ்சாரா, தப்பு வீத்தார்.
1: என் பிதாவின் தேவன்,
0: என் பிதாவின் தேவன்
1: எனக்கு துணை நின்று,
0: எனக்கு துணை நின்று
1: பார்வோனின் பட்டயத்திற்கு என்னை தப்பு வீத்தார்.
0: பார்வோன் பட்டயத்துக்கு என்ன செஞ்சாரா, மோசைய தப்பு வச்சார். அது மாத்திரல, அவர் என்ன செய்யறார், முகமுகமா ஒரு சிநேகிதனோடு பேசுற போல அவர் என்ன பண்ணார், தேவனாய் கேத்த முகமுகமா பேசினார். அப்ப உங்க கூடயும் பேசுவார், என்னோடையும் பேசுவார். ஆனா மோசை வாழ்க்கையில் என்ன இருந்தது, உண்மையுள்ளவரா இருந்தாரா. நம்ம வாழ்க்கையில் உண்மையுள்ளவரா இருக்கணும். கத்துட்டு கேப்போம், ஆண்டவரே என்னை உண்மையுள்ளவராய் மாற்றும் ஆண்டவரே, ஒரே வாழ்க்கை ஏசப்பா, நம்ம காலங்கள் எவ்வளவோ கழிஞ்சிச்சு ஏசப்பா, என்னை உண்மையுள்ளவராய் மாற்றும் ஆண்டவரே, உண்மையுள்ளவராய் என்னை மாற்றும் சொல்லி நம்ம கேட்கணும். ஏன் உண்மையுள்ளவரா, நமக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 28:20
1: உண்மையுள்ள மனுஷன்,
0: உண்மையுள்ள மனுஷன்
1: பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்,
0: பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில உண்மையா இருந்தா என்ன செய்யுமா, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவோம். அப்ப நம்ம ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே என்னை உண்மையுள்ளவராய் மாற்றும். மத்திய இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் துணை நின்றாரு. அவங்க என்ன செஞ்சாங்க, இஸ்ரேல் தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. நம்மளும் கூப்பிடணும், இரவுகளும் கூப்பிடணும், சோர்ந்து போகாம கூப்பிடணும், இடைவிடாம கூப்பிடணும். கத்துட்டு எப்போது நம்ம கூப்பிட வேண்டும், உண்மையாய் கூப்பிட வேண்டும். இரண்டாவது பார்த்தோம், மாசம் என்ன செஞ்சாரா, மாசம் எப்படி இருந்தாரு, உண்மையுள்ளாரா இருந்தார். நம்மள வாழ்க்கையில உண்மையுள்ளாரா இருக்கணும். உண்மையில இருந்த தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாரு, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீதிமொழிகள் 28:20 உண்மையில ஒரு கர்த்தர் எப்படி கொடுக்கிறாரா, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்க போறார். இந்த வசதி மக்களுக்கு நிச்சயமா உண்மையுள்ளவர்களாய் மாற்ற போறார். உங்கள் வாழ்க்கையிலும் பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்க போகிறார். என்னென்ன ஆசீர்வாதத்துக்காக நீ விரும்பி இருக்கணும், அத்தனை ஆசீர்வாதத்தையும் தேவன் தரப்போறார். கர்த்தர் இஸ்ரேல் ஆசீர்வாதம்தான் கர்த்தருக்கு பிரியும். நீ உங்களை எண்ணி ஆசீர்வாதம்தான் கர்த்தருக்கு பிரியும். எண்ணாகம் புஸ்தகம் 24:1
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே,
0: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே
1: கர்த்தருக்கு பிரியம்,
0: கர்த்தர் பிரியம். நம்மளே தான் ஆண்டவர் இப்ப என்ன மாத்திட்டு, நம்மள இஸ்ரேல் மக்களா மாத்தி விட்டார். நம்மள ஆசீர்வாதம் கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருடைய ஆசீர்வாதமா. நீதிமொழிகள் 10:22
1: கர்த்தரின் ஆசீர்வாதமே,
0: கர்த்தருடைய ஆசீர்வாதமே
1: ஐஸ்வர்யத்தை தரும்,
0: ஐஸ்வர்யத்தை தரும்.
1: அதனோட அவர் வேதனையை கூட்டார்.
0: அதோட கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, வேதனைய கூட்டவே மாட்டார். உங்களை ஆசீர்வாதம் கர்த்தர் பிரியும். உங்களுக்கு துணை நிக்கிற மாத்திரல, நம்ம உண்மையாளராய் மாறும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். முத கர்த்தர் யாருக்கு துணை நின்றாரு, முதல்ல இஸ்ரேல் மக்களுக்கு, ரெண்டாவது மோசைக்கு, மூன்றாவது யாரு கர்த்தர் துணை நிற்கிறார் பாருங்க. 40:17
1: நான் சிறுமையும் எளிமையுமானவன்,
0: நான் சிறுமையும் எளிமையுமானவன்,
1: கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார்,
0: கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார்,
1: தேவரீர் என் துணையும்,
0: தேவரீர் என் துணையும்,
1: என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர்,
0: என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறேன். பாத்தீங்களா, மூன்றாவது யாரு கர்த்தர் துணை இருக்கிறாரு, தாவீதுக்கு. அல்லேலூயா. மூணாவது யாருக்கு தேவன் துணை நிற்கிறாரு, தாவீதுக்கு. முதல் இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் துணை நின்றார், ரெண்டாவது மோசைக்கு துணை நின்றார், மூன்றாவது தாவீதுக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது யாருக்கு துணை நிற்கிறார், தாவீதுக்கு. தாவீது என்ன செஞ்சார் பாருங்க, 63:6-7
1: என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது,
0: என் படுக்கையின் மேல் உம்மை நினைக்கும் போது,
1: ராஜாமங்களில்
0: உம்மை தியானிக்கிறேன், உம்மை தியானிக்கிறேன்.
1: நீர் எனக்கு துணையா இருந்ததினால்,
0: நீர் எனக்கு துணையா இருந்ததினால்,
1: உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன்.
0: கர்த்தர் நம்ம துணையா என்ன செய்வோம், கர்த்தருடைய செட்டைகளின் நிழலில களி கூறுவோம். அவர் என்ன செஞ்சார், மூன்றாவது தாவீது என்ன செஞ்சாரா, ராஜாமங்களில கர்த்தரை பத்தி என்ன செஞ்சாரா, தியானித்துக் கொண்டிருந்தாரா. நம்ம பைபிள் வாசித்துட்டு என்ன செஞ்சோம், உடனே மூடிடுவோம். ஆனா தாவீது என்ன செஞ்சிருக்கா, அந்த வாசித்த வசனத்தெல்லாம் என்ன செஞ்சாரா, ராஜாமத்துல என்ன செஞ்சாரா, தியானித்துக் கொண்டிருந்தார். அருமையான சகோதரன் சகோதரிகளே, சபை மக்களே, நம்மளும் வாசிக்கிறோமா, தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறோமா தெரியல, தேவனுடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். தாவீது தேவனுடைய வசனத்தை தியானித்தார். அதனால்தான் சொல்றாரு, அவர் துணை நிற்கிறார் என்று சொல்லி. தேவனை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் துணை நிற்க வேண்டுமானால் முதல் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், இரண்டாவதாக நம்ம உண்மையுள்ள இருக்க வேண்டும், மூன்றாவதாக என்ன செய்யணும், வசனத்தை நம்ம தியானிக்கணும். ஒவ்வொரு நாளும் வசனத்தை தியானிச்சு கொண்டே இருக்க வேண்டும், வசனத்தை தியானிக்கணும். வாசிக்கிற மாத்திரம் நிறைய பேர் வாசிப்போம், பைபிள் வாசிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம், ஆனா தியானிக்கிறது ரொம்ப பேருக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். தாவி இருந்துச்சு ராஜாமங்களில் கர்த்தர் என்ன, கர்த்தரை நோக்கி அவர் என்ன செஞ்சாரா, தியானித்துக் கொண்டே வாசிக்கலாம். இன்னொரு கருத்து கேட்கலாம்,
1: என் படுக்கையின் மேல்,
0: என் படுக்கையின் மேல்
1: நான் உம்மை நினைக்கும் போது,
0: நான் படுக்கையில் நான் உம்மை நினைக்கும் போது,
1: ராஜாமங்களில்,
0: ராஜாமங்களில்
1: உம்மை தியானிக்கிறேன்,
0: உம்மை தியானிக்கிறேன். பாத்தீங்களா, நம்மளும் எப்பெல்லாம் முழிப்போர்வ என்னெல்லாம் செய்வோம், அப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து பத்தி தியானிக்க வேண்டும், சிலுவை பத்தி தியானிக்க வேண்டும். உங்களுக்காக எனக்காக தான் கர்த்தர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கைகள் ஆடி கால்கள் ஆடி அவர் பட்ட பாடுகளை, எனக்காய் உங்களுக்காய் பட்ட பாடுகள் நினைத்துமே தியானிக்க வேண்டும். அருமையானவர்களே, ஒவ்வொரு நிமிஷம் தியானிக்க வேண்டும். தியானிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம வாழ்க்கையிலையும், கர்த்தர் நிச்சயமா நமக்கு எப்படி இருப்பார், கட்டாயம் துணை நிற்பார். வாசிப்ப பைபிள் எல்லாருமே வசனத்தை தியானிக்கணும். எப்பெல்லாம் அவர் நினைக்கிறோமோ அப்பெல்லாம் வசனத்தை தியானித்து ஆண்டவரோடு நம்ம இருக்கணும். அல்லேலூயா. இஸ்ரேல் மக்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. மோசே என்ன செஞ்சாரு, உண்மை உள்ளவரா இருந்தார். மூன்றாவது தாவீது என்ன செஞ்சாரு, வசனத்தை
1: இனிதா
0: இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அவரின் வசனத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம வாசித்து தியானிக்கும் போது இனிதா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, 119:97
1: உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்,
0: உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்,
1: நாள் முழுதும் அது என் தியானம்.
0: பாத்தீங்களா, நாள் முழுதும் அதுதான் என்னுடைய தியானம். பாத்தீங்களா, வேதத்தில் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், அது நாள் முழுதும் என்னுடைய தியானம். நம்ம எப்படி இருக்காரு மியானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாக்கலாமா, இந்த எந்த காலத்தை கத்து நம்ம கொடுத்திருக்கிறார், நம்ம வாழ்க்கை சிந்தித்து பார்க்கறதுதான் தேவனை கர்த்தர் நாளை கொடுத்திருக்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம், இஸ்ரேல் மக்கள் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டாங்க, மோசே உண்மையுள்ளவரா இருந்தாரு. தாவீது என்ன செஞ்சாரு, என்ன செஞ்சாரு, தேவனோட வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்தார், தேவனை பற்றி தியானித்துக் கொண்டே இருந்தார். அவர் சொல்ற நாள் முழுது எனக்கு வசனம் தான் தியானம், வசந்தா எனக்கு தியானம். நிறைய பேர் பைபிள் வாசிக்கிற இல்லைன்னு இல்ல, சரிய பேர் என்ன சொல்லுவேன், இந்த கேலண்டர்ல ஒரு வசனம் இருக்கும்ல, அதை வாசிட்டு போயிருவோம். ஐயோ நீ வேலை ஸ்தலத்துல ஏதாவது பிரச்சனையா இருக்கு, எனக்கு என்ன வசந்தா இருக்குது பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிட்டு போயிருவோம். சில பேர் பைபிள் வாசிப்போம், தியானிக்கிறோமான்னு சரியில்ல. நம்ம தியானிக்கணும், கத்துட்ட ஒரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே வசனத்தை தியானிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாரும், உண்மை பற்றி தியானிக்கணும், கல்வாரி அன்பை பற்றி தியானிக்கணும். ஆண்டவரே எனக்காகத்தான அந்த கடை அடைந்தீங்க, எனக்காகத்தான ரத்தத்தை சிந்தினீங்களே, ஒரு சுற்று ரத்தம் கூட வைக்கலையப்பா, எனக்காகத்தான ஆண்டவரே உங்க ரத்தை நீ கழுவுணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும். வேதத்து மேல வாஞ்சி வரணும், வேதத்து மேல தாகம் வரணும், வேதத்து மேல வாஞ்ச தாகம் இருக்கணும். சொல்றாரு பாருங்க, ஒன்னு பேதுரு ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம்,
1: நீங்கள் வளரும்படி,
0: நீ வளரும்படி
1: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல,
0: நீங்க புதிதாய் வளர்ந்த குழந்தைகளை போல,
1: திருவசனமாகிய,
0: திருவசனமாகிய
1: கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல்,
0: கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல்
1: வாஞ்சையாயிருங்கள்,
0: வாஞ்சையாயிருங்கள். நம்ம கர்த்தருக்குள் வளரணும்னு சொன்னா திருவசனமாகிய கலங்கமில்லாத வசனத்துல என்ன எப்படி இருக்கணுமா, வாஞ்சையா இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாள் வளர வேண்டும். சரீரம் சரீரம் வளர்றது உண்மைதான், ஆசீர்வாதத்துல வளர்ற உண்மைதான். ஆனா உங்களுடைய ஆத்மா, என்னுடைய ஆத்மா, நம்ம ஒவ்வொருடைய ஆத்மா வளர வேண்டும் சொன்னா என்ன செய்யணும், கலங்கமில்லாத ஞானப்பழமை தேவ வசனத்து மேல எப்படி இருக்கணும், வாஞ்சியா இருந்தா தான் நம்ம ஆத்மா வளரும், நம்ம ஆவி வளரும், அப்பதான் பரலோ ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். நம்ம உலக பிரகாரமா வளரணும், ஐயா அவங்க நாளுக்கு நாள் மிந்தினாங்களா, அப்படி கஷ்டப்பட்டாங்க, இன்னைக்கு நான் நல்லா இருக்கோம் அப்படின்றோம். நம்ம சரீர வளர்னா எத்தனையோ டாடிக்கே என்னென்னமோ நம்ம சாப்பிட்றோம். ஆனா நீங்கள் நானும் வளர ஆவிக்குரிய காரியத்தில் வளரணும், என்ன செய்ய வேண்டும், இன்னொரு வாசிக்கலாம், ஒன்னு பேத்திர ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம்,
1: நீங்கள் வளரும்படி,
0: நீங்க வளரும்படி
1: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல,
0: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல,
1: திருவசனமாகிய கலங்கம் இல்லாத,
0: திருவசனமாகிய கலங்கம் இல்லாத
1: ஞான பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள்.
0: பாத்தீங்களா, வளரணும் என்ன செய்யணும், திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞான பாலாகிய தேவ வசனத்து மேல எப்படி இருக்கணும், வாஞ்ச உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஒரு வசனம் கூட மறந்து போக கூடாது, நீங்க வளரணும், இந்த ஆத்மத்துல வளரணும், உங்க ஆத்மா வளரணும், உங்க ஆவி வளரணும், கத்திற்குள்ள வளரணும் அப்படின்னு சொன்னா திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலாகிய தேவனுடைய வசனத்து மேல எப்படி இருக்கு, நம்ம வாஞ்சா இருக்கணும், தாகமா இருக்கணும், பசியா இருக்கு, எப்ப வசனம் வச்சுக்கணும், எப்ப ஆண்டு தியானிக்கணுமே சொல்லி இந்த வசனத்து மேல் வாஞ்சா இருந்தீங்கன்னா கத்தர் உங்களை நிச்சயம் உங்களுக்கு துணை இருப்பார். அல்லேலூயா. தாவீது அப்படித்தான் வசனத்தை தியானித்தார், தேவன் அவருக்கு துணை நின்றார். முதல் இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் துணை நின்றார், இரண்டாவது மோசைக்கு துணை நின்றார், மூன்றாவது தாவீதுக்கு துணை நின்றார், நாலாவது பக்தனுக்கு கர்த்தர் துணை நின்று பார்ப்போம். ரெண்டு தீமோத்தேயு புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனம் பதினேழாவது வசனம்,
1: நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில்,
0: நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில்,
1: ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை,
0: ஒருவன் என்னோடு கூட இருக்கவில்லை,
1: எல்லாரும் என்னை கைவிட்டார்கள்,
0: எல்லாரும் என்னை கைவிட்டார்கள்,
1: அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக,
0: அந்த குற்றம் அவர் மேல் சுமராதிருப்பதாக,
1: கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று,
0: கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று,
1: என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும்,
0: என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும்,
1: புறஜாதிகள் எல்லாரும் கேட்கிறதற்காகவும்,
0: புறஜாதிகள் எல்லாரும் கேட்கிறதுக்காகவும்,
1: என்னை பலப்படுத்தினார், சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன்,
0: சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். நான்காவது யாருக்கு துணை நின்றாரு, பரிசுத்த பவுலுக்கு. எதுக்காக சொன்னா, பிரசங்கம் நிறைவேறதுக்காக, தேவனை பற்றி மற்றவங்களுக்கு சொல்றதுக்காக கர்த்தர் என்ன செஞ்சாராம், பவுலுக்கு துணையா நின்றார். அல்லேலூயா. நம்மளும் என்ன செய்யறது, உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, முதல் இஸ்ரேல் மக்கள் துணை நின்றாரு, அவங்க கூப்பிட்டாங்க, ரெண்டாவது மோசைக்கு மோசை துணை நின்றார், அவர் உண்மையுள்ளவராக இருந்தார், மூன்றாவது தாவீதுக்கு துணை நின்றார், அவர் தாவீதை தியானிச்சு கொண்டே இருந்தார், நான்காவதாக யாருக்கு துணை இருக்கிறார், பரிசுத்த பவுலுக்கு. ஏன்னா பிரசங்கம் நிறைவேறதுக்காக கத்திரிச்சு, பிரசங்கம் நிறைவேறதுக்கும் புறஜாதி ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்றதுக்காக தேவன் என்ன செஞ்சாரு, பரிசுத்த பவுலோடு தேவன் துணை நின்றார். நம்மளும் கத்திரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும். கடைசி நாளில் வாழ்றாருமே ஆனவர்களே, இன்னொரு கிடந்த வசனம் வாசிக்கலாம், நல்லா கவனிச்சுக்கோங்க. வெண்டித்திமேத்தியம் 4:16-17.
1: நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று.
0: எதுக்கு பாரு, இனிமேல்தான் நீங்க நல்லா கவனிக்கணும். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று
1: என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காக,
0: அவளால பிரசங்கம் நிறைவேறதற்காக,
1: புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காக.
0: பிரசங்க என்னை
1: பலப்படுத்தினார்.
0: நம்மளும் கடைசி நாட்கள் வாழ்றோம், கடைசி நாளிலோட கடைசி வினாடியில வாழ்றோம். ஒவ்வொரு நாளும் நீங்க நியூஸ் எல்லாம் கேட்கும் போது கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் நடந்து கொண்டிருக்குது. ஆண்டவர் சொன்னார், ஆபா காலத்தில் எப்படி நடந்தோ அதே போல மனுஷகுமார் வரும் காலங்களிலோ நடக்கும் சொன்னார். அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கு. அருமையானவர்களே, இப்போ நம்ம கடைசி நாட்களை வாழ்ந்துட்டு இருக்கோம். கர்த்தர் பற்றி மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டும். எத்தனையோ பேரு சமாதி இல்லாம இருக்காங்க. அப்ப நம்ம என்ன சொல்லு, இயேசுவை நம்பி பாருங்க. நம்ம பெரிய பிரசங்கம் பண்ண அவசியம் இல்லை, இயேசுவை நம்பி பாருங்க. இயேசு உங்களை கைவிட மாட்டார். இயேசு உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு பாருங்க, கர்த்தர் கைவிட மாட்டார். இது நம்ம கட்டாயம் சொல்ல வேண்டும். நீங்க இப்படியாக இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லும் போது கர்த்தர் உங்களுக்கு எப்படி இருப்பாரு, துணையா இருப்பார். எப்படி பரிசுத்த பவுலுக்கு துணையா நின்றாரோ, பிரஜாதிகள் கேக்குறதுக்காக பிரசங்கம் பண்ணும் போது துணையா நின்றார். அதே போல நீங்களும் சொல்லணும், ஏங்க காலப்படுறீங்க, இயேசு கிட்டிருக்கிறாரு, அவர் உங்களை கைவிட மாட்டாருங்க, அவரை நம்பி பாருங்க. வியாதிஸ்தரை பாக்கீங்களா, கவலைப்படாதீங்க, இயேசு நம்ம வியாதி சுகமாக்கிரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பத்தி நம்ம சொல்ற வேண்டிய கடமை நம்முடைய கடமை. கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 4:2.
1: சமயம் வாய்த்தாலும்,
0: சமயம் வாய்த்தாலும்,
1: வாய்க்காவிட்டாலும்,
0: வாய்க்காவிட்டாலும்
1: ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுங்க.
0: சமயம் வாய்த்தாலும் சரி, வாய்க்காவிட்டாலும் சரி, ஜாக்கிரதை என்ன செய்யணும், திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. கர்த்தரை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும். யார் வேணும் இல்லைங்க, சுவிசேஷம் எதை குறிக்குது, இயேசு கிறிஸ்து குறிக்குது. அவரை பத்தி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும், இயேசு நம்புங்க, இயேசு நம்புங்க. இயேசு உங்க கண்ணீர் துடைப்பார், இயேசு உங்க கவலை மாத்துவார், உங்க வியாதி சுகமாக்க அவரால் முடியும். நீங்க அவர் நம்பி பாருங்க, அவர் உள்ளத்துல கூப்பிட்டு பாருங்க, கட்டாயம் உங்களுக்கு சுகம் தருவார்னு சொல்லி நீங்க யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்களுக்கு சொல்ல வேண்டும். எத்தனையோ பேர் இயேசு பத்தி தெரியாத எவ்வளவு பேர் இருக்காங்க, அது சொல்ல வேண்டிய கடமை, உங்களுடைய கடமை. கட்டாயம் நம்ம சொல்லணும், அல்லேலூயா, கட்டாயம் நம்ம சொல்லணும். ரோமருக்கு நிறுவோம், 15:21.
1: நான் மற்றொருனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு,
0: நான் மற்றவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு,
1: கிறிஸ்துவினுடைய நாமம்,
0: கிறிஸ்துவின் நாமம்
1: சொல்லப்பட்டிராத இடங்களில்,
0: சொல்லப்பட்டிராத இடங்களில்
1: சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன்.
0: சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். பாத்தீங்களா, மற்றவங்க தேவனை பத்தி அறியாத இடத்துல இயேசு நாமம், இயேசு பத்தி தான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து, இயேசு கும்பிடுங்க, இயேசு தேடுங்க, ஏசிட்ட வந்து பாருங்க, உங்களை கைவிட மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. அதான் பரிசுத்த பவுல் இங்கு சொல்றார், 1 கொரிந்தியர் 9:16.
1: சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும்,
0: சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும்,
1: மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை,
0: மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை,
1: அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது.
0: சுவிசேஷத்தை அறிவிக்கிற நம்ம ஒவ்வொரு நாள் விழுந்த கடமை. நம்மள இயேசுக்கு தெரிஞ்சு கொண்டார், நம்ம எங்கேயோ இருந்தோம் நம்மள தெரிஞ்சிட்டாரு. நம்ம ஒவ்வொருத்தரும் கர்த்தரை பத்தி சொல்ல வேண்டிய நம்ம மேல விழுந்த கடமை, இயேசு பத்தி நம்ம சொல்ல வேண்டும். அதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் யாரு, இயேசு கிறிஸ்து தான். அவரை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். பரிசுத்த பவுல் துணை நின்றார், என்ன எப்ப துணை நின்றாரு, ஊழியத்தை செய்யும் போது அவர் கர்த்தர் அவருக்கு துணை நின்றார். நம்மளும் கர்த்தரை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். ஏசாயின் புஸ்தகம் 61:1.
1: கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்,
0: மேல் இருக்கிறார்,
1: சிறுமைப்பட்டவர்களுக்கு,
0: சிறுமைப்பட்டவர்களுக்கு
1: சுவிசேஷத்தை அறிவிக்க,
0: சுவிசேஷத்தை அறிவிக்க
1: கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார்.
0: கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தரே ஆவியானவர், வேற யாரும் இல்ல, கர்த்தர் தான் ஆவியானவர். அவர் நாம பெற்றுக்கொள்ள வேண்டும், உள்ளத்துக்குள்ள பெற்றுக்கொள்ள வேண்டும், உள்ளத்துக்குள்ள இருதயத்துக்குள்ள பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்குள்ள பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வந்துட்டாருன்னா மற்றவங்களுக்கு நம்ம சொல்றது நம்ம அறியாம நமக்குள்ளத்துல பாற வரும், அவங்களை பார்த்தோன்னே மனது உருக்க வரும். கர்த்தரை பற்றி எல்லாருக்கும் சொல்லலாம். கர்த்தர் வேற யாருமே இல்ல, கர்த்தர் தான் ஆவியானவர். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3:17.
1: கர்த்தரே ஆவியானவர்.
0: கர்த்தர் யாரு? கர்த்தர் தான் பரிசுத்த ஆவியானவர். நம்ம யாருன்னு நினைக்க வேண்டாம், கர்த்தர் தான் பரிசுத்த ஆவியானவர்.
1: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ,
0: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ
1: அங்கே விடுதலையும் உண்டு.
0: கர்த்தருடைய ஆவியை நம்ம ஏற்றுக்கொள்ள, உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளத்துக்குள்ள எனக்குள்ள வரணும், எனக்குள்ள தங்கணும் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள விட்டோம்னா அவர் நமக்குள்ள இருக்கும்போது என்ன செய்யும்? சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல முடியும். வியாதிகளை கஷ்டப்படுறவங்களுக்கு, எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீர்ல கண்ணீரோடு இருக்காங்க, சமாதானம் இல்லாமல் இருப்பாங்க, எத்தனையோ குடும்பங்கள் குடிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இயேசு பற்றி நம்ம சொல்ல வேண்டும். சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் வேதம் சொல்லுது, நம்ம சொல்லும்போது அவங்க கட்டாயம் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. முதல் பார்த்தோம், யார் இஸ்ரேல் மக்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. ரெண்டாவது மோசைக்கு, மோசை என்ன செஞ்சாரு? உண்மையுள்ள இருந்தாரு, அவருக்கு துணை நின்றார். மூன்றாவது தாவீதுக்கு தேவன் துணை நின்றார், அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? வசனத்தை தியானிச்சார். நான்காவதாக பரிசுத்த பவுலுக்கு துணை நின்றார். ஏன்னா அவர் என்ன செஞ்சாரு? மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் பத்தி சொல்லிட்டு இருந்தார், புறஜாதி ஜனங்களுக்கு கர்த்தர் பத்தி சொன்னாரு. அதனால கர்த்தர் துணை இருந்தார். இப்ப நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுமா? இந்த லென்த் காலத்துல ஒரு தீர்மானம் பண்ணும். ஆண்டவரே, நானும் உடைய குளித்து செய்வாண்டவரு, உண்மைப்பட்டவர்களுக்கு உண்மை பற்றி சொல்லுவாண்டவரு, கண்ணீரோடு இருக்கிறவங்களுக்கு உண்மை பற்றி சொல்லுவாண்டவரு. எனக்கு நான் வேலை செய்யறதுல எத்தனையோ பேர் கண்ணீரோடு இருக்காங்க, நான் சொல்லாம விட்டுட்டப்பா, என்னை மன்னியும். அதை சொல்ற சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை என்ன செய்யணுமா? ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணணும். பிரசங்கம் இல்லை, கர்த்தரை பத்தி நம்ம சொல்லணும், இயேசு பத்தி நம்ம சொல்லணும். நான் சொல்றாண்டவர், என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி கர்த்தர் கர்த்தர் நம்ம அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுமா? அதான் சொல்லி பயப்படாது, நமக்கு துணை நிற்கிறேன். வாசித்து முடிச்சிடலாமா? ஏசாயின் புத்தகம் 41:13.
1: உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான்,
0: உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான்
1: உன் வலது கையை பிடித்து,
0: உன் வலது கையை பிடித்து
1: பயப்படாதே,
0: பயப்படாதே,
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன்,
0: நான் உனக்கு துணை இருக்கிறேன். பாத்தீங்க, மற்றவங்க யாராவது நம்ம கையை பிடிச்சு ஆறுதல் படுத்தணும்னா, ஐயோ அங்க சொன்ன வார்த்தை எனக்கு எவ்வளவு ஆறுதல், கையை பிடிச்சு பேசுறாங்க, என் கையை பிடிச்சு எனக்கு எவ்வளவு ஆறுதல் படுத்துறான்னு சொல்றோம். உங்களை என்னை உண்டாக்கிறவர் சொல்ல, உங்க கையை பிடித்து, வலது கையை பிடித்து பயப்பட நான் துணை நிற்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்மளுக்கு கட்டாயம் இந்த நாளிலிருந்து நம்ம அருமையான ஒவ்வொரு சபை மக்களுக்கும் கர்த்தர் துணையா இருப்பார். ஆனா ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் இஸ்ரேல் மக்களை போல அவங்களை கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். மோசை போல உண்மையுள்ள இருக்க வேண்டும். மூன்றாவது என்ன செய்யணும்? தாவீதை போல தேவனுடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். நான்காவதாக பரிசுத்த பவுலை போல ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தர் கர்த்தர் அர்ப்பணிப்போமா?
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோப் என்னும் பூச்சியே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரைஸ் அல்லாஹ். இந்த நாளில் கூட அன்புக்குரியவர்களே, நான்கு விதமான காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேசினார். இஸ்ரவேல் என்ற தன்னுடைய ஜனத்திற்கு கர்த்தர் துணையாக இருந்தார். காரணம், அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நாமும் கூட இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி பார்த்து கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் துணையாக இருப்பார். இரண்டாவது, மோசேக்கு கர்த்தர் துணையாக நின்று பார்வோனின் பட்டயத்திற்கு மோசையை தப்புவித்தார். அதற்கு காரணம், மோசே தன் வாழ்க்கையில் கர்த்தருடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவராக இருந்தார். நாம் கேட்போமா, ஆண்டவரே எனக்கும் உண்மையுள்ள ஒரு இருதயத்தை தாரும். ஆண்டவரே, எல்லாம் சிறு ஜபம் செய்து முடிக்க போகிறோம். ஆண்டவரே எனக்கு உண்மையை தாரும், உண்மை உள்ளவனாக என்னை மாற்றும். ராஜா, உண்மை உள்ளவளாக என்னை மாற்றும். ஐயா, எனக்கு நீர் துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்போமா? மூன்றாவதாக, தாவீதுக்கு கர்த்தர் துணை நின்றார். காரணம் என்ன? தாவீது இரவும் பகலும் கர்த்தருடைய வேதம்

செய்தார், படுக்கையில கூட கர்த்தரை அவர் தியானம் செய்தார். நம் கர்த்தருடைய வசனத்தை விருப்பத்தோடு வாஞ்சியோடு தியானிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். இறுதியாக ஊழியம் செய்த பரிசுத்த பவுலடிகளுக்கு ஆண்டவர் துணை நின்றார். பிரசங்கம் நிறைவேறுவதற்கு, சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு அவர் துணை நின்றார். இன்றைக்கு யாரெல்லாம் நம்மால் முடிந்த அளவுக்கு கர்த்தருடைய வசனத்தை வார்த்தையை ஜனங்களுக்கு எடுத்துச் செல்கிறோமோ கர்த்தர் நமக்கு நிச்சயம் துணையாக இருப்பார். இன்றைக்கு அர்ப்பணம் செய்வோமா? ஆண்டவரே, என்னால் முடிந்த அளவுக்கு உம்மை பற்றி கேள்விப்படாத ஜனங்களுக்கு, உம்மை பற்றி தெரியாத மக்களுக்கு நான் இருக்கின்ற சூழ்நிலையிலே உம்மை அறிவிக்க என்னை அர்ப்பணம் செய்கிறேன். ஆண்டவரே, யார் நமது காரியமாய் போவான் என்று சொல்லி கர்த்தருடைய இயக்க குரல் இன்றைக்கும் துணித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு நாம் சொல்லுவோமா, ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன், இதோ என்னை அனுப்பும் ஆண்டவரே, உம்மை பற்றி ஜனங்களுக்கு சகல சிருஷ்டிகளுக்கு உம்மை பற்றி அறிவிக்க என்னை அனுப்பும் ஆண்டவரே. அதை திறந்து எல்லாம் ஜெபிக்கலாமா? வேலை செய்து கொண்டே நான் உன்னை பற்றி சொல்கிறேன், படித்து கொண்டே நான் உன்னை பற்றி சொல்கிறேன், பகுதி நேரமாய் நான் உன் ஊழியத்தை செய்கிறேன், முழு நேரமாய் என்னை அர்ப்பணிக்கிறேன், அப்பா என்னை அதற்கு தகுதிப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம்.

எல்லாரும் படுவோம். தேங்க்யூ லார்ட். ஆமென். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே. ஆமென். ஆவியானவரே, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொன்னீர்கள். எங்கள் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவரே, இப்பொழுது நடுவில் இருக்கிறீர் ஐயா. இந்த சனங்களை தொடுவீரா, அன்பான திருச்சபையாரை தொடுவீரா. யாரெல்லாம் இப்ப எனக்கு நீ துணையை வர வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறார்கள் ஆண்டவரே.

0: கர்த்தருடைய வல்லமை நம் நடுவிலே இறங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுதுமாக எல்லாரும் இணைந்து நாம் கேட்க போறோம், ஆண்டவரே நீர் என்னை தொட வேண்டும் ராஜா. எல்லாம் கேட்கலாமா? உங்களுக்காக அருமையான சிஸ்டர்கள் ஜாம் பண்ண போறாங்க. தகப்பனே என்னை தொடும், எசப்பா என்னை ஆசீர்வதி என்று சொல்லி எல்லாரும் வாய் திறந்து நம்ம ஜாம் பண்ண போறோம். ஆண்டவராய் கர்த்தர் நம்மை தொட போகிறார்.
1: ஸ்தோத்திராண்டவரையுமே துதிக்கிறோம் தகப்பரையுமே. அக்கினி போடுங்க ஆண்டவரே, பரிசுத்தாமி அபிஷேகம் கர்த்தர் ஆவியானவர் ஆவியானவர் எங்க உண்டா விடுதலை உண்டு சொன்னீரே ராஜா. எல்லாரும் மேலே இப்படி வல்லமை இறங்கட்டும், அக்கினி மூடட்டும், தேவ பிரசனை மூடட்டும் ஆண்டவர். அபிஷேகத்தில் நிரப்புங்கப்பா நிரப்புங்க கர்த்தரே ஆவியானவர் எங்க உள்ளத்துல வர வேண்டும், எங்க உள்ளத்துக்குள்ள வர வேண்டும், எங்க உள்ளத்துல நீங்க தங்க வேண்டும் ஆண்டவர. அபிஷேகத்தில் நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க, தேவ கிருபையில நிரப்புங்கப்பா. மகிமையான காரியத்தை செய்யுங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. கண்ணீரை துடைங்க, கவலை மாற்றுங்க, பிரச்சனையெல்லாம் நீக்கிருங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆறாவது முடியாது பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். அவங்க கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க, ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமாய் ஐஸ்வர்ய தரும் சொன்னீரு, ஐஸ்வர்யத்தால் நிரப்பி பாதுகாத்து மக்கள் கடனடைக்கு இறக்கம் பாராட்டுங்க ஆண்டவர். நீயோ கடன் வாங்காம அநேக சாதியில் கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே. கடன் கொடுக்கத்தக்கதாக நீர் கிருபை தர முடியாய் செபிக்கிறோம். ஒவ்வொரு கவலைகள் சோர்வுகள் எல்லாவற்றையும் நீக்கிப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். சாவக்கட்டுகள் பாவக்கட்டுகள் வேதனைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் விடுதலையாக்குங்க ஆண்டவர. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவரஞ்சர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேசல இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா, வீடு இல்லாத மக்கள் வீடு தரணும், சொந்த வீடு தாங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு பேரை நீங்க வைத்திருக்க சீஃப் போஸ்டர் எழுதி கொள்ளுங்க ஆண்டவர. மகத்தான காரியத்தை செய்யுங்க, எங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்தீங்களே, கோடி கோடி நன்றி ஏசப்பா. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம், நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அருமை பிள்ளைகளை இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்து ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை இந்த இடத்துல செய்யத்தக்கதாகவும் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக நீர் அந்த நாளிலே உம்முடைய ஊழியத்தை வழிநடத்தி தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த மக்களையும் ஆண்டவரே இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்துக்கென்று ஆயத்தப்படும்படியாக இந்த நாளிலே குறித்த ஆலோசனையின்படி நீர் ஒவ்வொரு பிள்ளைகளின் மேல் உம்முடைய ஆவியானுடைய வழி நடத்தல் இறங்கி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமையாவும் உங்களுக்கு செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் இனிய நாமத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் பிதாவே,
3: ஆமென். அன்பானவர்களே, நம்முடைய ஊழியத்தை ஜபத்தாலும் பணத்தாலும் தாங்கி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் யாவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா?
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது, மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: அன்பானவர்களே, நமது இயேசுவின் கரம் ஊழியங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம் வாருங்கள். எங்களோடு இணைந்து இப்பொழுது ஜெபிப்பீர்களா?
1: ஸ்தோத்திரம் ஆண்டவர். தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான இயேசுங்கிற ஊழியர்களுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் ஏற்படுத்தின உமது ஊழியம் ஆண்டவரே, எங்கள் மனித எத்தனம் அல்ல, மனித சக்தி யுக்தி மனிதனுடைய ஞானம் அல்ல, நீர் கிருபையா ஏற்படுத்தின இந்த ஊழியத்தை இம்மட்டும் இந்த 34 ஆண்டுகள் கரம்பிடித்து நடத்தி வந்தீரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, இதற்கு மேலும் நடத்த என் தேவன் வல்லவராய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் கொடுத்த அருமையான அக்கா உங்களுக்காக ஸ்தோத்திரம். அவளுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல தீர்க்க ஆயுளையும் தந்து மகிமையாய் பயன்படுத்தும். அப்ப வாலிப பிரயத்தின் ஒரு பலத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக, மோசைக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, காலிபுக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, அக்கா வல்லமை இடைக்கட்டுவீராக, நல்ல சரீர ஆரோக்கியத்தை உண்டாக்குவீராக, வரங்களால் வல்லமை இன்னும் அதிகமாய் நிரப்புவீராக, அப்ப உலகத்தின் கடைசி எல்லை வரையும் கொண்டு செல்வீராக, உலகத்தின் எல்லை அப்பா பூச்சக்கத்தின் கடைசி வரைக்கும் அவர் எடுத்து செல்வீராக, மகிமையா அக்காவை பயன்படுத்துவீராக, உங்க ஜீவன் அவர்களுக்குள்ள இறங்குவதாக ஆண்டவரே. வசந்தி அக்காவையும் பலப்படுத்தும், அவர்களுக்கும் நல்ல சுகம் கொடுங்க, கால்களை பலப்படுத்தும், அவர்களை உலகத்தின் கடைசி பறிந்து எடுத்து செல்லுங்க ஆண்டவரே. நீர்தான் ஊழியத்தின் தலைவரப்பா, நீர்தான் எல்லாம் ஆண்டவரே. கடைசி பறியந்து நீர்தான் நடத்தணும், நீங்க தான் எல்லாமா இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் மூலம் நீங்க மகிமை அடையணும் அப்பா. இந்த வெள்ளிக்கிழம மாசத்துல பங்கு பெறுகிற உடைய பிள்ளைகள் எல்லாருடைய கண்ணீரை நேசு துடைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெள்ளிக்கிழம மாச கூட்டத்தை எழுப்புற என் தேவன் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் திரளான மக்களை கொண்டு வரும். சண்டே வர்ஷிப்ல கூட பெரிய காரியம் செய்யுங்க. புதிய புதிய மக்களை தாரும். வந்து கொண்டிருக்க மக்கள் உறுதியாய் உண்மையிலே அப்ப வழி போகாமல் நினைத்து நிற்கக்கூடிய ஒரு குருபையை தாரும். முடிவு நினைத்து நிற்கணும், அவள் கண்ணீர் துடைக்கப்படணும். இயேசுங்கரன் பத்திரிகை ஒழித்தின் மூலமாய் பெரிய அறுவடை கத்தை உண்டாக்கும். கோடிக்கணக்கான மக்கள் உன் பக்கம் ஈர்த்து கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, இதழ் மூலம் படிக்கிறவர்கள், நெட் மூலம் படிக்கிறவர்கள், ஆப்ஸ் மூலம் படிக்கிறவர்கள், அத்தனை குடும்பங்களை ரட்சிப்பின் பாத்திரையை மாற்றி சீர்வதிக்கணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். டிவி மூலமாய் வருகின்ற செய்திகளை கோடிக்கணக்கான மக்கள் கேட்கணும். அக்கா மூலம் 7 ஜெபங்கள் அனைவரும் விடுதலை பெறணும். அந்த வசனங்கள் அனைவரும் உள்ளத்தின் கண்கள் திறக்கணும். ஆண்டவரே, வல்லமையாக பயன்படுத்தும். இந்த டிவி ஊழியத்திற்கு எவ்வளவு தேவையப்பா. மாதந்தோறும் 2 லட்சம் ஆகிறது. அதன் பணத்தேவை சந்திப்பீராக ஆண்டவரே. பணத்தை தரக்கூடிய ஜனங்களை, காணிக்க தரக்கூடிய மக்களை எழுப்பிக் கொடுப்பீராக ஆண்டவரே. எழுப்புங்கப்பா. தங்கு தடையின்றி இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக ஏசப்பா குருவை கொடுங்க ஆண்டவரே. சண்டே கிளாஸ் ஊழியத்தில் சிறுவ சிறுமியர் மத்தியில் எழுப்புதலை உண்டாக்கும். டீச்சர்ஸ் வல்லமையை பயன்படுத்தும். குழந்தைகளை ஆசீர்வதிங்க. மருத்துவமனை ஊழியம் தடையெல்லாம் நடக்க அருள் தாரும். 6 ஜப கூட்டங்களில் ஒரு அசைவு உண்டு பண்ணும். அனிதினம் ஒரு 50 கூடி ஜபிக்கணும். காலை மதியம் ஈவினிங் நடக்கிற ஜப கூட்டங்கள் ஊழியர்களுக்காக 7 ஜபங்களை ஆசீர்வதிங்க. அதில் பங்கு பெற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் திரளான மக்கள் வந்து ஜபிக்க வாஞ்சி ஏசப்பா உருவாக்கி தாங்க ஆண்டவரே. அனிதின வாக்கு அநேகர் கேட்க தோண்டுங்க. அநேகர் மூலம் அசைக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. எஃப்எம் ரேடியோ அநேகர் கேட்டு ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. ஆஃப்லைன் ஆன்லைன் எஃப்எம் அநேகர் கேட்க கர்த்தர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. வெப் டிவி அநேகர் பார்த்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. எல்லாம் நாம் மகிழ பண்ணும். அவ்வளவுதான்ப்பா, வேற ஒண்ணும் இல்லை ஆண்டவரே. இயேசுங்கிற ஊழியங்களை பணத்தால் ஜபத்தால் பொருளாதாரத்தால் தாங்குற அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. டிவிக்கு பார்ட்னர்ஸை ஆசீர்வதிக்கணுமே ஆண்டவரே. மணியார் அனுப்புற குடும்பங்களை ஆசீர்வதிக்கணுமே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கத்தினர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் கரத்தோடு தொடர்பு கொண்ட அத்தனை ஜனங்கள் மீது கர்த்தரை கரம் இறங்கி வருவதாக. வாக்கு எடுத்து செல்லுங்க. எங்களை பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க. கிருபையிலே தாருமாண்டவரே, தேவையிலே சந்தித்தருளும் ஆண்டவரே. உடன் ஊழியர்களே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியம் உண்டாக்குங்கப்பா, சுகம் கொடுங்கப்பா. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கஷ்டங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாகனங்களை காத்துக்கொள்ளும், கம்ப்யூட்டர்ஸை காத்துக்கொள்ளும், ஒவ்வொரு பொருள்களை காத்துக்கொள்ளும். ரிப்பேர் ஆகக்கூடாது ஆண்டவரே. இயக்கிற பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஏசப்பா, நஷ்டங்கள் வரக்கூடாது ஆண்டவர். ஊழியங்களை எழுப்பது உண்டாகணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியத்தின் பொறுப்பையும் கர்த்தர் எடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு ஊழியர்கள் நிற்கக்கூடாது. உம்மால் ஆரம்பிக்கப்பட்ட எந்த ஊழியம் தடைப்படவே கூடாது ஆண்டவரே. அனுதின ஊழியங்கள் அக்காங்க போறங்க பெரிய காரியம் செய்யுங்க. போயிட்டு வராங்கப்பா, எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாகன ஓட்டுநர்களையும் மறைத்து செயலாற்றுங்கப்பா. எந்த விக்னங்கள் ஆபத்துகள் வரக்கூடாது ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா ஊழியத்தையும் கையில் இடுங்க. உங்க நாம ஒன்றே உயர்த்தப்படட்டும். நீங்க இப்படி செய்ய போவதற்காய் கோடான குடி சோத்து. யாரெல்லாம் வந்து இயேசுங்க ஊழியத்துக்காக ஜெபிக்கிறாரோ அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்கப்பா. காலை மதியம் ஈவினிங் ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியர்கள் பயிற்சி பெற்றுக் கொண்டு பிள்ளைகள் எல்லாம் ஒரு வல்லமையான ஊழியர்களா எழுமணும் நாங்க ஜெபிக்கிறோம். எழுப்புங்க, காத்துக்கொள்ளும். முழு ஜப கூட்டங்கள் தள்ளான மக்கள் கடந்து வந்து ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க செய்ய போவதற்காய் கோடான குடி சோத்திரம். நன்றி அப்பா. துதிகன மகிமெல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மை உண்டுகிற பிதாவே. ஹல்லேலூயா.

0: எபிரேயர் புஸ்தகம் 9:28
1: கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை
0: சுமந்து தீர்க்கும்படிக்கு
1: ஒரே தரம் பலியிடப்பட்டு
0: தமக்காக காத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கு
1: இரட்சிப்பை அருளும்படி
0: இரண்டாம் தரம்
1: பாவம் இல்லாமல் தரிசனமாவார்.
0: முதல் ஆண்டவராக இயேசுக்கு நம்ம செய்த பாவங்களுக்காக அவர் என்ன செய்யினார், இந்த 2000 வருஷத்துக்கு முன்பாக 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்மளுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக என்ன செய்யினாரு, பலியானாரு. அல்லேலூயா. என்னன்னு சொன்னா, நம்ம ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும்னு சொல்லித்தான் நமக்காக தான் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக கைகள் ஆணி கால்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டு முள்ளு முடிச்சு ஊட்டப்பட்டார். முதுமெல்லாம் அப்படியே உழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். எனக்காக, உங்களுக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காக. அவர் வந்து அந்த 33 வருஷம் உலகத்தில் வாழ்ந்தாரு. நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்படும் போது, ஆண்டவரே என் பாவங்களா மன்னிங்க, உங்க ரத்தத்தினால கழுவுங்க, நான் செய்த பாவங்களா மன்னிங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் என்ன செய்யணும், பாவத்தின் கட்டாயம் மன்னிப்பார். அல்லேலூயா. சின்ன வயசுல செய்த பாவங்கள், வாலி வயசுல செய்த பாவங்கள், இப்ப நம்ம ஒவ்வொரு வயசுலையும் செய்யற ஒவ்வொரு பாவங்களையும் மன்னிப்பார். அவர் ரத்தத்தினால கழுவப்படும், மனசத்தோடு கண்ணீரோடு செபிக்கும் போது நம்ம பாவத்தை கட்டாயம் மன்னிப்பார். ஆமா, முதலாவது என்ன செஞ்சாரு, பாவத்தை மன்னிக்கிறதுக்காக, பாவத்திலிருந்து விடுதலை பெறதுக்காக என்ன செய்ய, நமக்காக என்ன செஞ்சாரு, பலியிடப்பட்டார். ரெண்டாம் தரம் எப்படி வரப்படுறாரா, பாவம் இல்லாம தரிசனமாக. பாவம் இல்லாத இப்ப நமக்கு பாவம் இல்லாம வரப்படுறாரு. ராஜாதி ராஜாவா, கத்தாதி கத்தாவா, நியாயாதிபதியா வரப்போறாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும், அவர் வருகைக்கு நம்ம ஒவ்வொரு திரும்ப ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோட தாகத்தோட காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ரத்தத்தினால கழுவப்படணும். நம்ம இரவில் வருவாரோ, காலையிலயோ மாலையிலயோ நல்ல இரவிலையோ சேவலுக்கு ஒரு நேரத்திலே வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் எப்போ வருவாருன்னு தெரியாது, தெரியுமா யாருக்காச்சும், தெரியாது, குமாரனு கூட அறியாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்ப யாரு எப்போ வருவான்னு தெரியாது, நம்ம ஏக்கத்தோடு காத்திருக்க வேண்டும். நம்ம வீட்டில் யாராவது ஊருக்கு போயிட்டா என்ன செய்வோம், எப்போ வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்போட காத்திருப்போம். அதே போல நம்மளை அழைத்து செல்ல வரப்போறாரு. ஹலேலூயா. இந்த உலகத்துல அழைத்து கர்த்தராகிய தேவன் நம்மளை அழைத்து செல்லும் போது, இந்த உலகத்துல பாடுகள் நிந்தனைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் நீக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் அவர் மடியில் போய் நம்ம உட்காரப்போறோம். அதற்கு நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும். இந்த உலகம் நமக்கு எதுவுமே சொந்தம் இல்லை. உலகத்துல ஒண்ணுமே கொண்டு வந்ததும் இல்ல, ஒன்னா கொண்டு போற ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. பிறக்கும் போது ஒன்னும் கொண்டு வரல, அதே மாதிரி இறக்கும் போது ஒன்னும் கொண்டு போக முடியாது. அதனால ஆண்டவராக இயேசுக்கு வரப்போறாரு. அவர் வருகைக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டும். சரி, அவர் எப்ப வர்றாரு அப்ப பாத்துக்கலாம், அப்படி இருக்க கூடாது. எப்ப வர்றாரு நம்ம யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். அந்த ஆண்டவராக இயேசு சொல்ற முதலாவது நினைச்சிருப்பா, ஒரு தடவை பழியிட்ட எதுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக, நம்ம ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக ஒரு தடவை பழியிடப்பட்டார். ரெண்டாவது எப்படி வரப்போறாரு, பாவம் இல்லாம தரிசனமாக போறாரு. அப்ப அவரை சந்திக்க நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டிய, எப்போ வர்ற தெரியாது. ஒவ்வொரு நாள் நம்ம ஆயத்தத்தோடு இருக்கணும். இன்னைக்கு வந்தாலும் வரலாம், நாளைக்கு வந்தாலும் வரலாம், எப்போ வந்தாலும் வரலாம். நம்ம ஆயத்தத்தோட தகுதியோட கர்த்தரை சந்திக்க தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாடுகள் நிந்தனைகள் அவமானம் வரத்தான் செய்யறது. ஆனால் அதை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. பாவத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போய் நம்ம அப்படியே குழம்பிட்டோம்னா நம்ம என்ன செய்ய, ஆண்டு வருகைக்கு எதிர்பார்க்க முடியாது. இந்த சோர்வும் கவலையும் சோர்வும் துக்கமும் நம்மளை மேற்கொண்டோம். அதனால ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போக எப்போதும் சோமனுக்கு சோர்ந்து போகக்கூடாது. எப்பவுமே சோர்ந்து போகக்கூடாது. என்ன வந்தாலும் சரி சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாமல் எப்பவும் ஜெபிச்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா. அவர் வரும்போது நம்ம எப்படி இருப்போமா பாருங்க. 1 யோவான் 3:2
1: பிரியமானவர்களே,
0: பிரியமானவர்களே,
1: இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்,
0: இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்,
1: இனி எவ்விதமாய் இருப்போம் என்று,
0: இனி எவ்விதமாய் இருப்போம் என்று
1: இன்னும் வெளிப்படவில்லை,
0: இன்னும் வெளிப்படவில்லை.
1: ஆகிலும் அவர் வெளிப்படும் போது
0: அவர் இருக்கிற வண்ணமாகவே
1: நாம் அவரை தரிசிப்பதினால்,
0: அவரை நம்ம என்ன செய்வோம்,
1: தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
0: எப்படி இருப்பா, நம்ம அவருக்கு ஒப்பாயிருப்போம், அவரை போல இருப்போம். அல்லேலூயா. அப்பெல்லாம் எனக்கு நல்ல கண் பார்வை தெரியும், அவரை நான் பார்ப்பேன். அப்படியே உங்களுக்கு ஒரு காரியங்களை நீங்க நினைச்சு பார்க்கணும், அவருக்கு ஒப்பாயிருப்போம். அதுக்குத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டும். இயேசுக்கு எப்போ வருவாரு என்னன்னு யாருக்கும் தெரியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோட இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோட எதிர்பார்ப்போட இருக்க வேண்டும். எப்போ வருவார்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்திருக்க வேண்டும். நம்ம எதிர்பார்த்திருக்கணும் என்ன சொல்லி எப்படி இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் வேதமாய் சொல்லிரு பாருங்க. யாக்கோபின் புஸ்தகம் 5:7-8.
1: இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள்.
0: எப்படி இருக்கணுமா கர்த்தர் வருமளவும் எப்படி இருக்கணுமா? நீடிய பொறுமையாயிருங்கள்.
1: இதோ பயிரிடுகிறவன்
0: பூமியில் நற்பலனை அடைய வேண்டும் என்று
1: முன்மாரியும் பின்மாரியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான்.
0: எப்படி இருக்கணுமா நம்ம? நீடிய பொறுமையோடு. எப்போ
1: நீங்களும்
0: நீடிய பொறுமையோடு இருந்து
1: உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள்.
0: நீடிய பொறுமையோடு நினைச்சு இருதயங்களை சிறப்படுத்துங்க.
1: கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது.
0: நீடி பொறுமை. ஒவ்வொரு நாளும் சுத்திகரிச்சு கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கணும் நம் உள்ளத்தை. ஒவ்வொரு நாள் நாளுக்கு நாள் உள்ளங்கள் என்ன புதிதாக்கப்படணும். எப்பயோ நம்ம கழுவு போட்டோம், எப்பயோ நம்ம உள்ள தலைசி போட்டோம், அப்படியே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம் உள்ள தலைசி பார்க்க வேண்டும். பாருங்க, ஒரு நாள் நல்ல புடவை கட்டுறோம், அப்புறம் அந்த புடவை விட்டுட்டு அப்படியே சரி அழுக்காலையில் இதே இன்னைக்கு கட்டிக்கலாம், கட்ட மாட்டோம் தானே. அப்புறம் வேற புடவை கட்டுறோம், வேற ட்ரெஸ் மாத்துறோம். அதே போல நம்ம ஆண்டவராக இயேசுக்கு வருகைக்காக நினைச்சு ஒவ்வொரு நாளும் நீடி பொறுமையோடு என்ன செய்யணும்? ஆண்டு வருகைக்கு காத்திருக்கணும். நீடி பொறுமையோடு காத்திருக்கணும். அது மாத்திரம் உள்ளத்தையும் சரிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எங்க குறை இருக்கு, எங்க குற்றம் இருக்குன்னு சொல்லி ஏசப்பாட கேட்டு நம்மளுக்கு தெரியாது. நம்ம பார்த்தா பரிசுத்தமா இருக்க மாதிரி இருக்கும். ஏசப்பாட கேட்கணும், ஏசப்பா எங்க எனக்கு குறை இருக்கு, எங்க குற்றம் இருக்குது, எந்த இடத்துல விழுந்திருக்கிறேன்றவரை என்னை சரிப்படுத்துன்னு சொல்லி அவற்றை கேட்டு சரிப்படுத்தி நீடிய பொறுமையோடு இருக்கணும். கர்த்தராகிய தேவன் கட்டாயம் வருவார். அதான் ஆண்டவராகிய இயேசுக்கு சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 21:19.
1: உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள்.
0: நம்ம பொறுமையில என்ன செய்யணும்? ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளணும். ஆத்மா தான் பரலோகத்துக்கு போக போகுது. பொறுமையோடு நம்ம ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளணும். நமக்குள்ள பாம் வராம காத்துக்கணும். எந்த குறை இல்லாம காத்துக்கணும். மாசி மறு இல்லாம காத்துக்கணும். அன்றைய கேட்டு ஒவ்வொரு நாளும் இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்படணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகணும். அதான் சொல்ற உங்க ஆத்மாக்கள் என்ன செய்யுங்க? பொறுமையோடு காத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிசாசு என்ன செய்வான்னு சொன்னா, நமக்கு பொறுமையா இருக்க முடியாதபடிக்கு குழப்பத்தை கொண்டு வருவான், சோதனை கொண்டு வருவான், எத்தனையோ பிரச்சனை. அதை நம்ம பார்த்து யோசித்து சோர்ந்து போக கூடாது. நம்ம ஆத்மாக்கள் எப்படி கத்துக்கொள்ளணும்? பொறுமையோடு கத்துக்கொள்ளணும். ஆண்டோட வார்த்தை கேட்டனா இப்ப தேவன் நோக்கி நம்ம செவிக்க போறோம். செவ பண்ணுவோமா? கட்டாயம் உங்க கண்ணீர் தொடச்சுதான் போவார். தொலைப்படாதீங்க. எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன தேவையோடு வந்திருக்கோங்களோ நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. ஒவ்வொரு தேவையும் நீர் அப்பா நிறைவேற்றி தந்து உங்க மகத்துல நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. நீங்க தானே சொன்னீங்க யேசப்பா, உன் நாவிலிருந்து பிறக்கும் முன்னே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்னி ஒவ்வொரு தேவையும் சந்தித்து ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிழ்ப்பிடட்டும். ஆண்டவரையும் என் நோக்கி கெஞ்சுகிறோம் அப்பா. அப்பா எத்தனை குடும்பங்கள்ல திருமண வகையிலேயும் சரி கலங்கியிருக்காங்கப்பா. திருமண நடக்க உதவிச்சிங்க. எத்தனையோ பிள்ளைகள் படிச்சுட்டு வேலையிலேயும் சொல்லி கலங்குறாங்க. வேலையை ஆயத்தப்படி தர முடியாது செவிக்கிறோம். வேலை போனாலும் ப்ரமோஷன் கிடைக்கலன்னு சொல்லி கலங்குறாங்க யேசப்பா. அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க உதவிச்சிங்க. அன்பின் தகப்பனே அப்பா மே ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கில்லா சகோதரில் குழந்தை பாக்கிறது தாருமையா. கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுதந்திரன்னு சொன்னீரே. நீங்க தான் குழந்தை தந்து உங்க நாமத்தை மகிழ்படுத்தணும் ஆண்டவரே. குழந்தை செல்வத்தை தாரும் ஆண்டவரே, தாரும். கற்பத்தை ஆசீர்வதிங்க. கற்பத்தின் கனிய நீங்க தந்து உங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாது செவிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப எத்தனையோ குடும்பங்களை குடிக்கிறாங்களப்பா, குடியை விட்டு விலகலையேன்னு சொல்லி சாப்பாடு செஞ்சா கூட சமானமா சாப்பிட முடியாதபடிக்கு உள்ள உடைஞ்சிருக்காங்களே சப்பா. அவங்களுக்கு நீங்க உதவி செய்ய முடியாது செவிக்கிறோம். குடிக்கிற மக்களுக்கு குடியிலிருந்து விடுதலை தர வேண்டும் செவிக்கிறோம். என் தகப்பனே உண்மை தவிர எங்களுக்கு இந்த உலகத்துல யாரு இருக்காண்டவர்? நீங்க தான் உதவி செய்யணும் சப்பா, நீங்க தான் உதவி செய்யணும். ஆண்டவரே நீர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். ஆண்டவரே நீர் சொல்லாக நீர் கட்டளை நிற்கும் ஆண்டவர. ஒரு அற்புதம் செய்யுங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படும் மாற்றில் ரட்சிக்கப்பட்டு மனந்திருமணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரப்பணும், புதிய புது பலன் புது கிருபை தர முடியாது செவிக்கிறோம். உள்ள சாட்சியாய் எழுப்ப முடியாது செவிக்கிறோம் ஐயா. அன்பின் தகப்பனையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அபரஞ்சர் குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில் இருக்க மக்களும் வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்கணும் ஐயா. ஆண்டவரே, எத்தனை குடும்பங்கள் டைம்ஸ் பண்ணிருக்காங்களோ அந்த குடும்பம் எல்லாம் ஒன்று சேரணும் கர்த்தாவே. நன்மையான காரியத்தை செய்ய முடியா செவிக்கிறோம். அது மாத்திரப்பா, கேசில இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க அன்பின் தகப்பனே. எத்தனை குடும்பங்கள சாப்பாடு செஞ்ச கூட சாப்பிட முடியாத சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகளை பிசாசு உண்டாக்குறேன்னு பொல்லாத ஆவியின் நசரேனாகி இயேசுக்கு நாமத்துல கடிந்து கொண்டு கட்டுகிற ஐயா. உங்க மகத்துல நாமத்தை மகிப்படுத்துங்க சப்பா. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. நல்ல வாகனத்துல நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கணும், ஆசீர்விக்கப்படணும், நன்மையான காரியத்தை செய்யணாண்டு வர தேவ ஆதி தேவனையும் இந்த நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் என்ன காரணத்தோடு உள்ள உடைஞ்சிருக்கவங்களோ அவங்க ஆற்றுங்க, தேற்றுங்க, ஆறுதல் படுத்துங்கப்பா. நீங்க தான் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவை. நீங்க ஒருத்தர் தான் ஆண்டவரை ஆறுதல் படுத்த முடியும். ஒருவன் அவன் தாய் தேற்று போல நான் தேற்றுன்னு சொன்னீரு. எத்தனை குடும்பங்கள் அப்பா அப்பாமை ஸ்தோத்திரம். தகப்பனையுமே நோக்கி கெஞ்சுறோம். குடும்பத்துல அப்பா உற்றார் உறவினர் இழந்து போய் எத்தனையோ பேர் கண்ணீரோடு இருக்காங்களப்பா. நீங்க தானே சொன்னீங்க சப்பா, ஒருவனை அவன் தாய் தேற்று போல தேற்றுவேன். அப்பாமை ஸ்தோத்திரம். எங்க தேற்றுகிற தெய்வமே துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம் ஐயா. நீங்கள் சொன்னீங்களப்பா, மரண பள்ளத்தைகள் நடந்தாலும் பொல்லாப்பு பைப்பிளின் தேவரீர் என்னோடு கூடியிருக்கிறீர். உமது போலும் தடியனை தேற்றுன்னு சொல்லி தாவிரச்ச சொன்னது போல அப்பா, எத்தனை பேர் அப்பா வியாதியிலும் பலவீனத்திலும் இரும்பல்லையும் அப்பா சளியிலும் சுகர்னாலும் பலவீனத்தினாலும் கஷ்டப்படுறாங்களாண்டவர. கை கால் முடியாத ஒடிக்கிருக்காங்களப்பா. அவங்களெல்லாம் தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. இப்ப தேவனுடைய வல்லமை முழுமையா மூடட்டும், அக்கினி மூடட்டும் அப்பா. அவங்க பலவீனத்துல மாற்றுங்க ஏசப்பா, மாற்றுங்க. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துறோம் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்ம சேர்த்த கேட்டார், கலங்காதீங்க.
2: Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: நம்முடைய இயேசுன் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுன் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறதால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுன் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? ரெண்டு நான்கு பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்துதான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்திருக்கிறார். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்திருக்கிறவே மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றோம் யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா? ஒன்னு, ரெண்டு, மூணு, எல்லாத்தையும் யூஸ் பண்றீங்க. இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய ஏசன் கருவளித்தின் மூலமா வெளியிடப்பட்டிருக்கு. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி சிஸ்டர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ இமேஜ் போட்டோ ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலீங்க, இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும்னா ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா அந்த ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கிறேன் எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது, அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ள. தமிழ் ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ் ஆங்கிலம் இந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ணா போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம், ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒருத்தரோடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம் சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க அதை உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: சிறிய மாணவர்களே, உங்களின் அநேக நம் தேசியம் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் Hand of Jesus Ministries, 12/80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: பயத்துடனே கர்த்தரை செய்வீங்கள்.
1: எப்படி செய்விக்கணுமா? கர்த்தர் பயத்துடனே கர்த்தரை செய்வீங்கள்.
0: நடுக்கத்துடனே களி கூறுங்கள்.
1: நடுக்கத்துடன் என்ன செய்யணும்? களி கூறணும். பயத்தோடு கர்த்தரை செய்விக்கணும். அவர் தொழுது கொள்றவங்க ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம தொழுது கொள்ளணும் கர்த்தரை. பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தருங்க இருக்கிறாரு. இந்த பயத்தோடு தொழுது கொள்ளணும். நம்ம கண்ணை முழிச்சு முழிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது? பார்க்கவே கூடாது. கர்த்தருங்க இருக்கிறாரு. அல்லேலூயா. என்ன செய்யணும்? ரெண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தில் எங்க கூடியிருக்கிறோம் அங்க உங்க நடுவில் இருக்கிறேன்னு சொன்னார். அது மாத்திரம் இல்லை, உபாகம் புஸ்தகத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா நான்காம் அதிகார ஏழு அவசரம் வாசித்து பாருங்க.
0: நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம்,
1: நம்ம கர்த்தரை தொழுது கொள்ள போவதெல்லாம்
0: அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல,
1: நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல,
0: தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது?
1: வேற பெரிய ஜாதி எது பாத்தீங்களா? கர்த்தரை தொழுது கொள்ளும் போல அவர் எங்க இருக்கிறாரு? யாருக்கு சமீபமா இருக்கிறாரு? நமக்கு சமீபமா இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம இப்ப கர்த்தர் தொழுதுல கூடியிருக்கோம். கர்த்தர் எங்க இருக்கிறாரு? நம்ம சமீபமா இருக்கிறார், நம்ம பக்கத்துல இருக்காரு, நம்மோடு இருக்கிறாரு. அந்த எண்ணம் நமக்குள்ள எப்பொழுதுமே இருக்கணும். அன்று சொன்னார், ரெண்டு பேராவது மூணு பேராவது நாமத்துல எங்க கூடியிருக்கோங்க நடுவுல இருக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப இங்க சொல்றாரு, சனங்களை தொழுது கொள்ற போதெல்லாம் எங்க இருக்கிற? உங்க பக்கத்துல, உங்க அருகில தான் இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம அவர் எப்படி தொழுதுக்கணும்? கர்த்தர் வேதம் சொல்லுது, யோவான் சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் 24வது வசனம்.
0: தேவன் ஆவியாய் இருக்கிறார்.
1: தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியாய் இருக்கிறார்.
0: அவரை தொழுது கொள்கிறவர்கள்,
1: அவர் தொழுது கொள்கிறவர்கள்
0: ஆவியோடும்
1: ஆவியோடும்
0: உண்மையோடும்
1: உண்மையோடும்
0: அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
1: அவரை தொழுது கொள்றவங்க எப்படி தொழுது கொள்ளணுமா? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவர் சமீபமா இருக்கிறார் நம் பக்கத்துல. ஆவியோடு உண்மையோடு அவர் தொழுது கொள்ள வேண்டும். 29வது சங்கீதம் 2வது வசனம்.
0: பரிசுத்த அலங்காரத்துடனே
1: கர்த்தர் தொழுது மொழி எப்படி தொழுது கொள்ளணுமா? பரிசுத்த அலங்காரத்துடனே
0: கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அவர் தொழுது கொள்ள எப்படி தொழுது கொள்ளணும்? பரிசுத்த அலங்காரத்தோடு அவர் தொழுது கொள்ளணும். ஏன்னா கர்த்தர் நமக்கு சமீபமா, தொழுது கொள்ளும் போல எங்க இருக்கிறார்? நமக்கு சமீபமா இருக்கு. நம்ம செபத்துக்கு வரும்போதெல்லாம் கர்த்தர் நம்ம சமீபமா இருக்கிறாரு, நம் நடுவில் தான் இருக்கிறாரு. அப்புறம் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். நம்ம தொழுது கொள்ளும் போல எங்க இருக்கிறார்? நமக்கு சமீபமா இருக்கிறாரு. பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வருக ரொம்ப சமயமாயிருச்சு. 4வதாக மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6 வசனம் 7வது வசனம்.
0: யுத்தங்களையும்
1: கேள்விப்படுவீர்கள்.
0: கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்திற்கு விரோதமாய ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும்
1: கொள்ளை நோய்களும்
0: பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும்.
1: யுத்தம், கொள்ளை நோய், இதெல்லாம் வருதா இல்லையா? இப்ப எங்க பாருங்க, ஒருத்தருக்கு சனங்களுக்கு ஒரு சனத்துக்கு வராத மாதிரி ஒரு சனம் எழும்புது. ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர் பிடிக்கிறது இல்ல, ஒருத்தரை பார்த்தா முகத்தை திருப்பிக்கிறோம். அதான் சொல்லு, சனத்துக்கு விரோதமா சனமும், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யமும். எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க, வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க. பஞ்சம், எத்தனையோ குடும்பங்களை படிச்சாலும் கூட வேலை இல்லை. அப்புறம் என்ன இது? கொள்ளை நோய் வருதா இல்லையா? எங்க பார்த்தாலும் கொள்ளை நோய். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்? ஆனா சொல்றாரு, முடிவு உடனே வராது. என்ன முடிவு? உலகத்தின் முடிவு உடனே வராது. அது கொஞ்ச நாள் ஆகும். அதுக்குள்ளாக ஆண்டவராக இயேசுக்கு ரகசியம் வரு இருக்குது. அதுக்கு தான் நம்ம எல்லாரும் ஆயத்தமாகணும். அல்லேலூயா. கர்த்தர் வருகிற ரொம்ப சமீபம். நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். எப்போ ஆண்டவர் வருவாரோ நம்ம தெரியாது. ஆயத்தமா இருக்க வேண்டும். கர்த்தர் வருகைக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தமா இருக்கணும். ஆண்டு வரும்போது அவர் ராஜ்யத்தை நம்ம போகணும். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும்.
0: அப்பொழுது ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும்,
1: ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும்,
0: ஒரு பணத்திற்கு மூன்று படி வாட்கோதுமை என்றும்,
1: ஒரு பணத்திற்கு மூன்று படி வாட்கோதுமை என்றும்,
0: எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே
1: என்றும்
0: நான்கு ஜீவன்களின் மத்தியில் இருந்து
1: உண்டான சத்தத்தை கேட்டேன். பாருங்க, இப்ப நல்ல நிறைய நெல் விதைச்சாங்க. எத்தனை வயல சேதம் ஆயிடுச்சு. இப்ப எப்படி நம்ம நாட்டில் பஞ்சம் எல்லாமே இருக்கும் பாருங்க. அதுதான் சேதப்படுத்தாதீங்க, அரசாங்கம் சொல்லுதுல அரிசியெல்லாம் சேதப்படுத்தாங்க, எல்லாம் பத்திரமா குடம்ல போட்டு வைங்க. அரசாங்கம் சொல்லுதா இல்லையா? அரிசி பருப்பெல்லாம் சேதப்படுத்தாதீங்க, எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, குடம்ல சேர்த்து வைங்க, அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அதுதான் அந்த காலத்துல ஆண்டு சொல்லியிருக்காரு பாருங்க.
0: அவர் நாலாம் முத்திரையை உடைத்த போது,
1: நான்காம் முத்திரை உடைத்த போது,
0: நாலாம் ஜீவனானது,
1: நான்காம் ஜீவனானது,
0: நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன்,
1: நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன்,
0: நான் பார்த்த போது,
1: நான் பார்த்த போது,
0: இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன்,
1: மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன்,
0: அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு,
1: அதுக்கு மேல் ஏறி இருந்தவனுக்கு
0: மரணம் என்று பெயர்,
1: மரணம் என்று பெயர்,
0: பாதாளம் அவன் பின் சென்றது,
1: பாதாளம் அவன் பின் சென்றது,
0: பட்டயத்தினாலும்,
1: பட்டயத்தினாலும்,
0: பஞ்சத்தினாலும்,
1: பஞ்சத்தினாலும்,
0: சாவினாலும்,
1: சாவினாலும்,
0: பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும்,
1: பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும்,
0: பூமியின் காட்பங்கில் உள்ளவர்களை,
1: பூமியில காட்பங்கு உள்ளவர்களை
0: கொலை செய்யும்படியான அதிகாரம்,
1: கொலை செய்யும்படி அதிகாரம்
0: அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது.
1: அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிருகத்தினால மாத்திரல, மிருகத்தை போல மனிதர்களால இருக்குது. சங்கீதம் 92:6,
0: மிருக குணமுள்ள மனுஷன்,
1: மிருக குணமுள்ள மனுஷன்
0: அதை அறியான்,
1: அதை அறியான். 92:6, மிருக குணம் உள்ள மனுஷன் போட்டிருக்குல்ல, அதான் மிருகத்தை போல பாருங்க. எங்க பார்த்தாலும் கொண்டு போடுறாங்க பத்தியா, மற்றவங்களுக்கு கொள்றேன்னு சொல்லி பயம் இல்லாம போயிடுச்சு பார்த்தீங்களா? அதுதான் மிருக குணம் உள்ள மனுஷன், அதே அறியான் மனுஷனை கொண்டு போடுறாங்க, வெட்டி போடுறாங்க. மிருகத்தினால மாத்திரல, மிருக குணம் உள்ளவங்களாலும். அதனால என்ன சொல்லி, தேசத்தை எவ்வளவு பேரை கொள்ளுவாங்களாம் பூமியில? கால் பங்கு தேசம், கால் பங்கு மக்களை கொண்டு விடுவாங்களாம். அந்தி கிறிஸ்துக்கும் மிருகம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவன் வந்தாலும் நிறைய பேரை கொள்றது வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும், ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஹலேலூயா. தேவன் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும். சாலம் ராஜா செபிக்கிறார் பாருங்க, 2:6, 6:28-31.
0: தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும்,
1: தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும்,
0: கொள்ளை நோய் உண்டாகிற போதும்,
1: கொள்ளை நோய் உண்டாகிற போதும்,
0: வறட்சி
1: பாத்தீங்களா? முதல்ல தேசத்துல என்ன வருமா, பஞ்சம் உண்டாகிற போதும், ரெண்டாவது கொள்ளை நோய் உண்டாகிற போதும்,
0: வறட்சி,
1: வறட்சி மூணாவது,
0: சாவி,
1: சாவி நாலாவது,
0: வெட்டுக்கிளி,
1: வெட்டுக்கிளி அஞ்சாவது,
0: பச்சைக்கிளி,
1: பச்சைக்கிளி ஆறாவது
0: உண்டாகிற போதும்,
1: உண்டாகிற போதும்,
0: அவர்களுடைய சத்துருக்கள் அவர்கள் வாசம் செய்கிற தேசத்திலே அவர்களை முற்றுகை போடுகிற போதும்,
1: அவர்கள் சத்துருக்கள் வாசம் பண்ற தேசத்தில் முற்றுகை போடுகிற போதும்,
0: யாதொரு வாதையாகிலும்,
1: யாதொரு வாதையாகிலும்,
0: யாதொரு வியாதியாகிலும்,
1: யாதொரு வியாதியாயிலும்
0: வந்திருக்கிற போதும்,
1: வந்திருக்க போதும்,
0: எந்த மனுஷனானாலும்,
1: எந்த மனுஷனானாலும்,
0: இஸ்ரவேல் ஆகிய உம்முடைய ஜனத்தில் எவனானாலும்,
1: இஸ்ரவேலின் ஜனத்தில் எவனானாலும்,
0: தன் தன் வாதையையும்,
1: தன் தன் வாதையையும்,
0: வியாகுலத்தையும் உணர்ந்து,
1: உணர்ந்து
0: இந்த ஆலயத்திற்கு நேராக,
1: இந்த ஆலயத்துக்கு நேராக
0: தன் கைகளை விரித்து,
1: தன் கைகளை விரித்து
0: செய்யும் சகல விண்ணப்பத்தையும்,
1: சகல விண்ணப்பத்தையும்,
0: சகல வேண்டுதலையும்,
1: சகல வேண்டுதலையும்
0: உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்க தேவரீர்
1: கேட்டு
0: மன்னித்து,
1: மன்னித்து
0: நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே,
1: அவனின் இருதயத்தை கத்திரிச்சு, அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே,
0: அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து,
1: அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து
0: பலன் அளிப்பீராக,
1: பலன் அளிப்பீராக என்று யார் செபித்தா? சாலம் ராஜா செபித்தார். இப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம சனங்களுக்காக நம்ம செபிக்கணும். முந்தி வந்து எல்லாம் ஆலயத்துல செபித்தாங்க, நம்ம இப்ப எங்க இருந்தாலும் சரி, நம்ம தேசத்துக்காக, நம்ம சனங்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் கண்ணீரோட செபிக்கணும். அல்லேலூயா. இல்லாட்ட கர்த்தர் படத்தில் கேட்பாரு. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும், போராடி செபிக்கணும். இப்படிப்பட்ட நாட்கள் நடந்து கொண்டிருக்குது. நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோட ஆண்டவர் பாத்துல செபிக்கணும். நம்ம செவித்த நம்ம செவத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா? அவர் பேர என்ன பேர் தெரியுமா? செவத்தை கேட்கிறது. 65:1.
0: தேவனே,
1: தேவனே,
0: சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது,
1: காத்திருக்கிறது,
0: பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும்,
1: பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும்,
0: ஜெபத்தை கேட்கிறவரே,
1: ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. நம்ம தேவன் பேர் என்ன? ஜெபத்தை கேட்கிறது. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தேசத்துக்கா நம்ம கட்டாயம் இங்கிருந்தால், அந்த காலத்துல தேவனுடைய ஆலயத்திலும் செவிக்கணும் சொன்னாங்க, இப்ப எங்கும் தொழுது காலம் வந்திருக்குன்னு தேவனுடைய வசனம் சொல்லுது. அதனால நம்ம எங்கிருந்தாலும் நம்ம தேசத்துக்காக, நம்ம மக்களுக்காக, நமக்கு நம்ம வாழ்ற இடங்களுக்காக நம்ம கண்ணீரோடு செவிக்க வேண்டிய நம்முடைய நம்முடைய கடமை. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கத்துட்டு ஒப்பு கொடுப்போமா? எழுந்துட்டு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரையும் அருகே சமயமாயி செப்பா, நாங்களும் செபிக்கிறவங்களா எங்க மாற்றுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்பேன். எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே, எனக்கு உணர்வை தாரும், கடைசி நாளுன்னு சொல்லி அந்த உணர்ந்து நம்ம இடத்துல தேடணும் ஆண்டவரே சொல்லி கேட்போம். ரெண்டாவதாக, பழைய பழிக்கு நான் திரும்பாதோடு என்னை காத்து கொள்ளுமப்பா. நாட்களை பார்க்கறதும், மாதத்தை பார்க்கிற, வருஷத்தை பார்க்கற, இதெல்லாம் விட்டு மறந்துடுவேன், எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி கேட்போம். மூன்றாவதாக, ஆவியோடும் உண்மையோடு தொழுது, பரிசுத்த அலங்காரத்தோட அவர் தொழுது கொள்ள வேண்டும். அவர் தொழுது கொள்ளும் போல நமக்கு சமயமா இருக்கிறாரு, அவர் தொழுது கொள்ளும் போல நமக்கு அருகில தான் இருக்கிறாரு, அவரை நோக்கி நம்ம செய்யப்படும். நாலாவதாக, கடைசி நாட்களில் சொன்ன வாக்குத்தத்தம், எங்க பார்த்தாலும் சண்டை பிரச்சனை, எங்க பார்த்தாலும் பஞ்சங்கள் பசி எல்லாம் நிறைவேறிடுது. அதனால கத்தட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் கத்தரவு நோக்கி நம்ம செவிப்போம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க சொல்லி நம்ம கண்ணீரோடு கேட்டு, ஆண்டவரே ஒரு அருகைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, என்னை ஆயத்தப்படுத்துங்க, என்னை ஆயத்தப்படுத்துங்க தேவனேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கத்தர் நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம்.
0: நம் யாவரும் எழுந்து நின்று கத்தர் நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபிப்போம்.

0: எப்பொழுதும் செய்து நம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். வருகையின் அடையாளங்கள் காணப்படுகிறது. இயேசு கேட்டார், மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது இன்றைக்கு மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், தென்றல் வீசும் போது உஷ்ணம் வரும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை பார்த்து பூமியின் தோற்றத்தை பார்த்து உங்களுக்கு இயற்கையை நிதானிக்க கூடுமானால் இப்பொழுது தேசத்திலே நடைபெற்று வருகிற இந்த அடையாளங்களை எல்லாம் பார்த்து என் வருகையின் காலத்தை நிதானிக்க முடியாதா என்று சொல்லி இயேசு நம்மை பார்த்து கேட்கிறார். நான்கு விதமான அடையாளங்களை குறித்து ஆவியான நம்மோடு பேசினார். நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவா காலத்து ஜனங்கள் உணர்வில்லாதவர்களாக இருந்தார்கள், அழிந்தே போனார்கள். இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நாம் நமக்கு ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே, எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்திலே உணர்வை கேட்டு பெற்றுக் கொள்வோம். அவனுடைய தேவன் அவனை நன்றாய் நடத்தி போதித்து அவனை உணர்த்துகிறார் என்று சொல்லி கேட்டோம். பரிசுத்த ஆவியார் நமக்குள் வரும் பொழுது நமக்கு ஒரு உணர்வை அவர் தருகிறார். இன்றைக்கு வாய் திறந்து சொல்வோமா, நோவா காலத்து ஜனங்களைப் போல நாங்கள் அழிந்து போய்விடாதபடிக்கு எங்களுக்கு உங்க உணர்வுள்ள ஆவியை தாரும் என்று கேட்டோம். இரண்டாவதாக, லோத்து காலத்து ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், நட்டார்கள், கொண்டார்கள், கட்டினார்கள். அவர் வாழ்க்கையிலே ஓரின சேர்க்கை பாவம் தலைவிரித்து ஆடினது. அந்த காலம்தான் இப்பொழுது இந்த காலமாய் இருக்கிறது. அதை தப்பித்துக் கொள்வதற்கு இயேசு என்ன சொன்னார்? திரும்பி பார்க்காமல் இருக்க கடவன், அவன் திரும்பாமல் இருக்க கடவன் என்று சொல்லி பேசினார். எதற்கு திரும்ப கூடாதாம்? அக்கிரமத்திற்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும் என்று ஆவியானவன் பேசினார். பழைய அக்கிரமத்திற்கு போகக்கூடாது, பழைய வழிபாடுகளுக்கு, பழைய சடங்காச்சாரங்களுக்கு நாம் போகக்கூடாது என்று சொல்லி ஆவியானவர் நம்மோடு இன்றைக்கு பேசியிருக்கிறார். இன்றைக்கு சொல்வோமா, அப்பா என்னை மாற்றும் ஐயா, பழைய வழிக்கு திரும்பி போய்விடாதபடிக்கு என் இருதயத்தை பரிசோதனை பண்ணி பார்த்து உம்மிடத்தில் முழுமையாய் மனம் திரும்புவதற்கு எனக்கு பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி வாய் திறந்து ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட். வாய் திறந்து எல்லாம் கேளுங்க, என்னை அப்படி மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஒருவரால் தான் முடியும் ஆண்டவரே, என்னை முழுமையாக மாற்றும் அப்பா, மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே என்று கேட்போம். மூன்றாவதாக, சமுத்திரத்திலும் மாற்றங்கள் உண்டாகும், வானத்திலும் பூமியிலும் சூரிய சந்திர நட்சத்திரங்களிலே மாற்றங்கள் உண்டாகும், சமுத்திரத்திலே மாற்றங்கள் உண்டாகும், பூமியிலே மாற்றங்கள் உண்டாகும், கடல் கொந்தளிக்கும் என்று சொல்லி கேட்டோம். இப்படிப்பட்ட பேரழிவுகளுக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். எப்படி தொழுது கொள்ள வேண்டுமாம்? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆவியுடனும் உண்மையுடனும் பயத்துடனும் பக்தியுடனும் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து அவரோடு ஐக்கியமாயிருக்க வேண்டும். அப்பொழுது நாம் அழிவுகளுக்கு தப்பு வைக்கப்படுவோம், இயேசுவின் வருகையிலே பங்கு பெறுவோம். கடைசியாக ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு காரியத்தை பேசின, யுத்தங்களையும் யுத்தங்களும் செய்தியும் கேள்விப்படுவீர்கள், கொள்ளை நோய்கள் உண்டாகும், பயங்கரங்கள் உண்டாகும், பஞ்சங்கள் உண்டாகும். இவை எல்லாவற்றுக்கும் தப்பித்துக் கொள்ள இன்னொரு வழியை அவர் காட்டினார். அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்கிறவனை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். சாலமோனுக்கு அதை கோடிட்டு காண்பித்தார். சாலமோன், தேவன் ஆலயத்தை நோக்கி ஜெபிக்கிற எவனுக்கும் நீர் ஒரு நிவர்த்தி தர வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ செய்கிற உன்னுடைய ஜபத்திற்கு என்னுடைய கண்களும் என் இருதயமும் எப்பொழுதும் திறந்த வண்ணமாய் கவனிக்கிற வண்ணமாய் இருக்கும் என்று சொன்னார். இதையெல்லாம் தேசத்திலே பார்க்கிற நாம் இந்த பஞ்சத்திலும் பசியிலும் கொள்ளை நோயிலும் யுத்தத்திலும் மாண்டு விடாதபடிக்கு அதுக்கு தப்பித்துக் கொள்ள எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த ஜெப ஆவியை நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோமா? தேங்க்யூ லார்ட். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய ஆவியான தயவு கூர்ந்து கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியான பிரசன்னம் நடுவில் இறங்கி வருவதாக. வருகிற அடையாளங்கள் மிக தெளிவாக துலமரமாய் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கடைசி காலத்திலே எங்களுக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே. உணர்வு உள்ளவர்களாம் எங்களை கர்த்தர் மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, அந்த உணர்வை எங்களுக்கு அருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா உணர்வை தாரும். நாங்கள் எங்கள் அக்கிரமத்துக்கு மீண்டும் திரும்பி விடாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். பழைய வழிபாடுகளுக்குள்ளே மீண்டும் போய்விடாதபடிக்கு, நாட்களையும் காலங்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் பார்த்து நாங்கள் பின்விட்டு போய்விடாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே, பயபக்தியோடு பரிசுத்தோடு ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளக்கூடிய ஒரு குருபை எங்களுக்கு தயவாய் தர வேண்டும் என்று சொல்லி சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, தேசத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்வை பார்க்கிறோம், யுத்தங்களை பார்க்கிறோம், செய்திகளை கேட்கிறோம், ஆண்டவரே கொள்ளை நோயை பார்க்கிறோம், எத்தனையோ பிரச்சனைகள், பஞ்சங்களை பார்க்கிறோம், இயற்கை சீற்றங்களை பார்க்கிறோம். ஆம் ஆண்டவரே, இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் ஜெபித்தால் நிச்சயம் நீ எங்களை பாதுகாத்துக் கொள்வீர் என்பதை கோடிட்டு காண்பித்தீர். எப்பொழுதுமே நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்க இவர்களால் நீங்கள் தப்பித்து மனுஷகுமாருக்கு முன்பாய் நிற்க பாத்திரமெல்லாம் என்னப்படும் படிக்கு எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னு சொன்னீரே. ஜெபித்துக் கொண்டே இருக்க எங்களுக்கு பாக்கியத்தை ஆவியானவர் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காதல் கேட்டு மறுக்காது விட்டுவிடாத படிக்கு முழுமையாய் தங்களை சரண்டர் பண்ண அர்ப்பணிக்க பாக்கியம் தாரும். அக்காவர்களை வல்லமையாக பயன்படுத்தும் ராஜா. செய்ய போதற்காக நன்றி. ஒரு வசனத்துக்கு பிசாசு அதை பருத்தி கொண்டு போய்விடாதபடிக்கு காத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் நீ செய்வதற்காக நன்றி நன்றி. கடைசியாக உங்கள் தேவைகளுக்காக அக்கா ஜபிப்பாங்க. ஒரு நிமிஷம் அவர்களோடு கூட இணைந்து நம்ம எல்லாம் ஜபம் செய்வோமா.
1: நடந்து வருவீராக பிரச்சனை மூடுவதாக அப்பா. இங்க வந்திருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரட்சிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வரத்தாங்க, செபிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, மியாராதிக்கு உதவிச்சிங்க, செபிச்சவங்களா செபிக்கிறதெல்லாம்

0: உடைத்து போடுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா, திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க ஏசப்பா, குழந்தை பாக்கி இல்லாத சகோதரி குழந்தை பாக்கியத்தை தாங்க ஏசப்பா, கடன் பிரச்சனையோடு இருக்க மக்களுக்கு கடன் நடக்க உதவி செய்யுங்க ஏசப்பா, கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாற்றுங்க ஆண்டவரே, தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க ஆண்டவரே, உன்னத பலத்தில இடக்கட்டுங்க அக்கில மூடிக்கொள்ள முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே, மகன் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க, காத்துக்கோங்க, கடன் பிரச்சனை எல்லாம் மாத்திருங்க, சாபத்திலையும் பாவத்திற்கு மக்களை முறித்து போடுங்கப்பா, பாவத்திற்கு மக்களை முறித்து போடுங்க, சாபத்திற்கு மக்களை சாபத்திலும் முறித்து ஆண்டவர் விடுதலை தந்து உங்க நாமத்தை மையப்படுத்துங்க, எங்களுக்காகத்தான் ஆண்டவர் சாவமானியரே தகப்பனே, சாபத்திற்கு மக்களை விடுதலை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம், பொறுப்படுத்திக்கோங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க, படிக்கிற பிள்ளைகளும் செவிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க, உங்க குமாரர் மேலையும் குமார்த்தி மேலையும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீரப்பா, அந்த அபிஷேகம் எல்லாரும் மேலேயும் இறங்கட்டும் ஏசப்பா, இறங்கட்டும் இறங்கட்டும், மகத்தான காரியத்தை செய்யுங்க, எல்லா துதிகான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம், எங்கள் அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம், நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம், அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர்கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர்கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும், யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது, வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது, ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமோ ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல, உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவதைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்துல படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதர

0: பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா, நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பெரிய மாணவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தினை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர், 643-101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.in. God bless you.

0: வாகம் புஸ்தகம் 5:32 உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்கள் கற்பித்தபடியே செய்ய சமாதானமாய் இருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் சத்துங்க, வலதுபுறமும் சாயக்கூடாது இடதுபுறமா சாயக்கூடாது. தேவன் நம்ம எது களைத்தரோ அதுல என்ன செய்யணும், அந்த ஆசீர்வத சுகந்திரத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும், சுகந்திரத்துக்குள்ள அறிந்து மற்றவங்களை என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். அப்ப ஆபிரகாமும் சாரால் ஒருவரா இருக்க அழைத்து என்ன செய்யற ஆசீர்வத்தை என்ன செஞ்சாரு பண்ணிடுறாரு. அப்ப நமக்கு அந்த ஆசீர்வத்தை தருவி சொல்லி கலாத்தீர்ல 3:9 கலாத்தீர் 3:9 கலாத்தீர் 3:9 அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகமுடனே பாத்தீங்களா, விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகமுடனே என்ன செஞ்சாங்களா ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாம தேவன் எப்படி ஆசீர்வதி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஆதியாகமம் 24:1 ஆபிரகாம தேவன் என்ன செஞ்சாரா, சகல ஆசீர்வாதத்தினாலையும் சகல காரியத்தையும் தேவன் என்ன செஞ்சார், அவரை ஆசீர்வாதம் நிறைய இருக்கு ஆசீர்வாதம். அப்ப தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்ம ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்விக்க வல்லவராக இருக்கார். நம்ம அழைத்த அழைப்புல மாத்திரம் என்ன செய்யணும், அது பாத்திரம் இருக்கும்படி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையோடு இருக்கணும். அப்ப கர்த்தர் நம்ம நிச்சயமா ஆசீர்விப்போம். முத எதுக்கு அழைச்சார் நம்மள, ரெண்டாவது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள இல்லையா. நம்ம என்னெல்லாம் ஆண்டு ஆசீர்விப்பான அப்படின்னு நம்ம சொன்னா ஆசீர்வாதம் என்ன ஆயிரும், நம்மளை விட்டு என்ன ஆயிரும் வேலைக்கு போயிரும். பாருங்க நம்ம கர்த்தர் நிச்சயமே ஆசீர்விப்பா நமக்குள்ள ஒரு எண்ணம் வரணும். சங்கீத புஸ்தகம் 109:17 பாருங்க, சாபத்தை விரும்பினா அது அவனுக்கு வரும், அது ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனா அது அவனுக்கு பாத்தீங்களா. ஆசீர்வாதம் என்ன செய்யணும், விரும்பணும், என்ன ஆசிரிக்கணும், என் குடும்பம் ஆசிரிக்கும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்ப நம்ம ஆசிரிப்பாரு. ஆசிரியத்து விரும்பாம போனா எங்க பெருமை, அந்த ஆசீர்வாதம் தூரமா விளைகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் கேட்பா, ஆண்டவர் ஆபரகமோடு விசுவாச மார்க்கத்தார் ஆசிரியப்படுவான்னு சொன்னீரப்பா, நானும் விசுவாச மார்க்கத்தார் தான் ஆண்டவர் என்ன ஆபரகமோடு என்னையும் ஆசீர்வதிங்க, எனக்கு இந்த ஆசீர்வாதம் உரிமை இருக்குன்னு சொல்லி நம்ம ஒருவர் கேட்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனா அது என்ன செய்யறான், தூரமா போயிருமா. நம்ம இன்னைக்கு விரும்பணும் ஆண்டவர் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தாருன்னு சொல்லி. முத பார்த்து தேவன் எதுக்காக நம்மளை அழைத்திருக்கிறாரு, சமாதானமா இருக்க. ரெண்டாவது ஆசீர்வதிக்க, யாரை விட முதல் சமாதானம் இருக்கணும், முதல்ல உள்ளத்துல சமாதானம் இருக்கணும், ரெண்டாவது மற்றவங்களை எல்லாருடைய சமாதானம் இருக்கணும், மூணாவது தேவனோடு நம்ம சமாதானம் இருக்கணும். சரி, மூன்றாவது தேவன் எதுக்கு அழைச்சாரு பாருங்க, வாசிங்க 1 Corinthians 1:9 தம்முடைய குமாரனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். மூன்றாவது எதுக்காக நம்ம அழைத்திருக்கிறாரு, தேவனிடத்துல என்ன செய்யணும், ஐக்கியமா இருக்க வேண்டும். தேவனுக்கு நமக்கும் எந்த இடையில எந்த பாவமும் இருக்கக்கூடாது, அப்பதான் நம்ம ஐக்கியமா இருக்க முடியும். தேவன் என்ன சொல்றாரு அதை நம்ம கேட்கணும். அப்ப தேவன் நம்ம என்னெல்லாம் கேட்கிறோம் அதை கட்டாயம் நமக்கு கொடுப்பாரு, அப்பதான் ஐக்கியம். பாருங்க இந்த குடும்பம் என்ன ஐக்கியமா இருக்காங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வாங்க, நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் என்ன செய்யறாங்க, பகுந்து கொள்வாங்க இல்லையா. சொல்லுவாங்க இந்த குடும்பம் பாரு என்ன ஐக்கியம், நிறைய சமாதானம். அப்ப சொல்லுவாங்க, அப்ப நம்ம தேவனிடத்துல ஐக்கியம் இருக்கணும், அவர் என்ன சொல்ற அதை கேட்கணும். அப்ப நம்ம ஆண்டு நம்ம ஏசப்பாட்டை என்ன கேட்கிறோமோ அதை நம்ம கட்டாயம் ஏசப்பா நமக்கு தருவாங்க. அதான் நம்ம ஒவ்வொரு நாள் தேவனிடத்துல ஐக்கியமா இருக்கணும். எப்படி நம்ம ஆண்டு ஏசப்பா என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் நம்ம கட்டாயம் நம்ம செய்யணும். இதை விடு இதை செய்யும் சொல்லுவாரு, இந்த நேரத்துல இந்த செவமுன்னு சொல்லுவாரு. காசிங்க என்ன இருக்க, நீங்களோ எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதே உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகள் உங்களுக்கு எழுதுற. பாத்தீங்களா, நம்ம தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்கணும். ரெண்டாவது அப்பதான் பிதாவாகி தேவனோடு தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து ஐக்கியம் இருக்கும். அப்பதான் சந்தோஷம் எப்படி இருக்குமா, நிறைவா இருக்கும், நிறைவா இருக்கும். கர்த்தர் அறியாத மக்களோட ஐக்கியம் வச்சிருந்தானா, நம்ம ஐக்கியம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க, சந்தோஷம் எப்படி இருக்கும், சந்தோஷமே இருக்காது. அதுக்கு தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். தேவனிடத்துல ஐக்கியமா இருக்கிறோமா, தேவனுடைய பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்கா இல்லைன்னு சொன்னா கர்த்தர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரின் ஐக்கியம் பிதாவோடு இருக்கணும்ப்பா, அவரு குமாரன் இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம் இருக்கணும். அதுக்கு எனக்கு உதவிச்சு, அப்பதான் உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும், சமாதானமா இருக்கிறதுக்கா தேவன் அழைச்சிருக்காரு. ரெண்டாவது ஆசீர்வாதத்தை சுகந்திரித்துக் கொள்றதுக்காக, மூன்றாவது தேவனிடத்துல ஐக்கியமா இருக்கிறதுக்காக. நான்காவது பாருங்க, உன்னித்தேசிலே புஸ்தகம் 4:7. தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். எதுக்கு அழைத்திருக்கிறார்? 4வது பரிசுத்தமா இருக்குது. தேவன் நம்மள அழைச்சிருக்கிறார். அசுத்தமா ஏதோ மனம் போல வாழறதுக்காக தேவன் அழைக்கல. ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக வாழணும், அதான் சொல்றாரு. அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்துக்குன்றே அழைத்திருக்கிறார். ஏன்னா ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை தேவன் பில்லுக்கு தான் ஒப்பிட்டிருக்காரு. நல்ல பூ பூத்து மறுநாள் விழுந்து போற அந்த பூக்கு தான் தேவன் நம்மளை ஒப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில என்ன செய்யணும்? அசுத்தத்துக்கெல்லாம் எதுக்கு அழைச்சிருக்காரு? நம்மள பரிசுத்தத்துக்கு அழைச்சிருக்காரு. ஏன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தமா இருக்கிறாரா? வாசித்து பாருங்க, 1 Peter 1:15-16 பாத்தீங்க. நம்ம அழைத்தவர் எப்படி இருக்காரா? பரிசுத்தரா இருக்கிறது போல. நீங்களோ உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தரா இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா என்று எழுதியிருக்கிறது. நம்ம உருவாக்கின தேவன், நம்ம அழைத்த தேவன் பரிசுத்தர். அப்படியானா நீங்கள் நான் கூட என்ன செய்யணும்? பரிசுத்தமாக தான் இருக்கணும். அதுக்கு தான் தேவன் நம்ம அழைச்சிருக்காரு. ஒரே ஒரு வாழ்க்கை அருமையான சகோதரியே, சகோதரியே, தாய்மார்களே, நமது ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கை பேசி, ஏதோ ஒரு வாய்ப்பு பேசி எப்படியோ வாழ்ந்துடக்கூடாது. வாழ்ந்த முடிச்சோம்னா இங்கே நம்ம எப்படி வேணாலும் செஞ்சிடல, இங்கே என்னன்னு பண்ணிடலாம். பரலோகத்துக்கு போக முடியாமல் போயிடும். நம்ம அதனால ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பயந்து ஆண்டிட்டு உப்பு கொடுத்து ஆண்டவரை என்னை பரிசுத்தமாக்கும் முன் போல மாற்றின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நிமிஷம் கேட்க வேண்டும். ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம கர்த்தரை கேட்கணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும், இப்போ உண்மை போல என்னை மாற்றுங்க, உண்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் அவற்றை கேட்கணும். அவர் தான் நம்மளை பரிசுத்தமாக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11-12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அவங்கள பார்த்த என்ன செய்ய வேண்டாம்? கோபப்பட வேண்டாம், பொறாப்பட வேண்டாம், ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அநியாயம் செய்ய இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமா வருகிறேன். அவன் அவனுடைய கிரிகளின்படி அவன் அவனுக்கு நான் அடிக்கும் பலன் என்னோட கூட வருது. பாத்தீங்களா, அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கு. அவங்கள பார்த்து போராடப்பட வேண்டாம், ஒண்ணு போட வேண்டாம், இப்படி செய்யறாங்கன்னு சொல்லி கோபப்படும். அவங்களுக்காக நம்ம ஆண்டுகிட்ட போகிறனாலும் நம்ம செவிக்க வேண்டும். அசுத்தமா இருக்கு, இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். அணியஞ்சறவன் இன்னும் அணியம் ஜெயிட்டும். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். நீதி செய்யற இன்னும் நீதி. அது எங்க வர, எங்க வருதா? அவன் அவனுக்கு அழிக்கும் போல வாசிங்க, அது 12 வாசிங்க. ஆண்டவராக இயேசுக்கு சொல்றேன், இதோ சீக்கிரமா வருகிறேன். அவன் அவனுடைய கிரிகளின்படி அவன் அவனுக்கு நான் அழிக்கும் பலன். பாத்தீங்களா, அவங்க நமக்கு அழிக்கிற பலன் எப்போ? கர்த்தர் வரும்போது நமக்கு அவருடைய ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது நம்ம செய்த நன்மைக்காச்சும் தீமைக்காலும் பரிசுத்தத்துக்காகவும் அசுத்தின கிரிய தேவை நடத்துல வரும். நம்ம இன்றைக்கு நம்ம அசதியா இருந்தோம்னு சொன்னா கர்த்தராக இயேசுக்கு வரும்போது நம்ம எங்க போவோம் யோசித்து பாருங்க. ஆனால் ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக நம்ம பரிசுத்தமா வாழ ஆண்டு கர்த்தரை ஒப்படைக்கணும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இது வரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். இறக்கும் மகிமையும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்படை, கொடா குடி ஸ்தோத்திரம் ஐயா, அமை துதிக்கிறோம். ஆண்டு வரையும் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாதி ராஜாவை அமை துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். பலப்படுத்த முடியா செபிக்கிறோம். சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆறுதலின் தேர்வு தர முடியா செபிக்கிறோம். நீர் இறக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனை இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே இழந்தத அப்பா அமை ஸ்தோத்திரம். போர்கள் இழந்திருக்கலாம், அவர் பிரியமானவர்கள் இழந்திருக்கலாம். அவங்களை ஆட்டி தேற்றி ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க சொன்னீங்களே, ஒருவனை அவன் தாய் தேற்று போல தேற்றுன்னு சொன்னீங்களே, நீங்க தேற்றி ஆட்டி அரவணைக்க முடியா செபிக்கிறோம். நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ள முடியா செபிக்கிறோம். உள்ளம் உடைந்த உள்ளத்தை நீர் காயத்தை கட்டுகிற தேவனுடைய சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஐயா. அவங்களை காயத்தை கட்டி அரவணைத்துக் கொள்ள முடியா செபிக்கிறோம். மகிமுள்ள தேவனை கட்டாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இறங்குமப்பா, இந்த நிகழ்ச்சி பாத்துக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு பலப்படுத்தி ஆசீர்வதித்து சமாதானத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து ஆட்டி தேற்றி ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக இறக்கத்துக்காக கொடா குடி நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இறங்குங்க, இறங்க உன்னத பலத்தை இடக்கட்டுங்கப்பா, தேவாவில் நிரப்புங்க, தேவாக்கில் நிரப்புங்க, பரிசுத்தாவில் நிரம்புவது பரலடைந்து எருசலேமிலும் ஜூதியம் முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடை சிறந்து சாட்சிகளா இருப்பேன் சொன்னீங்களாண்டவர். அப்படியாக இந்த நிகழ்ச்சி பார்த்து ஒவ்வொருவரையும் தேவாவில் நிரப்ப முடிய செபிக்கிறோம். அன்பின் தகப்பனை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. யாராவது என்னென்ன பலவீனத்துல கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொரு பலவீனத்தையும் சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்க. சொல்ல முடியாத துயரத்தினால ஐயோ என்னால தாங்கவே முடியலன்னு சொல்லி எனக்கு பலனே இல்ல, என்னால கஷ்டப்பட முடியல, தலைவலி வயிறு வலி கால்வலி எனக்கு தாங்க முடியலன்னு சொல்லி கலங்குற அருமையான சகோதரியும் சகோதரியும் கண்ணுக்கி பாருங்க, உங்களுக்கு சுகமாக்குங்க. அருமையான தாய்மார்கள் வயசான போது எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்கப்பா, ஐயோ என் பக்கத்துல யாருமே இல்லையே, நான் தனியா இருக்கிறேன்னு சொல்லி கலங்குறாங்களப்பா. அவங்களுக்கு நீங்க கூட இருந்து பயப்படாத உன்னோட இருக்கிற உன் தேவன் உன்னை பலப்படுத்தி உன் சகாயம் பண்ணு, நீதி பலதுக்கத்தை தாங்க வேண்டி சொல்லி உங்களுடைய பிள்ளைல அப்பா பேசி ஆற்றுங்க, தேற்றுங்க ஆண்டவர. உலகத்துல யார் ஆறுதல் சொன்னாலும் ஆறுதல் இருக்க முடியாது தகப்பனே, நீங்க உங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்த உங்களை பாத்திரம் மன்றாடி செபிக்கிறோம். நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கோங்க எசப்பா, பலத்த காரியத்தை செய்யுங்க எசப்பா, அற்புதங்களை செய்யப்பா, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரை படுத்துங்க அப்பா. அமை துதிக்கிறோம். பண கஷ்டத்தினால கலங்கியிருக்கிற அருமையான குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்க எசப்பா. ஐயோ நான் ரெண்டு நாளைக்குள்ளாக பணம் கட்டணுமே, இந்த பணத்துக்கு என்ன செய்யறது, கடங்காரங்க வந்து தொந்தரப்படுத்துறாங்க, கலங்கியிருக்கிற குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்க எசப்பா. சொன்னீங்க தானப்பா வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, வெள்ளியும் பொண்ணையும் பெருக பண்ணின்னு சொன்னீரு அப்பா, வெள்ளும் பொண்ணையும் பெருக பண்ணி உங்களை கண்ணீர் துடைக்க முடியாத கெஞ்சூரப்பா. நீராதிசயங்களை செய்கிறவர் ஐயா அப்பா, அமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துமுள்ள சாட்சியாவை இமை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம் கத்தாவே அப்பா, அமை ஸ்தோத்திரம். மந்திர கட்டுகள் செய்வன கட்டிலிருந்து விடுதலை செய்யுங்க எசப்பா. குடும்பத்துல எத்தனை தடைகள் ஆண்டவர், வேலை போனால் தடை, திருமணமாக தடை, எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. மீக 2:13 படி தடையில் அகற்ற முன் சொல்லுறான்னு சொன்னீங்களே, தடையில அகற்றி போடுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க எசப்பா. குழந்தை பாக்கியில் சகோதரி குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. வேலையில பிரமோசம் இல்லாத மக்களுக்கு வேலை பிரமோசம் கிடைக்கணும், வேலை கண்தாமாக மக்களுக்கு வேலை கண்தாமாக்கணும் ஐயா. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை செய்யணும் ஐயா, தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க ஆசிரியத்து பெருக பண்ணுங்கிறாச்சா, வீடு கட்ட முடியலன்னு சொல்லி கலங்க வேண்டிக்கொள்வதற்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிரு தேவன் ஆசீர்வத்து உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க, சகல ஆசீர்வத்தை சம்பூர்ணமா கொடுங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, எல்லா பேரும் சீப்போ செலுத்திக்கோங்க, எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அந்த நாமத்துல தாழ்மையா கேஜிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்து நம்ம சேர்த்து கேட்டுவிட்டா இவர் கலங்காதீங்க.
1: நம்முடைய ஊழியங்கள் மூலமாக இயேசுன் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறது வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம்புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? 2-4 பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்துதான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தரிக்கிறது. இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கர்த்தரிக்கிறவேல் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றோம், யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா? 1, 2, 3 மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, சிஸ்டர் எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ இமேஜ் போட்டோ ஒரு பைபிள் இருக்கும், அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம், இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமம்னா ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறு அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கறேன் எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது, அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நடிச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ளலாம். தமிழ் ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ் ஆங்கிலம் இந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம், ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தரோடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லைங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க அவங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.
2: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பானவர்களே, நமது இயேசுவின் கரம் ஊழியங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம் வாருங்கள். எங்களோடு இணைந்து இப்பொழுது ஜெபிப்பீர்களா?
1: ஸ்தோத்திரம் ஆண்டவர். தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான இயேசுங்கிற ஊழியர்களுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் ஏற்படுத்தின உமது ஊழியம் ஆண்டவரே, எங்கள் மனித எத்தனம் அல்ல, மனித சக்தி யுக்தி மனிதனுடைய ஞானம் அல்ல, நீர் கிருபையா ஏற்படுத்தின இந்த ஊழியத்தை இம்மட்டும் இந்த 34 ஆண்டுகள் கரம்பிடித்து நடத்தி வந்தீரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, இதற்கு மேலும் நடத்த என் தேவன் வல்லவர இருக்கிறபடினாலே ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் கொடுத்த அருமையான அக்கா உங்களுக்காக ஸ்தோத்திரம். அவளுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல தீர்க்க ஆயுளையும் தந்து மகிமையாய் பயன்படுத்தும். அப்ப வாலிபு பிரயத்தின் ஒரு பலத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக, மோசைக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, காலைப்புக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, அக்கா வல்லமை இடைக்கட்டுவீராக, நல்ல சரீர ஆரோக்கியத்தை உண்டாக்குவீராக, வரங்களால் வல்லமை இன்னும் அதிகமாய் நிரப்புவீராக, அப்ப உலகத்தின் கடைசி எல்லை வரையும் கொண்டு செல்வீராக, உலகத்தின் எல்லை அப்பா பூச்சக்கத்தின் கடைசி வரைக்கும் அவர் எடுத்துச் செல்வீராக, மகிமையா அக்காவை பயன்படுத்துவீராக. நாக உங்க ஜீவன் அவர்களுக்குள்ள இறங்குவதாக ஆண்டவரே. வசந்திய காவியம் பலப்படுத்தும், அவர்களுக்கும் நல்ல சுகம் கொடுங்க, கால்களை பலப்படுத்தும், அவர்களை உலகத்தின் கடைசி பறையின் எடுத்து செல்லுங்க ஆண்டவரே. நீர்தான் ஊழியத்தின் தலைவரப்பா, நீர்தான் எல்லாம் ஆண்டவரே. கடைசி பரியந்த நீர்தான் நடத்தணும், நீங்க தான் எல்லாமா இருக்கணும் ஆண்டவரே. நீங்கள் மூலம் நீங்க மகிமை அடையணும்ப்பா. இந்த வெள்ளிக்கிழமை பங்கு பெறுகிற உடைய பிள்ளைகள் எல்லாருடைய கண்ணீரை நேசு துடைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெள்ளிக்கிழமை மாச கூட்டத்தை எழுப்புற என் தேவன் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திரளான மக்களை கொண்டு வரும் சண்டே வர்ஷிப்ல கூட பெரிய காரியம் செய்யுங்க. புதிய புதிய மக்களை தாரும். வந்து கொண்டிருக்க மக்கள் உறுதியாய் உண்மையிலே அப்ப வடிவு போகாமல் நினைத்து நிற்கக்கூடிய ஒரு குருபையை தாரும். முடிவு பிறகு நினைத்து நிற்கணும், அவள் கண்ணீர் துடைக்கப்படணும். இயேசுங்கிற பத்திரிகை ஊழியத்தின் மூலமாய் பெரிய அறுவடை கத்தை உண்டாக்கும். கோடிக்கணக்கான மக்கள் உன் பக்கம் ஈர்த்து கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, இதழ் மூலம் படிக்கிறவர்கள், நெட் மூலம் படிக்கிறவர்கள், ஆப்ஸ் மூலம் படிக்கிறவர்கள், அத்தனை குடும்பங்களையும் ரட்சிப்பின் பாத்திரை மாற்றி சீர்வதிக்கணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். டிவி மூலமாக வருகின்ற செய்திகளை கோடிக்கணக்கான மக்கள் கேட்கணும். அக்கா மூலம் ஏழு கூட ஜெபங்கள் அனைவரும் விடுதலை பெறணும். அந்த வசனங்கள் அனைவரும் உள்ளத்தின் கண்கள் திறக்கணும். ஆண்டவரே, வல்லமையாக பயன்படுத்தும். இந்த டிவி ஊழியத்திற்கு எவ்வளவு தேவையப்பா. மாதந்தோறும் 2 லட்சம் ஆகிறது. அதன் பணத்தேவை சந்திப்பீனாக ஆண்டவரே. பணத்தை தரக்கூடிய ஜனங்களை, காணிக்க தரக்கூடிய மக்களை எழுப்பிக் கொடு பேராக ஆண்டவரே. எழுப்புங்கப்பா, தங்கு தடையின்றி இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக ஏசப்பா குருவை கொடுங்க ஆண்டவரே. சண்டே கிளாஸ் ஊழியத்தில் சிறுவ சிறுமியர் மத்தியில் எழுப்புதலை உண்டாக்கும். டீச்சர்ஸ் வல்லமையை பயன்படுத்தும். குழந்தைகளை ஆசீர்வதிங்க. மருத்துவமனை ஊழியம் தடையெல்லாம் நடக்க அருள் தாரும். 6 மணி ஜப கூட்டங்களில் ஒரு அசைவு உண்டு பண்ணும். அனுதினம் 50 பேராவது கூடி ஜபிக்கணும். காலை மதியம் ஈவினிங் நடக்கிற ஜப கூட்டங்கள் ஊழியர்களுக்காக 7 ஜபங்களை ஆசீர்வதிங்க. அதில் பங்கு பெற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. திரளான மக்கள் வந்து ஜபிக்க வாஞ்சி ஏசப்பா உருவாக்கி தாங்க ஆண்டவரே. அனுதின வாக்கு தத்தங்களை அநேகர் கேட்க தோண்டுங்க. அநேகர் மூலம் அசைக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. எஃப்எம் ரேடியோ அநேகர் கேட்டு ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஆஃப்லைன் ஆன்லைன் எஃப்எம் அநேகர் கேட்க கர்த்தர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. வெப் டிவி அநேகர் பார்த்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. எல்லாம் நான் மகிழ் பண்ணும், அவ்வளவுதான்ப்பா, வேற ஒன்றும் இல்லை ஆண்டவரே. இயேசுங்கிற ஊழியங்களை பணத்தால், ஜபத்தால், பொருளாதாரத்தால் தாங்குற அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. டிவிக்குள்ள பார்ட்னர்ஸை ஆசீர்வதிக்கணுமே ஆண்டவரே. மணியார் அனுப்புற குடும்பங்களை ஆசீர்வதிக்கணுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கத்தினர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் கரத்தோடு தொடர்பு கொண்ட அத்தனை ஜனங்கள் மீது கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதாக. தயிரமாக எடுத்து செல்லுங்க, எங்களை பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க, கிருபையிலே தாருமாண்டவரே, தேவையிலே சந்தித்தருளும் ஆண்டவரே. உடன் ஊழியர்களே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியம் உண்டாக்குங்கப்பா, சுகம் கொடுங்கப்பா. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கஷ்டங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாகனங்களை காத்துக்கொள்ளும், கம்ப்யூட்டர்ஸ் காத்துக்கொள்ளும், ஒவ்வொரு பொருள்களை காத்துக்கொள்ளும். ரிப்பேர் ஆகக்கூடாது ஆண்டவரே. இயக்கிற பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஏசப்பா, நஷ்டங்கள் வரக்கூடாது ஆண்டவர். ஊழியங்களை எழுப்பது உண்டாகணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியத்தின் பொறுப்பையும் கர்த்தர் எடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு ஊழியர்கள் நிற்கக்கூடாது. உம்மால் ஆரம்பிக்கப்பட்ட எந்த ஊழியும் தடைப்படவே கூடாது ஆண்டவரே. அனுதின ஊழியங்கள் அக்காங்க போறாங்க, பெரிய காரியம் செய்யுங்க. போயிட்டு வராங்கப்பா, அவர் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாகன ஓட்டுநர்களை மறைத்து செயலாற்றுங்கப்பா. எந்த விக்னங்களும் ஆபத்துகள் வரக்கூடாது ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா ஊழியத்தையும் கையில் இடுங்க. உங்க நாம ஒன்றே உயர்த்தப்படட்டும். நீங்க இப்படி செய்ய போதற்காய் கோடான குடிசோத்து யாரெல்லாம் வந்து இயேசு கோவிலுக்காக ஜெபிக்கிறாரோ அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்கப்பா. காலை மதியம் ஈவினிங் ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியர்கள் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்க பிள்ளைகள் எல்லாம் ஒரு வல்லமையான ஊழியர்லாம் எழுமணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். எழுப்புங்க, காத்துக்கொள்ளும். முழு ஜப கூட்டங்கள் தெல்லான மக்கள் கடந்து வந்து ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க செய்ய போதற்காய் கோடான குடிசோத்திரம். நன்றி அப்பா. துதிகன மகிமெல்லாம் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நல்லாமத்தில் தாழ்மை உண்டுகிறோம் பிதாவே. ஹல்லேலூயா.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: திரும்பி இருக்கு. மது எங்க இருக்கிற, எந்த இடத்துல இருக்கிற? இன்னைக்கு தேவரிடத்துல திரும்பு. ஆண்டு நம்ம அவர் இடத்துல வரணும் தான் விரும்புறாரு, வேற ஒன்னும் விரும்பல. மகளே எங்கிட்ட வா, மகனே எங்கிட்ட வா. ஏன் என்னை விட்டு தூரமா இருக்கிற? எத்தனை நாள் நீ என்னை விட்டு தூரமா இருப்ப? என்னிடத்துல வா. அந்த தாயவையும் நாயத்தையும் கை கொண்டு திரும்பு. தாயவையும் நாயத்தையும் கை கொண்டு விடவிடாம நம்பிட்டு விட்டுறாத. என்னை விட்டு தூரம் போயிடாத. என் மகனே மகளே, என்னை விட்டு நீ தூரம் போயிடாத. என்ன திரும்பி வா. திரும்பி உனக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன். நமக்காக ஆண்டவராக இயேசுகிறது காத்துட்டு இருக்கிறாரு. அவர் நம்மளுக்காக தான் காத்துட்டு இருக்கிறாரு. கர்த்தர் ஓடி வருவோம்மா. இயேசு நீர் எனக்கு போதும் ஐயா. நான் நாயத்தையும் தாய்வையும் கை கொண்டு நான் இடவிடாம நம்புறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அவரை தான் அவர் ஓடி வரணும். அவர்த்தில் ஓடி வரணும். இயேசுவே எனக்கு நீர் போதும், இயேசுவே நீர் போதும். நான் இதுவரைக்கும் மீறி மீறி எத்தனையோ பாவங்கள் செஞ்சிட்டப்பா. நீங்க செய்ய வேண்டாம்னு சொன்ன காரியத்தை நான் திருப்பி திருப்பி அதே தான் நான் செஞ்சேன். எசேக்கியேல் 18:30.
1: ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே,
0: இஸ்ரவேல் வம்சத்தாரே,
1: நான் உங்களில்
0: அவனவனை
1: அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயந்தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள்.
0: மனம் திரும்புங்கள்.
1: உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். அப்பொழுது அக்கிரமம்
0: அக்கிரமம்
1: உங்கள் கேட்டுக்கு காரணமா இருப்பதில்லை.
0: உங்களுக்கு அக்கிரமம் என்ன சொல்லுங்க? கேட்டுக்கு காரணமா இருப்பதில்லை. மீறுதல் மீறி மீறி சேரம் இல்லையா? கோபப்படக்கூடாதுன்னு தெரியும், திரும்பி திரும்ப அதே கோபப்படுறோம். பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும், திரும்ப திரும்ப பொய் சொல்றோம். கசப்படக்கூடாதுன்னு தெரியும், கசப்ப திரும்பி திரும்பி வருது. அதுதான் மீறுதல். தெரிஞ்ச பாவத்தை திருப்பி திருப்பி சேரம் பார்த்தீங்களா? அதுதான் மீறுதல். மீறுதல் விட்டு திரும்ப வேண்டும். மீறல் என்னென்ன மீறல் நமக்குள்ள இருக்கு? நம் உள்ளத்தை அலசி பார்ப்போம். ஆண்டவர் திரும்பமா? இயேசுவே எனக்குள்ள கோபம் இருக்குப்பா, எனக்குள்ள மீறுதல் இருக்குது. ஆண்டு மீறுதல்னா கோபம் தெரியும், தெரியாது யாருக்கும் இல்ல, தெரியும். அது திரும்பி திரும்பி கோபப்படுறோம். கசப்பு வெறுப்பு வரக்கூடாதுன்னு தெரியும், திரும்பி திரும்பி அந்த கசப்பு என்னதான் அறிக்கிட்ட அறிக்கிடுவோம். அதைத்தான் திரும்பி சொல்லுவோம். அவங்க இப்படி சொல்லிருக்க சொல்லிட்டாங்கல்ல, நான் எப்படி அவங்க கிட்ட சமாளிக்க முடியும்? சொல்லிடுவோம், நல்ல கசப்பா மாத்துங்க ஆண்டவரே, நான் இதை செய்யக்கூடாது, நான் இப்படி பண்ண கூடாதுன்னு சொல்லிடுவோம். திரும்ப கொஞ்ச நேரம் அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, நான் எப்படி இப்படி செய்ய முடியும்? அதுதான் மீறுதல். தெரிஞ்சு செய்யறதுதான் மீறுதல். பொய் சொல்லான்னு தெரியும், பொய் சொல்லிட்டே இருப்போம். ஆண்டவரே பொய் கூடாதுன்னு செபிச்சுட்டு போவோம். கொஞ்ச நேரத்துல நம்மளை அறியாம தாராளம் பொய் சொல்றோம். அதான் ஆண்டவர் உள்ளது உள்ளதென்றோ இல்லதென்றோ சொல்லுங்க. அதுக்கு மிஞ்சினதெல்லாம் தீமையினால உண்டாயிருக்கும். அதுதான் மீறுதல் விட்டு திரும்ப வேண்டும். கர்த்தரிடம் திரும்ப வேண்டும். கர்த்தர் உங்களை என்னை அதுதான் எதிர்பார்க்கிறார். கர்த்தரை விட்டு திரும்ப வேண்டும். ஓசியில சொல்றாரு, என்னிடத்தில் திரும்புங்க, தயையும் நாயத்தையும் கை கொண்டு இடைவிடாம நம்பிக்கை. தேவன் மேல என்ன செய்யுங்க? நம்பிக்கையா இருங்க. தய என்ன? மற்றவங்களுக்கு நன்மை செய்யறது தயை. வாசித்து பாருங்க, நீதிமொழி புஸ்தகம் 19:22.
1: நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை.
0: நன்மை செய்யணும்னு மனுஷங்களை கொண்டிருக்கிற ஆசைதான் தயை. தயைன்னு ஒரு ஒண்ணு இல்ல. நன்மை செய்யணும், மற்றவங்களுக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், என்னால முடிஞ்சிருக்கிற முடிஞ்ச உதவி செய்யணும் உள்ளத்துல ஒரு ஆசை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் தயை. அல்லேலூயா. தயைன்னு என்ன? தயைன்னு என்ன சொல்லுங்க? என்ன தயைன்னா? நன்மை செய்ய ஆசை இருக்குதான் தயை. இங்க சொல்றாரு, தேவனிடத்தில் திரும்புங்க. எப்படி திரும்பணுமா? தயையும் நியாயத்தையும் கை கொண்டு தேவன் என்ன செய்யுங்க? இடைவிடாம நம்பிக்கை. நான் என்ன பாருங்க, சங்கீத புஸ்தகம் 19:9.
1: கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்,
0: கர்த்தருக்கு பயப்படுற பயம்
1: சுத்தமும்
0: சுத்தமும்
1: என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள்,
0: கர்த்தருடைய நியாயங்கள்
1: உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது.
0: கர்த்தர் நான் என்னதான்? உண்மையும் அனைத்து நீதி தான். நம்ம உண்மையா இருந்தாவே அதுதான் நியாயம். நம்ம பேசையில சொல்ல போனா கர்த்தர் திரும்பி என்ன செய்யணும்? நமக்கு எல்லாருக்கும் நன்மை செய்யணும் உள்ளத்தில் ஒரு ஆசை. ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில் உண்மையா இருந்து கத்திரிட்ட என்ன செய்ய இடப்படாம நம்பினீங்கன்னா கத்திரவங்க நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அதான் கத்திரி சொன்னார், ஒரு நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயம் உனக்கு முடிவுண்டு. முத என்ன செய்யணும், உன் வழிய கத்திரத்துல ஒப்பிவித்து அவர் மேல நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. அவர் முழுமையாக ஒப்பிட்டு அவர் மேல நம்பிக்கை இருக்கணும். அவர் எப்படி நம்பணும், மனப்பூர்வமா நம்பணும். நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும், நம்ம அவைங்களை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன செய்யணும், நீதியின் பள்ளியில செலுத்தி கர்த்தரத்துல நம்பிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப என்ன நம்ம ஆண்டவர்ட்ட கேட்கணும், நொறுங்குண்ட இருதயத்தை நறுங்குண்டாவே எனக்கு தாங்கன்னு கேட்கணும். நீங்க நொறுங்குண்ட இருதயமும் பண்ணிந்து ஆவி உங்களுக்கு இருக்கா, கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. சிறுமைப்பட்டு நொறுங்குண்டு இருக்கிற நொறுங்குண்டு வசனத்தில் நடுங்கிறவங்களை கர்த்தர் என்ன செய்வார், நோக்கி பார்ப்பார். கர்த்தர் நம்ம சொல்ற நம்ம படுற கஷ்டம் கர்த்தருக்கு தெரியுதா, அவர் கண்ணே தெரியல. எத்தனை பேர் சொல்ற இல்லையா, அவர் சொல்றாரு என் நொறுங்குண்டு என் வசனத்தை நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன்னு சொல்றாரு. நொறுங்குண்டு உள்ளவங்களுக்கு இருக்கா, கர்த்தர் கேளுங்க, ஆண்டவரே நொறுங்குண்டு உள்ளத்தை எனக்கு தாருன்னு சொல்லி கேட்போம். அல்லேலூயா. கடைசியாக சங்கீத புஸ்தகம் 26:1
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே
1: என்னை நியாயம் விசாரியும்,
0: என்னை நியாயம் விசாரியும்,
1: நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன்,
0: நான் உத்தமத்திலே நடக்கிறேன்,
1: நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன்.
0: அப்ப சங்கீதர் சொல்ற உத்தமத்தில் நடக்கிறேன், கர்த்தரை நம்பி இருக்கிறேன்.
1: ஆகையால்
0: நான்
1: தள்ளாடுவதில்லை,
0: உத்தமத்தை நடக்கிறாண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கேன். என்ன செய்ய மாட்டேன், தள்ளாடுவதில்லை. என்னைக்கு அவங்க விழுந்து போவாங்க, என்னைக்கு தான் அவங்க விழுந்து கட்டாயம் ஒரு நாளைக்கு விழுந்துருவாங்க அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. சங்கீதக்காரர் சொல்றாரு தள்ளாடவே மாட்டேன், என்ன பிரச்சனை விழ மாட்டேன், என்ன பிரச்சனை கர்த்தரை கைவிட மாட்டாரு, நான் உத்தமத்திலே நடக்கிறேன். அதனாலதான் சங்கீதக்காரருக்கு செவிக்கிறார் பாருங்க, 25:21
1: உத்தமமும்
0: உத்தமமும்
1: நேர்மையும்
0: நேர்மையும்
1: என்னை காக்க கடவுது,
0: என்னை காக்க கடவுது,
1: நான் உமக்கு காத்திருக்கிறேன்,
0: நான் உமக்கு காத்திருக்கேன். உத்தமம் நேர்மையும் எனக்காக ஜெபத்தை பார்த்தீங்களா, நம்ம ஆண்டுகிட்ட அது வேணும் ஆண்டவரே, இது வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும் கேட்போம். ஆனா சங்கீதக்காரர் செவிக்கிறாரு கத்தாவே உத்தமமும் நேர்மையும் என்ன காக்க கடவுது. நம்ம ஒவ்வொரு நாளும் உத்தமத்தில் நடக்கணும் ஆண்டவரே, நேர்மையா இருக்கணும் ஆண்டவரே, உத்தம நேர்மையை காக்க கடவுள்னு சொல்லி செவிக்கிறார். நம்ம அப்படித்தான் செவிக்கணும், நம்ம வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. 28:7
1: கர்த்தர் என் பலனும்,
0: கர்த்தர் என் பலனும்,
1: என் கேடகமாயிருக்கிறார்,
0: என் கேடகமாயிருக்கிறார்,
1: என் இருதயம் அவரை நம்பி இருந்தது,
0: என் இருதயம் அவரை நம்பி இருந்தது,
1: நான் சகாயம் பெற்றேன்,
0: நான் சகாயம் பெற்றேன்,
1: ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது.
0: பாத்தீங்களா, கர்த்தர் நம்பி இருந்த என்ன பெண்மா சகாயம் என்னது, உதவி பெற்றேன். சகாயம் சகாயம் என்ன, உதவி கிடைக்கும், சகாயம் பெற்ற உதவி கிடைக்கும்.
1: ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது,
0: என் இருதயம் களி கூறுகிறது,
1: என் பாட்டினால் அவரை துதிப்பேன்,
0: என் பாட்டினால் அவரை துதிப்பேன். பாத்தீங்களா, கர்த்தர் நம்புறோம்னா நமக்கு சகாயம் கிடைக்கும், நம்ம இருதயம் களி கூறும், பாட்டினால் தேவனை துதிக்க முடியும். அவர் முழுமையா நம்பினீங்கன்னா பாட்டினால் அவர் துதிக்க முடியும். நிறைய பேர் முழுமையா நம்பாதனால்தான் அவர் பாட்டினால் துதிக்க முடியல, செவிக்க முடியல, அப்படியே தள்ளாடிறோம். கர்த்தர் முழுமையா நம்புங்க. கர்த்தர் தாவி சொல்றாரு, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், என்ன உத்தமத்திலே இருக்கேன், என் காலை தள்ளாட மாட்டா விட மாட்டாரு, அவர் நம்புறதுனால தள்ளாட மாட்டேன்னு சொல்றாரு. நம்ம அவரே நம்பணும், நம்ம அவர் நம்பி இருந்தனா நமக்கு என்ன கிடைக்கும், சகாயம் உதவி கிடைக்கும். அதனால என்ன செய்யுமா, என் இறுதியும் மகிழ்ந்தது பாட்டினால் அவரை துதிப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் பாட முடியல, அருமையானவர்களை யோசித்து பாருங்க, பாடின குழப்பம் சோர்வு எத்தனை பேருக்கு வருது, எத்தனை பேர் முழு மனதோட பாட முடியல. சங்கீதக்காரனும் இருக்கு வாசித்தரலாம், சங்கீதம் 28:7
1: கர்த்தர் என் பலனும்,
0: கர்த்தர் என் பலனும்,
1: என் கேடகமாயிருக்கிறார்,
0: கர்த்தர் தான் பலன். உலகத்தை என்ன மாத்திரை மருந்து என்ன சாப்பிட்டாலும் அது பலன் இல்ல, கர்த்தர் என் பலன், அவர் கேடகமாயிருக்கிறார்,
1: என் இருதயம் அவரை நம்பி இருந்தது,
0: அவரை நம்பி இருக்கிறது,
1: நான் சகாயம் பெற்றேன்,
0: சகாயம் பெற்றேன்,
1: ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது,
0: என் இருதயம் களி கூறுகிறது,
1: என் பாட்டினால் அவரை துதிப்பேன்,
0: பாட்டினால் அவரை துதிப்பேன். பாத்தீங்களா, அவர் நம்பணும், உங்களுக்கு இருதயம் களி கூறு, உங்களுக்கு சகாயம் கிடைக்கும், உதவி கிடைக்கும், அவர் தான் உதவிச்சு. அதனால்தான் சங்கீதக்காரர் சொல்ற, என் கொத்தாசுரம் பருவங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிற வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரத்திலேயே எனக்கு ஒத்தாசை வரும், அவர்தான் நமக்கு சகாயம் கொடுக்கிற தேவன், அவரையும் நம்ப வேண்டும். 119 சங்கீதம் 66 வசனம்.
1: உத்தம நிதானிப்பையும்
0: அறிவையும்
1: எனக்கு போதித்தருளும்
0: உம்முடைய
1: கட்பணிகளின் பேரில் விசுவாசமாயிருக்கிறேன்.
0: பாருங்க என்ன சொல்றாரு, நம்ம ஆண்டுகிட்ட தான் கேட்கணும். சங்கீதக்காரர் எப்படி கேட்கிறார் பாத்தீங்களா, உத்தம நிதானிப்பை அறிவு எனக்கு போதித்தருளும். அவர் நம்பட உத்தம நிதானிப்பை அறிவை போதிப்பார். உண்மை நேர்வை நம்மளை காக்கும். நம்ம கர்த்தரை ஒவ்வொரு நாள் நம்ப வேண்டும். நீதிமொழிகள் 23:18
1: நிச்சயமாகவே முடிவு உண்டு.
0: நிச்சயமாக வாழ்க்கைக்கு என்ன உண்டு, முடிவு உண்டு. நம்பிக்கை
1: வீண் போகாது.
0: கர்த்தர் நம்பர் அவரை முழுமையா நம்பி வழிய கர்த்தருக்கு ஒப்பித்தருள நம்பிக்கை காரியத்தை வாழ்க்கை பண்ணுவார். உங்க கஷ்டத்தில மாத்துவார். மனப்பூர்வமா அவரை நம்புங்க. மனப்பூர்வமா அவரை உங்க சரீரத்தை முழுமையா அர்ப்பணித்து செவிச்சு பாருங்க. நீதியின் பழி அவருக்கு செலுத்துங்க. நொறுங்குண்டு உள்ளத்தோடு அவர் இதில் வாங்க. உங்களுக்கு தந்து அவர் வாசம் பண்ணுவார், உங்களுக்கு நோக்கி பார்ப்பார். அலையிலுயா. 3வது என்னது பார்த்தோம், இடவிடாம அவர் நம்பணும். அலையிலுயா. பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். அலையிலுயா. திரும்பமான கத்தருக்கு என்ன தர்றாரு, நிச்சயம் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை தேவன் செய்வார். 4வது கத்தர் நம்பறது என்ன செய்யும், சகாயம் பெற்றேன்னு சொல்றாரு சங்கீதக்காரர், உதவி பெற்றேன்னு சொல்றாரு. நம் இறுதியும் கழி பெற முடியும். அவர் பாட்டினால் துதிக்க முடியும். அன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா, அன்றைக்கு அர்ப்பணிச்சு செவப்படுவோம்.
2: நிச்சயம் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. எப்படியெல்லாம் நாம் நம்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு நல்ல அழகாக பேசினார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ஆம், எப்படி நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும், நாம் எப்படி நாம் நம்மை நாம் ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். மனப்பூர்வமாய் நம்மை நாம் ஒப்புவிக்க வேண்டும். மனப்பூர்வமாக நம்மை நாம் ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு ஏற்ற பலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதே போல நம்முடைய சரீரங்களை நம்முடைய அவயங்களை அவருக்கு ஒப்புவிக்க வேண்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, இந்த நாளில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எப்படியானது எனக்கு சொன்னா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்தவர்கள் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆம், நம்மை நாமே முழுமையாக நம்முடைய வழிகளை மனப்பூர்வமாய் நம்மை நாமே தேவனுக்கு உகந்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எல்லாம் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். மனப்பூர்வமாய் நாம ஒப்பு கொடுப்போம். 2வதாக நீதியின் பலிகளை செலுத்தி நாம் அவர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். எது நீதியின் பலி, நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு கூட நாம் கர்த்தர் சமூகத்திலே நொறுங்கிய உள்ளத்தோடு கூட நாம் செபித்து பாவங்களை அறிக்கை செய்து நாம் அவரத்தை நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் நம் நம்பிக்கையை கனம் பண்ணி நம்முடைய நம்பிக்கைக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். 3வதாக என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொன்னார். மீறுதலை விட்டு திரும்பி மற்றவர்களுக்கு நன்மை செய்து உதவி செய்து உண்மையாய் இந்த உலகத்திலே நடப்போம் என்று சொன்னான். எந்த நிலையில் விழுந்தோம் என்பது நினைவு கூர்ந்து அவரிடத்தில் திரும்பி மற்றவர்களுக்கு உதவி செய்து உண்மையா இருந்து இடைவிடாமல் கர்த்தரை நம்புவோம் என்றால் நிச்சயமாய் நம் நம்பிக்கைக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். கடைசியாக உமக்கு உண்மை உத்தமமாய் நடந்து நான் உம்மை நம்பியிருக்கிறேன், நான் தள்ளாடுவதில்லை, என் இதயம் உம்மை நம்பியிருந்தது, சகாயம் பெற்றேன், அர்ப்பணம் செய்வோமா. தகப்பனே, உத்தமம் நேர்மை என்னை காக்கணும், உமக்கு ஒன்பதை உத்தமமான நடக்கணும் ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபை அதிகமாய் தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நம் யாவரும் நம்மை நாம் அர்ப்பணம் செய்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் கேட்போமா, அந்த நம்பிக்கை எனக்கு தாரும் ஆண்டவரே, உமை நம்பக்கூடிய நம்பிக்கை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வேலையில கூட எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே. இந்த நேரத்திலும் கொடுக்க தாவே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே உம்மை நம்பி வந்திருக்கிறாளோ இந்த பிள்ளைகளோட நம்பிக்கையில இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து நாங்கள் எங்களை முழுமையாக உமக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வழிகளை உமக்கு ஒப்புவித்து உண்மையில் நாங்கள் நம்பிக்கையா இருக்க உதவி செய்யுங்க. மனப்பூர்வமாய் எங்கள் வழிகளை உமக்கு ஒப்புக் கொடுக்க அப்பா நீ கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீதியின் பலிகளை செலுத்தி தேவனுக்கு ஏற்கும் பொழிகள் நொறுங்குண்ட ஆவிதான் சொன்னீரே, நொறுங்குண்டது நறுங்குண்டமான இருதயத்தை எங்களுக்கு தந்து நாங்கள் அப்ப நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அப்பா உண்மை நம்பக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அதே போல உம்மிடத்தில் திரும்பி மற்றவர்களுக்கு உதவி செய்து உண்மையா இருந்து இடைவிடாமல் நம்பக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். உத்தமமாய் நடந்துமை நம்பக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த வசந்தி கேட்டு தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை ஒவ்வொரு மீதும் ராஜா உங்க குருபையின் கரம் இறங்கி வரும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிற பிள்ளை எல்லாரையும் தயவாய் கிருபையாய் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்து நம்பிக்கை பெருக பண்ணுங்க இப்பொழுது கர்த்தாவே. ஒவ்வொரு உள்ளத்து நம்பிக்கை தயவாய் நீ தருமடிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கை எப்படி உள்ளத்தில் வரும் என்று சொல்லி ரோமர் 15:13 சொல்லுகிறது. உங்களுக்கு அருளப்பட்ட அந்த பரிசுத்தாவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும். இறுதியாக கடைசியாக நம்ம எல்லாம் ஜெபமான போறோம், பரிசுத்தாவியானவரே என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும் ஐயா, எனக்குள்ளே ஒரு நம்பிக்கையை தாரும் என்று சொல்லி நம் எல்லாம் பரிசுத்தாவியனுடைய வருகைக்காக வாஞ்சியோடு கேட்போமா.
0: ஆண்டவரே, உடைய அன்பை எங்களுக்கு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. தேவாவில் நிரப்புங்க, தேவாக்கில் நிரப்புங்க, தேவ பலத்தால் நடக்கட்டுங்க, மகிமையில மூடுங்க, தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஆண்டவரே. தேவாதி தேவனை பலமாய் கிரியை செய்யுங்க, கிரியை செய்யுங்க, கிரியை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க கிரியை செய்தால் எங்களால் என்னப்பா முடிய, ஒண்ணுமே முடியாது ஆண்டவரே. எங்க பலத்தினால் அல்ல, பராக்கிரத்தினால் அல்ல, தேவாதியில முடியும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே, அக்கினி அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் ஒரு நாள் ஊற்றும் ஆண்டவரே. அக்கினால் அபிஷேகம் பண்ணுமே அபிஷேகம் பண்ணுமையா. வல்லமேல் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க ஆண்டவரே. உடைய அக்கினால் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க ஆண்டவரே. பலத்த காரியத்தை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க ஆண்டவரே. உங்க வந்திருக்க ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, ரச்சிங்க, பத்துத்தா நிரப்புங்க, பத்து வேறத்தை தாங்க, யாதியை நீக்குங்க, நோய் நீக்குங்க, பலவீனத்தை மாற்றுங்க ஆண்டவரே. திருமணமாக குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத குழந்தை பாய் தரணும், சமாளம் மக்கள் சமாளம் தரணும், கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாம் நீக்கிருங்க ஐயா. அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆசிரியர் துயர்த்துங்க, சிவில்ல சாட்சியில எழுப்புங்க ஆண்டவரே. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரச்சனை மூடி கொள்ளட்டும். மகத்தான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, வியாதியை குணமாக்க, நோய் குணமாக்க, பலியண்ட குணமாக்க, மந்திரம் செய்வனை எல்லாம் உடைத்து போடுங்க, பிசாசுகளை அழித்து போடுங்க, வேலை இல்லாத குடும்பங்கள் வேலை கொடுங்க, திருமணமாக மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத குழந்தை பாய் தரணும், சமாளம் மக்கள் சமாளம், கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள் எல்லாம் மாற்றும் ஆண்டவரே. அப்பா அம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா தொழில் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க, கேஸ்ல இருக்கிற மக்களை வெட்டிட்டாங்க, வாகனம் வச்சிரு மக்களை ஆசிரியங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, படிக்கிற பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் நல்ல மதிப்பெண்ணாய் பாஸ் பண்ண ஆண்டவரே. ஒருத்தர் கூட பெயிலா கூட நல்ல மதிப்பெண்ணாங்க ஆண்டவரே. கத்தாவே மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிரிந்து குடும்பம் இணைக்கணும், சமாளா குடும்பத்தில் சமான் தரணும், ஆசீர்வாதத்தை அளவு இல்லாம கொடுத்துருங்க.
3: அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1,000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: அன்பானது. நம்முடைய இயேசுன் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுன் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிருபையால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுன் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? ரெண்டு நான்கு பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்துதான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம். கத்திருக்கிறார். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்திருக்கிறவர்கள் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா? ஒன்னு, ரெண்டு, மூணு, எல்லாத்தையும் யூஸ் பண்றீங்க. இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுன் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுன் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, சிஸ்டர் எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ இமேஜ் போட்ட ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம். இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் நீங்கள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும்னா ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல

0: கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கறேன், எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது, அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ள. தமிழ் ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ் ஆங்கிலம் இந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி, அது பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம், ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒருத்தரோடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம் சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் asmincaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: நீதிபதியின் புஸ்தகம் 23:18
1: நிச்சயமாகவே முடிவு உண்டு,
0: நிச்சயமாகவே முடிவுண்டு,
1: உன் நம்பிக்கை வீண் போகாது,
0: நம்பிக்கை வீண் போகாது. அம்மாரி மாணவர்களே, நிச்சயமா உங்களுக்கு முடிவுண்டு. என்னென்ன காரியத்துக்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ, எதற்கெல்லாம் ஜெபிச்சிட்டு இருக்கீங்களோ, என் ஜெபம் கேட்கப்படலைன்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். ஒரு வேளைக்கு என் வாழ்க்கையில ஏன் எப்ப அற்புதம் நடக்கும், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதமே நடக்கலையே, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்குமா, அற்புதம் நடக்குமா, அதிசயம் நடக்குமா, என் வாழ்நாள் முழுதும் கண்ணீர் தானே வடிச்சிருக்கிற அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா கத்தடி வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாக உனக்கு முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கத்தட்ட நீங்க நம்பல, நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது. நிச்சயமா உங்களுக்கு முடிவுண்டு. எதற்கெல்லாம் நினைச்சிருக்கலாம், ஒரு கடனுக்காக நினைச்சிருக்கலாம், ஒரு வேளைக்கு குடும்பத்துல திருமணம் நடக்கணும் அப்படி எத்தனையோ காரியங்கள் நினைச்சிருக்கலாம். உங்க காரியங்கள் நிச்சயமா உங்களுக்கு முடிவுண்டு. உங்க கர்த்தமேல நம்பிக்கை வச்ச நம்பிக்கை என்ன செய்யாது, வீணா போகவே போகாது. அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், சமர்த்தத்தை படைச்சவர், நீரூற்ற படைச்சவர், எல்லாவற்றையும் உருவாக்கினவர் அவர் தான். அவரால் அவர் மேல வச்ச நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது. உங்க நம்பிக்கை நிச்சயமா வீண் போகாது. உங்களுக்கு முடிவு நிச்சயமா, நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க அதுக்கு முடிவு நிச்சயம் உண்டு. கலங்காதீங்க, கண்ணீர் துளசிக்கோங்க. சங்கீத புஸ்தகம் 21:7
1: ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார்,
0: கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார்,
1: உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாது இருப்பார்.
0: உன்னதமான தயவினால் என்ன செய்ய மாட்டாரு, அசைக்கப்படாது இருப்பார். அதனால் உன்னதமான ஒரு தயவு அவ்வளவு. அதனால ராஜா நம்பிக்கை இருந்ததுனால அவர் என்ன செய்ய மாட்டார், ஒரு நாள் ராஜா என்ன செய்ய மாட்டாரு, அசைக்கப்படுவதில்லை. நான் இப்ப சொல்ல, நாங்க நம்பி நம்பி வெக்கப்பட்டு போயிட்டோங்க. எவ்வளவோ அந்த மனிதரை நம்பணும், இவங்களை நம்பணும், அவங்க குடும்பத்தாரை நம்பணும், என் ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்பணும், எவ்வளவோ வெக்கப்பட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. இங்க சொல்றாரு ராஜா என்ன நம்பி, யாரை நம்பியிருந்தாரா, கத்தரை நம்பியிருந்தாரா. அவர் தயவினால என்ன செய்யல, அசைக்கப்படவே இல்லை. வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அசைந்து போகல. அதே போல அருமையானவர்களே, இயேசுவை நம்புனீங்க, ஒரு நாள் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. நம்பிக்கைக்கு நிச்சயம் உங்களுக்கு, உங்க முடிவு நிச்சயம், உங்க முடிவுக்கு ஒரு அற்புதம் கத்தர் செய்வார். கலங்கே வேண்டாம், கத்தர் நம்புங்க, ஒரு வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். கத்தர் நம்பளுங்க, யாரும் என்ன செய்ய மாட்டார், வெக்கப்பட்டு போகவே விட மாட்டார். கலங்காதீங்க. சங்கீத புஸ்தகம் 22:4
1: எங்கள் பிதாக்கள்,
0: எங்கள் பிதாக்கள்
1: உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள்,
0: உங்களிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள்,
1: நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர்.
0: பாருங்க, உங்க பிதா சங்கீதக்காரர் சொல்றாரு, எங்கள் பிதாக்கள் நம்பினார்கள், என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சார் ஆண்டவர், நம்பினவங்களை விடுவிச்சார். நீங்க நம்பியிருக்கீங்களா, யாருமே விடுவிக்கலன்னு நினைச்சிருக்கீங்களா, எத்தனையோ மனிதர் நம்பி நம்பி மோசம் போன அவங்க நம்மளே, இவங்க நம்மளே எனக்கு விடுவிக்கார் யாருமே இல்ல. நான் அப்படியே கஷ்டத்துல பண கஷ்டத்துல கஷ்டப்படுறேன், கடன் பிரச்சனாலும் கஷ்டப்படுறேன், எனக்கு வாழ்க்கையில எதுவுமே நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா. சங்கீதக்காரர் சொல்றேன், பிதாக்கள் அவர் கட்டுற மேல நம்பி இருந்தாங்களா, அவர் என்ன செஞ்சாரு, நம்பினவங்கள விடுவித்தார். உங்கள் வாழ்க்கையில் விடுவிப்பார். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி, என்ன கண்ணீரா இருந்தாலும் சரி, உங்களை விடுவிக்க வல்லவர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார், நிச்சயமா உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா உங்களை விடுவிப்பார், கைவிடவே மாட்டார். நம் வானத்தையும் பூமியும் படைத்தவர் நம்பி இருக்கிறோம், வானாதி வானவர் நம்பிக்கை, நம்மளை படைச்சவர் நம்பி இருக்கிறோம். ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார், கலங்காதீங்க. 23:21
1: அவருடைய பரிசுத்த நாமத்தை,
0: அவர் பரிசுத்த நாமத்தை
1: நாம் நம்பியிருக்கிறபடியா,
0: நம்பியிருக்கிறபடியா,
1: நம்முடைய இருதயம்,
0: நம்முடைய இருதயம்
1: அவருக்குள் களி கூறும்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் நம்பியிருக்கலாம், இருதயம் என்ன செய்யும், கர்த்தருக்குள்ள களி கூறும். கலங்காதீங்க, கர்த்தர் முழுமையா நம்புங்க. அவர் தான் நம்பத்தக்கவர். இந்த உலகத்தில் யாருமே நம்பத்தக்கவர் இல்ல, உலகத்தில் யாருமே நம்பத்தக்கவர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நம்பத்தக்கவர். அவர் நம்பிருந்தா என்ன செய்வோம், களி நம்ம இருந்தா என்ன செய்யும், களி கூறும். நிச்சயமா நம்ம அவர் நம்பினோம், நம்ம இருந்த ஒரு நாள் களி கூறும். அல்லேலூயா. ஏஸ்பாடு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மையே நம்பியிருக்கிறேன், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு நம்பிக்கை, எனக்கு எல்லாமே நீங்க தான். 71:5
1: கர்த்தராகிய ஆண்டவரே,
0: கர்த்தராகிய ஆண்டவரே,
1: நீரே என் நோக்கமும்,
0: நீரே நோக்கமும்,
1: என் சிறு வயது தொடங்கி,
0: என் சிறு வயது தொடங்கி,
1: என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர்,
0: என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். பாத்தீங்களா, தாவீது பாருங்க, சிறு வயது தொடங்கி யார நம்பினாரா, யார நம்பினாரு, கர்த்தர் அதனால என்ன செய்தார், நீரே நம்பி நீரே நோக்கமும் திருவயத்தும் உண்மையை நம்பி இருக்கிறேன்னு சொன்னார். அதனால அவர் என்ன செஞ்சாரு, ஆடு மேய்ச்சி தாவித எப்படி மாத்திட்டாரு, பெரிய ராஜாவா மாத்தினார். அல்லேலூயா. நீங்க யாரெல்லாம் கர்த்தர் உண்மையா நம்பிருந்தீங்கன்னா உங்க வாழ்வுக்கு பெரிய உயர்வு உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் முழுமையா நம்பணும், உங்க வாழ்வில் பெரிய உயர்வு உண்டு, பெரிய ஆசீர்வாதம் உண்டு. அவர் நம்பினவங்களை யாரும் வெக்கப்பட்டு போகவே மாட்டோம். அல்லேலூயா. சரி, நான் கர்த்தர் நம்பின பக்தர்களை நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாக்குறோம் கர்த்தர் நம்புறவங்க யாரெல்லாம் எப்படிலாம் ஆசீர்வாதம் தெரிஞ்சாங்க, எப்படிலாம் கர்த்தர் நம்புறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகம் 37 சங்கீதம் 5 வசனம்.
1: உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து,
0: அவர் மேல் நம்பிக்கையாயிரு,
1: அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்,
0: நம் வழி அவற்றை ஒப்புரச்சின. ஆண்டவரே, எனக்கு நீர் இல்லாம இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல, என்னை முழுமையா அர்ப்பணிக்கிற ஆண்டவரே நீர் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முழுமையா அவர் கர்த்தர் ஒப்பு கொடுக்க வேண்டும். இங்க பாதியும் உலகத்துல பாதியும் இருக்கக்கூடாது. உன் வழியோ கர்த்தருக்கு ஒப்பு, என் வழி இல்ல ஆண்டவரே, நீங்கதான் நடத்தணும், நீங்கதான் ஒவ்வொரு நாள் நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் கர்த்தர் நம்ம வழியை ஒப்புவிக்க வேண்டும். எப்படி வைக்கணும், மனப்பூர்வமா ஒப்புவிக்க வேண்டுமா. நியாயாதீதியின் புஸ்தகம் 5:9 வசனம்.
1: ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய்
0: ஒப்புக்கொடுக்க
1: இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இதயம் நாடுகிறது.
0: பாத்தீங்களா, மனப்பூர்வமான ஒப்பு கொடுக்கணுமா. கர்த்தர்கிட்ட எப்படி ஒப்பு கொடுக்கணும், மனப்பூர்வமா, இயேசு நீர் தான் எனக்கு, நீர் தான் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், நீங்க தான் குடும்பத்தை நடத்தணும், நீங்க தான் குடும்பத்திற்கு தடைகளை மாற்றணும், நீங்க தான் கடன் அடைச்சு தரணும், நீங்க தான் கண்ணீர் துடைக்கணும், நீங்க தான் பிள்ளைகளுக்கு நல்ல மேரேஜ் நடக்கணும், எங்களுக்கு குழந்தை பாக்கி நீங்க தான் தரணும், எல்லாமே நீங்க தான். என்னால முடியாது, உங்களால தான் முடியும். என் பிள்ளைகள் நல்ல மதிப்புறாங்க பாஸ் பண்ணணும், என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும், என் பிள்ளைகள நீங்க தான் வளர்த்து தரணும், எனக்கு ஒண்ணு ஞானம் இல்லை, என் பிள்ளைகள் நல்லா வளர்த்து தரணும் ஆண்டவர் நீங்க தான் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமா கர்த்தர் கர்த்தர் நம்மள என்ன செய்யணும், ஒப்பிட்டு அவர் மேல என்ன செய்யணும், நம்பிக்கையா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவரே நம்பணும், நீங்க தான் ஆண்டவர், நீங்க தான் எனக்கு, நீங்க தான் ஏசப்பா என்ன முடத்துல ஒப்பு கொடுக்குற, நீங்க தான் எனக்கு நம்பிக்கை, நீங்க தான் எனக்கு நம்பிக்கை ஆண்டவரே, இந்த உலகத்துல வேற எந்த நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் 12:1
1: அப்படி இருக்க சகோதரரே
0: நீங்கள்
1: உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று, தேவனுடைய இரக்கங்களை
0: முன்னிட்டு
1: உங்களை வேண்டிக்
0: கொள்கிறேன். நம்ம ஒரு நாளுக்கு நம்ம சரீரங்களை ஆண்டவர் கர்த்தர்ல சீவப்பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து அவர் மேல நம்பிக்கை இருக்கணும், கட்டாயம் உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கண்டிப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் வாய்க்க பண்ண மாட்டாரா? நிச்சயமா வாய்ப்பீங்க. அப்படி சொல்றவங்களா அலையிலே சொல்லுங்க, யாரும் அமைதியா இருக்கீங்க. அலையிலூயா. உங்க வழிகளை கர்த்தர் ஒப்புவித்தார், நம்பிக்கையா இருங்க. அவருக்கு அப்ப என்ன செய்வார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சரீரத்தை என்ன சீவப்பலியா ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீர் தான் ஆண்டவரே, என் சரீரத்தை உங்களோட கர்த்தர் ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் நிச்சயம் உங்க காரியங்களை என்ன செய்வாரு, வாய்க்க பண்ணுவாரு. அல்லேலூயா. என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி மாத்துவார், என்ன தடை இருந்தாலும் மாத்துவார், என்ன பிரச்சனை மாத்துவார். அவர் இடத்துல முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும், மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். பாதி உலகத்துல பாதி கர்த்தருக்குல, முழுமையா கர்த்தருல ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர்ல சொல்றாரு, ரோமர் 6:19
1: உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய்
0: பேசுகிறேன்
1: அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி
0: முன்னே நீங்கள்
1: உங்கள் அவயங்களை
0: அசுத்தத்திற்கும்
1: அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல
0: இப்பொழுது
1: பரிசுத்தமானதை நடக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள்.
0: அவயங்களை முழுமையா கர்த்தர்ல நீதிக்கு அடிமையா ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமா அவர்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதங்களை செய்வார். கர்த்தரத்துல முழுமையா ஒப்பு கொடுக்கணும். நிச்சயம் அவங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனையாலும் மாத்துவார், என்ன கஷ்டம் இருந்தாலும் மாத்துவார். அவர்கிட்ட நம்பிக்கை இருக்க வேண்டும், அவ்வளவுதான். முழுமனதோடு நம்பிக்கை இருக்கணும், மனப்பூர்வமா ஒருத்தர் ஒப்பு கொடுக்கணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் என்ன செய்வாரு, உங்க கஷ்டங்களை மாத்தி உங்க வாழ்க்கையில செழிப்பை தருவார். கர்த்தர் நம்புறவங்க செழிப்பாங்க. ஒரு வசனம் தெரியுமா உங்களுக்கு, வாசித்து பாருங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 28:25 வசனம்.
1: கர்த்தரை நம்புகிறவனோ,
0: கர்த்தரை நம்புகிறவனோ
1: செழிப்பான்
0: செழிப்பான். கர்த்தரை நம்பினே எப்படி இருப்பீங்க சொல்லுங்க, செழிப்பா இருப்பீங்க, உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்றாரு, நீரே என் நம்பிக்கை. அதனாலதான் அவர் ராஜாவா மாற்றினார், வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றினார். நீங்க கர்த்தரை முழு மனதோட நம்பி பாருங்க, உங்க வாழ்க்கை செழிப்பா இருப்பீங்க. சங்கீதத்தின் நீதிமொழி 29:25 வாசித்து பாருங்க. கர்த்தர் நம்பர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார் சொல்லி.
1: கர்த்தரை நம்புகிறவனோ,
0: கர்த்தரை நம்புகிறவனோ
1: உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான்.
0: உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படும். கர்த்தரவங்களை எப்படி வைப்பாரு, உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அல்லேலூயா. எல்லா சொல்லுங்க, சந்தோஷப்படுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரவங்களை எப்படி வைக்க போறாரு, உயர்ந்த அடைக்கலத்தில். ரெண்டாவதாக கர்த்தர் நம்புறவங்க எப்படி இருப்பாங்களா பாருங்க, சங்கீத புஸ்தகம் 4:5 வசனம்.
1: நீதியின் பழிகளை செலுத்தி,
0: நீதியின் பழிகளை செலுத்தி
1: கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள்.
0: கர்த்தர் மேல் நம்பிக்கை, நீதியின் பழிகளை செலுத்தி என்ன செய்யணும், கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். நீதியின் பழி ஒவ்வொரு நாளும் செலுத்தணும். கர்த்தர்கிட்ட நீதியின் பழியை செலுத்தணும். ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி. ஏன் ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தை சொல்றாருன்னா, நிறைய பேர் பார்க்க, நிறைய மக்களை பார்க்கிறோம், குடிக்கிறாங்க, வெறுக்கிறாங்க. அவங்க கேட்டு பாருங்க, நான் கர்த்தர் தாங்க நம்பி இருக்கிறேன் அப்படின்னு தான் அற்புதம் நடக்காது. பாருங்க, நிறைய பேர் பாவெல்லாம் செய்வாங்க, அவங்க சொல்லுவாங்க எனக்கு கர்த்தர் தான் நம்பியிருக்கங்க, அவர்னா எனக்கு கண்ணை முழிச்சு பார்க்கவே இல்லை, எனக்கு என்ன கண்ணை முழிச்சு பார்த்துருக்காரு, வாழ்க்கையெல்லாம் கஷ்டம்தான் அப்படின்லாம் சொல்றாங்களா. அதங்க ஆண்டவர் சொல்றாரு, என்ன செய்யணுமா, நீதியின் பழியை செலுத்தி கர்த்தர் மேல நம்பிக்கை. நிறைய பேர் சொல்லுங்க, என்ன கர்த்தர், எனக்கு கண்ணை முழிக்கவே இல்லை, நான் அவர் தாங்க இரம் போல் நம்புறேன், அவர் தாங்க நான் கும்பிட்றேன், என் வாழ்க்கையில் ஒரு நன்மையுமே காணப்படலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அதான் சொல்றாரு, நீதியின் பழிகளை செலுத்தி என்ன செய்யணுமா, கத்துற அவர்களால் என்ன செய்யணும், நம்பிக்கையா இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இது வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம், இப்போது நம்ம செவிக்க போறோம். என்னோடு கூட சேர்ந்து செவிங்க. ஸ்தோத்திர ஆண்டவரையுமே துதிக்கிறோம், மகத்துமுள்ள ராஜாவையுமே துதிக்கிறோம், மகிமின் தேவனையுமே ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறவரையுமே துதிக்கிறோம். ஆண்டவரையுமே நோக்கி நாங்கள் மன்றாடி செவிக்கிறோம். வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள் எல்லாம் நீக்கி போடுங்க. மந்திரம் செய்வனைகள், பெல்லிசனைகள் எல்லாம் உடைச்சு போடுங்க. ஆண்டவரையுமே துதிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்க அற்புதச்செங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கு ஏசப்பா, என்ன நோய் இருந்தாலும் குடமாக்க, என்ன வேலை இருந்தாலும் குடமாக்கு ஏசப்பா. மந்திரம் செய்வனைகளை உடைத்து போடுங்க. பிசாசன் அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும். சம்மா இல்லாத மக்கள் சம்மான் தரணும். கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்கள் கடன் அடைக்கு உதவி செய்யுங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கஷ்டத்தை நீக்கிற முடியா செவிக்கிறோம். குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களுடைய கஷ்டத்தை மாத்துங்கப்பா. உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பீங்க. ஆசீர்வச்சு உயர்த்த முடியா செவிக்கிறோம் ஐயா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவரஞ்சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில் இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க. சமாதானம் சந்தோஷம் தந்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. கட்சியுடைய கரம் தாங்கட்டும் அப்பா. வெளிநாட்டு போகணும்னு நினைக்கிற மக்களுக்கு அப்பா, வெளிநாட்டு போக வேண்டிய பணத்தேவைகள் பொருளாதார சந்திங்க. காலேஜி சேர்ற மக்களுக்கு காலேஜுக்கு போக வேண்டிய பணத்தேவைகள் பொருளாதார சந்திங்கப்பா. நல்ல ஸ்கூல் கிடைக்கணும், ஃபீஸ் கட்டணும்னு நினைக்கிற மக்கள் ஃபீஸ் கட்ட கிருபை தாரும். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடிய ஆசியங்களை செய்யுங்கன்றவரே. அப்பாமை ஸ்தோத்திரம். கர்த்தடத்தில் மனமகிழ்ச்சியாரு, உன் இருதயத்தில் வேண்டுதல் உனக்கு அருளிச்சியுமே. அவர் இடத்துல ஒப்புவித்து காரியத்தை அவர் மேல் நம்பிக்கையாரு, காரியத்தை வாய்க்க பண்ணுன்னு சொன்ன எங்கள் அன்பின் தகப்பனே. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்கப்பா. பலத்த அற்புதங்களை ஆசீர்வாதத்தை நீர் கட்டளட முடியாது செபிக்கிறோம். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய்க்கிறீச்சர் தேவன். ஆசீர்வித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மாய்க்கும் செலுத்துறோம். யாஸ்பானாமத்தில் தாழ்மையாக கேஜுகிறோம் பரமபிதாவே. ஆமே. நம்ம செவத்தை கர்த்தர் கேட்டிருக்காரு, சோர்ந்து போகாதீங்க.
2: அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
2: நம்முடைய இயேசுன் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுன் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறதால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுன் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? ரெண்டு நான்கு பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்துதான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம். கத்தெடுக்கிறார். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்தெடுக்கிறவர்கள் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றோம், யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா? ஒன்னு, ரெண்டு, மூணு, எல்லாத்தையும் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுன் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுன் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, சிஸ்டர் எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ போட்ட இமேஜ் போட்டோ ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம். இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் நீங்க பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும் ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும்பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கறேன், எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ள. தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி, அது பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன்ல டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும், இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தானே வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒருத்தரோடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும், மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க அது உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது, மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: 115 சங்கீதம் 9 வசனம்.
1: இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு,
0: கர்த்தரை நம்பு,
1: அவரே அவர்களுக்கு துணையும்,
0: அவரே அவர்களுக்கு துணையும்,
1: அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார்.
0: துணையும் அவருக்கு எப்படி இருக்கிறாரா? கேடகமா இருக்கிறார். கர்த்தர் நம்புங்க, உலகத்தை நம்பாதீங்க, கர்த்தர் நம்புங்க. அழிஞ்சு போற உலகத்து மேல நம்பிக்கை வைக்காதீங்க, உலகம் ஒரு நாள் கைவிடும். முதல்ல கர்த்தர் அன்புகிறவங்களை காப்பாத்துறாரு, ரெண்டாவது யாரை காப்பாத்துறாரு? அவரை நம்புறவங்களை கர்த்தர் காப்பாத்துறாரு. அது சொன்னார், அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரையும் சேதப்படுத்தாத வடிக்கு என்ன செய்றாரா? இரவும் பகலும் காப்பாத்துற யார? அவரத்துல அன்புகிறவரை காப்பாத்துற, ரெண்டாவது அவர் அன்புகிறவரை காப்பாத்துறாரு, மூன்றாவது கர்த்தர் யாரை காப்பாத்துறான்னு பாருங்க. சங்கீத புஸ்தகம் 41 சங்கீதம் 1 வசனம் 2 வசனம்.
1: சிறுமைப்பட்டவன் மேல்,
0: சிறுமைப்பட்டவன் மேல்
1: சிந்தை உள்ளவன் பாக்கியவான்,
0: சிந்தை உள்ளவன் பாக்கியவான்,
1: தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
0: தீங்கு நாளில் அவர் என்ன செய்யறாரு? கர்த்தர் என்ன செய்யறாரு? விடுவிப்பார். தீர்மை பெற்றவன் சிந்தை உள்ளவன் பாக்கியவன், தீங்கு நாளில
1: கர்த்தர் அவனை விடுவிப்பார்,
0: கர்த்தர் அவனை விடுவிப்பார்,
1: கர்த்தர் அவனை பாதுகாத்து,
0: கர்த்தர் அவனை பாதுகாத்து
1: அவனை உயிரோடே வைப்பார்.
0: ஹல்லேலூயா, ஆமென். தீங்கு நாளில திருமப்பட்ட மேல சிந்தை உள்ளவங்க பாக்கியவங்க, அவர் என்ன
1: தீங்கு நாளில்,
0: தீங்கு நாளில் அவரை
1: கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
0: தீங்கு நாளில் அவங்க கர்த்தர் விடுவிப்பார். என்ன தீங்குந்தாலும் அந்த கர்த்தர் நம்மளை என்ன செய்யறாரு? விடுவிப்பார்.
1: கர்த்தர் அவனை பாதுகாத்து,
0: கர்த்தர் அவனை பாதுகாத்து
1: அவனை உயிரோடே வைப்பார்.
0: கர்த்தர் அவனை என்ன செய்வாரு? உயிரோடே வைப்பார். ஹல்லேலூயா.
1: பூமியில் அவன் பாக்கியவானா இருப்பான்.
0: பூமியில எப்படி இருப்பா? பாக்கியவானா இருப்பான். பாத்தீங்களா, சிறுமைப்பட்டவங்க அவங்க மேல ஏழை எளிய மக்கள் மேலீங்க, அவங்களுக்கு நீங்க உதவி செய்யணும். உங்களுக்கு சிந்தை வச்சா கூட போதும், உதவி செஞ்சான்னு கூட போறல. என்ன சொல்றாரு? சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அவர் என்ன செய்யறாங்க? கர்த்தர்
1: தீங்கு நாளில்,
0: தீங்கு நாளில்
1: கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
0: தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
1: கர்த்தர் அவனை பாதுகாத்து,
0: கர்த்தர் அவனை பாதுகாத்து
1: அவனை உயிரோடே வைப்பார்.
0: கர்த்தர் என்ன செய்வாரா? தீங்கு நாளில் பாதுகாத்து உயிரோடே வைப்பார்.
1: பூமியில் அவன் பாக்கியவனா இருப்பான்.
0: பூமியில் அவங்க எப்படி இருப்பாங்க? பாக்கியவனா இருப்பாங்க. சிறுமைப்பட்டவங்க சிந்தை உள்ளவங்களை கர்த்தர் யார காப்பாத்துறாரு? கர்த்தரத்துல அன்புகிறவங்களை, ரெண்டாவது அவங்க நம்புறவங்களை, மூணாவது சிறுமைப்பட்டவங்க சிந்தை உள்ளவங்க பாக்கியவான். சிந்தை இருந்தா போதும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 40 வசனம்.
1: அதற்கு ராஜா பிரதித்திரமாக,
0: அதற்கு ராஜா பிரதித்திரமாக,
1: மிகவும் சிறியவராகிய,
0: மிகவும் சிறியவராகிய
1: என் சகோதரரான,
0: என் சகோதரரான
1: இவர்களில்,
0: இவர்களில்
1: ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ,
0: மிகவும் சிறியவரான இவர்கள் ஒரு மிகவும் ஒருவரான இவர் எதை செய்தீர்களோ,
1: மிகவும் சிறியவராகிய,
0: மிகவும் சிறுவராகிய
1: என் சகோதரரான,
0: என் சகோதரரான
1: இவர்களில்,
0: இவர்களில்
1: ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ,
0: ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ
1: அதை எனக்கே செய்தீர்கள் என்று,
0: எனக்கே செய்தீர்கள் என்று
1: மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார்.
0: மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். சிறுமி உள்ளவங்களுக்கு செய்யும்போது கத்திற்கு அதை செய்றீங்க. கத்திரவங்களை என்ன செய்யறது? பரலோகத்திலே ஆசீர்வதிப்பாரு, பூலோகத்திலையும் கட்டாயம் ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. இதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் வாயினால சொன்ன வார்த்தை. எபிரேயன் புஸ்தகம் 13 அதிகாரம் 16 வசனம்.
1: அன்றியும் நன்மை செய்யவும்,
0: நன்மை செய்யவும்,
1: தான தர்மம் பண்ணவும்,
0: தான தர்மம் பண்ணவும்
1: மறவாதிருங்கள்,
0: மறவாதிருங்கள்.
1: இப்படிப்பட்ட பலிகளின் மேல்,
0: இப்படிப்பட்ட பலிகள் மேல்
1: தேவன் பிரியமாயிருக்கிறார்.
0: இப்படிப்பட்ட பலிகளின் மேல் யார் பிரியமா இருக்கிறார்? தேவன் பிரியமா இருக்கிறார். அவர் உங்களை காப்பாற்றுவார். ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் கர்த்தர் என்ன செய்யறோம்ல? காப்பாத்து. யாரை காப்பாத்துறாரு? முதலாவது அன்பு குறவங்களை, ரெண்டாவது நம்புறவங்களை, மூணாவது சிறுமைப்பட்டவங்க சிந்தை உள்ளவங்கள கர்த்தர் காப்பாத்துறாரு. கடைசியாக யாரை காப்பாத்துறாரு தெரியுமா? வாசிங்க உபாகம் புஸ்தகம் 33 அதிகாரம் 12 வசனம்.
1: பெனியமினை குறித்து,
0: பெனியமினை குறித்து
1: கர்த்தருக்கு பிரியமானவன்
0: பாருங்க, கர்த்தர் யார சொல்றாரு? பெனியமினை குறித்து என்ன சொல்றாரு?
1: கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான்,
0: சுகமாய் தங்கியிருப்பான்.
1: அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி,
0: அவர் என்னாலும் கர்த்தர் என்ன செய்யறாரு? காப்பாற்றி
1: அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பான்,
0: அவர் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார். மிகவும்
1: பென்யமினி குறித்து,
0: பென்யமினி குறித்து
1: கர்த்தருக்கு பிரியமானவன்,
0: கர்த்தருக்கு என்ன செய்யறார், அவர் எப்படி இருந்தாரா, பிரியமானவர்,
1: அவரோட சுகமாய் தங்கியிருப்பான்,
0: அவரோட கர்த்தரோட சுகமாய் தங்கியிருப்பான்,
1: அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி,
0: அவர் என்னால அவரை காப்பாற்றி,
1: அவன் எல்லைக்குள்ளேயே வாசமாயிருப்பார்,
0: எல்லைக்குள்ளே கர்த்தர் என்ன செய்வாரு, வாசமாயிருப்பார். அல்லேலூயா. நம்ம நம்மளை பார்த்து சொல்லுவாரா, என்னை பார்த்து சொல்லணும், பிரியமானவர் எஸ்தர் பிரியமானவளே, அப்படி சொல்லணும்னா நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் பிரியமானதை ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யணும். 143 சங்கீதம் 10 வசனம்,
1: உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும்,
0: உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும். கத்துட்டு ஒவ்வொரு நாள் நம்ம கேட்கணும், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும், ஆண்டவரே பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும் சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்கணும். எபேசியர் புஸ்தகம் 5:10 வசனம்,
1: கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று,
0: கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று
1: நீங்கள் சோதித்து பாருங்கள்,
0: நீங்கள் சோதித்து பாருங்கள். நம்ம ஒரு கடைக்கு போனா ஒரு பொருள் வாங்கினோம்னா சோதிப்பாங்க, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, ஒரு புடவையோ வச்சுக்கோங்களேன், ஒரு புடவையோ ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க, நல்லா இருக்குமா நல்லா இருக்கா நினைச்சிடும், 4-5 புடவை எடுத்து உங்களுக்கு பிரியா நசுக்கிலாம் பார்க்குறோம், நம்ம கலருக்கு நல்லா இருக்குமா, எத்தனை சோதிக்கிறோம் இல்லையா. அதே போல கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று என்ன செய்யணுமா, சோதித்து பார்க்க, எது கர்த்தர் பிரியம், எப்படி பார்க்க முடியும், பைபிள் வாசித்து எது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்றாரு, கர்த்தருக்கு எது பிரியம் சொல்லி என்ன செய்யணுமா, சோதித்து பார்க்க, எப்படி சோதித்து பார்க்க முடியும், பைபிள் எடுத்து வாசித்து எது கர்த்தருக்கு பிரியம், எது கர்த்தருக்கு பிரியமில்லைங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், சோதித்து பார்க்க வேண்டும். பைபிள் தான் தெரியும் எது கர்த்தர் பிரியம், எது கர்த்தர் பிரியமில்லைன்னு சொல்லி நம்ம ஒரு நாள் வாசித்து கர்த்தருடைய வசனத்தை வச்சு, ஆண்டவரே இது உங்களுக்கு பிடிக்குமா இது உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி சோதித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தர் பிரியமா இருக்கணும், எதெல்லாம் கர்த்தர் பிரியம், எதெல்லாம் கர்த்தர் பிரியமில்லைங்கிறத நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். நீதிமொழி புஸ்தகம் 12:22 வசனம்,
1: பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள்,
0: பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள்,
1: உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம்.
0: கர்த்தருக்கு எது பிரியம், உண்மையா இருக்க வேண்டும், உள்ளத்தில் ஒண்ணு உதட்டிலோட இருக்கக்கூடாது, உண்மையா நம்ம நடந்தோம்னா அது யாருக்கு பிரியம், கர்த்தருக்கு பிரியம், உண்மையா இருந்தா கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவரே என்ன உண்மையுள்ளா மாற்றும், ஆண்டவரே உண்மையுள்ளவளா என்னை மாற்றுங்க, என் வாழ்க்கையில உண்மை இல்லாம இருக்கனே, என்னை உண்மையுள்ளவளா மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம கர்த்தரை கேட்கணும். ரெண்டாவது கர்த்தர் பிரியம் என்ன, நீதிமொழி புஸ்தகம் 11:20 வசனம்,
1: மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள்,
0: மாறுபாடுள்ளவர்கள்
1: கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள்,
0: கர்த்தருக்கு அருவ, இப்ப ஒன்று பேசுறது அப்ப ஒன்று பேசுறது இன்னொன்னு கொஞ்சம் பேசுறது, அது கர்த்தருக்கு என்ன செஞ்சதா, அதை மாறுவறுப்பானுங்க, இப்ப ஒண்ணு அப்ப ஒண்ணு அப்போதொன்னு அப்போதொன்னு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு பேசுறவங்க கர்த்தருக்கு எப்படிப்பட்டவங்களா இருப்பா,
1: அருவறுப்பானது,
0: அதை மாறுபாடு மாறு, இப்ப ஒண்ணு அப்போ ஒண்ணு அப்போ கொஞ்சம் விட்டு ஒண்ணு இன்னொன்னு பேசுற அது பேசக்கூடாது, கர்த்தருக்கு எது எப்படி அது வந்து எப்படி இருக்கா, அருவறுப்பானவர்கள்
1: உத்தம மார்க்கத்தாரோ,
0: உத்தம மார்க்கத்தாரோ
1: அவருக்கு பிரியமானவர்கள்,
0: அவர் பிரியமானவர்கள். நம்ம ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே உத்தம மார்க்கத்தாரா என்னை மாற்றுமாப்பா, என்னால முடியல, நான் எத்தனையா நினைச்சேன் ஆண்டவரே எப்படியாவது உத்தமான மார்க்கணும் மாறணும்னு சொல்லி, என்னால முடியல, என்னை உத்தம மார்க்கத்தார மாத்துன்னு சொல்லி நம்ம கர்த்தரை கேட்கணும். கர்த்தர் நம்மளை மாத்துவார மாத்த மாட்டாரா, கட்டாயம் மாத்துவார். அவர் கையில நம்ம நம்மளை அர்ப்பணிச்சு ஒவ்வொரு நாளும் காலை எழுந்திரிச்சு ஆண்டுகிட்டு கேட்கணும், ஆண்டவரே நீ மாற்றும் அப்பா, உத்தமா இருக்கத்தர நீ மாற்றும் சொல்லி கேட்கணும். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு பிரியம் மட்டும், நிறைய இருக்கு பிரியம், ஒன்னே ஒண்ணு மட்டும் பார்ப்போம். சங்கீத புஸ்தகம் 149:4 வசனம்,
1: கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார்.
0: கர்த்தர் யார் மேல் பிரியம் வைக்கிறாரு, தம்முடைய ஜனத்து மேல். யார் தம்முடைய ஜனம், கர்த்தர் ஜனம் யாரு சொல்லுங்க. யோவான் சுவிசேஷம் 1:12 அவர் ஏற்றுக்கொண்டவங்க, ரத்தத்தில் கழுவப்படுறது உண்மைதான், ரெண்டாவது அவர் என்ன செய்ய, உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளணும்,
1: அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள்,
0: ஏற்றுக்கொண்டோம்னா
1: எத்தனை பேர்களோ,
0: எத்தனை பேர்களோ
1: அத்தனை பேர்களும்,
0: அத்தனை பேர்களும்
1: தேவனுடைய பிள்ளைகளாகும்படி,
0: தேவனுடைய பிள்ளைகளாகும்படி
1: அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
0: அங்க வந்து தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவர் நாமத்தில் விசுவாசம் இல்லாத கர்த்தர் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர், அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாம்படி அதிகாரம் கொடுத்தார். 2 கொரிந்தியர் 6:6 பதினாலு இருந்து வாசிங்க.
1: அந்நிய முகத்திலே,
0: அந்நிய முகத்திலே
1: அவிசுவாசிகளுடன்,
0: அவிசுவாசிகளுடன்
1: பிணைக்கப்படாத இருப்பீர்களாக,
0: பிணைக்கப்படாத இருப்பீர்களாக.
1: நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது?
0: நீதிக்கும் அநீதிக்கும், நீதியும் வேணும் அநீதியும் வேணும், உலக மக்களும் வேணும், நம்ம எல்லாம் வேணும்னு முடியாது. அநீதி உலக மக்களோட என்ன செய்யல, நம்ம சம்பந்தம் கலக்கூடாது.
1: ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது?
0: ஒளி யாரு? ஆண்டவரே ஏசு கிறிஸ்து. இருள் யாரு? அவங்க கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, ஐக்கியம் வைக்க கூடாது.
1: கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது?
0: கிறிஸ்து இயேசு கிறிஸ்து பேலியாளுங்கிறது உலக மக்கள், அவங்களுக்கும் நமக்கு என்ன சரி இசைவு இருக்கக்கூடாது.
1: அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது?
0: அவிசுவாசியுடைய விசுவாசிக்கு பங்கேது.
1: தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது?
0: தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது?
1: நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி,
0: நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி,
1: அவர்களுக்குள்ளே உலாவி,
0: அவர்களுக்குள்ளே உலாவி,
1: அவர்கள் தேவனாயிருப்பேன்,
0: அவர் தேவனாயிருப்பேன்,
1: அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள்,
0: அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள்
1: என்று தேவன் சொன்னபடி,
0: தேவன் சொன்னபடி
1: நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே.
0: நம்மள யாருடைய ஆலயம்? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே.
1: ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய்,
0: இந்த மத வாசம் இல்லையா, அத்தனை ஜனங்கள் நடுவிலிருந்து என்ன செய்யணும், பிரிந்து போய்
1: அசுத்தமானதை தொடாதிருங்கள்,
0: அசுத்தமானதை தொடாதிருங்கள்
1: என்று கர்த்தர் சொல்லுகிறார்,
0: என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
1: அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு,
0: அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு
1: உங்களுக்கு பிதாவா இருப்பேன்,
0: நான் உங்களுக்கு பிதாவா இருப்பேன்,
1: நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமில்ல கர்த்தர் சொல்லுகிறார்.
0: முதற்கு நாலஞ்சு காரிய வாசகர் அந்த காரியம் உங்களுக்குள்ள இருக்கிறான்னு சொல்லி நீங்க பார்த்து அழுந்து வெள்ளைக்கு இயேசு கிறிஸ்து கூட நம்மள யாருடைய ஆலயம்? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் இருக்க. பல காரியங்களை விட்டு வெள்ளைக்கு வரும்போது கர்த்தர் நம்மளை இறைச்சரி ஏற்றுக்கொண்டு நம்ம அவருக்கு குமாரத்தையும் குமாரராக இருப்போம். இந்த காரியங்கள் நமக்குள்ள இருக்கான்னு சொல்லி பார்த்து நம்ம ஒவ்வொருத்தரும் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம அந்த ஒரு காரியத்தெல்லாம் விட்டு வேலைக்கு வரும்போது கத்திருக்கணும். எப்படி இருப்பா? எப்படி இருப்பா?
1: நீங்கள் எனக்கு குமாரரும்,
0: நீங்கள் எனக்கு குமாரரும்
1: குமாரத்திகளுமா இருப்பீர்கள்,
0: குமாரத்திகளா இருப்பீர்கள் என்று
1: சர்வ வல்லமில்ல கர்த்தர் சொல்லுகிறார்.
0: சர்வ வல்லமில்ல கர்த்தர் சொல்லுகிறார். முதல் யார் காப்பாத்துவாரு? ரெண்டாவது, மூணாவது, நான்காவது, பெண்ணின் மேல பெரியமா இருந்தாரு. அவர் என்ன செஞ்சாரு? கத்திற்கு பிரியம் வந்தார். யார் மேல முத பிரியமா இருப்பாரு? உண்மையில உள்ள கத்த, உத்தம் மேல கத்த பிரியமா இருக்கிறார். ஹலேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: நாம் எழுந்து நின்று கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, என்னை நீர் காப்பாற்ற வேண்டும் அப்பா. சொன்னார் இல்லையா, இரவும் பகலும் என்ன செய்யறாரா? காப்பாற்றுறார். ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, இரவும் பகலும் நம்ம என்ன செய்யறாரு? கர்த்தர் காப்பாற்றுகிறார். யார் யாரெல்லாம் அவர் காப்பாற்றுவார் என்றுதான் நாம் கேட்டோம் இல்லையா? அவரத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் யார் எல்லாம் அன்பு கூறுகிறார்களோ கர்த்தர் அவர்களை காப்பாற்றுகிறார். இரண்டாவதாக, யார் எல்லாம் கர்த்தரை முழுமையாக நம்புகிறார்கள், நீரே நம்பிக்கை என்று சொல்லி கர்த்தரை நம்புகிறார்களோ அந்த நம்புகிறவர்களை கர்த்தர் அவர் காப்பாற்றுகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். அவ்வளவு சந்தோஷம் பார்த்தீங்களா? நம் தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது தேவன் நம்மை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். நாம் அவரை முழுமையாக நம்பும் பொழுது தேவன் நம்மை காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார். மூன்றாவது, சிறுமைப்பட்ட சிந்தையுள்ளவன் பாக்கியவான். மூன்றாவதா, யாரெல்லாம் சிறுமைப்பட்ட சிறியவர்களாகிய எங்களுடைய எளிய மக்கள் மீது சிறுமைப்பட்ட சிந்தையுள்ளவர்களாக இருக்கிறோமோ தேவன் அவர்களை காப்பாற்றுவார். அவர்கள் இந்த உலகத்தில் உயிரோடு வைப்பார். அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா. ஹலிலேயா சொல்லாமா? ஹலிலோயா. நானும் சிறுமைப்பட்ட ஜனங்கள் மீது அன்புள்ளவனாய் இருக்க, சிறுமைப்பட்ட ஜனங்கள் மீது பாசமுள்ளவனாய் இருக்க, அப்பா நான் அவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்ய எனக்கு அந்த பாக்கியங்களை அப்பா நீ தாரும் என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். நான்காவதாக, யாரை காப்பாற்றுகிறார்? கர்த்தருக்கு பிரியமானவர்கள். கர்த்தருக்கு பிரியமானது செய்யக்கூடியவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஏதோ அவருக்கு பிரியம், உண்மையாய் நடப்பவர் அவருக்கு பிரியம், உத்தமமாக வாழ்பவர் அவருக்கு பிரியம். எல்லா தேவையில்லாத அசுத்தமான காரியங்களையும் கர்த்தர் விரும்பாத காரியங்களை விட்டு பிரிந்து வருகிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். ஆம், உண்மையுள்ளவர்களுக்கு பிரியம், உத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு பிரியம். அது மாத்திரம், தன் ஜனத்தின் மீது பிரியம் வைக்கிறார். யாருடைய ஜனம்? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, தேவையில்லாத காரியத்தை விட்டு பிரிந்து வெளியே வருகிறவர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள், அவர் சொந்த ஜனங்கள். அவர் மேல் கர்த்தர் பிரியமைக்கிறார். எல்லாம் சொல்லாம ஆண்டவரே என்னை காப்பாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாய் திறந்து ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம். நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். நீர் அப்பா இரவும் பகலும் எங்களை காப்பாற்றுகிற ஒரு தேவன் அப்பா. அடிக்கடி இதற்கு தண்ணீர் பாய்ச்சி இரவும் பகலும் அதை காப்பாற்றுவேன் என்று சொன்னீரே. நாங்கள் உண்மை துதிக்கின்றோம் ஆண்டவர். எங்களை காப்பாற்றுகிறவரே உண்மை துதிக்கின்றோம் அப்பா. உங்களுக்கு அன்பு கூறுவதற்கு எங்களுக்கு உதவி செய். முழுதோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற எங்களுக்கு நீ உதவி செய்யணுமே ஆண்டவரே. எப்பொழுதுமே நாங்கள் இடைவிடாமல் உண்மை நம்பிக்கொண்டே இருக்கணும் அப்பா. நீரே எங்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் ராஜா. எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. சிறுமைப்பட்ட சிந்தை உள்ளவர்களா எங்களை மாற்றும் ஐயா. எங்களால் முடிந்த உதவி எங்களுடைய ஜனங்களுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு நாங்கள் செய்ய எங்களுக்கு பாக்கியங்களை கொடுமாண்டவரே. உமக்கு பிரியமானவர்களா இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. ஏழாந்த வசனத்தை கேட்டு நான் அர்ப்பணித்தார்களோ, உண்மையுள்ளவர்களா எங்களை மாற்றும், உத்தமர்களாய் மாற்றும், சொந்த ஜனமாய் எங்களை மாற்றும். எங்கள் மேல் பிரிய வைக்கிற தேவன், எங்களை காப்பாற்றுகிற தேவன் ஐயா. நாங்கள் உமக்கு பிரியமானது செய்ய எங்களுக்கு உதவி செய். இந்த வசனத்தை கேட்டு யார் யாரெல்லாம் ஆண்டவரே நாங்க உங்ககிட்ட அன்பா இருக்கணும், உங்க நம்பணும், சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்யணும், உங்களுக்கு பிரியமா நடக்கணும்னு சொல்லி கேட்கிறார்களோ, அத்தனை பேர் மீது கத்துடைய பாதுகாவல் இறங்குவதாக, கத்துடைய ஆளுகை இறங்கி வருவதாக, மகிமையானவைகள் மேலெல்லாம் கத்துடைய பாதுகாவல் உண்டாயிருக்கும் என்று கேட்டோமே. கத்துடைய பாதுகாவல் உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்வதற்காக கூட ஆனக்கூடிய சோத்திரம். அல்லேலூயா.
0: ஆண்டவரே பலப்படுத்துங்க, காத்துக்கு உங்க ஆவியில வளரணும், அக்கினியில நிரம்பி இருக்கணும், பிரசனத்தில் நிரம்பி இருக்கணும். மகிமையான காரியச்சிங்க, மகத்தான காரியச்சிங்க, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதச்சிங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமும் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆறுதல், தேர்தல் நிறைஞ்சிருக்கட்டும் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தாங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாய்த்து தரணும், சமாளம் இல்லாத மக்கள் சமான் தரணும். கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க, என்னென்ன தேவையோடு வந்திருக்காங்களோ ஒவ்வொருவர் தேவையும் சந்திப்பீராக. ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. கத்துடி கிருப, கத்துடி பிரசனம், கத்துடி மகிமை மூடிக்கொள்ளட்டு. அக்கினி வளர்ந்து கத்துக்கோங்க. எல்லா துதி கனமாக்கி முக்கிய செலுத்துறோம். இயேசுவ நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.
1: நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்க வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? ரெண்டு, மூன்று, நான்கு பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்துதான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தரிக்கிறதுனால். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்தரிக்கிறவே மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றோம், யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் யூஸ் பண்றாரா? ஒன்னு, ரெண்டு, மூணு, எல்லாம் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்ட் மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ இமேஜ் போட்டோ ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம். இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் நீங்கள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும்னா ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா
2: உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கிறேன், எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள், அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது, அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ள. தமிழ் ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ் ஆங்கிலம் இந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி, அது பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம், ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒருத்தருடைய அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கிட்ட வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம் சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும், மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க அவங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.
3: கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை

0: கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர் 9443-0780.

0: நம்ம வாழ்கிற காலம் கடைசி பின்னாடியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 2 சங்கீதம் 12 வசனம்.
1: குமாரன் கோபம் கொள்ளாமல்,
0: குமாரன் கோபம் கொள்ளாமலும்
1: நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு,
0: நீங்க வழியிலே அழியாம இருக்கும்படிக்கு
1: அவரை முத்தம் செய்யுங்கள்,
0: அவரை முத்த செய்யுங்கள்.
1: கொஞ்சம் காலத்திலே,
0: கொஞ்ச காலத்திலே
1: அவருடைய கோபம் பற்றி எரியும்,
0: கொஞ்ச காலத்தில் கோபம் பற்றி எரியும்.
1: அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள்,
0: அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். கொஞ்ச காலத்தினுடைய கோபம் என்ன செய்ய போகுது, பற்றி எரிய போகுது. பாருங்க, எங்க பார்த்தாலும் ஓரியனைத்திருக்க பாவம் அமலுக்கு வந்துருச்சு. அது மாத்திரம் இல்ல, இன்னும் பலவிதமான காரியங்கள் எங்க பாருங்க, கொலை கொள்ளை. வெளி போனா வீட்டுக்கு வந்தாதான் நிச்சயம். பாருங்க, இந்த 4 நாளைக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு விழுப்புரத்துல அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் காப்பி குடிச்சிட்டு இருந்தாங்களாம். காப்பி குடிச்சிருந்தப்ப அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க ஒரு லாரியில போட்டு. இப்படி பயங்கரமான நம்ம தமிழ்நாட்டிலே இவ்வளவு பாவங்கள் அதிகமா இருக்குது. குமாரன் கோவங்கள் எல்லாம் நீ வழியில் அழியாமல் நினைச்சிங்க, அவரை முத்தம் செய்யுங்க. கொஞ்ச காலத்துல கோபம் பற்றி அவர் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியவன்கள். நம்ம என்ன செய்யணும், கோபம் கத்தோடைய கோபம் வரதான் செய்யும். நம்ம அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் அவரோடு நம்ம இருந்தா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு வினாடி நம்ம அவரோடு இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம இந்த உலக நம்ம சொந்த இல்ல, பரலூர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா அவர் கோபம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும், அவர் என்ன செய்யணும், முத்தஞ்சியில் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கிய பண்கள். நம்ம முழுமையாக அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். அவர் பாதத்தை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். கடைசி நாளில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் பாதத்தை அதிகமாய் பற்றி பிடித்து கொள்ளணும், வேற வழியே கிடையாது. அல்லேலூயா. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவன். அவர் தவிர அவர் வழியே இல்லை. நம்ம இனிமேல் வரப்போற தேவனுடைய கோவாக்கினிக்கு இது தப்பணும்னு சொன்னா அவர் தான் நமக்கு வழி. உலகத்துல பாருங்க எத்தனை அநியாயங்கள் துன்மார்க்கம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்குமே நீதி நியாயம் எதுவுமே கிடையாது. பயங்கரமான காலங்கள். 57 சங்கீதம் 1 வசனம்.
1: எனக்கு இறங்கும் தேவனே,
0: எனக்கு இறங்கும் தேவனே,
1: எனக்கு இறங்கும்,
0: எனக்கு இறங்கும்,
1: உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்கிறது,
0: உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்றது. மாறிமையானவங்களே, நம்ம ஒவ்வொரு வினாடியும் நம்ம கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும். எப்போதும் அவரை துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி எப்போதும் ஜெபத்திலும் உறுதியா இருக்கணும். கர்த்தருக்கும் நமக்கும் சரியா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் நம் உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். ஏன்னா காலம் கடைசி. அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு 73 சங்கீதம் 28 வசனத்துல, எனக்கும் அவர் அண்டிக் கொள்ளதே நலம். வாசிங்க,
1: எனக்கோ,
0: எனக்கோ
1: தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம்.
0: பாத்தீங்களா, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருக்கதே நலம். ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும். ஒவ்வொரு வினாடி அவரோடு இருக்க வேண்டும். முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம். இப்பெல்லாம் என்ன செய்யணும், பரிசுத்த பவுல் நமக்கு எழுதுறாரு, என்ன செய்யணும், இடைவிடாம செவம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோடு செவத்துல விழித்திருங்க. அதுதான் கொலோசியின் புத்தகம் 4:2 வாசித்து பாருங்க.
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க.
0: எப்படி ஜெபம் பண்ணணுமா, இடைவிடாமல் நடந்தால் உட்கார்ந்து

0: இருந்தாலும் படுத்திருந்தாலும் நம்ம கண்ணில் தூக்கம் வர வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், அவரோடே இருக்கணும். அப்ப நம்ம தூங்கினா கூட நம்ம ஆத்ம ஆண்டவரோட தான் இருக்கும். அதுதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு எச்சரிப்பாக சொல்லி
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்க.
0: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்துல விழித்திருக்க வேண்டும். நம்ம எப்போது அவரோடு இருந்தா மட்டும்தான் வரப்போற தேவனுடைய கோபாக்கி நம்ம தப்ப முடியும். இப்ப சங்கீதம் 2:12
1: குமாரன் கோபம் கொள்ளாமலும்
0: நீங்கள்
1: வழியிலே அழியாமலும் இருக்கும்படி.
0: நம்ம இப்ப என்ன பரலோகத்தை நோக்கி நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வழியில அழியாமல் இருக்கும்படிக்கு
1: அவரை முத்தம் செய்யுங்கள்.
0: அவரை முத்தம் செய்யுங்கள்.
1: கொஞ்சம் காலத்திலே
0: அவருடைய
1: கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்.
0: அவர் அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அவர் ஒவ்வொரு நிமிஷமும் அண்டிக் கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில தேவன் அண்டி இருக்குமா இல்ல, நம்ம எப்படியோ இருக்கிறோமா அப்படி இருக்குமானால் இந்த நாள்லயே நம்ம ஆண்டவரை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே உடைய கோபாக்கியம் என் மேல வராது விடிக்கிறோமே, அண்டிக் கொள்ள ஆண்டவரே. எப்போதும் செவ்வாய் துதி ஸ்தோத்திரம் எப்போதுமே நம்ம வாழ்க்கை சரியா இருக்கான்னு அதை ஃபர்ஸ்டே நம்ம பாத்துக்கணும். நம்ம கரெக்டா இருக்கிறோமா, கர்த்தருக்கும் நமக்கும் கரெக்டா இருக்குதா, கர்த்தருக்கும் நமக்கும் எந்த தடை இல்லாம இருக்கிறோமா நம்ம பார்க்க வேண்டும். கர்த்தர் வேதம் சொல்லுது சங்கீத புஸ்தகம் 7:11
1: தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி.
0: தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி.
1: அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவன்.
0: பாவியின் மேல என்ன செய்யறாரு, சினம் கொள்கிற தேவன். பாவி நேசிக்கிறாரு. நம்ம பாமா இருந்தாலும் அவர் அன்று சொல்ற என்ன இடத்துல வருகிற பாவியில ஒருபோதும் தள்ள மாட்டேன். யோவான் சுவிசேஷத்தில் வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6:37
1: என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை.
0: கர்த்தரிடத்தில் வந்தவனை எப்படிப்பட்ட பாவம் இருந்தாலும் நினைச்சுக்கிறாரு, புறம்பே தள்ள மாட்டாரு, மன்னிச்சிருவாரு. நம்ம பாவத்தை மன்னிச்சு ஆண்டவர் ரத்தத்தினால கழுவி நம்மள பரிசுத்தப்படுத்த, நம்ம பாவம் செய்து திருப்பி பாவம் செய்யும் போது அவர் எப்படிப்பட்டவர், நீதியுள்ள நியாயாதிபதி. பிசாசு கேட்பான், என்ன ஆண்டவரு உங்க பிள்ளை மட்டும் இப்படி பாவம் செய்யலாமா, அவங்களை மட்டும் இப்படி மன்னிக்கிறீங்க போல. அதான் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நம்ம பாவம் செய்யும் போது அவர் என்ன செய்யறாரா, கர்த்தர் என்ன செய்யறாரு, பாவிகள் மேல சென்னங்குழு என்ன என் பிள்ளைக்கு இத்தனை சொல்லியுமே இன்னும் திருந்தலையான்னு சொல்லிட்டு நம்ம மேல சென்னம் கொள்ளுகிறார். அப்பதான் அவர் கோபம் வருது. நம்ம அறியாத செய்த பாவங்களை கர்த்தர் கிருபையா மன்னிப்பாரு. நம்ம திரும்பி திரும்பி அதையே நம்ம பழைய காரியங்களை செய்யும்போது கர்த்தர் மேல என்ன செய்யறாரா, சென்னம் கொள்ளுகிறார். அப்ப நம்ம ஆண்டவரை கேட்கணும். ஏன்னா பாவியை நேசிக்கிறார் உண்மைதான். நம்ம பாவம் செய்யும் போது என்ன செஞ்சார், நம்ம கோப சனம்னா என்ன, கோபப்படுறாரு. வாசித்து பாருங்க எபிரேயன் புஸ்தகம் 7:26
1: பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும்.
0: பாவிகள் பாருங்க, குற்றமற்றவர், பரிசுத்தர், மாசில்லாதவர். நம் பாவம் செய்யும் போது கத்திரன்னு செஞ்சாரு, நம்மளை விட்டு விலகிடுறாரு. ஆண்டு சொன்னாரு ஒன்னு விட்டு விலகுதும் இல்ல ஒன்ன கைவிடுங்கல்ல. பாவம் செய்யும் போது என்ன செஞ்சாரு, நம்மளை விட்டு விலகிறாரு. உண்மைதான், உன்னை விட்டு விலகுதும் இல்ல உன்னை கைவிடுமதில்லைன்னு சொல்லி இருக்கிறாரு. உலகத்தின் முடிவிருந்த நம்மளோட எப்பொழுதும் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான், நம்ம பாவம் செய்யும் போது, நம்ம பாவியா இருக்கும் போது நம்மளை விலகிறாரு. ஆனா நம்ம என்ன செய்யணும், பாவத்துக்கு இடம் கொடுக்காத அடிக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் கருத்திருக்கிறத நம்ம ஒப்பு கொடுத்த ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, உடைய கோபாக்கினி நாள் வர்றதுக்குள்ளாக நம்ம அண்டிக்குள்ளனப்பா என் பாவங்கள் என்ன இருந்தாலும் என்னை மன்னிமுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ள தலசி பார்க்க வேண்டும். நம்ம துணி மாத்துறப்ப எங்கேயாச்சும் அழுக்கு இருக்கா என்ன இருக்குன்னு பாக்குறோம். முகத்தை கழுவுறப்ப எங்கேயாச்சும் அழுக்கு இருக்கா எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்து கண்ணாடி பார்த்து சோப் போட்டு எப்படிலாம் கழுவுறோம். அப்படியானா ஆண்டவராக இயேசுக்கு சொல்லணும், ஆண்டவரே எனக்கு இந்த பாவம் எனக்குள்ள இருக்கப்பா, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை ஆத்துவம் பரிசுத்தமாக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அது மாத்திர நம்ம பாவம் செய்ய முடியுமா, நமக்கார நன்மைகளை நம்மளே கெடுத்துக் கொள்றோம். பாருங்க பிரசிங்க புத்தகம் 9:18 பாருங்க,
1: பாவியான ஒருவன்
0: பாவியாகிற ஒருவன்
1: மிகுந்த நன்மையை கெடுப்பான்.
0: பத்து நம்ம காண்ட நன்மை கொடுக்கணும் தான் நினைக்கிறாரு. பாவியான மனிதன் மிகுந்த நன்மை என்ன செஞ்சிடறோம், கெடுத்துறோம். அதுக்குதான் நம்ம என்ன செய்ய அலசி பார்க்க வேண்டும். ஆண்டவரே என் பாவத்தை என்னென்ன குறை இருக்குப்ப என்னை காமிங்க. அதான் இங்க வாசிக்கிறோம், பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து இறக்கம் பெறுவான். அந்த பாவிகள் என்ன செய்யறான், என்ன செய்யற மிகுந்த நன்மைய கெடுக்கிற நம்மளே. நம்ம தப்பு பண்ணு பாவம் சொன்ன பெரிய பெரிய பாவம் இல்ல, கொலை பண்ணி கொள்ளையடிச்சாதான் பாவம் அப்படி இல்ல. கத்திர பிரியமில்லாத காரியத்தை நம்ம ஒவ்வொரு நாள் ஒரு கோவப்பட்டாலும் சரி, ஒவ்வொரு நாள் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஏதாச்சும் நம்ம யாரையும் வெடுக்குன்னு பேசிடுறோம், அதை செஞ்சிடறோம் இதை செஞ்சிடறோம், அதுவே நம்ம பாவம் தான். கத்திர பிரியமில்லாத காரியம் என்னென்ன இருக்கோ ஒவ்வொரு காரியமும் நம்ம பாவம் தான் செய்கிறோம். பாவி என்ன செய்ய மிகுந்த நன்மைய கெடுக்கிறான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, என்னுடைய என்ன குறை இருக்கப்பா, எதை ஆச்சிருந்த என்னை காமிங்க, என்னை சரிப்படுத்துங்க, என்னை சீர்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். என்னைக்கு அர்ப்பணிக்கிறது இல்லை, இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் கர்த்தரை ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, நீ மாற்றுமாப்பா, என்னை பிரியமான பிள்ளை நீங்க தான் வணிந்துக்கல, என்னால முடியல, எனக்கு உதவி செய்யன்னு கேட்கும்போது கர்த்தர் அவர் ரத்தத்தினால நம்ம கழுவி நம்மளை பரிசுத்தமாக்குறார். அல்லேலூயா. நம்மளை ரட்சிக்கிறது தான் தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சாராம், கிறிஸ்திய உலகத்துக்கு வந்தார். ஒன்னு தீமைத்தின் புஸ்தகம் 1:15.
1: பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தியேசு உலகத்தில் வந்தார்.
0: பாத்தீங்களா, உங்களை என்னை ரட்சிக்கதா வந்திருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டு ரத்தத்தால கழுவப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் குறைகள் குற்றங்கள் என்ன இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்து நம்ம ஆண்டு விட்டு அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிட்டா தான் நம்ம பாவங்களை மன்னிச்சிருவாரு. நம்மளை ரட்சிக்கதா உலகத்துக்கு வந்திருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். நம்ம திரும்பி திரும்பி செய்து தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சு பாவம் செஞ்சோம்னா மன்னிக்க மாட்டாரா இல்லையா? அதை எவ்வளவு 2:4 என்ன சொல்லுது, இவ்வளவு பேர் ரட்சிப்பை குறித்து கவலை அற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கொள்ளும். ரட்சிப்பாக நம்ம போராட வேண்டும். வாசித்து பாருங்க,
1: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை
0: அற்றிருப்போம். கவலைப்படாம ரட்சிக்கப்படாத அந்த எண்ணமே நமக்கு வாழ்க்கையில் இல்லாம இருக்குமானால்
1: தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்,
0: எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆண்டவர் ரட்சிக்க ஆண்டவர் விரும்புகிறார். சொல்லு, பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து விட்டுவிடுறனா இறக்கவன். நம்ம மிக மிக அவசியம் எல்லாவற்றை பார்க்கிலும் நம்ம ஆத்மா குணமடை வேண்டும். அதனாலதான் சங்கீதக்காரன் கேட்கிறாரு பாருங்க, 41:4.
1: கர்த்தாவே,
0: கர்த்தாவே,
1: என் மேல் இரக்கமாயிரும்,
0: என் மேல் இரக்கமாயிரும்,
1: உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்,
0: உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்,
1: என் ஆத்மாவை குணமாக்கும்,
0: என் ஆத்மாவை குணமாக்கும்
1: என்று நான் சொன்னேன்
0: என்று நான் சொன்னேன். பாத்தீங்களா, நம்ம ஆத்மா குணமடை வேண்டும். நம்ம சரீரத்துக்காக எவ்வளவு நம்ம கேட்கிறோம், ஆத்மா குணமடை வேண்டும். 119:81 பாருங்க,
1: உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது.
0: ரட்சிப்புக்காக என்ன செய்தான், என் ஆத்மா தவிக்கிறது. அந்த அளவுக்கு கண்ணீரோடு நம்ம கேட்க வேண்டும், ஆண்டவரே ரட்சிப்பு என் ஆத்மா தவிக்க வேண்டும், ரட்சிமை எப்படியாவது ரட்சித்தல் உடைய பிள்ளையான மாத்திக்கோங்க, நான் எப்படியா ரட்சிக்கப்படணும், எனக்கும் உமக்கு இருக்க தடை எதுவா இருந்தாலும் மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். நம்ம அறிக்கை செய்து ரட்சிக்கப்பட்டோம்னா கர்த்தர் அண்டி கொள்ள முடியும். அல்லேலூயா. அத கொஞ்ச காலத்துல கோபம் பற்றி எறியும், அவர் அண்டி கொள்ற யாவரும் பாக்கியவான். நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா கர்த்தர் அண்டி கொள்ள முடியும், அவருக்கு நமக்கு எந்த தடையுமே இருக்காது. நம்ம ஒரு நாள் கேட்க வேண்டும், ஆண்டவரே நீ ரட்சியம் சொல்லி. ரெண்டாவதாக எது நம்ம ஆண்டவருக்கு கோபத்தை நம்ம கொண்டு பாருங்க, சகரியன் புஸ்தகம் 7:11-12.
1: அவர்களோ
0: கவனிக்க மனதில்லாமல், கவனிக்க மனதில்லாமல்
1: தங்கள் தோளை முரட்டுத்தனமாக விலக்கி,
0: முரட்டுத்தனமாய் விலக்கி
1: கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள்,
0: தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள்
1: வேதத்தையும்
0: சேனைகளின் கர்த்தர்
1: தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு
0: சொல்லி அனுப்பின
1: வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று.
0: கடுங்கோபம் எழுச்சி யாரிடத்தில் வந்துச்சு, சேனையின் கர்த்தரிடத்தில் வந்துச்சு. என்ன வசனத்தை கவனிக்கணும், ஆண்டர் வார்த்தை நம்ம கேட்கணும், கர்த்தர் உள்ளத்துல பேசுவாரு, வசனத்தை வந்து நம்ம கவனமா கவனிக்கணும். ஏதோ நம்ம எங்க ஒரு எண்ணத்தை வச்சுட்டு அப்படி இருக்கக்கூடாது, வசனத்தை என்ன செய்யணும், கவனிக்கணும். சத்தியத்து மேல உங்களுக்கு அன்பு வரணும், சத்தியத்து மேல உங்களுக்கு தாகம் வரணும், வசனத்து மேல தாகம் வரணும். அதுதான் மிக மிக அவசியம். வசனத்தை கவனிக்கணும், தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். அவர் என்ன சொல்லாம அந்த வார்த்தை கீழ்படியும் போது நம்ம மேல கோபம் வராது. வசனத்தை கவனிக்கலைன்னா தான் நம்ம மேல கர்த்தருடைய கோபம் வரும். வசனத்துக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். ஆமாண்டவரே, நான் இந்த வசனத்துக்களை செவி கொடுக்கல, இப்படிலாம் செஞ்ச உண்மைதான் சொல்லி ஒத்துக்கொண்டு கர்த்தரோடு நம்ம இணைந்து வாழ வேண்டும். அதுங்க சொல்றார், ஓசியன் புஸ்தகம் 8:12, என் மகத்துவங்களை எழுதி கொடுத்த அவர்களோ அந்நியக்காரம் என்று எண்ணினார்கள். வாசிங்க,
1: என் வேதத்தின் மகத்துவங்களை,
0: என் வேதத்தின் மகத்துவங்களை
1: அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன்,
0: அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன்,
1: அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள்.
0: அவர்கள் என்ன செஞ்சாங்களா, அந்நிய காரியமாக எண்ணினார்கள். வேதத்தில் மகத்துவத்தை படிக்கிறோமா, படிச்சுட்டு அதை நம்ம அந்த வசனத்துடன் நடக்கிறோமா, வசனத்தை தியானிக்கிறோம், ஏதோ ஒரு அவசரமா ஒரு அதிகாரம் ரெண்டு அதிகாரம் படிச்சுட்டு விட்டுறோமா. கர்த்தர் சொல்றாரு, என் வேதத்தில் மகத்துவங்களை அவங்களுக்கு எழுதி கொடுத்த அவர்களோ அந்நிய காரியம் எண்ணினார்கள். அருமையானவர்களே, கர்த்தர் வேதம் சொல்லு, கர்த்தடி வேதத்து மேல பிரியமா இருந்து இரவு தியானமா இருக்கிற மனுஷன் பாக்க அவர் எப்படி இருப்பானா? சஞ்சீத 1:3 வசனம்,
1: கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து
0: நம்ம கர்த்தர் வேதத்தில் பிரியமா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இல்ல, கர்த்தருடைய வசனத்தை கவனிக்காம நம்ம செவி அப்படியே விலக்கி நம்ம இதயத்தை வைரமாக்கி கொள்றோமா? பாருங்க, கர்த்தர் வேதம் சொல்லுது,
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவா,
0: அவர் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவா,
1: அவன் நீர்காலின் ஓரமாய் நடப்பட்டு,
0: அவர் நீர்காலில் ஓரமாய் நடப்பட்டு,
1: தன் காலத்தில் தன் கனியை தந்து,
0: தன் காலத்தில் தன் கனியை தந்து,
1: இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான்,
0: இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பா,
1: அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்,
0: அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. வேதத்துக்கு நம்ம செவி சாய்க்காம இருக்கிறோமா? தேவனோட வசனத்துக்கு செவி கொடுக்காம சத்தியத்தை கேட்காம இருக்கிறோமா? சத்தியத்துக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய வேதத்தை கை கொண்டு நடக்கும் நமக்குள்ள ஒரு வாஞ்சம் இருக்குதா? அறிவியானவர்களை யோசித்து பாருங்க. தேவனோட சொல்ற வேதத்துல மகத்துவத்தில அவர்களுக்கே எழுதி கொடுத்த அவர்களோ அந்நிய கரிமை என்றார்கள். வசனத்துக்கு செவி கொடுக்கிறோமா? யோசித்து பாருங்க. அன்று வசனத்து மேல பிரியமா இருக்கிறோமா? ஆண்டவரே, உம்முடைய வசனத்து மேல என்னை பிரியமா பிரியமா இருக்க உதவி செய்யமாண்டவரே. கர்த்தருடைய வேதத்து மேல பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானம் இருக்கிற மனுஷன் அவர் நீர்க்கால் உடம்பு நடப்பட்டு தன் காலத்துல தன் கனிதந்து இலைவுகிற மரத்தை பிறக்க செய்வதெல்லாம் வைக்கும். வசனத்துக்கு அதே நேரம் கொடுக்கணும், சத்திய வசனத்தை கேட்கணும். வேதத்தை வாசித்தாலும் கண்ணன்சன் போனாலும் எதைய பார்த்து வரக்கூடாது, வசனத்து மேல கவனமா இருக்க வேண்டும். அதன் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, 2 பேதுரு 1:19 வசனம்,
1: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு,
0: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு,
1: பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும்,
0: விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும்,
1: இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற,
0: இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற
1: விளக்கு போன்ற அவ்வசனத்தை,
0: விளக்கு போன்ற அவ்வசனத்தை
1: கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
0: பாத்தீங்களா, வேத வசனத்தை என்ன செய்யணுமா? வசனத்தை கவனிக்கணும். ஒரு வசனம் கூட நம்ம கவனிக்காம விடவே கூடாது. வசனத்தை மேல வாஞ்ச தாகம் உள்ளத்துல பெருக்கெடுத்து ஓடணும். முதலாவது பார்த்த ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்தில் விடுதலை பெற வேண்டும். நம்ம அந்த தேவனுடைய கோபாக்கியனுக்கு நம்ம தப்பிக்க முடியும். ரெண்டாவது, வேதத்தை கவனிக்கணும், வேதம் நம்ம பிரிய வரணும். வேதத்தை பார்த்து ஏதோ வாஸ்தவம் விட்டுட்டு அப்படி இருக்கக்கூடாது, வேதத்து மேல பிரிய வரணும், வேதத்தை கவனிக்கணும். அது அந்நீக்காரமே எண்ணி விட்டுறக்கூடாது. அப்ப கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது. கர்த்தர் மேல வசனத்து மேல ஒவ்வொரு நாளும் பிரியமா இருந்து பாருங்க. அது மாத்திர 1 பேதுரு 2:3 சொல்லுது, திருவசனமாகிய ஞானப்பல் மேல நினைச்சிங்க, வாஞ்சே இருங்க, வாசிங்க.
1: நீங்கள் வளரும்படி,
0: நீங்க வளரணும், உங்க ஆத்தும் வளரணும்னா, நீங்க வளரணும்னா என்ன செய்யுங்க, வளரும்படி
1: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல,
0: புதிதாய் பிறந்த குழந்தை என்ன செய்யும், பாலுக்கு எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கும் இல்லையா, அந்த புதிதாய் பிறந்த குழந்தை போல
1: திருவசனமாகிய,
0: திருவசனமாகிய
1: கலங்கம் இல்லாத,
0: கலங்கம் இல்லாத
1: ஞானப்பாலின் மேல் வாஞ்சேறுங்கள்.
0: கலங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய தேவ வசனத்து மேல என்ன எப்படி இருக்கணும், வாஞ்சே இருக்கணும். தேவ கோபம் நம்ம வராது. அத கொஞ்ச காலத்துல கோபம் பற்றி ஏறி அவர் அண்டிக்கொள்ற மனுஷன் யாவரும் பாய்க்குவன். நம்ம மேல கோபம் வரக்கூடாது நினைச்சு முதலாவது நம்ம பாவத்துல அறிக்கிட்டு கர்த்தரை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது என்ன செய்யணும், ரெண்டாவது வேதத்தை கவனிக்கணும். அல்லேலூயா. கவனிக்கிற மாத்திர வேதத்து மேல பிரிய வேணும், தேவனுடைய வேதத்து மேல நமக்கு வாஞ்ச வேணும். நீங்க வளரும்படி என்ன செய்யணுமா, தேவ வசனத்து மேல வாஞ்சியா. சிறு குழந்தை எப்படி குழந்தை பால் மேல எவ்வளவு வாஞ்சிருக்கு, அதே போல வாஞ்சி உள்ளவர்களா இருக்கணும். அந்த வசனத்தை என்ன செய்யணுமா, கலங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானத்தல் மேல எப்படி இருக்கணும், வாஞ்சே இருக்கணும். வாஞ்சே இருக்கா, பிரிய இருக்கா, தேவையோட வசந்தத்து மேல பிரிய இருக்கா? இல்லைன்னு கேளுங்க. ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, நான் பிரியமில்லாம வாழ்ந்துட்டப்பா, வேதத்து மேல வாஞ்சிலாம வாழ்ந்துட்டப்பா, என்ன மன்னியும். கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க நீர்காலல் போல நடப்பட்ட தன் காலத்தில் கண்கடிந்து இளையுறார் மரத்தை போல செய்வதெல்லாம் வாய்க்கும். கத்துடைய கோபம் நம்ம மேல வராது. அல்லேலூயா. மொத்தம் என்ன செய்யணும்? பாவத்திலிருந்து விடுதலை பெற. ரெண்டாவது, தேவனுடைய வசனத்தோடு நமக்கு வாஞ்சி வரணும். வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? கவனிக்கணும், கவனிக்கணும். இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு போன்ற இந்த வசனத்தை கவனிக்கணும். ஒவ்வொரு நாளும் கவனிக்கணும், தாகத்தோடு கவனிக்கணும். அன்றைய எங்கூட பேசுங்க, அப்ப நான் இங்க இருக்கேன், காமிங்க சொல்லி நம்ம கேட்கணும். மூன்றாவதாக பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 22:29 வசனம், 30-31. தேசத்தின் ஜனங்கள்
1: இடுக்கம் செய்து கொள்ளை அடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி.
0: சிறுமியும் எளிமையுமான, பாருங்க, என்ன செய்யறாங்க தேசத்துல? என்ன செய்யறாங்க? இடுக்கம் செய்யறாங்க. ரெண்டாவது என்ன செய்யறாங்களா?
1: கொள்ளை அடித்து.
0: கொள்ளை எங்க பாத்தீங்களா? கொள்ளை அடிச்சு மட்டும் மனிதரை கொண்டு போட்டுறாங்க. கொள்ளையடிக்கிறது மாத்திர என்ன செஞ்சாங்க? மனிதரை கொண்டு போடுறாங்க. கொள்ளையடித்து
1: சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி.
0: சிறுமை எளிமான யாரு? நியாயம் ஜெயிக்க யாரும் இல்லைன்னு சொல்லி ஒடுக்கி அவங்க பெரியவங்க மாதிரி காமிச்சிடறாங்க இல்லையா? சிறுமி எளிமான ஒடுக்கி.
1: அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள்.
0: அந்நியன் என்ன செஞ்சாங்க? அநியாயமாய் துன்பப்படுத்துறாங்க.
1: நான் தேசத்தை அழிக்காதபடி.
0: இப்படி காரியங்களை தேவனுக்கு என்ன செய்த பிரியமில்லாத காரியம் பாத்தீங்களா? அதை சொல்றாரு. இப்படி காரியங்களா இருக்கு, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு
1: திறப்பிலே நிற்கவும்.
0: திறப்பில் நிற்கிறோமா? ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம் யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம்? நாலு தோறும் எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம்? நம்ம குடும்பத்துக்காக செவிக்கிறோம், அது இல்ல தேசத்துக்காக. தேசத்துல நடக்கிற காரியங்களா நியூஸ்ல டிவில நியூஸ் பார்த்து எத்தனையோ காரியங்கள் பேப்பர் படிப்பீங்களா பாத்துட்டு தேசத்துல எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம் பாத்தீங்களா? நான் தேசத்தை அழிக்காத விடிக்கு
1: திறப்பிலே நிற்கவும்,
0: சுவரை
1: அடைக்கவும் தக்கதாக, ஒரு மனுஷனை தேடினேன்,
0: ஒருவனையும்
1: காணேன்,
0: ஆகையால்
1: நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி, என் மூர்க்கத்தின் அக்கினியால், அவர்களை நிருமூலமாக்கி,
0: இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல இல்ல, ஆண்டவரே நான் ஜெபிப்பேன், என் தேசத்துக்காக. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது நான் செபிக்கிறேன், என் தேசத்துக்காக செபிக்கிறோம். சபைக்காக ஒரு மணி நேரம் செபிக்கணும், தேசத்துக்காக ஒரு மணி நேரம் செபிக்கணும். எல்லாம் நம்ம ஒன்ன கலந்துடக்கூடாது. தேசத்துக்காக தனியா செபிக்கணும், சபைக்காக செபிக்கணும். நம்ம பக்கம் அக்கம் பக்கம் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் செபிக்கணும். நம்ம ஒவ்வொருவருக்காக செபிக்கணும், நம்ம குடும்பத்துக்காகவும் செபிக்கணும், தேசத்துக்காக செபிக்கணும். இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டு வரையை நான் செபிக்கிறேன், தேசத்துக்காக செபிக்கிறோம், சபைக்காக செபிக்கிறோம், ஊழியர்க்காக நாங்கள் செபிக்கிறோம். முதல்ல என்ன, நம்ம ரட்சிக்கப்படணும். ரெண்டாவது, வேதத்தை கவனிக்கணும், வேதத்தை மேல திரிய வரணும். மூணாவது என்ன செய்யணும்? தேசத்துக்காக செபிக்கணும். வசனம் 31. ஆகையால்
1: நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி,
0: என்
1: மூர்க்கத்தின் அக்னியால் அவர்களை நிர்மூலமாக்கி, அவர்களுடைய வழியின் பலனை, அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராக ஆண்டவர் உரைக்கிறார்.
0: அவர்கள் வழியின் பலன் தலைமையில சுமர பண்ண கர்த்தராக ஆண்டவர் உரைக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே நானும் ரட்சிக்கப்படுவேன், ஆண்டவரே வேதத்தை கவனமா வாசிப்பப்பா, வேதத்து மேல பிரியமா இருந்து ஒவ்வொரு நாளும் இரவு போலும் தியானத்தை கொண்டே இருப்பேன், வசந்த கவனிப்பாண்டு சொல்லி ஒப்பு கொடுப்போம். மூன்றாவதாக, என் தேசத்துக்காக நான் செவிப்பேன், என் சபைக்காக செவிப்பேன், என் நீலரி பகுதிக்காக செவிப்பேன் சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. லூக்கான் சுவிசேஷம் 21:23.
1: அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும்
0: பால் கொடுக்கிறவர்களுக்கும்
1: ஐயோ,
0: பூமியின் மேல்
1: மிகுந்த இடுக்கணும்,
0: இந்த ஜனத்தின் மேல்
1: கோபாக்கினையும் உண்டாகும்.
0: அப்புறம் என்ன செய்யணும்? ஆண்டவரே இப்படிப்பட்ட கோபாக்கினை உண்டாகாத பூமி மேல் இடுக்க உண்டாக கூடாது, ஆண்டவரே நான் செபிக்கிறேன் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டும். அதான் என்ன செபிக்கணும்? 21:36.
1: ஆகையால்
0: இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம்
1: நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக
0: நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுது என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும், ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்த பேதுரு எழுதுகிறார், எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று. 1 பேதுரு 4:7
1: எல்லாவற்றிற்கும்
0: எல்லாவற்றுக்கும்
1: முடிவு சமீபமாயிற்று.
0: இது எந்த எல்லாச்சும் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று.
1: ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து,
0: குழம்பிட்டுறாதீங்க, எப்ப என்ன செய்யணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து
1: ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள்.
0: ஜபம் பண்ணுவதற்கு என்ன செய்யணும், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் சமீபமாயிற்று. இந்த காலத்துல நம்ம செபிக்காம இருந்த கர்த்தர் என்ன சொல்றாரு, விண்ணப்பம் பண்ண ஒருவனும் இல்லைன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாரா, ஆச்சரியப்பட்டார். ஏசாயின் புத்தகம் 59:16
1: ஒருவரும் இல்லை என்று கண்டு,
0: ஒருவரும் இல்லை என்று கண்டு
1: விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்.
0: விண்ணப்பம் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாரா, ஆச்சரியப்பட்டார். நம்ம செபிக்க வேண்டும். நம்ம எவ்வளவு நேரம் செபித்தாலும் நமக்கு நேரம் போதாது. தேசத்துக்காக செபிக்க வேண்டும், சபைக்காக செபிக்க வேண்டும், நம்ம அக்கம் பக்கம் குடும்பத்துக்காக செபிக்க வேண்டும். நீங்க பாக்குறீங்க, எத்தனையோ பேர் பார்ப்பீங்க, நீங்க போறப்ப வர்றப்ப எத்தனை குடும்பங்கள் குடிச்சிட்டு கஷ்டப்படுறாங்க, எத்தனை குடும்பங்கள் பாவத்துல ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம செபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது என்ன செய்யணும், நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக வேதத்து மேல பிரிய வரணும், வேதத்தை கவனிக்கணும். மூன்றாவதாக தரப்பில் நின்று தேசத்துக்காக கதிரி செபிக்கணும். தேசத்துக்காக, நம்ம மாநிலத்துக்காக, மாவட்டத்துக்காக, நம்ம எல்லா சபைகளுக்காக நம்ம செபிக்கணும். ஊழியக்காரங்களுக்காக செபிக்கணும், எல்லா ஊழியர்க்காகவும் செபிக்கணும். ஹல்லேலூயா. நான்காவதா பாருங்க, ரோமர்கள் நிருபம் 1:18
1: சத்தியத்தை,
0: சத்தியத்தை
1: அநியாயத்தினாலே,
0: அநியாயத்தினாலே
1: அடக்கி வைக்கிற,
0: அடக்கி வைக்கிற
1: மனுஷருடைய,
0: மனுஷருடைய
1: எல்லாவித அவபக்திக்கும்,
0: எல்லாவித அவபக்திக்கும்
1: அநியாயத்திற்கும்,
0: அநியாயத்துக்கும்
1: விரோதமாய்,
0: விரோதமாய்
1: தேவ கோபம்,
0: தேவ கோபம்
1: வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
0: எங்கிருந்து வருமா தேவ கோபம், எங்க இருக்கும், வானத்திலிருந்து வெளிப்படும். சத்தியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, அடக்கி வைக்கக்கூடாது. நம்ம போறப்ப ஒருத்தருக்காவது சொல்லணும், நடந்து போறீங்க வாரீங்க, வீட்டுல இருக்கீங்க, யாராவது காய்கறங்க வருவாங்க, வீட்டுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், உங்க சாட்சியை சொல்லணும். இன்னொரு அந்த வசனவாசி,
1: சத்தியத்தை,
0: சத்தியத்தை
1: அநியாயத்தினாலே,
0: அநியாயத்தினாலே
1: அடக்கி வைக்கிற.
0: பாத்தீங்களா, சத்தியத்தை என்ன எப்படி வச்சிடறா, அநியாயத்தால மற்றவங்க சொல்லட்டும், நான் எனக்கு அந்த வேலை இல்லைன்னு சொல்லி அடக்கி வைக்கிற
1: மனுஷருடைய,
0: மனுஷருடைய
1: எல்லாவித அவபக்திக்கும்,
0: எல்லாவித அவபக்திக்கும்
1: அநியாயத்திற்கும்,
0: அநியாயத்துக்கும்
1: விரோதமாய்,
0: விரோதமாய்
1: தேவ கோபம்,
0: தேவ கோபம்
1: வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது,
0: வானத்திலிருந்து வெளிப்படப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, சத்தியத்தை சொல்லாம நம்மளே வச்சுக்கிட்டு நம்ம பெற்ற இன்பத்தை இணைஞ்சி வையவுமா பெறணும். நமக்கு எத்தர் செய்த அற்புதத்தை எல்லாருக்கும் சொல்லணும், சொல்லணும். ஏ சொல்லணுமே சொல்லக்கூடாது, வாஞ்சோட தாகத்தோட சொல்ல வேண்டும். சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும், சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். நம்ம பாக்குறவங்களுக்கு கர்த்தர் பத்தி சொல்லணும், அவங்க கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி நம்ம சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. சத்தியத்தை அநியாயமா அடக்கி வச்ச மேல என்ன சொல்லுவோம், தேவனுடைய கோபாக்கினே வரும். சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும். அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 9:16
1: சுவிசேஷத்தை,
0: சுவிசேஷத்தை
1: நான் பிரசங்கித்து வந்தும்,
0: நான் பிரசங்கித்து வந்தும்
1: மேன்மை பாராட்ட,
0: மேன்மை பாராட்ட
1: எனக்கு இடமில்லை,
0: எனக்கு இடமில்லை,
1: அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது,
0: அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கு. சுவிசேஷ அறிவிக்கிறது என்னது, எப்படிப்பட்டது, நம்ம மேல விழுந்த கடமை, கட்டாயம் எல்லாருக்கும் சொல்லணும். சுவிசேஷத்தை
1: நான் பிரசங்கியாது இருந்தால்,
0: பிரசங்கியாது இருந்தால்
1: எனக்கு ஐயோ,
0: எனக்கு ஐயோ.
1: நான் உற்சாகமாய் அப்படி செய்தால்,
0: உற்சாகமா செய்யணும், எப்படி சொல்லணுமா பாருங்க, உற்சாகமா அப்படி செய்தால்
1: எனக்கு பலன் உண்டு,
0: எனக்கு பலன் உண்டு.
1: உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும்,
0: உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும்
1: உக்ரான உத்தியோகம்,
0: உத்தியோகம்
1: எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது,
0: எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, சத்தியத்தை சொல்ற நம்ம மேல விழுந்த ஒரு கடமை, அதை எப்படி சொல்லணுமா, உற்சாகமா செய்யணும், அதுக்கே பலன் நமக்கு உண்டு. உற்சாகம் செய்ய நமக்கு பலன் உண்டு, சொல்லாட்டாலும் உக்கரார் உத்தியோகம் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மையும் என் வாழ்க்கையில செய்த மற்றவங்களுக்கு சொல்லிதான் ஆகணும், அதை அடக்கி வைக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் எல்லாருக்கும் சொல்லி ஆக வேண்டும். கர்த்தர் நம்ம செய்த நன்மை சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும். நம்ம தெரிஞ்ச சத்தியத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். எத்தனையோ பேர் பாருங்க, சமாதி இல்லாம கண்ணீரோடு வேதனையோடு இருக்காங்க. அவங்களுக்கு ஏசா பத்தி சொல்லுங்க. உங்களை பத்தி எவ்வளவு பேசுறீங்க? கர்த்தர் பத்தி சொல்ல வேண்டும். கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரக்கூடாதுன்னு நினைச்சா இல்லை சொல்லுங்க. தேவனுடைய வசனத்தை மற்றவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். நம் வாழ்க்கையில் தேவன் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு, எத்தனையோ கிருபைகளை செய்திருக்கிறாரு. நம்ம செய்யாம நமக்கு ஐயோ. அதான் பரிசுத்த பவுல் எழுதுறாரு, சபை வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. வாசித்து பாருங்க, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4:2
1: சமயம் வாய்த்தாலும்
0: வாய்க்காவிட்டாலும்
1: ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு.
0: திருவசனத்தை என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணு. ஒரு வசனமாவது சொல்லணும். உங்களுக்கு வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன செய்யணும்? ஒரு வசனமாவது சொல்லணும். அப்ப கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது. கொஞ்ச காலத்துடைய கோபம் பற்றி அண்டி கொடுற யாவரும் பாக்கியவான்கள். முதல் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். நான் பாவத்திலேயே சீபிச்சுட்டு இருந்தோம்னா கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும். பாவிகள் மேல் தேவன் சரணம் கொள்கிற தேவன். பாவி ரட்சிக்குதான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ரெண்டாவதாக தேவனுடைய வசனத்து மேல நமக்கு என்ன இருக்கணும்? கவனம் இருக்கணும், வாஞ்சம் இருக்கணும், பிரியம் இருக்கணும். அது கவனிக்காம இருக்குமானால் கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும். கட்டாயம் வசனத்தை கவனிக்கணும். மூன்றாவதாக தரப்பில் நின்று நம்ம தேசத்துக்காக செபிக்கணும், நாட்டை ஆளுகிற மக்களுக்காக செபிக்கணும். அது மாத்திரல்ல, நம்ம சபைக்காக செபிக்கணும், நம்ம அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிற மக்களுக்காக செபிக்கணும். நான்காவதாக தேவனுடைய வசனத்தை எல்லாருக்கும் சொல்லணும். சமை வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை சாக்கிரதையோடு பிரசங்கம் பண்ணணும். சத்தியத்தை அநியாயமா அடக்கி வைக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இதுவரைக்கும் அப்படி செஞ்சிருந்தாலும் இந்த நாள்ல ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆமாண்டவர், இதுவரைக்கும் நான் அப்படிதான் பண்ணிட்டேன் ஆண்டவரே, இனிமே நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் உங்க பேட்டி சொல்றப்பா, என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். 2 Kings 7:9
1: பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள்.
0: இந்நாள் என்ன நாள்? நற்செய்தியை அறிவிக்கும் நாள்.
1: நாம் மௌனமாய் இருந்து
0: பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால்
1: குற்றம் நம்மேல் சுமரும்.
0: இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். கடைசி வினாடியில் இருக்காருமையானவர்களே, இந்த நாட்களில் அரிசி அறிவிக்காம நீங்க எப்ப அறிவிக்க போறீங்க? அறிவிக்காமல் பொழுது விடியுமானால் அந்த குற்றம் நம்ம மேல சுமரும். ஆண்டவராக இயேசுக்கு வந்த அப்புறம் நான் சொல்லலையான்னு சொல்லி கலங்கினீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. இந்த ரச்சனை நாள். நச்செய்தி எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம வெக்கப்பட்டிருந்தீங்கன்னா கர்த்தர் ஒரு நாள் வரும்போது நம்மளை பட்டு அவர் வெக்கப்படுவார். மதமே ரட்சிக்கப்பட வேண்டும். பாவியின் மேல் தேவன் சினம் கொள்ளுகிறார். நம் பாவத்தை பாவியாகி நம்ம ரட்சிக்கதான் கர்த்தராக இயேசுக்கு உலகத்துக்கு வந்தார். நம் ரட்சிப்புக்காக மண்டாடி கேட்க வேண்டும். தங்கித கரைச்சர் ரட்சிப்புக்காக ஆத்மா தபிக்கிறதுன்னு சொன்னார். ரட்சிப்பட வேண்டும். இரண்டாவதாக தேவன் வசனத்தை கவனிக்க வேண்டும். அது வசன் பால் பிரிய வேணும், வாஞ்ச வேணும், தாக வேணும். மூன்றாவதாக நம்ம திறப்பில் நின்று தேசத்துக்காக செபிக்கணும். நம் நாட்டு ஆளுகிற அரசாங்கத்துக்காக நம்ம செபிக்க வேண்டும். நம்ம சபைக்காக செபிக்க வேண்டும். நம்ம எத்தனை நாள் நம்ம குடும்பத்துக்காக செபிச்சு, அந்த குடும்பத்துக்காக செபிக்கனாலும் போடி போடி போயிடுச்சு. பெரியமானவர்களே, மற்றவங்களுக்காக நம்ம செபிக்க வேண்டும். நான்காவதாக தேவனை பற்றி எல்லாருக்கும் நற்செய்தியை சொல்ல வேண்டும். கடைசியாக நம் இதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. வசனம் அதுதான் சொல்லுது. மார்க்கன் சுவிசேஷம் 3:5
1: அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம்
0: அவர் விசனப்பட்டு
1: கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து
0: கோபத்துடைய என்ன செஞ்சார்? சுற்றிலும் இருந்த இருதயத்தை கடினப்படுத்திட்டே இருப்போமானால் கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும். நம்ம இதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, எவ்வளவு நாள் இப்படி இருப்போம்? இதயத்தை கடினப்படுத்திட்டு இருப்போமானால் கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும். எபிரேயன் புஸ்தகம் 3:7
1: ஆகையால்
0: ஆகையால்
1: பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே
0: பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி
1: இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில்
0: இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்களாகில்
1: வனாந்தரத்திலே
0: வனாந்தரத்திலே
1: கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும்
0: நடந்தது போல
1: உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள்.
0: ஆமாறி இருதயத்தை என்ன செய்யக்கூடாது, கடினப்படுத்தவே கூடாது. நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் எழுந்து செவமண்ணுன்னு சொல்லுவாரு. இருநிலை கடினத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் தூங்கணும், இன்னும் கொஞ்சம் தூங்கலான்னு சொல்ல கூடாது. நீங்க ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க, ஆண்ட சொல்ல பேசாத இல்ல அப்படிதான் பேசணும்னு சொல்லி இருதயத்தை கடினப்படுத்தி பேசிட்டு இருக்காதிங்க. இருதயத்தை கடினப்படுத்தும்னால் ஆண்டவர் ராஜ்யத்திலும் போக முடியாது. அருமையானுகளே, ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவர் எனக்கு இருதயத்தை கடினத்தை என்னை விட்டு எடுத்து போடும். ஆண்டவர் இருதய கடினத்தை எடுத்து போடும். நம்ம இருதய கடினம் நமக்கு எப்போ வருமா பாருங்க. எபிரேயர் புஸ்தகம் 3:13 3:13
1: உங்களில் ஒருவனாகிலும்
0: பாவத்தின் வஞ்சனையினாலே
1: கடினப்பட்டு போகாதபடிக்கு
0: நம் பாவங்கள் நமக்குள்ள இருந்தாலும் இருதயம் கடினப்பட்டுரும். இவங்க என்ன சொல்ற, நான் என்ன கேட்கறது, இவங்க சொல்ல கேட்க முடியாதுன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு இருதயம் கடினமாயிரும். நமக்குள்ள பாவம் இருந்தா யார் சொன்னாலும் கீழ்படி மனசு வராது, யார் சொன்னாலும் அவங்களுக்கு கோபம் தான் வரும். பாண்டவரே, பாண்டவரே இருதய கடினத்தை எடுத்து போடும். ஆண்டவரே, நான் இருதய எனக்கு கடினமா இருக்கு. ஆண்டவர், நீ பேசினாலும் உங்க சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கறதில்லப்பா. செவின்னு சொன்னாலும் நான் செவிக்கிறது இல்ல. நான் நீங்க எங்கூட எதோ இது விட்டுருன்னு சொன்னாங்களாம் விடுறதில்ல. ஆண்டவர், அதே தான் நான் செய்யறேன். என்னை மன்னி ஆண்டவரே, என்னை மாற்று, என் இருதயத்தை கடினத்தை எடுத்து போடுங்க. என் பாவத்திலிருந்து விடுதலை தரணும். ஆண்டவரே, மற்றவங்களை பார்த்தா வெறுப்பு தான் வரும், கோபம் தான் வரும். காரணம் என்ன, பாவத்தின் வஞ்சனையினால இறுதியும் கடினப்பட்டிருக்க. அருமையானவங்களே, இன்றைக்கு நீங்க ஆண்டு ஒப்பு கொடுங்க, என் பாவத்தால இறுதியும் கடினப்பட்டிருக்கப்பா. யார சொன்னாலும் கோபம் எரிச்சல் இப்படிதான் இருக்காண்டவரே, நான் எப்படியோ இருக்கிறப்பா, என் வாழ்க்கையை மாற்றின்னு சொல்லி உள்ள உடைந்து நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டு வருக சமீபம், எப்ப அவர் கோபம் வெளிப்படும் தெரியாது. அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. சோதகுமார் பட்டணத்துல எப்படி நடந்து அதே போல நம்ம தேசத்தை இப்ப நடக்குது. இப்படி நடந்துருக்கு. ஆண்டவருடைய கோபம் எப்போருமே தெரியாது. இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய கேட்போம், ஆண்டவரே நீ மன்னியும் ஐயா, கொஞ்ச காலத்துடைய கோபம் பற்றியவர் அண்டி கொள்ற யார் பாக்கியவனு சொன்னீரே, நம்ம அண்டி கொள்ளணப்பா. என் பாவங்களை மன்னியும், உங்க ரத்தத்தால கழுவு. என்னை ரட்சிக்கத்தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தீங்க. என்னை முழுமையா ரட்சித்தரலப்பா. என்னை எப்படியாவது ரட்சியும் சுவாமி, உங்க ரத்தத்தால் நீ கழுவுன்னு சொல்லி கேட்போம். அண்டவரையும் வசனத்தை கவனிக்காம போனப்பா, வசனத்துல பிரியமெல்லாம் போட்டேன், ஏதோ கடமைக்காக வாசித்தேன் ஆண்டவரே. ஆனா இந்த வசனத்து மேல எனக்கு கவனம் இல்லை ஆண்டவரே. நான் ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் 6 அதிகாரம் வாசித்தேன், ஆனா அந்த வசனத்து மேல கவனம் இல்லை. என்ன வாசனை எனக்கே தெரியாது, வாசித்து தான் செஞ்சேன். அந்த வசனத்துல வாஞ்ச இல்ல, பிரியமெல்லாம் போயிருச்சேப்பா. இதை மன்னியும், மன்னியும் ஆண்டவரே, மன்னியும். நான் செவிக்காம போயிட்டேன் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு தான் செவிச்சேன், என் பிள்ளைகளுக்கு தான் செவிச்சேன். ஆண்டவரே மன்னிமப்பா, என் தேசத்துக்கு செபிக்கல, எங்க நாட்டு ஆளுகிற மக்களுக்காக செபிக்கல, எங்க நாட்டு ஆளுகிற மக்களுக்கான செபிக்காம போயிட்டேன் ஆண்டவரே. ஊழியத்துக்கான செபிக்கலப்பா, ஊழியக்காருக்கு செபிக்கிறது இல்ல, எங்க சபைக்காக செபிக்கிறது இல்ல ஆண்டவரே. சபை பொறுப்பு உங்க கையில தான் இருக்குது அருமை ஆண்டவர்களே. சபைக்கு எந்த செபிப்பாரு, அந்த சபை உங்க கையில தான் கத்தர் கேட்பாரு. செபிக்காம இருந்தா உங்க தான் கேட்பாரு. சத்தியத்தை பத்தி நீ யாருக்குமே சொல்லப்பா, நான் அநியாயமா அடைக்கி வச்சேன். நான் எப்படி சொல்றது, எனக்கு நான் எப்படி சொல்ல முடியும், இவங்க மத்தியில் எப்படி சொல்றது, அவங்க மத்தியில் எப்படி சொல்றதுன்னு சொல்லி நான் சொல்லாம இருந்தேன் ஆண்டவரே. சுவிசேஷத்தை அறிவிக்கிட்ட உனக்கு எனக்கு ஐயோன்னு சொன்னீங்களப்பா, நான் சொல்லலப்பா. என்ன மன்னியும்னு சொல்லுங்க, எனக்கு இறுதி கடினமா இருக்குப்பா. என் கடினத்தை எடுத்து போடுங்க, பாவத்தின் வஞ்சினால இறுதி கடினப்பட்டிருக்கு. என்னை மன்னிங்கப்பா, என்னை மாற்றிக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம்மா. இன்றைய ரச்சை நாள், இன்றைய அணுக்கிற நாள், நாளைக்கு எல்லாருமே, நாளைக்கு எப்படி இருக்குமான் தெரியாது அருமையானவர்களே. ஒவ்வொரு காரியமும் கத்திரிச்சனும் ஒவ்வொரு வாக்கு தத்துவம் நிறைவேறி கொண்டிருக்க அருமையானவர்களே. இன்னமும் நம்ம எப்படி இருக்க போறோம், இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுத்து கண்ணீர் ஓடு கேப்போமா.
1: நம்ம இருந்து நின்று கத்த நோக்கி பார்த்து ஜெபங்களை எடுப்போம். கடைசி காலத்திலே கத்தருடைய கோபம் பற்றியே போகிறது என்று சொல்லி நாம் கேட்டோம். ஆனால் அந்த கோபத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வழியை காண்பித்தார். இயேசு தான் அந்த வழி. அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி கேட்டோம். நம்ம எல்லாம் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த கோபம் என்மேல் வராதபடிக்கு ஐயா என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவர் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் கத்த நோக்கி பாருங்க, எப்போ கத்தோடைய கோபம் உலகத்தில் வெளிப்படுது என்று சொல்லி நாம் கேட்டோம். நம் பாவத்திலேயே இருக்கும் பொழுது பாவியின் மேல் அவர் அனுதினமும் சினம் கொள்கிற தேவன். எனவே தான் பாவிகளுக்கு ஒரு வழி உண்டாக்கினார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு இந்த உலகத்திலே வந்தார். இன்றைக்கு சொல்லுவோம், ஆவியானவரே எனக்குள் இருக்க எல்லா பாவங்களிலிருந்து எனக்கு விடுதலை தாரும், என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, அசுத்தங்களை என்னை விட்டு அப்புறப்படுத்தும், பாவத்திலிருந்து என்னை தூக்கியிடும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? ஒரு பாவிகளுக்கு விலகியன தேவன், பாவியானவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று கேட்டோம். தகப்பனே, இயேசுவின் ரத்தம் என்னை முழுமையாக கழுவட்டும். வாய் திறந்து எல்லாம் ஜெபம் பண்ணலாம். அமைதியா இருக்கிறீங்க, எல்லாம் ஜெபிங்க. நன்றி. இரண்டாவது, ஒரு மனிதன் வேத வசனத்தை கவனிக்காமல் போகும்பொழுது அவன் மீது தேவ கோபம் உண்டாகும் என்று கேட்டோம். எனவே வேத வசனத்தை யாரெல்லாம் கவனிக்கிறார்களோ, யாரெல்லாம் வேத வசனத்தின் மேல் தாகமாய் வாஞ்சே இருக்கிறார்களோ, வேத வசனத்தை கை கொள்கிறார்களோ, அவர் மேல் கோபம், தேவ கோபம் வராது என்று கேட்டோம். மூன்றாவதாக, திறப்பில் நின்று நாம் ஜெபிக்க மறக்கும் பொழுது அவர் மேல் தேவ கோபம் வருமா? இன்றைக்கு சொல்லலாம், ஆண்டவரே திறப்பில் நின்று ஜெபிக்க, என் மீது உங்க விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க, என் மீது உங்க கிருபையின் ஆவியை ஊற்றுங்க, என் மீது உங்க அபிஷேகத்தின் வல்லமை, இயேசுவின் நாமத்தில் தகப்பனே கடந்து வரட்டும் இப்பொழுது. எல்லாம் கேட்க போற, என் மீது கடந்து வரட்டும் இப்பொழுது, என் மீது அபிஷேகம் கடந்து வரட்டும் இப்பொழுது, என் மீது வல்லமை கடந்து வரட்டும் இப்பொழுது. ஆண்டவரே இந்த ஜெபாவை என் மீது ஊற்றும் ஆண்டவரே கேட்போமா? நாம் ஜெபித்தால் தேவ கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ளப்படுவோம். நான்காவது, வசனத்தை நாம் சொல்லாதபடிக்கு அடக்கி வைக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்து குறித்து அவர் அன்பை குறித்து அறிவிக்காமல் அடக்கி வைக்கும் பொழுது தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுமா? போல் சொன்னது போல உற்சாகத்தோடு கூட நாம் மற்றவர்களுக்கு சொல்லுவோமா? அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்காதிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று கேட்டமே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இயேசு கிறிஸ்து குறித்து மற்ற ஜனங்களுக்கு அறிவிக்க நம்ம அர்ப்பணிப்போம். தேங்க்யூ லார்ட். ஊழியம் செய்ய அர்ப்பணிங்க, கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்ல அர்ப்பணிப்போமா பிரியமானவர்களே? தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி. வாய் திறந்து எல்லாரும் கேட்போம், இந்த வசனத்தை எனக்கு அருகில் இருக்கிறவர்களுக்கு, எனக்கு தெரிந்தவர்களுக்கு, அறிமுகமானவர்களுக்கு நான் சொல்லாம போனேனே, அவியானவரே நீ மன்னியும். இன்றிலிருந்து எல்லாருக்கும் வார்த்தையை அறிவிக்க நீ அர்ப்பணிக்கிறேன். எனக்கு உடைய குருபையை தயவாய் நீர் பெருக பண்ணும் ஆண்டவரே. ஐயா நான் சுவிசேஷத்தை சொல்வதற்கு அப்ப வெட்கப்படக்கூடாது ஆண்டவரே. எல்லாருக்கும் வார்த்தையை நான் அறிவிக்க வேண்டும் ஆண்டவரே. வாழ்க்கையை

0: கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட், ஸ்தோத்திரம், நன்றி, நன்றி ராஜா. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக ஆண்டவரே. ஐயா, நாங்கள் பாவியா இருக்க கூடாதப்பா. பாவியில ரட்சிக்க கிறிஸ்தியேசு அந்த உலகத்தில் வந்தீரே. எங்களை முழுமையாக கழுவி பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த ரட்சிப்பை எங்களுக்கு தாரும். ரட்சிப்பிலே பூர்ணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ரட்சிப்பு குறித்து கவலைட்டு இருக்கிறோமே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற எங்களை ஒவ்வொருவரையும் அப்பா ரட்சிப்பின் பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களெல்லாம் கர்த்தர் ரட்சிப்புகள் கொண்டு வருவீராக. ரட்சிப்பின் பாத்திரமாய் எங்களை கர்த்தாவே நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. எத்தனையோ முறை வசனத்தை கவனிக்காமல் போனோமே ஆண்டவரே, வசனத்தை வாசிக்காமல் தியானிக்காமல் அர்ப்பணிக்காமல் போனோமே. எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஐயா, மன்னியும் ஐயா அப்பா. எங்களுக்கு அப்பா அந்த கிருபை தாரும். எப்பொழுதுமே வேத வசனத்தை தியானிக்க கிருபை தாரும். எத்தனையோ முறை ஜெபிக்காமல் திறப்பில் நிற்க மறந்தோமே. எங்கள் குடும்பத்திற்காக எங்களுக்காகவே ஜெபித்து காலத்தை கழித்தோமே. மன்னியும் ஆண்டவரே. இன்றைய திறப்பில் நின்று ஜெபிக்க எங்களுக்கு அந்த விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தர் தருவீராக. எத்தனையோ விஷயம் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்காமல் அடக்கி வைத்தோமே ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. சமய வாய்த்தும் நாங்கள் சொல்லாமல் போனோமே அப்பா. இன்றிலிருந்து வசனத்தை எல்லாருக்கும் நாங்கள் சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா. எத்தனையோ முறை இருதயத்தை கடினப்படுத்தணுமே ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. கடின இருதயத்தை என்னை விட்டு எடுத்து போடும், எங்களை விட்டு எடுத்து போடும் அப்பா. கடின இருதயம் வராதபடிக்கு என் தேவனே எங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடின உள்ளத்தை உடை தெரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது கர்த்தர் தொடுவீராக. எத்தனை பேர் வசந்த கவனித்தார்களோ, கேட்டார்களோ, நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. ஒவ்வொரு மீது கர்த்தருடைய வல்லமை கடந்து வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இறங்கி தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ செய்வதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. கடைசியாக நம்ம எல்லாரும் ஆவியன் ஒத்தசை நாடுவோமா? எல்லாரும் சொல்லாமா, என் மீது ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றும் ஐயா. என் மீது ஒரு பரலோக ராஜாவின் அபிஷேகம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. எல்லாம் கேட்போமா? கேளுங்க, பார்க்கலாம், எல்லாரும் கேளுங்க. தகப்பனே, என் மீது உங்க அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. என் மீது உங்க வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. பாய்த்தன எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். ஜெபிக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஜெபாவி நமக்கு வேண்டும். வேதத்தை வாஞ்சியோடு வாசிக்க வேண்டும் என்ற சத்திய ஆவியனவர் நமக்கு வேண்டும். சுவிசேஷம் எடுத்துச் செல்வதற்கு ஆவியன துணை நமக்கு வேண்டும். கூப்பிடுங்க, எல்லாரும் கூப்பிடுங்க. எனக்குள்ள வாங்க ஆவியானவரே. யாசதிகள் எடுத்து போடும் ஆவியானவரை கேட்போமாலோ.
1: திருவை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவர். இறங்கி வரட்டும் அப்பா. ராஜாமை துதிக்கிற துதிக்கிற துதிக்கிற துதிக்கிற ஆண்டவர். அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம் மழை ஊற்றும் ஐயா. பின்மாறி காலத்து மழை ஊற்றும் ஆண்டவர். கடைசி நாள் அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. கடைசி நாள் அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. கடைசி நாள் அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். அக்கினி அக்கினி அக்கினிக்காய் ஸ்தோத்திரம், வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், மகிமைக்காய் ஸ்தோத்திரம். மகத்தான காரியத்துக்காய் செபிக்கிறவையா, வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரீக்கலவா ரீக்கலவா ரீக்கலவா. மகிமை மகிமை மகிமை மகிமை. இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே. இறங்கமப்பா இறங்கமப்பா இறங்கமப்பா. இறங்குங்காய் சப்பா எசப்பா எசப்பா. எங்களை அன்பின் தகப்பனை இறங்க முடியா செபிக்கிறேன். ஒவ்வொரு நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. அக்கினி அபிஷேகம் ராஜா எங்கள் மேல போடுங்க. தேவ அக்கினி தேவ அக்கினி பரலோக அக்கினி. பரிசுத்த தேவன அக்கினி, தேவன வல்லமை, தேவன அக்கினி, தேவன வல்லமை. பரலோக அக்கினி இறங்கட்டும், ஜீவனுள்ள தேவன அக்கினி இறங்கட்டும், ஜீவனுள்ள தேவன அக்கினி இறங்கட்டும், பரலோக அக்கினி இறங்கட்டும், ஜீவன தேவன மகிமை இறங்கட்டும். செக்கின மகிமை செக்கின மகிமை செக்கின மகிமை செக்கின மகிமை செக்கின மகிமை இறங்குவதாக இறங்குவதாக இறங்குவதாக இறங்குவதாக. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியனரை இறங்குவதாக இறங்குவதாக. இயேசுவின் நாமத்துல கெஞ்சுகிறப்பா கெஞ்சுகிறோம். செக்கின மகிமை இறங்கட்டும், செக்கின மகிமை இறங்க. வல்லமை இறங்கட்டும், தொடும் தொடும் தொடும் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. இருதய கடினை எடுத்து போடும் ஆண்டவரே, எடுத்து போடும் ஆண்டவரே. அக்கினி அக்கினி ரட்சிக்கப்பட மக்கள் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. வசந்த மேல கவனத்தை தாரும், வசனத்து மேல வாஞ்சை தாரு. ஹல்லேலூயா. வசனத்து மேல தேவன வசனத்து மேல பிரியமா இருக்கட்டும், தேவன வசனத்து பிரியமா இருக்கட்டும். செவிக்க ஒப்பு கொடுக்கட்டும். செவ்வாயில் விண்ணப்பத்தை ஊற்றும் ஆண்டவர், விண்ணப்பங்கள் ஆவில் ஊற்றுங்க ஆண்டவர், கிருபையினால் ஊற்றுங்க. சத்தியத்தை சொல்ல ஊழியம் செய்ய வாஞ்சை உண்டாக்கும் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை. இப்ப இப்ப இப்ப தொடுங்க ஆண்டவர், இப்ப தொடுங்க ஆண்டவர். இப்ப ஒவ்வொரு ஆளிகை செய்யுங்க. ஆளிகை இறங்கட்டும், தேவண்ட ஆளிகை இறங்கட்டும், கத்துடைய ஆளிகை இறங்கட்டும், சிவுள்ள தேவனாகி ஏசுக்கிறது ஆளிகை இறங்கட்டும். ஏசுக்கிறது நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே. ஒரு விஷயம் தொடு, தொடு, தொடு, தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை. வல்லமை இறங்கட்டும், உள்ளத்தில் வெளியிறங்க அற்பது செய்யுங்க ஆண்டவர். உள்ளத்தில் அற்பது நடக்கட்டும், வெளியிறங்க அற்பது நடக்கட்டும். உள்ளத்தை தொடு மாண்டவர், உள்ளத்தை தொடு மாண்டவர், உள்ளத்தை தொடு மாண்டவர். வெளியிறங்க அற்பது நடக்கணும், உள்ளத்திலே அற்பது நடக்கணும் ஆண்டவர். ஐயா எங்க மக்கள் உள்ளத்தில் அற்பது நடக்கும், உள்ள முக்கியம் ஆண்டவர். உள்ளத்தில் உணர்வு உண்டாக்கும், ஐயா உணர்வு உண்டாக்கும், உள்ளத்தில் உணர்வு உண்டாக்கும், உள்ளத்தில் உணர்வு உண்டாக்கும், உள்ளத்தில் எழுப்புற உண்டாக்கும் ஆண்டவர். உள்ள அப்பா சீர்படுத்தும் ஐயா. ஸ்தோத்தரிக்கிற, ஸ்தோத்தரிக்கிற, ஸ்தோத்தரிக்கிற. உள்ளத்தை தொடும், தொடும், தொடும், தொடும். தேவன் அபிஷேகம் உள்ளத்தில் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. உங்க பக்கமா திருப்பிக் கொள்ளுங்க, ஒவ்வொரு உள்ளங்களையும் உங்க பக்கமா திருப்பிக் கொள்ளுங்கப்பா. எல்லா உள்ளங்களையும் சீர்படுத்தி, திறப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்த முடியாது செபிக்கிறோம். வல்லமையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்க அற்புதம் நடக்கட்டும் ஐயா. உள்ளத்துல முதல் அற்புதம் நடக்கணும் ஐயா, வெளியிறங்க அற்புதம் நடக்கணும். அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க ஐயா. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க. அன்றுவரை வந்திருக்க மக்களை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. சமாத்தை தாரு, சந்தோஷத்தை தாரு. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பலப்படுத்தி சமாந்தேரில் ஆசீர்வதிக்கிறார் சொன்ன வார்த்தையின்படி சமாந்தை சந்தோஷத்தை தந்துடல முடியாது செபிக்கிறோம். அன்றுவரே பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க அப்பா. ஒவ்வொரு தேவையும் சந்திக்க முடியாது செபிக்கிறோம். என்னென்ன தேவையோடு வந்திருக்காங்களோ ஒவ்வொரு தேவையும் சந்திங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க அப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க, அடைக்கலமாக, அனுகூலமாக, கோட்டையாக, அரணாக வழி நடத்துங்க. என்ன வியாதியா இருந்தாலும் சுகமாக்கும், கட்டி குணமாக்கும் ஆண்டவரே, கட்டி குணமாக்கும் ஆண்டவரே, கட்டி குணமாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா முகத்தை கண்ணீரை துடைங்க ஆண்டவரே. ஆற்ற புதிய ஆற்ற வைங்க ஆண்டவரே. புதிய ஆற்ற வைக்க முடியாது செபிக்கிறோம். என் தேவனால கூடாத காரிய உலகத்துல ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே. ஏசப்பா, ஏசப்பா, தொடும், தொடும், தொடும், தொடும் ஐயா. கிட்டி பலவீனத்தை குணமாக்கும் பலவீனம். ஒவ்வொரு வேலையும் வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். கற்பத்தை தொடு. குழந்தை உண்டாக்க உருவாய்ச்சியா, குழந்தை உருவாக்குங்க, உருவாக்குங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலையை தாங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை போய் தரணும், சமாளம் இல்லாத மக்கள் சமான் தரணும், வீடு இல்லாத மக்கள் வீடு தரணும், கடனோடு இருக்க மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் கண்ணீர் தொடங்க, ஆத்தம கண்கள் திறந்து விடுங்க, அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. பிரகாச மனக்கண்ண தந்துடும் ஆண்டவரே. ஒவ்வொரு மனக்கண்ண திறந்து விடுங்க ஆண்டவரே. பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே. பிரகாச மனக்கண்ண திறந்து விடுங்க ஆண்டவரே. உணர்வுல இறைத்தை கொடுங்க ஆண்டவரே, உணர்வுல இறைத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே தொழிற்சிற குடும்பங்கள் ஆசீர்வதிங்க, வியாபாரஞ்சிற குடும்பங்கள் ஆசீர்வதிங்க, கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்கணும் ஐயா. வாகனம் வச்சிருக்க மக்கள் ஆசிரியங்க, வாலிபர்கள் ஆசிரியங்க, சிறு பிள்ளைகள் ஆசிரியங்க. எல்லா குடும்பங்களையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும், அக்கினமானது காத்துக்கோங்க. எல்லா ஊழியரையும் பாதுகாக்கணும், பராமரிக்க அக்கினமானது காத்துக்கொள்ளும். தேவைக்குருவை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனை மூடி கொள்ளட்டும் ஐயா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. அவங்க நாம் மகிப்படட்டும். எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக செய்வோம் பரவாயில்லாவே. ஆமே.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கொடுத்து துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்து வருகின்றோம். உங்கள் பணத்தாலும் பொருளாலும் நம்முடைய ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is aslinkaram@gmail.com. Our website, andlovejesus.in. God bless you.

0: யசாயின் புஸ்தகம் 61 அதிகாரம் 9 வசனம் அறிக்கை கேட்போமா?
1: அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள்.
0: ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசுக்கு நிச்சயமா நம்மளே ஆசீர்வதிச்சிருப்பார். நிச்சயம் மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையிலும் தேவனிடத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நமக்கு எங்கிருந்து ஆசீர்வாதம் வருது? சங்கீத புஸ்தகம் 115 சங்கீதம் 15 வசனம்.
1: வானத்தையும்
0: பூமியையும்
1: படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
0: பாத்தீங்களா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பாக்குற மக்கள் எல்லாம் இவங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ஆசீர்வாதத்தை பெற்ற சந்ததின்னு சொல்லி நம்ம பார்த்து அறிந்து கொள்ளுவாங்க. அப்ப நம்ம என்னெல்லாம் செய்யணுங்க தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக அன்னை மரியாளை பார்க்கிறோம். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? லூக்கால் சுவிசேஷம் 1:42 வசனம்.
1: ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்.
0: பாத்தீங்களா, அன்னை மரியாளை பார்த்து எலிசபெத்தம் சொல்றாங்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி. அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் பார்த்து மற்றவங்களை பார்த்து இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லத்தக்கதாக நம் வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டுமானால் மரியாதை பண்ண என்னெல்லாம் செய்யலாம் பார்க்க போறோம். தூதர் வந்து அன்னை மரியாதை பார்த்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? லூக்கான் சுவிசேஷம் 1:28 வசனம்.
1: அவங்க இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே
0: வாழ்க,
1: கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார்.
0: பாத்தீங்களா, அன்னை மரியாதை பார்த்து தூதர் அதைத்தான் சொன்னாரு. அவங்க எலிசபெத்தம்மா அதைத்தான் சொன்னாங்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். சுதன் சொல்றாரு அன்னை மரியாதை பார்த்து, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா. அந்த அளவுக்கு தேவனாய் கர்த்தரோட மரியாதை என்ன செஞ்சாங்க, சஞ்சரித்து கொண்டிருந்தாங்க. அதனாலதான் தூதன் வந்து சொல்றாரு, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறான்னு சொல்லி. அருமையானவர்களே, நம்மளை பார்த்து மற்றவங்க சொல்லணும், ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி சொல்லணும். அன்னை மரியாதை பார்த்து முதல் எலிசபெத்தம்மா சொன்னாங்க. ரெண்டு ஆறு யார் சொன்னா? தூதர் சொன்னாங்க. அதை பார்த்துதான் உங்களையும் என்னையும் பார்த்து மற்றவங்களை கர்த்தருக்குள்ள கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களேன்னு சொல்லணும். அப்படியா மரியாதை என்ன செஞ்சாங்க? மரியாதை வாழ்க்கையில் என்ன நன்மை இருந்து பாருங்க. லூக்கான் சுவிசேஷம் 1:48 வசனம்.
1: அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார்.
0: அன்னை மரிய சொல்றாங்க, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அவங்க அந்த அளவுக்கு தாழ்மையா இருந்திருக்காங்க. அதனாலதான் ஆண்டவராக இயேசுகிறது கூட பாருங்க, அந்த 2000 வருஷத்துக்கு முன்பாக அன்னை மரியாள் வயிற்றுல பிறந்தாரு. அவங்க என்ன அந்த அளவுக்கு அவங்க தாழ்மையா இருந்திருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க பரிசுத்தமா இருந்திருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க தாழ்மையா இருந்திருக்காங்க. நம்மளும் கூட ஆண்டவரை இயேசுக்கு நம்ம உள்ளத்துல வர வேண்டும் சொன்னா நம்மளும் தாழ்மையா இருக்க வேண்டும். அதான் அன்னை மரியாள் சொன்னாங்க, அடிமையின் தாழ்மைய நோக்கி பார்த்தார். அதனாலதான் எலிசபெத்தம்மாவும் சொன்னாங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி. தூதரும் சொன்னாரு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம தாழ்மையா இருக்க வேண்டும். தாழ்மைதான் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் எதுவும் பெருமை வராதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும், நம்ம தாழ்மையா இருக்கணும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் புஸ்தகம் 4:10 வசனம்.
1: கர்த்தருக்கு முன்பாக
0: தாழ்மைப்படுங்கள்,
1: அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
0: உயர்வு அடைய வேண்டுமா? அதுக்கு ஒரு முதலாவது காரணம், நம்ம வாழ்க்கையில் தாழ்மையா இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில உயர வேண்டுமா? தாழ்மைப்பட வேண்டும். நிறைய பேர் கொஞ்சம் வரங்களை பெற்றா கூட கொஞ்சம்

0: அப்படியே உயர்த்திடுவாங்க, தன்னை உயர்த்துவாங்க. சிலர் பாருங்க பாட்டு தாழ்ந்து இருந்துச்சுன்னா தன்னை உயர்த்துவாங்க. கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன சின்ன காரியங்கள் அவங்க வாழ்க்கை இருந்துச்சுன்னா உடனே உயர்த்திடுவாங்க. கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உயர்த்துவார். உயர்வுக்கு வழி வேண்டுமானால் நம்ம தாழ்மையா இருக்க வேண்டும். சிலர் சின்ன தாளம் இருந்தா கூட தன்னை உயர்த்தி உயர்த்தி பேசிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு உயர முடியாது. தாழ்மை உள்ளவங்களதான் கர்த்தர் உயர்த்துவார். அன்னை மரியா தாழ்மையா இருந்தாங்க. அதனாலதான் கர்த்தராகி தேவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அன்னை மரியா வயிற்றுல பிறந்தாரு. அவங்க அந்த அளவுக்கு தாழ்மையா இருந்தாங்க. நீங்கள் நானும் கூட தாழ்மையா இருக்க வேண்டும். அவங்க சொல்றாங்க அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தாருன்னு சொன்னாங்க. அதனால நம்ம தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்த வல்லவரா இருக்கிறாரு. முதலாக பார்த்தோம் அன்னை மரியா தாழ்மையா இருந்தாங்க, அதனால கர்த்தரால் உயர்த்தினர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், சர்வத்தை உருவாக்கின சர்வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் அன்னை மரியார் வயிற்றுல பிறந்தார். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு தாழ்மையா இருந்திருக்காங்க. நீங்கள் நானும் தாழ்மையா இருப்போமானால் நிச்சயமா நம்ம உள்ளத்துல பிறப்பார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், தாவீதை பார்க்கிறோம். ஒன்னு சாமுவேல் புஸ்தகம் 26:25.
1: அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
0: பாத்தீங்களா, ஒரு எதிரி. அந்த சவுல் வந்து தாவீதை கொல்றதுக்காக எவ்வளவு நாட்கள் தேடிக்கொண்டே இருந்தார். ஆனா ஒரு நாள் தாவீது கையில சவுல ஆண்டு ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து கூட அவர் என்ன செய்யல, அவர் ஒரு தீங்கும் கூட அவர் செய்யல. அதெல்லாம் பார்த்ததுனால சவுல் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீது நீயே ஆசிரிக்கப்பட்டவன். யார் சொல்றா? தாவீதுக்கு எதிரியா இருந்த சவுல் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசிரிக்கப்பட்டவன். அருமையானவர்களே, நீங்கள் நானும் நம்ம கர்த்தரால் ஆசிரிக்கப்பட வேண்டும் சொன்னா நமக்கு நம்ம என்ன செய்யணும்? நமக்கு எதிரியா இருந்தாலும் கூட நம்ம அவங்களுக்கு ஒரு தீங்கு அவங்களுக்கு செய்யக்கூடாது. அது ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 5:44.
1: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள்.
0: நம்ம என்ன செய்யும்? சத்துருக்களுக்கு விரோதமா நம்ம வந்து எதிர்த்து நினைக்க கூடாது. சத்துருக்களுக்கு நம்ம தீங்கு நினைக்க கூடாது. சத்துருக்களை என்ன செய்யணும்? சிநேகிக்கணும். தாவீது அப்படித்தான் செஞ்சார். தாவீதை கொல்றதுக்காக சவுல் எத்தனையோ நாள் தேடி கொண்டிருந்தார். ஆனால் தாவீது கையில கத்தர் சவுலை ஒப்பு கொடுத்தும் கூட அவர் ஒரு ஒண்ணுமே அவர் செய்யல. அதனாலதான் சொல்றாரு, என் குமாரனாக தாவீதே நீ ஆசிரிக்கப்பட்டனு சொல்லி நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொல்லியிருக்கிறார். உன் சத்துருக்களை சிநேகிங்கள்னு சொல்லி. நம்ம குரோதமா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நீ சிநேகிங்க, அன்பை காட்டுங்க. உங்களுடைய அன்பை காட்டுங்க. நீங்க உங்களால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமா நம்மளையும் தாவீத ஆசிரித்த தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். அது மாத்திர தாவீத்து இன்னொரு குணம் என்ன குணம் இருந்தது தெரியுமா? 34:1.
1: கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்னு சொல்லி. நம்ம எப்பவுமே துதிக்க கத்துக்கணும், ஸ்தோத்திரம் என்ன கத்துக்கணும். எக்காலத்திலையும் துன்பமானாலும் சரி, இன்பமானாலும் சரி, நன்மையானாலும் சரி, தீன்மையானும் சரி, எல்லா நேரத்திலையும். அதான் சொல்றாரு, கர்த்தரை எக்காலத்திலையும் ஸ்தோத்திரிப்பார், துதி எப்போது என் வாயில் இருக்கும். எப்போதும் அவர் துதிச்சுட்டே இருக்கணும். எந்த நேரத்தில் அவர் ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். அப்ப நம்மளை ஆண்டவர் நம்மளை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். தாவீது ஆசீர்வதி தேவன் உங்களை என்னை ஆசீர்வதிக்கிறது உறுதி. மூன்றாவது தாவீதத்தில் என்ன நன்மை இருந்தது தெரியுமா? சங்கீத புஸ்தகம் 109:4.
1: என் சிநேகத்திற்கு பதிலாக
0: என்னை விரோதிக்கிறார்கள்.
1: நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன்.
0: சிநேகத்துக்கு பதிலாக விரோதிக்கிறாங்க. நானோ எப்போதும் என்ன செய்வேன்? ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். பாத்தீங்களா அருமையானவர்களே, தாவீது வாழ்க்கையில காணப்பட்ட நன்மைகள். அவர் கர்த்தரை எக்காலத்தில் சோத்திரித்தார். அவர் துதி எப்போதும் கர்த்தர் துதிச்சே இருந்தாரு. அது மாத்திரல, தாவீதை கொல்றதுக்காக சவுல் எத்தனையோ நாள் தேடினார். தாவீது கையில சவுல உப்பு கொடுத்தும் அவர் ஒண்ணுமே செய்யல. அதான் நம்ம ஆண்டவராக ஏத்துக்குது சொன்னார், சத்துருக்களை சிநேகிங்கள் சொல்லி. நம்ம சிநேகிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அது மாத்திரல, செபிக்கணும், அவர் ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். கர்த்தர் நிச்சயமா தாவீது ஆசீர்வதி தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். சத்துரு தாவீதை பார்த்து சொன்னார், என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்விக்கப்பட்டவன்னு சொல்லி. நீங்கள் நானும் ஆசீர்விக்கப்பட வேண்டுமா? தாவீதை போல சத்துருளை சிந்திக்கணும். ரெண்டாவது இருந்த குளம் கத்தரை எக்காலத்தில் சோதித்திருப்பார், துதி எப்போது என் வாயில இருக்குன்னு சொன்னார். சவம் பண்ணி கொண்டிருந்தார், கத்தர் அவரை ஆசீர்வித்தார். மூன்றாவதாக ஆதியாம புஸ்தகம் 26:26
1: அபிமேலேக்கும் அவன் சிநேகிதனாகிய
0: அகுசாத்தும்
1: அவன் சிநேகாதிபதியாகிய
0: சேனாதிபதியாகிய
1: பீகோளும் கேராலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள்.
0: ஈசாக்கு இடத்துல வந்தாங்க, பாத்தீங்களா? ஈசாக்கு இடத்துல வந்தாங்க. அவங்க பார்த்து என்ன சொல்றாங்க பாருங்க, ஆதியாம் புஸ்தகம் 26:29
1: நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே.
0: ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவர் அறியாத ராஜா சொல்றாரு, நீ கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டனு சொல்லி ஈசாக்க பார்த்து சொல்றாரு. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டனு சொல்லி, கர்த்தர் தெரியாத ராஜா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லி சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்மளை மற்றவங்க பார்த்து தேவனை அறியாதவங்க கூட நம்மளை பார்த்து சொல்லணும், ஆசீர்வதிக்கப்பட்டவங்களின் சொல்லி, பாத்தீங்களா? அப்ப ஈசாக பார்த்து சொல்றாங்க. ஈசாக்கிட்ட என்ன குணம், நல்ல குணம் இருந்துச்சு. ஆதியாம் புஸ்தகம் 24:63
1: ஈசாக்கு
0: சாயங்கால வேளையிலே
1: தியானம் பண்ண
0: வெளியிலே போயிருந்து பாத்தீங்களா? தேவனை பற்றி தியானம் பண்ண எங்க போயிருந்தாரு? வெளியிலே போயிருந்தார். ஈசாக்கு தேவனை தியானிக்கிற ஒரு குணம் இருந்துச்சு. அது மாத்திரல, எபிரேயன் புஸ்தகம் 11:20
1: விசுவாசத்தினாலே
0: ஈசாக்கு
1: வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும்
0: விசுவாசம் அவருக்கு இருந்தது. பாத்தீங்களா, அவருக்கு என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. அவருக்கு முதல் தியானம் பண்ற குணம் இருந்துச்சு, ரெண்டாவது விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது. அதான் மார்க்கள் சுவிசேஷம் 9:23
1: இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால்
0: ஆகும்
1: விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார்.
0: பாத்தீங்களா, ஈசாக்கு என்ன இருந்தது? தேவனை தியானம் பண்ண ஒரு குலம் இருந்துச்சு, அவருக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. அதனாலதான் தேவனை அறியாத சனங்கள் கூட வந்து சொல்றாங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படின்னு சொல்லி. அன்னை மரியாளை பார்த்து சொன்னாங்க, எலிசபெத்து சொன்னாங்க, தூதரில் சொன்னாங்க. அதே போல அவங்க வாழ்க்கையில தாழ்மை இருந்துச்சு. தாவியதை பார்த்து எதிரியான சவுல் சொல்றாரு, என் குமாரனாங்க தாவியதை ஆசிரிக்கப்பட்டேன்னு. தாவிதிட்ட என்ன இருந்துச்சு? கத்திரை துதிக்கக்கூடிய கொண இருந்துச்சு, ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய கொண இருந்துச்சு, அவர் சத்துருக்களை சிநேகிக்கக்கூடிய கொண இருந்துச்சு. அருமையானவர்களே, நம்மளும் கத்திரை நோக்கி ஜெபம் பண்ணுமா? எங்கள் அன்பானே சித்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனே, கொடான குடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோமை, துதிக்கிறோமை, போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஐயா. அப்பா, டிவி நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உன்னத பலத்தில் எடுக்கட்டுங்க. கர்த்தர் தம்முடைய சனங்களை பலப்படுத்தி சமான் தேர்லி ஆசீர்வதிக்கிறான்னு சொன்ன வார்த்தைபடி நீர் ஆசீர்வதிங்க, சமான்த்தை தந்துடலும், சந்தோஷத்தை தந்துடலும் ஐயா. கர்த்தாவை நோக்கி பார்க்கிறோம், அற்புதங்களை அதிசயங்களை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய தருவி சொன்னீர். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்க முடியாச்சு வைக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய தருவின்னு சொன்னீரே, ஐஸ்வர்யத்தால் நிரப்புங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, சமான சந்தோஷத்தை தாரு, மகிழ்ச்சியை தாரு, ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க. கர்த்தாவே, உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்த நபர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும் சொன்னீரே, சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. ரட்சிப்பின் பாத்திரம் மாற்றுங்க, ரச்சனை சந்தோஷத்தாங்க, உற்சாகத்தின் ஆவி தாங்க முடியாது செவிக்கிறோம், உன்னத பலத்தில் இடக்கட்ட முடியாது செவிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையில் உயிர்ப்பிச்சிடும் உயிர்மீச்சை தாரு, எழுப்பலை தாரு. உள்ள பிதாவே, உண்மை அறிந்து கொள்ள, அண்டிக் கொள்ள, சார்ந்து கொள்ள உம்மோடு இருக்க உதவி செய்ய முடியாது செவிக்கிறோம். என்ன நோய் இருந்தால் குணமாக்குங்க எஸ்அப்பா, எஸ்அப்பா, எஸ்அப்பா. என்ன நோய் இருந்தால் குணமாக்குங்க, கேன்சரை குணமாக்குங்க, எலும்பலியை குணமாக்குங்க, தேஞ்சு போன எலும்பை சரிப்படுத்துங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. கண் பார்வை குறைவுள்ளவர்கள் கண் பார்வை தாரும் இயேசுவே, இயேசுவே. புதிய கண் வச்சு கண் பார்வை தாரும் ஐயா. கஷ்டத்தை மாத்துங்க, பிரச்சனையை நீக்கிருங்க சப்பா ஐயா. அப்பா மிஸ் தோத்திர அப்பண்டிஸ் குணமாக்குங்க ஆண்டவரே. அல்சரை குணமாக்குங்கப்பா, பலவீனத்தை மாற்றுங்க, கஷ்டங்களை மாத்திருங்க, பழத்த அற்புதங்கள் அடையாளம் செய்யுங்க சப்பா. தகப்பனே, தகப்பனே, அப்பாமை நோக்கி கெஞ்சிரும் காய்ச்சல் பலவீனங்களை மாற்றி போடுங்க, கஷ்டத்தை நீக்குங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சிங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. தகப்பனே இறங்க முடியா கெஞ்சுகிறோமப்பா. வேலை இல்லாத குடும்பங்கள் வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பைத்தை தாரும். சமாளாத குடும்பங்களை சமாளித்து தாரும். கஷ்டங்களை மாத்துங்க. கண்ணீரை துடைங்க. பிரச்சனையை மாத்துங்க ஆண்டவரே. அப்பா குடிக்கிற குடும்பங்களை விடுதியாக்குங்க ஏசப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க. அவாரம் சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க. கத்தோடி நாம மட்டும்தான் மகிழப்படணும். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க தகப்பனே. பெரியவராக இருந்து மணிநடத்தையும் காத்துக்கொள்ளும். ஓர் பேரின் சீ போஸ்ட் எழுதி கொள்ளுங்க. தேவக்கிருவை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னது ஞானத்தை கொடுங்க. தேவக்கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. வாலிபர்லாம் செவிக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க. தேவனை தேடக்கூடிய மனதை கொடுங்க. உசியா தேவனை தேட மனம் இணங்கியிருந்தாரேப்பா. அதே போல எங்கள் ஒவ்வொருவரையும் தேவனை தேட மனம் இணங்கியிருக்க கிருவை செய்யுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. பொறுப்படுத்தி காத்துக்கோங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏஸ்பா நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியின்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே. நம்ம சேவத்தை தேவன் கேட்டாரு. கண்ணீர் துரைச்சிக்கோங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப்ட் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங் டெம்பிரிட்ஜ், குன்னூர் 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.com. homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
4: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.

0: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aswinkaram@gmail.com. அவர் வெப்சைட் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் .in. God bless you.

0: கர்த்தர் தந்த வசனம் வாகம் புஸ்தகம் 15:5.
1: மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்.
0: மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் இல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எவ்வளவு இருக்குமாமா? மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். இவ்வளவுதான் அளவுதான், இவ்வளவு ஆசீர்வதிப்பான்னு இல்ல. கர்த்தர் ஆசீர்வித்தார், எப்படி ஆசீர்வதிப்பாரு? மேலும் மேலும் ஆசீர்வதிச்சுட்டே போயிருவாரு. நம்ம அவர் பாதத்தை மட்டும் பட்டி பிடிச்சுக்கணும், ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்ல. நிச்சயமா கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பாரா. என்ன புஸ்தகம் 24:1.
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே,
0: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே
1: கர்த்தருக்கு பிரியம்.
0: கர்த்தருக்கு பிரியம். நம்ம ஒவ்வொருத்தருமே இஸ்ரேல் தான். இயேசுக்கு ரத்தத்தினால யாவரெல்லாம் கழுவப்பட்டிருக்கோம், அவங்க ஒவ்வொருவருமே இஸ்ரேல் தான். இஸ்ரேல் ஆசீர்வதி தான் கர்த்தருக்கு பிரியம். நம்ம வந்து கஷ்டப்படுறதையோ, நம்ம வந்து கவலைப்படுறதோ, நம்ம கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அப்படி இருப்பது தேவனுடைய பிரியம் இல்ல. கர்த்தருக்கு என்ன பிரியம்? இஸ்ரேல் ஆசீர்வதி தான் கர்த்தருக்கு பிரியமா. பாத்தீங்களா, நம்ம ஆசீர்வதி அவருக்கு பிரியமா. நீங்கள் நம்மள ஒவ்வொருவரும் நம்ம ஆசீர்வாதமா இருப்பதுதான் அவருக்கு பிரியம். அப்ப நிச்சயமா ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறாரு. அதன் தேவரி நீங்க சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்க செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. யோவான் 42:2.
1: தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்,
0: செய்ய வல்லவர்.
1: நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன்.
0: கர்த்தர் செய்ய நினைச்ச என்ன செய்ய முடியாது? தடைப்படாது. சரி, நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாது இருக்கிறது நம்முடைய பாவங்கள், நம்முடைய எண்ணங்கள். நமக்குள்ள அதிகமா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, நமக்குள்ள எண்ணம் இல்லாதனால கூட நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. வாசித்து பாருங்க, சங்கீத புஸ்தகம் 109:17.
1: சாபத்தை விரும்பினான்,
0: சாபத்தை விரும்பினான்,
1: அது அவனுக்கு வரும்,
0: அது அவனுக்கு வரும்.
1: அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான்,
0: நம்ம என்ன செய்வோம்? ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான்,
1: அது அவனுக்கு தூரமாய் விலகி போம்.
0: பாத்தீங்களா, ஆசீர்வாதம் விரும்பாம போட்ட ஆசீர்வாதம் என்ன ஆயிருமா? தூரமா நம்ம விட்டு விலகிரும். நம்ம கேட்கணும், ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கர்த்தருடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்யத்தை தரும். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்விக்க முடியும். அவர் நினைச்சா யாருமே என்ன செய்ய முடியாது? தடை செய்ய முடியாது. தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. நிச்சயமா அவர் ஆசீர்விக்க வல்லவரா இருக்கிறாரு. நம்ம ஆசீர்வாதத்தை விரும்பணும். நம்ம விரும்பினா என்ன? நம்ம ஒரு நாள் ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே என்னையும் ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தையும் ஆசீர்விங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நாங்க 4 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க. நம்ம கேட்கணும், நம்மள ஆசீர்வதிப்பார். ஆசீர்விக்கப்பட்ட பக்தர்களை நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் ஆதியாம புஸ்தகம் 24:1.
1: ஆபிரகாம்
0: வயது சென்று
1: முதிர்ந்தவரானார்.
0: கர்த்தர் ஆபிரகாமை
1: சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார்.
0: கர்த்தர் என்ன செஞ்சார்? ஆபிரகாம் எப்படி ஆசீர்வித்தாரா? ஒரு காரியம் மட்டும் இல்ல, சகல காரியத்தையும் தேவனை கர்த்தர் ஆசீர்வித்தார். பணம் மட்டும் இல்ல, குடும்பத்துல வேலைக்காரங்க அவங்க குடும்பம் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருக்காரு. சகல காரியம், எல்லா காரியம், குடும்பத்துல பிள்ளைகளை எல்லாமே ஆசீர்விச்சிருக்கிறாரு. அவர் தான் ஆசீர்விக்க முடியும். நம்ம ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க, எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, நான் என்னை ஆசீர்வதிங்கப்பா. அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், நான் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது, ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்டா நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அதான் கத்தடி வேத்து சொல்றது, ஆசீர்வாதம் விரும்பாம போனவங்களுக்கு ஆசீர்வாதம் என்ன ஆயிடுச்சான்? அவங்களை விட்டு தூரமா போயிடுச்சு. நம்ம ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும். கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். எபிரேயன் புஸ்தகம் 6:14.
1: நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து,
0: நிச்சயமாக உறுதியா சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து
1: உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்,
0: பெருகவே பெருக பண்ணுறார். பாத்தீங்களா, நிச்சயமா ஆசீர்வதிக்க ஆசீர்வதித்து என்ன செய்வாரா? பெருகவே பெருக பண்ணுங்க. வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தருடைய கர்த்தருடைய சித்தம் என்னென்ன, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வித்து பெருக பண்ணுவார். ஆசீர்வாதம் மாத்திர ஆசீர்வத்தை என்ன செய்வார்? நாளுக்கு நாள் பெருக பண்ணுகிற தேவன். நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிற அவரால் மட்டும்தான் முடியும். நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அதை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆபிரகாம் அது விசுவாசித்தார். ஆபிரகாம் ஆசீர்வதித்த தேவன் தான் சொல்ற, நிச்சயமா உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை நம்ம விசுவாசிக்கணும். ஆபிரகாம் அது விசுவாசித்தாரா? ஆதியாம் புஸ்தகம் 15:6.
1: அவன் கர்த்தரை விசுவாசித்தான்,
0: கர்த்தரை விசுவாசித்தார்,
1: அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார்.
0: அதே சரி, நீதியா இருந்துச்சு. கர்த்தரை ஆபிரகாம் விசுவாசித்தார். அவர்தான் என்னை மாற்ற முடியும், அவர்தான் என்னை படைத்தவர், அவர்தான் என்னை உருவாக்கினவர், அவரால் மட்டும்தான் என்னை ஆசீர்விக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் விசுவாசித்தாரு. அதனால அவருக்கு எப்படி இருந்துச்சா? நீதியா எண்ணப்பட்டுச்சு. நம்ம அதை கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். அவர் தான் வானத்தையும் பூமியும் படைத்தார். அவர் தான் ஜீவனுள்ள தேவன். அவர் மெய்யான தேவன், அவரை தவிர உலகத்துல தெய்வம் இல்ல, அவர் தான் மெய்யான தேவன் சொல்லி நம்ம விசுவாசித்தால் போதும், அதை நம்ம நீதியாயும் கட்டாயம் நம்மள ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஆபிரகாம் ஆசீர்வதித்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நிச்சயமா நம்மளையும் ஆசீர்வதிப்பார். அது மாத்திர ஆபிரகாம் வந்து தேவன் சொல்ற சிநேகிதன் சொல்லி, ஆபிரகாம் வந்து தேவனுடைய சிநேகிதன் சொல்லி பேரத்துல வாசிக்கிறோம், வாசிக்க கேட்போம். யாக்கோபின் புஸ்தகம் 2:23.
1: அவன் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான்.
0: பாத்தீங்களா, ஆபிரகாம் யாருடைய சிநேகிதன் இருந்தாரா? யாருடைய சிநேகிதன்? தேவனுடைய சிநேகிதன். பாருங்க, உலகத்துல பெரிய ஒருத்தர் யாரா சிநேகிதன், ஐயோ என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ மேர்வை பாராட்டுறோம். ஆனா ஆபிரகாமுக்கு யார் சிநேகிதனா இருந்தாங்களா? ஜீவனுள்ள தேவனே கர்த்தரே அவர் சிநேகிதன். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா? அதனாலதான் அவர் ஆசீர்வித்து உயர்த்தினார். தேவனை சொன்னாரு, தேவனை சொன்னாரு, நான் காமிக்கும் தேசத்துக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்ய புறப்பட்டு போயின்னு சொன்னாரு. அவர் என்ன செய்யறது, நாளைக்கு என்ன செய்யறோம், இன்னைக்கு எப்படி போறது அப்படின்னு சொல்ல பாக்கல. பாருங்க, வாஸ்து பாருங்க, ஆதியாம் புஸ்தகத்துல வாஸ்து பாத்தீங்கன்னா 12:1-2.
1: கர்த்தர் ஆபிராமை நோக்கி,
0: கர்த்தர் ஆபிராமை நோக்கி,
1: நீ உன் தேசத்தையும்
0: உன் தேசத்தையும்
1: உன் இனத்தையும்
0: உன் இனத்தையும்
1: உன் தகப்பனுடைய வீட்டையும்
0: உன் தகப்பனுடைய வீட்டையும்
1: விட்டு புறப்பட்டு
0: நான்
1: உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ.
0: நான் உன் காண்பிக்கும் தேசத்துக்கு போ.
1: நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி
0: உன்னை
1: ஆசீர்வதித்து
0: உன்
1: பேரை பெருமைப்படுத்துவேன்
0: நீ
1: ஆசீர்வாதமாயிருப்பார்
0: உன்னை
1: ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்
0: உன்னை
1: சபிக்கிறவனை சபிப்பேன்
0: பூமியிலுள்ள
1: வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார்.
0: பாத்தீங்களா, பூமியில வம்சங்களை உனக்குள்ள ஆசீர்வதிக்கிட்டான்னு சொன்னாரு. உன் தகப்பன் வீடு எல்லாத்தையும் எனத்தை எல்லாத்தையும் விட்டு புறப்பட்டு போய் எந்த தேசத்துக்கு போகணும்னு சொல்லல, நான் காமிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ. எப்படி டிக்கெட் வாங்கியிருப்பார் பாசில, யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல கழுதியில தான் போயிருப்பாங்கல்ல, எந்த ஊருக்கு போறோம் எங்க போறோம் அவனுக்கு தெரியாது. ஆனால் இயேசுப்பா சொன்னாங்க, கர்த்தர் சொன்னார் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு அவங்களும் சாராமும் அவங்க அண்ணன் போய் எல்லாம் போறப்பட்டு போறாங்க. எங்க போறேன்னு அவங்களுக்கு உறுதியே கிடையாது. ஆனா ஆண்டு காமிக்கிற தேசம், அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு, எந்த தேசத்துக்கு போன சொல்லி ஆண்டவர் அவங்கள காமிச்சிருப்பாரு. உடனே தேவனுக்கு கீழ்படிந்தாரு ஆபிரகாம். கீழ்படிந்ததுனாலதான் உடனே என்ன செய்யறது, எதையும் யோசிக்கல. ஐயோ எங்க போறது, எங்க போய் தங்குறது, என்ன செய்யறது, ஆண்டவர் நான் காமிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லிட்டாரு, எப்படி போய் தங்குவோம், யார் இடத்துல போறது, என்ன போறது, எதுவுமே அவர் யோசிக்கல. உடனே என்ன செய்ய புறப்பட்டு போனார். அதான் ஆண்டு சொல்லு, உன்னை ஆசிரியர்கள் ஆசிரியப்போடு சவிக்கிறவங்களானு ஆசீர்வாதத்தை பெருக பண்ணினார். அருமையானவர்களை, நம்மளுக்கு கூட கர்த்தர் என்ன சொல்றாரோ அது உடனே நம்ம கீழ்ப்படிந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். அதனால தான் ஆபிரகாம் பார்த்து தேவன் சொன்ன என்னுடைய சிநேகிதன் சொன்ன வாசிக்கையில முன்ன இருக்க, யாக்கோபின் புஸ்தகம் 2:23.
1: அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான்.
0: அவர் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டார். ஏன்னா தேவன் சொன்னோட உடனே கீழ்ப்படிந்தார். விசுவாசம் இருந்துச்சு, விசுவாசித்து தேவனை விசுவாசித்தார். விசுவாசித்த அவரிடத்துல கீழ்ப்படிந்தார். அதனாலதான் தேவன் அவருக்கு சகல காரியத்தை தேவன் ஆசீர்வித்தார். அல்லேலூயா. ஆதியாம் புஸ்தகம் 2:18.
1: நீ என் சொல்லுக்கு
0: கீழ்ப்படிந்தபடியினால், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால்
1: உன் சந்ததிக்குள்
0: பூமியில் உள்ள
1: சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும்.
0: பாத்தீங்களா, தேவனுக்கு எதை செஞ்சு உடனே சொன்னோட தாவரம் என்ன செஞ்சாங்க, கீழ்ப்படிஞ்சு போனாங்க. அதனால சந்ததிக்குள்ள எல்லா சடமும் ஆசிரிக்கப்படும்.
1: நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால்
0: உன் சந்ததிக்குள்
1: பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும்.
0: அவரம் கீழ்ப்படிந்தனால சந்ததிக்குள்ள சகல ஜாதியும் ஆசிரிக்கப்படும். பாருங்க, இஸ்ரேல் மக்களையும் தேவன் ஆசிரிச்சிருக்கிறார். இஸ்ரேல் தேவன் ஆசிரிச்சாரு. அது மாத்திர முஸ்லீம் மக்கள் எல்லாம் தேவன் ஆசிரிச்சிருக்கிறாரு. ஆண்டவர் அறியாம கிறிஸ்தவங்கள், ஆண்டவர் அறியாம இப்ப ஆண்டவர்களை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவ மக்களையும் ஆசீர்வதிக்கிற எல்லாரும் என் ஆதி பிதாக்கள், என் தகப்பன், ஆதி தகப்பன் சொல்றோம். எல்லாருமே யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா மாறி இருக்குமோ அத்தனை பேரையும் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆசீர்வதிச்சிருக்காரு. யார் நிமித்தமா? ஆபிரகாம் நிமித்தமா தான் நம்மள தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதான் முதலாவது தேவன் நினைச்சு மெம்மேல் உன் ஆசீர்விப்பேன்னு சொன்னாரு. யார் முத ஆசீர்விச்சாரு? ஆபிரகாம் தேவன் ஆசீர்விச்சாரு. எப்படி ஆசீர்விச்சாரா? சகல காரியத்தை, ஒன்னு மட்டும் ஆசிரிச்சது இல்ல. என்ன எப்படி ஆசிரிச்சிருக்கிறாரு? சகல காரியத்தை ஆசிரித்தார். ரெண்டாவது அவன் நம்ம பார்க்கிறோம், ஆதியம் புஸ்தகம் 26:3.
1: இந்த தேசத்திலே வாசம் பண்ணு,
0: இந்த தேசத்திலே வாசம் பண்ணு,
1: நான் உன்னோட கூட இருந்து,
0: நான் உன்னோட கூட இருந்து
1: உன்னை ஆசீர்வதிப்பேன்,
0: உன்னை ஆசீர்வதிப்பேன். இத யார பத்தி சொல்றாரு? ஈசாக்க பத்தி சொல்றாரு. அவரக மகளை பத்தி சொல்றாரு. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, உன்னோட கூட இருந்து நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு. அதான் அவர் சொல்றதுக்கு நம்ம கீழ்படி வேண்டும். ஏசப்பா என்ன சொல்றாங்களோ அதுக்கு நம்ம கீழ்படியும் போது நிச்சயமா நம்மளை ஆசீர்வித்து உயர்த்த அவர் வல்லவரா இருக்கிறாரு. அவர் சொன்னோட கீழ்படிஞ்சாரு. வாசித்து பாருங்க, ஆதியாம் புஸ்தகம் 26:12-13.
1: ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான்.
0: ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை வைத்தான்.
1: கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால்,
0: கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததினால்
1: அந்த வருஷத்தில்,
0: அந்த வருஷத்தில்
1: 100 மடங்கு பலன் அடைந்தான்.
0: பாத்தீங்களா, ஈசாக்கு விதை வைத்தார், தேவன் ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்துல எவ்வளவு பலன் அடைந்தாரா? 100 மடங்கு பலன் அடைந்தார்.
1: அவன் ஐஸ்வர்யவனாகி,
0: அது ஐஸ்வர்யனாகி
1: வரவர விருத்தி அடைந்து,
0: வரவர விருத்தி அடைந்து
1: மகா பெரியவனானான்.
0: மகா பெரியவன் ஐஸ்வர்யனாரு, மகா பெரியவனாரு, வரவரை விருத்தி அடைந்தாரு. மகா பெரியவனாய் மாற்றினார். கத்திற்கு நம்ம கீழ்படினாரு. மாணவர்களே, இந்த இடத்துல ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு, ஆசீர்வித்தார். அவருக்கு அவன் கீழ்படிந்தார், தேவனை விசுவாசித்தார். அதனால தேவன் அவரை ஆசீர்வித்தார். ரெண்டாவது ஈசாக்குங்கிறது அவன் ஆசிரியப்பேன்னு சொன்னார், அவரும் கீழ்ப்படிந்தாரு. அது மாதிரி இல்ல, ஈசாக்கு கீழ்ப்படிந்த மட்டும் அவர் இடத்துல இன்னொரு கொடை இருந்து பாருங்க. ஆதியாம் புஸ்தகம் 24:63.
1: ஈசாக்கு சாயங்கால வேளையிலே,
0: சாயங்கால வேளையிலே
1: தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து.
0: பாத்தீங்களா, ஈசாக்கு என்ன என்ன செஞ்சாரா? தியானம் பண்ண என்ன வெளிய போயிருந்தார், தியானம் பண்றாரு. கர்த்தர் வேதத்தை வாசிக்கிற மாத்திரம் நம்ம என்ன செய்யணும், வசனத்தை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வசனத்தை ஒவ்வொரு நாளும் தியானம் பண்றதோட நிறுத்திடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை நம்ம என்ன செய்யணும், தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த வசனம் என்ன பேசுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர், இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன ஆண்டவரே, இதை சொல்லித்தாங்க ஆண்டவரே, இந்த வசனம் சொல்லித்தாங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டே இருக்கணும். ஈசாக்கு தியானம் பண்ற கொடை இருந்துச்சு, கீழ்ப்படிந்தாரு. ரெண்டாவது அவருக்குள்ள தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதான் கர்த்தர் வேதம் சொல்லி, கர்த்தர் வேதத்து மேல பிரியமா இருந்து இரும்புல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 119:97.
1: உமது வேதத்தில்,
0: உம்முடைய வேதத்தில்
1: நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்.
0: சங்கீதக்காரர் சொல்றாரு, உம்முடைய வேதத்தில் நான் வந்து எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்.
1: நாள் முழுதும் அது என் தியானம்,
0: நாள் முழுதும் அது என்னுடைய தியானம். சங்கீதக்காரர் சொல்றாரு, உம்முடைய வேதத்தில் எவ்வளவு பிரியமா இருக்கு. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, வேலை போறப்ப ஏதாவது அங்க ஆபத்து விபத்து வரக்கூடாது, வேலையில பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறப்ப ஒரு ஒரு வசனம் கேலண்டரை பார்த்து ஒரு வசனம் வாசிப்பாங்க, அதோட போயிருவாங்க. அப்படி இல்ல, கர்த்தர் வேதம் சொல்லுது. அவர் சங்கீதக்காரர் எப்படி இருந்தாதான், உங்க வேதத்தின் மேல எவ்வளவு பிரியமா இருக்கிற வசனத்தை வாசிக்க, பிரியத்தோட வாஞ்சோட தாகத்தோட வாசிக்க வேண்டும். ஸ்தோத்திராண்டவரையும் துதிக்கிறோம் சார். வல்லம்ல கர்த்தாவே, நோக்கி கெஞ்சுறப்பா அப்பா, மீ ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பரே. இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க, அற்புதங்களை அசிங்களை செய்யுங்க ஆண்டவரே. அவங்க தேவைகள்லாம் சந்திக்க முடியாது செவிக்கிறோம் ஐயா. ஆமாண்டவர், நீங்க சொன்னீங்க, உன் வாயிலிருந்து சொல்லி பறக்க முடியாது, எல்லாவற்றையும் அறந்திருக்கிறேன்னு சொன்னீரப்பா. எங்க நினைவுகள் எல்லாம் தூரத்திலிருந்து அறிகிறவரே, உமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவையும் சந்தித்து அவங்க கர்த்தாவை வாஞ்சி நிறைவேற்றி தர முடியாது செவிக்கிறோம் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. உன்னதை ஆவியில் நிரப்புங்க, உன்னதைக்கில் நிரப்புங்க. உமை தேட வாஞ்சியும் தாகத்தை உண்டாக்க முடியாது செவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாமி ஸ்தோத்திரம். தாவிராச்சர் சொன்னார், மானானது நீர் உடைகள் வாஞ்சித்து கதறுது போல என் தேவனே என் ஆத்மம் வாஞ்சிக்கு கவு கதறுதுன்னு சொன்னாரே. அப்படிப்பட்ட வாஞ்ச தாகம் எங்க மக்களுக்கு நீங்க தர வேண்டும் விடு கெஞ்சுகிறோம் ஐயா. நீ அறிந்து கொள்ளணும், எண்டிக் கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும்ப்பா. அவருடைய வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க ராச்சா. பரலோக பிதாவையும் என் நோக்கி கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ராச்சா. எண்ணி முடியாத அரிசியங்களையும் தகப்பனையும் செய்கிற தேவனா இருப்பதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர. பரலோக பிதாவை அவங்க குடும்பத்தின் தேவையில் அறிந்திருக்கிறீர். ஒவ்வொரு தேவை நிறைவேற்றுங்கப்பா, நிறைவேற்றுங்கப்பா. என்ன தேவையோடு அப்பாவை ஸ்தூத்தின வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தாங்களோ ஒவ்வொரு தேவையும் சந்தித்து ஆசிரித்து உயர்த்த முடியாது செவிக்கிறோம். வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தர முடியாது செவிக்கிறோம். என்ன தேவையை சந்திங்கப்பா. தோட்டத்தில் வெள்ளம் விளைச்சலை இல்லைன்னு சொல்லி கலங்குற மக்கள் எல்லாம் வெள்ளம் விளைச்சலை தர முடியாது செவிக்கிறோம். ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செவிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செவிக்கிறோம் ராஜா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவிச்சிங்க. குழந்தை பாக்கில சகுலி குழந்தை பாக்கி தர முடியாது, கெஞ்சுகிறோம் ஆண்டவர அப்பா அம்மா நோக்கி நாங்கள் கெஞ்சிரோம். கடனால் தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்கு வழி உருவாக்கி தாங்க. நீயோ கடன் வாங்காமல் அநேக சனங்களுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே, கடன் கொடுக்கிற அளவுக்கு எங்களை மாற்றுங்க ஆண்டவர அப்பாவை ஸ்தோத்திரம். தகப்பரை உள்ளத்திரி வெளியரங்கமா இருப்பது செய்ய முடியாது, கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. சாபத்திற்கு மக்களை சாபத்தை முறித்து போடுங்க ஆண்டவர அப்பா. பாவத்திற்கு மக்கள் பாவத்திலிருந்து விடுதலை செய்யுங்க ஏசப்பா. கண்ணீர்லிருந்து விடுதலை செய்யுங்க, கவலையிலிருந்து விடுதலை செய்யுங்க, துன்பத்திலிருந்து விடுதலை செய்யுங்க, தொல்லையிலிருந்து விடுதலை செய்யுங்க அப்பா. அப்பா பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க ஏசப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வங்க. கேசில இருக்கிற மக்கள் வெற்றி தாரும், பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. பரலோக பிதாவே, மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே, கெஞ்சுகிறோம். தகப்பனே, உடைய பிள்ளைகள் எங்கு சென்றாலும் நீங்க தான் பாதுகாக்கணும், பராமரிக்கணும். இந்த உலகத்துல எத்தனை ஆபத்து விபத்து நிறைந்த உலகத்துல வாழ்றோம் சுவாமி. எல்லாத்தையும் பிள்ளைகள் விலைக்கு பாதுகாத்துக்கோங்க. அவங்க படிக்கிற பிள்ளைகள் இருப்பாங்களா, எல்லாருக்கும் படிக்கக்கூடிய உன்னத ஞானத்தை தந்து ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லாரும் பேரும் சீப்போசில் எழுதிக்கோங்க ஏசப்பா. எல்லா துதிக்கான மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோ பரவ பிதாவே, ஆமீன். நம்ம செவத்தை கேட்டிருக்கார், கலங்காதீங்க.

0: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கொடுத்து துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
3: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Konur, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, handofjesus.com. God bless you.

0: நீதிபதியின் புஸ்தகத்துல 8:17 சிநேகிக்கிறவங்கள நீங்க ஆண்டு சிநேகிக்கணும். அப்ப ஆண்டு உங்களை சிநேகிப்பார் சொல்றாரு பாருங்க.
1: என்னை சிநேகிக்கிறவளை நான் சிநேகிக்கிறேன்
0: கத்து சொல்றாரு. என்னை சிநேகிக்கிறவங்கள சிநேகிக்கிறேன். சிநேகிக்கிறேன் என்ன கத்து சொன்ன ஒவ்வொரு சிநேகனா என்ன செய்வாங்க? சிநேகி ஒருத்தர் சொன்ன ஒருத்தர் கீழ்படியாங்க. ஒவ்வொருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை சொல்லுவாங்க. அப்ப நம்ம கத்து சொன்னா கீழ்படியும் போது கத்தர் நமக்கு ஆலோசனை சொல்ற நம்ம கேட்டு கீழ்படிந்தனால போமானா கத்தர் நிச்சயமா சிநேகிப்பார். எவ்வளவு எப்படி சிநேகிக்கிறார பாருங்க. ஓசியன் புஸ்தகம் 14:4
1: நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன்.
0: சீர்கேட்டை குணமாக்குவேன்.
1: அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன்.
0: மனப்பூர்வமாய் மனசு பூர்வமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மள கத்தர் என்ன செய்யறாரா சிநேகிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் சிநேகத்தை பத்துறத நம்ம பார்க்க போறோம். யாரெல்லாம் சிநேகித்தாருன்னு சொல்லி அப்ப நம்மளையும் சிநேகிக்கணும். நமக்குள்ள ஒரு வாஞ்சி வரணும். கர்த்தரனை சிநேகிக்கணும். கர்த்தர் என்ன என் கூட என்னை சிநேகிக்கணும். அவர் என் கூட நான் கர்த்தரோடு நடக்கணும். உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஸ்ன்னு என்ன செய்யறோம்? எல்லாத்தையும் மறந்து எல்லா குடும்பத்தை கூட மறந்துட்டு என்ன செய்யறோம்? நேரம் மணிக்கு எனக்கு நேரமா உட்கார்ந்து பேசுறோம். குடும்பத்தையே மறந்துடுவோம். ஆனா கர்த்தர் சிநேகிக்கும் போது எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க. உலக பிரகாரம் சிநேகத்துக்கே நம்ம இப்படி செய்யறோம். கர்த்தர் உங்களை சிநேகிக்கிறார். உங்களோடு இருக்க வாஞ்சிக்கிறார். நீங்களும் கர்த்தரை சிநேகிப்பீங்கன்னா உங்களை கர்த்தர் உங்களையும் சிநேகிப்பார். அவர் சிநேகிக்கணும்னு சொல்லிதான் ஆண்டவர் வாஞ்சிக்கிறார் விரும்புறார். என் மகனோடு சிநேகிக்கணும், என் மகளோடு சிநேகிக்கணும். அவங்க என் கூட பேசவே மாட்டேன்றாங்களே. நிறைய பேர் செவத்துல குறைவா இருக்கிறோம். செவம் பண்றதே இல்லை. கர்த்தர் சொல்ல சொன்னார். நிறைய பேர் என்ன செய்யறதில்ல, செவமே பண்றதில்ல, என்ன சொன்னாலும் செவிக்கிறது இல்ல. இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது, ஒரு நாள் கர்த்தர் வரும்போது என்ன செய்வீங்க? கர்த்தர் இன்னைக்கு நம்ம கர்த்தரோடு இருந்தா தான் கர்த்தர் வரும்போது அவர் எக்கால சத்தம் கேட்கும் போது அவர் சத்தம் எக்கால சத்தம் கேட்க வைப்பாரு. அன்னைக்கு அவரோட பறந்து செல்ல முடியும். இன்னைக்கு நம்ம கர்த்தரத்தை செவிக்காம துதிக்காம ஆண்டவரோட இல்லாம வாழ்வோமானால் கர்த்தர் வரும்போது நம்ம அவர் எக்கால சத்தம் நம்மளால கேட்க முடியாது. கடைசி நாட்கள்ல ரொம்ப ரொம்ப ரொம்ப காலங்கள் நெருங்கிருச்சு. இந்த காலத்துல நாட்கள் பொல்லாதான் அப்படின்னால என்ன செய்யணும்? காலத்தை பிரயோச்சி. நிறைய பேர் இங்க செபிக்கிறதுலன்னு சொல்ல சொன்னாரு. நிறைய பேர் செபிக்கிறது இல்ல. 5 நிமிஷம் 10 நிமிஷம் சிலர் செபிக்காமே இருக்கிறோம். அருமையானவர்களே செபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அதிகமா நேசிக்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்கு அன்பா இருக்கு நினைக்கிறாரு. நீங்க செபிங்க. கர்த்தர் உங்களுக்கு செபத்தை தான் அதிகமா விரும்புறாரு. செபிங்க, அதிகமா செபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வேதத்தை வாசிங்க. ஆண்டவர் இருந்தீங்களா தான் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரு. அவர் வரும்போது எக்கால சத்தத்தை கேட்கணும்னு நினைச்சா சேவம் பண்ணத்தான். எக்கால சத்தை அவர் வரும்போது எக்கால சத்தம் எப்படி கேட்பீங்க? இன்னைக்கு ஆண்டு இடத்துல உறவு இல்லாம இருப்போமானால் எக்கால சத்தத்தை கேட்க முடியாது. அன்னைக்கு நம்ம ஒரு நாள் கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால தயவு செய்து கர்த்தர் நம்மளை எல்லாம் ரொம்ப நேசிக்கிறார். ஒவ்வொரு சபை மக்களையும் கர்த்தர் அதிகமா நேசிக்கிறார். எல்லாரும் செபிக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம தேசத்தில் பாருங்க எத்தனை அழிவு எத்தனை பிரச்சனைகள். இதுக்காக நம்ம சேவம் பண்ணும் போது கர்த்தர் யோவ இளைச்சி தன் சிறையினருக்காக சேவம் பண்ணும் போது அவங்களுடைய சிறைப்பை மாற்றினான். எத்தனை பயங்கரமான காரியங்களை தேசத்தில் நடந்து கொண்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் நடந்து கொண்டே இருக்குது. எத்தனை விபத்துக்கள் எத்தனை கற்பழிப்பு எத்தனை வேதனைகள் நம்ம தேசத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ம செவிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய பிரச்சனை அவர் மாற்றுவார். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சிநேகித்த பக்தர்களை பார்ப்போம். முதலாவது பார்க்கிறோம் யாக்கோபின் புஸ்தகம் 2:23.
1: அப்படியே
0: ஆபிரகாம்
1: தேவனை விசுவாசித்தார்.
0: தேவனை விசுவாசித்தார்.
1: அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது.
0: அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது
1: என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று.
0: என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று.
1: அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான்.
0: பாத்தீங்களா, ஆபிரகாம் என்ன செஞ்ச? தேவனை விசுவாசித்தார். அவர் சர்வல்லமுள்ள தேவன். அவர் சொன்ன கட்டாயம்

0: அடக்கும் அவரால் முடியும்னு சொல்லி அவர் விசுவாசித்தார். அது ஒரு நீதியானப்பட்டது. தேவன் அவரை என்ன செஞ்சாரா? சிநேகித்தார். நம்மளுக்கு விசுவாசம் வேணும். நம்ம தேவன் சொன்னது நிறைவேற்ற ஒரு வல்லவராக இருக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் நம்ம விசுவாசிக்கிறது இல்லை. தேவன் சொன்னார்னா கட்டாயம் நடக்கும், நடக்கும். அவர் சொன்னார் நடக்கும். அந்த விசுவாசம் நமக்கு வந்து அதை ஆண்டு சொன்னான். சர்வல்லம்ல தேவன், அவர்கிட்ட சர்வல்லமே இருக்குது, எல்லாமே அவற்றை இருக்குது, அவர்கிட்ட இல்லாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதை நம்ம விசுவாசிக்கணும். அவர் விசுவாசத்தினால ஆபிரகாமுக்கு என்னது நீதி என்னப்பட்ட கர்த்தர் தேவன் என்ன செஞ்சார்? அவரை சிநேகித்தார். உங்களையும் என்னையும் சிநேகிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? முதலாவது விசுவாசம் வேணும். ஆபிரகாமை விசுவாசித்தார். அதனால அவருக்கு என்னாச்சு? தேவனுடைய சிநேகம் என்று சொல்லி எண்ணப்பட்டார். எப்ரேயன் புஸ்தகம் 11:6
1: விசுவாசம் இல்லாமல்,
0: விசுவாசம் இல்லாமல்
1: தேவனுக்கு பிரியமா இருப்பது,
0: தேவனுக்கு பிரியமா இருப்பது
1: கூடாத காரியம்,
0: கூடாத காரியம். தேவனிடத்துல என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். தேவன் சொன்ன நிறைவேற்றுவார். தேவன் உயிருள்ள தேவன். நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்குன்னு சொல்லி. இந்த தேவன் என்னென்றைக்குள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பிறகு நம்மளை நடத்துவார். அந்த விசுவாசம் வேணும். நிறைய பேர் விசுவாசம் இருந்தவங்க குறைஞ்சிருக்கிறோம். விசுவாசம் ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசம் இல்லாம தேவனுக்கு என்ன செய்ய முடியாது? பிரியமா இருக்க முடியாது. விசுவாசம் வேணும். கர்த்தர் சொன்னார் நடத்துவார். விசுவாசித்தாதான் தேவனுடைய மகிமையா பார்க்க முடியும். நம்ம நிறைய பேருக்கு விசுவாசம் இல்லாதனாலதான் வாழ்க்கையில குறைவா இருக்குது. விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. எபிரேயன் புஸ்தகம் 11:8
1: விசுவாசத்தினாலே ஆபிரகாம்,
0: விசுவாசத்தினாலே ஆபிரகாம்
1: தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது,
0: கீழ்ப்படிந்து
1: தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார்.
0: போற இடம் இன்னதென்று அறியாம புறப்பட்டு போனார். ஆண்டவர் சொன்னார், உன் தகப்பன் வீட்டையும் என்ன செய்யணும்? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு போன்னு சொன்னாரு. எங்க போனே என்ன போனே என்னமே தெரியல. ஆண்டு சொன்ன உடனே கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்னார் நிச்சயமா தேவன் நடத்துவார் சொல்லி உடனே கீழ்ப்படிந்து பரப்பட்டு போனார். அதனால ஆபிரகாமுக்கு ஆபிரகாம் நிமித்தமா தான் இஸ்ரவேல் சந்ததிகள் உருவாயிடுச்சு இல்லையா. ஆபிரகாம் உடனே சொன்னதுக்கு, ஆண்டு சொன்னதுக்கு உடனே கீழ்ப்பட்டு கீழ்ப்படிந்து போனார். கீழ்ப்படிந்து போனதுனால கீழ்ப்படிந்தார். மனசுல என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. தேவன் சொல்லியிருக்காரு, என்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார்னு சொல்லி விசுவாசத்தோடு அவர் என்ன செஞ்சார்? அவர் கீழ்ப்படிதல் இருந்தது. ரெண்டாவது அவருக்குள்ள என்ன இருந்தது சொல்லுங்க? என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. உடனே கீழ்ப்படிந்து விசுவாசத்தோட போனார். இன்னைக்கு அவங்க மூலியமா உண்டாக்குற சந்ததி தான் இஸ்ரேல் மக்கள். ஹல்லேலூயா. இஸ்ரேல் மக்கள் மாத்திரம் இல்ல, முஸ்லீம் மக்கள் ஆபிரகாம் எங்க தந்தைன்றாங்க. விசுவாசி நம்மளும் கிறிஸ்தவங்க நம்ம என்ன செய்யறோம்? ஆபிரகாம என்னோட தந்தைன்னு சொல்றோம். அவருக்கு அவ்வளவு பெரிய பாக்கியம். ஏன்னா தேவனுக்கு ஒரு கீழ்ப்படிந்து விசுவாசத்தினால புறப்பட்டு போனார். ஆபிரகாமுக்கு என்ன இருந்தது? கீழ்ப்படிதல் இருந்தது. ரெண்டாவது என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. அல்லேலூயா. விசுவாசம் வேணும், கீழ்ப்படிதல் வேணும். ஆபிரகாமுக்கு அது இருந்துச்சு. அதனால தேவன் அவரை ஆசீர்வதிச்சு உயர்த்தினார். வாசித்து பாருங்க, ரோமர்களது நிறுவோம் 4:19-19.
1: உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே,
0: உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே
1: தான் அநேகம் ஜாதிகளுக்கு,
0: அநேகம் ஜாதிகளுக்கு
1: தகப்பனாவதை,
0: தகப்பனாவதை
1: நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும்.
0: சாராளுக்கு வயசாயிருச்சு, எப்படி நடக்கும்னு சொல்லி என்ன என்றதுக்கு என்ன இல்ல, ஏதுவே கிடையாது. நினைக்கிறதுக்கு ஒரு எண்ணத்துக்கு ஏதுவே இல்லைன்னு நினைக்கிறதுக்கோ ஒரு உண்மையான எப்படி நடக்கும்னு சொல்லி நினைக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும்
1: நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும்,
0: நம்புறதுக்கு ஏதுவே கிடையாது,
1: அதை நம்பிக்கையோட விசுவாசித்தா.
0: நம்பருக்கு ஏதுவில்லை, ஆனால் அவர் என்ன செஞ்சாரா? நம்பிக்கையோட விசுவாசித்தார்.
1: அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை.
0: அவர் விசுவாசத்துல என்ன இல்ல, பலவீனம். விசுவாசிக்கிறதுக்கு நம்பருக்கு ஏதுவே கிடையாது. எப்படி நடக்கும்? சாராளுக்கு வயசாயிருச்சு, எனக்கு வயசாயிருச்சு, எப்படி குழந்தை கிடைக்குமான்னு சொல்லி நம்பருக்கு ஏதுவே இல்லை. ஆனால் அவர் என்ன, நம்பிக்கையோட என்ன செஞ்சாரா?
1: விசுவாசி. அவர் ஏறக்குறைய 100 இருக்கும் போது,
0: அவருக்கு எத்தனை வயசு அப்ப? ஏறக்குறைய 100 இருக்கும் போது
1: தன் சரீரம் செத்து போனதையும்,
0: தன் சரீரம் செத்து போனதையும்,
1: சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும்,
0: சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும்
1: எண்ணாதிருந்தார்.
0: சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிச்சு, அவர்கள் கர்ப்பம் செத்து போய் என்ன, ஏன் அவர் என்ன நினைச்சாரு? தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், அவரால் எல்லாம் முடியும், அவரால் செய்ய முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை, நான் விசுவாசித்தேன், நம்புறதுக்கு எதுவே கிடையாது. ஆனா சரீர் செத்து போச்சு, அதெல்லாம் நினைக்கல. அவர் எதை நினைச்சு பார்த்தாரு, அவர் எதை நினைச்சு பார்த்தாரு, அவரு பாக்குத்தத்தை என்னாரு. அவர் சர்வல்லமுள்ள தேவன், சந்ததி நட்சத்திரத்தை போல பெருகு பண்ணி வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாது, செய்வார்னு அவருக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. நம்மளுக்கு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எங்க விசுவாசமே குறைஞ்சிருது. இத்தனை வருஷம் ஆச்சு, இனிமே எங்க நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம விட்டுறோம். ஆனா அவர் விசுவாசத்தோடு காத்திருந்தார். ஆண்டு சொன்னார், நான் சர்வல்லமுள்ள தேவன். அந்த தேவனாய் கத்திர மாத்திர அவர் நோக்கி பார்த்தார். அதனாலதான் அவருக்கு 100 வயசுல கத்திர குழந்தை கொடுத்தார். அலையிலுயா அலையிலுயா, அவங்க மூலியம் வந்ததுதான் இஸ்ரேல் சந்ததி. அதே போல கத்திட்ட நம்ம கேட்கணும், விசுவாசத்தின் ஆவி எனக்கு தாங்க. ஆண்டவரே பரிசுத்த பவுல் சொல்றாரு, விசுவாசித்த ஆவியை நாங்கள் பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவரே எனக்கு விசுவாசமே வரல, ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாருன்னு சொல்லி கேட்கணும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4:13
1: விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன், என்று எழுதியிருக்கிறபடி
0: நாங்களும்
1: அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து, விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம்.
0: பாத்தீங்களா, முதல்ல என்ன, விசுவாசத்தின் ஆவியை நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளணும். விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவர் எனக்கு விசுவாசமே இல்லப்பா, முடிய ஆவி எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. விசுவாச கட்டாயம் கர்த்தர் தருவார். உங்க வாழ்க்கையில் ஆபிரகாமுக்கு செய்த அற்புதத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அது மாத்திர நீங்களும் தேவனுடைய சின்னத்தரா எண்ணப்பட முடியும். விசுவாசம் இல்லாதனாலதான் தேவனுடைய சின்ன எண்ணப்பட முடியல. கொஞ்சம் விசுவாசம் இருந்தா அப்படியே மாறிடுறோம். ஆபிரகாம் தேவனுக்கு சின்னதனாய் மாறுறது போல நம்ம ஒவ்வொருவரும் தேவனுக்கு சின்னதனாய் மாற வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் சின்னதரா மாறுறதுக்கு அவர்கிட்ட என்ன இருந்துச்சு, என்ன இருந்துச்சு, விசுவாசம் இருந்துச்சு. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, அவருக்கு என்ன இருந்துச்சு, விசுவாசம். நம்மளுக்கு விசுவாசம் இருந்தா நம்மளும் தேவனுடைய சின்னதனா மாற முடியும். இரண்டாவது ஒரு பக்தரை பார்க்கும் போது, ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்தது, ஆபிரகாம் தேவனுடைய சின்னதனா மாறினார். இரண்டாவதாக மல்கியான் புஸ்தகம் 1:2
1: ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன்,
0: யாக்கோபை நான் சிநேகித்தேன். இரண்டாவது ஆண்டவர் யாரை சிநேகித்தாரு, யாக்கோப்பை. சரி, முதல்ல ஆபிரகாம் சிநேகித்தார், இரண்டாவது யாக்கோப்பை தேவன் சிநேகித்தார். யாக்கோப்பை சிநேகித்தார். ஓசியா 11:1 ஓசியா 11:1
1: இஸ்ரவேல் இளைஞனா இருந்த போது, நான் அவனை நேசித்தேன்,
0: பார்த்து இளைஞனா இருக்கும் போதே தேவன் என்ன செஞ்சாரா, யாக்கோப்பை நேசித்தார். இளைஞனா இருக்கும் போதே அவர் என்ன செஞ்சாரு, யாக்கோப்பை சிநேகித்தார். காரணம் என்ன பாருங்க, ஓசியன் புஸ்தகம் 12:3
1: அவன் தாயின் கர்ப்பத்திலே,
0: தன்
1: சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான்,
0: தன்
1: பலத்தினாலே, தேவனோட போராடினான்,
0: தேவனோட என்ன செஞ்சாரா, போராடினான்.
1: அவன் தூதனானவரோட,
0: போராடி
1: மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான்.
0: அப்ப என்ன செஞ்சிருக்கிறாரு, தேவனாய் கர்த்தரோட என்ன செஞ்சாரா, அழுது கெஞ்சினாராம். நம்ம எத்தனை நாள் தேவனிடத்தை அழுது கெஞ்சிரோம். நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, ஆண்டவரே இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு அழுகுறோம். ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா அழுகுறோம், அவ்வளவுதான். மற்றபடி தேவனே என்னை சிநேகிக்கணும்னு சொல்லி நம்ம அழுதவங்க யாருமே இல்லை. இல்ல, தேவனோட அவர் அழுது கெஞ்சினாராம் யாக்கோப்பு. அதனாலதான் யாக்கோப்பை தேவன் என்ன செஞ்சாரு, தேவன் சிநேகித்தார். முத யாரை சிநேகித்தாரு, ஆபிரகாம். ரெண்டாவது யாக்கோப்பை சிநேகித்தார். நம்மளும் தேவனிடத்துல என்ன செய்யணும், அழுது கெஞ்சணும், ஆண்டவர் பாதத்தை பற்றி பிடிச்சுக்கணும். ஆண்டவரே நீ தான் எனக்கு உதவி செய்யணும் சொல்லி அவர் அழுது நம்ம கெஞ்சி ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னையும் அப்படி உங்களை போல மாற்றுங்க. யாக்கோப்பு எப்படி அழுதாரோ அதே போல நானும் இடத்துல அழுது ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, உண்மை போல மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரை கேட்கணும். அழுது கெஞ்சினாராம் பாருங்க. ஆதியாகம் புஸ்தகம் 32:26
1: அவர்
0: நான் போகட்டும்
1: பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீரை ஆசீர்வதித்தால் ஒழிய, உம்மை போக விடேன் என்றார்.
0: பாத்தீங்களா, போறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இல்ல ஆண்டவர், இன்னைக்கு ஆசீர்வதித்தால் ஒழிய நான் நினைச்சு போறதில்ல, உங்களை போக விடவே மாட்டேன்னு சொல்லி உறுதியா இருந்தாரு. ஜெபத்துல உறுதியா இருந்தாரு, நான் போறேன்னு ஆண்டவர் கேக்குறேன். இல்ல, நீங்க என்னை ஆசீர்வதித்தாலும் என்ன செய்ய மாட்டேன், உம்மை போகவே விடமாட்டேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. போக விடவே மாட்டேன் ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க அப்படி செவிச்சிருக்கீங்களா? யாராவது அப்படி செவிச்சிருக்கீங்க? ஆண்டவர் போறேன்னு சொன்னா கூட, இல்ல ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்தாலும் விடமாட்டேன், சிப்பத்து 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் நம்ம ஜெபம் இல்லையா? இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுவத்தை போராடி செவிக்கணும். எத்தனை நேரம் நம்ம ஒரு ரைட் ஒரு கரண்ட்டுக்கு நம்ம கரண்ட் கிடைக்கல வச்சுக்கோங்க, எத்தனை நேரம் அலையிறோம். ரேஷன் கார்டு கிடைக்கலனா எத்தனை நேரம் அலையிறோம். நமக்கு ஒரு ஏதோ ஒரு பொருள் கிடைக்கினா அதை வாங்குறதுக்கு என்ன செய்ய மாட்டோம், அதை விடவே மாட்டோம். ஏதாவது நமக்கு அரசாங்கத்தில் ஒரு பொருள் கிடைக்கல வச்சுக்கோங்க, என்ன செய்ய மாட்டோம், வாங்குற வரைக்கும் விடவே மாட்டோம். போராடி இல்லை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்குறோம். இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் கேட்கலன்னு சொல்லி எவ்வளோ நாள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம்? ஒரு 10 நாள் ஜெபம் பண்ணோம், 11 நாள் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலை. அவ்வளோதான், என்னை ஆண்டவர் விட்டுட்டாரு. என்னென்னமோ சொல்கிறோமே தெரியாது, ஜெபம் பண்ணி என்ன இருக்குது, ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி என்ன இருக்குது, கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, நான் இனிமேல் ஜெபிக்க மாட்டேன், இனிமேல் நான் வந்து ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே என்ன செஞ்சிடறோம், பழைய கருத்துக்கு நம்ம போயிடுறோம், திரும்பிடுறோம். ஆனா யாக்கோப் என்ன செஞ்சாராம், ராஜ்சரியத்தில் ஒழிய என்ன செய்ய மாட்டேன், உண்மை போகவே விட மாட்டேன்னு சொல்லி போராடி செவிச்சாரு. கர்த்தர் ஆசீர்வித்தாரா இல்லையா? கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வித்தார். நம்மளும் ஜெபிக்கணும். கொலோசியர் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்,
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: நம்ம என்ன செய்யணுமா, இடைவிடாம என்ன செய்யணும், தேவனிடத்துல ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல விழித்திருக்கணும், போராடி ஜெபிக்கணும், அழுது கெஞ்சணும். ஆண்டவரே நிச்சயமா என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகள ஆசீர்வதிங்க, எனக்கு இந்த தேவை இருக்கு ஆண்டவரே நீ தரணும் சொல்லி இடைவிடாம ஜெபிக்கணும். நடந்தாலும் உட்கார்ந்தாலும் படுத்திருந்தாலும் கண்ணீரோடு செவிக்கும் போது கட்டாயம் தேவன் உங்களை என்ன செய்வாரு, நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆசீர்விக்க மாட்டாரா? கட்டாயம் ஆசீர்விப்பார். அதனாலதான் ஆண்டவருக்கு யாக்கோப்பை சரித்தார். ஆபிரகாமத்தில் என்ன இருந்தது, விசுவாசம். யாக்கோப்பிட்ட போராடி அழுது செவிக்கக்கூடிய ஒரு கிருப அவருக்கு இருந்தது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்ய யாக்கோப்பை சிநேகித்தார். ஆபிரகாம் வந்து விசுவாசம் இருந்தது, இவருக்கு என்ன செஞ்சு என்ன இருந்தது, செபிக்கக்கூடிய கிருபை இருந்துச்சு. நீ ஆசீர்வித்தாலும் விடவே மாட்டான்னு சொல்லி செபித்தார். கர்த்தர் அவர் ஆசீர்விச்சார். அது மாத்திர அவர் சிநேகிதனாய் மாற்றப்பட்டார். ஹல்லேலூயா. 3வது பாருங்க, நெகேமியான் புஸ்தகம் 13:26.
1: அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாய் இருந்தான்.
0: பாத்தீங்களா, 3வது யாரு, சாலம் ராஜா என்ன செஞ்சார், தேவனால சிநேகிக்கப்பட்டார். முதல்ல அவர் நல்ல சிநேகிப்பட்டார், கடைசிதான் பின்வாங்கிட்டாரு. முதல்ல தன் தேவனால சிநேகிக்கப்பட்டவனா இருந்தார். 2 சாமுவேல் புஸ்தகம் 12:24.
1: அவள் ஒரு குமாரனை பெற்றாள்,
0: அவனுக்கு
1: சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாய் இருந்தார்.
0: சாலமனிடத்தில் என்ன இருந்தார், கர்த்தர் அன்பாய் இருந்தார். பாத்தீங்களா, கர்த்தர் அன்பா இருந்தாரு. சாலமன் கர்த்தரத்துல அன்பா இருந்தாரு. எப்படி அன்பா இருந்தார் பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3:3, 4வது வசனம்.
1: சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து,
0: சாலமன் என்ன செஞ்சாரா, கர்த்தரத்துல அன்பு கூர்ந்து
1: தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். அப்படியே
0: ராஜா
1: பலியிட கிபியோனுக்கு போனான்.
0: சாலமன் என்ன செஞ்சாரு, கிபியோனுக்கு போய் எத்தனை பலியிட்டாரா,
1: அந்த பலிப்பிடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்.
0: 1000 சர்வாங்க பலி செலுத்தினார். ஹல்லேலூயா. அவர் என்ன தேவனிடத்தில் அன்பா இருந்தாரு. அது மாத்திர தகப்பனிட்ட கட்டளையின்படியெல்லாம் நடந்தாரு. கிபியோன் போய் என்ன செஞ்சாரா, 1000 பலியை செலுத்தினார். இப்ப நமக்கு என்ன பலி, நமக்கு இப்ப செலுத்த வேண்டிய பலி, சௌத்திர பலி செலுத்தணும். அது மாத்திர அவங்க அப்பா கட்டளையின்படி நடந்தாரு. என்ன செஞ்சிருக்காரு அவங்க அப்பா பாருங்க, 1 புஸ்தகம் 28:9.
1: என் குமாரனாகிய சாலமோனே,
0: என் குமாரனாகிய சாலமோனே,
1: நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து,
0: நீ என்ன செய்ய, உன் பிதாவாகிய தேவனை அறிந்து
1: அவரை உத்தம இருதயத்தோடும்
0: அவர் உத்தம இருதயத்தோடும்
1: உற்சாக மனதோடும் சேவி.
0: பாத்தீங்களா, அவங்க அப்பா என்ன சொல்லிக்க, நீ என்ன செய்ய, உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் கர்த்தர் சேவி.
1: கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து,
0: எல்லா கர்த்தர் என்ன செய்யறாரா, எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து
1: நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார்.
0: நினைவின் தோற்றம், நினைவுல என்ன தோன்றுது அப்படிங்கறதெல்லாம் கர்த்தர் அறிகிறார்.
1: நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார்,
0: நீ தேடினா அவர் உனக்கு தென்படுவார்.
1: நீ அவரை விட்டுவிட்டால்,
0: நீ விட்டுவிட்டால்
1: அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார்.
0: அவர் என்ன செய்யறோம், என்றைக்கும் கைவிடுவார். இந்த காலத்து பெற்றோர் என்ன செய்யறாங்க, நீ வந்து அதை படிக்கணும், இது படிக்கணும், டாக்டரா போகணும், கலெக்டரா போகணும், இன்ஜினியர் ஆகணும், அது மாதிரி என்ன சொல்லுவாங்க, டியூஷனு போகணும். இன்னைக்கு என்ன செய்ய, ஸ்கூலுக்கு போகாம லீவ் எடுத்து அடிப்பாங்க. அதே போல சர்ச்சைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரலன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. பெற்றவங்க எத்தனை பேர், அன்னைக்கு தான் மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க, அன்னைக்கு தான் கல்யாணம் வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க, அன்னைக்கு தான் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போயிருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்குள்ளனா கூட பெற்றவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஒரு நாள் ஸ்கூல் லீவ் போட்டா அவ்வளவுதான், பிள்ளைங்க அடிச்சிருவாங்க. எத்தனை நாள் லீவ் போட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட்டா கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன் சர்ச்சை போனோட கேட்க மாட்டாங்க, ஏன் நீ பைபிள் வாசிக்கல, ஏன் நீ சேவமணி, குழந்தைகள் யாருமே கேட்கறது இல்ல. ஆனா தாவீதுராஜா தன் மகளுக்கு என்ன சொல்றாரு பாருங்க,
1: என் குமாரனாகிய சாலமோனே,
0: என் குமாரனாகிய சாலமோனே,
1: நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து,
0: உன் பிதாவை தேவன் முத என்ன செஞ்சிரு, அறிஞ்சிக்கோ. மத்த யார அறிஞ்சிக்கணும், பிதாவை தேவன் எப்படிப்பட்ட முதலே அவரை அறிஞ்சிக்கோ.
1: அவரை உத்தம இருதயத்தோடும்,
0: அவரை எப்படி சேவிக்கணும், உத்தம இருதயத்தோடும், சும்மா எங்கேயோ பாத்துட்டு இல்ல, உத்தம இருதயத்தோடும்
1: உற்சாக மனதோடும் செய்வி.
0: உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் செய்வி.
1: கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து,
0: கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து
1: நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார்,
0: நினைவின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார்.
1: நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார்,
0: தேடினால் தென்படுவார்.
1: நீ அவரை விட்டு விட்டால்,
0: நீர் விட்டு விட்டால்
1: அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார்,
0: அவர் என்றைக்கும் கைவிடுவார். பாத்தீங்களா, தன்னுடைய மகனுக்கு தாவீது சாலமோனுக்கு சொல்லி கொடுத்தது. இந்த காலத்து பெற்றவங்க எத்தனை பேரு, சர்ச்சைக்கு போல விட்டுருவாங்க, ஸ்கூலுக்கு போலினா அவ்வளவுதான், குழந்தை அடிபட்டு அவ்வளவுதான், பயங்கரமா அடிச்சிருவாங்க. டியூஷனுக்கு போலினா அதோட அடிப்பாங்க. எத்தனை பேர் குழந்தைய அடிக்கிறீங்க டியூஷனுக்கு போலினா, சர்ச்சைக்கு போலினா எத்தனை பேர் பொறுப்பு எடுக்கிறீங்க, யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, அன்னைக்கு தான் ஃபங்க்ஷனுக்கு நீங்களே கூட்டிட்டு போயிடுறீங்க, எப்படி பிள்ளைங்களை ஆண்டவர் சிநேகிக்க முடியும்? அருமையானவர்களே, கர்த்தரை நம்ம சிநேகிக்கணும், வாஞ்சிக்கிறார். நம்ம அவரை சிநேகிக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும், கர்த்தரத்துல அன்பு கூறணும். ஆலம்ராஜ் என்ன செய்ய, கர்த்தரத்துல அன்பு கூறு. தாப்பன் சொன்னதெல்லாம் கீழ்ப்படிந்தார். அது மாத்திர எத்தனை சர்வாங்க பழி திருத்தினாரு, 1000 சர்வாங்க பழி திருத்தினார். இப்ப நம்ம கர்த்தர் என்ன கொடுத்திருக்காரு, ஸ்தோத்திர பழி 1000 கொடுத்திருக்காரு. யார் யாரு செய்யறோம் யோசித்து பாருங்க. காலையில எந்திரிச்சு கர்த்தர்கிட்ட எத்தனை நம்ம எத்தனை பழியை நம்ம ஆண்டவருக்கு செலுத்துறோம் யோசித்து பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், எபிரேயன் புஸ்தகம் 13:15. ஆகையால்
1: அவருடைய நாமத்தை துதிக்கும்,
0: அவர் நாமத்தை துதிக்கும்
1: உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை,
0: உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை
1: அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
0: என்ன செய்யணும், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை என்ன செய்யணுமா, கத்திற்கு எப்போதும் செலுத்தணும், செலுத்துறமா. அதங்க வாசித்தோம், மதனம் பாசித்தோம், இடவிடாம செம்மனு ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழிப்பா இருக்கணும். எத்தனை பேர் ஸ்தோத்திர பலி செலுத்துறீங்க, எத்தனை பேர் கத்திரி காலையில எந்திரிச்சு ஸ்தோத்திரம் செலுத்துறீங்க? ஏதாவது நன்மை நடந்தா ஒரு நாளைக்கு என்ன செய்யறோம், ஸ்தோத்திர கூட்டம் வைக்கிற உண்மைதான், அப்புறம் அதோட மறந்துடுறோம். நம்ம ஒரு நாள் 1000 ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில செய்த நன்மை நினைச்சு நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணணும், அதைத்தான் கர்த்தர் விரும்புறார். இரண்டாவது எபிரேயன் புஸ்தகம் 13:16.
1: அன்றியும்
0: நன்மை செய்யவும்
1: தான தர்மம் பண்ணவும்
0: மறவாதிருங்கள்.
1: இப்படிப்பட்ட பழிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார்.
0: நீங்க மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும், தான தர்மம் செய்ய என்ன செய்ய மறவாதீங்க. அதுல கர்த்தர் என்ன செய்யறாரா, பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உதவி செய்யறது அது இல்ல, கர்த்தர் வேதம் சொல்லி செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாது, யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு தான் செய்யணும். வசனம் வாசித்து பாருங்க, நீதிபதியின் புஸ்தகம் 3:27.
1: நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது,
0: அதை செய்யத்தக்கவர்களுக்கு
1: செய்யாமல் இராதே.
0: செய்யத்தக்கவர்களுக்கு செய்யணும், ஏதோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு உதவி செய்ய அந்த இதை வாண்ட விரும்பல. என்ன செய்ய, தானதர் யாருக்கு செய்யணுமா, சொல்லுங்க. செய்ய தக்கவர்களுக்கு யாருக்கு செய்யணும், அவங்களுக்கு தான் செய்யணும், அதைத்தான் ஆண்டவர் விரும்புறாரு. அப்படிப்பட்ட பலியின் மேல கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறார். சாலமன் ராஜா செஞ்சாரு, 1000 பலி செலுத்தினார், தேவனிடத்தில் அன்பா இருந்தார். அதனால கர்த்தர் தேவன் சாலமன் ராஜாவை சிநேகித்தார். மொதல் யாரை சிநேகித்தாரு, ஆபிரகாம். அவர் என்ன, அவர்கிட்ட என்ன இருந்துச்சு, விசுவாசம் இருந்துச்சு. ரெண்டாவது யாக்கோப்பை சிநேகித்தார். யாக்கோப்பிட்ட என்ன இருந்துச்சு, போராடி செபிக்கிற ஒரு கிருபை இருந்துச்சு. மூன்றாவது சாலமன் ராஜா, அவர் என்ன செஞ்சார், தேவனிடத்துல அன்பு இருந்தார், தாக்குப்பனடி சொன்ன பிச்சைலாம் கேட்டாரு. அது மாத்திர அவர் என்ன செஞ்சார், 1000 ஸ்தோத்திர பலிய செலுத்தினார். நமக்கு இப்ப 1000 ஸ்தோத்திர பலி என்ன செய்யணும், நமக்கு செய்த நன்மை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணவே போதும். எத்தனையோ ஸ்தோத்திரம் பண்ணலாம், செலுத்தினீங்கன்னா கர்த்தர் உங்களை சிநேகிப்பார். அலையிலூயா, அலையிலூயா. தேவனிடத்துல அதிகமா நம்ம அன்பு கூற வேண்டும். மனிதனிடத்துல அன்பு கூற பார்க்கலாம், கர்த்தர்கிட்ட கோடி மடங்கு அதிகமா அன்பு கூற வேண்டும். தேவன் உங்களை கட்டாயம் சிநேகிப்பார். நான்காவதாக யோவான் சுவிசேஷம் 15:15 வசனம்.
1: இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன்.
0: கர்த்தர் என்ன செய்றார், நம்மளை எப்படி சொல்றாரா, சிநேகிதன் என்றாரு. சிநேகிதனா ரகசியங்களை யார்கிட்ட சொல்லு, நம்ம சிநேகிதான் சொல்லுவோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, நான் உங்களை எஜமான் செய்யற ஊழியக்காரன் அறிய மாட்டான், நான் உங்களை என்ன சொல்றேன், சிநேகிதன். அப்ப சிநேகிதன் கர்த்தர் எல்லா ரகசியங்களையும் சொல்லி தருவார். அல்லேலூயா. தேவன் சேசரை பார்த்து சொன்னார், சிநேகிதன் சொன்னார். நம்மளையும் பார்த்து தேவன் சொல்ற, சிநேகிதன் தான் சொல்றாரு. என்னை சிநேகிக்கிறவங்களா சிநேகிக்கிறேன்னு சொன்னாரு. நம்ம கர்த்தர் நம்மளை சிநேகிக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன் பாருங்க, கர்த்தர் நம்மளை சிநேகிக்கிறார். நம்மளதான் ஆண்டவர் அன்பா இருக்க விரும்புறார். நம்ம சிநேகிக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம செபிக்கணும். ஆண்டவர்கிட்ட நம்ம எதாவது ஆண்டவருக்காக நம்ம எதையாவது செய்யணும். அவர் நம்ம இடத்துல எப்படி சிநேகமா இருந்தாராம் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 13:1 வசனம்.
1: தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற
0: தம்முடையவரிடத்தில்
1: அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பு வைத்தார்.
0: கர்த்தர் தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே எப்படி இருக்கிறாராம், எது வரைக்கும் அன்பு வைக்கிறாரா, முடிவு பெருந்து அன்பு வச்சிருக்கிறார் அவர் அன்பு. பார்த்தீங்களா, நம்ம 2 செபிக்கிறோம், 3 வர செபிக்க மாட்டோம். 1 ஆலயத்துக்கு வந்தா 2 வரமாட்டோம். கர்த்தர் நம்மளுக்கு எப்படி அன்பா இருக்கிறாரா, முடிவு எப்படி நம்ம இடத்துல அன்பு வைத்தவரா, அந்த அன்பு எப்படி இருக்கு, அவருடைய அன்பு எப்படி இருக்கு. நம்ம ஜீவன நாளெல்லாம் அன்பு வச்சிருக்கிறார், முடிவிருந்து அன்பு வச்சிருக்கிறாரா. அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன் நம்ம ஆண்டவரை. ஏசுகிறது போல அன்புள்ள தேவன் உலகத்தில் எதுவுமே எங்கேயுமே இல்லை, பார்க்கவே முடியாது. ஏசுகிறது நம்ம அவ்வளவா சிநேகிக்கிறோம், அவ்வளவா நம்ம இடத்துல அன்பா இருக்கிறார். நம்மளும் அவர் இடத்துல அன்பா இருக்க வேண்டும். கர்த்தர் அதைத்தான் விரும்புறாரு. அல்லேலூயா. கர்த்தருக்காக நம்ம ஊழியம் செய்யும்போது கர்த்தர் என்ன செய்யறாரு பாருங்க. யோவான் சுவிசேஷம் 12:26 வசனம்.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்,
0: என்னை
1: பின்பற்ற கடவன்.
0: பாத்தீங்களா, ஊழியம் செஞ்சா என்ன செய்யணுமா, கர்த்தர் ஒரு நாளும் பின்பற்றி நடக்கணும். 4 சுவிசேஷ வாசிக்கணும். 4 சுவிசேஷ வாசித்தா கர்த்தர் எப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சார், ஏதோ ஒரு ஊழியம் இல்ல. ஒருவன் கூலியும் செய்வானால் அவன் என்ன
1: செய்யணும்,
0: பின்பற்ற கடவன்.
1: எங்கே இருக்கிறேனோ
0: அது எப்படி நம்ம ஊழியம் செய்யறோமா, நம்ம கர்த்தர் பின்பற்றமான்னு எப்படி தெரிஞ்சுக்கொள்ள முடியும் பாத்தீங்கன்னா, ஆண்டு சொல்றாரு பிதாவிடத்துல என்ன செய்யறாரு, நான் எப்போதும் பிதாவுக்கு பிரியமானதை செய்யறபடினால் அவர் என் மேல என்னை தனியா விடுவதில்லை. பாருங்க, அப்படி ஆண்டவர் பின்பற்ற வேண்டும். ஏதோ ஒரு ஊழியம் செஞ்சுட்டான் சரியா போயிடுச்சு, நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, யோவான் சுவிசேஷம் 8:29 வசனம்.
1: என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவரை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால்.
0: கர்த்தர் என்ன செஞ்சாரா, இயேசுக்கு என்ன செஞ்ச சொல்லுங்க,
1: பிதாவுக்கு
0: பிரியமானது எப்போதும் செய்கிறபடியால், எப்போதும் செய்கிறபடியால்.
1: அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை,
0: அதான் சொல்ற. ஒருவன் குளியும் செய்வானால் என்னை பின்பற்ற கடவன். நீங்க 4 புஸ்தத்தை வாசிங்க, மார்க்கு, மத்தேயு, லூக்கா, யோவான் சுவிசேஷம், 4 சுவிசேஷம் வாசிங்கன்னா கர்த்தர் எப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சாரு, அவர் என்னெல்லாம் செஞ்சாருங்க நம்ம அறிந்து கொள்ள முடியும். நம்ம ஏதோ ஒரு ஊழியம் செஞ்சுட்டோம் அப்படி இல்லை, கர்த்தர் எப்படிலாம் ஊழியம் செஞ்சாரு, எப்படிலாம் அந்த உலகத்தில் வாழ்ந்தாருன்னு சொல்லுது நம்ம அறிஞ்சுக்கணும். அதான் சொல்றாரு கர்த்தர், சொல்றாரு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் ஆனால் என்ன செய்யணும், என்ன பின்பற்ற கடவுள், ஆண்டர் பின்பற்றணும். ஆண்டர் என்ன செஞ்சாரு, எப்படிலாம் செஞ்சாரு, அதை நம்ம பின்பற்றி ஆண்டர் பின்பற்றி போக வேண்டும். நம்ம அதனால நாலு சுவிசேஷத்தையும் நம்ம ஒவ்வொரு நாள் நல்ல தீர்க்கமா வாசிக்க வேண்டும். வாசித்தாதான் கர்த்தர் நம்ம பின்பற்றி போக முடியும். நம்ம நல்லது மட்டும் எடுத்துக்கிறோம், அதுக்கடுத்து சொல்றாரு நான் எங்க இருக்குன்னா ஒளிஞ்ச என்னோடு இருப்பா பிதாவான கடன் பண்ற, அதை நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு நான் உங்க சொல்றாரு என்னை பின்பற்ற கடவன், ஒருவன் என் ஊழியம் செய்வானா என்ன செய்யணும், என்ன பின்பற்ற கடவன். அப்ப என்னெல்லாம் செய்யணும், நாலு சுவிசேஷம் தான் நமக்கு யார் நம்ம போதிக்க வேண்டிய அவசியம். நாலு சுவிசேஷத்தையும் நம்ம வாசித்தா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிலாம் ஊழிஞ்சார் என்பதை நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். அல்லேலூயா. அது சொல்றாரு நான் ஒருவன் எனக்கு ஊழியன் பின்பற்ற கடவன்,
1: நான் எங்கே இருக்கிறேனோ,
0: நான் எங்கே இருக்கிறேனோ
1: அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்,
0: அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான்.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால்,
0: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால்
1: அவனை பிதாவானவர் கடன் பண்ணுவார்,
0: அவர் பிதாவான கடன் பண்ணுவார். அவரை பின்பற்றி அவருக்கு நம்ம அவருக்கு அவர் இப்ப ஊழிஞ்சேனா அவர் பின்பற்றணும். அது மாத்திரல என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர் எங்க இருக்கோ நம்ம அவரோடு நம்ம இருப்போம். பிதாவானவர் நம்மளை ஒரு நாள் கடன் பண்ணுவார், அவரை நம்ம பின்பற்ற வேண்டும். ஏதோ ஒரு ஊழியம் செய்யக்கூடாது. எதோ இன்னைக்கு ஊழியம் பண்ணுனா ஊழியம் செய்ய இஷ்டம்னா போறோம், மறுநாள் விட்டுறோம். ஊழியக்காரனா என்ன செய்யணும், கர்த்தருடைய நான்கு சுவிசேஷத்துல ஆண்டு என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதெல்லாம் செய்யுமானா கர்த்தர் நம்மளை என்ன சொல்றாரு, அவர் எங்க இருக்கார் நம்ம அவரோட இருப்போம், பிதாவானவர் நம்மள கடன் பண்ணுவார். அதங்க சொல்றாரு ராமருக்கு நிறுவோம் 14:18.
1: இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன்,
0: கிறிஸ்துக்கு ஊழியம் செய்றவன்
1: தேவனுக்கு பிரியனும்,
0: தேவனுக்கு பிரியனும்
1: மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமா இருக்கிறான்.
0: நம்ம ஊழியம் செஞ்சா தேவனுக்கு பிரியனும் மனுஷரால அங்கீகரிக்கப்பட்டவன் இருப்போம். நம்ம ஊழியம் செய்ய வேண்டும், அனைவரும் ஊழியம் செய்யணும். கர்த்தர் விரும்புறது அதுதான், ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக நீங்க ஊழியம் செய்ய வேண்டும். வெறுங்க நான் கர்த்தர் யாருமே என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. நம்ம எல்லாரும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், சின்ன ஊழியமாக செய்யணும். அப்பதான் கர்த்தர் ராஜ்யத்தில் அவர் எங்க இருக்கிறா நம்ம அங்கே இருப்போம். ஒரு நாளைக்கு 10 பேருக்காக நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும், ஒரு ஆத்மாவது நம்ம சபைக்கு கூட்டிட்டு வரணும். யோசித்து பாருங்க, யார் நம்ம ஒரு ஆத்மாவது கர்த்தர் சபையில கூட சேர்த்துருக்கிறோமா, ஒருத்தரையாவது நம்ம ஆண்டவருக்காக நம்ம சொல்லியிருக்கிறோமா, சொல்லி ஒரு ஆத்மாவது சபையில சேர்த்துருக்கீங்களா, சிந்தித்து பாருங்க பிரியமானவர்களே. யாருக்கு சத்தியத்தை சொல்லணுமா, கர்த்தர் வேதம் சொல்லுகிறது ரோமர்கள் நிறுவம் 15:21.
1: நான் மற்றவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு,
0: நான் மற்றவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு
1: கிறிஸ்துவினுடைய
0: நாமும்
1: சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன்,
0: சுவிசேஷம் அறிவிக்கும்படி நாடுகிறேன். மற்றவங்களுக்கு ஆண்டு அறியாத மக்களுக்கு கர்த்தரை பத்தி சொல்லணும். ஒரு ஆத்தமாவது கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறோமா, யோசித்து பாருங்க. கர்த்தர் சிநேகிக்கணும்னு சொன்னா நம்ம எதையாவது கர்த்தர் செய்யணும் அருமையானவர்களே. ஒரு ஆத்மாவது சபை கொண்டு வந்திருக்கிறோமா, நம்ம ஒரு ஆத்மாவது கர்த்தருக்கு நம்ம சபை சரி சர்ச்சைதான் போல, நம்ம சபை இப்படி இருக்க வளராம இருக்கன்னு யாராவது நம்ம கவலைப்பட்டு போராடி செபிக்கிறோமா, ஆண்டவரே எங்க சபை மக்கள்லாம் ஆசிரிக்கப்படணும், எங்க சபையெல்லாம் வளரணும், புது புது மக்களை தாங்கன்னு சொல்லி கண்ணீரோடு யாரெல்லாம் செபிக்கிறோம். அப்படி செவிப்போமானால் கர்த்தர் நிச்சயம் உங்களை சிநேகிப்பார். முதல் தேவன் சிநேகித்தார் ஆபிரகாம், அவருக்கு விசுவாசம் இருந்துச்சு. ரெண்டாவது யாக்கோபை சிநேகித்தார், அவருக்கு என்ன இருந்துச்சு, கண்ணீரோடு செவிச்சார். நீ ஆசீர்வத்தால் ஒரு என்ன செய்ய மாட்டவங்கள போவிடமேட்டு அழுது கெஞ்சினார். மூன்றாவது சாலம்ட்ட என்ன இருந்துச்சு, தேவனிடத்துல அன்பு இருந்தால் தாக்கப்பட்டு சொன்னதெல்லாம் கேட்டார். அது மாத்திரல 1000 ஸ்தோத்திர பலி நம்ம கர்த்தருக்காக என்ன செய்யறோம், யோசித்து பாருங்க. 1000 சர்வாங்க பலி தெளித்தினார். நாலாவதாக சீசர்களை பார்க்கிறோம், சீசரை பார்த்து தேவன் சொல்றாரு என் சிநேகிதன் ஊழிக்காரன் சொல்ல மாட்டேன், யஜமான் சேர்ந்து ஊழிக்கார அறிய மாட்டான், நான் சிநேகிதன் சொல்லுவேன்னு சொல்றாரு. தேவன் அவர்த்தில முடிபெருங்க அன்பு வச்சிருக்கிறாரு. அந்த அன்புள்ள தேவனுக்கு நம்ம என்ன செய்யறோம், என்ன ஊழியம் செய்யறோம், ஒரு ஆத்மாவது ஆண்டு கொண்டு வந்திருக்கிறோமா, ஒரு ஆத்மாவது கத்திற்காக நம்ம ஆதாயப்படுத்தி இருக்கிறோமா, சபையில சேர்த்துருக்கம்மா, யோசித்து பாருங்க. ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே நான் ஊழியம் செய்யணுமையா, ஊழிங்கன்னா கர்த்தர் பிரியமா இருப்பீங்க, கர்த்தர் உங்க மேல பிரியமா இருப்பாரு. யாருக்கு ஊழியம் செய்யணும், யாருக்கிட்ட போய் சொல்லணும்? தேவனை அறியாத சனங்கள்ட்ட ஒரு சபையில பாருங்க, இந்த சபையில இருக்க மக்கள் அந்த சபையில கொண்டு சேர்ப்பாங்க. அது அல்ல, கர்த்தர் தெரியாத மக்கள் மத்தியில் போய் நம்ம தேவனை பத்தி சொல்லி அந்த மக்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும். கர்த்தர் நிச்சயமா உங்களையும் சிநேகிக்க ஒரு வல்லவராக இருக்காரு. ஹல்லேலூயா. மொதல் யாரு சிநேகித்தாரு? ரெண்டாவது, மூணாவது, நாலாவது சீசர்ல சரி. நம்மளையும் சிநேகிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். உங்களை சிநேகிக்குன்னு தான் ஆண்டவர் விரும்புறாரு. நம்ம எல்லாம் சிவத்துல குறையா இருக்கோம், எல்லாம் சரிப்படுத்திக்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: எல்லாம் எழுந்து நின்று கர்த்தர் நோக்கி பார்த்து நாம் இணைந்த ஜெபங்களை நாம் எடுக்க போகிறோம். ஆம், அனாதி ஸ்நேகித்தால் நான் உன்னை சிநேகித்தேன், என் காரணத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொன்னார். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். கர்த்தர் மெய்யாகவே நம்மை சிநேகிக்கிறார். மனப்பூர்வமாய் நம்மை அவர் சிநேகிக்கிறார். அரைகுறையாக அல்ல, மனப்பூர்வமாய் நம்மை சிநேகிக்கிறார். ஆம் பிரியமானோர்களே,

0: ஆபிரகாமை கர்த்தர் சிநேகித்தார். காரணம், ஆபிரகாமுக்குள் விசுவாசம் இருந்தது, தேவனுக்கு கீழ்ப்படிதல் இருந்தது. யாக்கோபை கர்த்தர் சிநேகித்தார். யாக்கோபு போராடி ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். இடைவிடாமல் நாமும் போராடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் சிநேகிப்பார். நாம் அநேகர் ஜெபத்தில் குறைவுள்ளவர்களாய் இருப்பதாக கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். சொல்வோமா, ஆண்டவரே, இன்றிலிருந்து அதிகமாய் நாங்கள் ஜெபிப்பதற்கு அப்பா உங்களை ஜெப ஆவியை எங்களுக்குள்ளே ஊற்றும் என்று சொல்லி நாம் கேட்போமா. மூன்றாவதாக, சாலமோனை கர்த்தர் சிநேகித்தார். அதற்கு காரணம், சாலமோன் சர்வாங்க தகன பலியை 1000 செலுத்தினார். இன்றைக்கு நாமும் கூட ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு செலுத்தவும், தான தர்மம் என்ற பலியை செலுத்தவும். கர்த்தர் சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணம் செய்வோமா. கடைசியாக, சீசர்கள் ஊழியர்களை தேவன் சிநேகிக்கிறார். நாமும் கர்த்தருடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களிலே கர்த்தருடைய நாமத்தை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்ய நம்மை அர்ப்பணம் செய்வோமா. கர்த்தர் நம்மை சிநேகிக்கிறார். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் சொன்ன கர்த்தர் நம்மை சிநேகிக்கிறார். பிரியமானவர்களே, அர்ப்பணம் செய்து கர்த்தர் நோக்கி பார்ப்போமா. ஆபிரகாமை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். யாக்கோபை அளவில்லாமல் கர்த்தர் ஆசீர்வதித்தார். சாலமோனை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய சீசர்களை ஆசீர்வதித்து வல்லமையாக பயன்படுத்தினார். நாமும் நம்மை அர்ப்பணம் செய்து கர்த்தாவே எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். உங்க ஆசீர்வாதத்திற்காக இப்பொழுது அக்கா அவர்கள் ஜெபம் பண்ண போறாங்க. அவர்களோடு இணைந்து எல்லாரும் தகப்பனே எங்களை ஆசீர்வதியும் என்று எல்லாரும் கைகளை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ண போறோம்.
1: யாரெல்லாம் சிநேகிதரின் ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களோ அவங்களை பலப்படுத்துங்க. நீர் அங்கீகரித்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம், ஏற்றுக்கொள்ள முடியா செபிக்கிறோம் ஐயா. செபிப்பேன் ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களோ ஒவ்வொரு உள்ளத்தையும் இடைபெட முடியா செபிக்கிற ஒப்பு கொடுக்கிற மக்களையும் ஆசீர்வங்க. ஒப்பு கொடுக்காது இருக்க மக்களின் உள்ளத்திலையும் தொடர்ந்து பேசுவீராக, ஆசீர்வதிக்க முடியா செபிக்கிறோம். பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. ஆண்டவரே, மகிமையான காரியத்தை செய்யுங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தாங்க, குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், சமாளாத மக்களுக்கு சமான் தரணும், கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யணும், கண்ணீரோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்கப்பா. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தர முடியாது செபிக்கிறோம். கண்ணீர்லாம் தொடங்க, கவலை எல்லாம் மாத்துங்க, பிரச்சனை நீக்குங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேசில இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. ஆண்டவரே, பிள்ளைகளை பாதுகாக்கணும் பராமரிக்க உன்னத ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்துக்கோங்க, பராமரித்துக்கோங்க, அக்கினி மலர்ந்து காத்துக்கோங்க. தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும், மகத்தான காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். மகிமையான காரியம் செய்யுங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க. ஆண்டவரே, வியாதிகள் நோய்கள் குணமாக்கும் மந்திரம் செய்வன் உடைத்து போடுங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க, பிரிந்து குடும்பம் அணைக்கணும், கர்த்தருடைய கிருபை எல்லாரையும் தாங்கி வேண்டும் என்று செபிக்கிறோம். வாகனம் வச்சிருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க, தேவிகளை சந்திக்க முடியாது செபிக்கிறோம். ஒரு நன்மை குறைபடாத காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த டிவி பாக்குற மக்களையும் ஆசீர்வதிங்க, ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும். விசுவாசம் எல்லாருக்கும் கொடுத்துடலும் ஆண்டவரே, கண்ணீரின் செபத்தை கொடுத்துடலும், ஆத்ம பாரத்தை தந்துடலும் ஆண்டவரே. சாலையும் போலம் இடத்துல அன்பு கூறக்கூடிய மக்களாக மாற்றுவீராக, பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களிடத்துல அன்பவித்தபடியே முடிவிருந்தே தம்மிடத்துல அன்பவித்திருக்கேன்னு சொன்னீரே, அந்த அன்பை நாங்களும் இடத்துல அன்பு செலுத்தக்கூடிய மக்களாக மாற்றுங்க ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஒவ்வொரு விடத்திலும் பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க. பலத்த காரியத்தை செய்யுங்க, வேதத்தை அறிகிற அறிவில் நிரப்பப்படணும் ஐயா. அன்று வேதத்தை அறிந்து கொள்ள கிருபை தாரு சுவாமி. உண்மை அறியறும் விரித்தடையணும் ஐயா. கர்த்தாவே, பிரகாச மனக்கண்கள் திறந்துடுங்க. உண்மை அண்டிக்கொள்ள சார்ந்து கொள்ள உம்மோடு இருக்க உதவி செய்யுங்க. மகத்தான காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கணம் மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் இயேசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.

கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address is asvinkaram@gmail.com. Our website is handofjesus.com. God bless you.

0: இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, தகப்பனே இந்த கூடியக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே இந்த இடத்துல ஒரு விசேஷத்தை, இந்த கூடுகையை நீர் எங்களுக்காக வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்பின் தகப்பனே. இந்த கூடுகையிலே தேவனாய் கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யவும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் பாடுகளும் போராட்டங்களும் வேதனைக்குள்ள மக்கள் எல்லாரையும் நீர் அந்த நாளில் ஆறுதல் படுத்தி, இங்கே வருகிறதான மக்கள் வெறுமையாய் வந்து வெறுமையாய் போகாதபடிக்கு தேவனாய் கர்த்தர் உம்முடைய கிருபையின் வழிநடத்திலே தூய ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடி எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கும்படி இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கெஞ்சுகிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த நாளிலே இயேசுவின் கரம் ஊழியத்தின் வழியாக வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும், தெய்வ பிள்ளைகளையும் நாங்கள் இந்த வேளையில வாழ்த்தி வரவேற்கிறோம். துதி கனமகமையாவும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மலைச்சபங்கள் தகப்பனே. ஆமென். ஒசட்டி சபையின் சார்பாக, ஒசட்டி வெஸ்லி ஜூப்ளி ஆலயத்தின் சார்பாக இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒசட்டியின் சார்பாக வாழ்த்தி வரவேற்று இந்த வேளையில் உங்களை இருக்கிறம் கூப்பி வரவேற்கிறோம். தேவனாய் கர்த்தர் இந்த கூடுகையை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம்.
1: தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடிய வருவார் தினமும் நீ மனமே.

ஹல்லேலூயா. அவர் நம்மை வந்து அனைத்து காக்க ரொம்ப ஆவலா இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும் அதற்கு? ஆசை கொள் நீ மனமே. ஹல்லேலூயா. ஆஸ்திரிகளமானவன் நீ மனமே, நீ ஆசைப்படு. அந்த பக்தன் அவர் சௌரியமித்து ஐயா சொல்றார், நீ ஆசைப்படு அப்படின்னு சொல்லி தன் மனசை பார்த்து சொல்றார். இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவராய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் நமக்கு என்ன இருக்கணும் சொல்ல, என்ன இருக்கணும் நமக்கு? நமக்கு ஆசை இருக்கணும். பாருங்க, வேதத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. இதெல்லாம் பைபிள் இருக்குதான் நினைக்கலாம். ஒரு அருமையான வசனம் இப்படியே சொல்கிறது பாருங்க. 109 சங்கீதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 17 வசனத்தை வாசிப்போம் பாருங்க. அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், என்ன ஆகுமா? அது அவனுக்கு பாத்தீங்களா. அப்ப ஒரு ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றாலும் நமக்கு என்ன வேணும்? முதலாவது ஒரு என்ன வேணும்? ஒரு விருப்பம் முதல்ல இருக்கணும். எனக்கு ஆசீர்வாதம் வேணுங்க இந்த மாலை நேரத்தில். இதை ரெண்டு காலம் கொடுத்தல, ஏன் திருச்செவில இவ்வளவு நமக்கு, ஏன் அவங்க இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை நமக்கு ஏன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க சொல்லுங்க. இந்த 40 நாட்கள்ல எப்படி ஒரு சின்ன சின்ன மீட்டிங்ஸ் எல்லாம் வைத்து ஏன் நம்மை உற்சாகப்படுத்துகிறார்கள் என்று சொன்னா, எப்படியாவது சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், சபை ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இன்னும் கர்த்தர்கள் ஒருபடி வளர வேண்டும் என்பதற்காகத்தான். இன்னும் ஒருபடி, இன்னும் ஒருபடி தேவனே நான் இன்னும் என்ன உம்மண்டை சேர ஒரு ஆவல் நமக்கு வேண்டும். அதான் இந்த பாடல் நம்ம கேட்டோம், ஆசைக்குள் நீ நம்ப, நமக்கு ஒரு ஆசை வேணும். இந்த அருமையான நேரத்தில் இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு என்ன ஆகுமா? தூரமாய். அப்ப இன்னைக்கு நம்ம ஆசைப்படணும், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், கர்த்தாவே உண்மை தேடி வந்திருக்கேன், நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தால்தான் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென்.

0: ஹல்லேலூயா.
1: 113 சங்கீதம் 7 வசனமும் 8 வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஆண்டவராய் கர்த்தர் சிறியவனை எளியவனை புனிதலிருந்து உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா சொல்லுவோமா, வாசிக்க கேட்போமா. பார்த்தீங்களா, எளியவனை சிறியவனை பாருங்க, கர்த்தர் சாதாரண நிலையிலிருந்து அவனை மேலான நிலைக்கு கொண்டு போக கர்த்தரால முடியும். ஆமென். சுவாசிக்கிறீங்களா, மகிழ்ச்சியோடு தான் அனுப்புவார். ஹல்லேலூயா. உள் காயத்தோடு கண்ணீரோடு நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, ஆனா நம்ம ஒன்று செய்யணும். வேதம் சொல்லுகிறது 81 சங்கீதம் 10 வசனம் சொல்லுகிறது, வசனம் தான் நமக்கு, வசனம் தான் தீர்க்க தரிசனம். வசனத்தை வாசித்து பாருங்கள், உன் வாயை விரிவாய் தர நிரப்புவே. நம்ம திறக்கணும் வாயை திறந்து, அதுக்கு ஆ திறக்கிறதா இல்ல, கர்த்தர்கிட்ட பேசுங்க அவ்வளவுதான். கர்த்தர் இங்க இருக்கிறாரு, கர்த்தர் உலாவுகிறார், கர்த்தர் நமத்தில் இருக்கிறார். தேவாலயம் முழுது வஸ்திரத்தொங்களால் நிறைந்திருந்தது என்று சொல்லி நான் சொல்லவில்லை, யார் சொல்றா, பெரிய தீர்க்கதரிசி யாரு, ஏசையா சொல்ற. ஏசையோட பெரிய தீர்க்கதரிசி வேணும் அந்த உலகத்துல. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், உயிர்ப்பு, அவருடைய ரகசிய வருக, இரண்டாவது வருக, 1000 அரசாட்சி, நியாய தீர்ப்பு முதல் கொண்டு மிக துல்லியமாக தெளிவாக உலகிற்கு வெளிக்கொண்டு வந்த தீர்க்கதரிசி தான் ஏசையா. அந்த ஏசையா சொல்கிறார், அந்த தேவாலயம் முழுவதும் இருந்துதான் கர்த்தருடைய மகிமையினாலே நிறைந்திருந்தது. எனவே என்ன, கர்த்தர்கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட பேசுங்க, தகப்பனே என் கண்ணீர் உமக்கு தெரியும், என் பாரம் உமக்கு தெரியும், என் பிரச்சனை உமக்கு தெரியும், என் கடன் பிரச்சனை உமக்கு தெரியும் ஆண்டவரே, என் பலவீனம் உமக்கு தெரியும். இந்த பலவீனத்துக்கு எங்கெங்கயோ நான் போய் செலவு பண்ணி பார்க்கிறேன், எதையோ நான் செய்து பார்க்கிறேன், எவ்வளவு மாத்திரை எடுத்து பார்க்கிறேன், மருந்து கொடித்து பார்க்கிறேன், எதுல எனக்கு தூக்கம் வரல, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு காரியம், நீங்க இன்றைக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி கேட்டு பாருங்களேன். கர்த்தர் நம்ம கேட்கணும்னு தான் விரும்புற. பாருங்க, 38 ஒருத்தன் வியாதியா இருந்தான், ஓடி போய் ஆண்டவன் தலைமையில கை வைக்க அவருக்கு தெரியாதா, சிந்திச்சு பாருங்க. ஆனா அவர் கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று அவன் வாயில இந்த விருப்பம் வருதான்னு பாக்குறாரு. அப்ப கூட அவன் பலவே சாக்கு போக்க சொல்றான், இல்ல ஆண்டவரே என்னை யாரும் கொண்டு விட மாட்டேன்றாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான். ஆண்டவர் அவனை சுகமாக்கினார். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்திலும் கூட ஒருவேளை எல்லாரும் உங்களை கைவிடப்பட்டு கைவிட்டிருக்கலாம், கைவிடப்பட்ட நிலையில நீங்க இருக்கலாம். கர்த்தர் நோக்கி பாருங்க, உங்க பிரச்சனைக்கு தீர்வு ஊழியக்காரர் அல்ல, யாரு, இயேசு. ஹல்லேலூயா. நாம் பிரச்சனை மாத்திரம் அப்படி பண்ணிடுவோம், அப்படி பண்ணிடுவோம், உங்களை அப்படி பார்த்துருவோம், அதெல்லாம் வந்து சும்மா. உங்க பிரச்சனையை மாற்றக்கூடியவர் யாரு, இயேசு ஒருவர் தான் உங்க பிரச்சனைக்கு தீர்வு. ஹல்லேலூயா. இயேசு ஒருத்தர் தான் வெற்றி, இயேசு ஒருத்தர் தான் ஜெயம், அவர் தான் உங்க வாழ்க்கையில உயர்வை கொண்டு வர முடியும். ஆமென்.

பக்தன் சொல்கிறார், தீமை செய்ய நாடுதின் திருக்கு நெஞ்சமே. என்னதான் நம்ம ஜெபம் பண்ணாலும் இல்லையா, என்னதான் நம்ம ஆலயத்துக்கு வந்தாலும், என்னதான் மீட்டிங்ஸ்க்கு வந்தாலும், என்னதான் ஆவியான நிறைஞ்சிருந்தாலும், பல நேரங்களிலே தீமை செய்ய நாடுதின் திருக்கு நெஞ்சமே. அவர் சொல்கிறார் பாருங்க, திருக்கு நெஞ்சமே என் மருள் தீர்க்கும் தஞ்சமே. எத்தனை இருள் எத்தனை நமக்குள்ள இருக்குது, அதெல்லாம் என்னை விட்டு நீங்க தீர்த்து போடுங்க ஆண்டவரே என்று சொல்லி அந்த பக்தன் எவ்வளவு அழகாக கேட்கிறார். இன்றைக்கு இந்த பழைய கீர்த்தனை பாடல்கள் சமுதாயத்திலே மறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஆனால் இதுதான் ஒரு மனிதனுக்கு உயிரை கொடுக்கக்கூடியது. ஹெலேலூயா. அவ்வளவு ஆழமான கருத்துகள் இந்த பாடலுக்குள்ளே புதைந்து கிடக்கிறது. இன்றைக்கு எல்லாம் இதை மறந்துடுறாங்க. நாம் ஒருபோதும் மறக்க கூடாது. ஹெலேலூயா. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பக்தனுடைய பின்னணி வாழ்க்கையின் அடிப்படையிலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள்லாம் அப்படி ஜபத்துல ஊறி கர்த்தருக்குள் ஒன்ற கலந்து அவங்க வாழ்க்கையின் கண்ணீர் வாழ்க்கையின் அனுபவம் தான் பாடலாக வந்திருக்கிறது. ஹலேலூயா. அவர் சொல்ற பரத்தை நோக்க மனம் மற்றேனே பதடி தானையா. பல நேரத்தில் ஜோமனம் மறந்துட்டேன், பரத்தை நோக்க உங்களை நோக்கி பார்க்க நான் மனமற்று போயிட்டேன் ஆண்டவரே. அவர் சொல்றாரு பாருங்க, பதடி தானையா ஒரு பாவி நானையா. இன்றைக்கு திருச்சபை தான் நம்ம கேட்கணும், ஆண்டவரே பல நேரங்களில் பரத்தை நோக்க என்ன இல்லை, எனக்கு மனம் இல்லாம போயிட்டேன் ஆண்டவரே, நோக்கி பார்க்க மனம் இல்லாம போயிட்டேன். இளைய குமாரன் என்ன செஞ்சான், அவன் பரத்தை நோக்கி பார்த்தான். அவன் சொன்னான், பரத்தை நோக்கி என்ன செய்யணும், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கும் பாவம் செய்யணும்ங்களா. அதுதான் மனம் திரும்புதல். நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக, இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்க கிருபையால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது, இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா, ஒன்னு வேற யாருக்கு வருது, ரெண்டு மூன்று நான்கு பேருக்கு வருகிறது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்துதான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்திருக்கிறார். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்திருக்கிறவே மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா, ஒன்னு ரெண்டு மூணு எல்லாம் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்ட் மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க உங்கள் மொபைலில் கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து எஸ்தர் ராணி சிஸ்டர் எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்கே சிஸ்டருடைய போட்டோ இமேஜ் போட்டோ ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பார்க்கலீங்க, இப்போ எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் நீங்கள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதில் இருக்கு. ஆதியாகமும்னா ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா அந்த ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோவில் அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ஸில் போகும் பொழுது ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல் சிலர் எனக்கெல்லாம் இல்லைங்க கேட்குறேன், எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியாக இருக்கிறது, அதுவும் கூகுள் பிளே ஸ்டோரில் இருக்கிறது. பிளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிளை பதிவிறக்க செய்து கொள்ளலாம். தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. இது எல்லா சிஸ்டர் பேரில் எஸ்தர் ராணி, அது பார்த்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம், ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தருடைய அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க.
நல்ல தரமான ரெக்கார்டிங்லாம் பண்ணியிருக்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இல்லைங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கிட்ட வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதில் இருக்குது, இன்டர்நெட் எஃப்எம். நீங்கள் பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்குது எஃப்எம், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பாடல்கள் எல்லா பாட்டுமே அதில் வரும், மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை உங்கள் பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்கள்.

0: ஏசாயின் புஸ்தகம் 41:13.
1: உன் தேவனாய் இருக்கிற
0: கர்த்தராகிய
1: நான்
0: உன்
1: வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
0: எத்தனையோ பயங்கள், பயம் பயம், எங்க பார்த்தாலும் பயம். வெளியே போறேன் சரி, பைக்கில் போனாலும் சரி, கார்ல போனாலும் சரி, எந்த வண்டியில போனாலும் பயம். ஐயோ ஆபத்து வந்துருமா அப்படின்னு சொல்லி பயம். அது மாத்திர குடும்பத்தில் நம்ம பிள்ளைகள் நல்லா படிப்பாங்களா, எக்ஸாம் வந்துருச்சு, பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் வாங்கி பாஸ் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா, எவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கோம், பிள்ளைகள் எப்படி படிப்பாங்களே பயம். சரி, படிச்சு முடிச்சிட்டாங்கன்னா எப்படி ஸ்கூலு பணம் கட்டுறதுக்கு பயம். இன்னும் பலவிதமான பயம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட பயம் நிறைந்த காலத்துல தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. இந்த உலகத்துல மனிதர் யாராவது சொன்னாங்கன்னா என்ன செய்ய மாட்டோம், நம்புவோம், துணை நிற்பார். அவங்க அவங்க துணை நிக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. இது உங்களையும் என்னை படைத்த தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்பட நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லுகிறார். அதேதான் ஏசாயின் புஸ்தகம் 41:14.
1: யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்,
0: என்று
1: கர்த்தரும்
0: இஸ்ரவேலின்
1: பரிசுத்தரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார்.
0: நமக்கு என்ன பயப்பட வேண்டாம், எதை குறிச்சு பயப்பட வேண்டாம். கடனை பார்த்து பயப்படுறீங்களா, பண கஷ்டத்தை பார்த்து பயப்படுறீங்களா, குடும்பத்துல பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி கலங்கிருக்கீங்களா, எந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். நம்ம சொன்னவர் யாரு தெரியுமா, உங்களை என்னையும் படைச்சவர். ஹல்லேலூயா, நம்மளை படைச்சவர் தான் சொல்றாரு, பயப்படாதீங்க. வாசித்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 44:2.
1: உன்னை உண்டாக்கினவரும்,
0: பாருங்க யார் சொல்றா, உன்னை உண்டாக்கினவரும்,
1: தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும்,
0: தெளிவா சொல்றாரு, தாயின் கர்ப்பத்துல உன்னை உருவாக்கினவரும்,
1: உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது.
0: துணை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, பாத்தீங்களா, யார் நம்மளை பத்தி சொல்ற, பயப்படாதீங்கன்னு சொல்லி உரிமையோடு சொல்றது யாரு, நம்மள உண்டாக்கினவர், தாயின் கர்ப்பத்துல உருவாக்கின தேவன் சொல்லுகிறார். நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்றார். உலகத்துல வேற யார் சொல்லியிருந்தாங்கன்னா நிச்சயமா விட்டுருவாங்க. ஆனா ஆண்டவராகிய நம்மளை படைச்ச பிதாவாகி தேவன் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. நம்ம யாரும் கலங்க வேண்டாம், எதை குறிச்சு பயப்படாதீங்க, கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார், கலங்கே வேண்டாம். ஒரு காலத்துல எங்க அம்மா ரொம்ப பலவீனமா இருப்பாங்க, எனக்கு 2 வயசுல கண் பார்வை போயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கூட பிறந்தவங்க யாருக்கு யாருமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்க அம்மா எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த பிள்ளைக்கு வந்து அவங்க அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் தான், பின்னால யாரும் பார்க்க மாட்டாங்க, எப்படி கஷ்டப்பட போதோ அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், அப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாதப்ப, ஒண்ணுமே எனக்கு ஒன்னும் தெரியாது. அப்ப நான் சொல்லுவேன், எங்க அம்மா இருந்துட்டா கூட எங்க சித்தப்பா இருக்காங்க, பிள்ளைங்களாம் பாத்துக்கோங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்குவேன் நானு. ஆனா யாரு என்ன பாக்கல. ஆனா இங்க கத்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நம்மளை உண்டாக்கினவரும் நம்மளை உருவாக்கினவரும் என்ன சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. அவர் துணை நிற்கிறேன்னு சொன்னா அவர் நிச்சயமா கட்டாயம் துணை நின்று நம்மளை ஒவ்வொரு நாள் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம ஜீவன நாளெல்லாம் நம்மளை வழி நடத்தும் இந்த தேவன் என்றைக்கும் இல்ல, சதா காலமும் நம்முடைய தேவன் எது வரைக்கும் நிறுத்துறாரா, மரண வரியந்தமும். வாசித்து பாருங்க 48:14.
1: இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார்.
0: எது வரைக்கும் நடத்துறாரா, மரண பரியந்தம் நடத்துறார். துணை நிற்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுற தேவன் அல்ல நம்ம தேவன், எப்படிப்பட்டவர், மரண பரியந்தமும் நடத்துகிறவர் நம்ம தேவன். மரித்தேன் ஆனால் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்குன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 1:18 சொல்லி இருக்கிறாரு. அதனால நம்ம எதை குறிச்சு நம்ம யாரும் என்ன வேண்டாம், கலங்கே வேண்டாம், எதை குறிச்சு பயப்படாதீங்க, எதை குறிச்சு கலங்காதீங்க. நம்ம தேவனை கர்த்த மறித்த தேவன் இல்ல, மறித்தேன் ஆனாலும் இதோ சதாக்கலம் உயிரோடு இருக்குன்னு சொல்லி, சதாக்கலமும் நம்ம சீவல் நாளெல்லாம் உலகத்தின் முடிபெறிந்த உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. ஹல்லேலூயா, நம்ம கலங்கே வேண்டாம். எந்தெந்த பக்தர்களுக்கெல்லாம் கர்த்தர் துணை நின்றாதான் நம்ம சுருக்கமா நம்ம தியானிக்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் யாத்ரா புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் 25வது வசனம்.
1: அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று
0: எகிப்திற்கு விரோதமாய்
1: யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள்.
0: பாருங்க, யாத்திரம் புத்தகத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். ஆனா எகிப்தியர் வந்து என்ன செஞ்சாங்க, இஸ்ரேல் மக்களை துரத்திட்டு வர்றாங்க. 10 வாதைய அனுப்பிதான் ஆண்டு இருந்த மக்களை என்ன செஞ்சாரு, விடுவிச்சாரு. விடுவிச்சு வந்தா கூட அவங்க என்ன செய்யல, இவங்களை எப்படியாவது நினைச்சிக்க கூடாது, காணான் தேசு போக கூடாதுன்னு சொல்லி இஸ்ரேல் மக்களை எகிப்தியர் துரத்திக்கிட்டு வந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு, இவருக்கு என்ன செஞ்சாரு, துணை நின்றுக்கிறாரு. அது எகிப்தியர் பார்த்தாங்க. இஸ்ரேலுக்கு யாரு யுத்தம் செய்கிறாரு, கர்த்தர் யுத்தம் செய்கிறார். அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ மந்திரம் செய்வனே, பிசாசின் போராட்டம், எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ இருக்கலாம். அதை பத்தி நம்ம நினைச்ச வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இஸ்ரேலுக்கு யுத்தம் செஞ்ச கர்த்தர் நம்முடைய தேவன் தானே. உங்களுக்கு எனக்கு யுத்தம் செய்வார செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார். இன்னொரு அந்த வசன வாசியமா.
1: அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார்.
0: அப்ப நமக்கு யுத்தம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? எந்த மந்திரத்தையும் பார்த்து பயப்பட வேண்டாம், எந்த பிசாசை பார்த்து பயப்பட வேண்டாம், எந்த கட்டுகளை பார்த்து பயப்பட வேண்டாம், எந்த இதையும் நம்ம வந்து அதை பார்த்து பயப்பட. நம்ம கர்த்தராகி தேவன் நினைச்சவர் கட்டாயம் நமக்காக யுத்தம் செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார். நம்ம சோர்ந்து போக வேண்டாம், எதை பார்த்து நம்ம சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வல்லவரா இருக்கிற. ஹல்லேலூயா. ஆனா இஸ்ரேல் மக்கள் செய்தது என்ன செஞ்சாங்க பாருங்க, யாத்திரா புஸ்தகம் 14வது அதிகாரம் 10வது வசனம்.
1: அப்பொழுது இஸ்ரவேல் புத்திர கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள்.
0: பாத்தீங்களா, அவங்க என்ன செஞ்சாங்க, கர்த்தர் நோக்கி கூப்பிட்டாங்க. கூப்பிட எதை குறிக்குது, ஜபம் பண்றதை குறிக்குது. அவங்க என்ன செஞ்சாங்க, இஸ்ரேல் புத்திரர் என்ன செஞ்சாங்க, கர்த்தர் நோக்கி கூப்பிட்டாங்க. கூப்பிட எதை குறிக்குது, ஜபம் பண்றது குறிக்குது. அவங்க என்ன செஞ்சாங்க, இயேசு நோக்கி ஜபம் பண்ணாங்க. ஜபம் பண்ணதுனாலதான் கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் செய்தார். நம்மளும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ண வேண்டும். நம்ம இது வரைக்கும் நம்ம எவ்வளவு நேரம் ஜெபிச்சிருக்கோம், கொஞ்ச நேரம், ஒரு மணி நேரம், 2 மணி நேரம் ஜெபிச்சிருக்கோம். இப்ப நம்ம கடைசி நாட்கள் வாழ்ற நம்ம என்ன செய்யணும், அந்த பரிசுத்த பவுல் எழுதுறாரு, என்ன எழுதுறாரு, இடவிடாம ஜெபம் பண்ணுங்க. எப்பெல்லாம் ஜெபம் பண்ணணுமா, இடமே விடக்கூடாது, அப்படித்தானே சொல்லி இருக்கிறாரு. நம்ம ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நமக்காக யுத்த கட்டாயம் செய்வார். எந்த பிசாசு நம்மளை மேற்கொள்ளவே முடியாது, எந்த சத்துரு நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. மனிதர் மூலமா எந்த சத்துரு வந்தாலும் நம்ம ஒண்ணுமே மேற்கொள்ள முடியாது. நம்மளை அவரை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம எப்போதும் ஜெபம் பண்ணணும். அதுதான் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. எரேமியன் புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம்.
1: என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து
0: நீ அறியாததும்
1: உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்,
0: பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன். பாத்தீங்களா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து என்ன, நீ அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன் சொல்லுறாரு. அப்ப நம்ம அவரை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு உத்தரவு கொடுக்கிறார். அது மாத்திர நமக்கு அறியாத காரியம் தெரியாதெல்லாம் நமக்கு எடுச்சுறாரா, நமக்கு அறிவிக்கிறார். அது எதை குறிக்கிறது, நமக்கு எல்லாமே இந்த உலகத்துல என்ன நடக்குது எல்லாமே நமக்கு தீர்க்க தரிசனம் தரிசனத்து மூலமா உங்களுக்கு சொல்லி தருவாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம், அவரை நோக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் கூப்பிடணும். அதான் நம்ம செபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் இல்ல, பிந்திலாம் செபிச்சா 2 மணி நேரம் 3 மணி நேரம் செபிக்கலாம். இப்ப எல்லாம் அவ்வளவு நேரம்லாம் பத்தாது. இப்ப என்ன சொல்றாரு கர்த்தர், பரிசுத்த பவுல் என்ன எழுதியிருக்கிறாரு, கொலோசியர் புத்தகம் 4:2 வசனம்,
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
0: என்ன செய்யணுமா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. சரி, பரிசுத்த பவுல் தான் சொல்லியிருக்காரு. அப்படி ஏதாவது பார்த்தா நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு, லூக்காள் சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா 18வது அதிகாரம் 1வது வசனம்,
1: சோர்ந்து போகாம எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும்.
0: எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. என்ன செஞ்சிட கூடாது, சோர்வு நிறைய உலகத்துல பிசாசு எத்தனையோ விதத்தில் பிசாசு கொண்டு வர சோர்வு. அதங்க சொல்ற சோர்ந்து போகாம என்ன செய்யுங்க, எப்போதும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணணும். அவரை நோக்கி கூப்பிட்டாங்க, இஸ்ரேல் மக்களை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டர் அவங்களுக்கு யுத்தம் எகித்தேர் பார்த்தாங்க, சொல்றாங்க நம்ம இஸ்ரேல் மக்கள் விட்டு என்ன செஞ்சிடலாம், ஓடி போவோம், கத்துற அவங்களுக்காக யுத்தம் செய்ய. யார் பார்த்தா? எதிரியா இருக்கிற எகித்து மக்கள் பார்த்தாங்க. அருமையானவர்களே, நீங்கள் நானும் செபிக்க ஆரம்பிக்க வேண்டும், செப அதிகமாக செபிக்க வேண்டும், கர்த்தரோடு நம்ம ஒவ்வொரு நாளும் நெருங்கி செபிக்க வேண்டும், நம்ம ஆண்டவரை இணைந்து வாழ வேண்டும். அப்ப நமக்கு நமக்கு எந்த மந்திரமும் எந்த செய்வனே நமக்கு ரோதமும் எந்த சனை எழும்பினாலும் நம்மளை என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே நம்மள மேற்கொள்ளவே முடியாது. அதுதான் இங்க சொல்றாரு சங்கீத புஸ்தகம் 88:1
1: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
0: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
1: இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்,
0: உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இரவும் கூப்பிட வேண்டும், பகலும் கூப்பிட வேண்டும். நேத்தனங்க செவிச்சிருக்கோம், நேத்து புல்லா செவிச்சிருக்கோம், இன்னைக்கு ஒரு நாள் கிரெஸ்ட் எடுக்கலாம், அப்படி இல்ல. இரவும் கூப்பிட வேண்டும், பகலும் கூப்பிட வேண்டும். நம்ம அவரை நோக்கி செவிக்க வேண்டும், அவரை நோக்கி நம்ம அன்றாடி கெஞ்சணும், ஆண்டவரே எப்படியாவது என் தேச ரட்சிக்கப்படணும், என் தேச சனங்களை மனம் திரும்பணும், எங்க பக்கத்துட்டு மக்கள் மனம் திரும்பணும், என் குடும்பத்தின் சனங்கள் மனம் திரும்பணும், உறவினர் மனம் திரும்பணும், என் சனத்து என் சொந்தக்காரங்க எத்தனை பேர் ரட்சிக்கப்படலாம், ஆண்டவர் அவங்களுக்காக நான் செவிக்கணும்னு சொல்லி இரவும் பவளம் கூப்பிட வேண்டும். நம்ம அரசாங்கத்துக்காக செவிக்க வேண்டும், ராஜாக்களுக்காக செவிக்க வேண்டும். கர்த்தருடைய வேதம் அப்படிதான் சொல்லுது, ராஜாக்களுக்காக நம்ம செவிக்கணும், ஒவ்வொரு நாளும் செபிக்கிறவங்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. செபிக்கணும், ஒவ்வொரு நாளும் செபிக்கணும், போராடி செபிக்கணும். எப்படி செபிக்கணுமா பாருங்க, 145:18
1: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
1: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
1: கர்த்தர் சமீபமா இருக்கிறார்.
0: கர்த்தர் எப்படி இருக்கிறார், உண்மையா அவரை நோக்கி கூப்பிடும் போது எங்க இருக்கிறாரு, சமயமா இருக்கிற நம்ம பக்கத்துல தான் இருக்காரு. நம்ம உண்மையாய் கூப்பிட்டா நம்ம சமயமா இருக்கிறாரு. இஸ்ரேல் மக்கள் கூப்பிட்டாங்க, இஸ்ரேல் மக்கள் கத்திரி இறங்கினார். எகித்தர்லாம் சொல்றாங்க, இல்ல இல்ல நம்ம என்ன செய்யக்கூடாது, இஸ்ரேல் மக்களோட நம்ம யுத்தம் செய்யக்கூடாது, கத்திர அவங்களுக்காக யுத்தம் செய்யறான்னு சொல்லி எல்லாம் பயந்து ஓடினாங்க. வாசிங்க, இப்ப வாசிக்க கேட்கலாமா, யாத்திரா புஸ்தகம் 14:25
1: அப்பொழுது எகிப்தியர்,
0: இஸ்ரவேலரை
1: விட்டு ஓடி போவோம்,
0: இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம்,
1: கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று,
0: கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று
1: எகிப்திற்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று என்ன செய்யறாரா, எகிப்துக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார். அதே போல அருமையானவர், ஆம் அருமையானவர், கர்த்தர் நமக்கு துணை நிற்பார். நம்ம அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். காரணம், இஸ்ரேல் மக்கள் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டாங்க. நம்ம இரவும் பகலும் செபிக்க வேண்டும், இரவும் பகல் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிட வேண்டும். அது மாத்திரல்ல, அவரை நோக்கி என்ன செய்யணும், சோர்ந்து போகாம எப்போதும் அவரை நோக்கி நம்ம செபித்துக் கொண்டே இருப்போமானா கர்த்தர் துணை நிற்பார். துணை நின்று என்ன செய்வார், நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. முத பத்த யாருக்கு தேவன் துணை இருந்தாரு, இஸ்ரேல் மக்களுக்கு இல்லையா, துணை நின்று அவங்களுக்காக என்ன செஞ்சாரு, எகிப்து மக்களோட கர்த்தர் என்ன செஞ்சாரு, யுத்தம் பண்ணினார். இஸ்ரேல் மக்களை பார்த்து அவங்க பயந்து போடுறாங்க, ஐயோ ஏண்டா, இஸ்ரேல் மக்களுக்கு கர்த்தர் துணை நின்று அவங்களுக்காக நம்மோட யுத்தம் செய்யறேன்னு சொல்லி எகிப்தி மக்களை என்ன செஞ்சிட்டாங்க, பயந்து ஓடி போனாங்க. இரண்டாவதாக கர்த்தர் யாருக்கு துணை நின்றாராம் பாருங்க, யாத்திரா புஸ்தகம் 18:4
1: என் பிதாவின் தேவன்,
0: என் பிதாவின் தேவன்
1: எனக்கு துணை நின்று,
0: எனக்கு துணை நின்று
1: பார்வோனின் பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார்.
0: பாத்தீங்களா, சொல்றது யாரு, மோசே சொல்றாரு, கர்த்தர் எனக்கு துணை நின்று, என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று என்ன செய்யறாரா, பார்வோன் பட்டயத்துக்கு
1: என்னை
0: தப்புவித்தார். மோசைக்கு கர்த்தர் இரண்டாவது துணை நிற்கிறார், மொதல் இஸ்ரேல் மக்களுக்கு கர்த்தர் துணை நின்றாரு, இரண்டாவது யாருக்கு துணை நிற்கிறார், மோசைக்கு துணை நிற்கிறார். மோசைக்கு துணை நின்று என்ன செய்யறாரு, எனக்கு துணை நின்று பார்வன் பட்டயத்துக்கு என்ன தப்பு வைத்தார்.

0: நம்மளும் கூப்பிடணும், இரவுகளும் கூப்பிடணும், சோர்ந்து போகாம கூப்பிடணும், இடைவிடாம கூப்பிடணும். கத்துட்டு எப்போது நம்ம கூப்பிட வேண்டும், உண்மையாய் கூப்பிட வேண்டும். இரண்டாவது பார்த்தோம் மோசம் என்ன செஞ்சாரா, மோசம் எப்படி இருந்தாரு, உண்மை உள்ளாரா இருந்தாரு. நம்ம வாழ்க்கையில உண்மை உள்ளாரா இருக்கணும். உண்மையில இருந்த தேவை நமக்கு என்ன கொடுக்கிறாரு, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீதிமொழிகள் 28:20 வசனம். உண்மையில கர்த்தர் எப்படி கொடுக்கிறாரா, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்க போறார். இந்த வசதி மக்களுக்கு நிச்சயமா உண்மையுள்ளவர்களாய் மாற்றப்படுறார். உங்கள் வாழ்க்கையிலும் பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண எல்லா ஆசீர்வத்தையும் கொடுக்க போகிறார். என்னென்ன ஆசீர்வத்துக்காக நீ விரும்பி இருக்கலாம், அத்தனை ஆசீர்வத்தையும் தேவன் தரப்போறார். கர்த்தர் இஸ்ரேல ஆசீர்ப்பு தான் கர்த்தருக்கு பிரியும். நீ உங்களை எண்ணி ஆசீர்ப்பு தான் கர்த்தருக்கு பிரியும். எண்ணாகம் புஸ்தகம் 24:1
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே,
0: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே
1: கர்த்தருக்கு பிரியம்,
0: கர்த்தர் பிரியம். நம்மளே தான் ஆண்டவர் இப்ப என்ன மாத்திட்டு, நம்மள இஸ்ரவேல் மக்களா மாத்தி விட்டார். நம்மள ஆசீர்வதிப்பதும் கர்த்தருக்கு பிரியும். கர்த்தருடைய ஆசீர்வாதமா நீதிமொழிகள் 10:22
1: கர்த்தரின் ஆசீர்வாதமே,
0: கர்த்தருடைய ஆசீர்வாதமே
1: ஐஸ்வர்யத்தை தரும்,
0: ஐஸ்வர்யத்தை தரும்.
1: அதனோட அவர் வேதனையை கூட்டார்,
0: அதோட கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, வேதனைய கூட்டவே மாட்டார். உங்களை ஆசீர்வதி தான் கர்த்தர் பிரியும். உங்களுக்கு துணை நிக்கிற மாத்திரல, நம்ம உண்மையாளராய் மாறும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். முத கர்த்தர் யாருக்கு துணை நின்றாரு, முதல்ல இஸ்ரேல் மக்களுக்கு, ரெண்டாவது மோசேக்கு, மூன்றாவது யாரு கர்த்தர் துணை நிற்கிறார் பாருங்க. 40:17
1: நான் சிறுமையும் எளிமையுமானவன்,
0: நான் சிறுமையும் எளிமையுமானவன்,
1: கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார்,
0: கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார்,
1: தேவரீர் என் துணையும்,
0: தேவரீர் என் துணையும்,
1: என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறேன்,
0: என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறேன். பாத்தீங்களா, மூன்றாவது யாரு கர்த்தர் துணை இருக்கிறாரு, தாவீதுக்கு. அல்லேலூயா. மூணாவது யாருக்கு தேவன் துணை நிற்கிறாரு, தாவீதுக்கு. முதல் இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் துணை நின்றார், ரெண்டாவது மோசைக்கு துணை நின்றார், மூன்றாவது தாவீதுக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது யாருக்கு துணை நிற்கிறார், தாவீதுக்கு. தாவீது என்ன செஞ்சார் பாருங்க, 63:6-7
1: என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது,
0: என் படுக்கையின் மேல் உம்மை நினைக்கும் போது,
1: ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன்,
0: உம்மை தியானிக்கிறேன்,
1: நீர் எனக்கு துணையா இருந்ததினால்,
0: நீர் எனக்கு துணையா இருந்ததினால்,
1: உம் செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன்.
0: கர்த்தர் நம்ம துணையா இருந்து என்ன செய்வோம், கர்த்தருடைய செட்டைகளின் நிழலில களி கூறுவோம். அவர் என்ன செஞ்சார், மூன்றாவது தாவீது என்ன செஞ்சாரா, ராஜாமங்களில கர்த்தரை பத்தி என்ன செஞ்சாரா, தியானித்துக் கொண்டிருந்தாரா. நம்ம பைபிள் வாசித்துட்டு என்ன செஞ்சோம், உடனே மூடிடுவோம். ஆனா தாவீது என்ன செஞ்சிருக்கா, அந்த வாசித்த வசனத்தெல்லாம் என்ன செஞ்சாரா, ராஜாமத்துல என்ன செஞ்சாரா, தியானித்து கொண்டு இருந்தார். அருமையான சகோதரன் சகோதரிகளே, சபை மக்களே, நம்மளும் வாசிக்கிறோமா, தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறோமா தெரியல, தேவனுடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். தாவீது தேவனுடைய வசனத்தை தியானித்தார். அதனால்தான் சொல்றாரு, அவர் துணை நிற்கிறார் என்று சொல்லி. தேவனை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் துணை நிற்க வேண்டுமானால் முதல் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். இரண்டாவதாக நம்ம உண்மையுள்ளா இருக்க வேண்டும். மூன்றாவதாக என்ன செய்யணும், வசனத்தை நம்ம தியானிக்கணும். ஒவ்வொரு நாளும் வசனத்தை தியானிச்சு கொண்டே இருக்க வேண்டும். வசனத்தை தியானிக்கணும், வாசிக்கிற மாத்திரம். நிறைய பேர் வாசிப்போம், பைபிள் வாசிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம். ஆனா தியானிக்கிறது ரொம்ப பேருக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். தாவி ராஜாமங்களில் கர்த்தர் என்ன, கர்த்தரை நோக்கி அவர் என்ன செஞ்சாரா, தியானித்துக் கொண்டே வாசிக்கலாம். இன்னொரு கருத்து கேட்கலாம்,
1: என் படுக்கையின் மேல்,
0: என் படுக்கையின் மேல்
1: நான் உம்மை நினைக்கும் போது,
0: நான் படுக்கையில் நான் உம்மை நினைக்கும் போது,
1: ராஜாமங்களில்,
0: ராஜாமங்களில்
1: உம்மை தியானிக்கிறேன்,
0: உம்மை தியானிக்கிறேன். பாத்தீங்களா, நம்மளும் எப்பெல்லாம் முழிப்பது என்னெல்லாம் தெரியும், அப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து பத்தி தியானிக்க வேண்டும், சிலுவை பத்தி தியானிக்க வேண்டும். உங்களுக்காக எனக்காக தான் கர்த்தர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கைகள் ஆடி கால்கள் ஆடி அவர் பட்ட பாடுகளை, எனக்காய் உங்களுக்காய் பட்ட பாடுகள் நினைத்துமே தியானிக்க வேண்டும். அருமையானவர்களே, ஒவ்வொரு நிமிஷம் தியானிக்க வேண்டும். தியானிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம வாழ்க்கையிலையும், கர்த்தர் நிச்சயமா எப்படி இருப்பார், கட்டாயம் துணை நிற்பார். வாசிப்ப பைபிள் எல்லாருமே வசனத்தை தியானிக்கணும். எப்பெல்லாம் அவர் நினைக்கிறோம் அப்பெல்லாம் வசனத்தை தியானித்து ஆண்டவரோடு நம்ம இருக்கணும். அல்லேலூயா. இஸ்ரேல் மக்களை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. மோசே என்ன செஞ்சாரு, உண்மை உள்ளவரா இருந்தார். மூன்றாவது தாவீது என்ன செஞ்சாரு, வசனத்தை தியானிச்சார், சாம ராஜாமங்களை தியானிச்சார்.

0: 104வது சங்கீதம் 34வது வசனம்.
1: நான் அவரை தியானிக்கும் தியானம்,
0: நான் அவரை தியானிக்கும் தியானம்
1: இனிதாயிருக்கும்.
0: இனிதாயிருக்கும் வசனம் தியானிப்பது நமக்கு எப்படி இருக்காது? அது இனிதா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அவர் வசனத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம வாசித்து தியானிக்கும் போது இனிதா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்றாரு 119வது சங்கீதம் 97வது வசனம்.
1: உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்,
0: உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்,
1: நாள் முழுதும் அது என் தியானம்.
0: பாத்தீங்களா, நாள் முழுதும் அதுதான் என்னுடைய தியானம். பாத்தீங்களா, வேதத்து மேல எவ்வளவு பிரியமா இருக்கிற அது நாள் முழுதும் என்னுடைய தியானம். நம்ம எப்படி இருக்காரு மேனவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாமா? இந்த எந்த காலத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார், நம்ம வாழ்க்கை சிந்தித்து பார்க்கறதுதான் தேவனை கர்த்தர் நாளை கொடுத்திருக்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம்? இஸ்ரேல் மக்கள் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டாங்க, மோசே உண்மையுள்ளவரா இருந்தாரு, தாவீது என்ன செஞ்சாரு, என்ன செஞ்சாரு, தேவனுடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்தார், தேவனை பற்றி தியானித்துக் கொண்டே இருந்தார். அவர் சொல்ற நாள் முழுது எனக்கு வசனம் தான் தியானம், வசனம் தான் தியானம். நிறைய பேர் பைபிள் வாசிக்கிற இல்லைன்னு இல்ல, சரிய பேர் என்ன சொல்லுவாங்க, கேலண்டர்ல ஒரு வசனம் இருக்கும்ல, அதை வாசிட்டு போயிருவோம். ஐயோ நீ வேலை ஸ்தலத்துல ஏதாவது பிரச்சனையா இருக்கு, எனக்கு என்ன வசனம் தான் இருக்குது பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிட்டு போயிருவோம். சில பேர் பைபிள் வாசிப்போம், தியானிக்கிறோமான்னு சரியில்ல. நம்ம தியானிக்கணும், கத்துட்ட ஒரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே வசனத்தை தியானிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாரும், உண்மை பற்றி தியானிக்கணும், கல்வாரி அன்பை பற்றி தியானிக்கணும். ஆண்டவரே எனக்காகத்தான அந்த கடை அடைந்தீங்க, எனக்காகத்தான ரத்தத்தை சிந்தினீங்களே, ஒரு சுற்று ரத்தம் கூட வைக்கலையப்பா, எனக்காகத்தான ஆண்டவரே உங்க ரத்தை நீ கழுவணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும். வேதத்து மேல வாஞ்சி வரணும், வேதத்து மேல தாகம் வரணும், வேதத்து மேல வாஞ்ச தாகம் இருக்கணும். சொல்றாரு பாருங்க, 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனம்.
1: நீங்கள் வளரும்படி,
0: நீ வளரும்படி
1: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல,
0: நீங்க புதிதாய் வளர்ந்த குழந்தைகளை போல,
1: திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல்,
0: கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல்
1: வாஞ்சையாயிருங்கள்,
0: வாஞ்சையாயிருங்கள். நம்ம கர்த்தருக்குள் வளரணும்னு சொன்னா திருவசனமாகிய கலங்கமில்லாத வசனத்துல என்ன எப்படி இருக்கணுமா, வாஞ்சியா இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாள் வளர வேண்டும். சரீரம் சரீரம் வளர்றது உண்மைதான், ஆசீர்வாதத்துல வளர்ற உண்மைதான். ஆனா உங்களுடைய ஆத்மா, என்னுடைய ஆத்மா, நம்ம ஒவ்வொருடைய ஆத்மா வளர வேண்டும் சொன்னா என்ன செய்யணும்? கலங்கமில்லாத ஞானப்பழமாக தேவ வசனத்து மேல எப்படி இருக்கணும்? வாஞ்சியா இருந்தா தான் நம்ம ஆத்மா வளரும், நம்ம ஆவி வளரும். அப்பதான் பரலோ ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். நம்ம உலக பிரகாரமா வளரணும். ஐயோ அவங்க நாளுக்கு நாள் மிந்தினாங்களா, அப்படி கஷ்டப்பட்டாங்க, இன்னைக்கு நான் நல்லா இருக்கோம் அப்படின்றோம். நம்ம சரீர வளரணும், எத்தனையோ தியானிக்கே என்னென்னமோ நம்ம சாப்பிட்றோம். ஆனா நீங்கள் நானும் வளர, ஆவிக்குரிய காரியத்தில் வளரணும், என்ன செய்ய வேண்டும்? இன்னொரு வாசிக்கலாம், 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனம்.
1: நீங்கள் வளரும்படி,
0: நீங்க வளரும்படி
1: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல,
0: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல,
1: திருவசனமாகிய கலங்கம் இல்லாத,
0: திருவசனமாகிய கலங்கம் இல்லாத
1: ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள்.
0: பாத்தீங்களா, வளரணும் என்ன செய்யணும்? திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய தேவ வசனத்து மேல எப்படி இருக்கணும்? வாஞ்ச உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஒரு வசனம் கூட மறந்து போக கூடாது. நீங்க வளரணும், இந்த ஆத்மத்துல வளரணும், உங்க ஆத்மா வளரணும், உங்க ஆவி வளரணும், கத்திற்குள்ள வளரணும். அப்படின்னு சொன்னா திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலாகிய தேவனுடைய வசனத்து மேல எப்படி இருக்கு? நம்ம வாஞ்சா இருக்கணும், தாகமா இருக்கணும், பசியா இருக்கு, எப்ப வசனம் வச்சுக்கணும், எப்ப ஆண்டு தியானிக்கணுமே சொல்லி இந்த வசனத்து மேல் வாஞ்சா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை நிச்சயம் உங்களுக்கு துணை இருப்பார். அல்லேலூயா. தாவீது அப்படித்தான் வசனத்தை தியானித்தார், தேவன் அவருக்கு துணையை நின்றார். முதல் இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் துணை நின்றார், இரண்டாவது மோசேக்கு துணை நின்றார், மூன்றாவது தாவீதுக்கு துணை நின்றார், நாலாவது பக்தன் கர்த்தர் துணை நின்று பார்ப்போம். ரெண்டு தீமியத்தின் புஸ்தகம் 4:16 வசனம், 17வது வசனம்.
1: நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில்,
0: நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில்,
1: ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை,
0: ஒருவன் என்னோடு கூட இருக்கவில்லை,
1: எல்லாரும் என்னை கைவிட்டார்,
0: எல்லாரும் என்னை கைவிட்டார்கள்.
1: அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக,
0: அந்த குற்றம் அவர் மேல் சுமராதிருப்பதாக,
1: கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று,
0: கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று,
1: என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும்,
0: என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும்,
1: புறஜாதிகள் எல்லாரும் கேட்கிறதற்காகவும்,
0: புறஜாதிகள் எல்லாரும் கேட்கறதுக்காகவும்,
1: என்னை என்னை பலப்படுத்தினார்,
0: என்னை பலப்படுத்தினார்,
1: சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன்,
0: சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். நான்காவது யாருக்கு துணை நின்றாரு? பரிசுத்த பவுலுக்கு. எதுக்காக சொன்னா? பிரசங்கம் நிறைவேறதுக்காக. தேவனை பற்றி மற்றவங்களுக்கு சொல்றதுக்காக கர்த்தர் என்ன செஞ்சாராம்? பவுலுக்கு துணையா நின்றார். அல்லேலூயா. நம்மளும் என்ன செய்யறது? உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை. முதல் இஸ்ரேல் மக்கள் துணை நின்றாரு, அவங்க கூப்பிட்டாங்க. ரெண்டாவது மோசைக்கு, மோசை துணை நின்றார், அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். மூன்றாவது தாவீதுக்கு துணை நின்றார், அவர் தாவீதை தியானிச்சு கொண்டே இருந்தார். நான்காவதாக யாருக்கு துணை இருக்கிறார்? பரிசுத்த பவுலுக்கு. ஏன்னா பிரசங்கம் நிறைவேறதுக்காக கர்த்தர் செய்ய, பிரசங்கம் நிறைவேறதுக்கும் புறஜாதி ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்றதுக்காக தேவன் என்ன செஞ்சாரு? பரிசுத்த பவுலோடு தேவன் துணை நின்றார். நம்மளும் கர்த்தரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும். கடைசி நாளில் வாழ்றாருமே ஆனவர்களே, இன்னொரு கிடந்த வசன வாசிக்கலாம், நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெண்டு நான்காம் அதிகாரம் 16-17.
1: நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில்,
0: முதல் விசை நான் உத்தரவு சொல்ல நிற்கையில்,
1: ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை,
0: ஒருவனும் என்னோட கூட நிற்கவில்லை,
1: எல்லாரும் என்னை கைவிட்டார்கள்,
0: எல்லாரும் என்னை கைவிட்டார்கள்,
1: அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக,
0: அந்த குற்றம் அவர் மேல் சுமராதிருப்பதாக,
1: கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று.
0: எதுக்கு பாரு, இனிமேல்தான் நீங்க நல்லா கவனிக்கணும். கர்த்தரோ எனக்கு துணையா நின்று
1: என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காக,
0: அவளால பிரசங்கம் நிறைவேறதற்காக,
1: புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காக.
0: பிரசங்க என்னை
1: பலப்படுத்தினார்.
0: நம்மளும் கடைசி நாட்கள் வாழ்றோம், கடைசி நாளுகளோட கடைசி வினாடியில வாழ்றோம். ஒவ்வொரு நாளும் நீங்க நியூஸ் எல்லாம் கேட்கும் போது கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் நடந்து கொண்டிருக்குது. ஆண்டவர் சொன்னார், ஆபா காலத்தில் எப்படி நடந்தோ அதே போல மனசுக்குமார் வரும் காலங்களிலோ நடக்கும்னு சொன்னார். அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கு. அருமையானவர்களை, இப்போ நம்ம கடைசி நாட்களை வாழ்ந்துட்டு இருக்கோம். கர்த்தர் பற்றி மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டும். எத்தனையோ பேரு சமாதி இல்லாம இருக்காங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? இயேசுவை நம்பி பாருங்க. நம்ம பெரிய பிரசங்கம் பண்ண அவசியம் இல்லை. இயேசுவை நம்பி பாருங்க, இயேசு உங்களை கைவிட மாட்டார். இயேசு உள்ளத்துல உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு பாருங்க, கர்த்தர் கைவிட மாட்டார். இது நம்ம கட்டாயம் சொல்ல வேண்டும். நீங்க இப்படியாக இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லும் போது கர்த்தர் உங்களுக்கு எப்படி இருப்பாரு? துணையா இருப்பார். எப்படி பரிசுத்த பவுலுக்கு துணையா நின்றாரோ, பிரஜாதிகள் கேட்கறதுக்காக பிரசங்கம் பண்ணும் போது துணையா நின்றாரோ, அதே போல நீங்களும் சொல்லணும். ஏங்க காலப்படுறீங்க? இயேசு கிறிஸ்துவாரு, அவர் உங்களை கைவிட மாட்டாருங்க. அவரை நம்பி பாருங்க. வியாதிஸ்தரை பாக்கீங்களா? கவலைப்படாதீங்க, இயேசு நம்மங்க வியாதி சுகமாக்கிரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பற்றி நம்ம சொல்ல வேண்டிய கடமை நம்முடைய கடமை. கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 4:2.
1: சமயம் வாய்த்தாலும்,
0: சமயம் வாய்த்தாலும்,
1: வாய்க்காவிட்டாலும்,
0: வாய்க்காவிட்டாலும்,
1: ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு.
0: சமயம் வாய்த்தாலும் சரி, வாய்க்காவிட்டாலும் சரி, ஜாக்கிரதை என்ன செய்யணும்? திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. கர்த்தரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். யாரும் வேணும் இல்லைங்க. சுவிசேஷம் எதை குறிக்குது? இயேசு கிறிஸ்து குறிக்குது. அவரை பற்றி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். இயேசு நம்புங்க, இயேசு நம்புங்க. இயேசு கண்ணீர் துடைப்பார், இயேசு உங்க கவலை மாத்துவார், உங்க வியாதி சுகமாக்க அவரால் முடியும். நீங்க அவர் நம்பி பாருங்க, அவர் உள்ளத்துல கூப்பிட்டு பாருங்க, கட்டாயம் உங்களுக்கு சுகம் தருவார்னு சொல்லி நீங்க யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்களுக்கு சொல்ல வேண்டும். எத்தனையோ பேர் இயேசு பத்தி தெரியாத எவ்வளவு பேர் இருக்காங்க. அது சொல்ல வேண்டிய கடமை, உங்களுடைய கடமை. கட்டாயம் நம்ம சொல்லணும். அல்லேலூயா. கட்டாயம் நம்ம சொல்லணும். ரோமருக்கு நிறுவோம், 15:21.
1: நான் மற்றொருனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு,
0: நான் மற்றவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு,
1: கிறிஸ்துவினுடைய நாமம்,
0: கிறிஸ்துவின் நாமம்
1: சொல்லப்பட்டிராத இடங்களில்,
0: சொல்லப்பட்டிராத இடங்களில்
1: சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன்.
0: சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். பாத்தீங்களா, மற்றவங்க தேவனை பத்தி அறியாத இடத்துல இயேசு நாமம், இயேசு பத்தி தான் சொல்லணும், வேற ஒண்ணும் இல்ல. சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து. இயேசு கும்பிடுங்க, இயேசு தேடுங்க, ஏசிட்ட வந்து பாருங்க, உங்களை கைவிட மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. அதான் பரிசுத்த பவுல் இங்கு சொல்றார், 1 கொரிந்தியர் 9:16.
1: சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும்,
0: சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும்,
1: மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை,
0: மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை,
1: அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது.
0: சுவிசேஷத்தை அறிவிக்க நம்ம ஒவ்வொரு நாள் விழுந்த கடமை. நம்மளா இயேசுக்கு தெரிஞ்சு கொண்டார், நம்ம எங்கேயோ இருந்தோம் நம்மள தெரிஞ்சிட்டாரு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தரை பத்தி சொல்ல வேண்டிய நம்ம மேல விழுந்த கடமை. இயேசு பத்தி நம்ம சொல்ல வேண்டும், அதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் யாரு? இயேசு கிறிஸ்து தான். அவரை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். பரிசுத்த பவுல் துணை நின்றார். என்ன செய்ய எப்ப துணை நின்றாரு? ஊழியத்தை செய்யும் போது அவர் கர்த்தர் அவருக்கு துணை நின்றார். நம்மளும் கர்த்தரை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். ஏசாயின் புஸ்தகம் 61:1
1: கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்.
0: மேல் இருக்கிறார்.
1: சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார்.
0: பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தரே ஆவியானவர், வேற யாரும் இல்ல, கர்த்தர் தான் ஆவியானவர். அவர் நாம பெற்றுக்கொள்ள வேண்டும், உள்ளத்துக்குள்ள பெற்றுக்கொள்ள வேண்டும், உள்ளத்துக்குள்ள இருதயத்துக்குள்ள பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்குள்ள பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வந்துட்டாருன்னா மற்றவங்களுக்கு நம்ம சொல்றது நம்ம அறியாம நமக்குள்ளத்துல பாற வரும். அவங்க பார்த்தோன்னே மனது உருக்க வரும். கர்த்தர் பற்றி எல்லாருக்கும் சொல்லலாம். கர்த்தர் வேற யாருமே இல்ல, கர்த்தர் தான் ஆவியானவர். 2 Corinthians 3:17
1: கர்த்தரே ஆவியானவர்.
0: கர்த்தர் யாரு? கர்த்தர் தான் பரிசுத்த ஆவியானவர். நம்ம யாருன்னு நினைக்க வேண்டாம், கர்த்தர் தான் பரிசுத்த ஆவியானவர்.
1: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ,
0: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ
1: அங்கே விடுதலையும் உண்டு.
0: அதான் கர்த்தருடைய ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ள, உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளத்துக்குள்ள எனக்குள்ள வரணாண்டவர், எனக்குள்ள தங்கணும் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள விட்டோம்னா அவர் நமக்குள்ள இருக்கும்போது என்ன செய்யும், சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல முடியும். வியாதிகளை கஷ்டப்படுறவங்களுக்கு, எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீரோடு இருக்காங்க, சமாதானம் இல்லாமல் இருப்பாங்க, எத்தனையோ குடும்பங்கள் குடிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இயேசு பற்றி நம்ம சொல்ல வேண்டும். சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் வேதம் சொல்லுது. நம்ம சொல்லும்போது அவங்க கட்டாயம் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. முதல் பார்த்தோம், யார் இஸ்ரேல் மக்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. ரெண்டாவது மோசைக்கு, மோசை என்ன செஞ்சாரு? உண்மையுள்ள இருந்தாரு, அவருக்கு துணை நின்றார். மூன்றாவது தாவீதுக்கு தேவன் துணை நின்றார். அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? வசனத்தை தியானிச்சார். நான்காவதாக பரிசுத்த பவுலுக்கு துணை நின்றார். ஏன்னா அவர் என்ன செஞ்சாரு? மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் பத்தி சொல்லிட்டு இருந்தார். புறஜாதி ஜனங்களுக்கு கர்த்தர் பத்தி சொன்னாரு. அதனால கர்த்தர் துணை இருந்தார். இப்ப நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுமா? இந்த லென்த் காலத்துல ஒரு தீர்மானம் பண்ணும். ஆண்டவரே, நானும் உடைய ஒழித்து செய்வாண்டவரே, உண்மைப்பட்டவர்களுக்கு உண்மை பற்றி சொல்லுவாண்டவரே, கண்ணீரோடு இருக்கிறவங்களுக்கு உண்மை பற்றி சொல்லுவாண்டவரே. எனக்கு நான் வேலை செய்யறதுல எத்தனையோ பேர் கண்ணீரோடு இருக்காங்க, நான் சொல்லாம விட்டுட்டப்பா, என்னை மன்னியும். அதை சொல்றாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை என்ன செய்யணுமா? சாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணணும். பிரசங்கம் இல்லை, கர்த்தரை பற்றி நம்ம சொல்லணும், இயேசு பற்றி நம்ம சொல்லணும். நான் சொல்கிறாண்டவர், நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி கர்த்தர் கர்த்தரோட அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுமா? அதான் ஆண்டவர் சொல்லி பயப்படாது, நமக்கு துணை நிற்கிறேன். வாசித்து முடிச்சிடலாமா? ஏசாயின் புஸ்தகம் 41:13
1: உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான்,
0: உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான்
1: உன் வலது கையை பிடித்து,
0: வலது கையை பிடித்து
1: பயப்படாதே,
0: பயப்படாதே,
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன்,
0: நான் உனக்கு துணை இருக்கிறேன். பாத்தீங்க, மற்றவங்க யாராவது நம்ம கையை பிடிச்சு ஆறுதல் படுத்தணும்னா, ஐயோ அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு எவ்வளவு ஆறுதல், கையை பிடிச்சு பேசுறாங்க, என் கையை பிடிச்சு எனக்கு எவ்வளவு ஆறுதல் படுத்துறான்னு சொல்றோம். உங்களை என்னை உண்டாக்கிறவர் சொல்ல, உங்க கையை பிடித்து, வலது கையை பிடித்து பயப்படாது, நான் துணை நிற்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்மளுக்கு கட்டாயம் இந்த நாளிலிருந்து நம்ம அருமையான ஒவ்வொரு சபை மக்களுக்கும் கர்த்தர் துணையா இருப்பார். ஆனா ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் இஸ்ரேல் மக்களை போல அவங்களை கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். மோசை போல உண்மையுள்ள இருக்க வேண்டும். மூன்றாவது என்ன செய்யணும்? தாவீதை போல தேவனுடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். நான்காவதாக பரிசுத்த பவுலை போல ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தர் கர்த்தர் அர்ப்பணிப்போமா?
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோ பின்னும் பூச்சியே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரைஸ் அல்லாஹ். இந்த நாளில் கூட அன்புக்குரியவர்கள், நான்கு விதமான காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேசினார். இஸ்ரவேல் என்ற தன்னுடைய ஜனத்திற்கு கர்த்தர் துணையாக இருந்தார். காரணம், அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நாமும் கூட இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி பார்த்து கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் துணையாக இருப்பார். இரண்டாவது, மோசேக்கு கர்த்தர் துணையாக நின்று பார்வோனின் பட்டயத்திற்கு மோசையை தப்புவித்தார். அதற்கு காரணம், மோசே தன் வாழ்க்கையில் கர்த்தருடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவராக இருந்தார். நாம் கேட்போமா, ஆண்டவரே எனக்கும் உண்மையுள்ள ஒரு இருதயத்தை தாரும். ஆண்டவரே எல்லாம் சிறு ஜபம் செய்து முடிக்க போகிறோம். ஆண்டவரே எனக்கு உண்மையை தாரும், உண்மை உள்ளவனாக என்னை மாற்றும் ராஜா, உண்மை உள்ளவனாக என்னை மாற்றும் ஐயா, எனக்கு நீர் துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்போமா? மூன்றாவதாக, தாவீதுக்கு கர்த்தர் துணை நின்றார். காரணம் என்ன? தாவீது இரவும் பகலும் கர்த்தருடைய வேத வசனத்தை தியானம் செய்தார். படுக்கையிலே கூட கர்த்தரை அவர் தியானம் செய்தார். நாம் கர்த்தருடைய வசனத்தை விருப்பத்தோடு வாஞ்சையோடு தியானிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். இறுதியாக ஊழியம் செய்த பரிசுத்த பவுலடிகளுக்கு ஆண்டவர் துணை நின்றார். பிரசங்கம் நிறைவேறுவதற்கு, சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு அவர் துணை நின்றார். இன்றைக்கு யாரெல்லாம் நம்மால் முடிந்த அளவுக்கு கர்த்தருடைய வசனத்தை வார்த்தையை ஜனங்களுக்கு எடுத்துச் செல்கிறோமோ கர்த்தர் நமக்கு நிச்சயம் துணையாக இருப்பார். இன்றைக்கு அர்ப்பணம் செய்வோமா? ஆண்டவரே, என்னால் முடிந்த அளவுக்கு உம்மை பற்றி கேள்விப்படாத ஜனங்களுக்கு, உம்மை பற்றி தெரியாத மக்களுக்கு நான் இருக்கின்ற சூழ்நிலையிலே உம்மை அறிவிக்க என்னை அர்ப்பணம் செய்கிறேன். ஆண்டவரே, யார் நமது காரியமாய் போவான் என்று சொல்லி கர்த்தருடைய ஏக குரல் இன்றைக்கும் துணித்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு நாம் சொல்லுவோமா, ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன், இதோ என்னை அனுப்பும். ஆண்டவரே, உம்மை பற்றி ஜனங்களுக்கு, சகல சிருஷ்டிகளுக்கு உம்மை பற்றி அறிவிக்க என்னை அனுப்பும். ஆண்டவரே, ஆய் திறந்து எல்லாம் ஜெபிக்கலாமா? வேலை செய்து கொண்டே நான் உம்மை பற்றி சொல்கிறேன், படித்துக் கொண்டே நான் உம்மை பற்றி சொல்கிறேன், பகுதி நேரமாய் நான் ஊழியத்தை செய்கிறேன், முழு நேரமாய் என்னை அர்ப்பணிக்கிறேன், அப்பா என்னை அதற்கு தகுதிப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தர் நோக்கி பார்க்க போகிறோம்.

விடுதலை உண்டு என்று சொன்னீர்கள். எங்கள் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவரே, இப்பொழுது நடுவில் இருக்கிறீர் ஐயா. இந்த சனங்களை தொடுவீரான், அன்பான திருச்சபையாரை தொடுவீரான். யாரையெல்லாம் இப்ப எனக்கு நீ துணையை வர வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறார்கள் ஆண்டவரே,

0: கர்த்தருடைய வல்லமை நம் நடுவில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுதுமாக எல்லாரும் இணைந்து நாம் கேட்க போறோம், ஆண்டவரே நீர் என்னை தொட வேண்டும் ராஜா. எல்லாம் கேட்கலாமா? உங்களுக்காக அருமையான சிஸ்டர்கள் ஜெபம் பண்ண போறாங்க. தகப்பனே என்னை தொடும், எசப்பா என்னை ஆசீர்வதி என்று சொல்லி எல்லாரும் வாய் திறந்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவராய் கர்த்தர் நம்மை தொட போகிறார்.
1: ஸ்தோத்திராண்டவரையுமே துதிக்கிறோம் தகப்பரையுமே. அக்கினி போடுங்க ஆண்டவரே, பரிசுத்தாமே அபிஷேகம் கர்த்தர் ஆவியானவர் ஆவியானவர் எங்கு உண்டா விடுதலை உண்டு சொன்னீரே ராஜா. எல்லாருமே வல்லமை இறங்கட்டும், அக்கினி மூடட்டும், தேவ பிரசனம் மூடட்டும் ஆண்டவர். அபிஷேகத்தோட இறப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க கர்த்தரே ஆவியானவர். எங்க உள்ளத்துல வர வேண்டும், எங்க உள்ளத்துக்குள்ள வர வேண்டும், எங்க உள்ளத்துல நீங்க தங்க வேண்டும் ஆண்டவர. அபிஷேகத்தோட இறப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க, தேவ கிருபையில நிரப்புங்கப்பா. மகிமையான காரியத்தை செய்யுங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா, கண்ணீரை துடைங்க, கவலை மாற்றுங்க, பிரச்சனைகளா நீக்கிருங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆறாவது முடியாது பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். அவங்க கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க, ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமாய் ஐஸ்வர்ய தரும் சொன்னீரே, ஐஸ்வர்யத்தால் நிரப்பி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை அன்றைய கர்த்தருடைய மகிமையை மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். அக்கினை நிரப்ப வேண்டுமா செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தொட வேண்டும் செபிக்கிறோம். என்ன பலவீனத்தில் இருந்தாலும் குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க ஆண்டவரே. மந்திரம் செய்மணிகள் பெலிசனிகள் எல்லாம் உடைத்து நிர்மலமாக்கி செபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க. கர்த்தருடைய வல்லக்கரம் தொட வேண்டும், தொட வேண்டும், தொட வேண்டும் அப்பா. மகத்தான காரியத்தை செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை தாரும், தேவ ஞானத்தை தாரும் ஆண்டவரே. அப்பாமே ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்ல அப்ப எக்ஸாம் நல்ல மதிப்பெண் பாஸ் பண்ணும், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்துல வேலை இல்லாம இருக்கவங்களும் ஒவ்வொரு வாழ்க்கையில் வேலை தர முடியாது செபிக்கிறோம். திருமணமாக அந்த குடும்பங்களை திருமணம் நடக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். அப்பா குழந்தை இல்லாத சகோதரில் குழந்தை பாக்கத்தை தர வேண்டும் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. கற்பத்தின் கனியை கர்த்தரால கிடைக்கும் சுகந்திரம் சொன்னீரே, நீங்க தந்து உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. கடனால தவிக்கிற மக்கள் கடன் இடைக்கு இறக்க பாராட்டுங்க ஆண்டவரே. நீயோ கடன் வாங்காம அநேக சாதியில் கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே. கடன் கொடுக்கத்தக்கதாக நீர் கிருபை தர முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொரு கவலைகள் சோர்வுகள் எல்லாவற்றையும் நீக்கிப்பட வேண்டுமா செபிக்கிறோம். சாவக்கட்டுகள் பாவக்கட்டுகள் வேதனைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் விடுதலையாக்குங்க ஆண்டவரே. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரஞ்சர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா. வீடு இல்லாத மக்கள் வீடு தரணும், சொந்த வீடு தாங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க, அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு பேரை நீங்க வைத்திருக்க சீஃப் போஸ்டர் எழுதி கொள்ளுங்க ஆண்டவரே. மகத்தான காரியத்தை செய்யுங்க. எங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்தீங்களே, கோடி கோடி நன்றி ஏசப்பா. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்புரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
2: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அருமை பிள்ளைகளை இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்து ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை இந்த இடத்துல செய்யத்தக்கதாகவும் நமக்களுக்கெல்லாம் ஒரு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக நீர் அந்த நாளிலே உம்முடைய ஊழியத்தை வழிநடத்தி தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த மக்களையும் ஆண்டவரே இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்துக்கென்று ஆயத்தப்படும்படியாக இந்த நாளிலே குறித்த ஆலோசனையின்படி நீர் ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் உம்முடைய ஆவியானுடைய வழி நடத்தல் இறங்கி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமையாவும் உமக்கு செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் இனிய நாமத்தில் ஒப்புக் கொடுத்த மன்றாடுகிறோம் பிதாவே.
3: அன்பானவர்களே, நம்முடைய ஊழியத்தை ஜபத்தாலும் பணத்தாலும் தாங்கி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் யாவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா?
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kono, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, acvinkaram@gmail.com. Our website, andofjesus.in. God bless you.

நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்க வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? இன்னும் வேற யாருக்கு வருது? ரெண்டு நான்கு பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்துதான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தெடுக்கிறதுனால். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்தெடுக்கிறவே மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா? ஒன்னு ரெண்டு மூணு எல்லாம் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ இமேஜ் போட்ட ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கீங்க. இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்க பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் நீங்க பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும்னா ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகம் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கறேன் எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ளலாம். தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட்ராய்ட் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தானே வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தருடைய அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லைங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கிட்ட வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம் சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம் ரேடியோ, கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க அதை உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.

0: முதல் விசுவாசம் இருந்தா தான் பரலோர் ராஜ்யத்துக்கு, விசுவாசம் இருந்தா தான் இளையப்பாறுதல பிரவேசிக்க முடியும். ரெண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்டவங்க பரலோர் ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். மூன்றாவது கிறிஸ்தவுடையவர்கள் என்ன செய்யுங்க, ஆண்டு வரும்போது என்ன செய்வாங்களாம், உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யார் அது? கிறிஸ்தவன் கிடையாங்க. கிறிஸ்து ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்து ஆவி கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? தங்களை மாம்ச ஆசை இச்சைகளை என்ன செய்யணும்? சிலுவில அறையப்பட்டிருக்கணும். நான்காவதாக யோவான் சுவிசேஷம் 6:54
1: என் மாம்சத்தை புசித்து,
0: என் மாம்சத்தை புசித்து,
1: என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு,
0: என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு
1: நித்திய ஜீவன் உண்டு,
0: நித்திய ஜீவன் உண்டு,
1: நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன்,
0: கடைசி நாளில் எழுப்புவேன். மாம்ச கத்தடி மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்க நிறைய பேர் ஞாபகம் எடுக்காம போயிடும். எவ்வளவு நாள் தான் ஆண்டு விட்டு தூரமா இருக்க முடியும்? கத்தடி உப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை மன்னியும் சொல்லி கேட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் ரத்தத்தையும் சரீரத்தையும் புசிக்கணும். கத்து சொல்றாரு, என்ன மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்றவங்கள கடைசி நாள்ல எழுப்பேன்னு சொல்லி ஆண்டு விட்டு ஒப்புற வேண்டியது. எவ்வளவு நாள் ஆண்டு விட்டு பிரிஞ்சே வாழ முடியும்? கத்திர உப்பு கொடுத்துரும், ஆண்டவரே மன்னிங்கப்பா என் குறைகளை மன்னிங்க. குறை பாவம் செய்வது இந்த உலகத்துல யாருமே இல்ல, எல்லாரும் ஒரு விதத்துல ஒரு விதத்துல தப்பு பண்ணிருக்கோம் இல்லையா? அப்ப நம்ம ஆண்டு விட்டு என்ன செய்யணும்? உப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே பாவங்களை மன்னிங்க, என்ன இவ்வளவு நாள் எவ்வளவோ பாவம் செய்யிருக்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க, உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க சொல்லி நம்ம ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுக்குன்னு சொல்லி எவ்வளவு நாள் தான் நம்ம ராபோஜன் எடுக்காம இருக்க முடியும்? நம்ம யார் இல்லாமல் வாழ்ந்த இயேசுகிறதுலாம் உலகத்துல வாழவே முடியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் ரத்தத்தை பாடம் போடணும், அவர் சரீரத்தை புசிக்கணும். அல்லேலூயா சொல்றாரு. நம்ம எப்படி இருக்குன்னு சொல்றாரு பாருங்க, 1 Corinthians 11:37-39.
1: இப்படி இருக்க,
0: இப்படி இருக்க
1: எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து,
0: எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து
1: அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ,
0: அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ
1: அவன் கர்த்தருடைய சரீரத்தையும்,
0: அவன் கர்த்தருடைய சரீரத்தையும்
1: ரத்தத்தையும் குறித்து,
0: ரத்தத்தையும் குறித்து
1: குற்றம் உள்ளவனாய் இருப்பான்.
0: குற்றம் உள்ளவனாய் என்ன அபாத்திரம் என்ன? சரி வந்தவன் ஞான ராபோஜன் எடுத்தான் போனோம் அப்படி இருக்க கூடாது. அது மாதிரி நம்ம என்னென்ன குறை இருக்கு நம்ம உள்ள தலசி பார்த்து ஆண்டவர்கிட்ட அறிக்கணும். அபாத்திரமா புசிக்க கூடாது. அவர் என்ன செய்வார்? ரத்தத்தையும் ரத்தத்தையும்
1: சரீரத்தை
0: குறித்து எப்படி இருப்பாங்களா?
1: குற்றமுள்ளவனாய்
0: இருப்பார்.
1: எந்த மனுஷனும்,
0: எந்த மனுஷனும்
1: தன்னைத்தானே சோதித்து அறிந்து,
0: பாத்தீங்களா, தன்னைத்தானே சோதிக்க வேண்டும். இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கேன், நேற்று என்ன பஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம தன்னைத்தானே சோதித்து பார்க்க வேண்டும். சோதித்து பார்த்து தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே நான் நேரத்தில் இவ்வளவு செஞ்சப்ப இன்னைக்கு இதை பேசுறேன், என்னத்துல இந்த இதை பேசுறேன், தன்னைத்தானே சோதிக்கணும். ஆனால் ராபஜன் எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்னமே என்ன செய்யணும்? சோதித்து பார்க்கணும். என்னெல்லாம் செஞ்சிருக்கோம், நேரத்தில் என்ன செஞ்சிருக்கோம், அப்பதான் ஆண்டு வரைக்கும் நம்ம ஆயத்தம் இருக்க முடியும். அதான் யார் என்ன செய்யும், அவங்கவுங்க என்ன செய்யும், தன்னைத்தானே சோதித்து சோதித்து அறிந்து
1: இந்த அப்பத்தில் புசித்து,
0: இந்த அப்பத்தை புசித்து
1: இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன்,
0: இந்த பாத்திரத்துல பானம் பண்ண கடவன்
1: எண்ணத்தினாலேனில்,
0: எண்ணத்தினாலே
1: அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன்,
0: அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன்
1: கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று,
0: கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று
1: நிதானித்து அறியாததினால்,
0: நிதானத்து அறியாததினால்
1: தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி,
0: தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி
1: போஜன பானம் பண்ணுகிறான்,
0: போஜன பானம் பண்ணுகிறான்.
1: இது நிமித்தம்,
0: இது நிமித்தம்
1: உங்களில் அநேகர் பலவீனரும்,
0: உங்கள் அனைவர் பலவீனரும்
1: வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள்,
0: வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள்
1: அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள்,
0: நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள்.
1: நம்மை நாமே நிதானித்து அறிந்தார்,
0: நம்மை நாமே நானே என்னென்ன பாவஞ்சிருக்கேன், என்னெல்லாம் செய்திருக்கேன், நானே நம்மை நாமே நிதானித்து அறிந்தார்
1: நாம் நியாயந்தீர்க்கப்படும்.
0: நியாயத்திற்கு கூட நமக்கு இல்ல, நம்மை நாமே நிதானித்து என்ன செய்ய மாட்டோம், நியாயந்தீர்க்கப்படும். இப்ப நம்மை சோதித்து பார்க்க வேண்டும், என்னென்ன குறை இருக்கு, என்ன குற்றம் இருக்காண்டவர், என்ன காமிங்க, என்ன காமிங்க, பரிசுத்தாமினவரே என்ன காமிங்க, எங்கெல்லாம் துக்கப்படுத்திருக்கேன், எங்கெல்லாம் வேதனைப்படுத்திருக்கேன், எங்கெல்லாம் நான் பிரியமில்லாத காலி வாழ்ந்திருக்காண்டவரு, என்னை காமிங்கன்னு சொல்லி நம்ம நம்மளே நம்ம நிதானி தெரிஞ்சு நினைச்ச மாட்டோம், நாய்ந்திருக்க பட மாட்டோம், நாயத்திருப்பு நமக்கு இல்லை. அல்லேலூயா. நம்மை நம்ம நிதானி தெரிந்தால் என்ன செய்ய மாட்டோமா, நாய்ந்திருக்க படோ, நம்ம நாயத்திருப்பே இல்லை. இந்த உலகத்திலேயே நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஏற்பாடு கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செஞ்சிருக்கேன், உன் பிரியமில்லாத காரியம் எனக்கு காமிங்க ஆண்டவரே, இன்னைக்கே நீங்க என் கூட பேசல, இன்னைக்கே எனக்கு இந்த வசனம் புரியல, இன்னைக்கே ஆண்டவர் இந்த தூக்கமா ஒரு வசனம் செபத்துல உட்கார முடியல. இன்னைக்கே ஆண்டவர் உன் புரியமில்லாத காரியம் எனக்கு என்னன்னு இருக்கு, ஏன் சத்தியத்தை கேட்ட புரிய மாட்டேன், எனக்கு ஏன் புரியல, என்ன செய்யறேன், எங்க இருக்கிறாண்டவர் என்னை காமிங்கன்னு சொல்லி கேட்டா அவர் நம்ம காமிப்பார். நம்மை நம்ம நிதானித்தாருந்து என்ன செய்ய மாட்டோம், நான் திருப்பி நமக்கு இல்லவே இல்லை. அல்லேலூயா. நான் திருப்பே இல்ல, நான் திருப்பே இல்ல. அதனால இன்னைக்கே நம்ம நிதானித்து அறிய வேண்டும் எங்கெங்க என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லி. அது மாத்திர இன்னொரு இடத்துல சொல்ற பாருங்க, யாத்ரா புஸ்தகம் 12:11 வசனம்.
1: அதை புசிக்க வேண்டிய விதமாவது,
0: ஆண்டவர் சரீரத்தையும் ரத்தத்தையும் புசிக்க வேண்டிய விதமாவது,
1: நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும்.
0: அறையில் என்ன செய்யணும், கச்சை. கச்சை எதை குறிக்குது, சத்தியமாக கச்சை கட்டி கொண்டு
1: உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும்.
0: நம்ம ராபோஜன் எடுக்கும்போது நம்ம சரீரத்து உள்ளத்துக்குள்ள பெரிய சமாதானம் சந்தோஷம், அதுக்கு தான் பரிசு நிறைய சேமனுங்க சொல்றோம். நம்ம அப்படியே உட்கார்ந்துடுறோம், நமக்குள்ள பெரிய சமானம். பாதரட்சி எதை குறிக்குது, சமானத்தை குறிக்குது. சமானத்தை சமானம் இருக்கு நமக்கு. முதல் நினைச்சு அறையில சத்தியமாக அறையை கட்டி இருக்கணும். ரெண்டாவது எது இருக்கணும்,
1: உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டு.
0: நம்ம கால என்ன இருக்கணும், பாதரிச்சு. அப்ப நம்ம உள்ளத்துல பெரிய சமாதானம் தாழ்ந்துருக்கு. அந்த ராபோஜனம் ஆண்டோட சரீரத்தையும் ரத்தத்தையும் உள்கொள்ளும் போது நமக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருக்கணும். குழப்பம் இருந்தா நான் எங்க இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டோட திரும்பி திரும்பி கேட்கணும். பாதரிச்சை தடுத்து கொண்டு
1: உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும்,
0: தடி பிடித்துக் கொண்டும்
1: அதை தீவிரமாய் புசிக்க கடைவீர்கள்.
0: தீவிரமாய் புசிக்க கடை,
1: அது கர்த்தருடைய பஸ்கா.
0: அது கர்த்தருடைய பஸ்கா. தீவிரமாய் புசிக்கணும் கர்த்தருடைய பஸ்கா. நமக்கு ஒரு பெரிய பண்டிகை ராபோஜனம், ஆண்டோட சரீரத்தையும் ரத்தத்தையும் உள்ளுக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா அப்பதான் நம்ம கடைசி நாள் நம்மள ஒரு உயிரோட தேவன் எழுப்புவார். அது பெரிய பஸ்கா நமக்கு. சத்தி மனசுல அறைய, மனசு நிறைய கட்டணும். எதை வச்சு, சத்தியத்தை வச்சு கட்டணும். சமானமுக்குள்ள இருக்கணும். தடிங்கிறது சத்தியத்தை தான் குறிக்குது. அப்பதான் நம்ம ஆண்டோட ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 Corinthians 5:7-8
1: ஆகையால் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே, புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு.
0: நம்ம பழைய குணங்கள்லாம் நமக்குள்ள இல்லாம புதிதாய் பிறந்த மாவாய் இருக்கும்படிக்கு,
1: பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள்.
0: நம்ம பழைய புளித்த மாவு என்ன சின்னங்கள் செயல்கள் நம்ம உள்ளத்துல எத்தனையோ எண்ணங்கள் வரும். அந்த பழைய புளித்தமாவு புறமே என்ன செஞ்சிருங்க,
1: கழித்து
0: போடுங்க. நம்ம பாவம் நமக்குள்ள இருக்கப்பட்ட எண்ணங்கள் சிந்தனைலாம் என்ன செய்யணும், கழித்து போடணும். திரும்ப திரும்ப நம்ம அந்த குணம் நமக்கு வரக்கூடாது. அது என்னன்னு சொல்ற பாருங்க.
1: ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து,
0: நம்ம பஸ்காவாகிய கிறிஸ்து
1: நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே,
0: நமக்கு பலியிடப்பட்டிருக்கிறாரே. அதெல்லாம்
1: பழைய புளித்த மாவோடு அல்ல,
0: பழைய புளித்த மாவோட அல்ல,
1: துர்க்கணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல.
0: புளித்தமா எதற்கு சொல்றாரு,
1: துர்க்கணம்
0: பொல்லாப்பு புளித்த மாவோட அல்ல,
1: துப்புரவு உண்மை என்னும்,
0: துப்புரவு உண்மை என்னும்
1: புளிப்பில்லாத அப்பத்தோடு,
0: புளிப்பில்லாத அப்பத்தோடு
1: பண்டிகை ஆசரிக்க கடவோம்,
0: பண்டிகை ஆசரிக்கப்படும். என்ன இருக்கு நமக்குள்ள, துப்புரவு உண்மை. நிறைய பேர் வாய் திறந்தவே நிறைய பொய் சொல்றோம். அந்த பொல்லாப்பு துர்க்கணம் உள்ளத்துல இருக்கவே கூடாது. அல்லேலூயா. நமக்குள்ள என்ன இருக்கு, துப்புரவு உண்மை என்ற புளிப்பில்லாத மாவோட ஆண்டு ரத்தத்தையும் சரீரத்தையும் உள்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில துப்புரவு அன்புற ஆண்டு ஒப்பராகணும். நமக்குள்ள எந்த பாவமான செயலும் இல்லாத இருக்குன்னு ஆசீர்வித்தா கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம தருவார். நம்ம ஆய்ந்திருக்க படவே மாட்டோம். கர்த்தர் ஒப்பு கொடுப்போமா, ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாம் போடணும்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தன் வருகை, அந்த வருகையில யாரையெல்லாம் கர்த்தர் எழுப்புவார் என்பதை குறித்து நாம் கேட்டோம். நம்ம எழுந்து நிற்கலாமா? ஜீசஸ் தேங்க்யூல்லா. ஆண்டவரை கர்த்தர் வரப்போகிறார். மத்திய வானத்திலே சீக்கிரம் கர்த்தர் வெளிப்பட போகிறார். அவர் சொல்லியிருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறிய வண்ணமாகவே இருக்கிறது. யார் யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறார்களோ அந்த விசுவாசமாய் இருக்கிறவர்களை கர்த்தர் கடைசி நாளில் எழுப்புவார். எனவே தான் நாம் கேட்டோம், மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ. எனவே வேறு விசுவாசத்தில் குறைந்து போயிருக்கிறோமா? இந்த கர்த்தரை பார்த்து சொல்ல, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற கர்த்தாவே, என் உள்ளத்திலே விசுவாசத்தை துவக்கும் அப்பா என்று சொல்லி நம்ம எல்லாரும் கத்து நோக்கி பார்த்து கேட்போம். ஆண்டவரே எனக்குள்ள விசுவாசம் தாரும், ஆண்டவரே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கணும், பக்தி எனக்கு தாரு, பக்தி உள்ளவனாக பக்தி உள்ளவளாக என்னை மாற்றும் ஆண்டவரே. அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவனுமா இருக்க வேண்டுமா? அதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லாம் ஜெபம் பண்ணணும், கண்ணமணி ஜெபம் பண்ணுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்டவளாக என்னை மாற்றும் ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தரோடு கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறார்கள். ஹல்லேலூயா! கர்த்தரோடு கூட இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். நாம கூட ஆண்டவரே, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக தெரிந்து கொள்ளப்பட்டவளாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அதெல்லாம். மூன்றாவதாக, அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யார் அவருடையவர்கள்? கிறிஸ்துவின் இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவர்கள் தங்கள் மாம்சத்தை ஆசை இச்சைகளையும் சிலவில் அறிந்திருக்கார் என்று சொல்லி கேட்டோம். எனவே என்னை எப்படி மாற்றும் ஆண்டவர் என்று சொல்லி கேட்போம். கடைசியாக, அவருடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் நான் அவன் எழுப்புவேன் என்று சொன்னார். நம்மை நாமே சோதித்து அறிந்து இந்த பாத்திரத்துல பங்கு பெறும் பொழுது, தெருவதில் பங்கு பெறும் பொழுது நம்மளுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. அர்ப்பணம் செய்து ஆண்டவரே உங்களுடைய வருகளை என்னை ஆயத்தப்படுத்தும், நானும் உன் வருகளை பங்கு பெற வேண்டும், இதோ திருவிருதல பங்கு பெற போகிறேன், என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி வாய் திறந்து எல்லாரும் கேட்கலாமா?

0: கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் எனக்கு விசுவாசம் குறைந்து போகவே கூடாது, விசுவாசத்தின் ஆவியினாலே நான் நிறைந்திருக்கணும் ஆண்டவரே. கேட்போமா, விசுவாசத்தின் ஆவியிலே நான் நிறைந்திருக்கணும் ஆண்டவரே. உம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த வரிசை நானும் இருக்கணும் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கின்ற எனக்குள்ளே குற்றம் வரக்கூடாது ஆண்டவரே. அப்பா எனக்குள்ளே பரிசுத்தம் இருக்கணும் ஆண்டவரே, அன்பில பரிசுத்தம் உள்ளவனா இருக்கணும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க அப்பா, உம்முடையவனா உம்முடையவளானா இருக்கணும் ஆண்டவரே. என் மாம்சத்தின் ஆசை இச்சை சிறு அறையப்பட்டிருக்கணும், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவன் இருக்கணும் ஆண்டவரே. என்னை மாற்றம் அப்பா, என்னை தகுதிப்படுத்தி, எனக்குள்ள என்னென்ன குற்றம் குறை இருக்கதோ எல்லாவற்றையும் கழுவி மன்னித்து என்னுடைய திருவிருந்திலே பங்கு பெற என்னை தகுதிப்படுத்தும் அப்பா. நான் உங்க வருகிற வரணும் ஒருபோதும் கைவிடப்படக்கூடாது. எல்லாம் செவிப்போம். தேங்க்யூ லார்ட், நன்றி நன்றி. என்னை மாற்றம் ஒப்பு கொடுங்க, என்னை மாற்றம். நீ கேட்டாதான் மாற்றுவர். என்னை மாற்றம் ஜெபிங்க, எங்களை மாற்றம், எங்களை மாற்றம், எங்களை மாற்றம். உங்க ஆசீர்வாதத்திற்காக பக்கா செவம் பண்ணுவாங்க. அவங்களோடு இணைந்து நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம்.
1: பேஸ்புக்லயும் பார்த்த எல்லா மக்களையும் ஆசீர்வங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா, உமக்குள்ள நெருங்கி சிவிக்க, மை சார்ந்து வாழ, மை நம்பி வாழ உதவிச்சிங்க. உன்னத பலத்தில இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்கப்பா. வேண்டி கொடுத்துருக்கோம், அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க, ஆசீர்வச்சு உயர்த்த முடியாது செவிக்கிறோம். ரச்சனை சந்தோஷத்தை தாங்க, உற்சாகத்தின் ஆவி தாங்க விடிச்சிங்கப்பா. முடி வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க ஏசப்பா. ராஜா நீங்க வரப்போறீங்க ஆண்டவர, நாங்கள் உண்மையை பார்க்கணும், உண்மையை சந்திக்கணும், உம்மோடு இருக்கணும், எப்போதும் மேல் நிலைத்திருக்க எங்களுக்கு இறக்கம் பாராட்ட வேண்டும் செவிக்கிறோம் அப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க, சுகமாக்குங்க இயேசுவே, குணமாக்க முடியாது செவிக்கிறோம். என்ன பலவிருந்தாலும் குணமாக்குங்க அப்பா, குணமாக்குங்க ஆண்டவரே. மே ஸ்தோத்திரம், எனக்கும் குணமாகுமான்னு சொல்லி எதிர்பார்த்திருக்க மக்களை குணமாக்குங்க, பலவீனத்தை மாற்றுங்க, மந்திரம் ஜெயவனைகள் உடைத்து படுங்க, பிசாசு நீங்கள் அழித்து படுங்க, வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பயத்தை தரணும், சமாளாத மக்கள் சமாளத்தை தரணும், கடன் கண்ணீர் வேதனையில் இருக்கிற மக்களை விடுதலை செய்ய, குடிக்கிற மக்களை விடுதலை செய்ய ஆண்டவர, ஆன்மீக கண்களை திறந்து விடுங்க, கர்த்தாவே பிரகாச மனக்களை தந்தர்களும் ஆண்டவர. அப்பா மே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. தொழில் செற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேஸ்ல இருக்க மக்களுக்கு விடுதலை தாங்க, வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கஷ்டங்கள் கண்ணீர்கள் துன்பங்கள் தொல்லைகள் அனைத்து மாத்திருங்க, உண்மை தேடம் அறிந்து கொள்ள அண்டிக் கொள்ள உதவிச்சிங்க, உன்னத பலத்தில இடக்கட்டுங்கப்பா, வேண்டிக் கொடுத்துருக்கும் நினைப்பதற்கு அதிகமாய் கிரிச்சிங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை தாரும் தேவ ஞானத்தை தாருமாண்டவர, செபிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க, துதிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க, அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாரு சுவாமி. இயேசுவே இயேசுவே, சிறு பிள்ளைகள் கூட உண்மை பார்க்கட்டும், அறிந்து கொள்ளட்டும் ஐயா, உண்மை தரிசிக்கட்டும், உம்மோடு இருக்கட்டும், பெரிய பாக்கியத்தை தாங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க, பயபக்தி உள்ள பிள்ளைகளாக மாற்றுங்க, கத்தடி நாமம் மகிப்பிடட்டும், உங்க ரத்தத்தினால ஒவ்வொரு மூடி பாதுகாக்க வேண்டுமா செவிக்கிறோம். கொடிய உலகத்துல வாழ்கிற ஆண்டவரே, நீங்க தான் உடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும், பராமரிக்கணும். எங்க பத்திர ஆபத்து விபத்துக்களை பிள்ளைகளை கடத்தி கொண்டு போயிடுறாங்கப்பா, எல்லா வத்தியிலும் உங்க பிள்ளைகளை பாதுகாக்கணும், பராமரிக்கணும், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளணும். எல்லா துதிகனமாக்கும் செலுத்துறோம், யாசுபா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ சேவையை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்து வருகின்றோம். உங்கள் பணத்தாலும் பொருளாலும் நம்முடைய ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: நீதிபதியின் புஸ்தகம் 23:18
1: நிச்சயமாகவே முடிவு உண்டு,
0: நிச்சயமாகவே முடிவு உண்டு,
1: உன் நம்பிக்கை வீண் போகாது,
0: நம்பிக்கை வீண் போகாது. அம்மாறிமானவர்களே, நிச்சயமா உங்களுக்கு முடிவு உண்டு. என்னென்ன காரியத்துக்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ, எதற்கெல்லாம் ஜெபிச்சிட்டு இருக்கீங்களோ, என் ஜெபம் கேட்கப்படலைன்னு சொல்லி கேட்டு நினைச்சிருக்கலாம். ஒரு வேளைக்கு என் வாழ்க்கையில ஏன் எப்ப அற்புதம் நடக்கும், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதமே நடக்கலையே, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்குமா, அற்புதம் நடக்குமா, அதிசயம் நடக்குமா, என் வாழ்நாள் முழுதும் கண்ணீர் தானே வடிச்சிருக்கிற அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா கத்தடி வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாக உனக்கு முடிவு, நம்பிக்கை வீண்போகாது. கத்தட்ட நீங்க நம்பல, நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது. நிச்சயமா உங்களுக்கு முடிவு உண்டு. எதற்கெல்லாம் நினைச்சிருக்கலாம், ஒரு கடனுக்காக நினைச்சிருக்கலாம், ஒரு வேளைக்கு குடும்பத்துல திருமணம் நடக்கணும், அப்படி எத்தனையோ காரியங்கள் நினைச்சிருக்கலாம். உங்க காரியங்கள் நிச்சயமா உங்களுக்கு முடிவுண்டு. உங்க கர்த்தமேல நம்பிக்கை வச்ச நம்பிக்கை என்ன செய்யாது, வீணா போகவே போகாது. அவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர், சமர்த்தத்தை படைச்சவர், நீரூற்ற படைச்சவர், எல்லாவற்றையும் உருவாக்கினவர் அவர் தான். அவரால் அவர் மேல வச்ச நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது. உங்க நம்பிக்கை நிச்சயமா வீண் போகாது. உங்களுக்கு முடிவு நிச்சயமா, நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க அதுக்கு முடிவு நிச்சயம் உண்டு. கலங்காதீங்க, கண்ணீர் துளசிக்கோங்க. சங்கீத புஸ்தகம் 21:7
1: ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார்,
0: கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார்,
1: உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாது இருப்பார்.
0: உன்னதமான தயவினால் என்ன செய்ய மாட்டாரு, அசைக்கப்படாது இருப்பார். உன்னதமான தயவு அவ்வளவு. ஆனால் ராஜா நம்பிக்கிறதுனால அவர் என்ன செய்ய மாட்டார், ஒரு நாள் ராஜா என்ன செய்ய மாட்டாரு, அசைக்க படுவதில்லை. நான் இப்ப சொல்ல, நாங்க நம்பி நம்பி வெக்கப்பட்டு போயிட்டாங்க. எவ்வளவோ அந்த மனிதரை நம்பணும், இவங்களை நம்பணும், அவங்க குடும்பத்தாரை நம்பணும், என் ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்பணும், எவ்வளவோ வெக்கப்பட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. இங்க சொல்றாரு ராஜா என்ன நம்பி, யாரை நம்பியிருந்தாரா, கத்தரை நம்பியிருந்தாரா. அவர் தயவினால என்ன செய்யல, அசைக்கப்படவே இல்லை. வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அசைந்து போகல. அதே போல அருமையானவர்களே, இயேசுவை நம்புனீங்க, ஒரு நாள் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. நம்பிக்கைக்கு நிச்சயம் உங்களுக்கு, உங்க முடிவு நிச்சயம், உங்க முடிவுக்கு ஒரு அற்புதம் கத்தர் செய்வார். கலங்கே வேண்டாம்.

0: கர்த்தர் நம்புங்க, உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் நம்பலுங்க, யாரும் எடுத்து மாட்டார், வெக்கப்பட்டு போகவே விட மாட்டார். கலங்காதீங்க. சங்கீத புஸ்தகம் 22:4
1: எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர்.
0: பாருங்க, சங்கீதக்காரர் சொல்றாரு, எங்கள் பிதாக்கள் நம்பினார்கள், என்ன செஞ்சார் ஆண்டவர், நம்பினவங்களை விடுவிச்சார். நீங்க நம்பிருக்கீங்களா? யார் வேணும் விடுவிக்கலன்னு நினைச்சிருக்கீங்களா? எத்தனையோ மனிதர் நம்பி மோசம் போன அவங்க நம்மளே, இவங்க நம்மளே எனக்கு விடுவிக்கார் யாருமே இல்லை. நம்பியே கஷ்டத்துல, பண கஷ்டத்துல கஷ்டப்படுறேன், கடன் பிரச்சனாலும் கஷ்டப்படுறேன், எனக்கு வாழ்க்கையில எதுவுமே நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? சங்கீத கரைச்சோட என் பிதாக்கள் அவர் கர்த்தர் மேல நம்பி இருந்தாங்களா, அவர் என்ன செஞ்சாரு, நம்மளவங்களை விடுவித்தார். உங்கள் வாழ்க்கையில் விடுவிப்பார். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி, என்ன கண்ணீரா இருந்தாலும் சரி, உங்களை விடுவிக்க வல்லவர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார், நிச்சயமா உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா உங்களை விடுவிப்பார், கைவிடவே மாட்டார். நம் வானத்தையும் பூமியை படைத்தவர் நம்பி இருக்கிறோம், வானாதி வானவர் நம்பிக்கை, நம்மளை படைச்சவர் நம்பி இருக்கிறோம். ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார், கலங்காதீங்க. 33:21
1: அவருடைய பரிசுத்த நாமத்தை, நாம் நம்பியிருக்கிறபடியால், நம்முடைய இருதயம், அவருக்குள் களி கூறும்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் நம்பியிருக்கலாம், இருதயம் என்ன செய்யும், கர்த்தருக்குள்ள களி கூறும். கலங்காதீங்க, கர்த்தர் முழுமையா நம்புங்க. அவர் தான் நம்பத்தக்கவர். இந்த உலகத்தில் யாருமே நம்பத்தக்கவர் இல்ல, உலகத்தில் யாருமே நம்பத்தக்கவர். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நம்பத்தக்கவர். அவர் நம்பிருந்தா என்ன செய்வோம், களி, நம்ம இருதயம் என்ன செய்யும், களி கூறும். நிச்சயமா நம்ம அவர் நம்பினோம், நம்ம இருதயம் ஒரு நாள் களி கூறும். அல்லேலூயா. ஏற்பாடு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மையே நம்பியிருக்கிறேன், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு நம்பிக்கை, எனக்கு எல்லாமே நீங்க தான். 71:5
1: கர்த்தராகி ஆண்டவரே நீரே என் நோக்கமும், என் சிறு வயது தொடங்கி, என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர்,
0: என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். பாத்தீங்களா, தாவீது பாருங்க, சிறு வயது தொடங்கி யார நம்பினாரா, யார நம்பினாரு, கர்த்தரை நம்புறாரு. அதனால என்ன சொல்றார் பாரு, நீரே நம்பி, நீரே நோக்கமும், சிறு வயது உண்மையை நம்பி இருக்கிறேன்னு சொன்னார். அதனாலதான் அவர் என்ன செஞ்சாரு, ஆடு மேய்ச்சி தாவீத எப்படி மாத்திட்டாரு, பெரிய ராஜாவா மாத்தினார். அல்லேலூயா. நீங்க யாரெல்லாம் கர்த்தர் உண்மையா நம்பிருந்தீங்கன்னா உங்க வாழ்வுக்கு பெரிய உயர்வு உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் முழுமையா நம்பணும், உங்க வாழ்வில் பெரிய உயர்வு உண்டு, பெரிய ஆசீர்வாதம் உண்டு. அவர் நம்பினவங்களை யாரும் வெக்கப்பட்டு போகவே மாட்டோம். அல்லேலூயா. சரி, நான் கர்த்தர் நம்பின பக்தர்களை நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாக்குறோம், கர்த்தர் நம்புறவங்க யாரெல்லாம் எப்படிலாம் ஆசீர்வாதம் தெரிஞ்சாங்க, எப்படிலாம் கர்த்தர் நம்புறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகம் 37:5
1: உன் வழியை,
0: கர்த்தருக்கு
1: ஒப்புவித்து,
0: அவர் மேல் நம்பிக்கையாயிரு,
1: அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்,
0: நம் வழி அவற்றை ஒப்புரச்சன. ஆண்டவரே எனக்கு நீர் இல்லாம இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல, என்னை முழுமையா அர்ப்பணிக்கிற ஆண்டவரே நீர் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முழுமையா ஒரு கர்த்தரை ஒப்பு கொடுக்க வேண்டும். இங்க பாதியும் உலகத்துல பாதியும் இருக்கக்கூடாது. உன் வழியோ கர்த்தரத்தில் ஒப்பு, என் வழி இல்ல ஆண்டவரே, நீங்க தான் என்ன நடத்தணும், நீங்க தான் ஒவ்வொரு நாள் நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் கர்த்தரை நம்ம வழி ஒப்புவிக்க வேண்டும். எப்படி வைக்கணும், மனப்பூர்வமா ஒப்புவிக்க வேண்டுமா? நியாயாதிபதியின் புஸ்தகம் 5:9
1: ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்புக்கொடுக்க இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இதயம் நாடுகிறது.
0: பாத்தீங்களா, மனப்பூர்வமான ஒப்பு கொடுக்கணுமா? கர்த்தர்கிட்ட எப்படி ஒப்பு கொடுக்கணும், மனப்பூர்வமா, இயேசு நீர் தான் எனக்கு, நீர் தான் குடும்பத்தை ஆசீர்வதிக்க, நீங்க தான் குடும்பத்தை நடத்தணும், நீங்க தான் குடும்பத்திற்கு தடைகளை மாற்றணும், நீங்க தான் கடன் அடைச்சி தரணும், நீங்க தான் கண்ணீர் துடைக்கணும், நீங்க தான் பிள்ளைகளுக்கு நல்ல மேரேஜ் நடக்கணும், எங்களுக்கு குழந்தை பாக்கி நீங்க தான் தரணும், எல்லாமே நீங்க தான். என்னால முடியாது, உங்களால தான் முடியும். என் பிள்ளைகள் நல்ல மதிப்புறாங்க பாஸ் பண்ணணும், என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும், என் பிள்ளைகள நீங்க தான் வளர்த்து தரணும், எனக்கு ஒண்ணு ஞானம் இல்லை, என் பிள்ளைகள் நல்லா வளர்த்து தரணும் ஆண்டவர் நீங்க தான் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமா கர்த்தர் கர்த்தர் நம்மள என்ன செய்யணும், ஒப்பிட்டு அவர் மேல என்ன செய்யணும், நம்பிக்கையா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவரே நம்பணும். நீங்க தான் ஆண்டவர், நீங்க தான் எனக்கு, நீங்க தான் ஏசப்பா என்ன உலகத்துல ஒப்பு கொடுக்குற, நீங்க தான் எனக்கு நம்பிக்கை, நீங்க தான் எனக்கு நம்பிக்கை ஆண்டவரே, இந்த உலகத்துல வேற எந்த நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் 12:1
1: அப்படி இருக்க,
0: அப்படி இருக்க
1: சகோதரரே,
0: சகோதரரே,
1: நீங்கள்
0: நீங்கள்
1: உங்கள் சரீரங்களை,
0: உங்கள் சரீரங்களை
1: பரிசுத்தமும்,
0: பரிசுத்தமும்
1: தேவனுக்கு பிரியமுமான,
0: தேவனுக்கு பிரியமான
1: ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று,
0: தேவனுக்கு பிரியமான பலியை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று
1: தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு,
0: தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு
1: உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.
0: ஆமா வேணவில்லை, நம்ம ஒரு நாளுக்கு நம்ம சரீரங்களை ஆண்டவர் கருத்துல சீவுப்பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து அவர் மேல நம்பிக்கை இருக்கணும். கட்டாயம் உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கண்டிப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் வாய்க்க பண்ணுவார். வாய்க்க பண்ணுவார, பண்ண மாட்டாரா? நிச்சயமா வாய்ப்பீங்க. அப்படி சொல்றவங்களா அலையிலேயே சொல்லுங்க. யாரும் அமைதியா இருக்கீங்க? அலையிலூயா. உங்க வழிகளை கருத்துல ஒப்புவித்தார் நம்பிக்கையா இருங்க. அவருக்கு அப்ப என்ன செய்வார்? காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சரீரத்தை நினைச்சு சீவுப்பலியா ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீர் தான் ஆண்டவரே, என் சரீரத்தை உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் நிச்சயம் உங்க காரியங்களை என்ன செய்வாரு? வாய்க்க பண்ணுவாரு. அல்லேலூயா. என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி மாத்துவார், என்ன தடை இருந்தாலும் மாத்துவார், என்ன பிரச்சனை மாத்துவார். அவரிடத்துல முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும், மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். பாதி உலகத்துல பாதி கர்த்தருக்குல, முழுமையா கர்த்தருத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர்ல சொல்றாரு, ரோமர் 6:19
1: உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம்,
0: உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம்
1: மனுஷர் பேசுகிற பிரகாரமாய்,
0: மனுஷர் பேசுகிற பிரகாரமாய்
1: பேசுகிறேன் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி,
0: நடப்பிக்கும்படி
1: முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை,
0: உங்கள் அவயங்களை
1: அசுத்தத்திற்கும்,
0: அசுத்தத்திற்கும்
1: அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல,
0: இப்பொழுது
1: பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி,
0: பரிசுத்தமானதை நடக்கும்படி
1: உங்கள் அவயங்களை,
0: உங்கள் அவயங்களை
1: நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள்.
0: அவயங்களை முழுமையா கர்த்தத்துல நீதிக்கு அடிமையா ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதங்களை செய்வார். கர்த்தத்துல முழுமையா ஒப்பு கொடுக்கணும். நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனையாலும் மாத்துவார், என்ன கஷ்டம் இருந்தாலும் மாத்துவார். அவர்த்த நம்பிக்கை இருக்க வேண்டும், அவ்வளவுதான். உள்மனதோடு நம்பிக்கை இருக்கணும், மனப்பூர்வமா ஒருத்தர் ஒப்பு கொடுக்கணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் என்ன செய்வாரு? உங்கள் கஷ்டங்களை மாத்தி உங்க வாழ்க்கையில செழிப்பை தருவார். கர்த்தர் நம்புறவங்க செழிப்பாங்க. ஒரு வசனம் தெரியுமா உங்களுக்கு? வாசித்து பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 28:25
1: கர்த்தரை நம்புகிறவனோ,
0: கர்த்தரை நம்புகிறவனோ
1: செழிப்பான்,
0: செழிப்பான். கர்த்தரை நம்பனே எப்படி இருப்பீங்க சொல்லுங்க? செழிப்பா இருப்பீங்க, உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்றாரு, நீரே என் நம்பிக்கை. அதனாலதான் அவர் ராஜாவா மாத்தினார், வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றினார். நீங்க கர்த்தரை முழு மனதோட நம்பி பாருங்க, உங்க வாழ்க்கை செழிப்பா இருப்பீங்க. சங்கீத நீதிமொழி 29:25 வாசி பாருங்க. கர்த்தர் நம்பர் உயர்ந்த அடைத்தில் வைக்கப்படுவார் சொல்லி.
1: கர்த்தரை நம்புகிறவனோ,
0: கர்த்தரை நம்புகிறவனோ
1: உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான்.
0: உயர்ந்த அடைத்தில் வைக்கப்படும். கர்த்தரவங்களை எப்படி வைப்பாரு? உயர்ந்த அடைக்கத்தில் வைப்பார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷப்படுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரவங்களை எப்படி வைக்க போறாரு? உயர்ந்த அடைக்கலத்துல. இரண்டாவதாக கர்த்தர் நம்புறவங்க எப்படி இருப்பாங்களா பாருங்க. சங்கீத புஸ்தகம் 4:5
1: நீதியின் பழிகளை செலுத்தி,
0: நீதியின் பழிகளை செலுத்தி
1: கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள்.
0: கர்த்தர் மேல் நம்பிக்கை. நீதியின் பழிகளை செலுத்தி என்ன செய்யணும்? கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். நீதியின் பழி ஒவ்வொரு நாளும் செலுத்தணும். கர்த்தரே, நீதியின் பழியை செலுத்தணும். ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி. ஏன் ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தை சொல்றாருன்னா, நிறைய பேர் பார்க்க, நிறைய மக்களை பார்க்கிறோம், குடிக்கிறாங்க, வெறுக்கிறாங்க. அவங்க கேட்டு பாருங்க, நான் கர்த்தர் தாங்க நம்பி இருக்கிறேன் அப்படின்னு அற்புதம் நடக்காது. பாருங்க, நிறைய பேர் பாவம் எல்லாம் செய்வாங்க. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு கர்த்தர் தான் நம்பியிருக்கோங்க, அவர்னா எனக்கு கண்ணை முழிச்சு பார்க்கவே இல்லை, எனக்கு என்ன கண்ணை முழிச்சு பார்த்துருக்காரு, வாழ்க்கையெல்லாம் கஷ்டம்தான் அப்படின்லாம் சொல்றாங்களா. அதங்க ஆண்டவர் சொல்றாரு, என்ன செய்யணுமா? நீதியின் பழியை செலுத்தி கர்த்தர் மேல நம்பிக்கை. நிறைய பேர் சொல்லுங்க, என்ன கர்த்தர், எனக்கு கண்ணை முழிக்கவே இல்லை, நான் அவர் தாங்க இறம் போல் நம்புறேன், அவர் தாங்க நான் கும்பிடுறேன், என் வாழ்க்கையில் ஒரு நன்மையுமே காணப்படலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அதான் சொல்றாரு, நீதியின் பழிகளை செலுத்தி என்ன செய்யணுமா? கத்துற அவரால் என்ன செய்யணும், நம்பிக்கையா இருக்க வேண்டும்.
2: அருமையான விலே, இதுவரைக்கும் ஆண்டோடைய வார்த்தை கேட்டோம், இப்போது நம்ம செவிக்க போறோம். என்னோடு கூட சேர்ந்து செவிங்க. ஸ்தோத்திர ஆண்டவரையுமே துதிக்கிறோம், மகத்துமுள்ள ராஜாவையுமே துதிக்கிறோம், மகிமின் தேவனையுமே ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறவரையுமே துதிக்கிறோம். ஆண்டவரையுமே நோக்கி நாங்கள் மன்றாடி செவிக்கிறோம். வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள் எல்லாம் நீக்கி போடுங்க. மந்திரம் செவனைகள், பெலிசனைகள் எல்லாம் உடைச்சு போடுங்க. ஆண்டவரையுமே துதிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்க அற்புதச்செங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கும் ஏசப்பா, என்ன நோய் இருந்தாலும் குணமாக்கும், என்ன வேலை இருந்தாலும் குணமாக்கும் ஏசப்பா. மந்திரம் செவனைகளை உடைத்து போடுங்க, பிசாசுகள் அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், சம்மா இல்லாத மக்கள் சம்மான் தரணும், கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கஷ்டத்தை நீக்கிற முடியா செவிக்கிறோம். குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களுடைய கஷ்டத்தை மாத்துங்கப்பா. உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க. ஆசீர்வச்சு உயர்த்த முடியா செவிக்கிறோம் ஐயா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, ஆவரம் சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில் இருக்கிற மக்களை வெற்றி தாங்க, சமாதானம் சந்தோஷம் தந்து காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே கற்றுடைய கரம் தாங்கட்டும் அப்பா. வெளிநாட்டு போகணும்னு நினைக்கிற மக்களுக்கு அப்பா, வெளிநாட்டு போக வேண்டிய பணத்தேவைகள் பொருளாதார சந்திங்க. காலேஜ் சேர்ற மக்களுக்கு காலேஜுக்கு போக வேண்டிய பணத்தேவைகள் பொருளாதார சந்திங்கப்பா. நல்ல ஸ்கூல் கிடைக்கணும், ஃபீஸ் கட்டணும்னு நினைக்கிற மக்களுக்கு ஃபீஸ் கட்ட கிருபை தாரும். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடிய ஆசியங்களை செய்யுங்க. ஆண்டவரே அப்பாமை ஸ்தோத்திரம். கத்தடத்தில் மனமகிழ்ச்சியாரு, உன் இருதயத்தில் வேண்டுதல் உனக்கு அருளிச்சியமே, அவர் இடத்துல ஒப்புவித்து காரியத்தை அவர் மேல் நம்பிக்கையாரு, காரியத்தை வாய்க்க பண்ணுன்னு சொன்ன எங்கள் அன்பின் தகப்பனே. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்கப்பா. பலத்த அற்புதங்களை ஆசீர்வத்தை நீர் கட்டளட முடியாது செபிக்கிறோம். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய்க்கிறீச்சர் தேவன். ஆசீர்வித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்தி காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மாய்க்கும் செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜுகிறோம் பரமபிதாவே, ஆமே. நம்ம செவத்தை கருத்தர் கேட்டிருக்காரு, சோர்ந்து போகாதீங்க.
3: கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராக கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: கட்டாயம் வசனத்தை கவனிக்கணும். மூன்றாவதாக தரப்பில் நின்று நம்ம தேசத்துக்காக செபிக்கணும், நாட்டை ஆளுகிற மக்களுக்காக செபிக்கணும். அது மாத்திரல்ல, நம்ம சபைக்காக செபிக்கணும், நம்ம அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிற மக்களுக்காக செபிக்கணும். நான்காவதாக தேவனுடைய வசனத்தை எல்லாருக்கும் சொல்லணும். சமய வாய்த்தாலும் வாய்க்க வைத்தாலும் திருவசனத்தை சாக்கிரதையோடு பிரசங்கம் பண்ணணும். சத்தியத்தை அநியாயமா அடக்கி வைக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இதுவரைக்கும் அப்படி செஞ்சிருந்தாலும் இந்த நாளில் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆமா ஆண்டவர், இதுவரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டேன் ஆண்டவரே, இனிமே நான் சொல்லுவேன் எல்லாருக்கும் போயிட்டு சொல்றேன்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்கறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 7:9
1: பின்பு அவர்கள்
0: ஒருவரை ஒருவர் நோக்கி
1: நாம் செய்கிறது நியாயம் அல்ல,
0: இந்நாள்
1: நற்செய்தி அறிவிக்கும் நாள்.
0: இந்நாள் என்ன நாள்? நற்செய்தியை அறிவிக்கும் நாள்.
1: நாம் மௌனமாய் இருந்து
0: பொழுது
1: விடியமற்ற

0: காத்திருந்தால்,
1: பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால்,
0: குற்றம் நம்மேல் சுமரும்.
1: பாத்தீங்களா, குற்றம் நம்மேல சுமரும். இது நற்செய்தி அறிவிக்கினால் கடைசி வினாடியில் இருக்காருமையானவர்களே, இந்த நாட்கள் அச்சீதி அறிவிக்காம நீங்க எப்ப அறிவிக்க போறீங்க? அறிவிக்காமல் பொழுது விடியுமானால் அந்த குற்றம் நம்ம மேல சுமரும். ஆண்டவராக இயேசுக்கு வந்த பிறகு சொல்லலையான்னு சொல்லி கலங்கினீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. இந்த ரச்சனையினால் நற்செய்தி எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம வெக்கப்பட்டிருந்தீங்கன்னா கத்தர் ஒரு நாள் வரும்போது நம்மளை பட்டு அவர் வெக்கப்படுவார். மதமே ரட்சிக்கப்பட வேண்டும். பாவி மேல் தேவன் சினம் கொள்கிறார். நம் பாவத்தை பாவியாகி நம்ம ரட்சிக்கதான் கர்த்தராக இயேசுக்கு உலகத்துக்கு வந்தார். நம் ரட்சிப்புக்காக மண்டாடி கேட்க வேண்டும். தங்கித கருஜ ரட்சிப்புக்காக ஆத்மா தபிக்கிறதுன்னு சொன்னார். ரட்சிப்பை பட வேண்டும். இரண்டாவதாக தேவன் வசனத்தை கவனிக்க வேண்டும். அது வசன பால் பிரிய வேணும், வாஞ்ச வேணும், தாக வேணும். மூன்றாவதாக நம்ம திறப்பில் நின்று தேசத்துக்காக செவிக்கணும். நம் நாட்டு ஆளுகிற அரசாங்கத்துக்காக நம்ம செவிக்க வேண்டும். நம்ம சபைக்காக செவிக்க வேண்டும். நம்ம எத்தனை நாள் நம்ம குடும்பத்துக்காக செவிச்சோம், அந்த குடும்பத்துக்காக செவிக்கனாலும் போடி போடி பயிற்சி பிரியமானவர்களே, மற்றவங்களுக்காக நம்ம செவிக்க வேண்டும். நான்காவதாக தேவனை பற்றி எல்லாருக்கும் நற்செய்தியை சொல்ல வேண்டும். கடைசியாக நம் இதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. வசனம் அதுதான் சொல்லுது. மார்க்கின் சுவிசேஷம் 3:5
0: அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம்,
1: அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம்
0: அவர் விசனப்பட்டு,
1: அவர் விசனப்பட்டு
0: கோபத்துடனே,
1: கோபத்தினுடனே
0: சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து,
1: கோபத்துடைய என்ன செஞ்சாராம், சுற்றிலும் இருந்த இருதயத்தை கடினப்படுத்திட்டே இருப்போமானா கர்த்தடி கோபம் நம்ம மேல வரும். நம்ம இதயத்தை கர்த்தர் ஒப்பு கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, எவ்வளவு நாள் இப்படி இருப்போம்? இதயத்தை கடினப்படுத்திட்டு இருப்போமானால் கர்த்தடி கோபம் நம்ம மேல வரும். எபிரேயன் புஸ்தகம் 3:7-8
0: ஆகையால்,
1: ஆகையால்
0: பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே,
1: பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி
0: இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில்,
1: இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்களாகில்,
0: வனாந்தரத்திலே,
1: வனாந்தரத்திலே
0: கோபமூட்டின போதும்
1: சோதனை நாளிலும்
0: நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள்.
1: இருதயத்தை என்ன செய்யக்கூடாது? கடினப்படுத்தவே கூடாது. அன்னைக்கு தூங்கிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் எழுந்து சேவமண்ணுன்னு சொல்லுவாரு. இருநிலை கடினத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் தூங்கலான்னு சொல்லக்கூடாது. நீங்க ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் சொல்ல பேசாத, இல்ல அப்படிதான் பேசணும் சொல்லி இருதயத்தை கடினப்பட்டு பேசிட்டே இருக்காதிங்க. இருதயத்தை கடினப்படுத்தும்னால் ஆண்டவர் ராஜ்யத்திலும் போக முடியாது. அருமையானுகளே, ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவர் எனக்கு இருதயத்தை கடினத்தை என்னை விட்டு எடுத்து போடும். ஆண்டவரே, இருதய கடினத்தை எடுத்து போடும். நம்ம இருதய கடினம் நமக்கு எப்போ வருமா பாருங்க. எபிரேயன் புஸ்தகம் 3:13
0: உங்களில் ஒருவனாகிலும்,
1: பாவத்தின் வஞ்சனையினாலே
0: கடினப்பட்டு போகாதபடிக்கு
1: நம் பாவங்கள் நமக்குள்ள இருந்தா நம்ம இருதயம் கடினப்பட்டுரும். இவங்க என்ன சொல்ற, நான் என்ன கேட்கறது, இவங்க சொல்ல கேட்க முடியாதுன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு இருதயம் கடினமாயிரும். நம்மளுக்கு பாவம் இருந்தா யார் சொன்னாலும் கீழ்படி மனசு வராது. யார் சொன்னா அவங்களுக்கு கோபம் தான் வரும். பாண்டவரே, பாண்டவரே, என் இறுதிய கடினத்தை எடுத்து போடும். ஆண்டவரே, நான் இறுதிய எனக்கு கடினமா இருக்கு. ஆண்டவர், நீ பேசினாலும் உங்க சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கறது இல்லப்பா. செவின்னு சொன்னாலும் நான் செவிக்கிறது இல்ல. நான் நீங்க என் கூட எதோ இது விட்டுன்னு சொன்னாக்கெல்லாம் விடுறதில்லை. ஆண்டவர், அதே தான் நான் செய்யறேன். என்னை மன்னி ஆண்டவரே, என்னை மாற்று, என் இறுதியத்தை கடினத்தை எடுத்து போடுங்க. என் பாவத்திலிருந்து விடுதலை தரணும். ஆண்டவரே, மற்றவங்களை பார்த்தா வெறுப்பு தான் வரும், கோபம் தான் வரும். காரணம் என்ன? பாவத்தின் வஞ்சனையினால இறுதியும் கடினப்பட்டிருக்காருமையானவர்களே, இன்றைக்கு நீங்க ஆண்டு ஒப்பு கொடுங்க. என் பாவத்தால இறுதியும் கடினப்பட்டிருக்கப்பா. யார சொன்னாலும் கோபம் எரிச்சல் இப்படிதான் இருக்காண்டவரே, நான் எப்படியோ இருக்கிறப்பா, என் வாழ்க்கையை மாற்றின்னு சொல்லி உள்ள உடைந்து நீ ஒப்பு கொடுங்க. ஆண்டு வருக சமீபம், எப்ப அவர் கோபம் வெளிப்படும் தெரியாது. அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சோதகுமார் பட்டணத்துல எப்படி நடந்து, அதே போல நம்ம தேசத்தை இப்ப நடக்குது. இப்படி நடந்து இருக்கு. ஆண்டவருடைய கோபம் எப்போருமே தெரியாது. இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய கேட்போம், ஆண்டவரே என்னை மன்னியும் ஐயா, கொஞ்ச காலத்துடைய கோபம் பற்றியவர் அண்டிக்கொள்ற பாக்கிவனு சொன்னீரே, நம்ம அண்டிக்கொள்ளணப்பா. என் பாவங்களை மன்னியும், உங்க ரத்தத்தால கழுவு. என்னை ரட்சிக்கத்தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தீங்க. என்னை முழுமையா ரட்சித்தரலப்பா. என்னை எப்படியாவது ரட்சியும் சுவாமி, உங்க ரத்தத்தால நீ கழுவுன்னு சொல்லி கேட்போம். அன்றுவரையும் வசனத்தை கவனிக்காம போனப்பா, வசனத்துல பிரியமெல்லாம் போட்டேன். ஏதோ கடமைக்காக வாசித்தேன் ஆண்டவரே, ஆனா அந்த வசனத்து மேல எனக்கு கவனம் இல்லை. ஆண்டவரே, நான் ஒரு நாளைக்கு அஞ்சு அறியாவது ஆறு அதிகாரோட வாசித்தேன். ஆனா அந்த வசனத்து மேல கவலை இல்லை. என்ன வாசனை எனக்கே தெரியாது, வாசித்து தான் செஞ்சேன். அந்த வசனத்துல வாஞ்ச இல்ல, பிரியமெல்லாம் போயிருச்சேப்பா. இதை மன்னியும், மன்னியும் ஆண்டவரே, மன்னியும். நான் செவிக்காம போயிட்டேன் ஆண்டவர், என் குடும்பத்துக்கு தான் செவிச்சேன், என் பிள்ளைகளுக்கு தான் செவிச்சேன். ஆண்டவரே மன்னியும்ப்பா, என் தேசத்துக்கு செவிக்கல, எங்க நாட்டு ஆளுகிற மக்களுக்காக செவிக்கல, எங்க நாட்டு ஆளுகிற மக்களுக்கான செவிக்காம போயிட்டேன் ஆண்டவரே. உளியத்துக்கான செவிக்கலப்பா, உளியக்காருக்கு செவிக்கிறது இல்ல, எங்க சபைக்காக செவிக்கிறது இல்ல ஆண்டவரே. சபை பொறுப்பு உங்க கையில தான் இருக்குது அருமையா ஆண்டவர்களே. சபைக்கு எந்த செவி பாருங்க, அந்த சபை உங்க கையில தான் கத்தர் கேட்பாரு. செபிக்காம இருந்த உங்கள்ட்ட தான் கேட்பாரு. சத்தியத்தை பத்தி நீ யாருக்குமே சொல்லப்பா, நான் அநியாயமா அடைக்க வச்சேன். நான் எப்படி சொல்றது, எனக்கு நான் எப்படி சொல்ல முடியும், இவங்க மத்தியில் எப்படி சொல்றது, அவங்க மத்தியில் எப்படி சொல்றதுன்னு சொல்லி நான் சொல்லாம இருந்த ஆண்டவரே. சுசேவித்து அறிவிக்கிட்ட உனக்கு எனக்கு ஐயோன்னு சொன்னீங்களப்பா, நான் சொல்லலப்பா. என்ன மன்னியும்னு சொல்லுங்க, எனக்கு இறுதி கடினமா இருக்குப்பா, என் கடினத்தை எடுத்து போடுங்க. பாவத்தின் வஞ்சினால இறுதி கடினப்பட்டிருக்கு, என்னை மன்னிங்கப்பா, என்னை மாற்றிக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம்மா. இன்றைய ரச்சை நாள், இன்றைய அனுக்கிற நாள், நாளைக்கு எல்லாருமே, நாளைக்கு எப்படி இருக்குமான் தெரியாது அருமையானவர்களே. ஒவ்வொரு காரியமும் கத்திரிச்சனும் ஒவ்வொரு வாக்கு தத்துவம் நிறைவேறி கொண்டிருக்கு அருமையானவர்களே. இன்னமும் நம்ம எப்படி இருக்க போறோம், இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுத்து கண்ணீர் ஓடு கேப்போமா.
2: நம்ம இருந்து நின்று கத்த நோக்கி பார்த்து ஜெபங்களை எடுப்போம். கடைசி காலத்திலே கத்தடிய கோபம் பற்றியிட போகிறது என்று சொல்லி நாம் கேட்டோம். ஆனால் அந்த கோபத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வழியை காண்பித்தார். இயேசு தான் அந்த வழி. அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி கேட்டோம். மேல எழுந்து நின்று கர்த்தர் நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த கோபம் என்மேல் வராதபடிக்கு ஐயா என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் நோக்கி பாருங்க, எப்போ கர்த்தருடைய கோபம் அந்த உலகத்தில் வெளிப்படுது என்று சொல்லி நாம் கேட்டோம். நம் பாவத்திலேயே இருக்கும் பொழுது பாவியின் மேல் அவர் அனுதினமும் சினம் கொள்கிற தேவன். எனவே தான் பாவிகளுக்கு ஒரு வழி உண்டாக்கினார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு இந்த உலகத்திலே வந்தார். இன்றைக்கு சொல்லுவோம், ஆவியானவரே எனக்குள் இருக்க எல்லா பாவங்களிலிருந்து எனக்கு விடுதலை தாரும், என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, அசுத்தங்களை என்னை விட்டு அப்புறப்படுத்தும், பாவத்திலிருந்து என்னை தூக்கிடும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? ஒரு பாவிகளுக்கு விலகின தேவன், பாவியானவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று கேட்டோம். தகப்பனே, இயேசுவின் ரத்தம் என்னை முழுமையாக கழுவட்டும். வாய் திறந்து எல்லாம் ஜெபம்லாம், அமைதியா இருக்கிறீங்க, எல்லாம் ஜெபிங்க. நன்றி. இரண்டாவது, ஒரு மனிதன் வேத வசனத்தை கவனிக்காமல் போகும்பொழுது அவன் மீது தேவ கோபம் உண்டாகும் என்று கேட்டோம். எனவே வேத வசனத்தை யாரெல்லாம் கவனிக்கிறார்களோ, யாரெல்லாம் வேத வசனத்தின் மேல் தாகமாய் வாஞ்சே இருக்கிறார்களோ, வேத வசனத்தை கை கொள்கிறார்களோ, அவர் மேல் கோபம், தேவ கோபம் வராது என்று கேட்டோம். மூன்றாவதாக, திறப்பில் நின்று நாம் ஜெபிக்க மறக்கும் பொழுது அவர் மேல் தேவ கோபம் வருமா? இன்றைக்கு சொல்லலாம், ஆண்டவரே திறப்பில் நின்று ஜெபிக்க, என் மீது உங்க விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க, என் மீது உங்க கிருபையின் ஆவியை ஊற்றுங்க, என் மீது உங்க அபிஷேகத்தின் வல்லமை, இயேசுவின் நாமத்தில் தகப்பனே கடந்து வரட்டும் இப்பொழுது. எல்லாம் கேட்க போற, என் மீது கடந்து வரட்டும் இப்பொழுது, என் மீது அபிஷேகம் கடந்து வரட்டும் இப்பொழுது, என் மீது வல்லமை கடந்து வரட்டும் இப்பொழுது. ஆண்டவரே இந்த ஜெபாவை என் மீது ஊற்றும் ஆண்டவரே, கேட்போமா? நாம் ஜெபித்தால் தேவ கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ளப்படுவோம். நான்காவது, வசனத்தை நாம் சொல்லாதபடிக்கு அடக்கி வைக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்து குறித்து அவர் அன்பை குறித்து அறிவிக்காமல் அடக்கி வைக்கும் பொழுது தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுமா? அவள் சொன்னது போல உற்சாகத்தோடு கூட நாம் மற்றவர்களுக்கு சொல்வோமா? அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்காதிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று கேட்டமே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இயேசு கிறிஸ்து குறித்து மற்ற ஜனங்களுக்கு அறிவிக்க நம்ம அர்ப்பணிப்போம். தேங்க்யூ லார்ட். ஊழியம் செய்ய அர்ப்பணிங்க, கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்ல அர்ப்பணிப்போமா பிரியமானவர்களே? தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி. வாய் திறந்து எல்லாரும் கேட்போம். இந்த வசனத்தை எனக்கு அருகில் இருக்கிறவர்களுக்கு, எனக்கு தெரிந்தவர்களுக்கு, அறிமுகமானவர்களுக்கு நான் சொல்லாம போனேனே, அவியானவரே நீ மன்னியும். இன்றிலிருந்து எல்லாருக்கும் வார்த்தையை அறிவிக்க நீ அர்ப்பணிக்கிறேன். எனக்கு உடைய குருபை தயவாய் நீர் பெருக பண்ணும் ஆண்டவரே. ஐயா நான் சுவிசேஷத்தை சொல்வதற்கு அப்ப வெட்கப்படக்கூடாது ஆண்டவரே. எல்லாருக்கும் வார்த்தையை நான் அறிவிக்க வேண்டும் ஆண்டவரே, அதற்கு எனக்கு கிருபை தாரும், கேட்போமா? ஐந்தாவதாய், ஒரு மனிதன் இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது, ஒரு மனுஷன் இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது இயேசுவின் கோபம் அவர் மீது வெளிப்படும், கேட்போமா? பாவத்தின் வஞ்சனையினால இருதயம் கடினப்பட்டு போகிறதாம். கத்திட்டு கேட்போம், எனக்கு எந்த இருதய கடினம் வராதபடிக்கு ஆண்டவரே என் வாழ்க்கை

0: எல்லாரும் கத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட், ஸ்தோத்திரம், நன்றி, நன்றி ராஜா. எங்களோடு இணைந்து செபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக ஆண்டவரே. ஐயா, நாங்கள் பாவியா இருக்க கூடாதப்பா. பாவியில ரட்சிக்க கிறிஸ்து இயேசு அந்த உலகத்தில் வந்தீரே. எங்களை முழுமையாக கழுவி பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அந்த ரட்சிப்பை எங்களுக்கு தாரும். ரட்சிப்பிலே பூர்ணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ரட்சிப்பை குறித்து கவலைட்டு இருக்கிறோமே. எங்களை மன்னிய ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா ரட்சிப்பின் பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களெல்லாம் கர்த்தர் ரட்சிப்புகள் கொண்டு வருவீராக. ரட்சிப்பின் பாத்திரமாய் எங்களை கர்த்தாவே நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. எத்தனையோ முறை வசனத்தை கவனிக்காமல் போனோமே ஆண்டவரே, வசனத்தை வாசிக்காமல் தியானிக்காமல் அர்ப்பணிக்காமல் போனோமே. எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஐயா, மன்னியும் ஐயா அப்பா. எங்களுக்கு அப்பா அந்த கிருபை தாரும். எப்பொழுதுமே வேத வசனத்தை தியானிக்க கிருபை தாரும். எத்தனையோ முறை ஜெபிக்காமல் திறப்பில் இருக்க மறந்தோமே. எங்கள் குடும்பத்திற்காக எங்களுக்காகவே ஜெபித்து காலத்தை கழித்தோமே. மன்னியும் ஆண்டவரே, இன்னும் திறப்பில் நின்று ஜெபிக்க எங்களுக்கு அந்த விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தர் தருவீராக. எத்தனையோ விஷயம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்காமல் அடக்கி வைத்தோமே ஆண்டவரே. எங்களை மன்னிய ஆண்டவரே, சமய வாய்த்தும் நாங்கள் சொல்லாமல் போனோமே அப்பா. இன்னிலிருந்து வசனத்தை எல்லாருக்கும் நாங்கள் சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா. எத்தனையோ முறை இருதயத்தை கடினப்படுத்தணுமே ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே, கடின இருதயத்தை என்னை விட்டு எடுத்து போடும், எங்களை விட்டு எடுத்து போடும் அப்பா. கடின இருதயம் வராதபடிக்கு என் தேவனே, எங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கடின உள்ளத்தை உடை தெரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இணைந்து செபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது கர்த்தர் தொடுவீராக. எத்தனை பேர் வசந்த கவனித்தார்களோ, கேட்டார்களோ, நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. ஒவ்வொரு மீது கர்த்தருடைய வல்லமை கடந்து வர வேண்டுமா செபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் இறங்கும்படியாக செபிக்கிறோம். ஆவியானவர் இறங்கி தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீ செய்வதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. கடைசியாக நம்ம எல்லாரும் ஆவியன் ஒத்தசை நாடுவோமா? எல்லாரும் சொல்லாமா, என் மீது ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றும் ஐயா. என் மீது ஒரு பரலோக ராஜாவின் அபிஷேகம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. எல்லாம் கேட்போமா? கேளுங்க, பார்க்கலாம், எல்லாரும் கேளுங்க. தகப்பனே, என் மீது உங்க அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. என் மீது உங்க வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. பாய்த்தன எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஜெபிக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஜபாவி நமக்கு வேண்டும். வேதத்தை வாஞ்சியோடு வாசிக்க வேண்டும் என்ற சத்தி ஆவியனவர் நமக்கு வேண்டும். சுவிசேஷம் எடுத்துச் செல்வதற்கு ஆவியான துணை நமக்கு வேண்டும். கூப்பிடுங்க, எல்லாரும் கூப்பிடுங்க. எனக்குள்ள வாங்க ஆவியானவரே. யாசதிகள் எடுத்து போடும் ஆவியானவரே. கேட்போமாலோ,
1: கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவர். இறங்கி வரட்டும் அப்பா. ராஜாமை துதிக்கிற துதிக்கிற துதிக்கிற துதிக்கிற ஆண்டவர். அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம் மலை ஊற்றும் ஐயா. பின்மாறி காலத்து மலை ஊற்றும் ஆண்டவர். கடைசிரல் அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. கடைசிரல் அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. கடைசிரல் அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். அக்கினி அக்கினி அக்கினிக்காய் ஸ்தோத்திரம், வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், மகிமைக்காய் ஸ்தோத்திரம். மகத்தான காரியத்துக்காய் செபிக்கிறவையா. வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரீக்கலவா ரீக்கலவா ரீக்கலவா. மகிமை மகிமை மகிமை மகிமை. இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே. இறங்கமப்பா இறங்கமப்பா இறங்கமப்பா. இறங்குங்க ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. எங்கள் அன்பின் தகப்பனை இறங்க முடியாது செபிக்கிறேன். ஒவ்வொரு நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. அக்கினி அபிஷேகம் ராஜா எங்கள் மேல போடுங்க. தேவ அக்கினி தேவ அக்கினி பரலோக அக்கினி. பரிசுத்த தேவன அக்கினி, தேவன வல்லமை, தேவன அக்கினி, தேவன வல்லமை. பரலோக அக்கினி இறங்கட்டும், ஜீவனுடைய தேவன அக்கினி இறங்கட்டும், ஜீவனுடைய தேவன அக்கினி இறங்கட்டும், பரலோக அக்கினி இறங்கட்டும், ஜீவன தேவன மகிமை இறங்கட்டும். செக்கின மகிமை செக்கின மகிமை செக்கின மகிமை செக்கின மகிமை செக்கின மகிமை. இறங்குவதாக இறங்குவதாக இறங்குவதாக இறங்குவதாக. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியனரை இறங்குவதாக இறங்குவதாக. இயேசுவின் நாமத்துல கெஞ்சுகிறப்பா கெஞ்சுகிறோம். செக்கின மகிமை இறங்கட்டும், செக்கின மகிமை இறங்கட்டும். சீச்சை சீச்சை சீச்சை தொடும் தொடும் தொடும் தொடுங்க ஆண்டவரே. செக்கின மகிமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா. கடினமான இறை வெள்ளகட்டும் ஆண்டவரே. இயேசுக்கு நாமத்துல கடினமான இறை நீங்கி போட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடினமான இறை நீங்கி போட்டும் ஆண்டவரே. வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். அக்கினி அக்கினி அக்கினி அக்கினிக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். தெய்வீக மகிமைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம், வல்லமைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். சீச்சை சீச்சை சீச்சை சீச்சை சீச்சை தொடும் தொடும் தொடும் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. இறை கடினை எடுத்து போடும் ஆண்டவரே, எடுத்து போடும் ஆண்டவரே. அக்கினி அக்கினி ரட்சிக்கப்பட மக்கள் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. வசந்த மேல கவனத்தை தாரும். வசனத்து மேல வாஞ்சை தாரு. ஹல்லே லூயா. வசனத்து மேல தேவனுடைய வசனத்து மேல பிரியமா இருக்கட்டும், தேவனுடைய வசனத்து பிரியமா இருக்கட்டும். செபிக்க ஒப்பு கொடுக்கட்டும். செபாவியல் விண்ணப்பத்தை ஊற்று மாண்டவர், விண்ணப்பங்கள் ஆவியில் ஊற்று மாண்டவர், கிருபினால் ஊற்றுங்க. சத்தியத்தை சொல்ல ஊழியம் செய்ய வாஞ்ச உண்டாக்கு மாண்டவர். ஹல்லே லூயா. சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஹல்லே லூயா. சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஹல்லே லூயா. சோத்தரிக்கிறோம். மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை. இப்ப இப்ப இப்ப தொடுங்காண்டவர், இப்ப தொடுங்காண்டவர். இப்ப ஒவ்வொரு ஆளிகை செய்யுங்க. ஆளிகை இறங்கட்டும், தேவண்ட ஆளிகை இறங்கட்டும், கத்துடைய ஆளிகை இறங்கட்டும். சீவுள்ள தேவனா ஏசுகிறது ஆளிகை இறங்கட்டும். ஏசுகிறது நாமத்துல செபிக்கிற பிதாவே, ஒரு இசை தொடு தொடு தொடு தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை. வல்லமை இறங்கட்டும். உள்ளத்தில் வெளியிறங்க அற்பது செய்யுங்காண்டவரே. உள்ளத்தில் அற்பம் நடக்கட்டும், வெளியிறங்க அற்பம் நடக்கட்டும். உள்ளத்தை தொடுமாண்டவர், உள்ளத்தை தொடுமாண்டவர், உள்ளத்தை தொடுமாண்டவர். வெளியிறங்க அற்பம் நடக்கணும், உள்ளத்திலே அற்பம் நடக்கணும் ஆண்டவரே. ஐயா எங்க மக்கள் உள்ளத்தில் அற்பம் நடக்கும், உள்ள முக்கியம் ஆண்டவரே. உள்ளத்துல உணர்வு உண்டாக்கும் ஐயா, உணர்வு உண்டாக்கும், உள்ளத்துல உணர்வு உண்டாக்கும், உள்ளத்துல உணர்வு உண்டாக்கும், உள்ளத்துல எழுப்புற உண்டாக்கும் ஆண்டவரே. உள்ள பாரு அப்பா சீர்படுத்தும் ஐயா. சோத்தரிக்கிற, சோத்தரிக்கிற, சோத்தரிக்கிற. உள்ளத்தை தொடும், தொடும், தொடும், தொடும். தேவன் அபிஷேகம் உள்ளத்திலே இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடுங்காண்டவரே. உங்க பக்கமா திருப்பிக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு உள்ளங்களையும் உங்க பக்கமா திருப்பிக் கொள்ளுங்கப்பா. எல்லா உள்ளங்களையும் சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்த முடியாது செபிக்கிறோம். வல்லமையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்க அற்புதம் நடக்கட்டும் ஐயா. உள்ளத்தில் முதல் அற்புதம் நடக்கணும் ஐயா. வெளியிறங்க அற்புதம் நடக்கணும். அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க ஐயா. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க. அன்றுவரை வந்திருக்க மக்களை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. சமாத்தை தாரு, சந்தோஷத்தை தாரு. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பலப்படுத்தி சமாந்தேரில் ஆசீர்வதிக்கிறார் சொன்ன வார்த்தையின்படி சமாந்தை சந்தோஷத்தை தந்துடல முடியாது செபிக்கிறோம். அன்றுவரே பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க அப்பா. ஒவ்வொரு தேவையும் சந்திக்க முடியாது செபிக்கிறோம். என்னென்ன தேவையோடு வந்திருக்காங்களோ ஒவ்வொரு தேவையும் சந்திங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க அப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க. அடைக்கலமாக, அனுகூலமாக, கோட்டையாக, அரணாக வழி நடத்துங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கு, கட்டி குணமாக்கு மாண்டவரே, கட்டி குணமாக்கு மாண்டவரே, கட்டி குணமாக்கு மாண்டவரே. ஹாலே லூயா. எல்லா முகத்தை கண்ணீரை துடைங்க ஆண்டவரே. ஆற்ற புதிய ஆற்ற வைங்க ஆண்டவரே. புதிய ஆற்ற வைக்க முடியாது செபிக்கிறோம். என் தேவனால கூடாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே. ஏசப்பா, ஏசப்பா, தொடும், தொடும், தொடும், தொடும் ஐயா. கிட்னி பலவீனத்தை குணமாக்கும் பலவீனம். ஒவ்வொரு வேலையும் வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். கற்பத்தை தொடு. குழந்தை உண்டாக்க உருவாய்ச்சியா, குழந்தை உருவாக்குங்க, உருவாக்குங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலையை தாங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை போய் தரணும். சமாளி இல்லாத மக்கள் சமாளி தரணும். வீடு இல்லாத மக்கள் வீடு தரணும். கடனோடு இருக்க மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க. கண்ணீரோடு இருக்க மக்கள் கண்ணீர் தொடங்க. ஆத்தும கண்கள் திறந்து விடுங்க. அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. பிரகாசம் மனக்கண்களை தந்துடும் ஆண்டவரே. ஒவ்வொரு மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே. பிரகாசம் மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே. பிரகாசம் மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே. உணர்வுல இறைத்தை கொடுங்க ஆண்டவரே. உணர்வுல இறைத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே தொழிற்சிற குடும்பங்கள் ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்கள் ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்கணும் ஐயா. வாகனம் வச்சிருக்க மக்கள் ஆசிரியங்க. வாலிபர்கள் ஆசிரியங்க. சிறு பிள்ளைகள் ஆசிரியங்க. எல்லா குடும்பங்களையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும், அக்கினமானதை காத்துக்கோங்க. எல்லா ஊழியரையும் பாதுகாக்கணும், பராமரிக்க அக்கினமானதை காத்துக்கொள்ளும். தேவக்கிருவை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ பிரச்சனை மூடி கொள்ளட்டும் ஐயா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாம மகிப்படட்டும். எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக செய்வோம் பரவப்பிதாவே. ஆமே.
2: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ சேவையை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்து வருகின்றோம். உங்கள் பணத்தாலும் பொருளாலும் நம்முடைய ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்ச. ஹலேலூயா. அதுக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ரெண்டாவதாக பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா என்ன செய்யணுமா பாருங்க. ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 2:9
1: எழுதியிருக்கிறபடி
0: தேவன்
1: தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: யாரு கொடுக்கிறார் பாருங்க. தேவன் தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை
0: காது கேட்கவும் இல்லை
1: அவைகள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை.
0: அவைகள் மனுஷருடைய இதயத்துல தோன்றும் எது? தேவனுடைய ராஜ்யத்தை கண் காணவும் இல்ல, காது என்ன செய்யல, கேட்கவும் இல்ல, இதயத்துல மனிதருடைய இதயத்துல தோன்றவும் இல்ல. அன்று அன்பு தேவனிடத்தில் முழு மனதோடு அன்பு கூறும்போது நமக்கு அந்த வீடை தராரு. வாசித்து பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 2:5
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தம்மிடத்தில் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: பாத்தீங்களா, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறவங்களுக்கு என்ன செய்யறாங்க?
1: வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: சுதந்திரிக்கிறவர்களும் தெரிந்து கொள்ளவில்லை. என்ன வாக்குத்தத்தம்? அதான் சொன்னார், என் பிதா வீட்டுல அநேக வாசத்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாத உங்களுக்கு சொல்லியிருப்பேன், திரும்ப வந்தவங்களை என்ன செய்வேன், என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன்னு சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்துல அந்த வாக்குத்தத்தை நம்பி கர்த்தரிடத்தில் அன்பு கூறினவங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொண்ட ராஜ்யத்துக்கு நீங்கள் நானும் போக வேண்டும். இந்த உலகத்தை நம்பி யாரும் வளர்ந்தாலும் உலகத்துல ஒண்ணுமே இல்ல. வெங்காயம் விரிச்சா என்ன இருக்குது? அதுல என்னதான் இருக்குது? தோல் தான் இருக்குது. தோல் எத்தனை எவ்வளவு விரிக்கிறீங்க அத்தனை தோல் தான். ஆனால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா இந்த உலகத்தை விட்டு கர்த்தரை நோக்கி எப்போதும் ஜெபம் துதி ஸ்தோத்திரம் உள்ளத்துல பாடிக்கொண்டே இருப்போமானால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு கட்டாயம் போக முடியும். இந்த உலகத்துல நான் உலகம் எனக்கு வேணும் உலகம் வேணும்னு சொல்லி நீங்க என்னதான் உலகத்துல வாழ்ந்தாலும் கடைசியில ஒண்ணுமே இல்ல. பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறாரு 1 Corinthians 7:31
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
0: அதை
1: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும் இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: வேஷம் என்ன செய்வது? கடந்து போறீங்க. உலகத்துல என்னதான் செஞ்சாலும் எல்லாமே ஒரு நாள் கடந்து போவோம். கர்த்தர் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாரு. ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறாரு. என்ன வாக்குத்தத்தம்? அதே சொன்னாரு, என் பிதா வீட்டுல அநேக வாக்குஸ்தலம் உண்டு. அப்படி இல்லைன்னா சொல்லியிருப்பேன், மறுபடியும் வந்து உங்களை இறைச்சி என்னோட சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர்களை கர்த்தர் கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு. யாருக்கு கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு? ஆண்டிடத்துல அன்பு கூறுறவங்களுக்கு. அல்லேலூயா. முழு மனதோடு அவரத்தில் அன்பு கூற வேண்டும். அதுதாங்க சொல்றாரு, அன்பு கூற வேண்டும், அழியாத அன்பு. பணம் கொடுத்தா ஆண்டுகிட்டு போகணும், பணம் இல்லைன்னா சோர்ந்து போயிடக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் எனக்கு வேணும், கர்த்தர் எனக்கு வேணும் அப்படிங்கிற அன்பு கூற வேண்டும். எபேசியர் புத்தகம் 6:24
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில்
0: அழியாத அன்புடனே அன்பு
1: கூறுகிற யாவரோடும்
0: பாத்தீங்களா, அழியாத அன்பு. என்ன இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எனக்கு இயேசு போதும், என் இயேசு போதும். அந்த அன்பு கூடும்போது நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுப்பார். இன்னைக்கு தெரியாது, பரலோகத்தில் நமக்கு பெரிய சிங்காசனம் கழிச்சிருக்கிறார். அங்க ஒரு ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருப்போம். அதெல்லாம் பார்த்தா இப்ப பார்த்தா அதை யோசிக்க முடியாது. என்ன அதான் சொன்னார், கண் காணவும் இல்ல, காது கேட்கவும் இல்ல, இறுதியத்தில் அதை என்ன செய்ய முடியாது, உணர்வு தோன்றவும் இல்ல. அந்த ராஜ்யத்தை நம்ம பார்க்கும் போது தான் பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். உடனே ஆயத்தப்பட முடியாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன சொல்றார், கர்த்தர் உங்க என்ன பேசுறாருன்னு சொல்லி நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி அன்பு கூறுன்னு சொல்றாரு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 2:37
1: இயேசு அவனை நோக்கி
0: உன்
1: தேவனாகிய கர்த்தரிடத்தில்
0: உன்
1: முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும்
0: அன்பு
1: கூறுவாயாக.
0: முழு இதயத்தோடும் முழு ஆத்மத்தோடும் முழு மனதோடும் கர்த்தரிடத்தை என்ன செய்யணும்? அன்பு கூறணும். பாதி உலகத்துக்கும் பாதி இயேசுக்கிட்ட இருக்கக்கூடாது. அதான் சொல்லிட்டார், முழுதியத்தோடும் உங்கள் ஆத்மாத்தோடும் மனதோடும் அவர்கள் அன்பு குருவன் சொன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், ராஜ்யத்தை நம்ம கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தை நம்பி நீ வாழக்கூடாது அருமையானவர்களே. உலகம் வேஷம் கடந்து போவோம், உலகத்தில் என்ன பாடுபட்டாலும் கொஞ்ச நாள் தான். பாருங்க நாட்கள் எப்படி ஓடுது பார்த்தீங்களா, மடமடமடமடன்னு போயிருக்குது. நம்ம கர்த்தரை முழுமையாய் பற்றி கொள்ள வேண்டும், உயிரியத்தோடு உங்கள் ஆத்மாத்தோடு மனதோடு அவரை பற்றி கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தோம், முதல்ல என்ன சொல்றாரு அவர், அந்த ராஜ்யத்து பேர்னா என்ன செய்யும், நமக்கு விருப்பம் வேணும். அல்லேலூயா. விருப்பம் உள்ளவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யும், ராஜ்யத்தை தேவன் கொடுக்கிறார். அவர் தேவன் சொல்றது கூட அவர் என்ன செய்ய மாட்டாரா, வெக்கப்படவே மாட்டார். ரெண்டாவது தேவன் ராஜ்யத்தை யாருக்கு கொடுக்கிறார், அவரிடத்துல அன்பு கொடுறவங்களுக்கு கொடுக்கிறாரு. மூன்றாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 22:29
1: ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல,
0: என் பிதா ஒரு ராஜ்யத்தை எனக்கு ஏற்படுத்தினது போல
1: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்.
0: நான் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். பிதா எப்படி இயேசுக்கிறதுக்கு ராஜ்யத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல ஆண்டவராக இயேசுக்கிறது நம்மளுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி, யாரை பத்தி சொன்னார், தம்முடைய சீசரை பார்த்து சொன்னார். ஹலிலூயா. சீசரை பார்த்து நீங்க எல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, கீழே வாஸ்து பார்த்தீங்கன்னா கத்து சொல்றாரு, சீசரை பார்த்து சொல்றாரு, பிதா எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போல நான் உங்களுக்கு ஒரு சலத்தை என்ன செய்ய போறேன், ஆயத்தப்பட போகிறேன்னு சொன்னாரு. சீசர்கள் என்ன செய்ய, கத்துடி ஊழியத்தை செய்தாங்க. அவங்களாம் கத்தடி ஊழியில் யாருமே பணக்காரா இருந்ததே கிடையாது, எல்லாம் கஷ்டப்பட்டவங்க தான், எல்லாம் பாடுபட்டவங்க தான், படுக்கிற கூட இடம் இல்லாமலாம் பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஊழியரை பார்த்து தான் தேவன் சொன்னார், பிதா எனக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்த நான் உங்களுக்கு ஒரு தலத்தை ஆயத்தப்பட போறேன். வெளிப்பத்திர விசேஷம் 22:5
1: அங்கே ராக்காலம் இராது,
0: அங்கே என்ன இல்ல, பரலோகத்தில் என்ன இல்ல, ராக்காலம் இராது,
1: விளக்கும்
0: விளக்கும்
1: சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை.
0: விளக்கு வேண்டாம், சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. அந்த ராஜ்யத்துக்கு தான் போக போறோம்.
1: தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்,
0: தேவனாகிய கர்த்தரே அவர் மேல் பிரகாசிப்பார்,
1: அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழ்வார்கள்.
0: அவர்கள் என்ன செய்வாங்க, சதா காலங்களில் அரசாழ்வார்கள். பாத்தீங்களா, விளக்கு வேண்டாம், சூரியன் வேண்டாம், கர்த்தரே நம்ம பிரகாசிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழ்றவங்க என்ன செய்வாங்க, சதா காலமும் அரசாழ்வார்கள். இந்த உலகத்தின் வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், ஒரு நாள் கர்த்தர் வரப்போறாரு. அன்னைக்கு நம்ம திடீர்னு வந்து ஆயத்தம் பண்ண முடியாது, அதான் இப்பயே ஆயத்தம் பண்ண வேண்டும். ஆமோசுல சொல்றாரு, ஆமோசு 4:12 கடைசியில, உன் தேவனை சந்திக்க முடியும், நீயே ஆயத்தப்படுது.
1: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
0: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
1: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு,
0: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. கர்த்தர் ஆயத்தப்படுத்துறாரு, நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தர் வருக சமயமாயிருச்சு, ரொம்ப ரொம்ப சமீபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு நீங்களானு போகணும். அங்க என்ன இல்ல, விளக்கு வெளிச்சம் வேண்டுவதில்ல, சூரியனும் விளக்கு வெளிச்சம் வேண்டுவதில்ல, கர்த்தரை நம்ம பிரகாசிப்பார். அங்க என்ன செய்ப்பார், நம்ம சதா காலமா அரசால போகிறோம். ஹலேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நான் போக போறோம். அதற்கு நம்மளை கர்த்தர் தகுதிப்படுத்த வேண்டும். இப்பயே நம்ம தகுதிப்படுத்த கேட்க வேண்டும். திடீர்னு ஆண்டவர் வந்துட்டார்னா, திடீர்னு நம்ம ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம எப்ப ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்படும் தெரியாது, எப்ப இயேசுக்கு வருவாருன்னு தெரியாது. நம்ம வாழ்க்கை கர்த்தர் எதுக்கு ஒப்பிட்டு இருக்காரு, புல்லுக்கு ஒப்பிட்டு இருக்காரு, புல்லின் பூவுக்கு ஒப்பிட்டு இருக்கிறார். நம்ம ஆத்தம எப்ப எடுத்துக்கொள்ள நமக்கு தெரியாது, எப்ப நம்ம முடிவு வரும் நமக்கு தெரியாது. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தடி ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தடி ஊழியத்தை செய்யணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தடி ஊழியத்தை செய்யணும். அதுதாங்க சொல்றாரு, கொலோசியன் புஸ்தகம் 3:24
1: எதை செய்தாலும்,
0: எதை செய்தாலும்
1: அதை மனுஷருக்கு என்று செய்யாமல்,
0: அவர்கள் மனுஷருக்கு என்று செய்யாமல்
1: கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
0: அது யாருக்காவது செய்யணுமா, கர்த்தருக்கு என்று சும்மா இல்ல, மனப்பூர்வமா செய்ய வேண்டும். அந்த ராஜ்யத்துக்கு தான் போறோம். அவரு தான் நம்ம ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிற தேவன். அவருக்காக மனப்பூர்வமா செய்ய வேண்டும். ஐயோ செய்யணுமே, ஐயோ செவிக்க, அக்கா செவிக்க சொல்லிடுவாங்களா, போட செவிக்க சொல்லிடுவாங்க, கஷ்டம் செவிக்க போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க எத்தனை பேர். அதை நம்ம அவங்கள பார்க்க வேண்டாம். எதை செய்தாலும் என்ன செய்யணும், கர்த்தருக்கு மனப்பூர்வமா செய்ய வேண்டும். அவரு தான் நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. யார் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு, யாரு? யாசப்பா. அப்ப அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்க நானும் போகணும். அப்படியெல்லாம் நமது ஊழியத்தை எப்படி செய்யணும்? கத்திருக்கென்று மனப்பூர்வமா செய்ய வேண்டும். எதை செய்தாலும் கத்தர் பார்க்கிறார். மனிதர் யாரும் பார்க்கணும் அவசியமே கிடையாது, கத்தர் அவங்களை பார்க்கிறார். அதைத்தான் நம்ம அதை கரெக்டாக செய்யணும். அவர் பார்க்கிறாருங்க, பயத்தோடு பக்தியோடு செய்யணும், செபிக்கணும், துதிக்கணும். எப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இறுதி அடைஞ்சிருக்கணும். நம்ம எப்படியானாலும் நாட்களை கழிக்கலாம், வீண் பயிற்சி வீண் குழப்பம் எப்படி வேணாலும் வாழலாம், அது முக்கியமே அல்ல. கத்திரமலை பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கும், கத்த எங்க பார்க்கிறாரு? இதயத்தை பார்க்கிறார். அந்த வாஞ்சியோட எதை செய்தாலும் மனிதருக்கென்று செய்யாமல் கத்திருக்கென்று மனப்பூர்வமா செய்ய வேண்டும். குலோசியன் புஸ்தகம் 4:17
1: அர்ப்பிக்கை கண்டு,
0: அர்ப்பிக்கை கண்டு
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றும்படி,
0: நிறைவேற்றும்படி
1: கவனமாயிருப்பாயாக வென்று சொல்லுங்கள்.
0: கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுக்கா நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா. யாரு நமக்கு தோளத்தில் சிரேசி கொடுக்க மாட்டாங்க, யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க. நல்ல ஊழியம் செஞ்சாலும் யார் பாக்கிறார் நம்மள? யார் பாக்கிறா? ஆண்டவரே இயேசுக்கு பாக்கிறார். அந்த ஊழியத்தை சேர்ந்து நம்ம எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். கத்தர் வரப்போறார். அன்று வருக ரொம்ப சமீபம். ஹல்லேலூயா. கத்தருடைய ஊழியத்தை செய்ய நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். இந்த உலகத்துல ஊழியம் செஞ்சா அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, இவங்க நல்லா, அதுக்கு வேண்டாம். கத்தர் ஊழியத்தை செய்யறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா இருக்க வேண்டும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை எப்படியா செய்யணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 27:23
1: உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்,
0: உன் ஆடுகள் நிலையை நன்றாய் அறிந்து கொள்,
1: உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு.
0: நம்ம என்ன செய்யணும்? நம்ம கையில பிடித்த மக்கள் மேல நம்ம கவனமா இருக்கணும். இந்த காலத்துல என்னதான் கவனமா இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கத்துட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ண, அவ்வளவுதான். சரி, மந்தைகள் மேல எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும். கத்து வரப்போறார். கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்டுனா இப்பொழுது நம்ம செவம்பட போறோம். எங்களை அன்பான் இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்கப்பா. எத்தனையோ பேர் அப்ப நரம்பு தளர்ச்சினால கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, அவங்களை குணமாக்குப்பா. எலும்பலியை குணமாக்குங்க ஆண்டவரே, கேன்சர் வியாதியை குணமாக்குங்க ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே அப்பா, எல்லா வியாதியும் குணமாக்குங்க ஆண்டவரே. அப்பா மே துதிக்கிறோம். வயிற்று பலவீன அல்சரை குணமாக்குங்க சப்பா. மகிமையான காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய சப்பா. ஆண்டவரே நீங்க தப்பா செய்யணும், நீங்க தப்பா குணமாக்கணும், குணமாக்கணுமையா. நானே இல்லாவ டீச்சரை கத்தனு சொன்னீங்களே, நீங்க செய்யப்பா செய்யப்பா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம். அப்ப கண் பார்வை குறைவுள்ள மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க. கண்ணை உண்டாக்கினர் காணாரோ, காதை உண்டாக்கணும் கேளாரோ என்று சொன்னீங்களே அப்பா. காதுல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க சப்பா. காதை குணமாக்கும், காதை குணமாக்கும். கண் பார்வையும் காதையும் வேதனைப்படுத்துற பொல்லாத அசுத்தாவியே நசரேனாக இயேசுக்கு நாமத்துல கடிந்து கொண்டு கட்டிச்சு வைக்கிறோம். உங்க ரத்தம் ஆண்டவரே எல்லாருமே தெளிங்க சப்பா. விடுதலை கொடுங்க ராஜா. மகத்தான காரியத்தை செஞ்ச சப்பா, அற்புதத்தை செஞ்ச ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே குணமாக்குங்க, குணமாக்க குணமாக்குங்க சப்பா. முது தண்டில வழியை குணமாக்குப்பா, முது தண்டு வழியை குணமாக்குங்க சப்பா. அதிசயங்களை செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும், தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிந்து கொள்ளணும். ஆத்தும கண்களை திறந்துவிடுங்க, அவங்க பார்க்க உதவிச்சிங்கப்பா. நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீ, இருக்கட்டு விலக்கி காத்து ரட்சனை பாடலாம் சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன்னு சொன்ன வாக்கு. ஒவ்வொருவரும் பார்க்க அறிந்து கொள்ள நண்டி கொள்ள கிருபை செய்யப்பா. அன்பின் தகப்பனையுமே துதிக்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பள்ளிசனியங்கள் எல்லா கிரியிலையும் என் தேவனாய் கர்த்தருடைய நாமத்துல அப்புறப்படுத்தி செவிக்கிறோம் ஐயா. ஒரு மக்களை ஆசீர்வதிங்க. வேலையில உயர்வாக துடிக்கி பக்கத்துல மக்கள் ஆபீஸ்ல சொல்லி கொடுத்து வேலை தடை பண்ற மக்களை எல்லாம் சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க சப்பா. குழந்தை பக்கெல்லாம் சகுலி குழந்தை பக்கத்தை தாங்கப்பா. பெரும்பாலுள்ள கஷ்டப்படுற மக்களை பெரும்பாலும் குணமாக்கிருங்க. காத்துக்கோங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. திருமணம் ஆகாத மக்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. ஆத்மா கண்களை திறந்து விடுங்க. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேஸ்ல இருக்க மக்களை வெற்றி தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வீடு கட்ட முடியாத தடைகளை மாற்றி போடுங்க, நல்ல வீடு கட்டி கொடுங்க. அவங்க நாம் மகிப்படட்டும். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க. உள்ள தேவனாய் கத்தர் ஒவ்வொருவர் தேவையும் சந்திப்பீராக. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனமாக்கி செலுத்துறோம். யாசுப்பா நாமத்தில் தாழ்மையாக்க ஜீவிரம் பரமபிதாவே ஆமே. நம்ம செவத்தை தேவன் கேட்டிருக்கிறாரே, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ், Office Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 10409001000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
4: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவியில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவதைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.